0: தேவன் பிரியமா இருக்கிறார். பாத்தீங்களா, நன்மை செய்வோம் தானம் தெரிவிச்சா என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. அப்படிப்பட்ட வழியன் யார் பிரியமா இருக்கா? கர்த்தர் தேவன் பிரியமா இருக்கிறார். அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும், ஏழை எளிய மக்களுக்கு கட்டாயம் செய்யணும். அதனால மற்றவங்களுக்கு வந்து நமக்கு பிடிக்காத காரியத்தை அவங்களுக்கு கொடுக்க கூடாது. பழசு பட்டு ஏதாவது கெட்டு போனதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதை ஆண்டு உங்களை பார்த்து துக்கப்படுவார். ஹலேலூயா. ஏழையில் வந்தாங்க, நம்ம சாப்பிட்றவன் நம்மளுக்குள்ளதான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஹலேலூயா. நீங்க நினைக்கிற நாங்களே ஏழை எங்களா என்ன செய்ய முடியும்னு சொன்னா உங்களுக்கு என்ன இருக்கோ அதை கொடுங்க. ஹலேலூயா. கத்த நிச்சயம் உங்க மேல தேவனுடைய ஒளி உதிக்கும். அதான் நம்ம வேதத்தில் வாசிக்கும், செம்மையானவங்களுக்கு இருள வெளிச்சம் உதிக்கும். முத பார்த்தோம், யாருக்கு மேல முதல்ல யாருக்கு நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கேன், பின்பற்றுகிறவன் இருள் நடமாம சீவொளிய அடைந்துக்கலாம். ரெண்டாவது செம்மையானவனுக்கு என்ன இருக்குதா? இருள் உதிக்கும். அவங்க எப்படி இருப்பாங்க? இறக்கும் மனு உருக்கும்லாம் இருப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது உங்க மேல இருள் விலகி வெளிச்சம் உதிக்கும். மூன்றாவதாக 97 சங்கீதம் 11 வசனம்,
1: நீதிமானுக்காக வெளிச்சமும்.
0: நீதிமானுக்காக வெளிச்சம். நீதிமான இருந்தா மேல என்ன இருக்கு? கர்த்தருடைய வெளிச்சம் இருக்கும். நம்ம நீதிமானா இருந்தா மேல கர்த்தருடைய வெளிச்சம் நம்ம மேல இருக்கும். அல்லேலூயா. எப்படி நம்ம நீதிமான ஆகுறது? ரோமர்கள் நிருபம் 5:20 வசனம்,
1: அவருடைய ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க.
0: அப்ப ரத்தத்தில் ஒவ்வொரு நாளும் கழுவப்பட வேண்டும். நம்ம உள்ள தாளசி பார்க்கணும். நேற்று என்ன பேசுறோம்? உள்ள தாளசி பார்த்து கர்த்தத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உங்க ரத்தத்தினாலே கழுவுங்க. ரத்தம் இயேசுக்கு ரத்தம் நீ கழுவுங்கப்பா, என் பாவங்களை மன்னியும்னு சொல்லும் போது கர்த்தர் நம்மளை என்ன செய்யறாரு? நீதிமானா மாத்துறாரு. அல்லேலூயா. ரெண்டாவது நம்மளை எப்படி நீதிமானா மாத்துறாரு பாருங்க, ரோமர்கள் 5:1 வசனம்,
1: இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியே
0: கர்த்தர் தான் நீதிமானா மாற்ற முடியும். என்னோட ரத்தத்தை சிந்திருக்க, எனக்காக மரணத்தை ருசி பார்த்தாரு. நம்ம விசுவாசிக்கும் போது கர்த்தர் நீதிமானா மாத்துறாரு. மூன்றாவதாக எப்ப நீதிமானா மாத்துறாரு பாருங்க, தீட்டின் புஸ்தகம் 3:6 வசனம்,
1: தமது கிருபையினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டு.
0: ஆண்டு ஒரு நாள் ஆண்டவரே கிருபை செய்யப்ப நீதிமானா மாத்துங்கப்ப, என்னிடத்துல ஒண்ணு இல்லப்பா, நீங்க எப்படியாவது நீதிமானா மாத்துங்க, இறங்கி எனக்கு கிருபையா இல்லை நீதிமானா மாத்துன்னு கேட்கும் போது தேவன் கிருபையா நம்மள என்ன செய்யறாரு? நீதிமானா மாத்துற. நீதிமான் மாத்த நமக்கு என்ன கிடைக்குது? அவருடைய வெளிச்சம் நம்ம மேல உதிக்குது. ஹலேலூயா. நீதிமான் மேல நம்ம நீதிமான கத்துடைய வெளிச்சம் நம்ம மேல இருக்குது. அதுக்குத்தான் நம்ம நீதிமானம் வர வேண்டும். 4வதாக பாருங்க, எப்ப நீதிமானம் மாறுமா? லூக்கான் சுவிசேஷம் 13:14 வசனம்,
1: ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல்,
0: தன் கண்களை கூட வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல்,
1: தன் மார்பிலே அடித்துக்கொண்டு
0: தேவனே
1: பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான்.
0: பாருங்க, பாவியாகி என் மேல கிருபியாயிரும்.
1: அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
0: தாழ்த்தும் போது நம்ம தாழ்த்தும் ஒண்ணுமே இல்ல. நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் வெனச்சரம்னு நீதிமானா மாற்றாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டு ரத்தத்தினாலையும் பரிசுத்தாவின் கழுவப்படும் போது நம்மள நீதிமானாய் மாற்றார். 1 கொரிந்தியர் 6:11 வசனம்,
1: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்
0: ஆயினும்
1: கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும்
0: நம்முடைய தேவை ஆவியினாலும்
1: கழுவப்பட்டீர்கள்
0: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்
1: நீதிமானாக்கப்பட்டீர்கள்.
0: பாத்தீங்களா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவி நம்ம ஒவ்வொரு நாள் கழுவப்படும் போது நம்ம கழுவுறாரு, பரிசுத்தமாக்குறாரு, நம்ம என்ன செஞ்சாரு? நீதிமானா மாற்றாரு. நீதிமான் மேல கர்த்தர் வெளிச்சம் இருக்கு. 97:11
1: நீதிமானுக்காக வெளிச்சமும்.
0: நீதிமானுக்காக என்ன இருக்கு? வெளிச்சம் இருக்குது. அது மாத்திர நீதிமானுக்கு என்ன ஆசீர்வதிச்சிருக்க? இன்னொரு ஆசீர்வாதம், மத்தேயு சுவிசேஷம் 13:43 வசனம்,
1: அப்பொழுது
0: நீதிமான்கள்
1: தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள்.
0: பாத்தீங்களா, நீதிமான் என்ன கிடைக்குது நமக்கு? பிதாவின் ராஜ்யத்தில் எப்படி இருப்பாங்க நீதிமான்கள்? சூரியனை போல பிரகாசிப்பார்கள். அதுதான் பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டு ரத்தத்தினால கழுவப்படணும், விசுவாசிக்கணும். எனக்கு ஆண்டு மரித்திருக்காரு விசுவாசிக்கணும், அவர் கிருபைக்காக கெஞ்சணும். கத்திர இயேசுக்கு நாமத்தினாலும் தேவாவி நம்ம கழுவப்படணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் கத்திரிச்சு எழும்பி பிரகாசி உன் ஒளி

0: வந்து கத்திரிக்காய் எழும்பும்போது நம்ம உலகத்திலையும் கத்திரிக்குள்ளையும் பாதி கத்திரிக்குள்ள பாதி உலகத்தில் இருந்தால் முடியாது. அதான் கத்திரிச்சேரி எழும்பு பிரகாசி ஒரு ஒளி வந்தது. கத்திரி ஒளி நம்ம மேலே வரணுமா? நம்ம எல்லாம் இருக்கிற இடத்த விட்டு எழும்ப வேண்டும். எந்தெந்த காரியங்கள் கத்திரி பிரியமில்லாமல் இருக்கிறோமோ அந்த காரியத்தை விட்டு நம்ம எழும்ப வேண்டும். நமக்கு தெரியும் எதெல்லாம் கத்திரி பிரியமில்லாத காரியம், எந்தெந்த காரியத்தை நம்ம இருக்கிறோம் அது வந்து கத்திரி விட்டு அந்த கத்திரி பிரியமில்லாத காரியம் விட்டு எழும்பும் போது கத்திரி பிரகாசிக்கிறார். முத என்னை கத்திரை பின்பற்றி சீவொழிய அடைந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. செம்மையார்கள் கத்திரி வெளிச்சம் நம்ம மேல உதிக்கும். நீதிமான இருக்கும்போது அன்று வெளிச்சம் இருக்கும். அது மாத்திர தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம எப்படி இருப்போம்? சூரியனை போல பிரகாசிப்போம். ஹல்லேலூயா. நான்காவதாக பரிசுத்தன் அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும்போது தேவனுடைய வெளிச்சம் நம்ம மேல இருக்கும். தானியேல் புஸ்தகம் 5:14
1: உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும்
0: தேவனுடைய ஆவி உண்டென்றும்
1: வெளிச்சமும்
0: புத்தியும்
1: விசேஷ ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும்
0: உன்னை
1: குறித்து கேள்விப்பட்டேன்.
0: புரட்சாதி ராஜா சொல்றாரு, பரிசுத்தேவன் உனக்குள்ள இருக்கிறாரு, வெளிச்சமும் வேகமும் ஞானமும் புத்தியும் உனக்குள்ள இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள பரிசுத்தேவன் இருந்தார், என்ன இருக்கும்? நமக்குள்ள வெளிச்சம் ஞானம் வேகம் நமக்குள்ள இருக்கும். என்ன இருக்கும் ஆசிமா?
1: உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும்
0: தேவனுடைய ஆவி உண்டென்றும்
1: வெளிச்சமும் புத்தியும்
0: விசேஷ ஞானமும்
1: உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன்.
0: தானியில பார்த்து ஒரு புறச்சாதி ராஜா சொல்றாரு, நம்ம மேல பரிசுத்தேவன் நமக்கும் விசேஷ ஞானம் புத்தி வேகம் நமக்கு தருவாரு. அதுக்குத்தான் நம்ம ஒருவரும் பரிசுத்தேவன் அபிஷேகத்தை நம்ம ஒருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுட்டு இங்கே விட்டுறக்கூடாது. பரிசுத்தேவன் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் நிறைஞ்சி செபிக்கும் போது கர்த்தர் நமக்கு விசேஷ ஞானத்தை நமக்கு தருவார், வேக தருவார், புத்தி தருவார். அவர் விழிச்சு நம்மால தங்கியிருக்கும். மற்றவங்க பார்க்கும்போது இவங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லி மற்றவங்க அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்குள்ள அந்த ஞானத்தை, எனக்கு பரிசுத்தேவன் அபிஷேகம் சம்பூர்ண மக்களுக்கு தானியில பார்த்து சொன்னாங்களப்பா, எனக்குள்ளும் இப்படி ஆவி வேணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். எதை பெற்றுட்டு இங்கே விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தல் நிறைஞ்சி நம்ம செவிக்க வேண்டும். தானியேல் புஸ்தகம் 5:11
1: உம்முடைய ராஜ்யத்திலே
0: ஒரு புருஷன் இருக்கிறார்.
1: அவனுக்குள் பரிசுத்த தேவருடைய ஆவி இருக்கிறது.
0: உம்முடைய
1: பிதாவின் நாட்களில்
0: வெளிச்சமும்
1: விவேகமும் தேவர்களின் ஞானத்திற்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது.
0: பாத்தீங்களா, அந்த ஒரு ஸ்திரீ அப்படி சொல்றாங்க கணவர்கிட்ட, தேவனுக்கு ஒத்த ஞான ஒருத்தல காணப்படுது, பரிசுத்தேவன் இருக்கிற வெளிச்ச வேக இருக்குன்னு சொல்றாங்க. நம்மக்குள்ள பரிசுத்தேவன் நமக்குள்ள இருந்திருந்தாரானா நமக்குள்ள இந்த வெளிச்சம் வேகம் நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் உண்மையாக ஒவ்வொரு நாள் பரிசுத்தேவன் நிறைய பேர் பெற்றுட்டு இங்கே விட்டுட்டு போயிடுறோம். ஒவ்வொரு நிமிஷம் பரிசுத்தேவன் நிறைஞ்சி அவரோடு வாழ்வோமானால் அவர் நமக்கும் அந்த ஆண்டவர் வேகத்தை தருவார், ஞானத்தை தருவார், புத்தி தருவார், எல்லாமே தருவார். நமக்குள்ள பரிசுத்தேவன் இருக்கிறத மற்ற மக்களை பார்க்க முடியும். நமக்குள்ள தேவாதி தேவன் ஒளியும் மற்றவங்க பார்க்க முடியும். நம்மளை பார்த்து இவங்க கடவுளுடைய பிள்ளைகளே நம்மளை சொல்ல முடியும். அல்லேலூயா. தானியேலுக்குள்ள பரிசுத்தேவன் இருந்தாரா இல்லையா? இருந்தார். எஸ். தானியேல் புஸ்தகம் 6:3
1: தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால்
0: தானியேலுக்கு என்ன இருந்தது? விசேஷ ஆவியானவர் இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேற்றரவாளர், அவர் துணையாளர், அவர் ஒரு ஆழ்த்தத்துமுடையவர். அல்லேலூயா. உங்களுக்குள்ளேயே எனக்குள்ள பரிசுத்தானே இருக்கிறாரா? யோசித்து பாருங்க. தானியில பத்தி யாரு புறஜாதி ராஜா சொல்றாரு, புறஜாதி ராஜாவுடைய மனைவி சொல்றாங்க, உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளையும் பரிசுத்தானே இருக்கிறார். யாராவது நம்மளை பார்த்து சொன்னாங்களா, உங்களுக்குள்ள நீங்க கிறிஸ்தவங்க, உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கு நான் பாக்குறேன்னு சொல்றாங்களா? இல்லைன்னு சொல்ல நீ பரிசுத்தவனை அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. பரிசுத்தவன் நமக்குள்ள வர வேண்டும். ஆதியம் புஸ்தகம் 1:2-3
1: ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார்.
0: ஆதியில தேவன் என்ன செஞ்சாரு? ஜலத்து மேல அசைவாடி கொண்டு என்ன சொன்னாரு? வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார்.
1: வெளிச்சம் உண்டாயிற்று,
0: வெளிச்சம் உண்டாயிற்று. பரிசுத்தர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அசைபாடி கொண்டு போய் உங்க உள்ளத்தில் என் உள்ளத்தில் ஒவ்வொருத்தருக்குள்ள இருப்பார். ஆனால் அவர் என்ன சொல்வாரு? வெளிச்சம் உண்டா கடவுள்னு சொல்லுவாரு. அப்ப நமக்குள்ள என்ன வராது? இருள் நம்மள வரவே வராது. பரிசுத்தர் நமக்குள்ளே உங்களுக்குள்ள எனக்குள்ளே இருப்பாருன்னா வெளிச்சம் உண்டா கடவுள் சொல்வாரு. நமக்குள்ள எந்த இருளும், எந்த பிசாசு, எந்த பாவம் நமக்குள்ள வரவே முடியாது. அல்லேலூயா. பரிசுத்தவனை கேப்பு ஆண்டவரே, முடிய அபிஷேகத்தை எனக்கு தாருமாண்டவரே, முடிய அக்கீரியம் மேல ஊற்றும் ஐயா, தேவ அக்கீரியம் மேல ஊற்றும். பரிசுத்தவன் அபிஷேகம் வேணும். தானியலுக்குள்ள விசேஷ தாவி இருந்தாரப்பா, எனக்குள்ள வரணும் ஆண்டவரே, எனக்குள்ளே வரணும். தாவி தானியல் கொடுத்த அந்த விசேஷ தாவி எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்போம். அல்லேலூயா. தானியலை பார்த்து, தானியல் பார்த்து புரஜாதி ராஜா சொல்றார், இவருக்குள்ள தேவருடைய ஆவி இருக்குதுன்னு சொல்லி. பரிசுத்தவன் எப்படிப்பட்ட விசேஷ ஆவி தானியலுக்கே கொடுத்திருந்தார். நம்மளும் கேட்போம், ஆண்டவரே விசேஷாவி எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்போம். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளும் பரிசுத்தவன் அபிஷேகத்தை கேட்போம். ஆண்டவர் மாம்சமணி யாருமே ஆவிய ஊற்றேன்னு சொல்லியிருக்காரு. தானியல் கொடுத்த பரிசுத்தை நமக்கும் கட்டாயம் தருவார். அல்லேலூயா. கத்துட்டு எழுந்துச்சு ஒப்பு கொடுப்போமா? பரலோகத்தில் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் விசேஷ சாவியானவர், எல்லாருக்குள்ள இறங்குங்க, இறங்குங்க. விசேஷ சாவியானவரே, எனக்குள்ள எங்களுக்குள்ள இறங்குங்கய்யா, இறங்குங்கய்யா. கெஞ்சி கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் கொண்டு வந்த மக்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, அக்கில மூடிக்கொள்ளுங்க ஐயா. ஸ்தோத்திரம் தேவ கிருபை சூழ்ந்து கொண்டிருப்பதாய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்து கொண்டிருப்பதாய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை. இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனம் ஓடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அக்கினி, அக்கினி, அக்கினி ஆண்டவரே. அப்பா அம்மை துதிக்கிறோம், அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கத்திரி பயப்படுறவள் நீதி சுரியன் உதிக்க வேண்டி சொன்னீரு. கத்திரி பயப்படுறவள் நீதி சுரியன் உதிக்க வேண்டி சொன்னீரு. நீதி சுரியனாக இயேசுக்கு ஒவ்வொரு மாதிரி இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே. பலவீனமெல்லாம் மாற்றுங்க, வியாதி நீக்குங்க, அந்த கரிசத்திலே விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா வியாதிகளை குணமாக்கும் ஆண்டவரே. என்ன பலவீனம் குணமாக்க? சுகரை குணமாக்குங்க ஆண்டவரே. அப்பா பலவீனம் நீங்கி போட்டும். கத்தாவே குணமாக்க, குணமாக்குங்க அப்பா. மந்திரக்கட்டி சேவனை கட்டி விடுதலை செய்யுங்க. வயிறுவெளியை குணமாக்க, பலவீனத்தை குணமாக்குங்க ஆண்டவரே. கால்வெளியை குணமாக்க, புண்ணு இருக்க மக்களை குணமாக்க, தோல்ல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க. மந்திரம் சேவனிகள் எல்லாம் பாழாக்கி போடுங்க. இயேசுக்கு நம்ம அதமாக்கி போடுகிறோம் ஆண்டவரே. மகிமை மூடட்டு, அக்கிரி மூடட்டும் ஐயா. என்ன வியாதி இருந்தால் சுகமாக்க, என்ன நோய் இருந்தால் சுகமாக்குங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதி நோய் வந்து விளக்கு சொன்னீரே ஆண்டவரே. யாரெல்லாம் வியாதியில கஷ்டப்படுறாங்க, ஒவ்வொரு மேலும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. நீங்க குணமாக்குற ஆண்டவரே, ஆண்டவரே. நான் குணமாக்குறேன் அறியாம போனாலும் சொன்னீரு. குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க, குணமாக்குங்க. உடைய வல்லமை, உடைய அக்கிரி, உடைய பிரசனம் ஓடிக்கொள்ளட்டும். மகிமை எண்ணிப்பரே துதிக்கிறோம், உமை போற்றுகிறோம். வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். வியாதியை குணமாக்க, நோயை குணமாக்க, மந்திர சேவனைகள் உடைந்து போட்டு மாண்டுகிற கட்டிகள் நீங்கி போட்டும், கவலைகள் நீங்கி போட்டு. எத்தனை சனங்கள் கவலையோடு சோர்வோடு உட்கார்ந்து ஒவ்வொரு தொட்டி எழுப்புங்க ஆண்டவர. கவலைகள், சோர்வுகள், துக்கங்கள், பாரங்கள் எல்லாத்தையும் நீக்கி போடுங்க ஆண்டவர. உம்முடைய வல்லமில ரத்த எல்லாருமே தெளிக்க முடியாச்சிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்யுங்க. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை தாரும், திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லா சகோதரி குழந்தை பாக்கத்தை தரணும் ஆண்டவரே. மே துதிக்கிறோம், பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா. அற்புதங்களை, அதிசயங்களை செய்ய வேண்டும் ஆண்டவரே. கட்டப்பட்ட மக்களை விடுதலை செய்ய வேண்டும் ஆண்டவரே. அருமை பிதாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம், கத்தாவே மே துதிக்கிறோம். தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்களை வெற்றி தாங்க, குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்க ஆண்டவரே. குடியை பார்க்கும் போது வெறுப்பாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா மே ஸ்தோத்திர சிறு பிள்ளைகளை தொடுங்க, சிறு பிள்ளைகள் மேல கரத்தை வைங்க ஆண்டவர. சிறு பிள்ளைகள் மேல கயிறை வைப்பேன்னு சொல்லி சகரிய 13:7 சொன்னீங்களே, சிறு பிள்ளைகள் மேல கரத்தை வைக்க முடியாது. கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம். எங்க வாலிப சகோதர சில ரச்சிங்கப்பா, ரச்சித்து பரிசுத்தால் நிரப்புங்க. உமக்கென்று எழும்பட்டும், எழும்பட்டும், எழும்பி பிரகாசி ஒளி வந்து சொன்னீரே. எழும்பட்டுமே, நாங்கள் உமை பிரியமில்லாத இடத்த விட்டு எழும்பி வர உதவி செய்யுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க, பொறுப்படுத்துக்கோங்க. அன்றைக்கு ஒவ்வொரு பேரையும் நீங்க வைத்து சீஃப் போஸ்டர் எழுதுங்க, பண கஷ்டத்தை மாத்துங்க, கடன் பிரச்சனை மாத்துங்க, மனசுல உள்ள கஷ்டத்தை மாத்துங்க, மனதில் சோர்வு பலவீனங்களை கொண்டு வர சாத்தானை முறியடித்து போடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மக்காக எழும்பட்டும், எழும்ப கிருவை செய்ய பலத்த அற்புதங்களை அடையாள ஒவ்வொரு வாழ்க்கையில செய்திருப்பே நாங்கள் விசுவாசித்தமை துதிக்கிறோம் ஆண்டவரே. நிறைய வியாதி குணமாக்கி விசுவாசிக்கிறோம் ஐயா. பலத்த காரியத்தை செய்தமைக்காய் கோடான கொடி நன்றி. எல்லா துதிகனமாக்கி முக்கிய செலுத்துறோம் எங்கள் அன்பு ரச்சர் இயேசப்ப நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுறோம் பரமபிதாவே, ஆமே.
2: அருமையான ஒரு ரட்சிப்பின் செய்தியை நம்ம எல்லாருமாய் கேட்டோம். ஆண்டவருடைய பிரசன்னம் தானே நம்மத்தில நிரம்பி இருக்கிறது. அவருடைய மகிமை விளங்கும்படியாக இன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திற்குள்ளாக இந்த கூட்டங்களை நாம் கர்த்தர் மகிமடையும்படியாக, அவருடைய பரிசுத்த கரம் நம்மத்தில இறங்கி வரும்படியாக நம்ம எல்லாருமாய் இதோ இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள போகிறோம். ஆவியானவருடைய பிரசனம் நம்மோடு கூட இருக்கிறது. 1 பேதுரு 1:16 நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. நான் பரிசுத்தர், ஆதலால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். கண்களை மூடுவோம். மீண்டும் ஒரு விசை நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் பரிசுத்தராயிருக்கிறது போல் உம்மை ஆராதிக்கிற, உம்மை விசுவாசிக்கிற, உம்மை கூழியம் செய்கிற நாங்களும் பரிசுத்தர்களாயிருக்க எங்களுக்கு பலன் தாரும். உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும். எல்லாரும் கேட்போம், கண்களை மூடி நம்ம எல்லாருமாய் கேட்போம். அன்பின் நேசப்பிதாவே, வானத்தை பூமி உண்டாக்கிய கர்த்தாதி கர்த்தாவே, உமது சாயலின்படி மனித குலத்தை உண்டாக்கினவரே, அந்த மனித குலத்தை மீட்க, ரட்சிக்க, உயர்த்த, பரிசுத்தப்படுத்த உமது ஒரே பேரான குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினீரே, உம்மை நன்றியோடு வணங்குகிறோம். பாவமும் அக்கிரமும் தாறுமாறும் உபச்சாரமும் வேசித்தனமும் பொய் பக்திகளும் நிரம்பியிருக்கிற இந்த உலகத்துல மகா சிருஷ்டிப்பின் தேவன், சர்வலோகத்தை உண்டாக்கிய பிதா குமாரன் பரிசுத்தாவியனும் தேவன், நான் பரிசுத்தரா இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று அழைத்தீர, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தர், என்னை மறைத்து நீர் பேசுவீராக. இந்த எலும்பி பிரகாசி ஊழியத்தில் வந்திருக்கிற அத்தனை பேரும் பரிசுத்தத்தினால் நிரம்பும்படி, பரிசுத்த சிந்தையால் நிரம்பும்படி, பரிசுத்த பாத்திரங்களாய் மாறும்படி, பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையுமாய் நிரப்பும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, வானத்தை பூமி உண்டாக்கிய தேவன் பரிசுத்தர், உங்களை நம்மை சிருஷ்டித்த பிதா குமாரன் பரிசுத்தாவியனும் தேவன் பரிசுத்தர், இந்த பைபிள் போதிக்கிற தேவன் பரிசுத்தர், இந்த உலகத்தில் இந்த பரிசுத்த வேதம் ஜாதி மத இன பேதமின்றி உலகம் முழுவதும் இல்லை எல்லா மக்களுக்கும் சொல்லிக் கொண்டு வருகிற சத்தியமும் கூட பரிசுத்தந்தான். நான் பரிசுத்தர், ஆதலால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று கர்த்தர் உங்களையும் நம்மையும் அவர் அழைக்கிறார். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தம் நீங்கள் பரிசுத்தமாய் மாறுவதற்கே, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என் உடலை வாங்கி சாப்பிடுங்கள் என்று தன்னை கையளித்தாரே, நாம் பரிசுத்தமாய் மாறுவதற்கே. தேவனுடைய வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டதின் விளைவு நாம் பரிசுத்தர்களாய் மாறுவதற்கே. பாவமும் உபச்சாரமும் வேசித்தனமும் அக்கிரமும் அநியாயமும் தாறுமாறும் எங்கு பார்த்தாலும் கொலைகளும் கொள்ளைகளும் அக்கிரமங்களும் மகா பயங்கரமான சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல இந்த பரிசுத்த வேதம் சர்வலோகத்தை உண்டாக்கிய பிதா குமாரன் பரிசுத்தாவியன தேவன் இந்த உலகத்துக்கு கொடுக்கிற செய்தி இதுதான். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று கர்த்தராகிய தேவன் உங்களையும் நம்மையும் அழைக்கிறார். இந்த உலகத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே பரலோகத்துக்கு வந்து சேராது. பைபிள் சொல்லுகிறது, உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, உலகத்திலிருந்து ஒன்றையும் கொண்டு போவதும் இல்லை. இந்த பூமியில மனிதன் எதையெல்லாம் சாதித்தாலும் எதிலுமே ஒன்றையும் கூட மனிதன் மரணத்துக்கு பிறகு கொண்டு போவதில்லை. ஒன்றே ஒன்று மாத்திரம்தான் உங்களை பரலோகத்துக்குள்ளே நுழைய வைக்கும், அதுதான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து கொடுத்த பரிசுத்தம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த காலத்தில் கிறிஸ்தவ விசுவாசிகள் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் தேவனிடத்தில் நாம் கேட்போம், கேட்டுக்கொண்டே இருப்போம். உலகத்தை சார்ந்த எல்லாவற்றையும் நாம் கேட்கிறோம். ஆனால் என் அன்பான தேவ ஜனங்களே, நீங்கள் என்றைக்காகலும் தேவனிடத்தில், கர்த்தாவே நீர் பரிசுத்தரா இருக்கிறது போல் நானும் பரிசுத்தவானாய் பரிசுத்துவதையாய் இருக்கும்படிக்கு உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும். உங்களில் எத்தனை பேர் அதை கேட்டிருப்பீர்கள், உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும், யார் அதை வாஞ்சித்திருப்பீர்கள், யார் அதை கேட்டிருப்பீர்கள்? உலகத்திலிருந்து கொண்டு போக முடியாத எல்லாவற்றையும் நாம் கேட்கிறோம். ஆனால் உலகத்திலிருந்து நாம் கொண்டு போகிற ஒன்று உண்டு, அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்தம். லேவியர் 20:26 வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தராகிய தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு சொன்ன மாபெரும் சத்தியம். லேவியர் 20:26, கர்த்தராகிய நான் பரிசுத்தரா இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். ஹல்லேலூயா. ஆம், இந்த பைபிள் போதிக்கும் தேவன் பரிசுத்தர். இந்த வேதம் உலகம் முழுவதும் அறிவிக்கிற தேவன் பரிசுத்தர். இவர் மாத்திரம்தான் பரிசுத்தர். இவரால தான் எந்த ஜாதியானும் எந்த இனத்தானும் எந்த தேசத்தானும் பரிசுத்தமாக முடியும். ஆகவே கடந்த 2000 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் ஆண்டவராக இயேசுவை விசுவாசியுங்கள் என்று போதிப்பதின் விளைவு எதற்காக தெரியுமா? நீங்கள் பரிசுத்தர்களாய் மாறுவதற்காகவே. ஆகவே தேவன் சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவன் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களிடத்திலிருந்து நான் பிரித்து எடுத்தேன். ஆமென். அன்பானவர்களே, நம்முடைய தேவன் உங்களை சாபத்திலிருந்தும் கண்ணீரிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் அந்நியாயத்திலிருந்தும் பாதாள பிடியிலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் உங்களையும் நம்மையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரித்து எடுத்தார். ஆகவேதான் இயேசு இப்படி சொன்னார். லூக்கா 12:51 பாருங்கள். நான் சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கின்றீர்களோ? அல்ல, நான் பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்று சொன்னார். நான் கலகம் செய்ய வந்தேன் என்று இயேசு சொல்லவில்லை. கலகம் என்பது வேறு, பிரிவினை என்பது வேறு. கலகம் என்பது கணவன் மனைவியை ஜென்ம விரோதிகளாக மாற்றிவிடும். கலகம் என்பது அண்ணன் தம்பியை விரோதிகளாக மாற்றிவிடும். கலகம் என்பது ஒரு சமுதாயத்தை சத்துருக்களாக மாற்றிவிடும். கலகம் என்பது ஒரு ஊருக்கு ஊர் விரோதிகளாக கொலை வெறியர்களாக கலகம் மாற்றிவிடும். நேற்று வரைக்கும் ஒரே தட்டில் சாப்பிட்டவர்கள் யாரோ ஒருவர் கலகம் செய்ததனால இன்றைக்கு ஒருவர் ஒருவர் கொள்ளுகிற அளவுக்கு அவர்கள் விரோதிகளாக சத்துருக்களாக மாறுவார்கள். இதுதான் கலகம் என்பது. கலகம் என்பது அது சாத்தானுடைய கிரியை. இந்தியாவில் பிறந்திருக்கிற ஜனங்களுக்கு கலகத்தை பற்றி யாரும் தனியாக ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்க வேண்டியதே இல்லை. இந்தியாவில் பிறந்திருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் கலகம் செய்ய தெரியும். என்றால் கலகம் அவர் இரத்தத்தோடவே கலந்து வளர்ந்திருக்கிறது. சபையிலே கலகம் செய்து விடுவார்கள், ஜபக்கூட்டத்திலே கலகம் செய்து விடுவார்கள், கல்யாண வீட்டிலே கலகம் செய்து விடுவார்கள், சமுதாயத்திலே கலகம் செய்து விடுவார்கள், ஜாதிக்கு ஜாதி கலகம் செய்து விடுவார்கள், தெருவுக்கு தெருவு கலகம் செய்து விடுவார்கள், மதங்களுக்கு மதங்கள் கலகம் செய்து விடுவார்கள். ஆமென் அன்பானவர்களே, இதுதான் கலகம். கலகம் சாத்தானுடைய கிரியே. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்று சொன்னார். பாவத்திலிருந்து பிரித்தெடுக்க, அக்கிரமத்திலிருந்து பிரித்தெடுக்க, சாபத்திலிருந்து பிரித்தெடுக்க, அசுத்தத்திலிருந்து பிரித்தெடுக்க, பாதாள படுகொடியிலிருந்து பிரித்தெடுக்க, ஊதாரி கூட்டத்திலிருந்து பிரித்தெடுக்க, இருளான பக்தியிலிருந்து நம்மை பிரித்தெடுக்க, பாதாள வழிகளிலிருந்து நம்மை பிரித்தெடுக்க, தாறுமாறு இடத்திலிருந்து நம்மை பிரித்தெடுக்க, குடி வெறியிலிருந்து நம்மை பிரித்தெடுக்க, இதோ கோணலான வழியிலிருந்து நம்மை பிரித்தெடுக்க கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஆண்டவராக இயேசுவினுடைய பிரசங்கம் எங்கெல்லாம் நடக்குமோ அங்கெல்லாம் பிரிவினை ஆரம்பமாகும். ஆண்டவராக இயேசுவை எந்த வீடு ஆராதிக்குமோ அந்த வீட்டுக்குள்ள பிரிவினை ஆரம்பமாகும். உண்மைக்கும் பொய்யுக்கும் பிரிவினை ஆரம்பமாகும். சத்தியத்துக்கும் அசுத்தத்துக்கும் பிரிவினை ஆரம்பமாகும். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் பிரிவினை ஆரம்பமாகிவிடும். உயர்வுக்கும் தாழ்வுக்கும் பிரிவினை ஆரம்பமாகிவிடும். ஆமென் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நம்மையும் இருளிலிருந்தும் தாறுமாறிலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் அநியாயத்திலிருந்தும் வேசித்தனத்திலிருந்தும் இதோ பாதாள பக்திகளில் இருந்தும் சாத்தானுடைய பிடியிலிருந்தும் நம்மை எல்லாம் அவர் பிரித்தெடுத்தார். கடந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை எங்கே இருந்தது, யாரோடு இருந்தது, எப்படி இருந்தது என்று யோசித்து பாருங்கள். அங்கிருந்தான் தேவன் அவருடைய இரத்தத்தால், அவருடைய வசனத்தால், அவருடைய ஆவியால் உங்களையும் நம்மையும் அவர் பிரித்தெடுத்தார். இந்த பிரிவினை என்றைக்கு ஆரம்பமானது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அந்த நாளிலே ஆரம்பமானது. அப்போஸ்தலர் 2:40-41 வசனத்தை பாருங்கள். ஆவியால் நிரம்பிய பேதுரு, மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், வா வெளியில என்று அவர்கள் பிரசங்கித்தார்கள். மாறுபாடுகளை விட்டு வா வெளியில, தாறுமாறுகளை விட்டு வா வெளியில, கோணலான வழிகளை விட்டு வா வெளியில, பொய் பக்திகளை விட்டு வெளியில வாருங்கள், சாத்தானுடைய வழிகளை விட்டு வெளியில வாருங்கள், மாறுபாடுகளை விட்டு வெளியில வாருங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் ஏவுதலால் அவர்கள் பிரசங்கித்தார்கள். அந்த பிரசங்கத்தை கேட்டு பைபிள் சொல்லுகிறது 3000 பேர் அவர்கள் பிரிந்து வந்தார்கள். ஆண்டவராக இயேசுவே கர்த்தர் என்று அவர்கள் அறிக்கையிட்டார்கள். கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென் அன்பானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பிரிவினை, பாவத்திலிருந்து பிரித்தெடுத்த அந்த பிரிவினை, இந்த 2000 ஆண்டுகளாக தேசங்களெல்லாம் இயேசுவின் பக்கம் ஜனங்கள் பிரிந்து வந்தார்கள். இதோ கிறிஸ்து இயேசுவின் பக்கம் ஊர்கள் பிரிந்து வந்தது, கிராமங்கள் பிரிந்து வந்தது, பட்டணங்கள் பிரிந்து வந்தது, கோடி கோடியான ஆண்கள் பெண்கள் பிரிந்து வந்தார்கள். பாவத்தை விட்டுவிட்டு, அக்கிரமத்தை விட்டுவிட்டு, தாறுமாறுகளை விட்டுவிட்டு, விபச்சாரத்தை விட்டுவிட்டு, வேசித்தனத்தை விட்டுவிட்டு, கள்ளத்தனங்களை விட்டுவிட்டு, அசுத்தங்களை விட்டுவிட்டு, பாதாள வழிகளை விட்டுவிட்டு, வானமும் பூமியும் உண்டாக்கிய தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களாக எழும்புவதற்காக இன்றை வரைக்கும் ஜனங்கள் பிரிந்து வந்தார்கள். உலகம் முழுவதும் எங்கெல்லாம் ஆண்டவராக இயேசுவை பற்றிய நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் பிரிவினை ஆரம்பமாய்விடும். எல்லா தெருக்களிலும், எல்லா வீதிகளிலும், எல்லா ஊர்களிலும், எல்லா வீடுகளிலும், எல்லா மலை பிரதேசங்களிலும் இன்றைக்கும் தேவன் இதைத்தான் செய்து கொண்டு வருகிறார். இந்த உலகம் முடியும் நாள் மட்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வருகிற அந்த கடைசி நாள் மட்டும் பரிசுத்த ஆவியான தேவன் ஜனங்களை பாதாள இருளிலிருந்தும், பாவ தாறுமாறுகள் இருந்தும், அக்கிரம அநியாயங்கள் இருந்தும், எல்லா விதமான கேடுகளில் இருந்தும் இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் பிரித்து கொண்டே இருப்பார். எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டார்கள்? நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருப்பதற்காக. என் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் உன்னை அற்புதம் செய்வது, உன்னை விடுவிப்பது, உன்னை சுகமாக்குவது, உன்னை ஆசீர்வதிப்பது, உனக்கு ஆண்டவர் எண்ணுவதற்கு நினைப்பதற்கு மேலான நன்மைகளை உனக்கு செய்வது எதற்காக தெரியுமா? அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல் நீங்களும் நாமும் இந்த சீரழிந்த உலகத்தில் பரிசுத்தவான்களும் பரிசுத்துவதிகளுமாய் இருப்பதற்காக. ரோமருக்கு எழுத நிருபம் முதல் 2 வசனத்தை பாருங்கள், கொரிந்தருக்கு நிருபம் முதல் 2 வசனத்தை பாருங்கள், கலாத்தியர்கள் நிருபம், எபேசியர்கள் நிருபம், பிலிப்பியர்கள் நிருபம், இதில் எல்லாம் முதல் 2 வசனத்தை பாருங்கள். பவுல் அப்போஸ்தலன் பரிசுத்தாவியின் ஏவுதலால் எழுதுகிறார், ரோமாவில் உள்ளவர்களே பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களே, கொரிந்துவில் உள்ளவர்களே பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களே, கலாத்தியா பட்டணத்தில் வாழ்கிறவர்களே பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களே, எபேச பட்டணத்தில் வாழ்கிறவர்களே, பிலிப்பி பட்டணத்தில் வாழ்கிறவர்களே பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களே. பார்த்தீர்களா? ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு பட்டணங்களுக்கும் பரிசுத்தாவின் ஏவுதலால் நிருபங்கள், வேத வசனங்கள் எழுதப்பட்ட போது, இதோ பரிசுத்தவான்கள் ஆகும்படியே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்றுதான் எழுதப்பட்டது. இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் எல்லாவற்றையும் நாம் விரும்புகிறோம், ஆனால் உங்கள் மனசாட்சியை தொட்டு கேட்டு பாருங்கள், என்றைக்காக தேவனிடத்தில் உம்முடைய பரிசுத்தம் எனக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்பினது உண்டா? என்றைக்காக நீங்கள் விரும்பினது உண்டா? தேவனே எல்லாம் எனக்கு கொடுத்துட்டீங்க, நினைப்பதற்கு எண்ணுவதற்கு மேலாக எனக்கு அற்புதம் செஞ்சிட்டீங்க, என்ன ஆசீர்வதிச்சிட்டீங்க, ஆனா இப்போ உங்க பரிசுத்தம் எனக்கு வேண்டும். எத்தனை பேர் கேட்டிருப்போம், எத்தனை பேர் பரிசுத்தத்தை வாஞ்சித்திருப்போம்? என் அன்பான சகோதரனே, சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீ இந்த உலகத்தில் ஒன்றை சாதித்து காட்ட முடியும் என்றால் அது என்ன தெரியுமா? அவர் பரிசுத்தரா இருந்தது போல நீங்கள் பரிசுத்தருமாய் வாழ்வதுதான். உங்களை காண்கிறவன் என்னை காண்கிறான் என்றார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்றார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பார்த்தீர்களா? உங்களை காணும் போது, நம்மை காணும் போது அடுத்தவர்கள் நம்மிடத்தில் பரிசுத்தத்தை கண்டுகொள்கிறார்களா? நம்மிடத்தில் பழகிறவர்கள் எல்லோரும் நம்மிடத்தில் பரிசுத்த அடையாளங்களை கண்டுபிடிக்கிறார்களா? பரிசுத்த குணங்களை கண்டுபிடிக்கிறார்களா? பரிசுத்த சாபங்களை கண்டுபிடிக்கிறார்களா? ஏன் உங்களோடு ரொம்ப வருஷம் குடும்பம் நடத்துறாரு உங்க புருஷன், உங்க மனைவி, அவங்க யாராவது உங்ககிட்ட பரிசுத்தத்தை கண்டுபிடிச்சாங்களா? ஏன் உங்க பிள்ளைங்க யாராவது உங்ககிட்ட பரிசுத்தத்தை கண்டுபிடிச்சாங்களா? உங்க உயிர் நண்பர்கள், உயிர் தோழிகள் யாராவது உங்ககிட்ட தான் நான் பரிசுத்தத்தையே நான் தெரிஞ்சுக்கினேன் உங்களிடத்துல சொன்னதுண்டா? உணர்ந்து பாருங்க, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. என் அன்பான விசுவாசிகளே, ஏமாந்து போக வேண்டாம். கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறது போல அவருக்கேற்ற பரிசுத்தவான்களும் அவருக்கேற்ற பரிசுத்துவதிகளுமாக நாம் இருக்க வேண்டும். நல்லது. எங்கே பரிசுத்தமாயிருப்பது? எப்படி பரிசுத்தமாயிருப்பது? இதை பற்றி பரிசுத்தாவின் ஏவுதலால் பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 1:15. உங்கள் அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். பார்த்தீர்களா? உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகில் 2 இடத்துல மாத்திரம்தான் ஜனங்க பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவதிகளாய் காட்டிக்கொள்கிறார்கள். 1, சபையில். 2, இது போன்ற எழுப்புதல் நற்செய்தி கூட்டங்கள் நடக்கிற மைதானங்களில், ஹாலுங்கள தான். இந்த 2 இடத்துல தாங்க நம்மளாம் ரொம்ப குயட்டா, அமைதியா, அடக்கமா, ஒடுக்கமா, ரொம்ப மெல்லமா எழுறது, மெல்லமா உட்கார்றது, மெல்லமா நடந்து போறது, மெல்லமா நடந்துன்னு வர்றது, ஒருத்தரை பார்த்து அப்படியே புண்ணு கேட்கறது, வழங்குதா? இந்த 2 இடத்துல தான் இந்த ரெண்டு இடத்துல தான், சபையில ஆராதனைகள் மீட்டிங் நடக்கிற இடங்கள்ல மாத்திரம்தான், இந்த ரெண்டு இடத்துல தான். ஆனால் பைபிள் என்ன சொல்கிற தெரியுமா? உங்கள் அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும், நீ வேலை செய்யற இடத்துல கூட, நீ படிக்கிற இடத்துல கூட, நீ தொழில் பார்க்கிற இடத்துல கூட, நீ பழகிற இடத்துல கூட, நீ பக்கத்து வீட்டுல போய் பேசுறீங்களா அங்க கூட, அடுத்தவங்களோடு நீங்க குழாவுகிறீங்களா அங்க கூட, உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் கூட, அங்கெல்லாம் கூட, எல்லா இடத்திலும் கூட நீங்கள் பரிசுத்தர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களையும் நம்மையும் அழைக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:3 பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து, பாத்தீங்களா, எப்படி நீ பரிசுத்தமாய் மாற முடியும், எப்படி நீ பரிசுத்தமா சிந்திக்க முடியும், எப்படி நீங்க பரிசுத்தமா வாழ முடியும்? நீ நேசிக்கிற இச்சைகளை வெறுக்கும் போது, உனக்குள் இருக்கிற அக்கிரமங்களை நீ வெறுக்கும் போதுதான் உங்களுக்குள்ள தேவன் பரிசுத்தத்தை ஆரம்பிப்பார். நீ பாவத்தை வெறுக்கும் போது, கேடுகளை வெறுக்கும் போது, பொருளாசை வெறுக்கும் போது, ஆணாசை பெண்ணாசை வெறுக்கும் போது, உலக இச்சைகளை நீங்கள் என்றைக்கு வெறுக்கின்றீர்கள் அப்பொழுது, சுயத்தை எப்போது வெறுப்பீர்களோ அப்பொழுது, உங்களை நீங்கள் எப்பொழுது சாகடிப்பீர்களோ சிலுவையில, உங்கள் பாவங்களை எப்போது நீங்கள் வெறுப்பீர்களோ சாகடிப்பீர்களோ அப்பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ள பரிசுத்தத்தை அவர் ஆரம்பிக்கிறார். நீ பாவ சிந்தையில் இருக்க மாட்டோம், பரிசுத்தம் உனக்கு ஒரு கேலி பொருளா இருக்கும். இன்றைய கிறிஸ்தவத்தில் தெய்வ பயம் என்பது கிடையாது, இன்றைய கிறிஸ்தவத்தில் பரிசுத்தம் என்பது கிடையாது. இது ரெண்ட தவிர மற்ற எல்லாவற்றையும் நாம கற்றுக்கொண்டிருக்கிறோம், இது ரெண்ட தவிர மற்ற எல்லாவற்றையும் நாம விரும்புகிறோம், இந்த ரெண்ட தவிர மற்ற எல்லாவற்றையும் நாம் நேசிக்கிறோம், இந்த ரெண்ட தவிர மற்ற எல்லாவற்றையும் தேவனிடத்துல நாம கேட்கிறோம். ஆனால் கர்த்தாவே, உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாரும், உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும், இதை நாம் ஒருபோதும் விரும்பினதே கிடையாது, இதை கேட்டதே கிடையாது. இந்த பரிசுத்தம் என்பது இன்றைக்கு பைத்தியக்காரத்தனங்களில் ஒன்றாக அது கருதப்பட்டது. இந்த காலத்துல போய் என்னமோ பரிசுத்தம், அந்த சுத்தம், இந்த சுத்தம்னு, வீட்டு சுத்தமே இல்லை, உடம்பு சுத்தமே இல்லை, மனசு சுத்தமே இல்லை, கை சுத்தமே இல்லை, கால் சுத்தமே இல்லை, இதுல என்னையா பரிசுத்தம் இல்லையா? இப்படித்தான் வேதாந்தம் பேசக்கூடிய ஆட்களை சமுதாயத்தில் நாம் பார்த்திருக்கலாம். என் அன்பானவர்களே, பரிசுத்தம் உன் வாழ்க்கையின் எல்லாவற்றையும் சுத்திகரிக்கும் ஆரம்பமாகும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நம்ம எல்லாருமாய் நன்றி செலுத்த வேண்டும். பாவத்தை நீங்கள் வெறுக்கும் போது கர்த்தர் உங்களுக்குள்ளே பரிசுத்தத்தை ஆரம்பிக்கிறார். ஆதியாகமம் 39:9 யோசேப்பு அடிமை வேலைக்காரனாக, வீட்டு வேலைக்காரனாக, தோட்ட வேலைக்காரனாக, ஒட்டகங்களை மாடுகளை கழுவி துடைக்கிற ஒரு வேலைக்காரனாக போத்திப்பார் என்று சொல்லும் ஒரு போர்வனுடைய அதிகாரியினுடைய வீட்டில அவன் வேலைக்காரனாக அவன் இருந்தான். தேவன் அவனுக்கென்று ஒரு ஆசீர்வாதமான தரிசனத்தை எகிப்து தேசத்தில் வைத்திருந்தார். கர்த்தராகிய இயேசு அவர் ஆராதிக்கிற எந்த மகனுக்கும் மகளுக்கும் ஒரு ஆசீர்வாதமான எதிர்கால திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆனால் பிசாசு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் குறுக்கிடுகிறான். யோசேப்பின் வாழ்க்கையில கூட அவன் ஆசீர்வாதத்தை அவன் போய் கண்டுபிடிக்காதபடிக்கு அவனுடைய புத்தியை கெடுக்க, அவன் வாழ்க்கையை கெடுக்க, அவன் சிந்தையை கெடுக்க பிசாசு திட்டமிட்டான். அதற்காக பிசாசு என்ன செய்தான் தெரியுமா? வேசித்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த போத்திப்பாருடைய மனைவியை ஒரு கருவியாக எடுத்து பிசாசு பயன்படுத்தினான். ஆமென் அன்பானவர்களே, பாவ சிந்தை உள்ளவர்களைத்தான் சத்துரு தன் கருவியாய் இன்றைக்கும் எடுத்து பயன்படுத்துவான். பரிசுத்த சிந்தை உள்ளவர்களை பிசாசு நெருங்க முடியாது. ஒரு விளக்கு எரிகிறது, எரிகிற விளக்குக்குள்ள எந்த பூச்சும் நுழைய முடியாது. அந்த நெருப்பு அந்த பூச்சை எரித்துவிடும். பரிசுத்தம் உனக்குள்ளே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தால் எந்த இச்சை என்கிற பூச்சோ, எந்த உலகம் என்கிற பூச்சோ, எந்த அசுத்தம் என்கிற பூச்சோ, எந்த சுயநலம் என்கிற பூச்சோ உனக்குள்ளே நெருங்க முடியாது. ஆவியானவர் எல்லாவற்றையும் எரித்து விடுவார். ஆனால் தாறுமாறான சிந்தனை கொண்ட ஆண்களை பெண்களை பிசாசு தன் கருவியாய் எடுத்து பயன்படுத்துவான். அப்படித்தான் போத்திபாருடைய மனைவி. அவளை வைத்து யோசேப்பின் எதிர்காலத்தை அவன் பாதாளத்துக்கு வழிநடத்த திட்டமிட்டான். பைபிள் சொல்லுகிறது, யோசேப்பின் வாழ்க்கையிலே போத்திபாருடைய மனைவி குறுக்கிட ஆரம்பித்தாள். அவனை பாவம் செய்யும்படி அவள் தூண்டினாள். அவனை வற்புறுத்தினாள். பாவம் செய்யும்படி அவள் வற்புறுத்தினாள். என் அன்பான சகோதரனே, சகோதரிகளே, நீ வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, நீ பழகிற இடத்துல, நீ எந்த வீட்டில் உட்கார்ந்து மணிக்கணக்கா பேசின்னு இருக்கிறியோ, அந்த வீட்டில் இருக்கிற ஆண்களை வைத்து, அந்த வீட்டில் இருக்கிற பெண்களை வைத்து, அந்த யாரிடத்துல நீங்க டெலிபோன்ல மணிக்கணக்கா பேச விரும்புறீங்க, அந்த ஆண்களை வைத்து, அந்த பெண்களை வைத்து, அந்த வாலிபனை வைத்து, அந்த வாலிப பெண்ணை வைத்து பிசாசு இன்றைக்கும் அநேகபருடைய எதிர்காலத்தை நாசப்படுத்த அவன் திட்டம் வைத்திருக்கிறான். ஆனா நடந்தது என்ன? யோசேப்பு என்ன சொன்னான்? ஆதியாகம் 39:9 கடைசி பகுதி, என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? பாத்தீங்களா? சாத்தானை சம்முட்டியில தலையில் அடிச்சது போல அடிச்சான் யோசேப்பு. யோசேப்பு ஒரு போதகர் அல்ல, யோசேப்பு ஒரு பிரசங்கியார் அல்ல, யோசேப்பு நம்மை போல பைபிளை பக்கம் பக்கமா படிச்ச ஒரு மனுஷன் இல்ல. யோசேப்பு காலத்துல இதோ இந்த வேதம் அவர்கள் கைக்கு கிடைக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. அவன் ஒரு வேலைக்காரன், அடிமை வேலைக்காரன் யோசேப்பு. ஆனால் அவன் என்ன சொன்னான் பாருங்க, என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? இதான் நீங்கள் பரிசுத்தத்தை நேசிக்கின்றீர்கள் என்பதன் அர்த்தம். உன்னை பாவம் எந்த இடத்துல அழைக்கலாம், ஆனால் நீங்கள் பரிசுத்தத்தை நேசிப்பீர்கள் என்றால் அந்த பாவத்தை நீங்கள் எதிர்த்து நிற்பீர்கள். நடந்தது என்ன? பிசாசு இன்னொரு முறை அவனை இழுக்கலாம் என்று ஆதியாகம் 39:12 பாருங்கள். போத்திபாருடைய மனைவி அவன் ஆடையை பிடித்து இழுக்க ஆரம்பித்து விட்டாள். பைபிள் சொல்லுகிறது, அவள் ஆடை அவள் கையில விட்டுவிட்டு யோசேப்பு அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டான். காரணம் என்ன தெரியுமா? என்னை அழைத்த தேவன், எனக்கு தரிசனங்களை கொடுத்த கர்த்தர், என்னை வழிநடத்துகிற தேவன் பரிசுத்தரா இருக்கிறது போல நானும் பரிசுத்தவானா இருப்பேன் என்று அவன் உறுதியாய் தீர்மானித்ததன் விளைவு பாவத்தில் தூண்டுகிற இடங்களை விட்டு அவன் ஓடிவிட்டான். ஆமென் அன்பானவர்களே. பாவத்துக்கு ஒரு வாலிபன் எதிர்த்து நின்றான், ஒரு வேலைக்காரன் எதிர்த்து நின்றான். கர்த்தராகிய தேவனை, இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்கிற ஒரு வாலிபன் பாவத்துக்கு எதிர்த்து நின்றான். அதன் விளைவு கர்த்தர் அவனை தன் கையில் எடுத்தார். எந்த தேசத்தில் அடிமை வேலைக்காரனாக யோசேப்பு இருந்தானோ அதே தேசத்தில் பிரதம மந்திரி சிங்காசனத்தில் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். கைகளை பலமாய் தட்டி ஆண்டவர்களிடம் எல்லாரும் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆம், பரிசுத்தம் தேவனுடைய சிங்காசனத்தை உன் வாழ்க்கையில கொண்டு வரும். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, விசுவாசிகளே, தேவ ஜனங்களே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, பரிசுத்தம் கர்த்தருடைய சிங்காசனத்தை உன் வாழ்க்கையில கொண்டு வரும். எங்கே நீ வெட்கப்பட்டாயோ அங்கே உன்னை தேவன் உயர்த்துவார். எங்கே நீ விழுந்தாயோ அங்கே உன்னை கர்த்தர் உயர்த்துவார். யாருக்கு மத்தியில் ஒரு காலத்தில் கேவலமா எண்ணப்பட்டாயோ அங்கே உங்களை கர்த்தர் சிங்காசனத்தில் உட்கார வைப்பார். அதான் யோசேப்பின் வாழ்க்கையில தேவன் செய்தது. 30 வயதுல இந்த செய்தியை கேட்டு இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு 30 வயசு இருக்குது? வயசுலதான் யோசேப்பு எகிப்து தேசத்தின் பிரதம மந்திரியாக கர்த்தராகிய தேவனால் அவன் உயர்த்தப்பட்டான். அதோடு மாத்திரமல்ல, இந்த உலகம் முழுவதும் பஞ்சம் வந்த போது தேவன் எடுத்து பயன்படுத்திய இந்த யோசேப்பு என்கிற அந்த வாலிபனை கொண்டுதான் கர்த்தராகிய தேவன் இந்த முழு உலகத்துக்கும் அவர் சாப்பாடு போட்டார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். அன்பானவர்களே, பார்த்தீர்களா, தேவனுடைய கரத்தில் வரும் ஒரு பரிசுத்த பாத்திரமாக யோசேப்பு மாறினான். தேவனுடைய செய்தி உங்களுக்கு பிரசங்கப்படுவது எதற்காக? நீங்கள் பரிசுத்தவான்களும் பரிசுத்தவதிகளுமாய் மாறுவதற்காகத்தான். நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக என்றார் கர்த்தராகிய தேவன். நல்லது. பரிசுத்தத்தால் உங்களுக்கு வரக்கூடிய நன்மை என்ன? பரிசுத்தம் உங்களுக்கு எதை கொண்டு வரும்? ரெண்டு காரியங்களை கொண்டு வரும். ஒன்று, எபிரேயர் 12:14, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. விசுவாசிக்கிறவங்க கைகளை வைத்து அல்லேலூயா என்று சொல்லுவோம். பார்த்தீங்களா, பரிசுத்தம் தேவனை நீங்கள் தரிசிக்கும்படி அது செய்யும். இதயத்தில் சுத்தமல்லவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8 கர்த்தராகிய இயேசு சொன்னார் அல்லவா, பார்த்தீர்களா, பரிசுத்தம் தேவனை நீங்கள் தரிசிப்பீர்கள், கிறிஸ்து இயேசுவை நீங்கள் தரிசிப்பீர்கள், ஆவியான தேவனை நீங்கள் தரிசிப்பீர்கள், கர்த்தரை முகமுகமாய் நீங்கள் காணும்படி செய்துவிடும் பரிசுத்தம். என் அருமையான சகோதரனே, சகோதரிகளே, பரிசுத்தம் தேவ பிரசன்னத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறது, தேவ தரிசனத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறது. தேவனை நீங்கள் தரிசிப்பீர்கள். இதற்காக தான் நாம் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்க ஆயுசு காலங்களெல்லாம் ஏன் கூட்டி வச்சிருக்கிறார் ஆண்டவர் தெரியுமா? உன் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு முறை கர்த்தரை நீங்க தரிசிக்கணும். உங்களுக்கு ஏன் அற்புதம் செய்யறாரு, உங்களை வாழ வைக்கிறார், உங்களை உயர்த்துறார் தெரியுமா? இனி தேவனை தரிசிக்கிற ஒரு வாழ்க்கைக்காக நீங்கள் வாழ்வதற்காக. கர்த்தரை நீங்கள் தரிசிக்கணும். பரிசுத்தம் தேவனை நீங்கள் தரிசிக்கும்படி இது செய்துவிடும். இரண்டாவதாக, பரிசுத்தம் உங்களுக்கு என்ன செய்யும் தெரியுமா? யோசுவா 3:5, யோசுவா 3:5, யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்த பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.
3: ஹல்லேலூயா. உங்க வீட்டு வாசல்ல பிச்சைக்கார வந்து, அம்மா தாயே பழைய சாம்பாரை போடுமான்னு கேக்குறான். யாரும் இன்னைக்கு இப்ப வச்சு சாம்பாரை கொண்டுவோமான்னு கேட்டதே இல்ல. பழைய சாம்பாரை போடுமா, பழைய சாப்பாடு இருந்தா கொண்டு வந்து போடுமான்றான். நீங்க பழைய சாம்பாரையும் பழைய சாப்பாட்டையும் அவனுக்கு போடுறது கொண்டு வரீங்க. உடனே நீங்க திடுக்கிட்டு நிற்கின்றீர்கள். காரணம் என்ன? அவன் வச்சிருக்கிற தட்டுல சாணம் கரைச்சிருக்கிறான், போடுவீங்களா? சொல்லுங்க. அவன் தட்டுல சாணம் கரைச்சிருக்கிறான், சாணியை கரைச்சி ஊத்தி இருக்கிறாங்க. அந்த தட்டை கொண்டு வந்து சாம்பார் கேக்குறான், கொடுப்பியா? நீ கொடுக்க போறதே பழைய சாம்பார் தான், நீ கொடுக்க போறதே பழைய சோறு தான். ஆனா அவன் தட்டு அசுத்தமா இருக்க பட்சத்துல, அந்த அசுத்தமான தட்டுல நீங்க அந்த பழைய சாப்பாட்டை போடுவீங்களா? இந்த பழைய சாம்பாரை போடுவீங்களா? அப்படி என்றால் உன்னுடைய வாழ்க்கை அசுத்தமா இருக்கும் பட்சத்துல, உன் இருதயம் அசுத்தமா இருக்கும் பட்சத்துல, உன் சிந்தை அசுத்தமா இருக்கும் பட்சத்துல, உன் நினைவு அசுத்தமா இருக்கும் பட்சத்துல, நீ நடந்த வழிகள் எல்லாம் அசுத்தமா இருக்கும் பட்சத்துல, தேவனிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை கேட்க உங்களுக்கு எப்படி தைரியம் வருகிறது? எப்படி தைரியம் வருகிறது? பழைய சாம்பாரை நீங்க போட தயாரா இல்ல, பழைய சோறை நீங்க கொட்ட தயாரா இல்ல? அவன் தட்டை சுத்தம் பண்ணணும். நீங்க அவனுக்கு நீங்க போதிக்கிறீங்க, சுத்தம் பண்றதுக்கு தண்ணியை ஊத்துறீங்க, இல்லனா சொல்லு உனக்கு வேற தட்டை நான் கொடுக்கறேன்னு சொல்றீங்க. பிறகுதான் அந்த பழைய சாப்பாட்டை அந்த பழைய சாம்பாரை ஊத்துறீங்க. இதைத்தான் கர்த்தர் உங்களுக்கு நமக்கு அவர் செய்கிறார். இங்க என்ன சொல்லப்பட்டது? உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வருவார். என் அன்பான சகோதர சகோதரிமார்களே, இன்றைய கிறிஸ்தவ உலகம் தன்னை மாத்திக்க தயாராயில்ல. ஆனா தேவனிடத்திலிருந்து எனக்கு அது வேண்டும், எனக்கு இது வேண்டும், எனக்கு அப்படி வேண்டும், எனக்கு இப்படி வேண்டும், எனக்கு வரங்கள் வேண்டும், எனக்கு வல்லமைகள் வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். பின்பு வேதம் ஏன் கொடுக்கப்பட்டது? எதுக்காக பரிசுத்த ஆவியானவருடைய போதனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டது? இங்க என்ன சொல்லப்படுகிறது கவனிங்க, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வருவார். உன்னை கழுவி சுத்தப்படுத்து, நீ தேடும் அடையாளம் உனக்கு வரும். உங்கள் வாழ்க்கையை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நீ எதிர்பார்க்கிற வல்லமை உனக்கு கொடுக்கப்படும். உன்னை சுத்தப்படுத்து, உன்னை கழுவு, நீ ஆயத்தமாக, அப்பொழுதுதான் நீ எழும்பி பிரகாசிக்கும்படி தேவன் செய்வார். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வருவார். கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நம்ம எல்லாருமாய் நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, பாவத்தில் பிறந்து, பாவத்தில் வாழ்ந்து, பாவத்தில் இருந்து, பாவத்தில் வழிகள் நடத்தின நான் எப்படியா பரிசுத்தமாக முடியும்? மனிதன் பரிசுத்தமாவதற்கு ஏதாவது பொருட்கள் விற்கப்படுகிறதா? உடம்பு மெலியறதுக்கு பொருள் விற்கிறான், உடம்பு பருமன் ஆகிறதுக்கு பொருள் விற்கிறான், இந்த பாட்டில் இருக்கிறத வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க பிள்ளைங்களுக்கு புத்தி வரும்னு பொருள் விற்கிறான். ஆனா பரிசுத்தம் ஆகிறதுக்கு ஏதாவது பொருள் விற்கிறாங்களா? இல்ல, இந்த மலையில் இருக்கிற இந்த இலையை வாங்கி சாப்பிட்டா பரிசுத்தமாக முடியும் என்று ஏதாவது மலை இருக்குதா? இல்ல, இந்த இடத்துல போய் ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆபரேஷன் பண்ணா உங்களுக்கு பரிசுத்தத்தை ஆபரேஷன்ல படி கொடுத்துற டாக்டர் எல்லாம் இருக்கிறாங்க ஏதாவது இருக்குதா? சூரியன் கிரகத்துக்கு ராக்கெட் விடுறான், வேட கிரகத்துக்கு ராக்கெட் விடுறான் விஞ்ஞானத்துல. ஆனா நீங்க பரிசுத்தமாவதுக்கு ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறாங்களா? நீங்க பரிசுத்தமாவதுக்கு ஏதாவது பல்கலைக்கழகங்கள் யூனிவர்சிட்டி இருக்குதா? உங்களை பரிசுத்தப்படுத்துறதுக்கு எதனா காலேஜ் இருக்குதா? உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஏதாவது மாத்திரை இருக்கிறதா? ஏதாவது மருந்து இருக்கிறதா? உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காகவே கர்த்தராகிய இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. 1 யோவான் 1:7 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பார்த்தீர்களா, இலவசமான ஒரு ஈவு, இலவசமான ஒரு ஈவு இந்த உலகத்திற்கு, மனித குலத்திற்கு இலவசமான ஒரு ஈவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தார். எந்த இனத்தானும், எந்த தேசத்தானும், எப்பேற்பட்ட பாவியம், அது யாராயிருந்தாலும் சரி, சர்வ சிருஷ்டியின் தேவனிடத்தில் அவன் வரும்போது, அவன் மனம் திரும்பி தன் அக்கிரமங்களை விட்டுவிட்டு அவன் மனம் திரும்பும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் அவர்களை கழுவி சுத்திகரிக்கிறது. அது சகல பாவங்களை கழுவி ஒரு பரிசுத்தமான, சுத்தமான ஒரு பாத்திரமாக இந்த சமுதாயத்திலே மாற்றுகிறது. என் அன்பான சகோதரனே சகோதரிமார்களே, கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, உங்கள் சரீரத்தை கழுவி சுத்திகரிக்கிறது. உங்களுக்குள்ள பரிசுத்த நெருப்பு பற்ற ஆரம்பிக்கிறது. 2வதாக யோவான் 17:17 பாருங்கள். யோவான் 17:17 கர்த்தராகிய இயேசு தன் பரிசுத்த வாய் மலர்ந்து இதை சொன்னார். உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். பார்த்தீங்களா, கர்த்தர் கொடுத்த இந்த வேதம் வாசிக்க வாசிக்க, அதை விசுவாசிக்க விசுவாசிக்க, இந்த வசனத்தை சுவாசிக்க சுவாசிக்க, பரிசுத்தம், பரிசுத்த சிந்தை, பரிசுத்த எண்ணம், பரிசுத்த பார்வை, பரிசுத்த நடத்தை, பரிசுத்த நினைவுகள், பரிசுத்த எண்ணங்கள், பரிசுத்த கனவுகள், பரிசுத்த தரிசனங்கள், பரிசுத்த நோக்கங்கள். உம்முடைய வசனமே பரிசுத்தம். கர்த்தராகிய இயேசுவின் ரத்தம் உங்களை பாவங்களை கழுவி பரிசுத்தமாக்குறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை சத்திய வசனம் உங்களை பரிசுத்தமாக்குறது. மூன்றாவதாக, தேவன் உங்களுக்கு நமக்கு கொடுத்த ஆவியானவர் உங்களை தொடும்போது நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்று பலனடைந்து, அது என்ன தெரியுமா? அதான் பரிசுத்தம். பரிசுத்த ஆவியை பெற்று பலனடையும் போது அந்த பலன்தான் பரிசுத்தம். கைகளை பலமாய் தட்டுவோம். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். சகோதரிகளே, தம்பி தங்கச்சி, விலையேற பெற்ற ஒன்று தேவனிடத்திலிருந்து நாம் அடைகிற மகிமையான ஒன்று, கர்த்தாதி கர்த்தரிடத்திலிருந்து நாம் காண்கிற மகத்துவமான ஒன்று அவருடைய பரிசுத்தம். இன்றைக்கு கேட்போமா, தேவனே என் பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும், என் அநியாயங்களை மன்னியும், உமது பரிசுத்தத்தை எனக்கு தா. என் ஜீவனுள்ள மட்டம் உமக்காக நான் இந்த பூமியிலே ஒன்றை செய்வேன் என்றால், நீர் பரிசுத்தரா இருக்கிறது போல் நான் பரிசுத்தவானாய் பரிசுத்துவதியாய் இருப்பதுதான். கேட்போமா, அழிந்து போகிறவைகளே நம்பிக்கொண்டிருக்க வேண்டாம், அழியாத ஒன்றை தேவனிடத்தில் கேட்போம்.

0: பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும்.
1: மன்னியும்
0: ஆண்டவராகிய இயேசுவே, என் குற்றம் குறைகளை தயவாய் மன்னியும்.
1: மன்னியும்
0: என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே.

தரங்க. எல்லாரும் வாய் தரந்து சொல்லுங்க, வாய் தரங்க, வாய் தரங்க, பேசுங்க, ஆண்டவர் இடத்துல பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. உங்க பரிசுத்தத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, உங்க பரிசுத்தம் தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. பரிசுத்தம் உங்களை தரிசிக்க வைக்கும், பரிசுத்தம் தேவனை தரிசிக்க வைக்கும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதே கிடையாது. பரிசுத்தம் தேவனை தரிசிக்க வைக்கும், பரிசுத்தம் தேவன் உன்னுடைய வரம்படி செய்யும், பரிசுத்தம் தேவ பிரசன்னத்தை உனக்கு கொண்டு வரும், பரிசுத்தம் அற்புதங்களை உனக்கு கொண்டு வரும். நீ பரிசுத்தமாக பரிசுத்தமாக தேவ அற்புதம் உன்னை தேடி வரும். நீ பரிசுத்தமாக பரிசுத்தமாக அடையாளங்கள் உன்னை தேடி வரும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் வல்லமைகளை கொண்டு வரும், பரிசுத்தம் அடையாளங்களை கொண்டு வரும், பரிசுத்தம் அபிஷேகத்தை கொண்டு வரும், பரிசுத்தம் தேவனுடைய மகத்துவங்களை கொண்டு வரும், பரிசுத்தம் தேவனையே கொண்டு வரும். அன்பின் நேசரே, எலும்பு பிரகாசி ஊழியத்தில் சாத்தூர் பகுதி வாழ விசுவாசிகள் மத்தியில் நான் பரிசுத்தரா இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள். எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக நீங்கள் இருப்பீர்களாக என்று உறுதியான சத்தியத்தை கொடுக்க செய்திருக்கிறேன். உமக்கு கோடி ஸ்தோத்திரம். பாவம் நிறைந்த சமுதாயத்தில், அக்கிரமம் நிறைந்த சமுதாயத்தில், உபச்சாரம், கொலைகள், கொள்ளைகள் உள்ள இந்த சமுதாயத்தில் பரிசுத்தவான்கள், பரிசுத்தவதிகள் தேவை, பரிசுத்த சபைகள் தேவை, பரிசுத்த சந்ததிகள் தேவை, பரிசுத்த தலைமுறைகள் தேவை. தேவனே, உம்மை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை பரிசுத்தம் தான் நிரூபிக்கும் ஆண்டவரே. அப்படியான பரிசுத்தத்தால் எங்கள் எல்லோரையும் கர்த்தர் மூடிக்கொள்வீராக. பரிசுத்தம் தேவனே உம்மை தரிசிக்க வைக்கிறது, பரிசுத்தம் தேவனே உமது குரலை கேட்க வைக்கிறது, பரிசுத்தம் தேவனே உமது அற்புதங்களை கொண்டு வருகிறது. உமது ரத்தமே எங்களை பரிசுத்தமாக்குறது, உமது வசனம் எங்களை பரிசுத்தமாக்குறது, உமது ஆவியானவர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர். அப்படியே செய்வீராக. துதி, கன, மகிமை, மாட்சிமை எல்லாம் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பலமாய் கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள்.

0: உங்களை வரவேற்கிறேன். வாங்க உள்ள வாங்க. தண்ணி கொண்டு வா, விருந்தினர்களுக்கு உணவு தயார் செய்.
1: ஆகட்டும் எஜமானரே.

0: தொலைதூர பயணமா?
1: ஆமா, நீண்ட பயணம். இப்ராஹிம், உன் மனைவி எங்க?
0: உள்ள இருக்கா?
2: அடுத்த ஆண்டு சாராவுக்கு ஒரு மகன் பிறப்பான். நீ ஏன் சிரிச்ச?
3: நான் ஒன்னு சிரிக்கல.
0: சிரிச்ச?
2: உனக்கு மகன் பிறக்கும் போது அவனுக்கு சூட்ட வேண்டிய பெயர் ஐசாக். அதுக்கு அர்த்தம் நகைப்பு.
1: உன்னோட விருந்த உங்களுக்கு நன்றி. நாங்க கிளம்புறோம்.
0: உங்களுக்கு துணை வரணுமா? எங்க போறீங்க?
1: சோடும் என் விதியை நிர்ணயிக்க.
0: என் சகோதரி மகன் லார்ட் அங்கதான் இருக்கா? அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு.
1: சோடம் நெறியின்மையின் மையம் ஆயிடுச்ச. அதன் பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது.
0: அது நீங்க அழிக்க போறீங்களா? மொத்த நகரத்தையுமா? நீங்க நியாய உணர்வு கொண்ட கடவுள். நல்லவர்களை உங்களால அழிக்க முடியுமா? தீயவர்களோடு சேர்ந்து அவங்களும் அழியணுமா?
4: உதவி செய்யுங்க. வாங்க.
0: நல்ல இதயம் கொண்ட 50 மக்கள் சோடம்ல இருந்தாங்கன்னா நெறியற்றவர்கள் கதி அவங்களுக்கும் ஏற்படுமா?
4: உதவுங்க.
1: அவங்களை சோதிப்போம். என் தூதர்களால சோடம்ல 50 நல்ல உள்ளங்களை கண்டறிய முடிஞ்சா சோடம் நகரத்தையே
4: மன்னிக்கிறேன்.
0: நல்லவங்க 30 பேர், 20 பேர் இருந்தா அப்பவும் அவங்களை அழிக்காம மன்னிப்பீங்களா?
1: தயங்காதீங்க.
4: அவங்களை பிடிச்சு கொண்டு வாங்க.
1: உதவி செய்யுங்க.
0: ஒருவேளை சோடம்ல நல்ல உள்ளங்கள் 10 பேர் இருந்தா அவங்க காப்பாற்றப்பட வேண்டாமா?
3: லார்ட், நீங்க என்ன செய்றீங்க? இவங்க யாரு?
5: இவங்களுக்கு நம்ம உதவி தேவை. என்னால முடிஞ்சது செய்ற.
1: 10 நல்ல உள்ளங்களே இருந்தாலும் நகரத்தையே மன்னிக்கிற.
5: அவங்க என் வீட்டுக்கு வந்து விருந்தினர்கள். அவங்கள அவங்க வழியில போக விடுங்க.
4: நான் விட மாட்டேன்.
1: விலகி நில்ல.
4: வேண்டாம், சொன்ன கேளுங்க.

0: முக
1: இப்ராஹிம்காக தேவன் உங்களை காப்பாத்துறாரு.

சீக்கிரம் கிளம்புங்க.

0: இனிமே ஆபத்தில் இங்க இருந்து கிளம்பிடுங்க. இந்த நகரம் தண்டிக்கப்படுது.
1: காரணம் கொண்டு அந்த பவ நகரத்தை திரும்பி பார்க்காதீங்க. திரும்பி ஒன்றும் பார்த்துடாதீங்க.
0: தேவனே.

தேவனின் கட்டளையை மீறினதுனால லாட்டின் மனைவி உப்பு சிலையா மாறிட்டாங்க. மலையை நோக்கி தப்பி ஓடிய லாட்டும் அவர் மகள்களும் அதன் பிறகு ஏப்ரஹாமை சந்திக்கவே இல்லை.

0: வெளிப்படுத்தின விசேஷத்தின் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் அதுதான். இது முன்னுரையாக குறிக்கப்பட்டிருக்கிறது. சில காரியங்களை முதலாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து 26 முதல் 30 கிழமைகள் உங்களுக்கு பாடமாக எடுக்க விரும்புகிறேன். பெரும்பாலும் திங்கட்கிழமைகளிலே இந்த கூட்டங்கள் நடைபெறும். ஒருவேளை திங்கட்கிழமை நான் வெளி ஊர்களுக்கு செல்ல வேண்டியது இருப்பதா இருந்தால் செவ்வாய்க்கிழமைகளிலே இந்த கூட்டம் நடைபெறும். அதை குறித்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்னதாக நான் அறிவித்து விடுவேன். திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை, பெரும்பாலும் திங்கட்கிழமையில் இருப்பதையே நான் விரும்புகிறேன். இது ஒரு பிரசங்கம் போல இருப்பதில்லை. நிறுத்தி நிதானித்து நீங்கள் விளங்கிக் கொள்கிற அளவு உதாரணங்களை சொல்லி ஒரு பாடத்திட்டம் போல நான் நடத்தி செல்ல விரும்புகிறேன். வேதத்துள்ள 66 புத்தகங்களிலே மிகுந்த மறைபொருள் உள்ள புத்தகங்கள் என்று அழைக்கப்படுவது 2 புத்தகங்கள். ஒன்று தானியேலின் புத்தகம், அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம். தானியேல் பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசி, அவர் அதை எழுதினார். அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசுவுக்கு மிகவும் அருமையான, மிகவும் அன்பான சீஷன். இயேசு கிறிஸ்துவனுடைய மார்பிலே சார்ந்திருந்தவர். இந்த 2 புத்தகங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மறை பொருட்கள் நிறைந்த, வருங்காலத்தை பற்றிய பேசுகிற புத்தகங்கள். அதை எழுதின 2 பேருமே தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசி என்றால் தேவனோடு நடந்து அவருடைய மறை பொருட்களை அறிகிறவன் தான் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்றால் தேவனுடைய வாயானவன், பின்வருகிறதை முன்னறிவிப்பவன், தேவனுக்கும் ஜனங்களுக்கும் மத்தியிலே நின்று ஜனங்களுக்கு தேவனுடைய ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கிறவன், ஞான திருஷ்டி அடைகிறவன், ஞான திருஷ்டிக்காரன் என்று பெயர் பெறுகிறவன், தேவனுடைய பாரத்தை தன்மேலே சுமக்கிறவன், அவன்தான் தீர்க்கதரிசி. இந்த 2 பேருமே தேவனுடைய தீர்க்கதரிசிகளாய் இருந்தார்கள். 2 பேருமே மறை பொருட்களை வெளிப்படுத்தினார்கள். தமிழிலே 2 பதங்கள் உண்டு. ஒன்று கண்டுபிடிப்பு. இனி வரவைகள் என்ன? அதை கண்டுபிடிப்பது. கண்டுபிடிப்பதிலே 2 பகுதிகள் இருக்குது. ஏற்கனவே இருக்கிற ஒன்றை, மறைத்து வைக்கப்பட்ட ஒன்றை கண்டுபிடிப்பது. அமெரிக்கா ஏற்கனவே இருந்தது, ஒருவரும் காணக்கூடாததாய் இருந்தது. கொலம்பஸ் என்ற ஒரு மாலுமி அப்படி ஒரு தேசம் இருக்கிறதை கண்டுபிடித்து உலகத்துக்கு அறிவித்தார். இது இருந்தது, வெளியே தெரியாமல் இருந்தது. அந்த மறைப்பொருளை அவர் வெளிப்படுத்தினார். இன்னொரு கண்டுபிடிப்பு இருக்கிறது, இதுவரை இல்லாததை கண்டுபிடிப்பது. மின்சாரம், அதை கண்டுபிடித்தார்கள். அணு ஆயுதங்களை கண்டுபிடித்தார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வெளிப்பாடு என்பது வித்தியாசமானது. வேதத்திலுள்ள மறை பொருட்களை, வேதத்திலுள்ள ஆழங்களை பூர்வ காலமாய் மறைக்கப்பட்டிருந்த வேத ரகசியங்களை அதை வெளிப்படுத்தி காண்பிப்பதுதான் வெளிப்படுத்துதல். சாதாரணமாய் வாசித்தால் புரிவதில்லை. தேவனுடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அதை வெளிப்படுத்துகிறார்கள். அல்லது விசுவாசிகள் ஆவியானவருடைய துணையோடு இருந்து எனக்கு சொல்லித்தாரும், எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்கும் போது ஆண்டவர் அந்த மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறார். பழங்காலத்தில் வேதத்தை விசுவாசிகள் வாசிப்பது பல சபைகளிலே மறுக்கப்பட்டிருந்தது. ஊழியக்காரர் சொன்னார்கள், நீங்கள் வாசிக்கக்கூடாது, வாசித்தால் புரிந்து கொள்ள மாட்டீர்கள், புரிந்து கொண்டால் தப்பாய் புரிந்து கொள்வீர்கள், நாங்கள் அதற்காகவே இருக்கிறோம், நாங்கள் எப்படி மாடு புல்லை மேய்ந்து அதை பாலாக்கி குட்டிகளுக்கு கொடுப்பது போல நாங்கள் தேவ சமூகத்திலிருந்து அறிந்து உங்களுக்கு வெளிப்படுத்துவோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த கடைசி காலம் அப்படிப்பட்ட காலம் அல்ல. ஆண்டவர் தாகத்தோடு வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்தாமே நேரடியாக அதை கற்றுக் கொடுக்கிறவர். மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறவர். வெளிப்படுத்தின விசேஷம் என்றால், சாதாரணமாக பழங்காலத்திலெல்லாம் ஒரு நாடகம் நடக்கும்போது இடைவேளையிலே திரை போட்டு விடுவார்கள். திரைக்கு பின்பாக நடிகர்கள் எல்லாம் அவசர அவசரமாக ஒழுங்கு பண்ணுவாங்க. மேஜை இருக்கிற மாதிரி ஒரு நாற்காலியை தூக்கி போட்டு அதில் ஒருத்தர் மீசை வச்சுட்டு அப்படியே கம்பீரமாக உட்கார்ந்து இருக்க மாதிரி அங்கெல்லாம் ரெடி ஆன உடனே ஒரு விசில் அடிப்பாங்க, அந்த திரை அப்படியே மேலே போகும். அல்லது ரெண்டாயி அது பார்த்தா அந்த நடிகர்கள் வெளிப்படுவார்கள். அதுவரை திரை மறைத்து கொண்டிருந்தது. குறிப்பிட்ட வேளை வரும்போது அந்த திரையை திறந்து கொடுத்த போது பின்னாலே திரைக்கு பின்னாலே இருக்கிற நடிகர்களை பார்க்க முடியும். அதுபோல வருங்காலங்கள் திரையிடப்பட்டது. கடந்த காலம் இருந்தது, அது சரித்திரம். நிகழ்காலம் இருக்கிறது, தினந்தோறும் நிகழ்கிற நிகழ்வுகள். வருங்காலம் அது மறைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் அதை சாத்தானுக்கு மறைக்க வேண்டும் என்று நினைத்தார். சாத்தான் தானும் மறைப்பொருட்களை சொல்லுவது போல பாசாங்க செய்வான். அவனிடத்தில் தீர்க்க தரிசன அபிஷேகம் இல்லை, ஆனா குறி சொல்லுகிற ஆவி சாத்தானிடத்தில் இருக்கிறது. நமக்கு தீர்க்க தரிசன ஆவியின் மூலமாய் வெளிப்படுத்துகிறவர். சாத்தானுக்கு அவனுடைய குறி சொல்லுகிற ஆவிகள் இதை தெரியக்கூடாது என்பதற்காக அதை மறைத்து வைத்தார். எந்த பிசாசின் ஆவியும் வருங்காலத்தை பற்றி சொல்லவே சொல்லாது. யூகித்து குருட்டாம்போக்கில் அடிக்கணும்னா அடிக்கமே தவிர, பொய்யானதை சொல்லுமே தவிர வருங்காலத்தை அவைகளால் சொல்லவே முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம். சில வேளைகளிலே ஒரு அரசியல்வாதிகள் ஒரு சிலையை செய்திருப்பார்கள். குறிப்பிட்ட நாள் வரும் வரையும் ஏற்கனவே செய்து வைத்தத சாக்குனால துணினால மூடி சுத்தி வச்சிருப்பாங்க. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதை திறப்பதில்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது ஜனாதிபதி அல்லது மந்திரி வந்து அதற்கு ஒரு பெரிய விழா எடுத்து அதை திறந்து வைப்பார்கள். அதுவரைக்கும் அது மூடப்பட்ட ஒரு காரியமாகவே இருக்கும். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை ஆண்டவர் எழுதும் போது சொன்னார், இதை குறிப்பிட்ட காலம் வரையிலும் இதை முத்திரை போடு, இது மறைப்பொருளாய் இருக்கட்டும். அது ஒரு மறைப்பொருளாய் குறிப்பிட்ட காலம் வருவரையிலும் கடைசி காலத்திலே ஜனங்கள் அங்கும் இங்கு ஓடி போய் ஆராய்வார்கள். தானியேல் 12:3 நாம் அதை வாசிக்கிறோம். 4 சாரே,
1: தானியேல் ஆகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான்.
0: கடைசி காலத்திலே ஜனங்கள் ஆழங்களை அறிய பிரியப்படுவார். பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படும் போது தேவ ரகசியங்களை அறிந்து கொள்ள முற்படுவார்கள். ஆனால் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவானுக்கு வெளிப்படுத்தின போது, இந்த புத்தகத்தை நீ முத்திரை போட வேண்டாம், காலங்கள் சமீபித்து வந்துவிட்டன. தானியேலுக்கு முத்திரை போட சொன்னவர் யோவானுக்கு முத்திரை போட வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். முத்திரையை போடுகிறவரும் அவர்தான், முத்திரையை உடைக்கிறவரும் அவர்தான். வெளிப்படுத்தல் 7:3 12 கோத்திரத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை முத்திரை போடு என்று சொன்னார். ஆனால் வெளிப்படுத்தல் 6 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்ட புஸ்தத்தை சுருளை ஆண்டவர்தாமே அந்த முத்திரையை உடைத்து வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். நம்ம எல்லாம் அவருடைய இரத்தத்தினாலே முத்திரையிடுகிறார். எபேசியர் 1:13 சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். எபேசியர் 4:30 நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவி என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை அவர் முத்திரையிட்டு என்னுடையவன் என்று பாதுகாக்கிறார். முத்திரையிட்டு உலக மக்களிலிருந்து உங்களை வேறு பிரித்து காண்பிக்கிறார். முத்திரையிட்டு உங்களை வேலையடைத்து சாத்தான் உங்களை நெருங்காதபடி பாதுகாக்கிறார். 2 புத்தகங்கள் முத்திரையிடப்பட்டதும் முத்திரை உடைக்கப்பட்டதுமான புத்தகம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள் வரும்போது நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறீர்கள் என்கிற எண்ணத்தோடு உள்ளே பிரவேசிக்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்திலே எல்லாரும் வரக்கூடிய வெளிப்பிரகாரம் உண்டு. சங்கீத புஸ்தகம், நீதிமொழி எல்லாராலும் புரிந்து கொள்ளப்படுகிற புஸ்தகங்கள், பரிசுத்த ஸ்தலம் போன்ற புஸ்தகங்களும் உண்டு. உன்னத பாட்டு பரிசுத்த ஸ்தலம் போல உள்ள ஒரு ஆழமான பாடு. மாம்சீக மனிதர்கள் அந்த உன்னத பாட்டின் ஆழத்தை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஏதோ ஒரு காதல் காவியம், ஏதோ ரோமியோ ஜூலியட் போல, ஏதோ கீதாஞ்சலி போல உன்னத ஒப்பற்ற காதல் காவியம் என்று எண்ணி போய் விடுவார்கள். ஆனால் அது அப்படிப்பட்டதல்ல. சபை ஒரு மணவாட்டியை போலவும், கிறிஸ்து மணவாளனை போலவும், அவர் நம்முடைய ஆத்ம நேசரை போலவும், அவருடைய மார்பிலே சார்ந்து கொள்ளக்கூடிய, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரியம் ரூபவதி, அவளை போலவும் இருக்கிற அந்த உன்னத பாட்டுக்குள் பிரவேசிக்கும் போது, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி என்று யாத்திராமம் 3:5 மோசே பார்த்த ஆண்டவர் சொன்னாரே, இந்த உன்னத பாட்டானாலும் சரி, தானியல் வெளிப்படுத்தின விசேஷமானாலும் சரி, மாம்சீக எண்ணங்களை களைந்து விட்டு ஆவியானவரோடு கரம் பிடித்து நுழைந்து செல்கிற புஸ்தங்களாகவே அவைகள் விளங்குகின்றன. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு விளக்கம் அளித்த அநேகருடைய புத்தகங்கள்ல சிலர் பச்சை கண்ணாடி போட்டு எல்லாத்தையும் பச்சையா பார்க்கறது போல, சிவப்பு கண்ணாடி போட்டவன் எல்லாவற்றையும் சிவப்பா பார்க்கறது போல, மஞ்சள் காமாலை வியாதி உள்ளவன் எல்லாவற்றையும் மஞ்சளாய் பார்க்கிறது போல, தங்களுடைய சபையை, சபையினுடைய கொள்கைகளை, உபதேசங்களை உறுதிப்படுத்தும்படி அவர்களுக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்கிறவங்க அவங்க தான். 144,000 பேர் இருந்தா செவன்த் டே அட்வென்டிஸ்ட் உடனே சொல்லுவாங்க, நாங்க தான் அந்த 144,000. ஜெகோவா விட்னஸ் சொல்றாங்க, இல்ல இல்ல இல்ல இல்ல, நாங்க தான் அந்த 144,000. இலங்கை பெந்தகோஸ்த சபை, நாங்க தான் அந்த 144,000. அதுக்கு மேல ஒரு ஆள் கூட அங்க மேல வர மாட்டாங்க. இந்த சபைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. ஆதி அப்போஸ்தல நாட்கள் இவ்வளோ பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. இவங்க சபையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க பரலோகத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ஆகவே வெளிப்படத்தில் வாசிக்கும் போது திறந்த மனதோடு ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நம்ம கேட்டு கற்றுக்கொள்ள ஆயத்தமா இருந்தா ஆண்டவர் அதை நமக்கு போதிப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களா இருப்பார். இந்த சபை கண்ணாடி போட்டு பார்க்க கூடாது, அவங்களுக்குரிய உபதேச கண்ணாடியை போட்டு பார்க்க கூடாது. ஆவியானவரே எனக்கு வெளிப்படுத்தும், நான் திறந்த மனதுள்ளவனாய் இதில் பிரவேசித்து உடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு ஆழமான விலையேற பெற்ற முத்தை தேடி செல்லுகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 13:44 இவ்விதமாய் சொன்னார், பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அந்த பொக்கிஷம் வெளியே தெரியவில்லை, ஆனால் அது மறைக்கப்பட்டு இருக்கிறது. அதை அவன் வெளிக்கொண்டு வந்து பார்க்கும்போது அந்த பொக்கிஷம் எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை அவன் அறிவான். அந்த பொக்கிஷத்தை பெறுவதற்காக என்ன தியாகமும் செய்து தன்னுடைய வீடு நில போலன் எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்திலே புதைந்திருக்கிற அந்த பொக்கிஷத்தை அவன் சுதந்தரித்துக் கொள்ளுவான். கிறிஸ்து அந்த பொக்கிஷம், பரலோக ராஜ்யம் அந்த பொக்கிஷம், நித்திய மகிழ்ச்சி அந்த பொக்கிஷம், கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற கிரீடங்கள் எல்லாம் அந்த பொக்கிஷம். திரும்பவும் ஆண்டவர் பரலோக ராஜ்யம் என்பது கடலில் இருக்கிற ஒரு விலையேறப்பட்ட முத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். இதையெல்லாம் ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஆழங்கள் உங்களுக்கு நித்திய ஜீவ காலமாய் விலையேறப்பட்ட ஒரு பொக்கிஷமாக விளங்கும். ஆகவே அந்த பொக்கிஷத்தை நீங்கள் எடுப்பதற்கு பயன்படுத்துவதற்கு எந்த தியாகமும் செய்ய நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர். அந்த பொக்கிஷங்களின் விலை மதிப்பை பற்றி அவர் பேசுகிறார். இந்த பொக்கிஷம் எப்போதிலிருந்து மறைக்கப்பட்டு இருக்கிறதாம், எப்போது முதல் மூடி மறைக்கப்பட்டு இருக்கிறது? 1 கொரிந்தியர் 2:7 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை நாங்கள் பேசுகிறோம். இந்த ரகசியம் உலக தோற்றம் முதலே மறைக்கப்பட்டிருந்தது. வேதத்தில் உலக தோற்றம் என்பது ஏறக்குறைய 20 இடங்களுக்கு முன்பாகவே மேலாக வருகிறது. ஆண்டவர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொண்டார். இயேசு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானார் என்று வெளிப்படுத்தல் 13:8 நாம் வாசிக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டது. அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்று எபேசியர் 2:4 வாசிக்கிறோம். மத்தேயு 25 அதிகாரத்தில் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்கென்று ஒரு நகரத்தை வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் அருளி செய்து மறைத்து வைத்திருக்கிறார். என்ன மறைத்து வைத்திருக்கிறார்? 2வது வருகை எப்பொழுது இருக்கும்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அதை மறைத்து வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு கூட அது தெரியவில்லையா? பிதாவை தவிர அது வேறு ஒருவருக்கும் தெரியாது. உலக தோற்றத்துக்கு முன்னால ரகசியம், அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி, அது ஒரு பெரிய ரகசியம். கர்த்தருடைய வருகையில மகிமையின் மேல் மகிமை அடைவது, அது ஒரு பெரிய ரகசியம். மத்திய ஆகாயத்தில் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து, அது ஒரு பெரிய ரகசியம். இயேசு பகிரங்கமாய் தேவதூரோடு வருவது, 1000 வருஷம் இந்த பூமி அரசாழுவது, கடைசி யுத்தத்தில் இந்த உலகம் எல்லாம் சுருட்டப்பட்டு அழிக்கப்பட போவது, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு தொடங்குவது, பரலோகத்தின் பல பகுதிகள் நித்தியம் வெளிப்படுத்தப்படுவது, பாதாளத்தின் பல பகுதிகள் வெளிப்படுத்தப்படுவது, இவைகளெல்லாம் தேவனுடைய பெரிய ரகசியங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் அழைத்த போது இந்த தேவ ரகசியங்களை அறிய வேண்டும் என்பதற்காக எருசலேமை விட்டு தனியாக அரபு தேசங்களுக்கு போய்விட்டாராம். 3.5 வருடங்கள் இன்றைக்கு இருக்கிற சவுதி அரேபியா, அங்கே போய் தேவ சமூகத்தில் தனிமையாய் உட்கார்ந்து உடைய வேத ரகசியங்களை, ஆதி முதல் மறைக்கப்பட்ட ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும். காரணம், அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு இறந்த நாட்களிலே அவருடைய சீஷனாக அப்போஸ்தலனாக இருந்ததில்லை. இயேசு மலை பிரசங்கத்திலே சீஷர்கள் அவளோடு வந்து உலகத்தின் முடிவுக்கும் உடைய வருகைக்கும் என்ன அடையாளம் என்று கேட்டபோது அந்த ரகசியங்களை எல்லாம் பவுல் நேரடியாய் கேட்கவில்லை. அந்த நேரம் அவர் கிறிஸ்தவர்களுக்கு விரோதியாகத்தான் இருந்தார். பிறகு அவர் தமஸ்கு வீதியில் பிடிபட்ட போது யாரிடத்திலும் போய் அந்த ரகசியங்களை அவர் கேட்க பிரியப்படாமல் தனியாக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அந்த மறைப்பொருட்களை அறிய வேண்டும் என்று பிரியப்பட்டார். ஆகவே ஆண்டவர் வேதத்தில 24 பெரிய ரகசியங்களை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். சில ரகசியங்களை அவர் எழுதும்போது இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய மனவாட்டி சபையை பற்றியும் எழுதுகிறேன். அவர் தன்னை தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானத்துவக்காரன் என்று அழைத்தார். அந்த ரகசியங்களை ஆண்டவர் என்னை பொறுப்படுத்து என் கையில் அந்த ரகசியங்களை ஒப்பு வைத்திருக்கிறார். இந்த ரகசியங்களுக்கு நான் தான் மேனேஜர், உக்கிரானக்காரன் என்று சொல்லி தன்னை குறித்து அப்படி சொன்னார். உண்மையிலே வேதத்தின் ரகசியங்களை அறியணும்னு உங்களுடைய மனதை திருப்பும் போது தானியேலுக்கு தேவதூதன் சொன்னார், என்றைக்கு உன்னுடைய இருதயத்தை மறை பொருட்களை அறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு திருப்பினாயோ அந்த நாள் முதற் கொண்டு உன்னுடைய ஜபங்கள் கேட்கப்பட்டது. தேவனுடைய மறைப்பொருளை அறிய வேண்டும்ங்கிற ஒரு தாகம், அதற்காக நேரங்களை செலவழிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சி, அதற்காக உன்னுடைய மனதை திருப்பின நாள் முதற்கொண்டு. தானியேலுக்கு அவ்வளவு மறைப்பொருட்களை ஆண்டவர் அதன் மூலமாகத்தான் வெளிப்படுத்தி கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, சில புறஜாதி ஜனங்கள் தேவ பக்தி உள்ளவர்களா இருந்து தேவ ரகசியத்தை அறியணும்னு பிரியப்படும் போது அவர்களுக்கும் கூட ஆண்டவர் கிருபையாய் இரக்கங்களாய் அவர் வெளிப்படுத்தி கொடுப்பார் என்றால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எவ்வளவு அதிகமாய் அவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். நேபுகாத்நேச்சா ஒரு புறஜாதி ராஜாதான். ஒரு நாள் இரவு படுக்க போகிறதற்கு முன்பாக இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற எண்ணத்தோடு அவர் படுக்க சென்றாராம். தானியேல் 2:29 அதை வாசிக்கிறோம்.
2: ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்து

0: என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறை பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார்.
1: பழைய ஏற்பாட்டிலே சொப்பனத்தின் மூலமாக பாதி அளவுதான் அவருக்கு தெரிவித்தார். சொப்பனத்துக்கு அர்த்தத்தை அவர் தெரிவிக்கவில்லை. பார்வோனுடைய நாட்கள்ல 7 வருஷம் கொடிய பஞ்சமாய் இருக்கும் என்பதை கேவலமான பசுக்கள் அந்த சொப்பனத்தின் மூலமாய் அவருக்கு அரைகுறையாய் சொன்னார். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை சொல்லவில்லை. புறஜாதி மக்களுக்கு கூட சில வேளைகளில் ஆண்டவர் மறை பொருட்களை காண்பித்துக் கொடுப்பது உண்டு. ஆனால் தெளிவாக அவருடைய பிள்ளைகளுக்கு அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 13 எழுதும் போது, இப்பொழுது நாம் கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அரைகுறையாய் பார்க்கிறோம். இப்போ நமக்கு ஒன்றும் சரியாய் புரிவதில்லை. ஆனால் அப்பொழுது கிறிஸ்துவனுடைய வருகைக்கு பிறகு நம்முடைய அறிவு சொல்லி முடியாத பெரிய அறிவா இருக்கும். இப்போது நம்முடைய அறிவு மூளைக்குள்ளே முடங்கி கிடக்கிறது. ஆனால் வருகைக்கு பிறகு நமக்கு அறிவு கோடி மடங்கு பெரிதாகிவிடும். எந்த பரிசுத்தவானை பார்த்தாலும் இவர் எப்பொழுது பிறந்தார், எப்படி வளர்ந்தார், அவருடைய வாழ்க்கை சாட்சி என்ன, முழுவதுமாய் அறிந்து கொள்ள வெளிப்பாடுகள் முழுவதுமாய் வேதத்தின் ரகசியங்கள் முழுவதுமாய் நாம் அறிந்து கொள்ளும்படியான காலங்கள் வருகிறது. அப்பொழுது நான் முகமுகமாய் பார்ப்பேன், நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்போது அந்த மறை பொருட்களை கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். கொலோசியர் 2:3 இவ்விதமாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவருக்குள் தான் எல்லா அறிவு, எல்லா ஞானம். அந்த அந்த ஞானத்திலிருந்து ஒரு பகுதியை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அதை அறிந்து கொள்ளும்படியான அறிவை கொடுக்கிறார். 9 வரங்களிலே வெளிப்பாட்டு வரங்கள் என்று அழைக்கப்படுகிறவை 2. அது 2 ஆவிக்குரிய கண்களைப் போல நம்முடைய உள்ளான மனித நிலை இருக்கின்றன. 1 வரம் அறிவை போதிக்கிற வரம், அடுத்த வரம் ஞானத்தை வெளிப்படுத்துகிற வசனம். அறிவு ஞானம், இது உலக அறிவல்ல, புஸ்தக அறிவல்ல, பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷ அறிவு. யாருக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறாராம்? முதலாவது அவர் தமக்கு சிநேகிதரை போல இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாம் ஆண்டவருக்கு சிநேகிதர். ஆதியாகமம் 18:18 சொன்னார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, மறைக்கவே மாட்டேன். 2வது அவர் யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? எனக்கு ஞானம் வேண்டுமே, உம்முடைய வெளிப்படுத்தின விசேஷத்தை அறியும்படி எனக்கு விசேஷ புத்தி வேண்டுமே. தானியேல் 12:10 சொல்லுகிறது, ஞானவான்களோ அதை அறிந்து கொள்வார்கள், துன்மார்க்கரில் ஒருவனும் அதை அறியான், ஆனால் ஞானவான்களோ அதை அறிந்து கொள்வார்கள். 3வது அவர் யாருக்கு அதை வெளிப்படுத்துகிறார்? யோவான் 15:15 உடைய சீஷர்களுக்கு, அவரை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களுக்கு அதை அறிவிக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனென்றால் என்னுடைய பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட

0: பலவற்றையும் நான் உங்களுக்கு அறிவித்தேன். நான் உங்களுக்கு அறிவித்தேன். நான்காவதாக யாருக்கு அவர் வெளிப்படுத்துகிறார்? ஆமோஸ் தீர்க்கதரிசி சொன்னார் 3:7. அவர் தம்முடைய ஊழியக்காரர்களாகிய தீர்க்க தரிசிகளுக்கு அறிவியாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்யார். தம்முடைய ஊழியக்காரருக்கு அறிவியாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்யார். அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3:1 இவ்விதமாய் சொல்லுகிறது. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு. ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு சீக்கிரத்தில் ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தும் பொருட்டு. ஆண்டவருக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அவர் தம்முடைய தூதனுக்கு சொல்லுகிறார், தூதன் யோவானுக்கு சொல்லுகிறார், யோவான் சபையினுடைய ஊழியக்காரருக்கு சொல்லுகிறார். 7 சபைகள் அவைகளுக்கு விசுவாசிகளுக்கு ஆண்டவர் அறிவிக்கிறார். கர்த்தர் மூலமாக தூதனுக்கு வந்து, யோவானுக்கு வந்து, சபை ஊழியரிடத்தில் வந்து எல்லாருக்கும் வருகிறார். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை ரகசியத்தை அறிய வேண்டும் என்று அவருடைய பாதத்திலே காத்திருக்கிறாரோ, கர்த்தர் அவருக்கு கிருபையாய் அதை வெளிப்படுத்தும்படி சித்தமானார். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷத்தில் அநேக குறியீடுகள் இருக்கின்றன. எண்களை பற்றிய ரகசியங்கள் உள்ளே இருக்கிறது. அநேக ஓமைகள் உள்ளே இருக்கிறது. 7 முத்திரைகள், அது ஒரு, அந்த முத்திரை என்றால் என்ன? 7 கோபக்கலசங்கள், 7 எக்காலங்கள், நம் புரியாத பல சொற்கள் அங்கே வருகின்றன. ஏனென்றால் அது ஒரு மறைபொருளான புஸ்தகம். நம்முடைய புத்திக்கு எட்டாத ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை நோக்கி ஒரு ஜபம் செய்தாராம். எபேசியர் சபைக்காக நீர் அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று எபேசியர் 1:19 அவர் சொன்னார். சாதாரண மாம்ச கண்களினால் அதை அறிந்து கொள்ள முடியாது. ஆவிக்குரிய கண்கள் உண்டு, விசுவாச கண்கள் உண்டு, வெளிப்பாட்டு கண்கள் உண்டு, அதே நேரம் பிரகாசமான மனக்கண்கள், பிரகாசமான மனக்கண்கள். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது ஏறக்குரிய 34 ஓமைகளை சொன்னார். அவர் மறைபொருளாகத்தான் ஜனங்களோடு அதிகமாய் பேசினார். அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவருடைய சீஷர்கள் தனித்து ஆண்டவரிடத்தில் வந்து, என்ன ஆண்டவரை விதைக்கிறவன் ஓமியை பற்றி சொன்னீர், அது என்ன விதைன்னா என்னது என்று சொன்னார். விதை என்பது வேத வசனம். சரி, அதில் விதைக்கிறவன் யார்? அவர்கள் தான் சுவிசேஷர்கள், அவர்கள்தான் ஊழியர்கள். அந்த விதிக்கிற நிலம் மனிதருடைய உள்ளம். சிலருடைய உள்ளங்கள் 30 போல, சில உள்ளங்கள் 60 போல, சில உள்ளங்கள் 100 பதில் தருகிறது. சில ஜனங்கள் 30 என்று அழைக்கப்படுகிற புதிய பூமிக்கு வருவார்கள். சிலர் 60 என்று அழைக்கப்படுகிற எருசலேமுக்கு வருவார்கள். சிலர் 100 என்று அழைக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற சியோன் மலைக்கு வருவார். வெளிப்புற பிரகாரமா 30, 60, 100 என்றா ஏதோ பரீட்சையில் ஸ்கூல்ல பாடம் எடுக்கிறோம். சில பிள்ளைகள் 30 மார்க் எடுக்கிறாங்க, சில 60 எடுக்கிறாங்க, சில 100க்கு 100 எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம போயிடுவோம். ஆனால் அது பரலோக ராஜ்யத்தை பற்றிய ஓமை. உலக பிரகாரமாய் அதை நாம் சிந்திக்க முடியாது. அவர்கள் பலன் கொடுப்பது நித்தியத்தில், அந்த பலனுடைய ஆழத்தை அறிய வேண்டும் என்றால் நம் மனக்கண்கள் நமக்கு பிரகாசம் உள்ளதாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த மறைப்பொருட்களை எந்த மனுஷனும் எந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்டும் வேத பண்டிதனும் நமக்கு விளக்கி தரவே முடியாது. வேதத்தை எழுதின ஆவியானவர் தான் அதை நமக்கு விளக்கி தர முடியும். வாசியுங்கள் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1:27 வாசியுங்கள்.
1: ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார்.
0: ஆண்டவர் பலவான்களை வெட்கப்படுத்தும்படி, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, பேதமையானவர்களை அவர் தெரிந்து கொண்டு மறைப்பொருட்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறாராம். இயேசு ஒரு முறை இந்த பூமியில இருந்தபோது ஆவியில களி கூர்ந்தார் என்று லூக்கா 10:21 வாசிக்கிறோம். ஏன் ஆவியில களி கூர்ந்தாராம்? கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து பேதமைகளுக்கு வெளிப்படுத்தினு கொடுத்ததுனால இயேசுவுக்கு ஒரு பெரிய களி கூறுதல் உண்டாயிற்று. நமக்கு அந்த வெளிப்பாட்டுகளை எடுத்து கொடுக்கிறவர் ஆவியானவர். இந்த வசனத்தை கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 2:7 வாசிக்கிறேன். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக எத்தனமாக்கப்பட்டதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தார்களே ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிய மாட்டார்களே. 10 நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியே என்று மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தையினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலேயே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் அருளி செய்த வேத புஸ்தகம், இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் உறுப்புகளும் பரிசுத்த ஆவியானவராலே கொடுக்கப்பட்ட பெரிய சத்தியம். யோவான் 6:63 இயேசு சொல்லுகிறார், நான் பேசுகிற வார்த்தைகள் சாதாரணமானவைகள் அல்ல, அவைகள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. சாதாரண புஸ்தகத்தில் பேப்பர்ல இங்கினால அச்சரிக்கப்பட்டிருந்தாலும் இந்த எழுத்துக்குள் ஒரு மறைப்பொருள் இருக்கிறது, இந்த எழுத்துக்குள் ஒரு ஜீவன் இருக்கிறது, இந்த எழுத்துக்குள் ஒரு வல்லமை இருக்கிறது. ஆகவேதான் எபிரேயர் 4:12 வேதம் சொல்லுகிறது, வேத புஸ்தகம் வேத வசனமானது ஆவியும் ஜீவனும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அது கருக்குள்ளதாயும் இருக்கிறது. ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, அது ஆவிக்குரிய பட்டயமாய் விளங்குகிறது. எபேசியர் 6:17 பவுல் சொன்னார், வேத வசனமாகிய இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலன் யோவான் எழுதுகிறார், அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது என்று எழுதுகிறார். வெளிப்படுத்தல் 1:16 நாம் அதை வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எப்படிப்பட்ட ஒரு நூல், எப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம், எப்படி இந்த புஸ்தகத்துக்குள்ளே நாம் செல்ல வேண்டும். இது கிறிஸ்துவின் மகிமை பொதிந்த ஒரு புஸ்தகம். இந்த புத்தகத்திலே கிறிஸ்துவினுடைய மகிமையை பார்க்கிறோம். சுவிசேஷங்களிலே மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே தேவகுமாரனாய் வெளிப்பட்டார். சுவிசேஷத்திலே 6 உயரமான மனுஷனை போல இருந்தவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவருடைய முகம் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையாய் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்திலே காய்ந்த வெண்கலம் போல இருந்தது. அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டு வந்தது. மகாமகிமையானவராய் அவர் காணப்பட்டார். மகாமகிமையாய் காணப்பட்டார். இன்னைக்கு சினிமா பாடல் மாதிரி கிறிஸ்துவ பாட்டு எழுதுறவங்க எல்லாம் சும்மா எவனையோ ஒரு நடிகனை பிடிச்சி அவனை இயேசுநாதர் மாதிரி மேக்கப் போட்டு எதுக்கு எடுத்தாலும் ஒரு கேவலமான ஒரு விபச்சாரக்காரனா இருக்கிறவன ஒரு சினிமாக்காரன அந்த நடிகனை இவர்தான் இயேசு போலியாக ஏமாற்றுகிற ஒரு நிலைமை. ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரும்போது ஒரு உன்னதமானவராய் பார்க்கிறோம், கம்பீரமானவராய் பார்க்கிறோம், ராஜாதி ராஜாவாய் பார்க்கிறோம், கர்த்தாதி கர்த்தராய் பார்க்கிறோம், அகிலத்திலையும் ஆளுகை செய்கிறவராய் பார்க்கிறோம், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி என்று சொல்லுகிற நிலைமையில் அவரை பார்க்கிறோம். உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க தகுதி பெற்றவர் அவர். அவருடைய தெய்வீகத்தின் பரிபூர்ணத்தை எல்லாம் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும். உலகத்தில் உள்ள எந்த சிலையும் சரி, எந்த சொரூபமும் சரி, எந்த படமும் சரி, ஆண்டவருடைய மகிமையில கோடியில ஒரு பகுதியை கூட வெளிப்படுத்தி காண்பிக்கவே முடியாது. நாம் ஆராதிக்கிற தேவன் மகிமையின் ராஜா என்பதை இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு போதிக்கிறது. ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரெண்டாவது, இது ஒரு சரித்திர நூல். கடந்த காலத்தை மட்டும் அது சொல்லவில்லை. 7 சபைகளின் காலங்கள், போஸ்தலனாகிய யோவான் காலத்தில் உள்ள 7 சபைகள் அல்ல, இந்த 2000 வருடங்களாக கர்த்தருடைய வருகைக்கு வருவதற்கு முன்பாக அவ்வளவு சபைகளினுடைய நிலவரத்தையும் 7 சபைக்குள்ளே அவர் புகுத்தி வைத்திருக்கிறார். சபைகளின் வரலாற்றை சரித்திரத்தை அது நமக்கு சொல்லுகிறது. கடந்த கால சரித்திரம் மட்டுமல்ல, வரப்போகிற சரித்திரத்தையும் அது நமக்கு முன்னறிவிக்க கூடியதா இருக்கிறது. போஸ்தலனாகிய யோவான் உலக சரித்திரத்தை எழுத அவர் பிரியப்படவில்லை. அவர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும் போது அவருக்கு 96 வயது. கிபி 96 அவர் இந்த புஸ்தகத்தை எழுதினார். கிபி 70 96 எழுதினார். இதுல 22 அதிகாரங்கள் உண்டு. 404 வசனங்கள் இதுல உண்டு. 1 மணி நேரம் 15 நிமிஷத்தில் இதை வாசித்து முடிக்கலாம். இதிலே அவர் சரித்திர புத்தகமாய் எழுதவில்லை. அவர் காலத்தில தான் கிபி 70 எருசலேமில் இருந்த தேவாலயம் இடிபட்டது. அதை குறித்து எழுதவில்லை. அதற்கு பிறகு 3 எருசலேமும் சரி ரோமாவிலும் சரி பயங்கர குழப்பம் ஏற்பட்டு உள்நாட்டு கலவரங்கள் ஏற்பட்டது. அவைகளை பற்றி ஒன்றும் அவர் எழுதவில்லை. அவர் எழுதியது என்ன? கிறிஸ்துவனுடைய மனவாட்டியின் சரித்திரம். எப்படி சபை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகும், எப்படி எக்கள சத்தம் துணிக்கும், எப்படி இந்த மண்ணான சரீரம் இமைப்பொழுதிலே மறுரூபமாகும், எப்படி மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு 7 ஆண்டுகள் இயேசுவோடு நாம் மத்திய ஆகாயத்தில் இருப்போம். அதே மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு பூமிக்கு இறங்கி வந்து அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியில கைவிடப்பட்டவர்களை எப்படி நாம் அரசாளுவோம்? முழு வரலாற்றையும் அவர் எழுதுகிறார். இது ஒரு சரித்திர நூல். மூன்றாவது, இது ஒரு தீர்க்க தரிசன நூல். முதலையே சொல்லுகிறார், இது ஒரு தீர்க்க தரிசன நூல் என்று. வெளிப்படுத்தல் 1:3 விதமாய் சொல்லுகிறது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை, இதுல வார்த்தைகள் எல்லாம் தீர்க்க தரிசன வசனங்கள். 4வது, இந்த புத்தகம் ஒரு பாக்கியமான புஸ்தகம். 3வது வசனத்தில் சொல்லுகிறார், இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். இதை கை கொள்ளுகிறவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டும் 7 பாக்கியவான்களை குறித்து எழுதியிருக்கிறார். 1வது, வெளிப்படுத்தின விசேஷம் 1:3, 14:13, 16:15, 19:9, 20:6, 22:7, 22:14, 7 பாக்கியவான்களை குறித்து அதில் எழுதியிருக்கிறது. இந்த புஸ்தகம் விசேஷமான ஒரு புஸ்தகம். ஆகவேதான் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம், யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார், நீர் அடைக்கலம் குருவியை பார்க்கல நீ விசேஷித்தவன் அல்லவா, காட்டு புஷ்பங்களை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா, சாலமோன் தன்னுடைய சர்வ மகிமையிலும் உடுத்தீராத அளவு அங்கு ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து நீதியின் சால்வையை தரிக்கிறாரே, நீங்கள் விசேஷம் உள்ளவர்கள் அல்லவா. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களை விசேஷம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாய் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன், என்னுடைய நேரம் முடிய போகிறது. இவ்வளோ காரியத்தையும் யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும்படி அவரை ஆவிக்குள்ளாக்கினார், அவரை ஆவிக்குள்ளாக்கினார். தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம் பல அனுபவங்களை பெறுகிறோம், ஆனால் ஆவிக்குள்ளாகிற அனுபவத்தை இன்னும் நாம் பெறவில்லை. ஆவிக்குள்ளாவது என்பது நம்முடைய சரீரத்தை கீழே வைத்துவிட்டு நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனிலே நம்முடைய ஆவி கர்த்தருடைய ஆவியோடு இணைக்கப்பட்டு பரலோகத்துக்கு சென்று காரியங்களை பார்ப்பதுதான் ஆவிக்குள்ளாகிற அனுபவம். சிலரை ஆவிக்குள்ளாக்கும் போது உலக தரிசனங்களை ஆண்டவர் காண்பிக்கிறார். எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கண்டை ஆண்டவர் என்னை கொண்டு போனார் என்று 1 முதல் 6 வசனங்களை வாசிக்கிறேன். அந்த பள்ளத்தாக்கில வெட்ட வழியிலே எலும்புகள் திரளாய் கிடந்தது. எலியாவை பல முறை ஆண்டவர் ஆவிக்குள்ளாக்கி மலைகள் மேல குன்றுகள் மேல கொண்டு போய் வைத்த அனுபவத்தை உபதியா என்கிற ஒரு தேவனுடைய மனிதன் 1 ராஜாக்கள் 18:12 சொல்லுகிறார். அதுபோல எலியா பரலோகத்துக்கு சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அங்கே இருந்த 50 தீர்க்கதரிசிகள் அவரை தேடப்போவோம், கர்த்தர் அவரை ஆவிக்குள்ளாக்கி வேற எங்கேயாவது கொண்டு போய் வைத்திருக்க கூடும் என்று 2 ராஜாக்கள் 2:16 சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆவிக்குள்ளாக்குற அனுபவம். பிலிப்பு காந்தகியா நாட்டு மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு ஆவியானவர் அவரை அப்படியே தூக்கி கொண்டு போனார். அதை அப்போஸ்தலர் 8:39 வாசிக்கிறோம். அப்போஸ்தலன் பவுலை கர்த்தர் ஆவிக்குள்ளாக்குனத வெளிப்படுத்தல் 1:10 வாசிக்கிறோம், நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான, நாலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் சொல்லுகிறார், எக்கால சத்தம் போல ஒரு சத்தம் துணித்தது, இங்கே ஏறிவா. அப்பொழுது நான் ஆவிக்குள்ளானேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் அவர் ஆவிக்குள்ளாகி ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின்படியான. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம எப்படி ஆவிக்குள்ளாகிறது அந்த ரகசியத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். எப்படி கைலாச மகாரிஷி ஆவிக்குள்ளாகிறதின் ரகசியத்தை சாது சுந்தர் சிங்க்கு சொல்லிக் கொடுத்தார் அடுத்த வாரம் சொல்ல விரும்புகிறேன். டெல்லியில சென்னைக்கு வருகிற ட்ரெயின் அவர் விட்டுவிட்டு எப்படி ஆவியானவர் பீச்சில் நடக்கிற ஒரு பெரிய கிறிஸ்டியன் மீட்டிங்க்கு சாது சுந்தர் சிங்கை கொண்டு வந்தார் அந்த அனுபவத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆவிக்குள்ளான சம்பவத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த வாரத்திலிருந்து இந்த ஒன்னாம் அதிகாரத்துக்குள் இன்றைக்கு பூ முழுவதும் இதை முன்னுரையாக உங்களுக்கு சொன்னேன். இந்த முன்னுரையை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் இந்த சத்தியத்துக்குள்ள நாம் செல்ல முடியும். அடுத்த வாரம் வரும்போது தயவு செய்து வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரத்தை ஒரு 10 முறையாவது வாசித்து விட்டு வாருங்க. அப்போது அந்த விளக்கங்களை கேட்பது உங்களுக்கு பிரியமா இருக்கும். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை ஆண்டவர் தரும்படி, வெளிப்பாட்டு வரங்களை உங்களுக்கு தரும்படி, தானியலுக்கு மறை பொருட்களை வெளிப்படுத்தி கொடுத்த ஆண்டவர் இந்த கடைசி நாளில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு அந்த வெளிப்பாட்டு வரங்களை தரும்படி, ஆவிக்குரிய கண்களை போல விளங்குகிற அறிவை உணர்த்துகிற வசனம், ஞானத்தை போதிக்கிற வசனம் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படி, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குள்ளாகிற அனுபவங்களை கத்த தரும்படி, இன்றைக்கு உங்களுடைய மனக்கண்களை பிரகாசிக்கும்படி ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யும்படி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தேவனே, உன்னதமானவரே, சர்வ வல்லவரே, உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவியார ஆவியை கொடுத்தவரே, பிள்ளைகள் அப்பம் கேட்கும் போது தாராளமாய் கொடுக்கிறவரே, இன்றைக்கு வேத வசனத்தின் அப்பத்தை எங்களுக்கு நீர் பிட்டு கொடுத்தபடியாலும் அங்கு சோத்திரம். உம்முடைய சீஷர்களுக்கு மறை பொருட்களை வெளிப்படுத்தி கொடுத்ததை போல எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி கொடுக்க போவதற்காயும் அங்கு சோத்திரம். வேதத்தின் ஆழங்களுக்குள்ளே ஆவியானவரே எங்களை அழைத்து செல்வீராக. ஆழத்தில் உள்ள, ஒளிப்பிடத்தில் உள்ள மறை பொருட்களாகிய பொக்கிஷங்களை எங்களுக்கு பெற்று தருவீராக. மனக்கண்களை திறந்தருளுவீராக. இப்போது இப்போது இப்போது உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதை போலவே எங்கள் ஒவ்வொருவருக்கு வெளிப்படுத்தி தரும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்வீராக. இந்த கடைசி நேரத்திலே உமக்காக மகிமையான காரியங்களை செய்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய். யாராவது வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருந்தால் அவர்களை குணமாக்க ஆண்டவரே உம்முடைய தழும்புகள் உள்ள கரங்களை வைத்தருளும். உம்முடைய வருகை பரியந்த உம்முடைய பிள்ளைகள் வாழட்டும். நாங்கள் எல்லாரும் உம்முடைய வருகையில உமக்கு எதிர்கொண்டு வருகிற வரையிலும் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுக பலன் ஆரோக்கியம் தரும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வேலையை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தொழிலை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வியாபாரத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அந்த குடும்பங்கள்ல உம்முடைய சந்தோஷம் இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் என் ஆண்டவர் இறங்கி உலாவீராக. இரவு நேரங்கள்ல சொப்பனங்கள் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளோடு பேசுவீராக. இரவெல்லாம் பரலோகம் அவர்களுக்கு நேராய் திறந்திருப்பதாக. உம்முடைய சொட்டைகள் அவர்களோடு மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவரே அந்நிய பாஷை வரங்களை தந்து எப்போது அந்நிய பாஷையில பேசி பேசி உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்பட உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இன்னும் பரிசுத்தப்படுத்தும். இன்னும் ஜெபாவினால நிரப்பு. எழும்பி பிரகாசிக்கும்படி ஒவ்வொரு மேல அபிஷேக எண்ணெய் ஊற்றப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே.

0: ஆண்டவர் வரப்போறாரு. எப்பயுமே நம்ம ஆயத்தமா இருக்கணும். முதல் என்ன செய்யறது நம்ம, முதல்ல என்ன செய்யணும் பார்த்தோம், நம்ம வந்து முதல் அற கட்டப்பட்டிருக்கணும். எந்த அற? மனதினார கட்டப்பட்டு. மனது வந்து கொலை போடக்கூடாது. அங்க அங்க அங்க குழப்பத்தை பிசாஸ் கொண்டு வரும் மனசுல. நம்ம குழப்பறாதபடிக்கு நம்ம ஆத்மாவை காத்துக்கொள்ளணும், மனசை காத்துக்கொள்ளணும். சக்தி வசந்த அறையை கட்டிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், நமக்குள்ள கொடுத்து கத்து கொடுத்த விளக்கு என்ன செய்யணும், எப்போதும் எரிஞ்சிட்டு இருக்கணும் தீப்பெட்டி. அதுதான் ரட்சிப்பு. அது குறையாம நம்ம காத்துக்கொள்ளணும். ரட்சிப்பு நம்மளை குறையக்கூடாது. ரட்சிப்பை விட்டுட்டோம்னு சொன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதுக்கு என்ன வேணும், என்ன வேணும், பரிசுத்தம் நமக்குள்ள அதையும் சம்பூரம் பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் அவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். மூன்றாவதாக லூக்கான் சுவிசேஷம் 12:36
1: தங்கள் எஜமான்
0: கல்யாணத்திலிருந்து
1: வந்து தட்டும் போது
0: உடனே
1: அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று
0: காத்திருக்கிற
1: மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள்.
0: எப்ப வருவார் இயேசுக்கு, எப்ப வருவார் சொல்லி காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாம இருங்கள். எப்ப இயேசுகிட்ட வருவாரோ தெரியாது. எப்போ வருவார், எப்போ வருவார்னு சொல்லி காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருங்கள். கத்தர் வரப்போறாரு. முதல்ல என்ன செய்யணும், மனசு அறை கட்டியிருக்கணும். எதனால? சத்தியத்தினால கட்டியிருக்கணும். பசுத்து பவுல் சொல்றாரு, கத்தரை விட்டு பிரிக்க, கத்தரை விட்டு பிரிக்கிறதுக்கு மனசை கெடுத்துருமோ என்று சொல்ல பயந்திருக்கிறேன்னு சொன்னாரு. ரெண்டாவது ரட்சிப்பு. நம்ம ரட்சிப்பு கத்தர் கொடுத்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பசுத்தேன் அபிஷேகம் சம்பூரம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, அவர் எப்ப வருவார் சொல்லி காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாவும் இருங்கள். 2 பேதுரு 3:12
1: தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள்.
0: அந்த நாளில்
1: வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம்.
0: எப்ப மிகுந்த ஆவலோடு கத்து, கொஞ்சம் இல்ல, மிகுந்த ஆவலோடு கத்துன்னு கத்திரம் காலவசம் சொல்லி வைத்திருக்கிறாரு. பசுத்து பேதர கொண்டு நம்ம எப்படி இருக்கணுமா, மிகுந்த அவளோடு காத்திருக்கணும். எப்போ வருவார், எப்போ வருவார், மிகுந்த அவளோடு வாஞ்சியோடு தாகத்தோடு மிகுந்த அவளோடு காத்திருக்கணும். கத்திருக்கும் நமக்கு வரவு சரியான இருக்கா? அவருக்காக நம்ம காத்திருக்கிறோமா? அவர் வருவார் வருவதுக்காக நம்ம காத்திருக்கிறோமா? நான் ஆண்டோட்டு கேட்போம், ஆண்டோர் காத்திருக்கேன் பலன் கொடுங்க ஏசப்பா, நான் காத்திருக்கேன் ஏசப்பா, எப்போ வருவீங்கன்னு சொல்லி காத்திருக்கேன் உதவிச்சுங்க சொல்லி நம்ம கேட்போம். 2 பேதுரு 3:14
1: ஆகையால் பிரியமானவர்கள்,
0: இவைகள்
1: வர காத்திருக்கிற நீங்கள், கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும்
0: சமாதானத்தோடு
1: அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள்.
0: அதுதான் சொல்றாங்க. என்ன கொலை பாறக்கூடாது, சோறு வரக்கூடாது, உள்ள எப்படி இருக்கணும், சமானத்தோடு இருக்கணும். கரை தெர பல ஒன்று இல்லாம சமானத்தோடு சன்னிதானத்தை காத்திருக்கணும். அதான் ஆண்டவர் சொன்னார், உலகம் கொடுக்கற சமானத்தை இல்ல, என்னுடைய சமானத்தங்களுக்கு வைத்து பெற வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 14:27
1: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
0: என்னுடைய
1: சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்,
0: என்னோட சமாதானம் உங்களுக்கு கொடுக்கிறேன்.
1: உலகம் கொடுக்கிற பிரகாரம்,
0: உலகம் கொடுக்கிறது என்ன, இந்த சீனா பாக்குறவங்க கொஞ்ச நேரம் சமாதானம் இருக்கும், குடிக்கிறவங்களுக்கு கொஞ்ச நேரம் சமாதானம் இருக்கும், கதை புஸ்தம் படிக்கும்போது சமாதானம் இருக்கும், சீரியல் பார்க்கும்போது கொஞ்ச நேரம் சமாதானம் இருக்கும். அந்த சமாதானத்தை இல்ல, உலகம் கொடுக்கிற சமாதானத்தை இல்ல,
1: நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை,
0: நான் உங்களுக்கு உலகம் கொடுக்கற சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை.
1: உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக,
0: அப்ப ஆண்டவர் என்ன சமாதானத்தை கொடுக்கறாரா?
1: அவருடைய சமாதானத்தை, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்,
0: என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சமாதானம் இருக்கா, சந்தோஷம் இருக்கா, நிம்மதியா இருக்கா, உள்ளத்துல குழப்பம் இருக்கா? ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு சமாளித்து கொடுங்கப்பா, எனக்கு உள்ள குழம்ப கூடாதப்பா, நான் கொஞ்ச நாள் தானே ஆண்டவர், எனக்கு குழப்பம் வரக்கூடாது, மேற்குள்ள எனக்கு பலன் கொடுங்க. என் உங்க இறுதி உங்க இறுதியத்தை சமாதானம் ஆளக்கடகுதுன்னு சொல்ற பாருங்க. கொலோசியர் 3:15
1: தேவ சமாதானம்,
0: தேவ சமாதானம்
1: உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவுது.
0: இருதயத்துல தேவ சமாதானம் இருக்கா இல்லையா கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொன்னார் அவற்றை சமாதானம் எவ்வளவு இருக்குதா, சமாதானம் நதியை போல வச்சிருக்கிறாராம். கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. உங்கள் இருதயத்தில் சமாதானம் இருக்கா, குழப்பம் இருக்கா, சோர்வு இருக்கா? அப்படி யாராட்ட சமாதானம் ஆகணும்? ஒப்பராகணுமா? ஒப்பராகாம இருக்கீங்களா? ஒப்பராகட்ட உங்களுக்கு குழப்பம் தான் இருக்கும், சமாதானமே இருக்காது. யாராட்ட சமாதானம் ஆகணும், யாராட்ட ஒப்பராகணும்? இல்லை சரியானா தான் உங்க குள்ளத்தில் சமாதானம் நிறைஞ்சிருக்கும், இல்லை உங்களத்துல குழப்பம் சோர்வு தான் இருக்கும். கத்தர் வந்தார்னா அவர் வரிக்கு நம்ம போக முடியாது. அவற்றை சமாதானம் எவ்வளவு இருக்குதா, ஒரு நதி போல. வாசிங்க யாசாயின் புஸ்தகம் 66:12
1: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
1: இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும்.
0: கர்த்தர் எவ்வளவு வச்சிருக்கிறாரு, நதியை போல வச்சிருக்கிறாரு. அந்த சமாதத்தை பெற்றுக்கொள்ளணும். யாராட்ட ஒப்புரவாகணும், யாராட்ட நம்ம சமாதானமாகணும், யாராருக்கு நம்ம விரோதம் பேசியிருக்கிறோம், என்ன செஞ்சிருக்கிறோங்கிறத அது கத்துட்டு ஒப்பு கொடுத்து கத்துட்டு முதல் மன்னிப்பு வைக்கணும். ரெண்டாவது, யாராவது நம்ம எந்தெந்த காரியத்தில் எது இதில் குறைவா இருக்குமோ அது சமாதானம் ஆயிட்டீங்கன்னா உங்க உள்ளத்துல சமாதானம் கத்தன்னு சொல்லிட்டு கத்துட்டு எவ்வளவு சமாதானம் இருக்குதா, நதி போல இருக்கு. அந்த சமாதானம் இறுதித்தாளணும். இறுதித்த நம்ம சமாதானம் நம்ம குழப்பம் இருந்துச்சுன்னா பர்லத்துக்கு நம்ம போக முடியாது. அந்த சமாதானத்தை கத்துட்டு கேளுங்க. அதுக்காக தான் கர்த்தராகிய தேவன் நமக்காக தம்மை தம்மை ஒப்பு கொடுத்தாராம். எபேசியர் புத்தகம் 5:27
1: கரை திரை முதலானவைகள்,
0: கரை திரை முதலானவைகள்
1: ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும்
0: பரிசுத்தமும்
1: பிழையற்றதுமான
0: பிழையற்றதுமான
1: மகிமையுள்ள சபையாக
0: மகிமுள்ள சபையாக
1: அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு
0: அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு
1: தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்.
0: அதை பார்த்தீங்களா, அதற்காக தான் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஏன் கரை திரை பல ஒன்றுமில்லாம பரிசுத்தமும் பிழையற்ற சரீரமாக தமக்கு முன்பாக மகிமுள்ள சபையாக தமக்கு முன்பாக நிறுத்திக்கொள்ளுக்குதான் தம்மை தம்மை நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த சமாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு உரியமில்லாத காரியம் என்னென்ன இருக்கு உள்ள தலைசி பாருங்க, என்னென்ன இருக்குது இன்னைக்கு அறிக்கையிடுங்க. இன்னைக்கே இன்றைய ரச்சனை நாள், இன்றைய அனுக்கரம் நாள், மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பேக்க பயந்துட்டு இருக்கோம்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுதான் ஆண்டவராக இயேசுகிறது சொன்னார். எபேசியர் புத்தகம் 4:32
1: ஒருவருக்கொருவர் தயவாயும்,
0: ஒருவருக்கொருவர் சும்மா இல்ல, ஒருவருக்கொருவர் தயவாயும்
1: மன உருக்கமாயும் இருந்து,
0: மன உருக்கமாயிருந்து
1: கிறிஸ்துவுக்குள்,
0: கிறிஸ்துவுக்குள்
1: தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல,
0: கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல
1: நீங்களும்,
0: நீங்களும்
1: ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்,
0: ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னிக்கணும், நம்ம மற்றவங்களை மன்னிக்கணும், நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும். நிறைய உள்ளத்துல சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, குழப்பம் சோர்வு. ஆண்டவர் சொன்னார் சமாதான நதியை போல வச்சிருக்கிறாரு, கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. மன்னிப்பு மன்னிப்பு மிக மிக அவசியம். ஒருத்தருக்கொருத்தர் மன்னிக்கணும். மன்னிக்காம இருந்தோம்னா பரலோக ராஜ்யத்து போக முடியாது. அதான் ஆண்டவராக இயேசுகிறிஸ்து சொல்லி கொடுத்த பரமண்ட செபத்துல, நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீங்களும் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்தரலாம். மன்னிக்கிறோமா? நிறைய பேருக்கு மன்னிப்பு இல்லை, நிறைய பேர் சமாதானம் இல்லை, நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கீங்க. இன்னைக்கே மன்னிப்பு கேட்டுருங்க. இன்னைக்கே நீங்க கத்தரோட ஒப்புறவங்க, முத கத்தரோட ஒப்புறவங்க, மற்றவங்களோட ஒப்புறவங்க, இல்லாட்ட பரலோகராஜ் இழந்துருவோம். ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே மன்னிமப்பா. அதுதான் அவர் நமக்காக கரை, நம்ம எப்படி இருக்கக்கூடாது, கரை திரை பல ஒன்றும் இல்லாம பரிசுத்தமும் பிழையற்ற சரீரமா இருக்கிறதுக்காகத்தான் அவர் என்ன செய்ய நமக்காக என்ன செஞ்சாரு, நம்மளை வந்து அவர் மகிமுள்ள சபையா நம்ம அவருக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காகத்தான் நமக்காக தம்மை தம்மை ஒப்புக் கொடுத்தார். கைகள் ஆணி காலில் ஆணி விழால குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு ஊட்டப்பட்டார், முதுகுலாம் அடிக்கப்பட்டார், விழாவில் குத்தப்பட்டார், எத்தனையோ பாடுகளை சகிச்சு நமக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறார். அன்றைவரையும் ரத்தனை கழுவணும் சுவாமி, நான் உங்களிடத்துல ஒப்பராதுமப்பா, நான் செவம் பண்ற உண்மைதான். உண்முக்கு எனக்கு ஐக்கியம் இருக்கதா? கத்துறா இயேசு கத்துறா ஐக்கியமா இருக்க முடியுதா? இல்லாட்டி நீ கேளுங்க. ஆண்டவரே நீ மன்னி, உமக்கு எனக்கு ஐக்கியம் இல்லப்பா, என் பாவங்கள் உங்களுடைய முகத்தை மறைக்கிறது ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யணும்னு கேளுங்க. கத்த நிச்சயமா மன்னிப்பார். நான்காவதாக லூக்கான் சுவிசேஷம் 12:37
1: எஜமான் வரும்போது,
0: எஜமான் வரும்போது
1: விழித்திருக்கிறவர்களாக,
0: விழித்திருக்கிறவர்களாக
1: காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள்.
0: எஜமான் வரும்போது விழித்திருக்கிற ஊழியக்காரரை காணப்படுறவங்களே பாக்கியவான். விழித்திருந்தா என்ன செய்யணும்? செபிக்கணும், ஆத்மாத்தில் விழிப்பு இருக்கணும். அதான் தாவீராச்சு சொல்றார், கர்த்தாவே என் கண்கள் மரண நித்திர அடையாத வடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். வாசிங்க சங்கீத புஸ்தகம் 13:3
1: என் தேவனாகிய கர்த்தாவே,
0: என் தேவனாகிய கர்த்தாவே,
1: நீர் நோக்கி பார்த்து,
0: நீ நோக்கி பார்த்து
1: எனக்கு செவி கொடுத்தருளும்,
0: எனக்கு செவி கொடுத்தருளும்,
1: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு,
0: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு
1: என் கண்களை தெளிவாக்கும்,
0: என் கண்களை தெளிவாக்கும். மரணத்தில் வேண்டாண்டவரே என் கண்களை தெளிவாக்கும் சொல்லி சங்கீதக்காரன் செவிக்கிறார். நாம் விழித்திருக்க வேண்டும். விழித்திருந்த என்ன செய்யணும்? செவிக்கணும். விழித்து சும்மா பாட்டு திரும்பி திரும்பி பார்க்கறது இல்ல, விழித்திருந்து செவிக்க வேண்டும். அதுதான் இங்க சொல்ற நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம் லூக்கால் சுவிசேஷம் 21:36
1: ஆகையால்,
0: ஆகையால்
1: இனி சம்பவிக்க போகிற,
0: இனி சம்பவிக்க போகிற
1: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி,
0: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க,
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
0: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுது என்ன செய்யணுமா? ஜபம் பண்ணி விழித்திரு. அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம் ஜபம் பண்ணி சொல்ல, எப்பொழுதும் சிவமணி விழித்திருங்கள். கடைசி வினாடியில் இருக்கிறோம். எப்பொழுதும் சிவமணி, நடந்தாலும் உட்கார்ந்தாலும் படுத்தாலும் கார்ல போனாலும் வண்டியில போனாலும் எந்த வாகனத்தில் போனாலும் எப்பொழுதும் சிவமணி விழித்திருங்கள். கத்து வரப்போறாரு, சிவமணி விழித்திருங்க. இங்க சொல்றாரு எபேசியர் புத்தகம் 6:18
1: எந்த சமயத்திலும்,
0: எந்த சமயத்திலும்
1: சகலவிதமான வேண்டுதலோடும்,
0: சகல எந்த சமயத்தாலும் கஷ்டமா தூக்கமா பாரமா வியாதியா பலவீனமா எந்த சமயத்திலும்
1: சகலவிதமான வேண்டுதல்,
0: சகலவிதமான வேண்டுதலோடும்
1: விண்ணப்பத்தோடும்,
0: விண்ணப்பத்தோடும்
1: ஆவியினாலே ஜபம் பண்ணி,
0: ஆவினால அதாவது அன்னிப்பாசல ஜபம் பண்ணி சொல்றது, ஆவினாலே ஜெபம் பண்ணி
1: அதன் பொருட்டு,
0: அதன் பொருட்டு
1: மிகுந்த மன உறுதியோடும்,
0: மிகுந்த மன உறுதியோடும்
1: சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும்,
0: சகல பரிசுத்தவான்களுக்கு பண்ணும் வேண்டுதலோடும்
1: விழித்துக் கொண்டிருங்கள்.
0: சகலமான பரிசுத்தவான்கள் வேண்டு பண்ணும் வேண்டுதலோடு என்ன செய்யணுமா? விழித்துக் கொண்டு நமக்கு மாத்திரல்ல, நம்ம குடும்பத்துக்கு மாத்திரல்ல, ஊழியர்க்காக நம்ம செபிக்க வேண்டும். யாரா நம்ம விழித்துல ஊழியர்க்காக ரொம்ப செபிக்கிறோம்? ஆண்டவரே நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, இதுதான் நம்ம செவம் பண்றோம். ஆழமா நம்ம செபிக்கணும். ஊழியம் குறைந்திருக்குதே, ஊழியம் ஆண்டுக்குள்ள வரணும். நிறைய பேர் நம்ம ஊழியத்தை தாங்கணும், நல்ல ஊழி வளமையா பயன்படுத்தணும். எங்களை ஒவ்வொருத்தர் நிறைய ஊழியர் எழுப்புங்க. ஆண்டு சொன்ன அற்பம் மிகுதி வேலையாளுக்களோ கொஞ்சம் இதுக்கெல்லாம் செபிக்கிறோமா? எல்லா பரிசுத்தவங்களுக்கு சகல விதமா பரிசுத்தவங்களுக்காக வேண்டிக்கொள்ள, எல்லா ஊழியர்க்காக செபிக்கணும். நம்ம ஊழியருக்கு மாத்திரல, எல்லா ஊழியர்க்காகவும் ஜெபம் பண்ணணும். அப்படித்தானே சொன்னாரு? வாசிப்பா, சகலமான பரிசுத்தவன் அதை மட்டும்.
1: அதன் பொருட்டு,
0: அதன் பொருட்டு
1: மிகுந்த மன உறுதியோடும்,
0: மிகுந்த மன உறுதியோடும்
1: சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும்,
0: சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும்
1: விழித்துக் கொண்டிருங்க.
0: சகல பரிசுத்தவான்களுக்கு எல்லா ஊழியர்க்காகவும் ஜெபம் பண்ணணும். மிஷனர்களுக்காக எல்லா ஊழியர்க்காகவும் ஜெபம் பண்ணணும். அதான் சொல்லிட்டு சகல பரிசுத்தவான்களுக்காகவும், எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும் நம்ம செபிக்கணும். செபிக்கிறோமா? இன்னைக்கு இருந்து ஒரு தீர்மானம் பண்ணுவோம், ஆண்டவரே ஜெபிக்கணும் இயேசுப்பா. அது ஜெபிக்கும் போது என்ன செய்யணும், சந்தோஷமா ஜெபிக்கணுமா, கடமைக்காவது ஜெபிக்கிறதா, ஒரு பேருக்காவது ஜெபிக்கல, அது எப்படி ஜெபிக்கணுமா, சந்தோஷமா ஜெபிக்கணுமா. பிலிப்பே 1:4
1: நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும்
0: உங்கள் அனைவருக்காகவும்
1: எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி.
0: எப்பொழுதும் எப்படி ஜெபம் பண்ணணுமா, சந்தோஷத்தோட ஜெபம். ஐயோ ஜெபம் பண்ணணுமா, ஏதோ ஒரு வார்த்தை ஏதோ ஜெபிக்கிறோம் ஜெபிக்கக்கூடாது, சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணணும். எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணணும். முதல்ல பார்த்தோம் ஆண்டு வரப்போறாரு, என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், சீக்கிரமா வருவேன்னு சொன்னார். நம்ம என்ன செய்யணும், மனது கட்டியா கட்டப்பட்டிருக்கணும். மனசு பிசாசு நம்ம கெடுத்துறாதபடிக்கு நம்ம இந்த மனசை நம்ம ஜாக்கிரதையா காத்துக்கொள்ளணும், வசனத்தினால நம்ம காத்துக்கொள்ளணும். ரெண்டாவது ரட்சிப்பு எரிஞ்சு கொண்டிருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், பசுத்தேவன் அபிஷேகம் நமக்கு மிக மிக அவசியம். மூன்றாவது நம்ம என்ன செய்யணும், கத்து வருகைக்கு நம்ம காத்திருக்கணும். எப்போ வருவார் எப்போ வருவாருன்னு சொல்லி காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும், கரை தர பல ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்ற சரீரமாக தமக்கு முன்பாக மகிமுள்ள சன்னிதானத்தில் நம்மளை நிறுத்திக்கொள்ள அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, நமக்காக தம்மை தம்மே ஒப்பு கொடுத்தார். நான்காவதாக என்ன செய்யணும், இழுத்திருந்து செவிக்கணும். நீங்க இப்பயே மறந்துட்டீங்கன்னா எப்படி நீங்க வீட்டில் கேவிப்பீங்க. நான்காவது செபிக்கணும், யாருக்கு, பரிசுத்தவான்களுக்காக செபிக்கணும். நமக்காக நம்ம குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை, உங்க பிள்ளைகளுக்கு மாத்திரமா இல்லை, எல்லாருக்காகவும் செபிக்கணும், சகல பரிசுத்தவான்களுக்கும் செபிக்கணும். அது மாத்திரம் ஏன் செபிக்கணுமா, நம்ம சோதனைக்குள் உட்பட பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம செபிக்கணும். மத்தியில் சுவிசேஷம் 26:41
1: நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு.
0: நம்ம சோதனை நம்ம வாழ்க்கையில மேற்கொள்ள கூடாதுன்னா சோதனை வரும், வராது இருக்கவே இருக்காது. சோதனை மேற்கொள்ளணும்னு சொன்னா என்ன செய்யணும், சோதனைக்கு உட்படாதபடிக்கு
1: விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க.
0: விழித்திருந்து என்ன செய்யணும், ஜபம் பண்ணணும். இல்ல சோதனைக்காரன் நம்ம மேற்கொள்றோம், நம்ம சோதனைக்காரன் பிசாசு, அவன் எப்படியா நம்ம மேற்கொள்றோம், அவன் மேற்கொள்ள கூடாதுன்னு சொன்னா நம்ம விழித்திருந்து ஜெபிக்கணும். அப்பதான் ஆண்டவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். கத்துட்டு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை ஜெயிக்க பலன் கொடுங்க. எல்லாரும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கு உதவிச்சிங்கப்பா, ஒரு காதில் கேட்டு விட்டுறதுக்கு மறுகால் விட்டுறாதீங்க, ஐயோ நேரமாகுதே நினைக்காதீங்க. வசனம் இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும், வசனம் இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. ஐயோ நேரமாகுதே, எவ்வளோ நேரம் ஆகுது, எப்போதான் போய் சோறு செய்யணும், என்ன செய்யறது அப்படின்னு நினைக்காதீங்க. வசனம் மிக மிக மிக அவசியம், பசுத்தான் மிக மிக அவசியம். அவர் இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும், இல்லைன்னு சொன்னால் பரலூர் வச்சு போக முடியாது. கத்துட்டு ஒப்பு கொடுப்போம்மா, ஆண்டவர் என்னை பயன்படுத்தும், எவ்வளோ நாள் ஆசையாக இருந்துட்டப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் எல்லாட்டி ஒப்புறவாகணும் ஆண்டவரே. என் குளத்தில் குழப்பம் சோர்வு இருக்குப்பா, எல்லாவற்றையும் நிறைய பேர் ஒப்புறவுறது இல்லை, ஒப்புறவாகுன்னா பச்சைப்படுறோம், மற்ற போய் மன்னிப்பு கேட்குறது கஷ்டப்படுறோம், மன்னிப்பு கேட்டுறோம், அப்போ அதே செய்த பாவத்தை திரும்ப செய்கிறோம். ஆண்டவரையே எனக்கு பலன் கொடுங்கப்பா, என்னை முழுமையாக என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, என்னை உள்ளத்தை மாற்றுங்கன்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் தான் என்னை மாற்ற முடியும், எந்த மனிதன் பிரகாசிக்கிற மெய்யானோல் இயேசுகிறது தான், அவற்றை சொல்லுங்க, அவர் உங்களை மாற்றுவார், நிச்சயம் மாற்றி நம்மளுக்கு புதிய நமக்கு தருவார். ஆண்டு கையில் ஒப்பு கொடுப்போமா,
2: கர்த்தர் நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கலாமா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவரை கர்த்தர் நம்ம அவரு கூட பேசினார். அவரது மகிமையான வருகையிலே நாம் பங்கு பெற 4 காரியங்களை கர்த்தர் நம்ம அவரு கூட பேசினார். நம் அறையை நம் கட்டினவர்களாய், நம் அறையை கெட்டியாய் கட்டினவர்களாய் இருக்க வேண்டுமா, அறையை சத்திய வசனத்தினால் கட்ட வேண்டுமா, காரணம் பிசாசு நம்முடைய மனதை கெடுத்து விடுவான். கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று நம்ம மனதை பிசாசு கெடுத்து விடுவான் என்று பவுல் எச்சரிக்கிறார். ஆகவே சத்திய வசனத்தினால் நம்முடைய மனதை நாம் கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நம்மோடு கூட பேசி நம்மை எச்சரிக்கிறார். பாய் திறந்து ஜெபிக்கலாமாப்பா, என்னை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, என் மனம் இங்கும் அங்கும் அலையாத பிடிக்கு, என் மனமாகி அறை கெட்டியாய் கட்டப்பட உதவி செய்யுங்க. என் ரட்சிப்பாகி அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும் அப்பா. ஆகிய ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவராகி என்னை நான் பெற்று என்னுடைய ரட்சிப்பாகி அந்த தீவிட்டு விலகு எரிந்து கொண்டே இருக்க எனக்கு கிருப கொடுங்கப்பா, கிருப கொடுங்கப்பா. வாய் திறந்து ஜெபிக்கலாமா? மாத்திரமல்ல, கரை திரை பிழை இல்லாமல் எப்போதும் வருகைக்கினார். அவளோடு காத்திருக்க எனக்கு கிருப கொடுங்கப்பா. அப்பா எனக்கு உதவி செய்யுங்க. கரை திரை பிழையற்ற பரிசுத்தமானாய் பரிசுத்தமாட்டியா என்னை மாற்றும் ஆண்டவரே. சோதனைக்கு உட்படாதபடிக்கு எப்பொழுது விழித்திருந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க எனக்கு அப்படி குருபை நிறைவாய் தாங்கப்பா. வாய் திறந்து எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாம் ஜெபிங்க அப்பா. உங்க வருகையில நான் ஒருபோதும் அப்பா விட்டு விடப்படக்கூடாது ஆண்டவரே. உங்க வருகையில நான் காணப்பட வேண்டும் அப்பா. எனக்கு கிருபை கொடுங்க. எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி பரலோக பிதாவே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்கு ஆகமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அறைகள் கெட்டியாய் கட்டப்படணும் ஆண்டவரே. அப்பா எங்கள் அறையிலே வேத வசனம் எப்பொழுதே கட்டப்பட்டிருக்கணும் ஆண்டவரே. எங்கள் மனதை கட்டப்பட்டிருக்கணும். எங்களுக்கு நீ தயவு கூர்ந்து உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்களை செய்தரலும் ஆண்டவரே. எங்கள் ரட்சிப்பாகி இந்த தீவிட்டு விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும்படிக்கு எப்பொழுதும் தெளிவான ஓ பரிசுத்த ஆவியினவராய் என்னை எங்களுக்குள்ள ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் பாத்த நிரம்பி வழியும் படிக்க அப்பா அந்த பரிசுத்தாவின் அபிஷேகமாகி என்னை எங்களுக்குள்ள ஊற்று முடிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கரை திரை பிள்ளை இல்லாதபடிக்கு எப்பொழுதுமே நாங்கள் அவளோடு பரிசுத்தமாய் வருகைக்கு காத்திருக்க எங்களுக்கு கிருபை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லாரமுக்கு நன்றி அப்பா. உதவி செய்யுங்க. மாத்திரமல்ல, சோதனைக்கு உட்படாதபடிக்கு நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்கணும். இனி சம்பவிக்க போற எல்லாவற்றுக்கும் தப்பித்துக் கொள்ளவும். மனுஷகுமாராய் உம்மை கொம்பாய் நிற்க பாத்திரங்களாக நாங்கள் எண்ணப்படுவதற்கும் எப்பொழுது ஜெபம் பண்ணி விழித்திருக்கவும் எங்களுக்கு நீ கிருபையும் ஒத்தாசையும் தயவாய் தருமடிக்கு இப்ப சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்து கொடுக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தையை கேட்ட உமது பிள்ளைகளாக எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து மகிமையின் வருகளை பங்கு பெறுவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு கரங்களையும் குடும்பங்களையும் உள்ளங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் எப்பொழுது தேவ சமாதானம் தான் நிறைந்திருக்கணும், மற்றோடு ஒப்புரவாகணும் ஆண்டவரே. சோத்தின் ஒவ்வொரு ஒப்புரவாக மன சமாதானமாய் இருக்க அப்பா அந்த ஒப்புரவு ஆகக்கூடிய அந்த உள்ளத்தை எங்கள் ஒவ்வொருக்கு தருமடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக பக்கச்சமம் பண்ணுவாங்க. எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, மற்றொரு ஒப்புரவாகி நாங்கள் சமாதானமாக இருக்க மகிமையின் வருகளை காணப்பட எங்களுக்கு கிருப கொடுங்கப்பா. இணைந்து ஜெபிக்கலாம். ஜெபம் செய்வோம்.
0: எங்களை ஒவ்வொருவரும் பிரகாசிப்பின் தகப்பனே, உமக்காக எளி பிரகாசிக்க கிருப தர முடியாது ஜெபிக்கிறோம். பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். சமாதானத்தினால் சந்தோஷம் நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். நாங்கள் யார் யார்த்தாலும் ஒவ்வொருவரும் ஒருவர் சமாதமா இருக்கு சொன்னீரே. நாங்கள் ஒருவரோடு ஒருவர் சமாதமா இருக்க கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரையா எல்லாம் அந்தகர் சக்தி அழித்து நிர்மலமாக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த உலகம் எங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாதுப்பா. உலகத்தின் வேசு ஒரு நாள் கடந்து போயிருவையா. நாங்கள் ஒருவரோடு ஒரு சமாதமா இருக்கணும், ஒரு சந்தோஷமா இருக்கணும், சமாதமா இருக்கணும், ரச்சனையை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும். உற்சாகத்தின் ஆவினால் எங்களை தாங்க முடியும் செய்யுங்கப்பா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தன் அபிஷேகத்தை சம்பூர்ணம் பொழிந்தொருளும் ஐயா, எங்களை வேலை பொழிந்தொருளும். உமக்கே அப்பா பசு தேவையான அழுகலாம தேவைன்னு சொன்னா எங்களுக்கு எத்தனை அதிகம் தேவாண்டவர். ரச்சாமை துதிக்கிறோம். பசு தேவீசம் பூர்மத்தாரு அக்கினியை தாரும் தேவை, வல்லமை தாரும் தேவை, பிரசனத்தோடு நிரப்புங்க, மகிமேல் நிரப்புங்க. எந்த மனிதன் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி நீங்க ஆண்டவர. யார் வேணாலும் பிரகாசிப்பிக்க உமால முடியும் ஐயா. ஒருத்தர் கூட விட்டாதீங்கப்பா, விட்டாதீங்கப்பா. குழப்பத்திலும் சோர்வையில் இருக்கிற மக்களை தூக்கி எடுத்து கண்மல் நிறுத்துங்கப்பா. உங்களுக்கு சமாதானம் நதி போல இருக்குப்பா. அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இன்றே ரச்சனையால இன்றே அனுக்கரனாலும் சொன்னீரே. ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. கத்துடைய கரம் தாங்கி வழி நடத்தணும் ஐயா. நன்மையான காரியத்தை செய்யுங்க. ஒரு வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை அடையாளங்களை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரீச்சர் தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தகப்பனே துதிக்கிறோம். இறங்குமப்பா, இறங்குமப்பா. ஒவ்வொரு குளத்தை அழிய செய்யுங்க. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க, துக்கங்கள்லாம் நீக்கிருங்க, கஷ்டத்துல மாத்திருங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க சப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரணும். சம்மம் இல்லாத மக்களுக்கு சம்மான் தரணும். கடன் பரிசுல மாறணும். கண்ணீர் துடைக்கணும் ஐயா. அத்துமா கண்களை திறந்து விடுங்க. உண்மை பார்க்கட்டும், அண்டி கொள்ளட்டும், சார்ந்து கொள்ளட்டும், மூடு ஒன்றரை கலக்கட்டும். வியாதி சுகமாக்க, நோய் சுகமாக்க, பலவீனத்தை குணமாக்க, மந்திரம் செய்வனு மந்திரம் பெல்லிசுனி எல்லாம் அழிக்கப்பட்டு போட்டும் ஐயா. தொழிற்சிற குடும்பங்கள் ஆசிரியப்படணும். வியாபாரம் செய்ய குடும்பங்கள் செழிப்பாகணும் ஐயா. கண்ணீர்லாம் துடைக்கணும். வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையிலையும் கஷ்டத்தை மாத்துங்க. கண்ணீரை துடைச்சிருங்க ராஜா. இறக்க செங்கே சப்பா, இறக்க செங்கே சப்பா. ஆண்டவரே இறக்க செய்ய முடியாது, கெஞ்சுகிறோம் கண்ணீரை துடைக்க முடியாது, ஜெபிக்கிறோம் ஐயா. பாமை துதிக்கிறோம், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க, உண்மை அறிந்து கொள்ள அண்டிக் கொள்ள கிருப தர முடியாது, ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க ஏசப்பா, நன்மையினால முடிச்சூட்டி காத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்க்கையை ஆசீர்வித்து உயர்த்துங்க, தகப்பனை முடி கிருவைக்குள்ளாக மூடி மறைத்து காத்துக்கோங்க. ஆண்டவர் சாத்தானுக்கு யாரு இடம் கொடுக்காத அப்படி காத்துக்கோங்க. உங்க ரத்த கோட்டைகளை மூடிக்கோங்க ஏசப்பா. எல்லா துதிக்கான மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம் ஏசப்பா. உங்க வருகைக்கு எல்லாரையும் சந்திக்க, உண்மை சந்திக்க எல்லாரையும் தகுதிப்படுத்துங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார்.
3: எங்களின் இசையின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443079 and 7598112435. Our email address is asvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384-8413-9999 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம்

0: பதினேழாவது வசனம், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரி மாணவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவார். எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
1: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
0: நான் கிறிஸ்தவங்களா இருப்பதனால கண்ணு தெரியாம ஊழியம் செய்யறதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. எப்பொழுது என்ன செய்யணும்? சபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். நம்ம கிறிஸ்தவங்களா இருப்பதனாலயோ பரலோகத்துக்கு போக முடியாது. எப்பொழுதும் சபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்கள் நிறைவேறுது. நீங்க வாசித்து பாருங்க. ஆராதிய வீட்டுல போய் நல்லா இந்த வெளிப்படுத்துற விசேஷம் ஆராதிகாரத்திலிருந்து 15 அதிகாரத்திற்கு வாசித்து பார்த்தீங்கன்னா 7 எக்காலங்கள், 7 தூதர்கள், 7 வாதைகள் வந்துகிட்டே இருக்கும். எப்பொழுதும் செபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். 2 மணி நேரம் இல்ல, 3 மணி நேரம் இல்ல, 5 மணி நேரம் இல்ல, எப்பொழுதும் செபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். செபித்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். இன்னொரு வாசிப்பாத.
2: ஆகையால்
0: இனி சம்பவிக்க போகிற
2: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் சபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுதும் சபம் பண்ணி விழித்திருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஏதோ ஒரு நேரம் ஜபம் பண்ணிட்டா, 2 மணி நேரம் ஜபம் பண்ணா, 3 மணி நேரம் ஜபம் பண்ணிட்டோம், இனிமேல் உலக காரியத்திலே வாழலாம்னு சொல்லி இருந்தா நம்ம பரலோகத்துக்கு வந்துருவோம். அங்க நரகத்துல என்ன இருக்கு? அழியா என்ன செய்யிருக்கு? புழு சாவாமலும் அக்கினி அழியாம இருக்கு. அந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாது. நம்ம சத்திற்குள் கூட போகக்கூடாது. நம்ம விரோதமா இருக்கிறவங்க மக்கள் கூட போகக்கூடாது. ஹல்லேலூயா. செபிக்கணும், செபிச்சு விழிப்பா இருக்கணும். ஆண்டவர் குரலை கேட்க ஆயத்தத்தோடு விழிப்பா இருக்கணும். எப்பொழுதும் செவமணி விழித்திருக்கணும். விழிப்பில்லாம இருந்தா பிசாசு நம்மள வஞ்சிச்சிருவான். அதங்க சொல்றாரு கொலோசியர் 4:2.
2: இடைவிடாமல் ஜெபம்
0: பண்ணுங்க.
2: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும், தூச்சிட்டே இருக்கணும், விழிப்பா இருக்கணும். நம்ம இறுதி ஆண்டவரோடு இருக்கணும். ஆண்டவரோடு இருக்கணும். அவர் நமக்கு சிநேகிதனா இருக்கணும். உலக ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இந்த மாதிரிலாம் பிரயோஜனம் இல்லை. உலக ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் முடிச்சுட்டு கர்த்தரோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும், அவரோட இருக்கணும். அதான் சொல்றாரு இடைவிடாம சோமனுங்க, ஸ்தோத்திரத்தோட சபத்துல விழித்திருங்கள். நம்ம உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஷிப்பு, உலக பிரகாரமா அது இதுன்னு வச்சிருந்தோம்னா நம்ம ஆத்துவை விழித்திருக்க முடியாது. நம்ம ஆத்துவை பாரப்படுத்திடும். அதான் சொல்றாரு இடைவிடாமல் சவம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோட என்ன செய்யணும்? சபத்துல விழித்திருக்க வேண்டும். அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். நரகத்துக்கு போ, நாங்கள் அழியாத புழு சாபாதான், அக்கினி அவியாது. அந்த இடத்துக்கு நம்ம யாரும் போகக்கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கணும், இடைவிடாம செம்மனுங்க, ஸ்தோத்திரத்தோட சபத்துல என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். இங்க சொல்றாரு எபேசியர் புத்தகம் 6:19 18
2: எந்த சமயத்தில்,
0: எந்த சமயம் நீ கஷ்டமா, துன்பமா, தொல்லையா, இல்லைங்க இன்னைக்கு ரொம்ப எனக்கு கஷ்டம், உடம்பு ரொம்ப முடியல, இன்னைக்கு முடியல, இன்னைக்கு பண கஷ்டங்க, செவிக்க முடியல, அது இல்லை. அதுதான் பரிசுத்த போல் திட்டமளிச்சிருக்கிறாரு. எந்த சமயமும், எந்த சமயத்திலும்
2: சகலவிதமான வேண்டுதலோடு,
0: சகலவிதமான வேண்டுதலோடு செபத்தில் எனக்கு இன்னைக்கு முடியலன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு என்னால் முடியல, செவிக்க முடியல, அப்படி இல்லை. எந்த சமயத்திலும் பலவிதமான வேண்டுதலோடும்,
2: சகலவிதமான வேண்டுதலோடும்,
0: சகலவிதமான வேண்டுதலோடும்,
2: விண்ணப்பத்தோடும்,
0: விண்ணப்பத்தோடும்,
2: ஆவியினாலே ஜெபம் பண்ணி.
0: எப்படி ஜெபம் பண்ணனும்? ஆவியினால. ஆவியினால என்ன? அன்னி பாசல் ஜெபம் பண்ணுங்க. சொன்னா யாருமே கேட்க மாட்டேன்றீங்க, யாருமே அன்னி பாசல் ஜெபிக்க மாட்டேன்றீங்க. அன்னி பாசல் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. ஆவியினால என்ன? பரிசுத்தாவின் நிறைஞ்சி அன்னி பாசல் பேசணும். அன்னி பேசல் பேச நம்ம ஜபத்தில் யாருமே கேட்க மாட்டேன்றீங்க. ஆவியினாலே ஜபம் பண்ணி
2: அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு.
0: மன உறுதி வேணும் இல்ல, என்ன கர்த்தர் நிச்சயமா காத்துக்கொள்ள பிசாச நீ என்னை தொட முடியாது. மன உறுதியோடும்
2: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்,
0: சகல பரிசுத்தவன் உனக்கு மட்டும் இல்ல சகல பரிசுத்தவன்களுக்காகவும்,
2: பண்ணும் வேண்டுதலோடும்
0: விழித்துக் கொண்டிருங்கள் சகல பரிசுத்தவன்களுக்கும் பண்ணு வேண்டுதலோடு விழித்துக் கொண்டிருங்க. செவிச்சிட்டே இருங்க, தூச்சிட்டே இருங்க, கட்டுராஜ்யத்துக்கு போக முடியும். இது வரைக்கும் உலகத்துல பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும் சுகம் சேர்க்கணும் அப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க மக்கள். இனிமே நம்ம காலத்துல அப்படி இல்ல. நம்ம ஆத்துமா காக்கப்படணும். உங்க பிள்ளைகளை கத்துட்ட கொண்டு கவனமா இருங்க. உங்க பிள்ளைகளை ஆண்டுகிட்ட கொண்டு கவனமா இருங்க. படிக்க வைக்கிறதே கவனமா இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச காலம் தான் ஆண்டு வரப்போறாரு. ஆண்டு வருக சமயமா இருக்கு, அதுதான் சொல்றாரு. என்ன செய்யுங்க, எப்பொழுதும் எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் பரிசுத்தவன்களுக்கு செபிக்கும் வேண்டுதலோடு என்ன செய்யுங்க, விழித்து கொண்டிருங்க. செபத்தில் விழிப்பறந்தா தான் பரலோக்கு போக முடியும். நம்ம காலத்துல கர்த்தர் கட்டாய் வருவார். அவர் ராஜ்யத்தை நம்ம போகணும். நம்ம விண்ணப்பத்தோடு செபத்தோடு வேண்டுதலோடு விழித்திருக்கணும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். சரி, செபிக்க முடியலன்னு சொல்றீங்களா? கேளுங்க, ஆண்டவரே என் கிருபி நாம விண்ணப்பத்தனை ஊற்றும். ஆண்டவரே என்னை செபிக்க முடியலப்பா, உட்கார்ந்தா தூக்கம்தான் வருது. என்னால செபிக்க முடியல, துதிக்க முடியல, உண்மை ஆராதிக்க முடியல, எனக்கு உட்கார்ந்த தூக்கம் வருது அப்படி சொல்றீங்களா? சகரிய 12:10
2: நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும்,
0: தாவீதின் குடும்பத்தார் மேலும்,
2: எருசலேம் குடிகளின் மேலும்,
0: எருசலேம் குடிகள் மேலும்,
2: கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன்.
0: கிருபையின் ஆவி விண்ணப்பங்களின் ஆவி ஊற்றுவேன். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், உங்களுக்கு கிருபையின் ஆவி விண்ணப்பங்களை தருவேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் நம்ம சாக்கு பாக்கு சொல்லிட்டு எவ்வளவு நாள் இருக்க போறோம்? பரிசுத்தல் நிறைய மாட்டேன்றீங்க. அன்னை பாச பேசுனா பேச மாட்டேன்றீங்க. அதுதான் ஆண்டவரே சொல்றாரு, இந்த சனங்கள் பேச சொன்னா பேச மாட்டோங்கிறாங்க. ஆண்டவரே சுக்கத்தோடு சொல்லியிருக்காரு. வாசித்து பாருங்க, யாசை 28 வருங்க, வாசித்து 12 11:12
2: பரியாச உதடுகளினாலும்,
0: அந்நிய
2: பாஷையினாலும், இந்த ஜனத்தோட பேசுவார், இதுவே நீங்கள் இழைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடே அவர் சொன்னாலும்,
0: இதுதான் ஆறுதல் அன்னிப்பத்துல பேசும், இதே ஆறுதல் என்று அவரோடு அவர் சொன்னாலும்
2: கேட்க மாட்டோம் என்கிறார்கள்.
0: கேட்க மாட்டோம், அப்படித்தான் இருக்கிறோம். கேட்க மாட்டோம், நான் ஜெபிக்க மாட்டேன், நான் அன்னிப்பத்துல பேச மாட்டேன். இது இது கடினப்படுத்திட்டு இருக்கிறோம். தயவு செய்து நாட்கள் பொல்லாத ஆனப்பிள்ள காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க அருமையானவர்களே. நாட்கள் பொல்லாத ஆனப்பிள்ள காலத்தை என்ன செஞ்சிடணும், பிரயோஜனப்படுத்தணும். அன்னிப்பத்துல பேச மாட்டேன், அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கோம். நமக்கு எப்பயுமே நமக்கு துக்கம் வேதனை கவலைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். எப்ப நம்ம கவலை இல்லாம வாழ போறோம்? ஆனா கவலை மாறணும்னு சொன்னா அன்னி பாசம் நிறைஞ்சி செவிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், ஆண்டரோடு இருக்கணும். அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ராஜ்யத்துக்கு போனா என்ன செய்யணும், விழித்திருக்க வேண்டும். இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமார்கள் முன்பாடு இருக்க பாத்திரம் என்னப்படுனா என்ன செய்யணும், எப்பொழுதோ என்ன செய்யணும், செபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். இரண்டாவதாக 1 Corinthians 15:34
2: நீங்கள் பாவம் செய்யாமல்,
0: நீதி கேட்க விழித்துக்கொண்டு
2: தெளிந்தவர்களாயிருங்கள்
0: பாத்தீங்களா? பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்துக்கொண்டு எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? தெளிந்தவர்களாயிருங்கள். நீர் கேட்க பாவம் செய்யாமல் நீர் கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களா இருங்க. அப்பதான் ஆண்டவர் எப்போ வருவார் என்னன்னு தெரியும். நீங்க என்ன யோசிச்சுட்டே உட்கார்ந்துட்டு மனிதரை பிரியப்படுத்தி இருந்தா பரலோகத்து கட்டாயம் எங்க போக முடியாது, பரலோகத்தை இழந்துருவோம். இயேசுவை பிரியப்படுத்துங்க, இயேசுவுடைய உள்ளத்தை பிரியப்படுத்துங்க. மனிதரை பிரியப்படுத்தாதீங்க, மனிதரை பிரியப்படுத்தினா பரலோகத்து போக முடியாது. இயேசுவை பிரியப்படுத்தி வாழ்வோம். இது வரைக்கும் எப்படியே வாழ்ந்தோம், இயேசுவை பிரியப்படுத்த வேண்டும்.
2: இன்னொரு வாசிப்பாத,
0: நீங்கள்
2: பாவம் செய்யாமல்
0: நீதி கேட்க
2: விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள்.
0: பாவம் செய்யாதீங்க. பாவம் செய்த ஆட்கள் போயிருச்சு, இன்னும் பாவம் செய்தா நரகம்தான். பாவம் செய்யக்கூடாது. நீதி கேட்க விழித்துக் கொண்டிருக்கணும். தெளிந்தவர்களா இருக்கணும். அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நமக்கு சொந்தம். உலகத்தின் வேஷம் கடந்து போயிடும். ஏன் பாவம் செய்யக்கூடாது? பாவம் செஞ்சா கத்தரி முகம் நமக்கு மறைக்கப்படும். வாசித்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 59:2.
2: உங்கள் அக்கிரமங்களே
0: உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக
2: பிரிவினை உண்டாக்குகிறது.
0: எது நமக்கும் தேவன் நடுவாக என்ன எது பிரிவினை உண்டாக்குது? நம்முடைய பாவங்களும் நம்ம அக்கிரமங்களும் தான் தேவனுக்கு நடுவாக என்ன செய்யுது? பிரிவினை உண்டாக்கு. ஆண்டவர் நம்மளை பிரிக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, உன்னை விட்டு விளக்குதும் இல்ல, உன்னை கை உண்டு சொல்லிட்டார். அவர் ஒன்னு விட்டு விளக்குதுன்னு கை விட்டு எது நம்மளை பிரிக்குது? நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமம் தான் உங்களுக்கும் தேவனுக்கு நடுவா பிரிவினை உண்டாக்கிறது.
2: உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
0: என்னுடைய பாவம் தான் தேவன் எனக்கு செவி கொடுக்காதபடிக்கு என் பாவங்கள் தான் மறைக்கிறது. அருமையான சகோதரன் சகோதரியே, பாவம் செஞ்ச நாட்கள் போதும். பாவத்துக்கு அடிமை வாழ்ந்த நாட்கள் போதும். கடைசி வினாடியில் இருக்கோம். பாவத்தை விட்டு விலகுவோம். கடைசி காலத்தில் இருக்கிறோம். பாவத்தை விட்டு விலகுவோம். பாவம் செய்யற ஆத்மா சாகவே சாகும்னு சொல்லியிருக்கிறார். ஆத்மா பாவம் செஞ்சா அந்த பாவம் செய்யற ஆத்மா சாகவே சாகும். எஸ்ஐக்கள் 18:30 பாருங்க. பாவம் செய்யற ஆத்மா சாகவே சாகும்.
2: பாவம் செய்கிற ஆத்மாவே
0: பாவம் செய்யற ஆத்மா
2: சாகும்.
0: சாகும். பாவம் செய்ய யார் ஆத்மா பாவம் செய்தோ அந்த ஆத்மா சாகும். ரெண்டாவது மரணம். சாகுனா என்ன? எல்லாரும் சாகுவோம், ஆனா ரெண்டாவது மரணம் தான் கத்தர் சொல்றாரு. ரெண்டாவது மரணத்துல என்ன வருமா? ரெண்டாவது மரணம் அங்க வந்து கந்தகமும் வாசிங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் 21:1 சாகுனா அதுதான், அந்த சாவு தான் சொல்றாரு. 21:8.
2: இரண்டாம் மரணமாகி அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார்.
0: பாத்தீங்களா, எரியல கடல பங்கடைவு. யாரு பாவம் செய்யற ஆத்மா என்ன செய்யும்? எங்க போகும்? அக்னியும் கந்தகமும் எரியற கடல்ல பங்கடைவார்கள். பாவம் செய்யாவடி நம்ம ஆத்மா காத்துக்கொள்ளணும். அதுதான் இப்ப ஒண்ணு குறைந்தல பரிசுத்த பவுல் நமக்கு எழுதியிருக்கிறாரு. பாவத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? அது வாசிப்போம். 1 Cor 15:34.
2: நீங்கள் பாவம் செய்யாமல்
0: நீதி கேட்க விழித்திருங்கள்
2: தெளிந்தவர்களாக
0: நீதி கேட்க விழித்திருங்கள். தெளிந்தவர்களாருங்க. பாவம் செய்யாதீங்க. சரி, பாவம் செய்யக்கூடாது எப்படி இருக்கணும்? எப்படி இருந்தா பாவம் செய்ய மாட்டோம்? 1 Cor 3:6.
2: அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை.
0: பாவம் செய்கிற எவனும்
2: அவரை காணவும் இல்லை அவரை அறியவும் இல்லை.
0: பாவம் செய்யற யார் என்ன தேவனை காண முடியாது, அவரை அறிஞ்சு கொள்ள முடியாது. பாவம் செய்யக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? அவர் நம்ம நிலைத்திருக்க வேண்டும். எப்ப நிலைத்திருப்பான்? செபிக்கணும், துதிக்கணும், வேத வாசிக்கணும், ஆண்டவரை அறிந்து கொள்ள. எனக்குனாலும் மற்றவங்க வாசிக்கணும். உங்களுக்கு அப்படி இல்லை. நீங்க எப்ப எடுத்தாலும் பைபிள் எடுத்து வாசிக்கலாம். படிப்பை கொடுத்திருக்கிறார். படிப்பு நல்லா வாசிக்கக்கூடிய கிருபை கொடுத்திருக்கிறார். கண்பார்வை தந்திருக்கிறார். நாங்க ஒரு அதிகாரம் வாசிக்கணும். யாராவது எப்ப வாசிப்பாங்க காத்திருக்கணும். உங்களுக்கு அப்படி இல்லை. காத்திருக்கணும், நல்லா வாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும். பாவம் செய்யக்கூடாதுன்னா நம்ம செபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், ஆண்டவர் துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆண்டவர் ஆராதிக்கணும். அப்ப நம்ம பாவம் செய்ய மாட்டோம். அதில் நிலைத்திருக்கிறவரும் பாவம் செய்யா நிலைத்திருக்கணும். அது மாத்திரம் மாஸ்கி கட்ட சங்கீதம் 119:11.
2: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு
0: நாம கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு
2: உமது வாக்கை இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
0: கர்த்தருக்கு விரோதம் பாவம் செய்யலன்னா என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தை நம்ம இருதயத்துல வைத்து வைக்க வேண்டும். ஆண்டு வாசனை இருந்தா தான் நம்ம பாவம் செய்ய மாட்டோம். வாசல் நமக்குள்ள இருந்தா பாவம் செய்யும். பாவம் செஞ்சவங்க நம்ம ஆண்டு முகத்தை பார்க்க முடியாது. ஆண்டு விட்டு நம்மளை பிரிச்சு நம்ம பாவமே அக்கறமே நம்மளை விட்டு பிரிச்சிடும். அதான் சொல்றேன், உடைய முகப்பிரதமாய் பாவம் செய்ய படிக்கை உடைய வார்த்தை நிறையத்தில் வைத்து வைத்தேன்னு சொல்றாரு. முதல்ல நம்ம என்ன செய்யணும், ஆண்டு ராஜ்யத்து போனா விழித்திருந்து செபிக்கணும். இனி சம்பவிக்க பாரு, இவர்களுக்கெல்லாம் தப்பணுமா, விழித்திருந்து செவம் பண்ணுங்க. ரெண்டாவது என்ன செய்யணும், பாவம் செய்ய படிக்கிற மாத்தமாக காத்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 20:29-31 வரைக்கும், முதல்ல 28 வாசிக்கலாமா. நம்மளெல்லாம் கர்த்தர் தான் ரத்தத்தால் மீட்டு கொண்டிருக்கிறார், அதில் மறந்துடுறோம். வாசிங்க 28-31 வரைக்கும்.
2: ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே,
0: சுய ரத்தம் சொந்த ரத்தம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக பாதிக்கப்பட்டு சொந்த ரத்தம் சுய ரத்தத்தினாலும்
2: சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை
0: நம்ம சபை வந்து நம்ம சபை இல்ல, கர்த்தர் சுய ரத்தத்தை சிந்தி நம்ம சம்பாதித்திருக்கிறார். அதுல மறந்துடுறோம் நம்ம இந்த ரத்தம், நம்ம சொந்த ரத்தம், ஒரு சொட்டு ரத்தம் கூட வைக்காத வடிக்கு பாருங்க. வியாசாயின் புத்தகம் 53:10 வாசிப்பா. 53:10
2: கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி,
0: நமக்காக எனக்காக உங்களுக்காக நொறுக்க சித்தமாகி
2: அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார்.
0: அவர்களுக்காக பாடுகளுக்கு உட்படுத்தினார், நொறுக்கினார், அவர் அடிக்கு ஒப்பு கொடுத்தாரு, பாடுகளுக்கு உட்படுத்தினார், பாடுகளுக்கு உட்படுத்தினார்.
2: அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது,
0: குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது
2: அவர் தமது
0: சந்ததியை கண்டு
2: நீடித்த நாளா இருப்பார்.
0: பாத்தீங்களா, நமக்காக தான் நொறுக்க சித்தமானார். மட்டும் கர்த்தரி வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம சாம் போடுமா, எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் தகப்பனையும் நன்றியோடு மே துதைக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே, இந்த மக்களை ஆசீர்வதிங்க, காத்துக்கோங்க. உடைய வார்த்தை கேட்ட எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, ரச்சிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வராய் தாங்க, செவிக்க துதிக்க உதவிச்சிங்க, மே அறிந்து கொள்ள மே அண்டிக்குள்ள மே சார்ந்து கொள்ள உம்மோடு இருக்க உதவிச்சிங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமாக இருப்பீங்க. வியாதி சுகமாக்க ஏஸ்பா, நோய் சுகமாக்க ஏஸ்பா, வேலையிட்ட குணமாக்க ஏஸ்பா. மந்திரம் செய்வன உடைத்து போடுங்க, பிசாசன் அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க, திருமணமாக்காத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், கடனோடு இருக்கிற மக்கள் கடன் அடிக்க உதவிச்சிங்க. கண்ணீரை தொடங்கிய கவலை மாத்துங்க ஆண்டவரே, குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்கப்பா. வேலை செய்ய அப்பா வியாபாரம் செய்கிற மக்களை ஆசீர்வதிங்க, தொழில் செய்கிற மக்களை ஆசிரிங்க. விடுதலை தாறு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிடங்கமாக அற்புதம் செய்யுங்க சப்பா. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. ஊழிஞ்சிற ஒவ்வொரு ஊழியரையும் வல்லமையாய் பயன்படுத்துங்க, அக்கிஞ்சி வலையாக மாற்றுங்க. ஊழியத்தில் பெரிய எழுப்பில் உண்டாவளும் எல்லா சபையிலையும் எழுப்பிலையும் உயிர்மைச்சை தாங்க, சமான்தாரு சந்தோஷத்தாரும் அக்கினி மாதிரி கற்றுக்கோங்க. எல்லா ஊழியரையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும், தேவைக்கு வச்சு விழுந்து கொள்ளட்டும் அப்பா. மகத்தான காரியத்தை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்தில் வெளியிறங்கமாக இருப்பது செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக பிரசனம் தெய்வீக மகிமை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. அன்றுவரே அந்த கரிசத்தை எல்லாம் இயேசுக்கு நாமத்தில் கழிந்து கொண்டு கட்டுகிறோம், உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறோம், எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துகிறோம், இயேசுப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
3: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தெய்வ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமானால் வாதை உன்னை அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
3: உங்கள் மொபைல் போனில் 9384-8413-9999 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாவற்றிலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
3: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
4: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
5: எங்களின் ஏசிலும் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி ஏசிவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேத நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: என்னால ஆண்டவரே, நான் செவிக்காமட்டிருக்கேன், நான் துதிக்காமட்டிருக்கேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்கன்னு சொல்லி கேட்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம கர்த்தரை சொல்லணும். ரோமர்கள் 12:1
2: அப்படி இருக்க சகோதரரே,
1: நீங்கள் உங்கள் சரீரங்களை
2: பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான
1: ஜீவ பலியாக
2: ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.
1: அப்ப நம்ம என்ன செய்யணும், சரீரத்தை எப்படி ஒப்பு கொடுக்கணும், சரீரத்தை பரிசுத்தமான பலியா நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் சரீரத்தை பரிசுத்தமா இருக்கணும். ஆண்டவரே, என் சரீரத்தில் ஒரு சின்ன குறை கூட வந்துடக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இங்க பரிசுத்த பவுல் எழுதுறாரு, ஆபி ஆத்ம சரீரம் குற்றமற்றதை காக்கப்படும் சொல்ற. 1 தெசலோனிக்கேயர் 5:23
2: சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக.
1: உங்கள் ஆவி
2: ஆத்மா
1: சரீரம் முழுவதும் பாத்தீங்களா, சரீரம் ஒரு இடத்துல இல்ல, எல்லாம் ஆவி ஆத்மான்னு சொல்லிட்டு இங்க என்ன சொல்ற, சரீரம் முழுவதும்
2: நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக.
1: என்ன செய்யணும், சரீரத்தை குற்றமற்றதா கத்துக்கொள்ளணும். நம்ம சரீரத்தை முழுமையா ஆண்டவரே, என் சரீரம் ரொம்ப கற்பணிக்கிறாண்டவரை சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ரோமர்கள் 12:1 கூட வாசிப்பா.
2: அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும்,
1: நம்ம சரீரத்தை எப்படி ஒப்பு கொடுக்கணுமா, கத்துட்ட பரிசுத்தமும்
2: தேவனுக்கு பிரியமுமான
1: அந்த சரீரம், நம்ம சரீரம் எப்படி இருக்கணும், தேவன் பரிசுத்தமா இருக்கணும். ரெண்டாவது, தேவனுக்கு பிரியமான
2: ஜீவ பலி.
1: இந்த சரீரம் வேற ஒண்ணுக்கு இல்ல, உங்களுக்கு தான் ஜீவ பலி. நம்ம இடத்துல ஒப்பு கொடுக்கிற நீர்தான் நீ ஜீவ பலிய ஏற்றுக்கொள்ள, ஜீவ பலியாக
2: ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு
1: உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.
2: இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
1: இதுதான் நீங்க செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை. பரிசுத்த பவுல் எழுதுறாரு, நம்ம சரீரத்தை பரிசுத்தமா கத்துட்டு ஒப்பு கொடுப்போமா, அதுதான் நம்ம ஜீவ பலியாக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ரெண்டாவது, நம்ம என்ன பலியிட முடியும், சங்கீத புஸ்தகம் 50:23
2: ஸ்தோத்திர பலியிடுகிறவன்
1: என்னை
2: மகிமைப்படுத்துகிறான்,
1: அப்ப நம்ம ஸ்தோத்திர பலியிடும் போது யாரை மகிமைப்படுத்துறோம், கர்த்தர மகிமைப்படுத்துறோம். முதல் சரீரத்தை நம்ம பரிசுத்தமா ஒப்பு கொடுக்கணும், ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்ன மகிமைப்படுத்துகிறான். ஓசியன் புஸ்தகம் 14:2
2: வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள்.
3: வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள்.
2: அவரை நோக்கி தேவரீர்
3: எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி
2: எங்களை தயவாய் அங்கீகரித்தருளோம்.
3: அப்பொழுது
2: நாங்கள் எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்துவோம்.
3: உதடு காலை என்னது? அதை நம்ம உதட்டில் நம்ம சோத்திரப்படியே செலுத்தணும். அதங்க சொல்றாரு எபிரேயர் புஸ்தகம் 13:15.
2: ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும்
3: உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை
2: அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
3: கத்துட்டேன்னு சரி, எப்போதும் ஸ்தோத்திர பலியை நினைச்சு அவர் மூலியமா தேவனுக்கு செலுத்த கத்திர இயேசு கிறிஸ்து மூலமா தேவனுக்கு எப்போதும் ஸ்தோத்திர பலி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சின்ன கருத்து கூட நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டோம். அவர் சின்ன நன்மை செய்தா கூட அவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். எப்போது அவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும். மொத்தம் கொள்ளையினை போன என்ன செய்யணும், நம்ம ஜெபம் பண்ணணும், நம்ம தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது என்ன செய்யணும், கொள்ளை நோய் போகணும்னா நம்ம சரீரத்தை சீவ பள்ளியை ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், அவருக்கு ஸ்தோத்திர பலி நம்ம செலுத்திட்டே இருக்கணும். தாபீத் அதை தான் செஞ்சாரு, அங்க கொள்ளை நோயே நிறுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. மூன்றாவது என்ன செய்யணும் பாருங்க, எண்ணாகம் புஸ்தகம் 14:11-12.
2: கர்த்தர் மோசேயை நோக்கி
3: எதுவரைக்கும்
2: இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்,
3: எனக்கு எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் கோபம் உண்டாக்குவார்கள்,
2: தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும்
3: எதுவரைக்கும்
2: என்னை விசுவாசியாதிருப்பார்கள். நான் அவர்களை கொள்ளை நோயினால் பாதித்து.
3: பாத்தீங்களா என்ன, எதுக்காக நம்ம முதல் என்ன செய்யறோம், நம்ம கத்திர என்ன செய்யறோம், கோபமூட்டுறோம். முதல் என்ன செய்யறோம், கத்திர கோபம் ஊற்றுறோம். அதுக்கடுத்து என்ன செய்யணும், கர்த்தர் செய்த நன்மை எத்தனையோ நன்மைகளை வாழ்க்கையில் செய்திருக்கிறாரு, எத்தனையோ நன்மைகள். சின்ன சின்ன காரியங்கள் நமக்கு கர்த்தர் போது நமக்கு சின்ன சின்ன ஏதோ ஒரு காரியத்தில் கர்த்தர் நம்ம செவத்தை கேட்கலாம், உடனே என்ன பண்ணிடுறோம், கர்த்தரை ஒருமுறுக்க ஆரம்பிச்சிடறோம். விசுவாசம் இல்லாமல் போயிடுது. அதான் சரி, எத்தனையோ அற்புதங்களை சடங்குகள் செய்து கூட இவங்க என்ன செஞ்சாங்க, விசுவாசம் இல்லாமல் இருக்காங்கன்னு தான் கர்த்தர் என்ன செய்யறாரு, அந்த இடத்துல கொள்ளையின வருது. அப்ப எது கர்த்தர் கோபமுட்டுற காரியம் என்ன காரியம், குலவர் புஸ்தகம் 3:6.
2: இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையிலும்
3: கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல்
2: தேவ கோபாக்கனை வரும்.
3: பாத்தீங்க, யார் மேல கோபாக்கினை வரும், கீழ்ப்படியாத பிள்ளைகளை. கர்த்தர் எத்தனையோ வசனத்தை, எவ்வளவு வசனத்தை கேட்கிறோம், எவ்வளவு காரியங்கள் கேட்கிறோம், இன்னமும் நம்ம கீழ்ப்படியாம நம்மை அன்பு இல்லாம இன்னும் பரிசுத்தம் இல்லாம வாழ்வுமானால் தேவ கோபாக்கினை வரும். நம்ம கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வசனத்துக்கும் நம்ம கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியும் போது கர்த்தர் கோபம் நம்மளை விட்டு நீங்கிரும். கீழ்ப்படியாம நம்ம வாழும்போது கர்த்தர் கோபாக்கி நம்ம மேல வரும். இப்போ நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே மேல கீழ்ப்படி, நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிக்கூடிய இருதயத்தை எனக்கு தாருமையா, வசனத்தை கை கொண்டு நடக்கணும் ஆண்டவரே, வசனத்தின்படி நடக்க என்ன ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும். கீழ்ப்படியாம எது எதுக்கெல்லாம் போயிருக்கோமோ நம்ம உள்ள தலைசி பார்த்து கர்த்தர்கிட்ட நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். கீழ்ப்படியாத மக்கள் மேல என்ன செய்யுமா, கோபாக்கினை வரும். ரெண்டாவது என்ன, உங்களுக்கு என்ன மக்களுக்கு என்ன இஸ்ரேல் மக்களுக்கு இன்னொரு வாசிப்பா, எல்லாம் தயவுசெய்து பைபிள் எடுத்து நீங்க வாசிங்க, வாசாதான் உங்களுக்கு புரியும்.
2: கர்த்தர் மோசேயை நோக்கி எதுவரைக்கும்
3: இந்த ஜனங்கள்
2: எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள் தங்களுக்குள்ளே
3: நான் காட்டின சகல அடையாளங்களையும்
2: அவர்கள் கண்டும்
3: எதுவரைக்கும்
2: என்னை விசுவாசியாது இருப்பார்கள் நான் அவர்களை கொள்ளை நோயினால் பாதித்து.
3: கொள்ளையினு எப்ப வருது பாத்தீங்களா, எப்ப வருது, அவர் கோபமூட்டும் போது. ரெண்டாவது எப்ப வருது, அவர் இடத்துல விசுவாசம் இல்லாத போது. நம்ம செபிக்கிறோம், செபத்தை கர்த்தர் கட்டாயம் கேட்பாரு, நமக்குள்ள விசுவாசம் வரணும். அப்படி விசுவாசம் இருந்தா தான் நம்ம கர்த்தர் நம்ம மேல என்ன செய்வாரு, இந்த கொள்ளை வராம காப்பாத்துவாரு. முதல் அவர் கீழ்படியாம போகும்போது நம்ம தேவனுடைய கோபாக்கியம் நம்ம மேல வருது. ரெண்டாவது நம்ம விசுவாசியாம போனாலும் தேவனுடைய கொள்ளை நோய் நம்ம மேல வருது. அப்ப ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே இதுவரைக்கும் நான் கீழ்படியாம வாழ்ந்தப்பா என்னை மன்னியும், நான் கீழ்படியாம வாழ்ந்த மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்கணும். அதான் எப்ரேயில வாசிக்கிறோம் 11 அதிகாரம் 6 வசனம் வாசிங்க.
2: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம்.
3: என்ன செஞ்ச என்னதான் நம்ம செஞ்சாலும் விசுவாசம் இல்லாத தேவனுக்கு பிரியமா இருக்க நம்மளால கூடாத காரியம். எல்லா காணிக்கை செலுத்துறோம், எல்லாம் பண்றோம், எல்லாம் ஊழியம் செய்யறோம், எல்லாமே செய்யறோம். ஆனா நமக்குள்ள விசுவாசம் இல்லாட்ட தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தை நம்ம கேட்கணும், ஆண்டவரே என் விசுவாச தாங்கப்பா, நான் விசுவாசம் இல்லாம இருக்கிறப்பா, எனக்குள்ள இருக்க அவிசுவாசம் நீக்கிருங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கணும். விசுவாசம் வேணும் ஆண்டவர் கேட்பேன். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் தாங்க ஆண்டவரே, விசுவாசம் தாங்க ஏசப்பா, என் விசுவாசனால என்னை நிரப்புன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா. மார்க்கின் சுவிசேஷம் 5:36 வசனம்.
2: அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜப ஆலய தலைவனை நோக்கி
3: பயப்படாதே,
2: விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி.
3: என்ன சொல்றாரு? விசுவாசம் உள்ளவனா இரு. விசுவாசம் எவ்வளவு பெரியதா இருக்கு பாத்தீங்களா? நம்ம விசுவாசம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே விசுவாசம் நீங்க தான் தரணும்ப்பா, என்ன அவிசுவாசத்தை நீக்கிப்படுங்க, விசுவாசம் தாங்கன்னு கேட்கணும். நமக்கு தேவன் கீழ்ப்படிந்து விசுவாசிக்கும் போது நம்ம உள்ளத்தில் பட்ட நமக்கு கொள்ளை வந்துச்சுன்னா கத்துறது என்ன செஞ்சிருவாரு? என்ன செய்வாரு? நீக்கி போடுவாரு. அல்லேலூயா. நம்ம கத்தர் கீழ்ப்படிந்து விசுவாசிக்கும் போது கொள்ளை நம்ம தேசத்தை விட்டு என்ன செஞ்சிருவாரு? நீக்கி போடுவாரு. அப்ப நம்ம கேட்கணும், ஆண்டவரே நம்மளோட வார்த்தைக்கு எது வரைக்கும் கீழ்ப்படியாம போயிட்டப்பா, விசுவாசம் இல்லாம இருந்தப்பா, என்னை மன்னிங்க, உங்களுக்கு வார்த்தை கீழ்ப்படியாம போட மன்னிங்கப்பா, விசுவாசம் இல்லாமனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். அதனால ஆதி அப்போஸ்தலர் கேட்டாங்க, ஆண்டவரே எங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கன்னு கேட்டாங்க. வாசிங்க லூக்கான் சுவிசேஷம் 17:5 வசனம்.
2: அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்.
3: எங்கள் விசுவாசத்துக்கு என்ன செய்யுங்க? வர்த்திக்க பண்ணுங்கன்னு கேட்டாங்க. நம்ம ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, எனக்கு கர்த்தடி வேதம் சொல்லு, விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆண்டவரே என் விசுவாசத்தை தாரும், நம்ம வார்த்தை கீழ்படியணுமாப்பா. 66 புஸ்தத்துல எழுதி வச்சிருக்கீங்களப்பா, அதை வாசித்து நம்ம கீழ்படி எனக்கு உதவி செய்யுங்க. தேவனுடைய வார்த்தை கீழ்படியணும். ரெண்டாவது விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போது நமக்கு என்ன செய்யுது? கொள்ளை நம்ம மேல வராம தேவன் பாதுகாப்பார். அல்லேலூயா. அவர் உன் வேடவெளியை கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி உன்ன தப்புவிப்பார். எப்போ நம்ம நினைச்சு இந்த சங்கீதத்தை சொல்லிட்டே இருந்தா மாத்திர போகுதுன்னு நினைச்சுக்கிறோம். இல்ல அருமையானவர்களே, சங்கீதத்தையும் சொல்லணும். நம்ம வாழ்க்கையில் இருந்தது போதும் என்ன செய்யணும்? செபிக்கிறவங்களா மாறணும். அல்லேலூயா. எப்படி செபிக்கணும்? எப்பொழுதுமே சோர்ந்து போகும், எப்போதும் செபிக்கணும். இவங்களுக்கெல்லாம் நீங்க தப்புணும்னா என்ன செய்யணும்? செபமண்ணி விழித்திருக்கணும். அல்லேலூயா. தாழ்மையோடு செவம் பண்ணணும், மிகுந்த மனத்தாழ்மையோடு செவம் பண்ணணும். நான் செவிச்சிட்டேன்னு சொல்லி நம்ம பெருமையா இருக்கக்கூடாது, நமக்குள்ள தாழ்மை வேணும். அல்லேலூயா. ரெண்டாவது கொள்ளை நோய் போன என்ன செய்யணும்? நம்ம சரீரத்தை சீவப்பலிய உப்பு கொடுக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? ஸ்தோத்திர பலி எப்பவும் கத்துட்டு நம்ம உள்ளத்துல ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அடஞ்சொல்ல அது குலாசியில சொல்றாரு, இடபெடாம செவம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழித்திருங்க. கொலேசர் 4:2
2: இடைவிடாமல்
3: நம்ம எப்படி செவம் பண்ணணுமா? இடைவிடாமல் செவம் பண்ணுங்க,
2: ஸ்தோத்திரத்துடன் செபத்தில் விழித்திருங்கள்.
3: ஸ்தோத்திரத்தோட என்ன செஞ்சிடணும்? செபத்துல விழித்திருக்கணும். விழித்திருக்க தெளிந்த புத்தி நம்ம உள்ளத்துல குழம்பிட்டு இருக்க கூடாது. குழப்பரமா என்ன செய்யறோம்? ஏன் தெளிந்த புத்தியோட என்ன சொல்றாருன்னு சொன்னா, நம்ம குழப்பரமா நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. அதான் ஸ்தோத்திரத்தோட செபத்தில் விழித்திருங்கன்னு சொல்றாரு. மூன்றாவது என்ன சொல்றாரு? தேவனோட வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அப்புறம் என்ன நமக்குள்ள வேணும்? விசுவாசம் வேணும். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் வேணும் அப்பா, அவன் கீழ்ப்படுத்திருக்குன்னு கேட்கணும். கடைசியாக பிள்ளைங்க வரும்போது என்ன செய்யணும் பாருங்க. ஆமோசு நமக்கு வாசிக்க கேட்ட புத்தகம் 4:10
2: எகிப்திலே
3: உண்டானதற்கு
2: ஒத்த கொள்ளை நோயை
3: உங்களுக்குள் அனுப்பினேன். அதுல மூணு நாலு இடத்துல சொன்னாரு. அப்ப இத்தனை வந்து கூட இன்னும் திரும்பாமல் போனார்கள். அந்த வசனத்தை வாசிக்கும் போது கவனிச்சீங்களா என்னமோ, அது சொல்றாரு இன்னும் திரும்பாமல் போன, என்ன வந்தாலுமே இன்னும் திரும்பலையே. அன்று ஏக்கம் தாகம் எல்லாம் என்ன கேக்குறாரு, இன்னும் திரும்பாமல் கொள்ளைனு வந்தாலும் திரும்ப மாட்டேன்றாங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் திரும்ப மாட்டேன். ஒரு வயல மழை பெய்யும், இன்னொரு வயல மழை பெய்யாது. ஒரு தண்ணி குடிக்கிறதுக்காக மூணு நாலு பட்டணம் அலைவார்கள் சொல்லியிருக்காரு. அப்படி கூட என்ன சொல்ற, இன்னும் திரும்பாமல் போனார்ல, இன்னும் திரும்பாமல் போனார் தான் கத்துட்டு வேதம் வேதனையோடு சொன்னாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும், கொள்ளை நோய் எகித்துக்கு உண்டான ஒரு கொள்ளை நோய் உங்களுக்குள்ள அனுப்பேன்னு சொன்னாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும், கொள்ளை நோய் அனுப்பும் போது நம்ம என்ன செய்யணும், வாசிங்க எஸ்ஐக்கியல் புஸ்தகம் 18:28.
2: அவன் எச்சரிப்படைந்து
3: தான்
2: செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடினாலே,
3: பாவம் செஞ்சிட்டு மன்னிப்பு கேட்டா சரியாயிரும் அப்படி இருக்க செய்யக்கூடாது. எச்சரிப்பு அடைந்தபடினால எல்லா மீறுதல் விட்டு திரும்பி
2: அவன் பிழைக்கவே பிழைப்பான்.
3: அப்ப மீறுதல் நம்ம செய்யற பாவங்கள் திரும்ப திரும்ப திரும்ப அதைவே நம்ம செய்யாம நம்ம மீறுதல் விட்டு திரும்பும் போது என்ன செய்வான், நம்ம அவன் என்ன செய்வானா,
2: பிழைக்கவே பிழைப்பா.
3: அவங்க என்ன செய்யறதில்ல, சாவறதில்ல. கொள்ளைன்னு வந்தாலும் சரி சாவறதில்ல, நம்ம மீறுதல் விட்டு திரும்பணும்.
4: கர்த்தர் பிரியமானவர்களே, கர்த்தர் வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம செபிக்க போறோம். எங்களை அன்பாடி இயேசுத்து வழி நடத்துறங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி உடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சம்மானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, உன்னதாவில் நிரப்புங்க, உன்னதக்கில் நிரப்புங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க. அன்றவரே வேண்டிக் கொள்வதற்கும் அழைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிரங்கள் பரம தகப்பனே, ஒரு வாழ்க்கையிலும் அதிசயங்களை ஆசீர்வதி நீர் கட்டளட முடியாது செபிக்கிறோம். ஐயாமை துதிக்கிறோம். இந்த மழையினால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும் ஐயா. அக்கினி மலாந்து காத்துக்கொள்ளணும் ஐயா. தேவ பிரசனத்தால் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் அப்பா. பரலோகத்தின் ராஜாவே, உமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவே. எத்தனை குடும்பங்கள் அப்பா வீடு இல்லாம தவிக்கிறாங்க இசப்பா, அவங்களுக்கெல்லாம் நல்ல வீடை தந்து அவங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கத்தாவே. நீர்தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. ஒருவரையும் ஆட்டி தேற்றி ஆறுதல் படுத்துங்க. கத்தர் வீடை கட்ட வைத்தால் கற்றவங்கள் பிரயாசங்கள் விருதாய் என்று சொன்னீரே. அப்ப வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்க முடியா கெஞ்சி செபிக்கிறோம், கெஞ்சி செபிக்கிறோம் ஐயா. நன்மையான காரியத்தை செய்ய முடியா செபிக்கிறோம். அற்புதங்களை அதிசயங்களை செய்யப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிங்க ஐயாமை துதிக்கிறோம். வேலையில உயிரை தாரு, வேலையில பிரமோசன் கிடைக்காத மக்கள் வேலையில பிரமோசன் கிடைக்கணும், வேலையில உயிர்வில்லாத மக்கள் வேலை உயிர்வை தாரும் ராச்சா. நன்மையான காரியத்தை செய்ய அப்பாமை ஸ்தோத்திரம். நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதியின் பிதாவத்தில் இறங்கி வருகிறது மார்தர்மல்ல வேற்றுமான எந்த நிழலையும் சொன்னீரே. அப்படியாக நீர் ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் ஐயா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். கத்துடைய கரங்களை தாங்க வேண்டும் ஐயா. குளிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் ஆண்டவரே, விடுதலை வேணும் ஆண்டவரே. அப்பா குமாரம் விடுதலையாக்கலாம், மெய்யாகவே விடலான்னு சொன்னீரே. விடுதலை தரமே நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்க, அப்போ எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்களே சப்பா, அவங்களுக்கெல்லாம் குழந்தை கொடுங்க சப்பா, குழந்தை கொடுங்க ஆண்டவரே. ஐயா எஸ் சப்பா இறங்குங்க, இறங்குங்க எஸ் ஐயா இறங்குங்க ஐயா. மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்க. கற்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுதந்திரம் சொன்னீங்க தானேப்பா. குழந்தை இல்லாத ஒவ்வொருவருக்கும் குழந்தை பகையத்தை தாரும் அப்பா. கற்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுதந்திரம் சொல்லியிருக்கீங்க. குழந்தை பாக்கியத்தை தாங்கப்பா, குழந்தை பை தாங்க. கடன் அடைக்கி உதவிச்சிங்க. நீயோ கடன் வாங்காமல் அநேக சாதியில் கடன் கொடுப்பாயின்னு சொன்னீரப்பா. கடன் கொடுக்கத்தக்கதாக உதவிச்சிங்க. அவங்க கடன் கஷ்டங்கள் மாற்றுமப்பா, கண்ணீரை துடைங்கப்பா. நேசுடைய கரன் தாங்கட்டும், அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக இருந்து வழி நடத்துங்க. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பேசல இருக்க மக்களுக்கு விடுதலை தாங்கப்பா. அந்த கொரோனால சீக்கிரமாய் குணமாக்கி அன்று சீக்கிரமாய் எங்களுக்கு அப்பா நம்ம துடிக்கிறோம். சர்ச்செல்லாம் திறக்கணும் அப்பா, இறக்க செய்யுங்கப்பா. வியாபாரம் செய்யற மக்களுக்கும் வியாபாரத்தை திரும்பவும் செய்யத்தக்கதாக ஒரு வழி நல்லா உருவாக்கி தாங்கப்பா. சீக்கிரமா அந்த கொரோனா துரத்தியிருங்கப்பா. கொரோனா அழிந்து போட்டு மேசப்பா, தகப்பனே இறக்க செய்யுங்க, இறக்க செய்யுங்கப்பா. கொரோனா கொள்ளை நோய் தேசத்து விட்டு அழிந்து போட்டுமையா. பெரிய காரியத்தை செய்யுங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா. அந்த கொரோனா இல்லாத தேசமா நீங்க மாற்றுங்காண்டவரே, மாற்றுங்காண்டவரே, மாற்றுங்க. உங்க நாம மாத்திரம் வங்கிப்படுட்டு எஸ்அப்பா, எஸ்அப்பா, எஸ்அப்பா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, அப்பாமையை நோக்கி நாங்கள் கெஞ்சுறோம். எல்லாருக்கும் சொந்த வீடு தாங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, எல்லாரையும் இப்படி வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளையும் ஞானத்திலையும் ஞாபகத்தை தாரு. தேவனை அண்டிக்கொள்ளக்கூடிய பெரிய பாக்கியத்தை தாங்க. எல்லா துதி கனா மகிமே மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சரையாஸ்வநாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமேன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
3: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை ஒன்று அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
5: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
0: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ₹100 or 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aislinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

ஒரு தொடக்கத்தையும் ஒரு முடிவையும் எவ்வாறு விவரிப்பீர்கள்? நாம் இதை முன்பே உணர்ந்திருக்க வேண்டும், ஆனால் உணரவில்லை. நமக்கு என்ன தெரியும் என்று நாம் நினைப்பதால் என்ன ஆகிவிடப் போகிறது? இறுதியில உண்மையை மறுக்க முடியாது.

0: மேலும் உலகம் வரலாற்றிலேயே மிக கடுமையான உணவு பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ள நிலையில ஒருவேளை நம்பிக்கை கீச்சு தென்படலாம். என் பெயர் பக் வில்லியம்ஸ். நான் இஸ்ரேலிய பாலைவனத்தில் நடுவில் உள்ள ஒரு கோதுமை வயலில் நின்று கொண்டிருக்கிறேன். டாக்டர் ரோசன்ஸ்விக், இது அயோவா போல தெரிகிறது.
1: நாம் உண்மையிலே ஒரு அதிசயத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம்.
0: அந்த அதிசயம் நீங்கள் உருவாக்கியது. இப்போது மிகப்பெரிய கேள்வி மீதம் இருக்கிறது. நீங்கள் யாரை நம்புகிறீர்கள்? எல்லா நாடுகளும் நிறுவனங்களும் உங்கள் சூத்திரத்தை விரும்புகின்றன. சமீபத்திய பயிரிழப்புகளால் இது மிக முக்கியமாகிறது.
1: இல்ல இல்ல, ஈடன் விற்கப்படுவதற்கல்ல, பணத்துக்காக அல்ல. எனக்கு வேண்டியது இஸ்ரேலுக்கான அமைதியே. அந்த அமைதி
0: ஒருபோதும் தூங்குவதில்லை போல இருக்கிறது.
1: அவை எங்கள் விமானங்கள் அல்ல, அந்த திசையிலிருந்து அல்ல.

நன்றாக சொல்கிறேன், உங்களால் நிச்சயமாக இதை தாண்டி கடக்கவே முடியாது. நான் மீண்டும் சொல்கிறேன், உங்களால் இதை ஒருபோதும் கடக்கவே முடியாது. நீங்க இதை கடக்க முடியாது.

0: அதை உணரக்கூட முடியாது. இங்கே ஒரு போர் நடக்குது. நான்கு தளபதிகளும் களத்தில் இருப்பதை அறிய வேண்டும். அனைத்து உயர்மட்ட அதிகாரிகளும் முக்கிய பதவிக்கு செல்ல வேண்டும். என்ன நடக்கிறது?
1: இது முழுமையான விமான தாக்குதல். எந்த எச்சரிக்கையும் இல்ல.
0: யார் செய்வேன்? அது
1: யாராக இருந்தாலும் இருக்கும். இஸ்ரேல அழிக்க விரும்பும் பகைவர்கள் அவளுக்கு அதிகம். இந்த கருவிகள் சரியா இயங்கவில்லை என்றால் கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியவில்லை. நான் சொல்வதை நீங்கள் தெளிவா புரிந்து கொள்கிறீர்களா? இப்போது நம்மால் நம்முடைய விமானங்களை இயக்க கூட முடியாம தவிக்கிறோம். இது மிகப்பெரிய துரோகம். அவ இக்னிஷன் பிரச்சனைகளை தடுக்கும். அவர்கள் ஜெருசலேமின் மீது இருக்கிறார்கள். ஏதன் திட்ட உலகம் முழுவதையும் உணவளிக்க முடிஞ்சிருக்குமே. ஆனா இப்போது பைபிளில் சொல்லப்பட்டவை நம்முடன் இறக்கப் போகின்றன.

0: ஆமாம், எதிரியின் சிப்பாய்கள் சுடப்படுகிறார்கள். எனக்கு புரியவில்லை. நாம் ஏவுகணைகளை அனுப்ப யாரும் இல்லை. அந்த விமானங்கள் கீழே விழுகின்றன, ஆனால் நாங்கள் ஒரு துப்பாக்கி சுட்டும் இடவில்லை. இது சாத்தியமில்லை. அவர்கள் நம்முடைய கண்காணிப்புகளை தடைக்கிறார்கள். இது ஒரு கொடூரமான வஞ்சம்.
1: தெரிந்து கொள்ள ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது.
0: இல்ல எம்மே,

0: இஸ்ரேலில் நேரலை செய்தி வழங்குகிறேன். நான் ஒரு முழுமையான தாக்குதலில் நடுவில் நிற்கிறேன். சூரியன் மறந்து விட்டது. ஆயிரக்கணக்கான விமானங்கள் மேல பறக்கின்றன. வானிலிருந்து தீமழை பெய்கிறது. இது நம்ப முடியாத உங்க பேர்ல் ஹார்பருக்கு பிறகு இதுதான் மிகப்பெரிய அதிரடி தாக்குதல் சொல்ல வேண்டும். பெரிய
1: அங்கிருந்து வெளியே வாப்ப.
0: முக்கிய ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தது போல் இஸ்ரேல் தற்காப்புக்காக ஒரு விமானம் கூட புறப்படுத்த முடியல. பக் ஹிரோஷிமாவிலும் இருந்திருந்திருந்தா தரையிலிருந்து நேரில் படம் எடுத்திருப்பார்.
2: ஆமா, அதுதான் நம்ம பக்கு.
0: நான் இங்கே நிற்கும் போது போர் விமானங்கள் நடுவே வெடிக்கின்றன. அவை விளக்கம் இல்லாம தரையில விழுந்து நொறுங்கிக் கொண்டே இருக்கின்றன. ஏன் இது நடக்கிறதுன்னு யாரும் காரணம் சொல்ல முடியவில்லை என்றாலும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. இஸ்ரேல அழிக்க மேற்கொள்ளப்பட்ட இந்த முழுமையான முன்னே போதும் இல்லாத முயற்சி தோல்வியடைவதாக தெரிகிறது.

போர் முடிவு வர தொடங்கும். அழிவுகள் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஏராளமானவர்களுடன் 7 ஆண்டுகளுக்கான உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவீர்கள்.

0: நான் ஒருவேளை முற்றிலும் பைத்தியமாகிவிட்டேன் என்று நீங்கள் உங்கள் மனதில் நினைக்க கூடும். ஆனால் என்னுடைய ஆழமான மனதிற்குள் இப்போது விவரிக்க முடியாத ஒரு விசித்திரமான உணர்வு இடைவிடாமல் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருப்பதை என்னால் தெளிவாக உணர முடிகிறது.
1: இஸ்ரேல் ராணுவத்தின் செய்தியாளர்கள் விமானங்கள் அழைக்கப்பட்டதுடன் தங்களுக்கு சம்பந்தமில்லை என்று மறுக்கின்றனர். ஆனா உள்ளக தகவல்கள்
2: வெளிப்படுத்துகின்றன. நீயும் ஒரு முறை முயற்சி செய்.
1: எப்பாவது எதற்காக? மிகவும் நம்பகமான மற்றும் சமீபத்திய தகவல். நான் பக் வில்லியம்ஸ்.
2: அம்மா, என் கள்ள புத்தகத்தை கண்டுபிடிக்க முடியுமா?
3: நிச்சயமா.
2: நீ கொஞ்சம் சுத்தம் செய்யவும் இன்னும் சில இந்த கனவாளர்களை ஒட்டவும் எனக்கு உதவினா.
3: வேண்டா நன்றி, நான் ஒருபோதும் பிள்ளைகள் பெறமாட்டேன். அவர்களுக்கு அதிர்ஷ்டம்.
4: மூக்கு வளையத்தோட நல்ல ஸ்டைல் ப்ளூயி. தலை முழுக்க கத்திரி வெட்டி விடலாமே, அதோட முடிச்சு விடு.
2: உன் வேலையை பத்தி சொல்லுவேன்னு பார்த்தேன். உன் விமானம் இரவு.
4: அவங்க இப்பதான் கூப்பிட்டாங்க. நியூயார்க் லண்டன் விமானத்துக்கு என்ன விரும்புகிறார்கள்?
2: ராணியின் பிறந்த நாள் விருந்தா என்ன செய்வது?
4: ராண்டிக்கு நான் பக்கிங்ஹாம் பேலஸ்ல வாங்கி தர சொன்ன அந்த வீரரின் தலைக்கவசம் தான் வேணும், சரிதானே?
2: சரி, அல்லது ஒரு வாள், அந்த நீளமான கூர்மையான கம்பிகள் மாதிரி ஒன்று, அதில் தலைகளை வைக்கிறார்கள்.
4: அதுலதான் அதிகமா ஆசைப்படாத. இப்படி எல்லாம் எங்க இருந்து கற்றுக்கொள்கிறான்?
2: ஞாயிறு பள்ளி. ஆனா இப்போ நீ உள்ள போகணும்.
4: அந்த ஹெல்மெட் வாங்கணும்னா போகணும்.
2: நிச்சயமா, அப்படியே கலியா.
4: ஹேய் ஹேய், நான் 3 நாள்ல திரும்பி வருவேன், சரியான சாய்.
2: சரியா,
4: பிரச்சனை எதுவும் இல்ல. வழக்கம்,
2: இத பத்தி பேசணும்.
4: வசம் இல்ல, இன்றுதான் விருந்தென்று உனக்கு தெரியும்.
2: உனக்கு இருக்குது, நீ இல்லன்னு சொன்னலாம்.
4: நான் பன்னிப்புரியும் நிலுவனோ, கதவு மடி. ஆமா வருகிறது.
5: உடம்பு சரியில்ல. நன்றி, பண்ட வீட்டுக்குள் எரியாதலு.
2: அத உள்ள போடு, ஏறு. நீயே ஒரு காலமா மாக்கன. சரி,
6: மக்கள் இன்னும் பறக்கணும். நியாயத்துக்காக வேலை கூட புரூஸ் மன்னிக்கும்.
2: நான்
6: இன்னும் சில நாள்ல சந்திப்போம், சரியா?
2: சரி.
6: ஆமா, நானும் அதே மாதிரி.
2: அப்பா, நீ எங்க போற?
6: நீ அம்மா விட நான் லண்டனுக்கு போகணும்னு சொன்னதை கேட்டாயே, நான் வேலைக்கு போறோம்.
2: உண்மையான
6: உலகத்திற்கு வரவேற்க. உன் அம்மா அந்த எல்லா பேரையும் வீட்டுக்கு வர சொன்னதை நான் பார்த்தேன். ஆனா அவங்க பேசுறத நான் கேட்கவே முடியாது.
2: அவங்க எனக்கும் பிடிச்சவங்க இல்ல. நீங்க என்ன தெரிஞ்சுக்கோ, நாம அவளுக்கு கொஞ்சம் ஆதரவு காட்டலாங்க.
6: அவளுக்கு என்ன, எல்லோருடைய முடிவையும் அவ ஏற்பாளா?
2: அவங்களும் வற்புறுத்துறாங்க. ஆனா நான் கேக்குறேன், தெரிஞ்சுக்கோங்க, சில சமயம் நான் ஆர்வம் காட்டுற மாதிரி நடிக்கிறேன். அவ யாரையும் காயப்படுத்துவது போல இல்ல.
6: நான் அப்படி சொல்ல மாட்டேன்.
2: தெரியுமா, எப்பவும் ஓடி ஒளிஞ்சுகிட்டே இருக்காம நீ அவகிட்ட பேசிப்பாரு.
6: உன் தேர்வுகளுக்கு வாழ்த்துக்கள். மே
2: உங்க பையனை பாதுகாப்பா இருக்கட்டும்.
7: அப்பா அவர்களே,

0: Yra, Viljams.
1: Dan.
0: Vardinger.
1: Benby. வணக்கம்.
2: பக்கு ரெக்மடன், வானத்திலிருந்து அந்த விமானம் மேல் விழுவதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும்.
1: நீ என்ன பேசுற?
2: இப்படி திறந்த பேச முடியாது. எப்போதும் சந்திக்கிற இடத்துக்களா?

0: உலகமே ஆபத்துல இருக்கு, நாம எல்லாரும்.
1: ஓ ஓ ஓ திர்க், சற்று அமைதியாலே, கொஞ்சம் சும்மா இரு, வேகம் குறைச்சுக்கோ. என்ன ஆயிடுச்சு?
0: அதுக்கு அவுத்ரா, நான் அந்த கோப்பையை வாழ்நிக்க, அவர் அதை பூட்டி இருக்கிறான்னு நினைச்சா, ஆனா நான் எடுத்துட்டேன், நான் உள்ள நுழைஞ்சிட்டேன். ரோசன்ஸ்வைக் பத்தி உனக்கு என்ன கொய்யா?
1: திர்க்கு, நீ என்ன பேசுற?
0: நீ பாக்கலையா? ரோசன்ஸ்வைக், அந்த சூத்திரம், வா பார் பார் பார், இது ரொம்ப தெளிவா இருக்கு. ஏனென்றா ஆரம்பத்தில் இருந்தே இதெல்லாம் அவர்கள் தான் பின்னணியில இருந்தாங்க. ஆராய்ச்சி நிதிகள், நம்பிக்கை நிதிகள், அதுக்கப்புறம் அந்த நாணயம் இருக்கே, அதுதான் அடுத்தபடி. பாரு, டாலர், பவுண்டு, யென், யூரோ, இதையெல்லாம் ஒரே ஒன்றா மாற்ற போறாங்க, ஒரு நாணயம். பட் நீ பாக்கலையா? நீ பாக்கலையா? எப்போதும் பணத்துக்காகத்தானா இல்லையா? இவ்வாழ்க்கை பத்தி உனக்கு என்ன தெரியும்? வா, ஏதாவது சொல்லு.
1: வா வா,
0: யோசிச்சு பாரு, யோசிச்சு பாரு, பா யோசிச்சு பாரு.
1: நீ கடைசியாக எப்போது தூங்கினாய்?
0: நான் இறந்த பிறகு எனக்கு தேவையான தூக்கம் எல்லாம் கிடைக்கும். ரோசன்ஸ்வைக், வா, ரோசன்ஸ்வைக்க விடு.
1: பார், அவன் ஒரு விஞ்ஞானி, அவன் ஐநா பிரதிநிதி, அவன் என் நண்பன். ஹே, நல்லவன் தான்.
0: அவன் உலகத்திலேயே நல்ல நோக்கங்களோட இருக்கலாம், ஆனா அவன் பின்னாடி இருக்கிறவங்க இல்ல. அவங்க இல்ல கண்டிப்பா.
1: யாரு?
0: கௌத்ரான் மற்றும் ஸ்டோலிங்கன்.
1: அவங்க எல்லாம் வங்கியாளர்கள்களே, அவங்களுக்கு இஸ்ரேல உள்ள அந்த விமானங்களோட என்ன சம்பந்தம்?
0: 10 நிலப்பகுதிகள் முழுக்கவோ, ஆனா அவங்க இன்னும் அதிகமா போக போறாங்க. ஆமா ஆமா, இது தொடர போறது, அவங்க இன்னும் முடிக்கல தெரியுமா? அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, யாருக்கு தெரியும்? அது கற்பனைக்கு கூட எட்டாததான் ஆக போகுது. இதோ இதப்பா, அஸ்ட்ரானிக்கல்ஸ் திட்டமிட்டு இருக்காம.
1: வாத்ரக், இது பழைய கல்லூரி கட்டுரை தானே?
0: தயவு செய்து இங்க கொஞ்சம் இத ஒரு முறை கவனித்து பாருங்க. இத காண,
1: அது என்ன?
0: எல்லாமே அவுத்ரானின் கணினியிலிருந்து நான் வேலை பார்த்த எல்லா விஷயங்களும். இல்ல இல்ல இல்ல, நான் உனக்கு இது கொடுத்து முடியாது. நீ இத வச்சு கண்டு பிடிபடுவத நான் ஆபத்துக்கு உட்படுத்த முடியாது.
1: யாரால் பிடிபடுவா?
0: NSA, CIA, மோசாட் எல்லாம், இதெல்லாம் எவ்வளவு தூரம் போகும் என்று யாருக்கு தெரியும்? ஆனா
1: நீ ஒரு பைத்தியம், ஆனா நான் உன்னை நேசிக்கிறேன். எப்போதும் நேசிச்சிருக்கேன், எப்போதும் நேசிப்பேன். ஆனா வாடா நண்பா, உன்னிடம் ஏதாவது இருந்தா எனக்கு கூடு சரியா, அல்லது அணிக்க கூடு சரியா, நாங்க உனக்கு இதை முடிக்க உதவுவோம்.
0: எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் வேணும், கவலைப்படாத. நான் எல்லா துண்டுகளையும் சரியா அமைத்ததும் நீ கௌதோரனும் ஸ்டோன் ஆகிலேயே முழுமையா வெளியே தூக்கி எறிவாய்.
1: டாக்கு,
0: வாக்குறுதி செய், நீ இத செய்ய போறனே.
1: பாரு, நீ எனக்கு ஒரு கதை கொண்டு வந்தா அத நான் முழுமையாக ஆழமாக விசாரிப்பேன். கொஞ்சம் தூங்கிப்பா. நிஜமாவே

0: கொஞ்சம் கையெழுத்து போட முடியுமா? வில்லியம் சார், அங்கே இருக்கவே ஒரு கனவு குடும்பம் மாதிரி இருந்திருக்கும்.
1: அந்த கதையை பெற வேண்டி இருந்தது.
2: நன்றி. அமீர் ஹமார், தேமேஷ் அரசோஸ். அவர் என்ன சொல்றார்?
3: போ இம்ஷன் யெத் ஹாப்ரிட் ஷெவாஷா மீன்.
0: எனக்கு தெரியாது இல்ல, இது எப்படியே மொழி மாறி ஒலத்துதே.
1: இல்ல, நான் அங்கே என்ன, நான் அவரை கேட்டேன், அது ஆங்கிலம்மா.
3: அந்த வெடிப்புகள்லாம் நடக்கும்போது நீ எதையாவது கேட்க முடிஞ்சது ஆச்சரியம்தான்.
4: மூன்றாம் உலக நாடுகளுக்கு மட்டும் இருந்த பிரச்சனை இப்ப நம்ம வீட்டு கதவுலயே வந்து நிக்கிறது. மிகவும் வளமான நாடுகளுக்கே கூட மக்கள் பசிக்கும் போது நாம் எப்படி அமைதியை கண்டுபிடிக்க முடியும்?
1: ஃபாதர் தெரேசா, நான் எல்லோரும் கார்பாதியாவை கேட்டிருந்தா நாம் எல்லாம் ஒரு பெரிய சந்தோஷமான குடும்பமாக இருப்போம்.
3: அப்படி இருந்தா பயங்கரமா இருக்கும்.
1: குடும்பங்களை பத்தி பேசணும் இல்லையா, இப்பதான் இந்த செய்தி வந்திருக்கிறது. ஐரோப்பா தங்களுடைய நாணயத்தை கொரியாவுடன் ஒரே மாதிரி ஆக்கிவிட்டது.
2: விசித்திரம் உலகளாவிய நாணயத்திற்கு இன்னொரு படி அடிகள்.
1: வாச்செல்லாம், எனக்கு நீ
2: தேவை. ஐவி, ட்ரிக் பட்டனை எனக்காக போன்ல தொடர்பு கொண்டு பாரு.
5: அமெரிக்காவின் ரகசியமான ஏரியா 51 ராணுவ தளம் பற்றி நாம் இப்போது மீண்டும் ஒரு முறை மற்றொரு விரிவான செய்தி தொகுப்பை செய்ய போகிறோமா? உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்த முக்கியமான விஷயங்கள் இதோ. அது எப்போதும் ஒரு கனவாகவே இருந்தது. கைநபில பக்கமாக பார்க்க, உங்கள் முயற்சிகளா அது நம்ம எல்லாருக்கும் நிஜமா மாற முடியும்.
4: இது உங்கள் ஆதரவால் மட்டுமே சாத்தியமானது. ஸ்டோனு,
5: உங்களிடம் ஒரு இயல்பான ஆளுமை இருக்கிறது. நிக்கோலே, ஐநாவை வழி நடத்தும் உங்கள் திறமையை நாங்கள் முழுமையா நம்புகிறோம்.
4: நன்றியா. உங்கள் பெருந்தன்மை மிக அதிகமாக உள்ளது.
5: அத பணம் என்பார்கள், அதுதான் இந்த வசதியை நமக்கு தருகிறது. உங்களுடைய முக்கிய கவலை, நீங்க கவலைப்பட வேண்டிய ஒரே விஷயம், அது உலக அமைதி.
4: ஆம், நிச்சயமாக.
5: உங்கள் கருத்துல டாக்டர் ரோசன்ஸ்வெக் நம்முடைய முன்மொழிவை ஏற்க போகிறாரா?
4: அவருக்கு இது ஒரு மிகப்பெரிய முடிவாகும். அவர் மிகவும் நெருக்கமாயிருக்கிறார்.
5: இதுவும் அவரை நம்ப வைக்கும்னு நினைக்கிறேன்.
4: இது நம்ப முடியாத ஒன்று. நீங்க எப்படி? ஸ்டோன்கல், எனக்கு இதற்கான அதிகாரம் இருக்கிறதா தெரியவில்லை.
5: என் நண்பரே, நிகழ்வுகள் உங்கள் விருப்பங்களை பிரதிபலிக்க வேண்டும்னா நீங்கள் உங்கள் கொள்கையை உருவாக்க வேண்டும்.
4: உங்கள் கடந்த வெற்றிகளை பார்த்தா நீங்கள் சொல்வது சரிதான் என்று எனக்கு நிச்சயமாக தெரிகிறது.
5: மேலும் ரோசன்ஸ்வெக் யாரை நம்பலாம் என்று தெரிஞ்சு கொள்ள வேணும். நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். நிக்கோலே, நீங்க அறிந்திருப்பீர்கள், நான் உங்க வயசுல நான் என்ன பாக்குறேன். உரகளாவிய மனசாட்சிக்காக நீங்கள் காட்டும் ஆழமான கவலையை நான் பாக்குறேன்.
4: நான் நீங்கள் மற்றும் திரு கோத்ரன் ஆகியோருக்கு பாதி அளவாவது சாதிக்க முடிஞ்சா?
1: கோத்ரன்,
5: நீங்க சாதிப்பீங்க, நீங்க எங்களை விட முன்னேறுவீங்க, அதை நாங்க உறுதி செய்யணும். உங்களுக்காக ஒரு விமானம் காத்திருக்கிறது. அந்த ஒளிவுக்கலையை எங்களுக்காக மீண்டும் கொண்டு வாருங்க. வாய்த்துட்டு

0: இது எனக்கு பிடிக்கவில்லை ஜான்.
1: அவள படம் என்ன? நீங்க பாருங்க, மக்கள் அவரை ஒரு வீரரா பாக்குறாங்க. நம்முடைய திட்டங்களை முன்னேற்ற ஒரு வீரர் நமக்கு தேவை.
0: அரபுகளை யார் விடுவிப்பாரு? பிள்ளைகள் பசியால் அழுதனர், இருந்தும் போரை தேர்ந்தெடுத்தனர்.
1: ஆனா நான் சில சரக்குகளை மறுசீரமைக்கல. அவர்களின் பிள்ளைகள் பசிக்காக இருந்தா அரபுகள் சமாதானத்துக்காக அழுவார்கள். எல்லாமும் சிறப்பாக நடைபெறுகிறது. நிச்சயமா நீங்கள் உங்கள் பாதுகாப்பு பிரச்சனைகளை கவனித்திருக்கிறீர்கள் என்று கருதுகிறேன்.
0: ரிக் பேட்டன் என் மேன்ஹாட்டன் அலுவலகத்தில் சேருவதற்கு முன்பு பென்டகானில் ஒரு தகவல் நிபுணராயிருந்தார். துரதிருஷ்டவசமாக தன் தலையிடும் பழக்கத்தை அவர் விட்டுவிட முடியல.
1: நான் சொல்லுவேன், பெர்டன் தன் ஓய்வூதியத்தையும் சுகாதார நலன்களையும் தியாகம் செய்ய வேண்டியிருக்கும்.

0: மோசமான அம்பரை பார்.
1: அம்பர் அப்படியே சரிங்க.
0: இந்த சாதனம் இன்னும் சரியா வேலை செய்யவில்லை போல இருக்கிறது. சரி, 287 மீண்டும் தொடங்கலாம்.

உங்கள் கையை உங்க பக்கம் வையுங்கள். கை, இதோ பாருங்கள், எல்லாம் சரியாக இருக்கிறது. இன்று இரவு இங்க யாருமே தூங்க போவது கிடையாது. இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒரு தலையணை தேவையா? அது மிகவும் மோசமாக இருக்கிறது.

0: இப்பயணிகளுடன் காத்திருக்கிறாய் என்றால் அவர்களுக்கு காஃபி பரிமாற வேண்டியிருக்கும்.
1: மன்னிக்கமா, இந்த பரப்புல நான் கொஞ்சம் தனிமையாக இருந்து விட்டேன் என்று எனக்கு தெரியும். என் பிடித்த விமான பணிப்பெண்ணுக்கு எப்படி இருக்கிறது அது?
0: பரவாயில்ல பக், நீ பெரிய செய்தி ஒன்றில் வேலை பார்க்கும் போது எனக்கு எப்போதும் தெரியும், அந்த முகபாவனையே உனக்கு வந்துவிடும். அந்த தொலைபேசி அழைப்புகளை செய்ததற்கு மீண்டும் நன்றி. நான் வேலை பிச்சு விட்டேன்.
1: நீ பெற்றாயா? அருமை, வாழ்த்துக்கள்.
0: இது பெரிய மாற்றமா இருக்கும்.
1: நீ அவர்கள் ஆச்சரியப்படுத்தி விடுவாய்.
0: நான் காத்திருக்க முடியல. நீ
1: ஐயா, அது சுலபமானது இல்ல, இப்ப அதெல்லாம் குறிப்பாங்க.
0: அப்போ இது இன்று இரவு அமைதியா இருக்கும்னு நினைச்ச. காஃபி தயாரா நண்பர்களே?
2: ஆமா கண்டிப்பாக, எனக்கு கருப்பு காஃபி வேணும்.
0: சரியா?
3: ஆமா எனக்கும் அதே மாதிரி. நன்றி ஆட்டி. சோ இது என்ன போறியாம? நீ இப்போது மிகவும் களைப்பா தெரிவதா? சிறிது நேரம் நன்றாக ஓய்வெடுக்க போகிறாயா?
0: நான் ஐநாவில் வேலை இருக்க போகிறேன். இன்று இரவுதான் என் கடைசி விமானம்.
3: ஏன், என்ன நீ மாற்றம் வேண்டுமா நினைக்கிறியா?
0: இப்போது முன்னேறும் நேரம் வந்து விட்டது.
4: என்ன

0: இத பத்தி எனக்கு எப்போது சொல்ல போனீங்க?
1: நம்மள ஒருவராவது ஒரு முடிவு எடுக்க வேண்டி இருந்தது.
0: அதனால என்ன அர்த்தம்? எப்போதிலிருந்து
1: நான் காத்திருக்க கலைத்து விட்டேன். அந்த பார்வைகள், அந்த கண்ணோட்டங்கள், நீ என்னை இங்கேயே இருக்க ஒரு காரணம் சொல்லுன்னு என காத்திருக்க கலைத்து விட்டேன்.
0: ஓ, மிக்க மகிழ்ச்சியான வணக்கம் ஹாட்டி. உங்களை இன்று இந்த இடத்துல நேரில் பார்த்ததுல எனக்கு மனமார்ந்த மகிழ்ச்சியை தருகிறது.
2: கண்ணே,
3: நீ எங்க இருக்கிற?
0: அம்மா, எல்லாம் சரியா?
3: அடே, என் கணவர் அவர் காணாமல் போய்விட்டார்.
0: உங்களுக்கு தெரியுமா, நீ தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் வெறும் ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன்.
3: நீங்க சென்று பார்த்து வர முடியுமா தயவு செய்து?
0: சரி, கண்டிப்பாக.
3: இதையும் எடுத்துக்கொடு.
0: அம்மா,
3: அவர் நிர்வாணமா மேல போயிருக்கிறாருன்னு நினைக்கிறேன்.

0: நான் உடனே வந்து சேரவேன்.
1: கண்ணே, நீ குழந்தைங்களை பார்த்தாயா?
0: எங்க
1: அவர்கள்? எங்க? என் குழந்தைங்க எங்க?

0: என் குடமைனா
1: நான்
0: என் குழந்தைகளை காணவில்லை.
2: அந்த மக்கள் எங்க போனார்கள்?
1: அவர்கள் இங்கேயே உட்கார்ந்திருந்தாங்க.

0: இது சரியான நேரத்துல வந்தது.
1: மக்கள் காணாம போயிருக்காங்க, 10க்கும் மேற்பட்ட இருக்கைகள் காலியா இருக்கின்றன.
0: ஆட்டி, இது ஒரு பெரிய விமானம், மக்கள் லெவல்ல இருக்கான்.
1: நான் சொல்றேன், அவர்கள் இங்கே இல்ல, அவர்கள் எங்கோ இல்ல, சரியா? அவர்களின் காலணிகள், உடைகள், வகுப்புகள் எல்லாம் இங்கேயே இருக்கிறது. பைத்திரம் மாதிரி அவர்கள் பின்னால் விட்டு சென்று விட்டார்கள். மக்கள் போய்விட்டாங்க.
0: நான் உடனே வந்து சேர.
1: நான் பைத்தியக்காரன் இல்ல, போய் உய்ய தேட.
0: அவர்கள் தொலைவில் இல்ல, இருக்கையில் அமருங்க, தாடி எனக்கு உதவுங்க. அடுத்தது நான் இல்ல, நான் அடுத்ததாக போக போவதில்லை. தாடி எஞ்சி எண்ணிப்பாரு, இங்கிருந்து வெளியே போலாம். நான் இப்போதே இந்த விமானத்திலிருந்து இறங்க போகிறேன்.
2: இல்ல இல்ல இல்ல, பண்ணாத அடப்பாளி. இல்ல இல்ல இல்ல இல்ல.

0: யாரு இறக்க போவதில்ல. சற்று அமைதியாக இருங்க, சற்று அமைதியா இருங்க. சரியா, நீங்க நன்றாக இருப்பீங்க.
1: என்ன
0: நடக்குது கேப்டன்?
2: எனக்கு தெரியவில்லை. சற்று அமைதியாக இருங்கள்.
3: ஹாய் அம்மா, இது நான். இந்த மாலை விருந்துக்கு வர முடியாததற்கு மன்னிப்பு கேட்க வேணும் என்று நினைத்தேன். ஓ இல்ல,
0: டிரைவர் அங்க உள்ள டிரைவர் இல்ல. அது சரி, அது சரி.
3: நீங்க அதிர்ச்சியா இருக்கீங்க.
0: டிரைவர் அங்க

0: என்ன நடக்குது?
1: நீங்க அவனை பாத்தீங்களா? அவன் கார்ல இருந்த சீட்ல இருந்து மறைஞ்சு விட்டான். ஆனா அவன் அவளை அங்கே மூட முடியாது. அவன் நடக்க கூட முடியாது.
2: தயவு தயவு செய்து யாரும் எனக்கு உதவவில்லை.
1: தயவு என் குழந்தை யாராவது
2: தயவு செய்து யாரும் எனக்கு உதவவில்லை.
1: என் காரு காத்திருங்கள்.
3: இருக்கைகளுக்கு திரும்ப வைக்கணும். அவசர நடவடிக்கைகளை தூருங்க. உதவுகிறேன்.
4: அவர்களுக்கு தெரியாது. உடனே
3: எல்லோரும் உங்க இருக்கைக்கு திரும்புங்க. உங்கள் ஆக்சிஜன் முகமூடியோ அடையுங்க.

0: மேடே மேடே, இது பான்கான் ஹெவி 907.
1: என்ன நடக்குது?
2: உங்களுக்கும் பயணிகள் காணவில்லை நினைக்கிறேன்.
1: உறுதி கான்டாக்ட். என்ன நடக்குது?
2: தெரியல, இது எல்லா இடத்துலயும் நடக்குது. திரும்ப சொல்ல.
1: நீங்க
2: வானூர்தி போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் காணவில்லை, விமான பணியாளர்கள் காணவில்லை, விமானங்கள் எல்லா இடத்திலும் கீழே விழுந்துருங்க.
1: அவர்களை திரும்ப கொண்டு வா.

0: வா வா வாய் வா. ஜன்
1: எல்லா லைனுங்களும் பிசி, தயவு செய்து பிறகு முயற்சி செய்யமா.
0: கருப்பானது வெள்ளையா, பணக்காரரும் ஏழையும் இங்கும் வெளிநாட்டையும், ஜகத்தில் உள்ள தலைவர்கள் பலர் காணாம போனவர்களின் பட்டியல்ல ஜனாதிபதியின் மரணமும் சேர்க்கப்படுகிறது. நிக்கோலாய் கார்பேட்டியா,
2: இந்த நிகழ்வு துரதிருஷ்டவசமாக உலகம் முழுவதும் பரவியுள்ளது போல தெரிகிறது. நாடுகள் தங்களது எல்லைகளுக்குள் உள்ள குழப்பத்தை சமாளிக்கும் போது ஐநா உலகத்தை நிலைநிறுத்தும் தலைமை பொறுப்பை எடுத்துள்ளது. இந்த நேரத்துல எத்தனை பேர் காணாம போயிருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனா இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒன்று, அமைதி மிகவும் அவசியம். நாம் நம்முடைய அண்டவர்களுக்கு உதவி செய்து நம்மிடையிலான வேறுபாடுகளை மறக்க செய்ய வேண்டும். அதை நாம் இப்போதே செய்ய வேண்டும்.
1: 200 147 மற்றும் 250.
0: நீ எங்க போகிறாய்?
3: நான் இப்பவே போனா வெளியேற முடியும்னு அவங்க சொல்றாங்க.
0: எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
3: முடியாது, நான் வீட்டுக்கு போறோம்.
0: டைம் செய்து
3: மணிக்கோ
2: ரெட்டு வா.
3: நான் உண்மையில மிகவும் வருந்துகிறேன்.
4: வணக்கம் ஐவி கோயில், ஒரு செய்தி விடுந்த.
0: ஐவி இதுதான், உலகம் பைத்தியம் ஆகிடுச்சுன்னு தெரியும். நீங்க அங்க இருந்தா உங்க உதவி தேவை. நீ ட்ரக் பார்ட்னர் கண்டுபிடிக்கணும். நான் அவனிடம் பேச வேண்டி இருக்கிறது. அவர் ஏதோ முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கலாம்
3: நினைக்கிறேன். கவனமா இரு.
2: நான் நியூயார்க் போகணும், இது ஒரு அவசரம்.
5: இப்போ எல்லாருக்கும் ஒரு அவசரம் தான் இருக்கு.
2: புரியவில்லை பாருங்க, நான் நியூயார்க்கு போனா சில பதில்கள் கிடைக்கும்.
5: இல்ல, நம்மளுக்கு இங்க வர வாய்ப்பு கிடைச்சது எவ்வளவு அதிர்ஷ்டம் தெரியுமா? மற்ற எல்லா விமான நிலையங்களும் மூடப்பட்டிருக்கின்றன.
2: ஏதாவது வழி இருக்கலாம். இது உண்மையிலேயே முக்கியமான விஷயம் இல்லைன்னா நான் கேட்க மாட்டேன்.
5: இப்ப எனக்கு முக்கியமானது என் குடும்பத்திடம் வீடு திரும்பணும் என்பதுதான். மன்னிக்கவும், தயவு செய்து கவனமாயிரு.
2: இப்போ பா, யோசிச்சுப்பாயா, உனக்கு எனக்கு உதவக்கூடிய யாராவது தெரிஞ்சிருக்கோம். சரி,
5: விமானத்துல என்னை காப்பாற்றியதற்கு நான் உனக்கு கடமைப்பட்டுள்ளேன். எனக்கு தெரிஞ்ச ஒருவருக்கு சார்ட்டர் சர்வீஸ் இருக்கு.
1: இது ராணுவ கைது.
3: பின்னால்

0: ஆரம்பத்தில் அதுக்கு இப்போ கொஞ்சம் தாமதமாயிடுச்சு.
1: இதற்கு மற்றொரு பெயரும் கூட வழக்கத்தில் இருந்து வருகிறது என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும்.
0: மற்றொரு மன்னிக்கோ, நான் விமானத்துக்கு போகணும்.
2: எல்லா குடிமக்களும் தங்கள் வீடுகளில்

0: Grammy. Amma, Remy. Appa. Appa.
1: நாம் நம்முடைய சொந்த சிக்கலை சமாளிக்கும் போது இந்த பயங்கரமான தீய செயலுக்கு யார் அல்லது என்ன காரணம் என்பதை கண்டுபிடிக்க ஐக்கிய நாடுகள் அமைப்பு தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்து வருகிறார்கள் என்பதில் நாங்கள் மிகவும் நன்றி கூறுகிறோம்.
2: இது நம்முடைய உணவு மறுவிநியோக வலையமைப்பை எப்படி பாதிக்கிறது?
3: விசித்திரமாக நம்முடைய எல்லா பணியாளர்களும் இன்னும் தங்கள் இடங்களில் இருக்கிறார்கள்.
2: நம்ப முடியல, உலகமே தலைகீழாகி போய்விட்டது. அதாவது
4: ஆமா, இதெல்லாம் வசதியா இல்லையா ஜோஷ்வா? வாய்ப்பு வந்து தட்டும் முறை காத்திருக்காத, கதவை விரித்து திறந்து அதை கத்தி கொண்டு அடித்து கொண்டு உள்ள இழுத்துவா.

0: 안개 백종원 나만하다. என் வீட்டில் நீ என்ன செய்கிறாய்?
1: நீ அந்த குடுவையால என்னை அடிக்கப் போவதில்லை என்று நம்புகிறேன்.
0: என்ன மறக்கிறது? என் அம்மா, சகோதரர்.
1: நீ குளோய் தான் இருக்க வேண்டும். நான் உன்னை பயமுறுத்தி விட்டேன்னு மன்னிக்கமோ?
0: என் அம்மா மற்றும் மீகா, அவர்களுக்கு நான் மிகவும் பயப்படுகிறேன்.
1: நான் அறிவேன்.
0: அவர்கள் இறந்தார்களா அல்லது காணாம போனார்களா என தெரியாது. இது ஒரு கனவு கொலையா இருக்குது.
1: அப்பா எப்படி இருக்காளு?
0: அவர் மேல களைப்பா மயங்கி விழுந்திருக்கிறார்.
1: பரவாயில்ல, சரிடா.
0: இல்ல, இது சரியில்லை.
1: இல்ல, இது சரியில்லை. பார், எனக்கு பதில்கள் தேவை என்றா நியூயார்க்குக்கு போக வேண்டும். இப்போ உன் அப்பா ஒரு மனிதரை பத்தி எனக்கு சொன்னார்.
0: அவர் ஒரு தனியார் விமானி.
1: அவரை எப்படி சந்திப்பது என்று சொல்ல முடியுமா?
0: நான் உன்னை அங்கே அழைத்து செல்லியேன்.
1: இல்ல இல்ல, உன்னை வெளியே அனுப்ப முடியாது. வெளியில பைத்தியக்கார நிலைமைதா. நான்
0: இங்கே உட்கார்ந்து எதுவும் செய்யாம இருந்தா நானே பைத்தியமாகி விடுறேன். ஒரு விஷயம், நீ ஏதாவது கண்டுபிடித்தால் எனக்கு தெரியப்படுத்து.
1: நிச்சயமா.

0: அவர் கொஞ்சம் அதிகம் தர விரும்புகிறார் போல இல்லையா? செயின்ட் லூயிஸ்க்கு 2000 டாலர்கள்,
1: என்பருக்கு 3000 டாலர்கள்.
0: மன்னிக்கவும் நண்பர்களே, பணம் மட்டுமே. மறு அறிவிப்பு வரும் வரை அனைத்து வர்த்தக விமான நிலையங்களும் முற்றிலுமாக மூடப்பட்டுள்ளன என்பதை நினைவில் கொள்ளவும்.
2: நாணயம் என்னிடம் பைரங்கள் உள்ளன.
1: 25,000,
3: 48
1: மணி நேரம்,
0: 25 பெரிய. ஏன் இங்க 30? யாராவது எம்மா, யாராவது யாராவது முடிஞ்சு விட்டதா? ஹே கோரி, நீங்க எப்படி இருக்கீங்க? அப்படியானா இவருக்கு உங்களால் வாக்களிக்க முடியுமா?
2: நான் உன்னிப்பாக பாக்குறேன் கென், அவரே திரு ஜியனன்.
0: ஆமா ஆமா, கால்பந்து போட்டிகளின் போது அந்த ஆள் தானே செய்தி அறிவிப்புகளை செய்கிறா? அழகான முடி. சரி ஐயா, நீங்கள் ஒரு விமானிய வாங்கி விட்டீர், அலுவலகத்துல பாக்கலாம். சரியா மார்க்க மக்களே,
4: உங்கள் வாக்குறுதியை மறந்து விடாதீர்கள். அது
5: எனக்கு ஏதாவது கிடைத்தோட பயணத்துக்கு நன்றி. நீங்க
4: வரவேற்கிறோம், உங்களுக்கு சில பதில்கள் கிடைக்கும் என்று நம்புகிறேன்.
5: நீங்கள் உங்கள் குடும்பத்தை கண்டுபிடிப்பீர்கள் என்று நம்புகிறேன்.
0: வேற்றுக்கிரக வாசில நான் அப்படிதான் நினைக்கிறேன். நான் சின்னஞ்சிறு பச்சை மனிதர்களை பற்றி பேசவில்லை, இது நுட்பம் அளவு. உங்களுக்கு தெரியும், ஏரியா 51 மாதிரியான விஷயங்கள். பொருளை மழை விசுகுது.
1: ஸ்டார் ட்ரெக் மாதிரியா? வாங்க.
0: மாயத, நான் சொல்வது அங்கங்கே பரவி இருக்கும் சில விஷயங்களை விட பைத்தியகாரமானது இல்ல. மாற்று பரிமாணங்கள், தீவிரவாதிகள் கடத்தல், நாஸ்டடாமஸ் கணிப்புகள். மாய, ரேடியோல உருவா பைபிள்ல இருந்து நல்ல ஒன்ன மேற்கோள் காட்டினா. நீங்கள் அந்த இருவர் வயல்ல நின்று கொண்டிருக்கும் கதையை அறிந்திருக்கிறீர்களா? ஒருவனை எடுத்து செல்கிறார்கள், இன்னொருவன் அங்கேயே நின்று கொண்டே இருக்கிறான். இரு பெண்கள் சமையல் அறையில நின்று இருக்காங்க. ஒருவரை எடுத்து செல்கிறார்கள், இன்னொருத்தி பாத்திரம் கழுவிக்கிட்டே இருக்கிறா.
1: ஆனா எல்லா காணாம போனவர்களுக்கும் பொதுவாக என்ன இருக்கிறது?
0: எல்லா பிள்ளைகளும் போய்விட்டார்கள். இது பைட் பை ஃபைபர் கதையை போல இருக்கு. ஆனா பெரியவர்களை எப்படி விளக்க போறீங்க?
1: அப்படின்னா ஏதோ ஒன்று எல்லா பிள்ளைகளையும் சில பெரியவர்களையும் இலக்காக தேர்ந்தெடுத்திருக்கலாம்.
0: அப்போ எளிதா பிடிக்கலாமா?
1: இது ரத்த வகை, மூல அலைகள், டிஎன்ஏ மாதிரியானது இருக்கலாம். யாருக்கு தெரியுமோ? இது பைத்தியகாரத்தனம், மக்கள் இப்படி சும்மா மறந்து விட மாட்டாளே.
0: உண்மையான கேள்வி என்னவென்றால், அவர்கள் போய்விட்டார்களா அல்லது திருப்பி அனுப்பப்படுவார்களா, இன்னும் பலர் காணாமல் போவார்களா, இதுல இருந்து எப்படி தப்பிப்பது?
5: ஒரே காரணி எடுத்துக்கொள்ளப்படாதவர்களில் இருக்கக்கூடாது. அது இங்கே விட்டு வைக்கப்பட்டவர்களிடம் தான் இருக்கலாம்.
6: ஏய் செய்தியாளர்,
1: என்ன

0: நான் பைத்தியமாகி போயிட்டேன். எல்லா இடமும் ஓடி உன்னை தேடிக்கொண்டிருந்தேன். நீ எங்கே போனாய்?
1: மற்றும் போலீஸோ?
0: மன்னிக்கிறோம்,
1: நம்ம நண்பர்களும் கூட. நான் ரொம்ப பயந்துக்க.
0: நான் தேவாலயத்துக்கு போய் பாப்போமா?
1: ஆமா, தயவு செய்து ஆரம்பிக்காடு.
0: உன் அம்மா சொன்னது சரியானா இருந்தா அங்க யாரும் இருக்க மாட்டாங்கவே.
1: அவளை கேள்வி செய்யாத. இப்போ இல்ல,
0: நான் அவளை கேள்வி செய்யல. ஆனா சட்டு யோசிச்சுப்ப, அவ அதிக நேரம் எங்க கழுத்தா? அவ எங்க இருந்தா சந்தோஷமாக இருந்தா?
1: நீ வீட்டுல இருந்தாடா அவ சந்தோஷமா இருந்தா.
0: ரோயி, உன் அம்மா நம்பின விஷயங்கள், அவ பேசின விஷயங்கள், அவ உண்மையா இருந்தா என்ன?
1: நான் வீட்டுக்கு போறேன். அவர்கள் திரும்பி வரும்போது இருக்க நிறைய விஷயங்கள் இருக்கு.

நீங்க இப்போது துருக்கி நாட்டைச் சேர்ந்த தேக்கினத்தவரை பற்றிதான் கேட்கிறீர்களா? எனக்கு

0: நீ தவ உன் செய்தி எனக்கு தெரியும், உன் வார்த்தைகள் எனக்கு தெரியும். நான் இங்கே நின்ற, நான் அதை பிரசங்கித்த,
1: மற்றும் நான் நன்றாக செய்த.
0: ஆனா அவர்கள் போயிட்டாங்க, அவர்கள் போயிட்டாங்க. மற்றும் ஓ, ஆனா தெரிந்திருப்பதும் நம்புவதும் இரண்டு வேறு விஷயங்கள். நான் பொய் வாழ்க்கை வாழ்கிறேன், நான் ஒரு பொய்யை வாழ்கிறேன்.

ஓ கடவுளே, இப்பொழுது உன் முன்னால் உறக்கம் முழக்கமிட்டிருக்கிறேன். இப்பொழுது உன்னிடமே இதை கேட்கிறேன். கடவுளை என் பாவங்களை மன்னிச்சு, நான் உன்னிடம் கேட்கிறேன், இன்னொரு வாய்ப்பு கொடு. உன்னை ஏல்க மன்னிச்சு கடவுளார், என்னை உபயோகப்படுத்து ஆண்டவரே, தயவு செய்து என்னை உபயோகப்படுத்து. அவர் ஏற்கனவே உன்னை உபயோகித்து விட்டார்.

வணக்கம். நான் பாஸ்டர் வண்ணன் பில்லிங்ஸ், நியூ ஹோப் வில்லேஜ் சர்ச்சில் இருந்து. இந்த வீடியோவை நீங்க பாப்பீங்கன்னா சந்தேகம் இல்லாம குழப்பமா இருக்கலாம். நான் உங்களை ஊக்கப்படுத்த விரும்புகிறேன். உங்கள் அன்புக்குரியவர்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் நண்பர்கள், உங்கள் பரிச்சயங்கள் எந்த தீய சக்தியாலும் அல்லது வெளிநிலையிலிருந்து வந்த படையெடுப்பாலும் பறிக்கப்பட்டு போகவில்லை.

0: நீ மறைந்து விட்டா என்று நினைத்து நான்
1: மறையாம இருக்க முயற்சிக்கிறேன். வா போலாம்.
2: என்ன நடக்குது?
1: யாரும் இந்த கொல்ல முயற்சிச்சாண்ட?
2: அது காலை உணவுக்கு முன்னா இல்ல பிறகா?
1: எல், இந்த மறைவுகளுக்கு ஒரு தடம் கிடைச்சிருக்கு. அது உறுதி இல்லாதது, பைத்தியக்காரத்தன மாதிரி இருக்கு. ஆனா எனக்குள்ள இருக்கிற ஒரே விஷயம் இதுதான். ரிக் எதற்காக உயிர் விட்டான்னு பாக்க. என்னடா இது? ரிக் இதை எப்படி வந்தான்?
2: இதுல என்ன இருக்கு?
3: இந்த எழுத்துக்கண்
2: BAN 7.
1: ஏதோ ஒரு குறியீது போல இருக்கு. அது என்ன?
2: எனக்கு தெரியவில்லை, ஆனா கண்டுபிடிப்போம்.
3: இது ஒரு அதிசயம்.
2: எல்லாமே சரியா புரிந்துகிறது.
4: என் வாழ்நாள்ல இதை நான் எதிர்பார்க்கமல்ல. இதற்காக உன்னை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இஸ்ரேல் உன்னை ஒருபோதும் மறக்காது. ஆண்டுகளாக பல மணி நேரங்கள் நாங்கள் காத்திருமோ.
5: பிறப்புகள் தலங்குகிற
4: இத சாத்தியமாக்கியது நீவா?
2: ஆமிய நண்பா, இப்ப நாமெல்லாம் தயார்.
0: என்ன என்ன ஆயிடுச்சு அது?
4: இது முடியாது. நம்ம சுத்து எங்கோ எதிரிகள் இருக்கிறாங்க. இவ்வளவு நாட்களாக பலர் காணாம போயிருக்கிறார்கள். அதிகமான குழப்பம் பழக்கம்.
3: உங்கள் எதிரிகள் அந்த சூத்திரத்தை பெற்றவுடன் தங்கள் ஆயுதங்களை வைக்கிறாங்க.
2: நம்முடைய சூத்திரம்,
0: நாமும் அதே செய்ய முடியும். நீயும் நானும் நாம் சாத்தியமற்றதை சாதிக்க முடியும்.
3: எந்த சந்தேகமும் இல்ல, இது சாலமோனின் கோயிலின் வரைபடம். அது யூத மதத்துல மிகவும் புனிதமான இடத்தில் இருந்தது.
1: 2000 ஆண்டுகளுக்கு முன் ரோமானியர்கள் இக்கோவிலை அழித்தது முதல் யூதர்கள் அதை மீண்டும் கட்ட முயல்கின்றனர்.
3: இஸ்லாமிய மதத்தின் புனித தலங்கள்ல ஒன்று.
1: ஆரி குவிமாடா, யூதர்களும் அரேபியர்களும் இந்த குறிப்பிட்ட பாறையை மிகவும் புனிதமானதாக கருதுவதாக தெரிகிறது.
6: யூதர்கள் அதை புல்டோசர் கொண்டு இடிக்க முயன்றா அது ஒரு போருக்கு வழிவகுக்கும்.
1: சரி பெண்களே, நமக்கு தேவையானது இதுதான். கோயிலுக்கும் நிலப்பாதைகளுக்கும் அழிந்த சமவெளிகளுக்கும் இடையே ஏதோ ஒரு தொடர்பு. அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஏனோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்டோன்கள் மற்றும் கோத்திரனுடன் தொடர்புடையதாக இருக்கின்றன.
3: சர்வதேச வங்கியாளர்கள் எப்போதும் ஒரே மாதிரினா?
6: பணத்தை பின்தொடருங்க கண்ண.
7: ஓய் அன்பே, நான் உன்னிடம் பேச வேண்டும். அம்மாவோ ராமியோ எங்கே இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும்.
8: என்ன, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்?
7: அவர்கள் கடவுளோடம் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். கண்ணே, தயவு செய்து.
8: அம்மா தேவாலயத்திற்கு போக ஆரம்பித்தது நினைவிருக்கிறதா? பாட்டியா இருந்த போது அப்போது நீ சொன்னதை நினைவு இருக்கிறதா? நீயும் அதே மாதிரி செய்கிறாயே. நீயும் கடவுளை ஒரு ஆதரவாகவே பயன்படுத்துகிறாயே.
7: பார், நான் என்ன சொன்னேன் என்று எனக்கு தெரியும். இது கடினம் என்பதும் எனக்கு தெரியும். இது என்னிடமிருந்து வருவது மிகவும் கடினம் என்று எனக்கு தெரியும். உன்னை நான் குறை சொல்லவில்லை. நீ என் வார்த்தையை மட்டும் நம்ப வேண்டியதில்லை என்று விரும்புகிறேன். ஃபாஸ்டா பில்லிங்ஸ் ஒரு டேப் வைத்து சொல்றார். க்ளோயி, அந்த டேப்பை நீ பார்த்து விட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது எல்லாவற்றையும் விளக்குங்களுக்கு.
9: நீ அம்மாவை கேட்டு ஆர்வமாக இருப்பது போல நடிப்பதாக எனக்கு சொன்னது நினைவிருக்கிறதா? நீ அதே மாதிரி எனக்காகவும் செய்வாயா என்பதே என் வேண்டுகோள்.
7: இத பத்தி சற்று யோசித்து பாரு.
10: பல ஆண்டுகளாக நடந்த அணு ஆயுத சோதனைகளால் உருவான கதிர்வீச்சு தான் இந்த மறைவுகளுக்கு காரணம் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தியுள்ளோம். வன்முறைக்கும் போராசைக்கும் நாம் ஆசைப்படுவதால் நம்முடைய சொந்த பிள்ளைகளை நாமே அழுத்து விட்டோம். இதை இப்போது நிறுத்தப்பட வேண்டும். நான் அனைத்து அணு ஆயுதங்களையும் முழுமையா ஆயுதமற்றும் அழிக்க வேண்டும் என்று முன்மொழிகிறேன். அணு ஆயுத திறன் கொண்ட நாடுகள் இதை செய்ய வேண்டும்.
8: ஆமா, இப்போ யாராவது சரியா பேசுறாங்க போல இருக்கிறது.
10: நான் என் நெருங்கிய நண்பர் டாக்டர் ஹைம் ரோசன்ஸ்வைக் அவர்களுடன் நெருக்கமா பணியாற்றுக. ஐநா அமைதி பணிக்காகவும் பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் உணவு பெற்றிருக்க வேண்டும் என்ற திட்டத்துக்கும் அவர் முழு ஆதரவளிக்க ஒப்புக்கொண்டுள்ளார்.
5: அவர் நல்ல மனது. நன்றி.
10: உங்களுக்கு மிகவும் நன்றி. நன்றி.

0: ரயன்,
1: இடி வடக்கம், நான் போகும் முன் உங்களை பார்த்து சரி இருக்கிறீர்களா என்று தெரிஞ்சு கொள்ள வந்தேன்.
2: உங்க குடும்பம் எப்படி இருக்கிறேன்னு நான்

0: மிகவும் வருந்துகிறேன்.
1: நீங்க எங்காவது போகிறீங்க இல்லையா?
0: நான் அய்யனாவுக்கு போகிறேன். எந்த ஒரு நம்பிக்கையும் தர ஒரே இடம் அதுதான். நான் இங்கே இருக்க வேண்டிய காரணம் இல்லை என்றால்.
1: அடிமா இல்ல,
0: நீங்க வேண்டாம்.
1: நானும் தயவு செய்து
0: உங்களை நீங்களே சித்திரவதை செய்யாதீர்களே. நாம் எல்லாரும் தவறு செய்கிறோம். ஆனா புதிதாக ஆரம்பிக்க இன்னும் தாமதமாகவில்லை. புதியதாக தொடர்ந்துங்க. நீங்க என்ன எல்லாம் அனுபவித்தீர்கள் என்று எனக்கு தெரியும். அது யாரையும் உடச்சும்லோ, அது எனக்கு புரிகிறது.
1: இல்ல உங்களுக்கு புரியாது. இப்போ நான் வேற ஒரு வரின நான் ஐரினாவ வார்த்தைய கேட்க வேண்டியிருந்தது. அவ எனக்கு சொல்ல முயற்சித்தா, ஆனா நான் கேட்கவில்லை. அவ சொன்னது சலிதா. நான் கேட்டிருந்தா அதை நான் தெரிஞ்சிருட்டேன். என் வாழ்க்கையில எனக்கு தேவையான எல்லாமும், என் வாழ்க்கைய பூர்த்தி செய்ய தேவையான எல்லாமும் இங்கேதான் இருக்கிறது. அது என் குடும்பத்தோட இங்கேதான் இருக்கிறது. உங்களுக்கு புரியுறதா?
0: என்ன இவ்வளவு மக்களாகவா?
1: அதனாலதான் எனக்கு தேவை. நீங்க என்ன மன்னிக்கிறோம். நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கணும். நீங்க என்ன பேசுறீங்க? நான் தவறு செய்த
0: நம்ம இருவரும் உணர்வது தவறுன்னு நீங்க சொல்றீங்க.
1: இது நம்ம பற்றியதல்ல. இல்ல இது நம்ம பற்றியதல்ல. இது இன்னும் பெரியதும் இன்னும் சிறந்ததுமான ஒன்றை பற்றியதா?
0: நீங்க அதை விட வலிமையானவர் என்று நான் உண்மையிலே நினைச்சா.
1: ஹாட்டி தயவு செய்வேன்.
0: ஹாட்டி
1: வீரே ஹாட்டி.

0: அதன் காரணமா தான் அப்படி நடந்ததா?
1: நீங்க எங்களுக்கு நேரம் ஒதுக்கலையா? அது காரணம் இல்ல.
0: அப்போ அது என்னன்னு நீங்க எனக்கு சொல்லலையா?
1: நேர்மையா சொன்னா எனக்கே தெரியுமா என நிச்சயம் இல்ல. ஏன் வேலை இல்ல எனில் வீட்டுக்காரன் ஏக்கலாம். சில சமயம் வாழ்க்கையில இவ்வளவு மூழ்கி போயிடுறோம், அப்புறம் ஒரு நாள் எழுந்து பார்த்தா நீங்க அதையெல்லாம் தவற விட்டுட்டீங்கன்னு புரியும். வாழ்க்கையில முக்கியமான விஷயங்களை எல்லாம் தவற விட்டுட்டீங்க. நம்மிடம் இருந்தது காதல் தான். க்ளோய், உங்க அம்மா என்னையும் உங்களையும் நான் உணர்ந்ததை விட அதிக நேசிச்சாங்க. அவங்க தேவாலய விஷயங்களையும் வீட்டுக்கு வர்ற அந்த மக்களையும் எனக்கு பிடிக்கவே இல்ல. அதுக்காகத்தான் அவங்க மேல கோவப்பட்டேன். நான் புரியாததால இல்ல, அவங்க எனக்கு மேல வேற எதுவும் தேவைப்படக்கூடாதுன்னு நினைச்சதாலதான். என்னிடம் எல்லா பதில்களும் இருந்தது. அவங்க அந்த பதில்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளவே விரும்பினாங்க. நான் சொன்ன நகைச்சுவை, அவமதிப்பு, குளிர்ந்த நடத்தை எல்லாம் தாங்கி இருந்தாங்க. நம்ம உதவி ஜாக மாட்டோம். நான் சொல்றேன், இந்த எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி திரும்பி போக முடியும்னா நான் முடிஞ்சிருந்தா சும்மா நான் அந்த கடிகாரத்தை எடுத்துக்கிட்டு தினமும் சில நிமிடங்கள் பின் செல்ல முடிஞ்சா நிச்சயம் செய்வேன்.
0: அப்போ அவங்க இறந்துட்டாங்களா? இனி வரமாட்டாங்களா?
1: அவங்க திரும்ப வரமாட்டாங்க செல்லம். இங்க பார், உன்னுடைய அன்பு தாய் உண்மையிலேயே நம்மை தனியாக விட்டு விட்டு தான் போயிருக்கிறாங்க. இன்னும் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று, அது ஒரு பெரிய அன்பு. அவங்க அதை கண்டுபிடிச்சாங்க. இப்ப அவங்க இங்க இருந்திருந்தா அதைத்தான் உனக்கு சொல்லி இருப்பாங்க.
0: இது உன் நண்பனுக்காக குற்ற உணர்ச்சி அடைஞ்சதால நீ இப்படி பேசுறதா?
1: இது குற்ற உணர்ச்சி பற்றி இல்ல. நான் முடியல, நம்பிக்கை இல்லாம இனிமே வர மாட்டேன், நான் வாழ மாட்டேன்.
0: ஏன்னா கடவுள் உன்னை நரகத்துக்கு அனுப்புவாரா? நீங்க நல்ல கடவுளா இருக்கீங்க. நீங்க பூமியிலேயே நரகத்தை அனுபவிக்கிறீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் நரகம்.
1: கவனிச்சல்லும், இது நரகத்தை பற்றியதல்ல. க்ளோயி, நமக்கு ஒரு வரம் கிடைச்சது, ஆனா அதை வீணடிச்சிட்டோம். அது அவங்க தவறு இல்ல. நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அடுத்ததாக வரப்போகும் விஷயத்திலிருந்து தப்பிக்க வாய்ப்பு கிடைக்குது.
0: அடுத்து என்ன வரப்போகுது?
1: இதை விட இன்னும் மோசமாக போகுது.
0: இதை விட மோசமானது என்ன இருக்க முடியும்?
2: ஏ பாக், இங்க நமக்கு ஏதோ கிடைச்சிருக்கே.
1: அது
2: 10 இடங்கள் அனைத்தும் ஐநா சார்ந்தவை.
3: இது ஆயுத நீக்கம் மற்றும் அமைதி முயற்சியின் ஒரு பகுதியாக ரொம்ப கொள்ள இல்லையா?
4: அப்படின்னா அவங்க எல்லாம் ஐநாவுக்கே சொந்தம். அதனாலதான் நீங்க பெரிய சம்பளம் வாங்குறீங்க. இப்போ இதுக்கு ஸ்டோனகோலோட என்ன சம்பந்தம்?
3: இன்னும் இருக்கு, இசைல ஒரு தொழில் ஆராய்ச்சி அறக்கட்டளை இருக்கு.
5: அனைத்தும் ஸ்டோனகோல் நிறுவனம் நிதி அளிக்கலாம்.
2: உங்க நண்பர்கள் ஸ்டோனகோலும் கோட்டலாம்.

0: ஏன் அப்படி இந்த இருவரும் எப்போதும் நல்லவங்க மாதிரி ஏன் வர்றாங்க?
1: இருக்கலாம் ஆரோன்.
2: ஹலோ ஹேபக்,
0: ஆலன் நீ எங்க இருக்க?
2: சிகாகோல இருந்து விமான நிலையம் போற?
0: சிகாகோவா? ஆமா. இல்ல
2: என்ன?
0: இல்ல அங்கே இரு, நான் இப்ப வரேன்.
2: சரி, நான்
0: லேன்ல இருந்து கூப்பிடா.
2: சரி.

0: இதோ கொஞ்சம் பழம், முழுக்க நினைப்பிரு.
1: அது போதும்.
2: உன்னை பார்க்க நல்லா இருக்கு.
1: எப்படி இருக்கீங்க நண்பா?
2: நிலையில பார்த்தா சரியாதான் இருக்க.
1: அப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது கருது போல் இருக்கா?
2: அதிகாரபூர்வமா சொன்னா அது கதிரியக்கம். அதிகாரம் இல்லாம சொன்னா மேல இருந்து கீழே வரைக்கும் ஏஜென்சி பயந்து ஓடுது. பார் திரிக்கின் வீட்டுல நடந்த விஷயத்த பத்தி உன்னை சுட்டவங்க யாருன்னு நீ கண்டிப்பா பாத்தே இல்லையா? அப்படின்னா ட்ரக்க கொன்றவனும் அவன் தான் நினைக்கணும்.
1: மச்சான், அவன் ரொம்ப கவனமா இருந்தா. நம்ம இருவரையும் விட அவன் நீண்ட நாள் வாழ்வான்னு நினைச்சேன்.
2: அட, நீங்க என்ன விஷயத்துல இருந்தீங்க?
1: அதுதான் நீங்க எனக்கு சொல்லுவீங்கன்னு நம்பிங்க.
2: ஆனா அவனிடம் இருந்து எனக்கு இதுதான் கிடைத்தது.
1: அப்படின்னா இதுல இஸ்ரேலில் நடந்த விமான தாக்குதல்கள் பற்றி ஏதாவது இருக்கா?
2: இல்ல, இது நிதி விவகாரம். ஸ்டோனாகுளும் கோத்திரனும் பல ஆண்டுகளாக ஐநாவுக்கு பில்லியன்கள் கடன் தந்துள்ளன. பல வருடங்களா இப்ப அந்த கடனை திரும்ப கேட்க போறாங்க.
1: கடன்களை திரும்ப கேட்க போறாங்க?
2: ஆமா. என்ன
1: அவங்க என்ன செய்ய போறாங்க? ஐநாவை திவாலாக்க போறாங்களா?
2: இது பைத்தியமா இல்லையா அமைச்சா? நான் சொல்றேன், அவங்க என்ன கிடைக்க போறாங்க?
1: வத்து பயனில்லா நிலப்பகுதியாங்கா?
2: ஆமா.
1: ரோசன்சாகின் சூத்திரா, அதுதான். அவங்க கார்பேத்தியாவை ஒரு பொல்மை போல பயன்படுத்திட்டாங்க.
2: நீ சொல்றது அது இதெல்லாம் பணத்துட்டாகதானா?
1: வா, இப்போ நீ போடணும். வா, போகலாம். ஒரு இரவுக்கு போதும், நீ ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ட. அதுதான் ட்ரிக் எவ்வளவு பைத்தியமா இருந்ததுக்கு காரணம். அவங்க உலகம் முழுக்க உணவு வளங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறாங்க. நான் ஹைமிடம் போனோம்.
2: அது நடக்க போறதில்ல நண்பா. பார், இத ஏஜென்சி பாத்துக்கிட்டோம். நான் இன்னும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அழைச்சு
1: செல்றேன். கேப்பார்
2: இல்ல பக்கு. நானும் உன்னை இழக்க விரும்பத. சரிதானே, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக ரொம்ப நேரம் ஆகாது. சரி,
3: நீங்க மட்டும்தான்.
1: என்னிடம் கொஞ்சம் சில்லறை இருக்கு.
4: ஆமா. ஓஹோ, நீங்கள் சொல்வதை பார்த்தால் இது உண்மையிலேயே மிகவும் கடினமான சவாலான விஷயமாக எனக்கு தோன்றுகிறது.
1: இது மிகவும் அருமையாக இருக்கிறது.
4: Thank you.

0: இங்கு வர மன்னிக்கவும், ஆனா நீங்கள் தான் ஒரே நபர்கள்.
1: அவர்கள் தெரியாத நண்பர்கள் எல்லாம் இறந்து விட்டாண்டு.
2: உள்ளே வா.
3: நான் ஐநாவுக்கு போகல இன்னும். வான்ஹெய்மர்,
4: அவர்கள் உலகின் உணவு வளங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறாங்க.
5: அவருக்கு உதவி தேவைப்படுத.
2: சரி, அங்கேயே அழுத்து பிடி. நாம் நியூ ஹோப் தேவாலயத்துல ஒரு அவசர நிலையம் அமைக்கிறோம். அவர் அங்கே கொண்டுக்குமோ? அப்படி என்றால் இந்த மக்களின் காணாம போனதை பற்றி நீங்க ஆராய்ச்சி செய்யறீங்களா? நீங்கள் உண்மையில் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டுபிடிக்க ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள். இத பாருங்க, இது உதவியா இருக்கலாம்.
6: நீங்கள் இந்த டேப்பை பாக்குறீங்க ஏனெனில் கோடிக்கணக்கான மக்கள் காணாம போயிருக்கிறாங்க. குழந்தைகள் மற்றும் பிள்ளைகள் கடவுளின் பார்வையில இன்னும் தூய்மையானவர்கள். அவர்கள் மறைந்து விட்டார்கள். பயப்பட வேண்டியவை நிறைய இருக்கின்றன, ஆனா காணாம போனவர்களுக்கு இல்ல. ஏனெனில் அவர்கள் தங்கள் ரட்சிப்புக்காக கிறிஸ்துவில் மட்டும் நம்பிக்கை வைத்திருந்ததா இயேசு அவர்களை சொந்தமாக சொர்க்கத்திற்கு அழைத்து செல்றார். முதல்ல தெசலோனிக்கேயருக்கு எழுதப்பட்ட கடிதம் சொல்கிறது, ஆண்டவர் தாமாகவே வானத்திலிருந்து ஒரு கூச்சலுடன், பிரதான தூதரின் குரலுடன், கடவுளின் கம்பியுடன் இறங்குவார், மற்றும் கிறிஸ்துவில் இறந்தவர்கள் முதலில் எழுப்பப்படுவார்கள். பிறகு நாம் உயிருடன் இருந்து மீதமுள்ளவர்கள் அவர்களுடன் கூடிய மேகங்களில் ஆண்டவரை சந்திக்க ஆகாயத்தில் எடுத்துச் செல்லப்படுவோம். அவ்வாறு நாம் என்றும் ஆண்டவருடன் இருப்போம்.
2: சில யாரோ ஒருவர் இந்த காணாம போனதற்கு பைபிளில் விளக்கம் இருக்கிறது நினைக்கிறார். இது உங்களுக்கு நம்பிக்கை அளிப்பதாக இல்லையா? ஓ, தயவு செய்து, அந்த வேத வசனங்கள் மிகவும் தெளிவில்லாதவை. அவை எதையும் அர்த்தப்படுத்தலாம்.
7: நான் உங்களிடம் இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும். ஃபாஸ்டர் பில்லிங்ஸ் மற்றவர்களுடன் சேர்ந்து காணாம போனார். 3 வருடங்களுக்கு முன் இந்த டேப்பை உருவாக்க அவருக்கு நான் உதவினேன்.
2: 3 வருடங்களுக்கு முன்னா? அது சாத்தியம் இல்ல. அவர் எப்படி தெரிந்து கொண்டா?
7: அது எல்லாம் இதுல இருக்கிறத. அதை உட்பட எசேக்கியேல் 38
2: அந்த குறியீடுகள், அவை பைபிள் வசனங்கள்.
7: எசேக்கியேலின் 38வது அதிகாரம், தேவன் இஸ்ரவேல வடக்கு பகைவர்களால் முற்றிலும் அழுவதிலிருந்து காப்பாற்றுவதாக வாக்குறுதி அளித்தார்.
2: அற்புதமா?
7: அது எல்லாம் அதுலதான் இருக்காரு. நீங்க பார்த்தது போலவே.
2: இத பற்றி என்ன சொல்கிறேன்?
7: இந்த 10 நிலப்பகுதிகள் ஜொனத்தன் ஸ்டோன்காவுக்கு சொந்தமாக போகின்றன.
2: அதை பற்றி உங்கள் பைபிள் என்ன சொல்கிறது?
7: இது தானியே வேறு ராப்சர், காணாம போனவர்கள். இது எதிர்கிறிஸ்துவின் எழுச்சியின் தொடக்கத்தை குறிக்கிறது. அவன் 10 ராஜ்யங்களை கட்டுப்படுத்துவான், அவை உலகத்தையே கட்டுப்படுத்தும்.
5: ஆனா பயனற்ற 10 பெரிய நிலப்பகுதிகள் எனக்கு ஒரு ராஜ்யா மாதிரி தெரியல.
2: அவங்க இடம் சூத்திரம் வைத்திருந்தா மட்டும்கா?
7: என்ன
2: ஸ்டோன் கால்? இது உலக உணவு வளங்களை பூட்டி வைக்க ஒரு திட்டம்.
7: இத 2 தெசலோனிக்கேயர் 2, எதிர்கிறிஸ்து தேவாலயத்தில் அமர்ந்து உலகம் எங்கும் தானே தேவன் என்று அறிவிப்பான்.
2: தேவாலயமா? நீ எருசலேமில் உள்ள சாலமோனின் ஆலயத்தை பத்தி தானே பேசுற?
7: ஆமா.
2: இந்த எதிர்கிறிஸ்து யாராக இருந்தாலும் இப்போதே இந்த ஆலயத்தை மீண்டும் கட்ட முயற்சிச்சா அவன் பெரிய போர் ஒன்றை சந்திக்க வேண்டியிருக்கும்.
7: நான் சொல்வத கவனமாக்கு, இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் அந்த ஆலயத்தை மறுபடியும் கட்டுவான். நான் உத்தரவாதம் சொல்றேன்.
2: ஆனா அரபர்கள் இதை அமைச்சு அமைதியா உட்கார்ந்து பாப்பாங்கன்னு நினைக்க முடியாது. அவங்க
7: இஸ்ரேலோடு சமாதானம் செய்வார்கள்.
2: மத்திய கிழக்குல சமாதானம் ஏற்படும்.
7: தானியேல் 9:27, அவன் பலருடன் 7 ஆண்டுகளுக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவான்.
2: சரி கேள், இந்த விஷயங்கள் ரொம்ப ஈர்க்கும் மாதிரி இருக்கு, சில சமயம் பயமுமா இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். நாம இங்க உட்காந்தே இருக்க முடியாது, சரியா? யாராவது ஏதாவது செய்யலன்னா எதுவும் மாறப்போறது இல்ல.
8: பக், 1 நிமிஷம் இரு. பக்,
9: நீ என்னிக்க?
10: இல்ல, முடியாது. சரியா, நான் ஐநாவுக்கு போய் ஐனுக்கு எச்சரிக்கை சொல்லணும்.
7: 1 நிமிஷம் இது. நீ எப்படி அவனை எச்சரிக்கை போற? உனக்கு உண்மை தெரியவே தெரியாது. நீ தேவன்ல நம்பிக்கை வைக்கலனா ஏமாற்றப்படுவாய் என்று பைபிள் சொல்கிறது. நீங்க இருக்கிறது ஒரு விபத்துன்னு நினைக்கிறியா? நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியும். நீ அவரை உணர முடியும். உன் மனச தேவன் இழுத்து கொண்டு வர்றதை நீ உணர முடியும். அவரை புறக்கணிக்காத.
3: அனைவரும் கவனிக்கவும், தயவு செய்து உங்க கவனத்தை எனக்கு கொடுக்க முடியுமா? அனைவரும், இது அதிகாரப்பூர்வமானது. மிக்கோலி கார்பேரியா நம்முடைய புதிய பொதுச் செயலாளராக இருப்பார். சில நிமிடங்களில் உங்களை பிரதான அரங்கிற்கு அழைத்துச் செல்வோம். மிஸ்டர் கார்பேரியா அறிக்கை அளிப்பார். தொடர்ந்து சில நிமிடங்கள் கேள்விகள் கேட்கலாம். மிகவும் நன்றி.
11: நீங்க எங்களுக்கு இன்னும் எல்லாவற்றையும் சொல்ல முடியுமா?
12: மிஸ்டர் வில்லியம்ஸ், ஊடக அரங்கிந்தாய்
2: நான் ஹைம் ரோசன்பர்க் பாட்டு.
7: அவரை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது.
2: ஐயா,
13: மிஸ்டர் வில்லியம்ஸ் நான் நேரில் அழைத்து செய்யுங்க. நான்
7: எனக்கு என் உத்தரவுகள் இருக்கின்றன ஐயா.
14: நான் மிஸ்டர் கார்பேதியாவின் சார்பாக செயல்படுகிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா?
7: நிச்சயமாத. மன்னிக்கவும் மிஸ்டர் வில்லியம்ஸ். மிஸ் தார்ஹாம்,
14: இதற்கெல்லாம் காரணம் நீனதா? நிக்கோலே உங்களுடைய பெரிய ரசிகர். உங்கள் பரிந்துரை கடிதத்தை அவர் பார்த்ததும் அவர் எனக்கு அவரது குழுவில் சேர அழைப்பு விடுத்தார். அவர் ஒரு சிறந்த மதிபர். இது சரியான இடம் என்பதுல எந்த சந்தேகமும் இல்ல. இருவருக்கும்
15: உங்களை இங்க பார்க்கும் ஆசை எனக்கு இருந்தது. இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பை சொல்ல உங்களை விட சிறந்தவர் யாரும் இல்லைன்னு நினைக்க முடியல.
2: நீங்க ஒரு பெரிய தவறு செய்யாம இருக்க நான் இங்க வந்துருனே. தயவு செய்து உட்காருங்க.
15: சரி, இந்த அறிவிப்பு உலகம் முழுவதும் செல்லும் வகையில் பார்த்துக் கொள்ளுங்கள். முழு ஊடகங்களிலும் ஒவ்வொரு 30 நிமிடத்துக்கும் மீண்டும் மீண்டும் ஒளிபரப்ப வேண்டும்.
11: ஏற்கனவே செயல்பாட்டுல உணவு.
2: நீங்க பாக்குறீங்களா, ஸ்டோன்கார் மற்றும் கத்தரின் உங்களிடம் பொய் சொல்லி வந்துள்ள ஈடன் அவர்களின் திட்டத்தின் ஒரு பகுதியாகும்.
15: ஆனா என் சூத்திரத்தை ஐநா பிரதிநிதிகள் கூட்டமைப்பிடம் ஒப்படைக்க போகிறேன். இப்போது நமக்கு ஒரே நம்பிக்கை இதுதான்.
2: அது முக்கியம் இல்ல. அவர்கள் ஐநாவை முற்றிலும் நாசமாக்கிய பிறகு ஸ்டோன் கால் மற்றும் கத்தரின் அனைத்தையும் கைப்பற்றுவார்கள். நிலமும் சூத்திரமும். அவர்கள் உலகின் முழு உணவு வளங்களை கட்டுப்படுத்துவார்கள்.
7: நான் கார்பேரியாவிடம் சொல்ல நண்டு.
12: இது உண்மையா?
15: நீங்கள் எங்களுக்கு எதிராக கனவுகளை தொடங்கினால் நிகோல.
12: இது சிந்திக்க முடியாததாக தெரிகிறது.
2: இந்த கதை வெளியானதும் உலகம் முழுவதும் உண்மை தெரிஞ்சுவிடும்.
12: அது இவ்வளவு எளிவில்ல. இந்த ஆண்கள் என் வழிகாட்டினா, என் நண்பர்களும் இருந்தார்கள்.
2: ஐயா, அவர்கள் கொலகாதர்தில்
12: நீங்க பொய் சொல்ல வேண்டிய எந்த காரணமும் இல்ல. திருமதி டங்ஹாங், இதை திரு வில்லியம்ஸ் அலுவலகத்திற்கு மின்மஞ்சல் அனுப்புங்க. என் சார்பாக சொல்லுங்க, மிக முக்கியமானது என்று. இந்த தகவல் உடனடியாக ஒளிபரப்பப்பட வேண்டும். நன்றி.
2: உங்களுக்கு திரு கார்பேதியா செய்யுங்க.
12: அவலப்பட வேண்டாம். இப்போது நீங்கள் என் பாதுகாப்பிலே இருக்கிறீர்கள்.

0: மன்னிக்கவும், அது என்ன?
1: ஆஹா, இது இஸ்ரவேல் முழுவதற்கும் ஒரு கனவு நனவாங்கியுள்ளது. நம்முடைய கோவிலை மீண்டும் கட்டும் திட்டங்கள்.
0: கோவில்? ஆனா முஸ்லிம்க அவர்கள் இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். இல்ல
1: இல்ல இல்ல இல்ல, மூலக்கோவிலின் உண்மையான இடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது அவர்களது மசூதியின் பக்கத்தில் இருக்கும். சரியான ஒற்றுமா. இது ஒரு அருமையான சின்னம் அல்லவா? நீங்கள் நினைக்குவீர்கள், நாம் நிலத்தை தோண்ட தயாராக இருக்க போகிறோம்.
2: இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு நாம் முன்னேறுகிறோம். உலகத்துடன் உணவை பகிர்ந்து கொள்வதை அறிவிக்கிறார். இந்த யூதர் கோவிலின் கட்டுமானம் ஒரு சின்னமாகும். யூதர்களுக்கே மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும், மனித குலம் முழுவதும் இருக்கும். இது நம் 7 ஆண்டுகள் அமைதியும் தொடக்கமாகும்.
0: இப்போது முடியாது.
1: இப்போது உங்கள் சந்தேகங்களை பொருட்படுத்தாம மார்க், இது ஒரு சிறந்த நாளா இருக்கும்.
3: மேற தயார் ஐயாக்க.
2: நாம் வரலாற்றை மாற்றுவோம். நீங்கள் செய்த எல்லாவற்றுக்கும் நன்றி.
0: இது கட்டப்பட வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா?
1: ஆம், நிச்சயமாக. இதுதான் நம் தலைவர்களுக்கு அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் ஊக்கமாகும். இதன் அர்த்தம் உனக்கு தெரியுமா?
0: தெரியும் தான் நினைச்சா. மன்னிக்கவும்,
1: நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
4: அன்பே, நீ நலமாக இருக்கிறாயா?
5: நான் உதவியற்றவனாக உணர்கிறேன். அவர் அவளை அழைப்பார் என எதிர்பார்க்கிறேன்.
4: நன்றாக அவர் உண்மையை தானாகவே கண்டுபிடிக்க வேணும்.
5: எனக்கு தெரியும், நான் ஏதாவது செய்ய முடியுமான்னு ஆசைப்படுறேன்.
4: அவருக்கு தன் பாதையை கண்டுபிடிக்க கடவுளிடம் உதவி கேட்கலாம்.

0: அது உண்மைதான். ஆமா அது உண்மைடா.
1: நான் ஆசைப்படுகிற மாதிரி எந்த காரியங்களும் ஒருபோதும் என் விருப்பப்படி நடப்பதே இல்லை. இவை எல்லாம் வெறும் என் கனவுகள்ல மட்டுமே சாத்தியமாகிறது. நான் என் இதயத்தை ஒருபோதும் விட்டு கொடுத்து விட தயாராகவே இருந்ததில்லை. அத்துடன் முழுமையான நம்பிக்கையுடன் இருக்கவும் இல்லை.
2: இந்த முறையில உனக்காக அதை சா புள்ளி கொடுக்கறேன்.
3: எனக்கு ஒளிய காணங்கடு.

எல்லாம் வல்ல இறைவனே, இதற்கு முன்னால் ஒருமுறை கூட நான் உம்மிடம் இப்படி வேண்டிக் கொண்டதே இல்லை. நான் என்ன சொல்ல வேண்டும்னு தெரியல. மிகவும் வருந்துகிறேன், தயவு செய்து என்ன மன்னிட்டோம். நான் உன்னை தேவைப்படுகிறேன் என்பதே எனக்கு தெரியும். நான் நம்புகிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு காட்டவும்.

0: என்னோட நம்பிக்கையாளராக்க என் வாழ்க்கையில ஒரு முறை இங்க இப்போது என்னை ஏதோ ஒரு விதத்துல தொடவும், ஏனெனில் நான் விரும்பதில்லை. நம்புவதற்காக யாராவது வேணும்.
1: மிஸ்டர் வில்லியம்ஸ், நீங்க இங்கதான் இருக்கிறீங்க, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
0: ஆமா,
1: வாருங்க. பெரிய பத்திரிகையாளர் சந்திப்புக்கு முன் இந்த கூட்டத்துக்குள் நாங்கள் செல்ல போகிறோம். ஸ்டோன்கால் மற்றும் கோத்ரனை எதிர்கொள்வதில் நீங்கள் அங்கே இருக்க வேண்டும். இன்று நீர் நீதிய காண்பீர்கள்.
2: கவலைப்பட வேண்டாம். குரல் மிஸ்டர் வில்லியம்ஸுடன் அழுகினிடு.
0: நன்றி ஐயாக்களே.
1: உங்களை பார்க்க நல்லடு. வருகைக்கு நன்றி. உங்களை பார்க்க நல்லவ.
2: பெண்களும் ஆண்களும் தாமதத்திற்கு மன்னிக்கவும். தயவு செய்து அமருங்க.
1: தயவு செய்து மிஸ்டர் வில்லியம்ஸ், தயவு செய்து எங்களுடன் சேருங்கள்.
3: மிஸ்டர் கார்பாதினா, இந்த கூட்டத்துல ஊடகம் இருக்கக்கூடாது என்று நாங்கள் ஒப்புக்கொண்டோம்.
1: மிஸ்டர் வில்லியம்ஸ் எங்கள் குழுவின் ஊடக தொடர்பாளரா சேர உள்ளார்.
4: இந்த மாற்றங்கள் முன்பே விவாதிக்கப்பட வேண்டியவை. எங்கிருவன்
1: மிஸ்டர் வில்லியம்ஸ் பத்திரிகை துறையில அவருடைய சான்றுகள் எப்போதும் அவரை உண்மையில் மட்டுமே ஆர்வம் கொண்ட மனிதராக காட்டுகின்றன. அதேதான் நாங்கள் இங்கு ஆர்வம் கொண்டிருப்பதும். உண்மை, நீங்க எல்லாரும் ஒத்துக்கொள்கிறீரா? இந்த பூமிய சில வாரங்களுக்கு முன்பு கற்பனை கூட முடியாத ஒரு சொர்க்கமாக மாற்றப் போகிறோம். 10 ஓயாசிஸ் பகுதிகள், ஒவ்வொரு பிரதிநிதிக்கும் அவரவர் பகுதிக்கு முழுமையான கட்டுப்பாடு வழங்கப்படும்.
2: ஒரு உண்மையான உலக சமுதாயம்,
1: ஒரு உண்மையான அமைதியின் உலகம். இது எங்கள் 7 ஆண்டுகள் அமைதியின் தொடக்கத்தை குறிக்கிறது. 7 ஆண்டுது.
0: இது எதிர் கிறிஸ்துவின் எழுச்சியின் தொடக்கத்தை குறிக்கிறது. அவன் 10 ராஜ்யங்களை கட்டுப்படுத்துவான். அவை உலகையே கட்டுப்படுத்தும். எதிர் கிறிஸ்து தேவாலயத்துல அமருவான். உலகமெங்கும் தானே தேவன் அறிவிப்பான்.
1: உங்கள் புதிய பதவிகளுக்கு ஏற்ற சக்தி மற்றும் அதிகாரத்தை உங்களில் ஒவ்வொருவருக்கும் வழங்குகிறேன். இப்போது நீங்கள் உங்கள் சொந்த நிலங்களில் அரசர்களும் அரசியார்களும் உங்கள் மக்களுக்கு செழிப்பும் வளமும் கொண்டு வருகிறீர்கள். இவை அனைத்தும் என் பெயர்ல தான்.
3: நிக்கோலை, நீ என்ன சொல்ற? இதற்கு நாங்க ஒருபோது ஒப்புக்கொள்ளவ.
1: தோட்டத்துல ஏவாவை கவர்ந்த ஒரு பாம்பு இருந்தது. அதனால் மனிதன் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான். அந்த பாம்பு அப்போது முதல் நமக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில நின்றது.
4: இது என்ன விஷயம் கார்பாத்தியா?
1: இது என் தோட்டத்தில் உள்ள நீங்கள் 2 பாம்புகள் பற்றியது. ஒற்றுமையும் செழிப்பையும் உங்கள் சொந்த லாபத்துக்காக பயன்படுத்துறீங்க.
3: நிக்கோல, அது முற்றிலும் அபத்தம் என்று நீயும் அறிவாய்.
1: என்ன பொய் சொல்ல வேண்டாம். எவ்வளவு சிறியது, எவ்வளவு எளிதா வழிநடத்தப்படுகிறீர்கள். சொல் ஜமதன், இங்க யார் பொம்மை? நான் எங்க இருக்கிறேன்னு பாருங்க, நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு பாருங்க.
3: உனக்கு ஏதும் புரிகிறதா? நீ யாரை எதிர்கொள்கிறாய் என்று உனக்கு தெரியுமா?
1: உனக்கு தெரியுமா? இந்த பெரிய குழுவில சேர அனைவரையும் வரவேற்கிறேன். என் அழைப்பை ஏற்கிறீர்களா?
4: நாங்க உன்னை உருவாக்கினோம் நிக்கோல. நீங்கள் எங்கள் படைப்பு.
1: அப்படியா? டொனால்டியம் அல்டெலஸ்?
5: ஆமா ஐயா, அதுதான் நான்.
1: நியூயார்க், நியூ ஜெர்சி நகரத்தை சேர்ந்தவர். ஏ,
5: ஆமா ஐயா, நான்
1: உங்களை டான் நினைக்கலாமா? டான், உன் அருகில் இருக்கும் அந்த பாய தயவு செய்து என்னிடம் கொடு. இப்போது தலைமைத்துவத்தை பற்றிய ஒரு முக்கியமான பாடம் இங்கே தொடங்க போகிறது.
3: நிக்கோலை, உன் புத்தி போய்விட்டதா? நீ என்ன செய்கிறாய்? நிகோலை
2: உட்கார.
4: பாருங்க நாமண்ணா, நாம எல்லாம் ஒரே விஷயத்த விரும்புறோம் இல்லையா?
2: நீங்கள் சொல்லுவது சரிதான் என்று நம்புகிறேன் திருடாகாம். தயவு செய்து ஒரு படி பின்னால் செல்ல முடியுமா? உங்களுடைய உடை அழுக்காக வேண்டாம் நினைத்திருவேன். மண்டியை தூக்காருங்க ஜோர்க்க.
6: இல்ல, இப்படி நான் செய்ய மாட்டேன்.
5: யாராவது இதை நிறுத்தம் இல்ல.
2: நான் ஒரே குழுவில் இருக்கணும், நான் செய்ய மாட்டேன். இந்த மக்கள் நான் யாரையும் பயப்படவில்லை என்று தெரிந்து கொள்வார்கள். நான் எதையும் பயப்படவில்லை. நான் என்ன நினைத்தாலும் சிறிதும் தயக்கம் இல்லாம அல்லது எதிர்ப்பு இல்லாம வெற்றி பெறுவேன். இன்று முதல் யாரும் எனக்கு எதிராக நிக்க முடியாது. அதுதான் நீ விரும்பிய அதிகாரம் ஜோனத்தன். அவ்வளவு போலாத, இது முற்றிலும் வலி இல்லாம இருக்கும். இறுதியில நான் ஒரு ராட்சச இல்ல.
6: தயவு செய்து
2: திரு ஸ்டோன்கல் காவலரை தள்ளி துப்பாக்கியை பிடித்து தன் வெறுங்கிய நண்பர் திரு காட்வினை குருதி குளத்தில் கொன்றதை நான் பார்த்தபோது மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். பிறகு அவர் துப்பாக்கியை தானே மீது திருப்பிக்க கொண்டதை பார்க்க அது நம்ப முடியாததா இருந்தது. ஆனா ஜொனத்தன் ஒரு குழப்பமான மனிதர், குற்ற உணர்ச்சி மற்றும் பயத்துல சிக்கியவர். திரு வில்லியம்ஸ் அவரை வெளிப்படுத்த போகிறார் என்று கேட்டதும் அது முடிந்து விட்டது என்று அவர் அறிந்தார். அவரது அருவறுப்பான மற்றும் தீய திட்டம் வெளிவந்துவிடும் என்றும், அவரது வாழ்க்கை, அவரது பாரம்பரியம், அவர் நீண்ட நாட்கள் கடுமையாக உழைத்த அனைத்தும் அழிந்து விடும் என்றும் அவர் தெரிந்திருந்தார். நீ திருக்கு மற்றும் ஆளனுக்காக அதை செய்ய விரும்பினாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் அவரது கைகளில் ரத்தம் இருக்கும் போது என் புதிய மீடியலைஸை வைத்திருக்க முடியாது. உனக்காக எனக்கு பெரிய திட்டங்கள் இருக்கின்றன. நீ ஸ்டோன் கோலம் கவுத்ரோன் பற்றி ஜிஎன்னுக்கு அனுப்பிய அந்த கதை இப்போது இந்த நிமிடமே ஒளிபரப்பாகி கொண்டிருக்க வேண்டும். உலகம் முழுவதும் எனக்கு இரக்கம் மற்றும் அன்பு உணர்ந்துவிடும். உன்னால் நான் எங்கு அழைத்து சென்றாலும் அவர்கள் என்னை பின்தொடர்வார்கள். அதனால் நன்றி. நன்றி. நாம் எல்லோரும் ஒரே கருத்தில் இருக்கிறோம் நினைக்கிறேன். இரண்டு அப்பாவி உயிர்கள் துயரமான முறையில பரிதாபமாக பறிக்கப்பட்டு விட்டன. அது எல்லாம் பேராசையால். எவ்வளவு துயரமானது! மிகவும் துயரமானது.
7: மிகவும் துயரமானது.
6: மிகவும் துயரமானது.
5: மிகவும் துயரமானது.
2: மிகவும் துயரமானது. வரலாற்ற மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது.
4: யாரும் அசையாது இல்ல.
2: ஜொனத்தன், ஜொலுத்தன்
8: போ. இல்ல
2: இல்ல. ஜொனத்தன்,
4: அனைவரும் தயவு செய்து பின்னால் செல்லுங்க. இவர்கள் இருவரும் இறந்து விட்டார்கள். நாம் உடனே பிரதிநிதிகளை இங்கிருந்து வெளியே அழைத்து செல்ல வேண்டும். அனைவரும் தயவு செய்து இந்த அறையை இப்போது காலியாக்குங்க. இந்த வழியாக தயவு செய்க.
2: நீங்க நலமா இருக்கிறீங்களா?
4: உடனே பின்னால் சொல்லுங்க.
5: நீ என்ன பார்த்தா?
6: நான் பார்த்தேன், திரு சோனிகள் பாதுகாப்பாளரின் பெல்ட்டில் இருந்து துப்பாக்கியை பிடித்து திரு கௌத்ரனை சுடினார். அதற்கு பிறகு அவர் மன்னிப்புக்காக விரும்புகிறேன் என்று ஏதோ கூச்சலிட்டார். பிறகு துப்பாக்கியை அவரே தன்னிடம் திருக்கல.
8: மிகவும் கொடுமை. நீயும் பார்த்தாயா?
5: நான் நிக்கோலே. நிக்கோரே பக்லேண்ணா.
8: ஓ, அந்த ஏழை மகிதா. அவர் மிகவும் ஏமாற்றப்பட்டார், அவர் மிகவும் மன உடைந்தார். அவரது நெருங்கிய நண்பர்களையே நினைச்சு பாருங்க.
7: பக், பக், நீ நலமாக இருக்கிறாயா?
5: ஹாட்டி, இது நம்ப முடியாத விஷயம்.
7: தெரியும், இது பயங்கரமானவர், மிகவும் துயரமானது. இன்ஸ்டா அந்த துப்பாக்கிய பிடிக்கலவா?
5: ஹாட்டி, ஹாட்டி, நீ மிகவும்
7: தெரியும் சிறப்பான. நீங்க நான் நிக்கோலைக்கு உதவ என்னால் முடிந்ததை செய்ய திட்டமிட்டுள்ள. அவர் ஒரு சிறந்த மனிதர்.
5: நான் போக வேண்டும்.

0: நிக்கோலே கார்பேதியாவின் தைரியம் இந்த தீய திட்டத்தை வெளிப்படுத்தியதுல தெளிவா தெரியுது.
1: இருப்பினும் ஐநா தலைவர் தன் சொந்த பாதுகாப்பை கவனிக்காம தன் சொந்த அமைதி முயற்சிகளையும் ஆயுத நீக்கத்தையும் தொடர்ந்து முன்னெடுக்க உறுதியளித்துள்ளார்.
0: முன்னிலை வடிகாட்டல் இல்லாத உலகில் கார்பேதிய தொலைந்தவர்களுக்கு நம்பிக்கையின் ஒளிக்கோபுரமாக திகழ்கிறார்.
2: பைபிள் முன்கூட்டிய கூறிய அனைத்தும் நடக்கிறது. இது உண்மை என்றால் மற்றும் எதிர்கிறிஸ்து அதிகாரத்திற்கு வந்துவிட்டார் என்றால் இது ஆரம்பமேதான். அடுத்த 7 ஆண்டுகள் மனித குலம் பார்த்திராத மிக மோசமான காலமா இருக்கும். நம்முடைய ஒரே நம்பிக்கை ஒன்றா இணைந்து கடவுளை நம்புவதுதான். என்னிடம் எல்லா பதில்களும் இல்ல, ஆனாலும் இப்போது நம்பிக்கை போதுமானது.

எங்கள் அனைவராலும் மிகவும் மதிக்கப்படக்கூடிய மற்றும் பேரன்பிற்குரிய நண்பரான சாம் அவர்களே, உங்களை இந்த இனிய தருணத்தில் மனதார பாராட்டி மிகவும் அன்புடன் இங்கே வருக வருக என வரவேற்கிறேன்.

நீங்கள் என்ன பைத்தியமாக நினைக்கலாம், ஆனா சமீபத்துல எனக்கு ஒரு உணர்வு வருகிறது, ஏதோ ஒன்று உடைந்து போகும் முன் நாங்கள் ஓரத்தில் நிற்கிறோம் என்று. மேலும் மேலும் நான் அதை கேட்கிறேன். என் உள்ளத்தில் ஏதோ ஒன்று அந்த நாள் நம்மை நெருங்கி வருகிறது என்று சொல்கிறது. அந்த நாள் வானம் திறக்கப்படும், ஒவ்வொரு முழங்காலும் அடங்கும், வெளிப்படுத்தல் வரப்போகிறது. அதனால் இப்போது உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன், அது வந்தால் அது என் மனதிலிருந்து வெளிப்படும்.

அந்த தீப்புயல் உருவாகி கொண்டிருக்கிறது சபாஷ். அது என்ன செய்கிறது என்று பார்த்தால் அது உண்மையில் எப்போதும் ஆகிவிட்டது. இவை உலகத்தின் கடைசி மற்றும் இறுதி நாட்களாக இருக்கின்றன. அந்த பரிசுத்தமான நிமிடத்துல நம்முடைய ஆன்மாக்கள் இறைவனால் பிடிபட்டு மகிமையான பரலோகத்திற்கு அழைத்து செல்லப்படும் போது நாம் நிச்சயமாக முழுமையான மீட்பையும் பரிகாரத்தையும் பெற்றுக் கொள்வோம். நான் என் இதயத்தை தேடுகிறேன், பறந்திருக்கும் அந்த நீலவானத்தை ஆவலோடு தேடுகிறேன், அவருடைய அளவற்ற இரக்கத்தில விழுகிறேன். எனக்கு உயரே பறக்க வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும். அந்த நேரம் வரும்போது என் மனதை நான் உறுதியாக தீர்மானித்து விட்டேன். நான் ஒருபோதும் இந்த பூமியில் பின்னால் கைவிடப்பட மாட்டேன் என்று எனக்கு தெளிவாக தெரியும். இப்போது என்னை சுற்றிலும் காலத்தின் அறிகுறிகள் எல்லாம் எனக்கு மிக தெளிவாக தெரிகின்றன.

0: உலகம் இதுவரை கண்ட மிகப்பெரிய பேரழிவுக்கு ஒரு வாரம் ஆகிவிட்டது. ஒரு வாரமா உலகம் முழுவதும் உள்ள மக்கள் யாரும் எச்சமின்றி பூமியிலிருந்து மறைந்து விட்டார்கள். எங்க பார்த்தாலும் மக்கள் நடந்ததை ஏற்றுக்கொள்ள இன்னும் போராடி கொண்டிருக்கிறாங்க. உண்மையான எண்ணிக்கை பல ஆண்டுகள் தெரியாம போகலாம், ஆனா ஆரம்ப கணிப்புகள் நூற்றுக்கணக்கான மில்லியன்களில் இருக்கின்றன. இதை விட நம்ப முடியாததும் பயங்கரமானதும் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் காணாம போனவர்கள் இருப்பதுதான். நம்ம மீதம் உள்ளவர்கள் குழப்பமோ கலவரமோ நிறைந்த ஒரு உலகில வாடுறோம். உடல் சேதம் பேரழிவாக உள்ளது மற்றும் சுத்தம் செய்யும் பணிகள் இப்போதுதான் தொடங்கியுள்ளன. ஓட்டுநர் இல்லாத கார்களில் இருந்து விழும் விமானங்கள் வரை உலகம் முழுவதும் அழிவை ஏற்படுத்தியதால் உயிரிழப்புகள் எண்ணிக்கையில் அளவிட முடியாத அளவுக்கு இருக்கும் என்பது உறுதி. ஆனா பேரழிவுக்கு பிறகு சுத்தம் செய்வது மட்டுமல்ல, அதிகமா சுமைப்பட்டுள்ள அரசுகளுக்கு இன்னும் பல பிரச்சனைகள் உள்ளன.
1: உலகம் முழுவதும் இதை பாருமேல்
2: ஏளம், உற்சாகம் நிறைந்தவர், நேர்மையானவர்,
0: அதிர்ச்சி, துயரம் மற்றும் பயம் ஆகியவை முக்கியமான உணர்வுகளாயிருக்க எண்ணற்றோர் தற்கொலை செய்ய தேர்வு செய்கிறாங்க.
1: மக்கள் அவரை நம்புகிறார்கள்.
2: நீங்க சொல்வது சரிதான் இல்லையா? செயலாளர் ஜெனரல் அவர்கள் நம்புகிறார்கள். நான் எத்தனை முறை சொன்னாலும் நிகோலை நன்றாக இருக்கிறார்.
0: இறுதியில
3: நாம் எல்லோரும் ஒரே அணியில இருக்கிறோம் இங்கே.
0: மேலும்
3: அவரும் நம்முடன் சேர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
0: நிலைமை இன்னும் தீவிரமாக உள்ளது. என் நண்பர்களே, இப்போது உங்கள் முன் அமர்ந்து இதை மட்டுமே சொல்ல முடியுது. என் வாழ்க்கையில முத முறையா என்ன சொல்லுவது, எங்க தொடங்குவது என உண்மையில எனக்கே தெரியவில்லை.
1: அவர் என்ன செய்கிறார்?
0: உங்களில் ஒவ்வொருவரையும் தைரியமா இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது பக் வில்லியம்ஸ், சிகாகோவில் இருந்து நேரலை செய்தி வழங்குகிறேன். இனி இரவு வாழ்த்துகள். கடவுள் ஆசீர்வதிப்பாராக.
4: அவர் நிச்சயமாக எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார் போல. அவர் எப்படி அதை செய்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை.
5: அமைதி ரகசியம் அல்ல, அமைதியாய் தெரிவதே ரகசியம் என அவர் சொன்னார். அவர் உணர்வுகளை வெளிப்படுத்த அஞ்சவில்லை.

0: நீ சொன்னதை கேட்டாயா? போற
1: அவரை கவனிக்கவோ,
2: பின்புறம் கவனிக்கவோ, நீ என்னை இங்கே வைத்திருக்கிறாய். நிறுத்து, நகரு, நகரு, நகரு.
3: துப்பாக்கி எடுக்காதீர்கள், எல்லாம் சுத்தம்.
0: மச்சான், அவனை கொல்ல வேண்டிய அவசியமா?
4: நீ எதற்காக இப்படி?
5: நீ இதுதான் தெரிந்தல?
4: ஆமா,
1: அவர்கள் எல்லாம் பசங்கடா.
5: ஒரு வேன் உடைக்க வந்திருந்தாங்க, ஒரு வாய்ப்பு கூட. ஏய், அதுல என்ன வித்தியாசம்? சுட்டி பாரு, இங்க இருந்து போயிடல.
6: ஓ வாமலா, அங்க ஒரு பெரிய ஆன்மீக வெற்றிடம் இருக்கு. மக்கள் தங்கள் மதத்தின் பழமையான சின்னங்களை நோக்கி பதில்கள் தேடி திரும்ப முயற்சிப்பது இயற்கையான விஷயம்தான். நீங்க பெய்லிங் வால கட்டாயமா மூட முடியாது.
7: ஆனா இது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக விவரிக்கப்படுகிறது. ஆமா ஆமா ஐனா, உலகின் மிகவும் புனிதமான இடங்களே ஒன்றை மூடி விட்டது. ஆனா பாரு என்ன நடந்துச்சு, 3 பேர் உயிரோட இருந்து போனாங்க. அவர்களுக்கு வேறு வழி இருந்ததா?
6: ஆனா உண்மையில என்ன நடந்தது? அவர்கள் எப்படி இருந்தாடு? மக்கள் நடுப்பகல்ல உயிரோட எரிந்து போக மாட்டாங்க. அப்புறம் ஏன் யாரும் கைது செய்யப்படல? ஐனா கூறியபடி இது மர்மமாக நடந்தது. இதை பற்றி நமக்கு தெரிய வேண்டாமா?
7: நிச்சயமா நாமோ இன்னும் அதிக தெரிஞ்சு கொள்வோம் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அவர்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும், இது நடந்து விடும். ஏய் பாரு, அங்க வேற யாராவது இருந்திருந்தா?
5: நிக்கோலே கிராசோ தவிர வேறு யாராவது இந்த நிகழ்வை நடத்தினா?
7: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க ஜோ?
5: ஆமா, உங்க காத்திருக்கு ஒருத்தர் இருக்காங்க, ஒரு மிஸ்டர் ஸ்டீவ் பிளாங்க்.
7: மார்க் வில்லியம்ஸ். ஏய்
0: ஸ்டீவ், நீங்க
7: ஒரு பத்திரிகையாளர் என்றா உங்களை கண்டுபிடிக்க ரொம்ப கடினம்.
1: ஆமா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
7: கேள்பக்கு, நிக்கோலா கார்பாரியா உங்களை பார்க்க விரும்புறார்.
1: உண்மையா? இல்ல
7: தெரியல, ஆனா அவர் நேரடியா உங்களை தேட சொல்ல. இப்போ நீங்க அவர் ஐநாவில தொடர்பு கொள்ளானா?
1: சரி, இந்த விஷயத்தை நான் இந்த மாலை கொஞ்சம் நேரம் கழிச்சு பாப்பேன்.
7: இத மேசையிலே விட்டுறாதீங்க, உடனே கூப்பிடுவீங்கன்னு அவருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். நான் கிளம்புறேன், அவருக்கு கால் பண்ணுங்க.
1: சரி.
7: சரி, இப்ப கொஞ்சம் வேறொரு கோணத்துல பேசுறேன். ரபாய் பெஞ்சூரா ஊஸ் பத்தி உங்க கருத்து என்ன? உலகின் முன்னணி மத அறிஞர், வரலாற்றிலேயே மிகப்பெரிய செய்தி அறிவிக்க போறேன்னு சொல்றார்.
6: திரும்பி வந்தேன்
5: உங்களுக்காக. லைன்ல இருக்கிற
3: சாலைகளும் தொடர்ந்து நடக்குது. இப்போ நீங்க பாதுகாப்பு கவுன்சிலின் 10 நிரந்தர உறுப்பினர்களில் ஒவ்வொருவரையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து பிரதிநிதிகளையும் கேட்டுவிட்டீர்கள்.
5: தெளிவா, இவர்களில் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திற்கு எல்லாவற்றிலும் மேலாக தேவைப்படுவது ஒன்றுதான், அது தலைமைத்துவம் என்று ஒப்புக்கொள்கிறார்கள். அவர்களும் நேரடியாக உங்களை இந்த பொறுப்பை ஏற்குமாறு கேட்டுள்ளனர் என்பதையும் நீங்கள் கேட்டீர்கள். ஆனா நீங்க முடிவெடுக்கும் முன் உலக நாணய நிதியத்தின் நம்முடைய பிரதிநிதி இறுதியாக ஒரு வேண்டுகோள் வைக்க அனுமதிக்கவும்.
8: ஐயா, உங்களுக்கு தெரியாமோ கிட்டத்தட்ட எல்லா நாணயங்களும் முற்றிலுமாக வீழ்ச்சி அடைஞ்சு விட்டன. முழு உலக சந்தையும் சில நாட்கள்ல முற்றிலும் சிதைவடையக்கூடும் என்பதுல சிறிதும் சந்தேகம் இல்லை. நாம் குறைந்தது முக்கியமான நாணயங்களை ஒருங்கிணைக்க முடியாவிட்டால்.
3: ஆனா ஒரே ஒரு உலக நாணயத்தை யாரும் அனுமதிக்க போவதில்லை.
8: ஒருவர் அனுமதித்திருக்க மாட்டார்கள். ஆனா இப்போதான் இந்த எல்லாம் மாறிவிட்டது. உங்களை மட்டுமே முழு உலகமும் நிர்வகிக்க ஒப்புக்கொள்வார்கள்.
5: பொது இந்த நேரத்துல நாங்க தேடுவது சிதைந்த உலகை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு தலைவரை தான். தயவு செய்து இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அதினா அந்த தலைவரா நீங்க இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.

0: உங்கள் நம்பிக்கைக்கு முன்பணி இப்ரீம். வேறு வழி இல்லை என்றால் லாய் இருக்கிற. இப்போது அனைத்து நாணயங்களையும் கட்டுப்படுத்தும் நிலையில சமாதானம் செய்வதுதான் நம்முடைய உபநே தேர்வாக உள்ளது. உடனடியா ஒவ்வொரு நாட்டையும் ஆயுதம் நிறைய வைக்கவும், அவர்களது இன, சமூக, அரசியல் மற்றும் அதைவிட ஆபத்தான மத வேறுபாடுகளை ஒதுக்கி வைக்கவும் அழைப்போம். இன்று இந்த உண்மையை நாம் ஏற்க வேண்டும். வானகமும் நரகமும் எதுவும் நான் மட்டுமே இருக்கலாம் இங்க. இப்போது நாம் நம்மை தவிர வேறு எதையும் பார்க்க வேண்டாம், நாம் நம்மையே பார்க்க வேண்டும். உண்டானே
1: நாம் பயப்பட தேவையில்லை ஆசைக்கும் தீமைக்கும்.
0: ஏனெனில் இந்த ராஜ்யம் நமது, அதிகாரமும் மகிழ்வையும் என்றென்றும் எந்த. ஆமென். நன்றி நன்றி நன்றி. இங்க அனைவரும் வந்ததற்கு நன்றி.

0: ஏ மத்தல் காணனிய, 16 இருக்கைகள் காலியாக உள்ளன.
1: கேப்டன் ஸ்டீல், தயவு செய்து உடனடியாக விமான இயக்க பலகைக்கு திரும்பவும்.
2: அவர்கள் இங்கே உட்கார்ந்திருந்தார்கள். உட்காருங்கள்,
3: கீழே இருங்க. நாம் 37,000 அடி உயரத்தில் இருக்கிறோம், யாரும் வெளியேற முடியாது.
1: கேப்டன் ஸ்டீல் அவர்களே,
4: எல்லா விளக்குகளும் உலோகமாக இருக்கட்டும்.

0: நீ என்ன செய்கிறாய்?
1: நான் என்ன செய்கிறேன் என்று உனக்கு என்ன தோன்றுகிறனே?
0: நீ அவற்றை கீழே எடுக்க முடியாது. நான் இங்கேதான் வாய்கிற தெரியுமா? நீ என் மாற கேக்குறாயா? அவர்கள் என் அம்மா மட்டும் என் சகோதரர்.
2: லோயி, உனக்கு அவனை வேண்டும் என்றால் அவனை உன் அறைக்கு அழைச்சு செல்.
3: என்ன?
4: ஹலோ,
5: ஹாய் பூஸ்.
4: ஓ, நல்லது நல்லது.
6: நிச்சயமா நாங்க குறித்த நேரத்துக்கு அங்கே வந்து சேருவோம்.
7: வாழ்க்கை. இன்னொரு செய்தியாளர் சந்திப்பை முடிச்சு விட்டாங்க. நிக்கோலே நேரத்தை வீணாக்காம செய்கிறார். அவர்கள் பேசும் விதம் பார்த்தா அவர் வெறும் ஐநா பொதுச் செயலாளர் மட்டும் இல்ல, அவரு முழு பூலியன் ஜனாதிபதி மாதிரி இருக்கிறாரு.
0: நாம் என்ன செய்ய போகிறோம்?
7: நாம் செய்யக்கூடிய ஒரே விஷயம் ஒண்ணுதான்.
2: உண்மையை கேட்க விரும்பும் யாரிடமோ அதை பகிர்ந்து ஒன்றா சேர்ந்து செயல்பட வேணும்.
8: அது பெரிய வேலைகா? உலகத்துல எல்லோரும் நிக்கோலைய ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோவா நினைக்கிறாங்க. அவரை ஒரு கெட்டவனா நம்ப வைப்பது.
6: நான் அவரை எப்படி நிறுத்த போறோம்?
2: அவரை நிறுத்த முடியாது. பைபிள்ல சொல்லப்பட்ட நிகழ்வுகளை மாற்ற முடியாது. எதிர் கிறிஸ்துவ ஆட்சி செய்தார். நாம் செய்ய வேண்டியது அவருக்கு எதிராக போராடுவதுதான். நாம் எல்லோரும் ஒன்றாக நம்முடைய சொந்த துன்பகால படையை உருவாக்க வேண்டும் மற்றும் கடவுளின் வார்த்தையை பரப்ப வேணும்.
6: நிக்கோலாய்க்கு இந்த யோசனை பிடிக்காதுன்னு ஏன் எனக்கு தோன்றுகிறது?
2: பைபிள் அதை தெளிவா சொல்கிறது. எதிர்கிறிஸ்து அவன் காணும் ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் வேட்டையாடி கொள்ளுவான். துன்ப காலத்துல நீ கிறிஸ்தவராக இருப்பதை ஒப்புக்கொள்வது உன்னை மரணத்துக்கு குறிவைத்துக் கொள்வது போலதான்.
8: உனக்கு ஏதேனும் யோசனைகள் உள்ளதா?
2: இரு ஆண்கள் அழுகை சுவற்றில் தீயில் எரிக்கப்பட்ட செய்திகளை பாத்தியா?
3: ஆமா, ஐரா அதை மூடிவிட்டார்கள்.
2: இந்த ஆட்களை பார்த்தாங்க.
3: அவர்கள் யார்?
2: சாட்சியிட தும்ப காலத்துல இரண்டு ஆண்கள் தோன்றுவார்கள் என்று பைபிள் சொல்கிறது. அவர்கள் கடவுளின் வார்த்தையை பிரசங்கிப்பாங்க. அவர்கள் ஆயிரக்கணக்கானவர்களை ரட்சிப்புக்கு வழி நடத்துவார்கள். இது மிக முக்கியமான கடைசி நாட்கள் தீர்க்கதரிசி. பலர் அவர்கள் எருசலேமில் அழுகை சுவற்றில் தங்களது பணியை செய்வார்கள் என்று நம்புகிறார்கள்.
3: எனக்கு அந்த தொடர்பு புரியவில்லை.
2: இந்த ஆண்களுக்கு தங்களை பாதுகாக்க வானிலிருந்து தீய கொண்டு வர கடவுள் சக்தி அளிக்கிறார்.
8: ஒரு நிமிடம், நீங்கள் சாட்சிகள் இப்போது இங்கே இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா?
2: அதைத்தான் நாம் கண்டுபிடிக்கிறோங்க. ஏதோ ஒன்று ஐநாவை அந்த பகுதியை மூட வைக்க செய்யலுது.
3: நீ சொல்லுவது சரிலாம், நான் அங்கே போக வேண்டும்.
9: நீ பைத்தியமா? நீ உன்னையே கொள்ளிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறங்க. வேற ஒருவர் ஏன் போகக்கூடாது?
3: ஏனென்றால் நம்முடைய பணி மீது வேறு யாரையும் நம்ப முடியாது.
8: நான் என்ன செய்யலாம்?
2: அமெரிக்க அரசு நிக்கோலாய்க்கு புதிதாக ஒரு விமானம் கொடுத்திருக்கிறது. அவருக்கு விமானிகள் தேவை.
8: அப்புறம்
2: நீ பலமுறை முக்கிய பிரமுகர்களை விமானத்தில் ஏற்றி சென்றிருக்கிறாய். உனக்கு ஏற்கனவே பாதுகாப்பு அனுமதிகள் இருக்கின்றன.
8: இல்ல, எப்படியும் முடியாது. ப்ரூஸ், நாம பேசுற அந்த எதிர கிறிஸ்து கோடிக்கணக்கானவரை கொல்ல போறான். நான் அதற்கு உடந்தையாக இருக்க மாட்டேன்.
3: என்ன கேளு சரியா? இவை சாதாரண காலங்கள் இல்ல, ஆனா நாம் பழைய நிலைக்கு திரும்ப முடியாது.
8: நீ என்ன ஜாக்டர் இப்ப வீடு வீடா அழைச்சு போய் மக்கள் கொள்ள சொல்ற மாதிரி கேக்குற? நான் அதை செய்ய போவதில்ல.
3: இதில் எதுவும் சுலபம் இல்ல. ஆனா இப்ப நமக்கு ஒரு பணி இருக்கு. நாம எல்லாம் ஒன்றா இருக்கணும்.
8: அந்த விமானத்தை நான் ஓட்ட போவதில்ல ப்ரோஸ். மந்திக்குவோ.
3: நீ செய்யாட்டி வேல்.
8: அவனை செய்ய விடுங்க.
3: காக்பிட்ல யார நீ விடுங்க? நிகோல ஒரு கடவுள்னு நம்புறவங்களா இல்ல நிஜத்தை தெரிஞ்சவங்களா? யார நீ விரும்புற? நமக்கு அந்த தகவல் தேவை. உயிர்களை காப்பாற்ற.
8: ப்ரோஸ் மன்னிச்சுக்கோ.
10: நீ இத செய்ய போறேன்னு நம்ப முடியல.
3: ஏ க்ளாயி, எனக்கு எதுவும் நடக்க விட மாட்டான். நான் வாக்குறுதி செய்றேன். நான் எப்படி முடியும்? நான் உன்ன மறுபடியும் பார்க்க முடியாம போயிடுவேன். நீ எனக்காக காத்திருப்பியா? எல்லாம் சரியா இருக்கா? ஆமா.
2: நீங்க எப்படி சென்று நிக்கோலை நாட்களை ஜெருசலேம்ல தாண்ட போறீங்க?
3: நான் உள்ள செல்ல திட்டமிட்டு இருக்கேன். என் பழைய முதலாளி எனக்கு அழைத்தார். நிக்கோலை என்னை சந்திக்க விரும்புறாருன்னு அவர் சொன்னார்.
2: நாம இங்க யாரை எதிர்கொள்றோம்னு மறந்துடாதீங்க.
7: நான் எப்படி மறக்க முடியும்?
2: நீ நிஜத்தை தெரிஞ்சிருக்கிறேன்னு நிக்கோலை சந்தேகிக்கிறாரா என்ன நினைக்கிறாயா?
7: அது சாத்தியமா? இது ஒரு வலைவீச்சாக இருக்க அல்லது ஏதோ ஒரு சோதரை. நான் அவரை யாருன்னு உண்மையிலேயே தெரிஞ்சிருக்கேன்னு
4: பாக்க. மன்னிக்கவும், கவலைப்படாதீங்க. இது முழுக்கவும் வழி இல்லாம இருக்கும். இங்க வா. ஆமா,
2: அந்த யாருக்கிட்டயாவது பேசுனியா?
7: ஆமா, அவர்கள் எல்லாரும் இது கொலத்தற்கொலைதான் என்ற சத்தியம் செய்யறாங்க.
2: நீ ஏற்கலைனா கடவுளே, நீயும் அதையே நம்பி இருப்ப.
7: ஆனா ப்ரூஸ் ஐலா சுவரை ஐநாதான் குழுப்படுத்தல, நிகோலைதான் ஐநாவை கட்டுப்படுத்துறான். இந்த சாட்சிகளுக்கு நெருக்கமாக வர வாய்ப்பு வேண்டும் என்றால் நிகோலை என் பக்கம் இருக்கணும். நான் அவரை சந்திக்க வேண்டியது இப்போ இல்லனா பிறகுற. நான் சந்திக்கலனா அவர் சந்திக்க ஆரம்பிப்பார். அதுவும் விட நான் ஒரு பத்திரிகையாளர். உலகத்துல எந்த பத்திரிகையாளர் நிகோலை கார்பேத்தியாவை சந்திக்க ஒரு கை கொடுக்க தயங்குவார்?
5: இங்க காயமடைந்த தீயணைப்பு வீரர் உள்ளார். உதவி வேண்டும். மருத்துவமனைகள் நிரம்பி விட்டன. படுக்கை தேவை.
2: இங்க நம்மிடம் ஒரு படுக்கை இருக்கு.
5: அவர் உங்ககிட்ட விட்டு செல்லியா?
2: டாடி பரவாயில்ல.
5: ஓ
2: பரவாயில்ல,
5: நீங்க ரொம்ப நல்லபடியே ஆரோக்கியமா இருக்கீங்க. இங்க கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா? அவரை இங்க வைங்க. என் எண்ணிக்கையில் 3 என்றதும் 1, 2, 3.
7: ஏய், எப்படி இருக்கீங்க?
5: நான் மிகவும் நலமா இருக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்கிறது?
7: ஏ ஐவி, நீ இங்க என்ன பண்ற?
5: என்ன தள்ள பாத்தீங்களா?
7: ஆமா, இல்ல இல்ல, இது அருமை.
5: நல்லது, உன்னை இங்க அனுப்புனாங்கன்னு கேட்டேன். அதனால நானும் முக்கியமானவங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் இங்க வாங்க.
2: அப்படிமா,
11: நாம இப்போ என்ன வேலை பாக்கறோம்?
7: இங்கதான் இத பாலு, நான் வெயிலிங் வால்ல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
12: மிஸ்டர் வில்லியம்ஸ், உங்களுக்கு இங்க வந்து இந்த இடத்தை கைப்பற்ற அனுமதி யார் கொடுத்தாங்க?
7: ஏய் வர்ண, எப்படி இருக்கீங்க? நீங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு.
12: பேச்சு விட்டுட்டு கேள்விக்கு பதில் சொல்லுங்க.
7: முயற்சிக்கிற
12: நீங்க என்ன மிஸ் டீனர் ஏக்கலாம்.
7: உங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஆனா நான் ஒரு ஸ்பெஷல் மிஷன்ல இருக்கேன்.
12: சிறப்பு பணியா? உங்களுக்கு அந்த சிறப்பு பணியை யார் ஒப்படைத்தாங்க? நீங்க யாரு?
13: நான் பக்குக்கு அசிஸ்டன்ட். ஆனா உங்களுக்கு படிச்சிருந்தா என்ன மிஸ் கோல்டன் கோப்பையா?
12: கோல்லா, நான் தான் இங்க பொறுப்புல இருக்கேன். அதனால நியமங்களை சொல்லிக்கிறேன். நீங்க என் தனிப்பட்ட அனுமதி இல்லாம இந்த உபகரணங்களை தொடக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, வேற எந்த விதத்திலையும் பயன்படுத்தக்கூடாது. மேலும் நீங்க இங்க வேலை பண்ணும் போது எந்த சிறப்பு நிகழ்ச்சியையும் உருவாக்க, மேம்படுத்த, ஒளிபரப்பு செய்ய உங்களுக்கு அனுமதி கிடையாது. நம்ம இருவருக்கும் தெளிவா இருக்கா?
13: சிறப்பு நிகழ்ச்சிகள் நியூயார்க்கில் இருந்து ஒதுக்கப்படுகின்றன. இதில் முக்கியமா வேறொன்றும் இல்ல.
7: அதை விட்டு
13: சரியா?
7: அது முக்கியம் இல்ல.
13: உங்களுக்கு தெளிவா இருக்கா?
12: அத பாத்துக்கலாம்.
13: அத பற்றி நாம் பிறகு விரிவாக பார்த்து கொள்ளலாம்.
7: ஆருங்க, அது முக்கியம் இல்ல. நடந்ததுல உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். அந்த மறைவுகளோட உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். சரியா? அந்த ஐதா நியூக்ளியர் கதிர்வீச்சு பற்றி சொன்னது இதோட சம்பந்தமே இல்ல. நாம பார்த்தது கடவுளோட செயல். இத பைபிள்
13: தீர்க்க தரிசனமா? பைத்தியம் பிடிச்சிருக்கா? கொஞ்சம் நியூத்துறீங்களா?
7: அமைதியா இருக்க முடியுமா? பாருங்க, நம்ம என் வீட்டுல இருந்து வேலை பார்க்கலாம். முதல்ல நீ செய்ய வேண்டியது ஐநாவுக்கு போன் பண்ணு. நிக்கோனை கார்பாதியாவோட ஒரு சந்திப்பு எனக்கு ஏற்பாடு பண்ணு.
13: இது எல்லாமே வெறிச்சோள மாதிரி இருக்கு. நான் ஒரு மோட்டலுக்கு சென்றிருக்கா.
7: ஆறு, இந்த படுக்கை அறையில ஒரு மெத்தையும் இருக்கு, மருமொரு அறையில ஒரு சோபாவும் இருக்கு. நீ விருப்பப்பட்டதை தேர்ந்தெடுக்கா.
13: ரொம்ப நல்லா இருக்கு. பக்கி பக்கி பக்கி பக் வில்லியம்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி. இத காதலிக்கணும். இந்த காட்சிய பாரு.
7: உன் நிச்சயதார்த்த ஆணவர் வந்தா அவரும் இங்க தங்கலாம்.
13: ஆமா, போன் நின்னைக்கு தேக்க. இது மிகவும் அருமையா இருக்கிறது. இது நான் தான்.
7: இந்த நம்பரை யானும் தெரியாது.
14: ஹே பக், நான் ஸ்டீவ் பிளாங்க் பேசுற. பாரு, நீ உன் உணர்வுக்கு வந்ததுக்கு சந்தோஷம். நிக்கோலைய இன்னொரு நாள் 2 நாள்ல சிக்காகோவுக்கு வரப்போகிறார். அவருடைய அட்டவணையை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு நேரம் கிடைக்கும் போது உன்னோட தொடர்பு கொள்றோம். சரியா? சரி, சியாவ நம்பா.

0: 꼬르디야,
1: 일라.
0: அவங்கள என்ன எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பாரு, நான் இல்லாத நேரம் யாரையும் உள்ள விடாம, சரியா? யாரையும் இல்ல.
1: சரி,
0: ஹேரே, அவர் ஆரம்பிக்கிறானே.
2: இல்ல, நான் கிறிஸ்ட காத்துக்கிறேன்.
0: சரி,
2: அவர் தான் வந்துட்டான். நண்பா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்க.
0: ஏய் கிறிஸ்,
2: உன்னை மீண்டும் பார்க்க நல்லா இருக்கு.
0: உங்களையோ வாங்க
2: உள்ள போகுறா.
0: இந்த அறையில உள்ள ஒவ்வொருவரும் யாரையாவது இழந்திருக்கிறாங்க. ஒரு அம்மா, ஒரு அண்ணன், மனைவி, நண்பரு. இந்த கேள்வியை உங்களுக்கே கேளுங்க. இந்த எல்லா மனிதர்களுக்கும் ஒன்றும் பொதுவா இருந்ததா? இரங்கும் விஷயங்கள். அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்ற முடிவு செய்திருந்தார்கள், அல்லது அந்த முடிவை எடுக்க அவர்களது வாழ்க்கையில் இன்னும் சிறுவயதாக இருந்தார்கள். அதனால் இன்று இரவு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. நாம் நம்முடைய அன்புக்குரியவர்களை ராப்சர் காரணமா இழந்தோம். பைபிள் இது வரப்போகிறது என்று எங்களுக்கு தெரிவித்தது. ஆனா இயேசு கிறிஸ்துவ நம்பிய எல்லோரும் இப்போது கடவுளுடன் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. நமக்கு மீதம் உள்ளது இரண்டாவது வாய்ப்பு தான். நான் இங்கே நின்று எதிர்கால பாதை எளிதாக இருக்கும்னு உங்களிடம் சொல்ல போவதில்லை நண்பர்களே. எத்தனை பேருக்கு துன்ப காலம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறது? பைபிள் இஸ்ரவேலும் உலகின் மற்ற நாடுகளும் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தும் என்று கணிக்கிறது. அந்த உடன்படிக்கையை ஒரு பெரிய தலைவர் நடத்தியிருப்பா. அந்த உடன்படிக்கையின் கையெழுத்து 7 வருட இருளின் தொடக்கத்தை குறிக்கும். நாம் துன்ப காலம் என்று சொல்வது இதைத்தான் குறிக்கிறது.
3: அப்போ என்ன நடக்க போகிறது?
0: என்ன நடக்க போகிறது? உலகம் தீர்ப்புகள், பயங்கரமான தீர்ப்புகள், அழிவான போர்கள், பசிகள், தொற்றுகள் ஆகியவற்றை அனுபவிக்கும் அந்த தீர்ப்புகள் தீர்க்க தரிசனத்துல இவர்கள் மூலம் குறிக்கப்படுகின்றன. அப்போகலிப்ஸ் என்ற 4 குதிரை வீரர்கள் பேர் எத்தனை பேருக்கு கேள்விப்பட்டிருக்கிறது? நான் பார்த்தேன், ஒரு வெள்ள குதிரை, அதில் அமர்ந்திருந்தவன் ஒரு வில்லும் ஒரு கிரீடமும் பெற்றிருந்தான். அவன் வெற்றி பெறவோ வெற்றி பெற செல்லவோ வெளியேறினான். வெளிப்படுத்தல் 6. இப்ப அந்த முதல் குதிரை வீரன் யாரு? நான் நம்புகிறேன் இவர் எதிர் கிறிஸ்துவை குறிக்கிறார். அவருடைய நோக்கம் வெற்றி பெற என்ற 2 வார்த்தைகளால் தெளிவாகிறது.
4: அவன் நம்ம எல்லாரையும் கொல்ல போகிறானா?
0: இல்ல இல்ல, வேறு பகுதிகள் தெளிவா சொல்கின்றன. அவன் வலிமையால் அல்ல, ஆனால் தூது வழி, சமாதானம், உலக ஒற்றுமைய வாக்குறுதி அடிக்கும் போலி சமாதானம் மூலம் வெற்றி பெறுவான். இது யாருக்காவது பழகிய மாதிரி இருக்கிறங்க.
3: அதத்தான் நிக்கோலை கார்பதி செய்ய முயற்சிக்கல. ஆனா நிக்கோலை சாத்தானாவே இருக்க முடியாது. அவர் பேசுவது எல்லாமே சமாதானம், ஒற்றுமை பற்றி தான். அவர் உங்களுக்கு பொய்யாளி மாதிரி தோன்றுகிறாரா?
0: உங்களுக்கு அவர் எப்படி தோன்றுகிறார்?
4: ஒரு ரட்சகர் போல.
0: ஒரு ரட்சகர் போல? உங்கள் பாவங்கள்ல இருந்து உங்களை காப்பாற்ற ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். ஒரே ஒரு மெசியா, அவர் இயேசு கிறிஸ்து. வாய்ப்பையும் தருகிறது.
3: நீ அந்த குப்பை பேச்ச உட்கார்ந்து கேட்க முடியாது.
2: என்ன?
3: ஆபத்திலிருந்து காப்பாற்றுவாரா நிக்கோலேஸ்? எதிர்கிறிஸ்துவா? வா சொல்ற, உங்களுக்கு என்ன பிரச்சனை? மக்கள் எல்லாம், நீங்க எல்லாரும் கெட்டவர்கள் என்று நினைக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்ல வந்தேன். உலகத்துல நிறைய நல்லவர்கள் இருக்கிறாங்க. நானும் அதில் ஒருவர்.
0: யாருடைய அளவுகோலுக்கு ஏற்ற? உன்னுடையதா, கடவுளுடையதா?
3: என்ன,
0: நீங்க தானே சொன்னீங்க நீங்க நல்லவங்கன்னு? நீங்க 10 கட்டளைகளையும் பின்பற்றினீங்கன்னு நினைக்கிறீங்களா?
3: ஆமா, பெரும்பாலும் பின்பற்றினேன். நான் பரிபூரணம் இல்ல, ஆனா நான் ஒருவரையும் கொலை செய்யல.
0: சரி, நீங்க பொய் சொன்னதுங்க.
3: ஆமா, யார் பொய் சொல்லல?
0: அப்படின்னா அது உன்னை என்ன ஆக்குது?
3: மனிதா
0: வாக்ரஸ், நேர்மையா இது. நீ யாரையாவது கொலை செய்திருந்தா அது உன்னை கொலகாரனாக்கும். அப்படின்னா நீ பொய் சொன்னிருந்தா அது உன்னை என்ன ஆக்குது?
3: சரி, ஒரு பொய்ய.
0: நீ எப்பவாவது ஏதாவது திருடினியா?
3: இல்ல,
0: சிறியதா இருந்தாலும் கூட.
3: ஆமா, ஒரு முறை.
0: அப்படின்னா அது உன்னை என்ன ஆக்குது? நீங்க தெரிஞ்சுக்கணும், என்ன ரொம்ப பாதிச்சது இயேசு சொன்னது. யாராவது ஒரு பெண்ணை ஆசையோட பார்த்தா அவன் ஏற்கனவே அவளோட மனசுலவே விபச்சாரம் பண்ணிட்டான் என்று இயேசு சொன்னார்.

0: நீ எப்பவாது அப்படி பண்ணிருக்கியா?
1: ஆமா, குற்றவாளி தாரா.
0: அப்படின்னா கிறிஸ், நீய ஒப்புக்கிட்டதால நீ ஒரு பொய்ய திருட மனசுல விபச்சாரம் பண்ணன. இது 10 கட்டளைகள்ல 3 மட்டும்தான். அப்படின்னா கடவுள் இந்த அளவுகள்ல உன்னை நியாயம் பண்ணினா நீ நேர்மையா குற்றம் இல்லாதவனா இருப்பேன்னு உண்மையா நினைக்கிறியா?
1: நான் குற்றவாளிதான் ஆயிருப்பேன் போல.
0: கிறிஸ், அதுதான் முக்கியமான விஷயம்.
1: ஆனா நான் என்ன பண்ணணும்? மதம் பிடிக்கணுமா?
2: இல்ல, அதுதான் நாங்க உனக்கு சொல்ல வரது. இயேசு சிலுவையில மரணிக்கும் போது உன்னோட தண்டனையை எடுத்துக்கிட்டார். நீ நரகத்துக்கு போக வேண்டான்னு கடவுள் அப்படி பண்ணிடா, அவ்வளவுதான். அவர் உன்னை நேசிக்கார். நித்திய ஜீவம் ஒரு பரிசு.
3: நீங்கள் மதச்சடங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை. அதை நான் ஏற்க முடியாது. ஜான் கிறிஸ்டர்,
0: நம்ம ராப்சரை தவற விட்டோம். நாம் அந்த வாய்ப்பையும் தவற விட்டோம். ஆனா அதனால் இது தாமதமாகி விட்டதுன்னு அர்த்தம் இல்ல. கடவுள் எல்லா மனிதர்களையும் எங்கும் மனம் திரும்ப அழைக்கிறார். இப்போதே இங்கே வாருங்க, உங்கள் பாவங்களை விட்டு விலகுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. கடவுளை புகழுங்க.

0: கொள்ளுங்க, அவர் உங்களை முழுமையா நிரப்புவார். உங்களுக்கு கிடைக்கும் அந்த விடுதலை மிகுந்த சமாதானத்தை தரும். உண்மையான ஞானம் என்பது வெறும் காற்றை துரத்தி செல்வது போன்றது அல்ல. இனிமே நடக்க போகின்ற காரியங்கள் அனைத்தும் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்குது. நீங்கள் இரத்தம் வடிக்கும் போதும் கூட கடவுளின் கைகளில் நிற்பது போல.
1: நீங்களும் யாரையாவது இழந்தீர்களா?
2: ஆம்னா.
0: வேதனையும் வலியும் நிறைந்த ஒரு கடினமான பாதை ஒன்னு இருக்கிறது. அதில் நிச்சயமா ஒரு உன்னதமான சுதந்திரமும் ஒளிந்திருக்கிறது.
2: அது அவர் தாங்கிக் கொள்கிறார். ஆமா, ஹாய் கிரேஸ், என்ன என்ன நடக்கிறது? எங்கள்
0: எல்லா நேரங்களிலும்
2: பயப்படுகிறீர்கள்.
0: என்றும் குறையாத மாறாத அன்பிற்கு பயப்படுகிறீர்கள். அது தினமும் கிடைக்கிறது. நம்பிக்கையின் மூலம்
2: எனது அருமை நண்பா, இங்கே என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. கிறிஸ், இது நான் ரே.
3: வெளியே போ.
2: பார், உனக்கு அது தேவையில்லை. அது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும். நான் என் மனைவியையும் மகனையும் இழங்க எல்லாவற்றையும் உனக்கு போனவே. அது வலிக்கிறது நண்பா, அது எனக்கு தெரியும். நான் இதுவரை உணர்ந்த எந்த வலியையும் விட இது அதிகம் வலிக்கிறது. நான் அவர்களை மிகவும் மிஸ் பண்றேன். நான் அழக்கூடும், மறைக்க கூடும், இல்லையெனில் என் வீட்டை முழுக்க சிதைக்க கூடும். ஆனாலும் அது எதையும் மாற்றப்போவதில்லை. அவர்கள் திரும்ப வரப்போவதில்லை. நான் தொடர்ந்து வாழ்கிறேன், ஏனெனில் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். சொர்க்கா இருக்கிறது, அது உண்மையானது.
3: உண்மையா?
4: இந்த அறதான் உண்மை. இதுதான் உண்மையான யதார்த்தம் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும்.
2: பிரஸ், அந்த துப்பாக்கி எனக்கு கொடுக்க முடியாத.
4: நீயும் இறக்க விரும்பவில்லை என்றால் கொடுக்காத.
2: நான் இறக்க விரும்பவில்லை குரஸ்.
5: நான் விரும்பினேன்னு நினைச்சாரு.
2: நான் அதற்கு தகுதியானவன் என்று நினைத்தேன். அதுதான் கடவுள் விரும்புவதில்லை.
4: கடவுளா? கடவுள் இறந்து விட்டா? நீ கேட்டாயே நிக்கோலே சொல்லுது, சொர்க்கமும் இல்ல நரகமும் இல்ல, நாம் மட்டுமே இருக்கிறோம்.
2: அவன் உனக்கு வாழ்க்கையை தொடர வேண்டிய காரணமே இல்லைன்னு நினைக்க வைக்க விரும்புகிறான். மேலும் நீ உன்னை தற்கொலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். இப்போதே அதுதான் அவன் விரும்புவதே. ஏனெனில் உனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏனெனில் கடவுள் உன்னையும் என்னையும் படைத்தார். எல்லாரும் நீ உன்னை சுத்திப்பாளே, இது ஒரு விபத்து என்று நினைக்கிறையா? அந்த கடல்கள், அந்த சூரிய அஸ்தமனம், இவையெல்லாம் வெறும் வாய்ப்பால் நடந்து விட்டது என்று நினைக்கிறாயா?
4: நீ என்ன சொல்ற?
2: நான் சொல்வது கடவுள் இருக்கிறாரே என்பதுதான். இருக்கணும், அல்ல ஒரே பொருத்தமான விஷயம்.
4: அப்படி என்ற கடவுளும் சொர்க்கமும் இருந்தா நான் இங்கேயே இருக்கிறோம். நாம் ஏன் சொர்க்கத்துல இல்லையா?
2: ஏனெனில் நாம் கடவுளுடன் சரியாண்டு இல்லை. கிறிஸ்து, கிறிஸ்து, நீ அந்த துப்பாக்கியை அழுத்திக்கலாம். நான் உன்னை தடுக்க முடியாது. ஆனா நீ அப்படி செய்தா உன் மனைவியை இனிமேல் ஒருபோதும் பார்க்க முடியாது. அதுதான் நீ விரும்புகிறதா? அவள் சொர்க்கத்துல இருக்கிறா, என் மனைவியும் என் மகனும் கூட இருக்கிறாங்க. அவ கடவுளிட அர்ப்பணித்தா, அதனால அவ சொர்க்கத்துல இருக்கிறா. அவள் இல்லை என்றால், அவர்கள் இல்லை என்றால் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? நீயே சொல்லு, அவர்கள் எங்கே இருக்கிறாரு? சொர்க்கம் இல்லை என்று நீ எனக்கு உறுதி சொல்ல முடியுமா? நீ அத 100 விழுக்காடு உறுதி சொல்ல முடியுமா? நீ தவறாக இருந்தா என்ன ஆகும்? நீ அவர்களுடன் இருக்க விரும்புகிறாய் இல்லையா? நான் நிச்சயமா அறிவேன் நீ விரும்புகிறாய். அவர்களும் நீ அவர்களுடன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இப்போது நீ ஒரு முடிவை எடுக்க வேண்டும். இது உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவு. என்ன நம்பு? உன் மனைவியை நம்பு கிரேஸ். அந்த துப்பாக்கிய கடவுளுக்காக மாற்ற வேண்டும். உன் நம்பிக்கையும் விசுவாசமும் கடவுள்ல வைக்க வேண்டும். அதையும் இப்போதே செய்ய வேண்டும். இப்போதே நீ என்ன சொல்ற? அந்த மாற்றத்தை செய்ய தயாரா?

0: அந்த கோட்டையில மக்கள் எரிந்த போது அங்க இரண்டு பேர் பிரசன்னம் செய்ததை நான் இப்போதுதான் உறுதிப்படுத்தினேன். புரூஸ், இது உண்மை என்று எனக்கு தோன்றுகிறது. அதுவும் இப்போதே நடக்கிறதுன்னு நினைக்கிறேன்.
1: நாம் எப்படி பகிர்வது?
0: அதை ஜிஎன்என் செய்தி அறிக்கையாக மாற்றுவதன் கூட அந்த புதிய உலக மதம் பற்றிய பேச்சுகளுடன் இதை இணைக்க முடியும். நான் அங்கே கேமராவுடன் சென்று செயற்கை கோளுக்கு இணைக்கிறேன்.
1: நேரடி தொலைக்காட்சி, உலகம் உண்மையை நேரடி தொலைக்காட்சியில பாக்குவான். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்.
2: ஐநா பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? பாதுகாப்பு எப்படி? சுவர் மூடப்பட்டிருக்கிறது.
0: நிக்கோலையோட எனக்கு ஒரு சந்திப்பு இருக்கிறது.
3: பிரஸ் இப்போதுதான் மீட்கப்பட்ட. அது அற்புதமா இருந்தது. அற்புதம்.
1: கடவுளை புகுவீங்க?
3: நான் இறுதியா அதை புரிஞ்சுவாங்க. கடவுளின் நோக்கம் என்னவென்று எனக்கு தெரியும். நான் நிக்கோலைக்காக அந்த விமானி வேலையை முயற்சிக்க போறேன்.
1: அருங்க, கடைசியாக நான் பேசினப்போ நீங்க என்ன நேரடியா சொன்னீங்க, இல்ல எதிர்கிறிஸ்துவுடன் பாதியில் நிற்க முடியாது. சரி, நீங்க 100% முழுமையா இருக்கலாம்.
3: புரூஸ், நிக்கோலைய இஸ்ரவேலுடன் ஒப்பந்தம் கையெழுத்திட்டவுடன் துன்பகாலம் துவங்கும். நமக்கு அதிக நேரம் இல்ல. நீங்க
2: ரெண்டு பேரும் பைத்தியக்காரங்க. நீங்க எதிர்கிறிஸ்துவுக்காக வேலை செஞ்சு அவரோட மதிய உணவு சாப்பிட பாக்குறீங்களா? நீங்க அந்த வேலையை பெற போறீங்கன்னு என்ன நம்பிக்கை?
3: எனக்கு ஒரு தொடர்பு இருக்கு.
2: என்ன வேணுமானாலும் பண்ணேன்.

0: ஏய்
1: நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
0: ஒண்ணும் இல்ல.
1: அது உங்க குடும்பமா? இவ என்ன?
0: அவங்க எல்லா தேவாலய உறுப்பினர்கள்.
1: உங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு கவலை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா நான்
0: என் குடும்பத்தை பத்தி பேச விரும்பல.
1: லோயி, நீ என்னையும் ஒரு விஷயம் சொல்லாம இருக்கிற மாதிரி தோணுது. நான்
0: நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிறேன், ஆனா இந்த சாத்தானோட சுற்றி வர்ற விஷயத்துல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ நாளைக்கு உயிரோட இருப்பையா இல்லையான்னு எனக்கே தெரியல.
2: என்ன விஷயம்?
3: என்ன நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல வந்த.
2: ஏமாத்தினதுக்காகவா? நான் விலகிட்டேன், நேரல்ல பிஸியா இருக்கேன். உனக்கு என்ன வேணும்?
3: உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்.
2: ஒரு கண் இமைப்புல எவ்வளவு விஷயங்கள் மாறிடும் பாரு.
3: ஆட்டி, இந்த பிளேன ஓட்டணும் எனக்கு.
2: நீயும் மற்ற எல்லா பைலட்டுகளும் அதுதான் ஆசை. முன்னாடி இந்த வேலைய வேணான்னு நீ எச்சரிச்ச, பைபிள் தூக்கிக்கிட்ட, நீ ஏதோ பண்ணுன.
3: அப்ப எல்லாமே புதுசா நடந்துட்டு இருந்துச்சு. எனக்கு என் உலகமே தலைகீழாயிடுச்சு. என் குடும்பத்தை நான் இடம் நோக்க என்ன பண்ணணும்னு எனக்கு தெரிய.
2: ஆனா என்னிடம் இல்லைங்க. மேலும் ரே, உன்னோட சின்ன பொய் எல்லாம் வதந்திகள் எல்லாம் எனக்கு தெரியும். என்ன விஷயம்? ஆமா, அந்த ஆன்டி கிறிஸ்து. பைபிள் வாசிப்பவர்கள் சொல்வது இதுதானே? அப்படி இருக்க நீ எப்படி இங்க வந்து இந்த வேலையை கேக்குற?
3: ஹாட்டி, தயவு செய்ய, நான் ஒரு பைலட், உண்மைகள் தான் எனக்கு முக்கியம். நாம் ரொம்ப நாளா சேர்ந்து வேலை பார்த்தோம் இல்லையா? அந்த எல்லா காலத்திலயும் நான் யாரையாவது பற்றி வதந்தி அல்லது பொய் பரப்பினேன் என்று உனக்கு தெரியுமா? நான் நிறைய யோசிச்சுட்டு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட எல்லாமே இழந்துட்டேன். ஆனா இன்னும் நான் பறக்க முடியும். நான் ஒரு நல்ல பைலட், நீ அதை தெரிஞ்சுக்க. நான் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு சிறந்த வழி நிக்கோலைக்காக வேலை செய்வதுதான் இந்த நம்புறேன்.
2: நீ உண்மையா சொல்றன்னு எனக்கு நம்பிக்கை ஏட்ட.
3: நான் உண்மையா தான் சொல்றேன். ஆமா, உண்மையா
2: தான். நீ அவனை சந்திக்கணும். நீ அவனை தெரிஞ்சுக்கிட்டா அது அற்புதமா இருக்கும். அவன் எப்போதும் பெரிய நன்மை, உலக அமைதி பற்றி பேசிக்கிட்டே இருப்பான். நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அவ ஒரு கிறிஸ்துவர் போல இருக்கா என்று எனக்கு தோணுது.
1: ஏ க்ளோயி, உள்ளவா. எல்லாம் சரியா இருக்க?
0: நான் உன்னிடம் ஒரு விஷயம் கேட்கணும்.
1: ஆமா, கேள். உட்காரு.
0: இப்ப மாதிரி நேரத்துல உறவுகள் பற்றி உனக்கு என்ன நினைக்கிறாய்?
1: உறவுகளா? என்ன அர்த்தம்?
0: அது காதல் உறவுகள். ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இடையிலானது.
1: நீ உட்கார வேண்டாம் என்று நிச்சயமா நினைக்கிறாயா? அந்த ஆளை தெரிஞ்சுக்கிறேன் போல இருக்கே.
0: விரைவில் போக போற ஒருவரை பத்தி
1: நான் நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்று உறவுகளிலும் கூட. ஒருவேளை கடவுள் உன்னிடம் ஒரு தியாகம் செய்ய சொல்லலாம் க்ளோய். ஒருவேளை கடவுள் உன்னிடம் பக்க விட சொல்லலாம்.
0: அவன் ஒருபோதும் திரும்பி வராமல் இருந்தானோ?
1: நீ அவனிடம் பேசணும்னு நினைக்கல.
4: நீ சொல்வது சரிவா? நன்றி.

0: எந்த ஒரு விஷயமும் நம்ம விட்டு கைவிட்டு போய்விடக் கூடாதுன்னு நான் மனதார நினைக்கிறோம்.
1: நான் பக் வில்லியம்ஸ் தேடி கொண்டிருக்கிறேன்.
0: என்ன
2: என்ன
1: பக் வில்லியம்ஸ் இங்குதான் இருக்கிறாங்க?
0: இல்ல இல்ல, அவர் இங்க இல்ல. ஆறு, உனக்கு என்ன வேணும்? உனக்கு ஒரு கையொப்பம் வேண்டுமா அல்லது வேற ஏதாவது? அதுதான் உனக்கு வேண்டியது. பா சிக்கி, நான் உனக்கு ஒரு அறிவுரை சொல்றேன், சரியா? நீ அவனை வீட்டுக்கு பின்தொடர்ந்த முதப்பெண் இல்ல, அதனால நீ இப்பவே கிளம்பி கல்லூரி பையங்களோட போய் விளையாடு, சரியா? பை, நீ போயிட்டு வரியா?
3: அதை நீ எடுத்துக்க போறியா?
1: அவர்தான்.
3: அவர் யாரு?
1: பக்.
3: பக், இங்க என்ன நடக்குது?
1: ஒண்ணு இல்ல.
3: அந்த ஒண்ணு இல்லக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு க்ளோய்.
1: அவர் நிச்சயதார்த்தம் ஆயிட்டா? அத உனக்கு தெரியாதுன்னு நான் நம்புறேப்பா. அவர் உளுத்தருடன் வாழ்கிற
3: பாப்பா பக்கு நிச்சயதார்த்தம் ஆயில பிரன்.
1: ஆமா, அவர் ஆகிட்டார்.
3: உனக்கு இந்த தகவல் எங்க இருந்து கிடைச்சது எனக்கு தெரியல, ஆனா பக்கு நிச்சயதார்த்தமா இருந்தா அவர் நம்மளுக்கு சொல்லி இருப்பான். ஹலோ,
4: யாரே?
3: ஹே பக், எப்படி இருக்கீங்க?
4: கொஞ்சம் விரக்தியோட இருக்கேன். க்ளோய் அங்க இருக்கா? அந்த வார் நம்ம இடையே ஏதோ தவறான புரிதல் நடந்திருக்கு போல.
3: அது உண்மைதான் என்று நான் சொல்ல.
4: ஏன், அவர் அங்கே நிக்கிறாரா?
3: நிச்சயமா. நீ,
4: உனக்கு இந்த பிரச்சனை என்னன்னு ஏதாவது ஐடியா இருக்கா?
3: இல்ல, உண்மையிலே தெரியல.
4: நான் இதுக்கு முடிவை காண விரும்புவேன். இன்னைக்கு நைட் உங்க வீட்டுக்கு வரட்டுமா?
3: அது நல்ல யோசனை தான்.
4: சூப்பர், நான் இப்பவே வரமா? உங்களுக்கு பிரச்சனை இல்லையா?
3: அது ரொம்ப நல்ல யோசனை.
4: ஏற்கனவே வழியில இருக்கேன்.
3: சரி பேக், நாளைக்கு பேசுனே. இப்போ நான் குளிச்சுட்டு படுக்க போறேன். இனி இரவு

0: ஆஹா சார், வில்லியம்ஸ் இப்படி சந்திக்க நேர்ந்ததுக்கு மன்னிக்கணும். ஆனா இந்த காட்சியை நீங்க ரசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பண்ணே, உங்களை மீண்டும் பார்க்க நல்லா இருக்கு. நாம கடைசியாக சந்தித்தப்போ அது ரொம்ப மோசமான சூழ்நிலையில தான் நடந்தது.
1: ஆமா, அது நடந்தது ரொம்ப மோசமான விஷயம்.
0: அந்த நாளுக்கு பிறகு நீங்க என்னை தவிர்க்கிற மாதிரி எனக்கு தோணுது.
1: இல்ல, நான் ஏன் அப்படி செய்யலாம்? அது என்னவோ எல்லாமே ரொம்ப குழப்பமா இருக்கு. அதாவது எல்லாமே.
0: ஆமா ஆமா, கண்டிப்பா. வெளி உலகமே பதில்கள் தேடி அழைக்கின. இப்போ இந்த உலகத்துக்கு சரியான பதில்கள் கிடைக்கிறது தான் முக்கியமான விஷயம் என்று நீங்களும் ஒத்துக்குவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் ஐநா உலகின் முக்கிய ஊடகங்களை கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்ள முடிவு செய்திருக்குது. உங்களுக்கு இது பிடிக்கலன்னு தோணுது?
1: ஒரு சுதந்திர உலகத்துக்கு சுதந்திர ஊடகம் அடித்தளம் தான். பொறுப்பில்லாத தலைமைத்துவம் ரொம்ப ஈர்க்க மாதிரி தெரியல.
0: இந்த உலகத்துக்கு நானும் நல்லதுக்கு தான் விரும்புறேன். இப்ப வரைக்கும் நீங்க கேட்டது இல்லையா, அதை புரிஞ்சிருப்பீங்க. கடந்த வாரம் நான் ஒவ்வொரு நாடாக பயணம் செய்திருக்கிறேன். நான் நேரே சொல்றேன், நான் பார்த்தது எல்லாமே வேதனை மற்றும் துன்பம் தான். இந்த அளவுக்கு அதிகமான மன அழுத்தத்தை சமாளிக்க மனிதர்கள் உருவாக்கப்படலன்னு தோணுது. மக்களுக்கு ஒரே இயற்கையான எதிர்வினை தான் இதுக்கு இருக்கு. இருக்கு யாரையாவது குறை சொல்லி கண்டுபிடிக்கலாம். இது நம்ம கையில தான் ஸ்பாக்கு. மக்களுக்கு தேவைப்படும் பதில்கள் கிடைக்கலனா அவங்க தானே பதில்களை உருவாக்க ஆரம்பிப்பாங்க. இத பத்தி யோசிச்சுப்பாரு. யாரையாவது வெளுக்க சம்படி தேடி திரியும் உலகம் பதில்கள் தேடி வதந்திகளையும் சண்டையையும் தூண்டும் ஊடகத்தையும் நம்பி இருக்குது. உலக அமைதியும் ஒற்றுமையும் நம்ம கையில இருக்கக்கூடிய ரகசியமா இருக்கலாம்.
1: ஏன் நாரு?
0: ஏன்னா மக்கள் உங்களை நம்புறாங்க. இப்படி ஒரு நேரத்துல அவர்களுக்கு நீங்க தான் தேவை. ஒரு நியாயமான குரல். பயம் சந்தேகம் நிறைந்த உலகத்துல உங்க மாதிரி ஒரு குரல் அமைதிக்கான போராட்டத்துல மிக சக்தி வாய்ந்த ஆயுதம்.
1: நான் மறுத்தா?
0: நீங்க முடியாதுன்னு நினைக்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம்.
1: நான் இதை செய்ய போறேன்றா எனக்கு எந்த செய்தியும் முழுமையாக பதிவு செய்ய முழு சுதந்திரம் வேணும்.
0: நிச்சயமா.
1: மற்றும் எனக்கு முழு ஐநா பாதுகாப்பு அனுமதி வேண்டும். நான் உண்மையை தெரிவிக்க போறேன் என்றா அதற்கு எனக்கு அணுகல் இருக்க வேணும்.
0: திரு பக் வில்லியம்ஸ் அவர்களே, இந்த பொறுப்பை நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். நமக்கு ஒப்பந்தம் ஆகுறதா?

0: ஹே பக், உனக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். நாம இருவரும் இனிமேல் ஒன்றாக சேர்ந்து இணைந்து பணியாற்ற போகிறோம் கேள்விப்பட்டேன். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
1: ஏய் நிக்கோல, ஜிஎன்ஏவை கட்டுப்படுத்துறாருன்னு ஏன் எனக்கு சொல்ல?
0: அது தொடர்புடையது இல்ல. பாரு, இஸ்ரேலும் உனக்கு நான் தரையில இருக்கிற ஆளு. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்ன தொடர்பு கொள்ளும். நம்ம மாதிரி ஆளுகளுக்கு இது ரொம்ப நல்லதா இருக்கும் தெரியுமா? பத்திரிகை நேர்மையும் ஊடக சுதங்காங்க. நிக்கோல, நீ எப்போது ஆசைப்படும் முதலாளி தான் ஆறு.
1: சரி, ஆமா கேளு, நான் அமைதி ஒப்பந்தத்தை பதிவு செய்ய போறேன்.
0: இல்ல, பெண்ணியோட அறிவிப்பு அதுதான் நிகழ்ச்சி. சரிவானே, என்ன நம்பு, இது உன் வாழ்க்கையிலேயே பெரிய செய்தி ஆகும்.
1: இந்த உரை ஏன் இவ்வளவு முக்கியம்?
0: நீ தான் பத்திரிகையாளு, நீயே கண்டுபிடிச்சுவா, பிறகு பாக்கலாம்.

0: இப்போ நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்க?
1: ப்ளோயி, உன்னோட பேசணும்.
0: வேண்டாம், போயிடு.
1: ப்ளோயி, ஹே, நீ என்னோட பேசாம வரைக்கும் நான் போக மாட்டேன்.
0: சரி,

0: அப்பா சொல்லுங்க
1: அண்ணா.
0: பக்கு இங்க இருக்கான், அவன் போக மாட்டேன்னு சொல்றான்.
1: நீ என்ன செய்ய சொல்ல விரும்புற? நான் ஷவர் எடுக்கிறேன், சோப்பு கண்கள்ல போயிக்கு.
0: அவனை அனுப்பி வை.
1: நல்லா பாரு, அவன் என்ன பார்க்க வரல.
0: சரிங்கண்ணா.

0: உனக்கு இன்னும் சரியாக 9 நிமிடங்கள் மட்டும்தான் மீதம் இருக்கிறது.
1: நான் உள்ள போகலாங்க.
0: ஆமா
1: சரி, நாம் இங்க நிக்கிறோம், குளிர்ல உறைஞ்சிடும். க்ளோயி, தெளிவாகவே இங்க ஏதோ ஒரு தவறான புரிதல் இருக்கு.
2: நீங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்க க்ளோயி. எனக்கு புரியற, நாம இருவரும் நல்லா பழகிட்டோம்னு நினைச்சேன். அதாவது நான் உங்களை ரொம்ப பிடிக்கல.
3: நான் மட்டும் இல்ல, வேற யாரும் இருக்காங்களே.
2: என்ன?
3: ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட கிட்ட 8 நிமிஷம் தான் இருக்கு, பேசிக்கிட்டே இருங்க.
2: நான் மட்டும் இல்ல, வேற யாரு என்ற என்ன அர்த்தம்? க்ளோயி, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு உண்மையிலேயே தெரியல.
3: உங்களுக்கு தெரியும் இல்ல, மறந்துடுங்க. உங்க மனைவிக்காரி கவலைப்படுறதுக்கு முன்னாடியே உங்க கிட்ட போயிருங்க.
2: இருங்க இருங்க. என்ன?
3: நான் உங்ககிட்ட இன்று உங்க அபார்ட்மெண்ட்லதான் சந்திச்சேன்.
2: யாரு?
3: கடுப்பு மூடி மீசாய் துணி போட்டிருந்தாங்க. எரிய பிரகாசமான வைர மோதிரம், ஏதாவது ஞாபகம் வருதா?
2: ஐவியா?
3: மிஸ்ஸஸ் ஐவி விஎம்ஸ், நல்லா இருக்காங்க.
2: நான் ஐவியோ வேற யாரையோ நிச்சயதார்த்தம் பண்ணல. அவங்க என் வீட்டுல தங்கிக்கிட்டு இருக்காங்க, அவங்க என் உதவியாளர். இதோட முடிஞ்சிருச்சு.
3: அப்படி என்றா இல்லையா?

0: நான் ரொம்ப முட்டாளா இருக்கேன் போல.
1: அப்படி சொல்லாதீங்க, உங்களுக்கு தெரியும் இது என் தவறுதான். நான் சொல்லி இருக்க வேண்டும் ஆனா சொல்லவில்லை. ஏனென்றால்
0: மன்னிக்கணும்.
1: என் 8 நிமிஷம் எப்படி இருக்கு?
0: உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நேரம் எடுத்துட்டேன்.

0: எல்லாம் சரியா இருக்கு.
1: ஷவர அவங்க வன போறதுன்னு உங்களுக்கு தெரியும். நன்றி அப்பா.
0: இனிய இரவு செல்லம்.
2: அவங்க நேரா கோல்டன் கேட் வர ஒரு படையை அனுப்ப போறாங்கன்னு எனக்கு தெரியும். கவலைப்படாதீங்க, நான் நிகுணையாவ பேசுனேன். அவர் எனக்கு முழு ஐயன்னா அனுமதி கொடுத்திருக்கான். இங்க ஒரு திருப்பம் இருக்கு. எதிர்கிறிஸ்து தன்னை உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியை ஒப்புதல் அளிக்கிறார்.
0: அவருக்கு தெரியவில்லை என்றால் நீ சாட்சிகளை GNN-ல வைக்க திட்டமிட்டு இருக்கிற.
2: நான் செய்யும் எல்லாமும் உலக ஒற்றுமைக்காகத்தான் என்று அவரை நம்ப வைக்க போறேன்.
1: நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்பா.
0: நானும் உங்களுடன் தரையிட்டு உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டாலும் நான் அங்க இருக்க.
2: நன்றி. இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றன. ப்ரூஸ், நான் ஜெபித்து கொண்டிருக்கலே. இதுதான் செல்ல வேண்டிய பாதைன்னு எனக்கு தெரியும். நண்பர்களே, எதிர்கிறிஸ்துவுக்கு நாம் கூட புரிஞ்சு கொள்ள முடியாத சக்திகள் இருக்கலாம். நம் பார்வையால் அல்ல, நம்பிக்கையால் நடக்கும்.
3: வீலிங் சுவரில் நடக்கும் நிகழ்வுகள் எனக்கு கவலை அளிக்கின்றன. பிரிந்த மதங்கள் என்றா பிரிந்த உலகம் தான். இந்த ஆட்கள் தங்களை தாங்களே பிரசங்கிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள். அவர்கள் ஆபத்தானவர்கள்.
4: நீங்கள் ஏன் அவர்களை கைது செய்யவில்லை?
3: நான் அவர்களை சிறையில் போட விரும்பவில்லை. இது ஒரு அடக்குமுறை ஆட்சி அல்ல. வேறு யாரும் காயம் அடைய வேண்டாம் என்பதற்காகத்தான் நான் விரும்புக. சுவர்ல காவலர்களை அதிகரித்தமோ? நீங்க ஏதாவது எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களா?
4: வீலிங் சுவர் ஒரு முக்கியமான சின்னம். ஆயிரக்கணக்கான மக்கள் அதற்காக கூடி வந்துள்ளன.
3: அப்படியா? உலகம் அதிர்ச்சியில உள்ளது திரு பிளாங்க். மில்லியன் கணக்கானோர் மறைஞ்சுட்டால எந்த நியாயமான விளக்கமும் இல்ல. மக்கள் ஏதாவது காரணம் பிடிக்க முயற்சிக்கிறாங்க. அவர்களுக்கு நம்பிக்கை அளிப்பது நம்முடைய கடமை.
4: எப்படி நிக்கோல?
3: ஆவிக்குரிய ஒற்றுமையை உருவாக்குவதன் மூலம் நிச்சயமா. ஒரே உலகமகா, உரிமை, ஒற்றுமை மற்றும் அமைதி. இது எப்படி ஒற்றுமையை உருவாக்கும்?
4: ஆம் திரு ஜனாதிபதி.
3: ஓய்வட. அப்புறம் பக் வில்லியம்ஸ் அறிக்கை எனக்கு கொடு.
4: உடனே ஐயா.
3: மக்கள் இப்போது அதை ஏற்க தயாராக இருக்கிறார்கள் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது. ஒற்றுமையான உலகளாவிய சமூகம், உலகம் நம்ம பின்தொடர்ந்து அமைதிக்கு வரும். மேலும் இந்த மனிதர் அவர்களுக்கு வழிகாட்டுவார்.
2: சரி, இன்னும் ஒரு கை. சாரி, இது ஒரு வேடிக்கையானது.
1: இத இன்னொன்று நினைக்கிறேன். சரி
2: சாரி.
1: நீங்க உங்களுக்கு குக்கி சாப்பிட ஆசையா இருக்கா?
2: ஆமா, ஏன் நான் அப்படி தெரிகிறேனா?
1: அது ரொம்ப மோசம்.
2: அணிந்து கொள். இதோ ஆரம்பிக்கிறோம், இதோ ஆரம்பிக்கிறோம்.
5: அட,
1: நான் பாக்குதோ, அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஓ, மாட்ட பாரில். ஆமா
2: ஆமா, எல்லாவற்றையும் வைத்துக் கொள்வேன் என்று நினைக்கிறேன். சும்மா சொன்னேன். இதோ உனக்கு
1: நம்பரி. ஆஹா,
2: சரி, இங்குதான் நான் விடைபெறுகிறேன். ஏய், தெரியுமா, எனக்கு வேற வழியே இல்ல.
4: நான் தெரியும் பார், நம்மிட இன்னும் நம்முடைய படங்கள் இருக்கின்றன இல்லையா?
2: ஆமா.
4: நான் உன்ன நினைச்சிருக்கான். டேய், பரவாயில்ல மெண்டி.
0: அவர் நன்றாக இருப்பார்.
4: கவனமா இரு அம்மா.
5: நிச்சயமா நான் கவனமா இருப்பேன்.
4: கவனமா இருப்பா, நீங்க நிஜமாகவே எனக்கு பெறுவ. நான் உன காதலிக்க
5: நானும் உன காதலிக்கிறேன் ஏஞ்சல்.

0: வணக்கம், நீங்க இப்ப நல்லா இருக்கீங்களா?
1: வா, ஒரு காஃபி குடிக்கிறா.
0: நிச்சயமாக நான் ஒப்புக்கொள்கிறேன், நீங்க சொல்வது முற்றிலும் உண்மைதான். சரி
2: சரி, வாங்க, இதோ நம்ம வந்தாச்ச. நல்லதே.

0: என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
1: நான் என்ன கிடைக்கும்னு பார்ப்பதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: கவனமா இரு.

0: அருமை, உன் பேச்சு நல்லா இருந்தது.
1: பென்யூடா அந்த மாற்றங்களை ரொம்ப விரும்பினார்.
2: அது கேட்டு எனக்கு சந்தோஷம்.

0: மைக்கு
1: கேப்டன் ஸ்டீன், நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா?
2: நான் ஹார்டிய தேடிட்டு இருந்தேன், நம்முடைய வருகை நேரத்தை அவளுக்கு சொல்லணும்னு நினைச்சேன்.
1: இந்த தர்கா உங்களை பத்தி ரொம்ப உயர்வா பேசுகிறார். அவ எனக்கு சொன்னாங்க நீங்க ஒரு காலத்துல சேர்ந்து வேலை பாத்தீங்களா?
2: ஆமாயா, அது சரிதா.
1: அந்த பழைய உறவு அது வேலை இடத்தை தாண்டி போனதா?
2: மன்னிக்கவும்,
1: உலகெங்கும் பல தகுதியான பைலட்டுகள் உள்ளனர். அவள் உங்களை சரியான காரணத்திற்காகவே தேர்வு செய்திருக்கிறாள் என நம்புகிறேன்.
2: நம்முடைய பழைய உறவை பற்றி கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல, அது வேலை இடத்தை தாண்டி போகவில்லை.
1: நல்லது. எல்லாரும் எங்க நிக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும்.
2: ஆமரியா,
1: கேப்டன், நீங்க அந்த
2: மணிக்கவோ
1: நம்முடைய வருகை மேரம், நான் இப்போதே ஹெட்டிய பார்க்க போகிறேன்.
2: நிச்சயமா, மன்னிக்கவும், நான் மறந்து விட்டேன்.
1: கேப்டன் ஸ்டீல், நீங்க நலமா?
2: நான் நலமா இருக்கிற.
1: நல்லது. இந்த விமானம், இது உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப இருக்கிறதா?
2: ஆமா ஐயா, இது அற்புதமா இருக்கிறங்க.
1: மிக்க நன்றி கேப்டன். அப்புறம் இன்னொன்று கேப்டன், அப்புறம் இன்னொன்று கேப்டன். நீங்க எங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி.
2: வந்தரேயா, இங்கே இருப்பது நல்லது.

0: ஏ உள்ளே மாறுமார், எப்படி பண்ணதே நீங்க கண்டுபிடிச்சியா?
1: ஆமா, எனக்கு அப்படிதான் தோன்றுகிறது. இணைப்புகள் உங்களை பேச வைக்கும்.
0: சரி சரி, இப்ப ஆரம்பிக்கிறா. மெசியாவை எதையும் உடைக்காம குத்தப்படுவா. மருத்துவ பதிவுகளை காட்டுகின்றன. நிக்கோலே 6 வயதில் இருந்த போது ஒரு விவசாய இயந்திரம் மூலம் அவ மார்பில் குத்தப்பட்டது. ஆனா ஒரு எலும்பும் உடையவில்லை. மேசியா சிறு வயதுல எகிப்துக்கு பயணம் செய்வார். இதுதான் பெஞ்சூடாவின் பெரிய அறிவிப்பின் பொருள். அவர் நிக்கோலே தான் மேசியா என்று அறிவிக்க போகிறார். அதனால்தான் நிக்கோலா என்ன இங்க வர சொல்லார். இந்த உரையை பிரபலப்படுத்த என்னை பயன்படுத்துகிற
1: இல்ல இல்ல, இங்க நாம் ஏதோ ஒன்று தவறு வித்தோம். இது பென்ஜூடாவின் உலை. அப்படி என்ற நானேனோ நிக்கோலே ஸ்டீவ் பிளாங்க அதை எழுதியதற்காக நன்றி சொல்வதை ஏன் கேட்டேன்?
0: அல்லது மறுபடியும் எழுதியதற்காக? மேசியா எதையும் உடைக்காம குத்தப்படுவார். அது இயேசு கிறிஸ்துவே என்று நாம் எல்லாம் அறிமோ. அவர் சிலுவையில தொங்கும் போது அவரை குத்தினாருங்க.
1: பெஞ்சூடா இயேசு கிறிஸ்துவே மேசியா என்று அறிவிக்க போனார். அவர்கள் உரையை மாற்றி விட்டாரு. அவர்கள் பெஞ்சூடாவை அதை வாசிக்க எப்படி வைப்பாங்க?
0: நிக்கோலேயின் கட்டுப்பாட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம் பெஞ்சூடாவை அடைய விழுவுள்.
1: அதுக்கப்புறம் என்ன? அவனுக்கு இவ்வளவு பேரும் அவன் கட்டுப்பாட்டிலோ அல்லது ஏதோ மாயையில இருக்கிறார்களோ, நீ என்ன பெயர் வைத்தாலும் பரவாயில்ல. இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. நீ என்ன செய்ய முடியும்?
0: நான் எதுவும் செய்ய முடியாது. ஆனா கடவுள் முடியும். அதை உடைக்கும் ஒரே சக்தி கடவுளின் சக்தி தான்.
1: ஆனா எப்படி?
0: நாம் பெஞ்சூடாவை கடவுளின் வார்த்தையுடன் நேரில சந்திக்க வைக்க வேண்டும்.
1: பக்கு,
0: நாம் அவனை சாட்சிகளிடம் கொண்டு போக வேண்டாம்.
2: நம்பி
1: பக், உன்னை பார்க்க நம்மது.
0: ஸ்டீவ், கேள், எனக்கு ஒரு உதவி. நான் அழுத சுவருக்கு போக வேணும்.
1: ஏ,
0: அந்த 2 ஆர்வல் சுவர்ல இருக்கிறான்ல கேள், அவர்கள் நிக்கோலாய்க்கு ஒரு பிரச்சனை என்று எனக்கு தெரியும். நான் அவர்களை மதிப்பிழக்க செய்ய முடியும்னு நினைக்கிறேன். நான் அவர்களை அங்கிருந்து போக வைக்க முடியும்னு நினைக்கிறேன்.
1: சரி, எனக்கு இது பிடிக்குங்க. எனக்கு அது மிகவும் பிடித்திருக்கிறது. ஆனா நான் என்னால அதை செய்ய முடியாது. உனக்கு கூட இல்ல, அதற்குள் நுழைய அனுமதி இல்ல.
0: ஓ ஸ்டீவ், வாருங்க.
1: இல்ல இல்ல, பாருங்க, நிக்கோலாய் அனைவர் நலனையும் நாடுகிறார். அவர் அதை பிரிக்காம ஒன்றிணைக்க நினைக்கிறார். நீங்கள் அந்த ஆட்களுக்கு கவனம் கொடுக்க கொடுக்க அவர்கள் நிலைமையை இன்னும் மோசமாக்குவார்கள். இது அது இங்கேயே இருக்கிறது. உலகம் இந்த திசையில தான் சென்று கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் ஒரே வதோ. ஓ சே, அதை பற்றி படிக்க கூட நினைக்காத.
3: நான் உங்களுக்கு படிக்கலாமா? உங்கள் மனம் கலங்க வேண்டாம்.
1: நீங்களும் கடவுளை உறுதியா நம்புகிறீர்கள், அதே போல் என் மீதும் நம்பிக்கை வையுங்கள்.
3: என் தந்தையின் வீட்டில் பல மாளிகைகள் உள்ளன. அது இல்லை என்றால் நான் உங்க கிட்ட சொல்லியிருப்பார். நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை தயார் செய்வேன். நான் போய் உங்களுக்காக இடம் தயார் செய்தால் மீண்டும் வருவேன்.
0: மணிகம்,
4: நான் உடனே திரும்பி வருக. பக் எனக்கு உங்களை எங்கே காணலாம்னு சொன்னா, ஆனா இப்போ உங்களுக்கு நிறைய வேலை இருக்கிற மாதிரி தெரிகிறது. அதை நான் சுருக்கமா சொல்றேன். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி என்றால் அதன் அர்த்தம் என்னவென்றால்,
3: நாம் இருவரும் தவறான முடிவுக்கு வந்துவிட்டோம் போல இருக்கிறது.
1: மன்னிக்கவோ, மன்னிக்கவோ.
4: எனிவே, நான் மன்னிக்கவோ.
3: பிரச்சனை இல்ல, நீங்க ரொம்ப வலுவான பாதுகாவலியாக இருக்கிறீர்கள். நம்ம எல்லாருக்கும் தனித்தனி திறமைகள் இருக்குது போல.
4: சரி சரி, இவங்க எல்லாத்தையும் நம்புறீங்களா?
2: ஆமா அவ நம்புறேன்.
4: மாய சுத்திரமா?
3: இது மாயா இல்ல, நம்பிக்கலா.
4: நீங்க அந்த நம்பிக்கைய பைபிள் படிச்சுதான் பெறுவீங்களா?
3: படிப்பது மட்டும் இல்ல, நம்புறதும் முக்கியம். என் அம்மா சொன்ன மாதிரி நம்பிக்கை என்பது ஒரு தேர்வு. அது மனசுல இருந்து வருது, அதனால் நம்பணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்புவீங்க, இல்லை என்றா இல்ல.
4: ஆமா, அது எனக்கு ஒருபோதும் பலமான விஷயமா இருக்கல, அதனால். ஆனா பாருங்க,
3: நன்னா அதிர்ஷ்டம் இருக்கட்டும்.
4: நன்றி.
3: அது பற்றி மன்னிக்கலாம். நான் போய் உங்களுக்கு இடம் தயார் செய்தால் திரும்ப வந்து உங்களை என்னிடம் சேர்த்துக் கொள்வேன். நான் இருக்கும் இடத்துல நீங்களும் அங்கே இருக்கலாம். அது

0: மன்னிக்கவும், ரபி பென் யூதா.
1: ஆமா,
0: வணக்கம். என் பேர்
1: பக் வில்லியம்ஸ். உங்களை உலகமே யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு.
0: நான் பேசலாமா என்று நினைக்கிறேன்.
1: உங்களுக்கு நான் என்ன செய்ய?
0: இது பற்றி, சுவர்ல இருந்த அந்த இரு ஆண்கள் பற்றி.
1: அவர்கள் ஆபத்தானவர்கள்.
2: யா,
1: அவர்கள் மதத்தின் மூலம் உலகத்தை பிரிக்க விரும்புகிறார்கள். இது சரியில்லை. வானம் இல்ல, நரகம் இல்ல, நான் தான் மட்டும் இருக்கிறான். மூட நம்பிக்கை உள்ள மத தீவிரவாதம் உலகத்தை இன்னும் பிரிக்க அனுமதிக்க கூடாது.
0: ஆனா இந்த ஆண்கள் மிகவும் முக்கியமானதை சொல்றாங்க என்று நம்பும் பலர் இருக்கிறாங்க. மேலும் நிக்கோலை ஏதோ ஒன்றை மறைத்திருக்க வேண்டும் என சொல்கிறாங்க.
1: அது முட்டாள்தனமானது. நிக்கோலை ஏன் அப்படி செய்வா?
0: ஆனா ரப்பாய், இந்த உலகத்துல அந்த மாதிரி ஒரு சிறிய வதந்தி காட்டு போல் பரவிவிடும். அதை எத்தனை பேர் நம்புவார்கள் சொல்ல முடியாது. அதனாலதான் நீங்க சுவருக்கு வந்து அவர்களிடம் பேச வேணும் என்று விரும்புகிறேன். உங்கள் மத அறிவும் மரியாதையும் உலகிலேயே மிக உயர்ந்தது. இந்த ஆண்களை யாராவது மறுக்க முடிந்தா அது நீங்கள் தான். நீங்கள் அவர்களை கேள்வி கேட்கலாம். அவர்கள் பதில் சொல்ல முடியாம தடுமாறினா, அல்லது தங்களையே எதிர்க்கும் பதில்கள் சொன்னா, அந்த அனைத்தையும் நான் வீடியோல பதிவு செய்து உலகம் முழுவதும் GNN பார்வையாளர்கள் பார்க்கும் வகையில் காட்டுவேன். ரபாய், இத நிக்கோலைக்கு ஒரு பரிசாக நினைத்துக் கொள்ளுங்க. இப்போ நிக்கோலைக்கு கவலைப்பட வேண்டியவ இந்த சில தீவிரவாதிகளை விட இன்னும் முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. இந்த ஆண்கள் தங்களது நோக்கத்திற்கு விய தியாகிகள் ஆகும் முன் அவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்துவோம்.
1: நிக்கோலைக்கு உங்களை போன்ற ஒரு நண்பர் இருப்பது ஒரு அதிர்ஷ்டம்.
3: இவரை எனக்கு தெரியும், இவர் விட்டுக் கொடுக்க மாட்டாரு. விமானங்கள் விழும் போதும் இஸ்ரேலில் இருந்து நேரலை செய்யும் நபர் இவர.
4: அதனாலதான் அவர் நம்முடன் இருக்கிறார். மக்கள் அவரை விரும்புகிறார்கள். அவரது செய்தி வளங்கள் மக்கள் அமைதி செயல்முறையை புரிஞ்சு கொண்டு ஏற்க உதவும்.
3: அவர் இன்றே நிடம் வந்தார். அவர் விலாப்ஸ் வட்டிற்கு செல்ல அனுமதி வேண்டும் என விரும்புகிறார். அவர் சாட்சிகளை மதிப்பிழக்க செய்ய விரும்புக.
4: அவர் அதை செய்ய முடியும் என்று நான் நினைத்திருங்க. GNN ஒளிபரப்புகளுக்கு 24 மணி நேர கண்காணிப்பாளர்கள் வேணும். விலாப் சுவற்றில் இருந்து வரும் எந்த ஒரு காட்சிக்கும் உடனடி அறிவிப்பு வேண்டும். போல ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி கொடுக்க. விலாப் சுவற்றுக்கு எதிராக தீவிரவாதிகளின் மிரட்டல்கள் காரணமாக அங்கு அனுமதியின்றி நுழையும் யாரும் உடனடியாக சுடப்படுவார்கள்.
3: சரி, அது இருந்தா பக் வில்லியம்ஸும் அங்கு போக மாட்டார்.
0: மீதமுள்ள
3: பாதையையும் அவர்தான் நடத்துவா. நீ பென்யூதா வாங்க கொண்டு போ, மீதத்தை நான் பாத்துக்கிறேன்.
5: அதோடு நான் குளோயிடம் உங்களை கவனித்துக் கொள்வேன் என்று சொன்னேன்.
0: உண்மையா? நான் அவளிடம் உங்களை கவனித்துக் கொள்வேன்னு சொல்ல.
5: உண்மையா?
0: கேளுமே, உங்கள் மனைவியையும் மகனையும் இழந்த பிறகு நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் என்று எனக்கு உண்மையில் தெரியவில்லை. ஆனா குளோயி உங்களை பத்தி மிகவும் கவலைப்படுகிறாள் என்று எனக்கு தெரியும்.
5: அது விடுவதை ஏற்கவே கடினமாக இருக்கிறது. நீங்களும் புரிந்து கொள்வீர்களே. ஆனா நான் சரியா இருக்க போறேன்.
0: வாங்க ஜெபிப்போம். கடவுளே, சில விஷயங்களை புரிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் மிகவும் கடினமாக இருக்கிறது. உங்கள் விருப்பத்தை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. மேலும் நீங்கள் விரும்பும் காரியங்களை செய்ய நம்பிக்கையும் பலமும் எங்களுக்கு அளியுங்க. அனைத்தையும் சிறப்பாக கட்டுப்படுத்துவதற்கு உங்களுக்கு நன்றி. உங்க மகனின் பெயரில் ஜெபிக்கிறோம். ஆமா
5: ஆமா.
2: ஹலோ,
6: ஏ நான் தான்.
2: ஹாய் பக், உன் குரலை கேட்கும் போது மிகவும் சந்தோஷமா இருக்கு. நீங்கள் எல்லாரும் நன்றாதே இருக்கிறீங்களா?
6: ஆமா ஆமா ஆமா, நான் நன்றாதே இருக்கோம். பாரு, இங்க இப்பதான் இருட்டு ஆரம்பிக்குது. நான் சொல்ல வருவது, நான் உன்ன மிஸ் பண்றேன். நீங்க இருக்கீங்களா?
2: ஆமா ஆமா, இன்னும் இங்கதான் இருக்கேன்.
6: சரி, நான் இன்னும் வேலிங் வாலுக்கு போக போறேன்.
2: நீ முடியாது, ஐனா யாராவது நெருங்கினா சுடப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
6: ஓய், கவலைப்படாதா, கடவுள் என்ன காப்பாச்சுடா. வேணும் பிரார்த்தனை போல.
2: நான் பண்ணிட்டேன், உன்னை வீட்டுக்கு அழைத்து வர சொல்லி அவரிடம் கேட்டேன். நான் உண்மையிலே உன்னை மிஸ் பண்றடா.
6: நானும் அதே மாதிரி. கவனமா இரு.

0: நீ வந்ததுக்கு சந்தோஷம். அது
1: நாம் சீக்கிரம் போனோம்னா அவங்க பொய்ய சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வரலாம்.
0: வாங்க போகலாம்.

0: தயவு செய்து நிற்கிற, நான் திரும்பி வருவர நீங்க தயவு செய்து இதே இடத்திலேயே பொறுமையாக காத்திருக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: நிறுத்து, உன் அடையாள அட்டை காட்டு.
0: நான் ஜிஎன்எல்ல இருக்கிற, நான் நிக்கோலை கார்பேத்தியாவுக்காக வேலை பாக்குறேன்.
1: இல்ல, எங்களுக்கு கடுமையான உத்தரவு இருக்க, யாரும் உள்ள போக முடியாது.
2: எனக்கு பலங்கொடு கடவரே.
3: நீங்க ஆண்டவரின் நம்பிக்கையில நடக்க வாழ்த்துக்கிறேன்.

0: என்ன போன்ற ஒரு பாவியையும் தேடி வந்து நீ தெடுத்த அந்த மிகவும் அற்புதமான மற்றும் இனிமையான தெய்வீகமான திருவருள் ஒலியானது எவ்வளவு மகத்தானது என்பதை நான் உணர்கிறேன்.
1: முன்பு ஒரு காலத்துல, வெகு காலத்துக்கு முன்னால் நான் எப்படி இருந்தேன்னா,
2: வழி தவறி எங்கோ தொலைஞ்சு போனவன் நான். ஆனா இப்போது மீண்டும்
1: கண்டெடுக்கப்பட்டிருக்கிறேன்.
0: ஆழத்திலையும் என் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலையும் உண்மையான அன்பையும் நீதியையும் கற்றுக் கொடுத்தது இறைவனுடைய அளவற்ற கிருபைதான் என்று நான் ஆழமா உணர்ந்து பார்க்கிறேன். சாம், இந்த மேன்மையான கிருபையானது என் வாழ்க்கையின் கடினமான பாதைகளில் எனக்கு நல் வழிகாட்டியாக இருந்து என் மனதிற்கு தேவையான அமைதியையும் தெளிவையும் தந்து என்னை இன்று இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது என்பதை நான் இங்கே மிகவும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஒரு வீடு கட்ட என்னை தேர்ந்தெடுத்த
3: அவர் சொன்னார், இப்போது கவனமாக இரு, ஏனெனில் ஆண்டவர்
4: நான் தெரியும், அவர் ஆங்கிலத்தில் பேசுகிறார்.
3: நீங்க பொய்யான தீர்க்க தரிசிகள், கடவுளின் ராஜ்யத்தின் ரகசியங்களை தெரிந்து கொள்கிறோம் என்று கூறுகிறீர்கள்.
5: கடவுள் ஒவ்வொரு செயலையும் தீர்ப்புக்கு கொண்டு வருவார். வென் யூதா, ஒவ்வொரு மறைஞ்சிருக்கும் விஷயத்தையும் அது நல்லதா கெட்டதா என்றாலும் அவர் தீர்ப்பார். நான் ஆண்டவர் இதயத்தை ஆராய்கிறேன், மனதை சோதிக்கிறேன், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் வழிகளின் படி அவன் செய்த செயல்களின் படி கொடுப்பேன். நான்
3: என் இளமையிலிருந்தே கட்டளைகளை பின்பற்றியுள்ள
5: நியாயப்பிரமாணத்தின் செயல்களால் எந்த மனிதனும் அவருடைய பார்வையில நீதிமானாக இருக்க முடியாது. கருணையால் நீங்கள் விசுவாசத்தின் மூலம் ரட்சிக்கப்பட்டுள்ளீர்கள். இது உங்களுக்காக அல்ல, இது கடவுளின் பரிசு. செயல்களால் அல்ல, யாரும் பெருமைப்பட முடியாதபடி.
6: புரிஞ்சுவிட்டது, எனக்கு புரியவில்லை.
7: நாம் தூதர்களா இருக்கிறோம், கடவுள் தன் வேண்டுகோளை எங்களின் மூலம் வைக்கிறாரன.
8: இது ஜிஎம்என், நாம் தொழில்நுட்ப சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கிறா, தயவு செய்து காத்துட்டோம்.
7: கடவுளுடன் ஒற்றுமை அடையுங்க. பாவம் இல்லாதவரான அவரை நமக்காக பாவமாக்கினார், ஒஸ்த அவரில் நாம் கடவுளின் நீதிமான்களாக மாறுவோம்.
9: கடவுள் உலகத்தை இவ்வளவு நேசித்ததால் தன் ஒரே மகனை கொடுத்தார். அவரை நம்புகிறவர் எவரும் அழியாமல் நித்திய ஜீவன் பெறுவார்கள். உலகத்தை தண்டிக்க தம் மகனை கடவுள் உலகில் அனுப்பவில்லை, அவரின் மூலம் உலகம் ரட்சிக்கப்படவே அனுப்பினார். மகனில் நம்பிக்கை வைக்கும் ஒருவர் தண்டிக்கப்பட மாட்டார், ஆனால் நம்பாதவர் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டவராக இருக்கிறார், ஏனெனில் அவர் கடவுளின் ஒரே பிறந்த மகனின் நாமத்தில் நம்பவில்லை.
10: இறைவனுடைய குமாரனாகிய இயேசுவின் பரிசுத்த நாமத்தில்,
9: அவர் கிறிஸ்தே
11: இயேசுவோ.

0: எப்படி நடந்தது?
1: அது பைத்தியமா இருந்தது. நான் சாட்சிகளை டிவியில பார்த்தும் போது எனக்கு எதுவோ உணரவில்லை.
2: என்ன?
0: நான் குளோயிடம் பேசுறேன். ஒளிபரப்பு துண்டிக்கப்பட்டது, யாரும் அதை பார்க்கவில்லை.
1: அது என்ன இருக்கோ?
0: ஆனாலும் குறைஞ்சபட்சம் பெண் உண்மையை கேட்டிருக்க வேண்டும் இல்லையா?
1: பேசும் முன் சென்றார்.
0: தெரியாதுண்ணா,
1: நான் அவரிடம் பேசுவதற்கு முன்பே அவர் போய்விட்டார்.
0: சரி, இப்ப அது கடவுளின் கையில் இருக்கிறதே.

0: ஏய், உன்னை திரும்ப வந்ததை பார்த்ததுல சந்தோஷம். நீ சாப்பாடு தேவைப்படுவாயே நினைக்கேன்.
1: நன்றி, நான் தயார்.
0: நப்பைய கடவுளுத்தால?
2: அப்படி என்றால் அவரிடம் சொல்லு.
3: அன்புள்ள கடவுளே, உங்களுக்கு எதிராக பாவம் செய்ததற்கு மிகவும் வருந்துகிறேன்.
0: தயவு செய்து என்ன மன்னிங்க.
2: நான் சரியானதை செய்ய விரும்புகிறேன்.
4: இயேசுவே,
0: நன்றி.
2: எனக்காக இறந்ததுக்கு நன்றி.

0: ஏசுவின் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி ஏசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2433.

0: கர்த்தர் தந்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3:10.
1: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து
0: கொண்டபடியினால்
1: பூமியில்
0: குடியிருக்கிறவர்களை
1: சோதிக்கும்படியாக
0: என்ன செய்யப்போ வரப்போதான் சோதிக்கும்படியாக
1: பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு
0: தப்பும்படி
1: நானும் உன்னை காப்பேன்.
0: நான் உங்களை காப்பேன். பொறுமை குறித்து சொல்லியிருக்காரு. அதை நம்ம காத்துக்கொள்ளுமானா வரப்போற சோதனை காலத்தில் நினைச்சுவாரு. அவர் நம்மளை தப்பும்படி காக்க அவரு வல்லவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம வசந்த கத்துடி பொறுமை குறித்து சொன்ன வசந்த நம்ம கை கொண்டு நடக்கணும். சோதனை காலத்துக்கு உங்களை நினைச்சுவாரா தப்பும்படிக்கு நானும் உங்களை காப்பேன். சோதனை காலம் வரப்போகுது. அது தப்பும்படி தேவன் நம்மளை காப்பாரு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனைகளை போராட்டு வரும். அதுக்கு நம்ம தப்புனா நம்ம என்ன செய்யணும் தான் பார்க்க போறோம். சோதனை காலத்தை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம கர்த்தரோடு ஒவ்வொரு நாளும் இணைஞ்சு வாழும்போது எந்த சோதனை நம்மளை என்ன செய்ய முடியாது மேற்கொள்ள தேவன் விடமாட்டார். சோதனை காலத்துல பிரச்சனை வரும்போது தேவன் நினைச்சுவாரு நம்மளை பாதுகாப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. அது மட்டும் ஆசைப்பா சோதனை காலத்தில்
1: பூமியில் குடியிருக்கிறவர்களை
0: குடியிருக்கிறவர்களில்
1: சோதிக்கும்படியாக
0: என்ன செய்றாரா சோதிக்கும்படியாக
1: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
0: வரப்போகிற
1: சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்.
0: நான் உங்களை காப்பேன். ஹலேலூயா. பூச்சக்கரத்தில் வருகிற சோதனைக்கு நான் தப்பும்படி நான் உன்னை காப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்காரு. ஹலேலூயா. நம்ம எதை பிரிச்சோ சோர்ந்து போகண்ட பஞ்சவருன்றாங்க என்னென்னமோ வரலன்னு சொல்றாங்க. ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களை சோதிக்கும் போது சோதனையில் வரையும் போது நான் உங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்யற ஆண்டு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த காரியம் எப்படி வருமா லூக்கழுசு விசேஷத்தில் வாழ்க்கை கேட்ட 21:35.
1: பூமியிலெங்கும்
0: குடியிருக்கிற
1: அனைவர் மேலும்
0: பூமி எங்கும் இந்த குன்னூர்ல மட்டும் இல்ல நீரில் மாத்திரல பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும்
1: அது ஒரு கண்ணியை போல வரும்.
0: அது எப்படி வருமா ஒரு கண்ணியை போல. பூ இந்த இந்த மிருகத்து கண் வைக்கிறாங்க பறவைகள் கண் வைக்கிறாங்களே அந்த கண்ணியை போல வரும். பூமியின் மீது குடியிருக்கிற எங்கும் எல்லார் மேலும் அது ஒரு கண்ணி. அந்த கண்ணியில மிதச்சக்கூடாது அகப்படக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை மிருகங்கள் அகப்பட்டுருது பறவைகள் அகப்பட்டுருது வேட்டி அடி கொண்டு போயிடுறாங்க. அதே மாதிரி பிசாசு என்ன செய்வான் எல்லார் மேலேயும் கண்ணி வைப்பான். அவருடைய கண்ணிக்கு என்ன செய்யக்கூடாது அகப்படக்கூடாது. நம்ம தப்பிச்சு தப்பிக்கணும் என்ன செய்யணும் அதான் ஆண்டு சொன்னார். கொஞ்ச காலத்தருடைய கோபம் பற்றியறி அண்டி கொள்ற யாவரும் பாக்கியவான். அவர் கத்திரம் அண்டி கொள்ள வேண்டும். அந்த கண்ணிக்கு நான் அப்பதான் நம்ம என்ன செய்ய மாட்டோம் அகப்படவே மாட்டோம். வாசித்து பாருங்களேன் சங்கீதம் 2:12.
1: குமாரன் கோபம் கொள்ளாமலும்
0: காலங்கள் வந்துச்சு. குமாரன் கோபம் கொள்ளாமலும்
1: நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு
0: பரலோகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அந்த வழியில அழியாமல் இருக்கும்படிக்கு
1: அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே
0: அவருடைய கோபம் பற்றி எரியும்.
1: அவரை அண்டி கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள்.
0: அவரை முழுமையா என்ன செஞ்சிடணும் அவர் அண்டி கொள்ள வேண்டும். ஹலேலூயா. இப்ப பிசாசு கண்ணி போல எல்லார் மேலேயும் கண்ணி பூமி மீது குடியிருக்கிற எல்லார் மேலையும் கண்ணி விடுவான். அவன் கண்ணிக்கு தப்புனா நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து முழுமையா என்ன செஞ்சிடணும் அண்டி கொள்ள வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. லூக்கான் சுவிசேஷம் 21:26.
1: வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும்.
0: ஆதலால்
1: பூமியின் மேல் வரும் ஆபத்துகள் பயந்து எதிர்பார்க்கிறதினால்
0: என்னாவோ பயந்து எதிர்பார்க்கிறதினால்
1: மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும்.
0: மனுஷருடைய இருதயம் என்ன செய்யும் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். நமக்கு யார் இருக்கிறாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்ய வேண்டிய அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி இருக்கிறாரு நமக்கு அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக இருக்கிறாரு. நம்ம பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை சங்கீதக்காரர் ஒருத்தர் சொல்றாரு நான் வந்தடைய தக்கதா கண்மலையா இரு நான் எந்த வந்தாலும் உங்களிடத்துல வந்து அடைக்கலம் புகுந்துக்கலன்னு சொல்றேன். அந்த அளவுக்கு நம்ம கர்த்தர நெருங்கி ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு வாசிப்பா.
1: பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக,
0: பூமியில் குடியிருக்கிற சோதிக்கும்படியாக,
1: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்,
0: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
1: வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி,
0: சோதனை காலத்தில் தப்பும்படி
1: நானும் உன்னை காப்பேன்,
0: நான் உன்னை காப்பேன். அப்ப நம்ம எப்படிலாம் இருந்தா கர்த்தர் நம்மளை காப்பாரு அப்படிங்கிற நம்ம தியானிக்க போறோம். முதலாவது பாக்குறோம் சங்கீத புஸ்தகம், நம்ம ஆசிக்க கேட்ட சங்கீதம் 32:6.
1: இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில்,
0: சகாயம் இப்ப நமக்கு சகாயம் கிடைக்கும் காலத்தில்,
1: பக்தி உள்ளவன் எவனும்,
0: பக்தி உள்ளவன் எவனோ
1: உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்,
0: உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்.
1: அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும்,
0: மிகுந்த ஜலப்பிரகம் வந்தாலும்
1: அது அவனை அணுகாது,
0: அது அவனை அணுகாது. மிகுந்த ஜலப்பிரகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. உலகத்துல பயங்கரமான துன்பங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் வந்தாலும் அது என்ன செய்ய, அவனை என்ன செய்ய, பக்தி உள்ளவன் தம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அனுச்சுவாரு. அன்று மிகுந்த சல பிறந்தால் அதே அது அவனை அணுகாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துட்டும், எவ்வளவு பெரிய சல பிறகா வந்தாலும் நம்மளை அது அணுகவே அணுகாது. நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை நோக்கி எப்போதும் விண்ணப்பம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும், செபித்து கொண்டே இருக்க வேண்டும், துதிச்சு கொண்டே இருக்க வேண்டும். எப்போதும் நம்ம கர்த்தரோடு இணைந்து வாழ வேண்டும், எப்போதும் செபிக்கிறவங்களா இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து போகாம எப்போதும் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜெபத்தை விட்டுட்டேன்னா நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. பக்தியிலும் தம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ண மிகுந்த சில பிறந்தார் அணுகாத அவர் என்ன செய்வாரா, என்ன செய்வாரு, நம்மள காத்துக்கொள்ள வாசிங்க. தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு இது, அதுதான் நீங்க கவனிக்கணும், கவனமா கவனிக்கணும். வாசிப்பாசிங்கதான் 6.
1: இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில்,
0: சகாயம் கிடைக்கும் காலத்தில்
1: பக்தி உள்ளவன் எவனும்,
0: பக்தி உள்ளவன் எவனும்
1: உமை நோக்கி விண்ணப்பம் செய்வான்.
0: பக்தி உள்ளவன், பக்தி உள்ளவன் வேற எங்கேயும் போக மாட்டான், அங்க தேடி இங்க தேடி போக மாட்டான். பக்தி உள்ளவன் எவனும் உமை நோக்கி விண்ணப்பம் செய்வான்.
1: அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும்,
0: மிகுந்த சலப்பறை எவ்வளவு சலப்பறை வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு கண்ணீர் வந்தாலும்
1: அது அவனை அணுகாது.
0: எதுவும் என்ன வந்தாலும் என்ன செய்யுது, அணுகாது. யார, பக்தி உள்ளவன் உமை நோக்கி விண்ணப்பம் செய்வான். சலப்பறை வந்தாலும் அவனை அணுகாது. கர்த்தர் ஆண்டவராகிய இயேசுகிறிஸ்து சொல்லுகிறார், விண்ணப்பனும் இல்லை என்று கண்டு அன்று ஆச்சரியப்பட்டாரா. வாசித்து பாருங்க. இப்ப நிறைய பேர் செபிக்கல, 5 நிமிஷம் ஜெபம், 10 நிமிஷம் ஜெபம், சும்மா சின்ன ஜெபம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஏசாயின் புஸ்தகம் 59:16.
1: ஒருவரும் இல்லை என்று கண்டு,
0: ஒருவரும் இல்லை என்று கண்டு
1: விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார்.
0: ஒருவர் கூட விண்ணப்பம் பண்ணவன் இல்லையேன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாரா, ஆச்சரியப்பட்ட. என் பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுத்தனே, அவங்களை உண்டாக்கினாரு, அவங்களுக்காக எவ்வளவு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டனே, எனக்கா என் பிள்ளைகளுக்காக தான் இவ்வளவு பாடுபட்டு, ஆனாலும் விண்ணப்பம் பண்ண மாட்டேன்றாங்களே. என் பிள்ளைகள் மனம்சு மாம்சம் விரும்பினபடி உலக காரியத்திலேயே மூழ்கி கொண்டிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்ய, கர்த்தர் என்ன செஞ்சாரா, ஆச்சரியப்பட்டார். நம்ம அப்படி இருக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் நாம் இப்படி இருக்க மாட்டான். புதிய வருஷத்தில் தீர்மானம் பண்ணோம், ஆண்டவரே நான் விண்ணப்பம் பண்ணுவேன், ஆண்டவரே எனக்கு உதவிச்சிங்க, இப்ப விண்ணப்பம் பண்ண எனக்கு உதவிச்சிங்க, நான் இதுவரைக்கும் எப்படியோ வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரே, விண்ணப்பம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தர் தீர்மானம் பண்ணுவோம். அதான் நம்ம ஆசிக்க கேட்ட சகரியன் புஸ்தகத்துல 12:10.
1: நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும்,
0: நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும்,
1: எருசலேம் குடிகளின் மேலும்,
0: எருசலேம் குடிகளின் மேலும்
1: கிருபையின் ஆவியையும்,
0: கிருபையின் ஆவியையும்
1: விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன்.
0: விண்ணப்பங்களின் ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியோட சொல்ல, விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன். தாவீதின் குடும்பத்தார் மேல கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவி ஊற்றுவேன். என்ன ஆவியை ஊற்றுறாரா, விண்ணப்பங்களாக ஊற்றார். கேளுங்க, கேட்கிறவன் பெற்றுக்கொள்ள அன்று சொல்லியிருக்காரு. கேட்டா தான் தருவாரு, கேட்கட்ட தரமாட்டாரு. சரி அவங்களுக்கு வேண்டாம் போல அப்படின்னு விட்டுருன்னு விட்டுருவாரு. விண்ணப்பங்களாக ஊற்றுன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், ஆண்டவரே எனக்கு விண்ணப்பங்களாகவே தாருமாப்பா, எனக்கு விண்ணப்பம் பண்ணணும் ஆண்டவரே. நான் வேலை செஞ்சாலும், நான் என்ன செஞ்சாலும் என் இருதயம் மூடி இருக்குன்னு ஆண்டவரே. என் மூத்த மகனை பார்த்து ஆண்டவர் சொன்ன, மகனே எப்போதும் என்னோடு இருக்கிற, என்னுடையலா உன்னுடையும் சொன்னார். இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன பத்தி சொல்ல முடியுமா? எப்போது ஆண்டோட இருக்கம்மா, ஆண்டு விட்டு விலகி இருக்கிறம்மா? யோசித்து பாருங்க. ஆண்டு கேளுங்க, விண்ணப்பங்களாவே எனக்கு ஊற்றும் ஆண்டவர், விண்ணப்பங்களாவே ஊற்றும். கத்தர் விண்ணப்பங்களாவே ஊற்றுன்னு சொல்லியிருக்கார். ரெண்டாவது நம்ம விண்ணப்பம்னா என்ன செய்யணுமா? கத்தருடைய வசனத்தை தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசித்து பாருங்க, சங்கீத புஸ்தகம் 39:3.
1: என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது.
0: என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது.
1: நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது.
0: கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் போது நமக்கு என்ன செய்யுது? அக்கினி நமக்குள்ள வரும். கர்த்தருடைய வசனத்தை தியானித்து தியானித்து ரெண்டாவது வாசிங்க. ரெண்டு,
1: நான் மௌனமாகி ஊமையினமா இருந்தேன்.
0: ஊமையனா இருந்தேன்.
1: நலமானதையும் பேசாம,
0: நலமானது கூட பேச, நல்லது கூட என்ன செய்யல, பேசாமலும்
1: அமர்ந்திருந்தேன். ஆனாலும்
0: என் துக்கம் அதிகரித்தது.
1: என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது.
0: வசனத்தை நல்ல தியானிச்சு பாருங்க. வசனத்தை தியானித்து தியானித்து தியானித்து அன்றைய வசனத்தை உள்ளத்துல கொண்டு வாங்க. அப்ப என்ன செய்யும்? அனல் முண்டது.
1: அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்து,
0: அப்பதான் ஆண்டோட வசனத்தை நம்ம செபிக்க முடியாது. சில நாள் செபிக்க முடியாது, துதிக்க முடியாது, அப்படி எல்லாம் போராட்டம் வரும். அப்ப என்ன செய்யணும்? வசனத்தை தியானிக்கணும். வசனத்தை தியானிக்கும் போது என் இறுதி அனல் கொண்டது. அப்பொழுது என் நாவினால விண்ணப்பம் பண்ணுவேன். செபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, வசனத்தை தியானிக்க வேண்டும். விண்ணப்பங்களை ஆவி ஆண்டோட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தை தியானிக்க வேண்டும். அன்னி பாசனை பேச வேண்டும். அப்ப நம்மளால ஜெபிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதங்க சாவியது ராஜா சொல்ற பரிசுத்த பவுல் சொல்றாரு, நான் ஜெபிக்கிறது இன்னதுன்னு எனக்கு தெரியல. வாசிங்க ரோமர்கள் நிருபம் 8:26.
1: அந்தபடியே
0: ஆவியானவரும்
1: நமது பலவீனங்களில்
0: நமக்கு உதவி செய்கிறார்.
1: நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று,
0: நம்ம ஏற்றபடி என்னது, எது செவிக்கணும், இன்னதுக்கு செவிக்கணும் தெரியாம இருக்க, இன்னதென்று
1: அறியாமல் இருக்கிறபடியால்
0: எல்லாரும் அறிவே அறிய முடியாது. பிரச்சனை மேல பிரச்சனை, கஷ்டமான கஷ்டம் வரும்போது எதுக்கு செவிக்கணும், என்ன செய்யணும், நம்மளால என்ன செய்ய, அறியவே மாட்டோம்.
1: ஆவியானவர் தாமே
0: வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு
1: நமக்காக வேண்டுதல் செய்வார்.
0: அப்ப பரிசு நம்ம செவிக்க முடியும். அதான் சொல்றாரு, பக்தி எவ்வளவு நோக்கி கூப்பிடா, மிகுந்த சலப்பறந்தால் அது என்ன செய்யுது? அன்னைக்குவே எனக்கு மிகுந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் வந்தாலும் வரும், வராதுன்னு சொல்ல முடியாது. பிரச்சனைகள் உபத்திரங்கள் வரும், ஆனால் நம் பக்தி உள்ள என்னை நோக்கி இப்படி அப்போ மிகுந்த சொல பிறந்தால் அவன் என்ன செய்யாது, அவனை அணுகாது. அல்லேலூயா. ஜெயிப்பீங்களா? கர்த்தர் விண்ணப்பம் பண்ணுவீங்களா? கர்த்தர் வருக சமீபம், நம்ம விட்டக்கூடாது. ஆண்டு வருகைக்கு நம்ம யாருமே கைவிடப்படக்கூடாது. எல்லாரும் ஜெபிக்கணும், துதிக்கணும், ஆண்டோடு எப்போது இருக்கணும். கர்த்தர் நமக்கு எத்தனை சல மிகுந்த சொல பிறந்தால் அது அவன் என்ன செய்யதான் அணுகாது. ரெண்டாவது, கர்த்தர் நம்மளை பாதுகாக்க நம்ம என்ன செய்யணும்? அன்று சொன்னார், சோதனை காலத்தின் தப்பும்படி நானும் அவனை காப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது என்ன செய்யணும், எப்படி இருக்கணுமா? சங்கீத புஸ்தகம் 37:28.
1: கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர்.
0: கர்த்தர் எதை விரும்புகிறாரு? நியாயத்தை விரும்புகிறவர்.
1: அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை.
0: அவர் யாரை கைவிட மாட்டாரு? தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை.
1: அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள்.
0: பரிசுத்தவன் என்ன செய்வாங்க? என்றென்றைக்கும் காக்கப்படுவாங்க. பரிசுத்தவன் இருந்தா ஆண்டவர் கைவிட மாட்டார், என்றென்றையும் காத்துக்குவாரு. பூமி மேல எவ்வளவு சோதனை காலம் வந்தாலும் அவங்களை கர்த்தர் காத்துக்கொள்வாரு. அவங்க ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டாங்க. பரிசுத்தமா வாழ வேண்டும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக வாழ உதவிச்சிங்கப்பா, உண்மை போல என்னை மாற்றும், நான் பரிசுத்தமாக வாழணும் ஐயா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். பரிசுத்தம் வாழ்ந்த ஒரு நாள் நம்மளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். உபாகம் புஸ்தகம் 33:3.
1: மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார்.
0: அவருடைய
1: பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள்.
0: பரிசுத்தவான்கள் எல்லாம் இருக்காங்களா? கர்த்தருடைய கையில் இருக்கிறார்கள். கர்த்தருடைய கையில பாத்தீங்களா, பரிசுத்தவங்களை எங்க இருக்காங்க, கர்த்தருடைய கையில இருக்கிறாங்க. நீங்கள் நான் பரிசுத்தமாகலும் ஏசப்பாடு சொல்லு, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, உண்மை போல என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை பரிசுத்தவனை மாற்றுங்க ஆண்டவரே, நீ மாற்றும் ஆண்டவரே. அவர் பரிசுத்தமாக்க வல்லவராக இருக்கிறார், அவர் பரிசுத்தமாற்றுவார். அண்ணர் சொன்னார் வெளிப்படுத்தும் சேச 21 அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, 6:7 சகலத்தையும் புதிதாக்குவின் வாக்கு பண்ணியிருக்கிறார். வாசித்து பாருங்க, 6:7 சகலத்தையும் புதிதாக்குவேன் சொல்லியிருக்கிறார். கையில் நான் ஒப்பு கொடுக்கல ஆண்டவரே, கோபம் பொறாம கசப்பு வெறுப்பு வயிறாக்கி இருமாப்பு இதில் இருந்தாலும் விடுதலை தரணும்ப்பா அப்படி நம்ம ஆண்டு கையில் ஒப்பு கொடுக்கும்போது சகலத்தையும் புதிதாக்குறாரா. வெளிப்படுத்தும் சேசம் 21:5
1: சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர்,
0: சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர்,
1: இதோ
0: இதோ
1: நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார்.
0: நம் இதயத்தை கர்த்தர் கையில நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்மளால முடியாது, கர்த்தர் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது சகலத்தையும் அவர் என்ன செய்யறாரு, புதிதாக்குவார். உங்க பாவங்கள் கோபங்கள் எரிச்சல் கசப்பு வெறுப்பு வயிறாக்கி இருமாப்பு அங்கங்க சொல்றோம், கோல் குத்துறோம், சண்டை போடுறோம், எல்லா குடங்களும் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே என்னால முடியல எனக்கு பலன் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கும் போது கர்த்தர் சொல்றார் சகலத்தையும் புதிதாக்குவேன்னு சொல்றாரு. ஆண்டவரை இயேசுக்கு சொல்லுகிறார் லேபியராகமம் 19:2
1: நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும்,
0: நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும்
1: சொல்ல வேண்டியது என்னவென்றால்,
0: சொல்ல வேண்டியது என்னவென்றால்,
1: உங்கள் தேவனும்
0: உங்கள் தேவனும்
1: கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர்,
0: உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர்,
1: ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள்.
0: ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க, பரிசுத்தராயிருங்கள். இங்க சொல்றாரு லேபியராகமம் 20:26 நான் பரிசுத்த ஆகையால் எனக்கேற்ற பரிசுத்தவனாங்களா இருங்களே. எப்படி பரிசுத்தமா இருக்கணும் பாருங்க, லேவியராகமம் 20:26
1: கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே,
0: பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே
1: நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக.
0: எனக்கே கர்த்தர்க்கேற்ற பரிசுத்தவன் நம்ம இருக்க வேண்டுமா, ஆண்டவர் என்னை மாற்றுமப்பா, பரிசுத்தவன்களா மாற்றுங்க, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை எப்படியாவது மாற்றுங்க ஏசப்பா. அதுக்காகத்தான் ஆண்டவரை இயேசுக்கிட்ட நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். நீ உங்களையும் என்னையும் நம்ம ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்குறது தான் ஆண்டவராய் இயேசுக்கிட்ட நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். வாசித்து பாருங்க எபிரேயன் புஸ்தகம் 13:12
1: அந்தபடியே
0: இயேசுவும்
1: தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே,
0: தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே
1: ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக,
0: ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக
1: நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
0: எங்க பாடுபட்டாரா, நகரவாசல் புறம்பே பாடுபட்டார். என் பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கணும், எனக்கு ஏற்ற பரிசுத்தமா இருக்கணும் சொல்லி தான் நமக்கு நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். ஆண்டவர் ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் கழுவப்பட வேண்டும். ஆண்டவரே உங்க ரத்தை நீ கழுவுங்கப்பா, நான் சின்ன வயசுல இருந்து என் தாயின் வயிற்றுல பிறந்த நாள் இருந்து என்னென்ன பாவம் சொன்னேன், காமிங்கப்பா காமிங்க, என்னை சரிப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்துவார். அதுக்காகத்தான் நகரவாத்து வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அது மாத்திரல என்ன சொல்றாரு, இங்க சொல்ற பாருங்க யோவான் சுவிசேஷம் 17:17
1: உம்முடைய சத்தியத்தினாலே,
0: உம்முடைய சத்தியத்தினாலே
1: அவர்களை பரிசுத்தமாக்கும்,
0: அவர்களை பரிசுத்தமாக்கும்.
1: உம்முடைய வசனமே சத்தியம்,
0: வசனம்தான் சத்தியம். வசனத்தை ஒவ்வொரு நாள் வாசிக்கணும், வசனத்தை வாசிக்காம தான் ஒன்றும் செய்ய முடியாது. கை கத்தர் நம்ம கையில பைபிளை கொடுத்திருக்கார், கண்பறிவை கொடுத்திருக்கிறார், படிப்பை கொடுத்திருக்கிறார். நம்ம அசால்ட்டாவோ நிர்வசாரமா இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும், வசனமே சத்தியம். வசனத்தை ஒவ்வொரு நாள் வாசிக்கணும், வாசித்தம் இருத்தது அலசி பார்க்க வேண்டும். வசனம் தான் நம்ம பரிசுத்தமாக்க முடியும். சத்தியம் உங்களுக்கு பரிசுத்தம், சத்தியம்தான் வசனம். ஒவ்வொரு நாள் வாசிக்கணும், வாசித்து வாசித்து வாசித்து உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். நான் எங்க இருக்கிறேன், எங்க இருக்கிறேன், காமிங்க ஆண்டவர், காமிங்க ஆண்டவர். வசனத்து மூலம் தேவன் உங்களோடு பேசுவார், வசனத்து மூலம் உங்களோட தேவன் பேசுவார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம், இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துகிற எங்கள் தகப்பனையுமே நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவாதிபதியாகிய தேவனையுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோமையா. வசனத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக மே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோமையா. அற்புதங்களை அதிசயங்களை ஒவ்வொரு வாழ்க்கையில் இங்கே செய்யுங்க. கண்ணீரை தொடங்க, கவலை மாத்துங்க, பிரச்சனை நீக்கிருங்கப்பா. கடைசி காலத்தில் வாழ்கிறோம் ஆண்டவரே, அப்பா இது வேதனையின் காலம்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட நாட்களில் எல்லாரும் கண்டி கொள்ளமே சார்ந்து கொள்ள மோடு இருக்க உமைப்பால் மாற்றம்களை பார்த்துல செவிக்கிறோம் ஐயா. அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உமக்குள்ள நெருங்கி செவிக்க, உமை போல மாற்ற உங்களோட பாத்துல செவிக்கிறோம் ஐயா. நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்திக்க முடியா செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கப்பா. நிறைய பேர் மனநோயில் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, அவங்கள குணமாக்க குணமாக்க குணமாக்க குணமாக்க ஏசப்பா. கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரை தொடங்க, கவலையை மாற்றுங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. நன்மையினால் முடிச்சு ஊட்டி காத்துக்கோங்க. ஆண்டவரையுமே துதிக்கிறோம் ஐயா. காப்பா, கிட்னி பலவீனத்தை குணமாக்க. ஆற்றில் நிறைய பேர் ஆற்று பலவீனத்தாலும் இறந்துடுறாங்கப்பா. ஆற்று பலவீனப்பட்ட மக்களை குணமாக்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. அது எங்கே பார்த்தாலும் காய்ச்சல் ஏசப்பா, காய்ச்சல் அப்புறப்படுத்துங்க ஏசப்பா. இயேசுக்கு ரத்தத்தை எல்லாருமே தெளிக்கிறோம் கத்தாவே. காய்ச்சல் யாருக்கும் வரக்கூடாதப்பா. காய்ச்சல் இரும்பல் கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் குணமாக்குங்கப்பா. கைவலி கால்வலி எல்லாவற்றையும் குணமாக்கு. சுகர் கொலஸ்ட்ரால் குணமாக்குங்க. டைராய்டு பிபி குணமாக்குங்க. நரம்பு பலவீனத்தை குணமாக்குங்க. தலைவலியை குணமாக்குங்க. கஷ்டப்படுற ஒவ்வொரு வேறுவாலையும் தேவண்ட வல்லம் இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, வியாதி சுகமாக்க, நோய் சுகமாக்க, பலவீனத்தை குணமாக்குங்க. மந்திரம் செவனி உடைத்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க ஐசப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க ஏசப்பா. சமாளாத மக்களுக்கு சமாளம் தாங்க ஏசப்பா. கடன் வரிசையில் மாறணும் ஏசப்பா. கண்ணீர் துடைக்கணும் ஏசப்பா. குடிக்கிற குடும்பத்திலிருந்து விடுதலை தாங்கப்பா. குடிக்கிற ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஏசப்பா, மாற்றுங்கப்பா. கஷ்டத்தெல்லாம் நீக்கிருங்க. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க ஏசப்பா. விடுதலாத மக்களுக்கு வீடு கொடுங்க ஏசப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிருவீங்க ஏசப்பா. அவரஞ்சிற மக்களை ஆசிருவீங்க. கேஸில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. எந்த குடும்பத்திலே டைவர்ஸ் ஆகக்கூடாதப்பா. பல்லத்தின் அக்கினி மூட முடிக்காச்சு வைக்கிறோம். ஒவ்வொரு வியாதிகள் நோய்கள் எல்லாம் நீக்கி போடுங்க ஏசப்பா. கெஞ்சிரம் கெஞ்சிரம் படுகிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசிருவீங்க. தேவ கிருவி எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. தகப்பனே, இறங்கும் இறங்கும் எல்லாரும் வேதத்தை வாசிக்கிறவங்களா. தேவனை அறிகிற அறிவில் நிரப்பப்பட விட பார்த்து வச்சுப்பிக்கிறோம். ஆத்தும நேசரையும் அண்டிக்குள்ள மோடு இருக்க கிருபை தாரு. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. எல்லா துதிகான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சேவத்தை கேட்டாரு, கலங்காதிக்கா.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
4: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431 101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kurnool, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: எழும்பியாச்சிடா சொங்கி.
1: என்ன பகல் கனவா?
2: அப்துல் கலாம் கனவு காண சொன்னார்ல, அதான் கனவு கண்டிருப்பாரு.
3: அது தாவலே கொஞ்சமா செஞ்சுட்டு கனவு கண்டா கூட பரவாயில்ல, ஒருவேளை செய்யாம கனவா?
4: ஆமா, நீங்க என்ன கனவு கண்டீங்க?
5: ரொம்ப எல்லாம் வலிறாரு
4: சார், வலியாம சொல்லுங்க சார்.
6: மேனேஜர்
1: யோ, இந்த ஆபீஸ்ல நான் தான் சீனியர், அதிகம் படிச்சவன், கம்பெனி விஷயங்களை தெளிவா தெரிஞ்சவன், செல்வாக்குள்ளவன். அதனால அதுக்குரிய தகுதி இந்த ஆபீஸ்ல எனக்கு மட்டும்தான் இருக்கு. ஒழுங்கா வேலையா பாரு.
6: பெருமைக்கு மட்டும் குறைச்சல் இருக்காது.
1: என்னையா முணங்குற மாதிரி இருக்கு?
7: அடுத்த மேனேஜர் நீங்க தான் சொன்னேன்
8: சார். சொன்ன மாதிரி நீங்க தான் சீனியர், அதிகம் படிச்சவரு, கம்பெனி விஷயங்கள் தெளிவா தெரிஞ்சவரு, செல்வாக்குள்ளவரு, அத மறுக்கவே முடியாது. ஆனா உங்ககிட்ட பெருமை இருக்கு, அது மட்டும் இல்லனா நீங்க தான் பெரிய ஆளு.
1: அப்போ இப்ப நான் பெரிய ஆளு இல்லையா?
8: இல்ல இல்ல இல்ல, அப்படி சொல்லல. நீங்க பெரிய ஆள் தான், உங்ககிட்ட பெருமை இல்லாம தாழ்மை இருந்தா இத விட நல்லா இருக்கும்னு சொல்றேன்.
1: இத நான் உங்ககிட்ட கேட்டனா, உங்க வேலையை பாருங்க சார், ஆள் ஆளுக்கு அட்வைஸ் பண்ண வந்தாச்சு.
8: மேன்மை அடைய வழி தாழ்மை, அதத்தான் சொன்ன. ஓகே சார்,

0: சார். இந்த கணக்கை கொஞ்சம் முடிச்சு சென்ட் பண்ணிடுவீங்களா சார்?
1: ஓகே, வித் பிளஷர். கொண்டாங்க
0: சார். நம்ம ஆபீஸ்ல நீங்க ஒரு ஆள் தான் நல்ல வேலை செய்றாரு, அதான் உங்ககிட்ட கொடுத்தேன். தேங்க்ஸ்
1: சார். ஒரு நிமிஷம்.
0: வாட் சார்?
1: இந்த ப்ராஜெக்ட் இன்னும் முடிக்கல சார், இது கொஞ்சம் முடிச்சிருங்க. இந்த கணக்கு டேலியாங்க பண்றது, இத கொஞ்சம் டேலி பண்ணிருங்க
0: சார். சார் சார், என் ஃபைலை தந்துருங்க சார், நான் போறேன்.
1: ஏன் சார்?
0: இல்ல சார், என் வேலையை நானே செஞ்சுக்கிறேன், நீங்க உங்க வேலையை செய்யுங்க.
1: வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது வேலை செய்யுங்க சார்.
2: தூங்குறக்குனே ஆபீஸுக்கு வரேன்.
1: ராத்திரி ஃபுல்லா செல்போன்ல கேம் விளையாண்டிருப்பானா இருக்கும்.
2: இது கேம் விளையாடுற வயசா?

0: போர் அடிக்குத. என்ன செய்ய? ஐடியா.
1: நீ சாகல?
2: கரண்ட்ல கைய வச்சாதானே சாவாரு.
1: அப்ப ஷாக் அடிக்கலையா?
0: நான் சாகுறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா?
3: உயிரோட இருந்தே ஒழுங்கா வேலை செய்ய போறது இல்ல, அதுக்கு போய் சேர்றதே நல்லது.
4: சார், நான் உங்களை கவனிச்சேன், நீங்க நடிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: எல்லாரும் அதிர்ச்சி ஆவீங்கன்னு பார்த்தேன், எல்லாரும் சந்தோஷப்படுறீங்க.
4: சார், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சந்தோஷமா செய்யுங்க, உங்களுக்கு மரியாதை தன்னால வரும்.
5: இவருக்கு வேற வேலையே கிடையாது.
0: சாரி சார், இனிமே நான் ஒழுங்கா வேலை செய்வேன்.
3: சூப்பர்.
6: இங்க என்ன நடக்குது? இது ஆபீஸா இல்ல கிளப்பா?
0: இன்னும் மேனேஜரே ஆவல, அதுக்குள்ள ஆட்டம் பெரிய ஆட்டமெல்லாம் இருக்கு.
7: சார், இவரு நம்மளமாய் போஸ்டிங்ல தானே சார் இருக்காரு, இவர் எப்படி சார் நம்மள கமெண்ட் பண்ணலாம்?
3: அவர்கிட்ட மனுஷன் பேச முடியாத கேட்டா என்னமோ, இவர் தான் ஆபீஸ தூக்கி சுமக்கரமாய் பேசுவாரு, நான் வேலையே ஒழுங்கா செய்ய மாட்டாரு.
7: எல்லாம் நேரம் இவருக்கு மட்டும் மேனேஜர் ப்ரமோஷன் கொடுத்தாங்க, நம்ம செத்தோம்.
3: வேற வேலையை பார்த்து போக
6: வேண்டியதான். பிரேம் சார்.
4: என்ன சார்?
6: அந்த இடத்துக்காரர் இன்னும் வரலையே.
4: ஆமா, என்கிட்ட எதுவும் சொல்லலையே. இந்த போன் பண்ணி கேக்குறேன். சார், குட் மார்னிங். என்ன சார், இன்னைக்கு லீவா? என்ன சார், லேட் ஆயிட்டீங்களா? என்ன சொல்றீங்க? வாவ், கங்கிராச்சுலேஷன்ஸ். உங்க தாழ்மைக்கு கிடைச்ச மேன்மை. ஓகே சார், வாங்க.
6: என்ன சார்?
4: ரவி சார் மேனேஜர் ப்ரமோட் ஆயிட்டாரா?
6: என்னது, ரவிக்கு மேனேஜர் ப்ரமோஷனா?
4: ஆமா.
6: நான் அவனை விட சீனியர், அதிகம் படிச்சவன், அனுபவம் உள்ளவன். ப்ரமோஷனை எனக்கு கொடுக்காம அவனுக்கு கொடுத்திருக்காங்க.
0: அவருக்கு தகுதி இருந்திருக்கும், கொடுத்திருப்பாங்க. தெரியாம சொல்லிட்டேன் சார்.
2: என்ன
6: விட எல்லாத்திலையும் குறைஞ்சவன் எனக்கு மேனேஜரா? வரட்டும், அவனை எப்படி கேவலப்படுத்துறேன் பாருங்க. அவன் அப்ப செருப்பு தச்சவன் தானே?
3: போகப்படாதீங்க, என்னதான் இருந்தாலும் இனி அவர் நமக்கு மேனேஜர்.
6: நமக்கு இல்ல, உங்களுக்கு.
0: நல்ல வேளை நீங்க மேனேஜர் ஆனீங்க, நான் தப்பிச்சேன்.
8: வணக்கம், வாழ்த்துக்கள் சார்.
6: குட் மார்னிங். குட் மார்னிங் சார். வாங்க மேனேஜர் சார், என் கால்ல கிடக்கிற ஷூ உங்க அப்பன் தச்சதான் தெரியுமா? ரொம்ப சந்தோஷம் சார், இந்த ஷூ பிஞ்சு போச்சுன்னா என்கிட்ட கொண்டு வாங்க, நானே தச்சு தரேன்.

வெளிப்படுத்தின விசேஷத்தின் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் அதுதான். இது முன்னுரையாக குறிக்கப்பட்டிருக்கிறது. சில காரியங்களை முதலாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து 26 முதல் 30 கிழமைகள் உங்களுக்கு பாடமாக எடுக்க விரும்புகிறேன். பெரும்பாலும் திங்கட்கிழமைகளிலே இந்த கூட்டங்கள் நடைபெறும். ஒருவேளை திங்கட்கிழமை நான் வெளி ஊர்களுக்கு செல்ல வேண்டியதிருப்பதா இருந்தால் செவ்வாய்க்கிழமைகளிலே இந்த கூட்டம் நடைபெறும். அதை குறித்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்னதாக நான் அறிவித்து விடுவேன். திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை, பெரும்பாலும் திங்கட்கிழமையில் இருப்பதையே நான் விரும்புகிறேன். இது ஒரு பிரசங்கம் போல இருப்பதில்லை. நிறுத்தி நிதானித்து நீங்கள் விளங்கிக் கொள்கிற அளவு உதாரணங்களை சொல்லி ஒரு பாடத்திட்டம் போல நான் நடத்தி செல்ல விரும்புகிறேன். வேதத்துள்ள 66 புத்தகங்களிலே மிகுந்த மறைபொருள் உள்ள புத்தகங்கள் என்று அழைக்கப்படுவது 2 புத்தகங்கள். ஒன்று தானியேலின் புத்தகம், அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம். தானியேல் பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசி, அவர் அதை எழுதினார். யோவான் இயேசுவுக்கு மிகவும் அருமையான, மிகவும் அன்பான சீஷன். இயேசு கிறிஸ்துவுடைய மார்பிலே சார்ந்திருந்தவர். இந்த 2 புத்தகங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனுடைய மறை பொருட்கள் நிறைந்த, வருங்காலத்தை பற்றிய பேசுகிற புத்தகங்கள். அதை எழுதின 2 பேருமே தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசி என்றால் தேவனோடு நடந்து அவருடைய மறைப்பொருட்களை அறிகிறவன் தான் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்றால் தேவனுடைய வாயானவன், பின்வருகிறதை முன்னறிவிப்பவன், தேவனுக்கும் ஜனங்களுக்கும் மத்தியிலே நின்று ஜனங்களுக்கு தேவனுடைய இரகசியங்களை சொல்லிக் கொடுக்கிறவன், ஞான திருஷ்டி அடைகிறவன், ஞான திருஷ்டிக்காரன் என்று பேர் பெறுகிறவன், தேவனுடைய பாரத்தை தன்மேலே சுமக்கிறவன், அவன்தான் தீர்க்கதரிசி. இந்த 2 பேருமே தேவனுடைய தீர்க்கதரிசிகளாய் இருந்தார்கள். 2 பேருமே மறை பொருட்களை வெளிப்படுத்தினார்கள். தமிழிலே 2 பதங்கள் உண்டு. ஒன்று கண்டுபிடிப்பு. இனி வரவைகள் என்ன? அதை கண்டுபிடிப்பது. கண்டுபிடிப்பதிலே 2 பகுதிகள் இருக்குது. ஏற்கனவே இருக்கிற ஒன்றை, மறைத்து வைக்கப்பட்ட ஒன்றை கண்டுபிடிப்பது. அமெரிக்கா ஏற்கனவே இருந்தது, ஒருவரும் காணக்கூடாததாய் இருந்தது. கொலம்பஸ் என்ற ஒரு மாலுமி அப்படி ஒரு தேசம் இருக்கிறதை கண்டுபிடித்து உலகத்துக்கு அறிவித்தார். இது இருந்தது, வெளியே தெரியாமல் இருந்தது. அந்த மறைப்பொருளை அவர் வெளிப்படுத்தினார். இன்னொரு கண்டுபிடிப்பு இருக்கிறது, இதுவரை இல்லாததை கண்டுபிடிப்பது. மின்சாரம், அதை கண்டுபிடித்தார்கள். அணு ஆயுதங்களை கண்டுபிடித்தார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை விஞ்ஞானம்

0: கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் வெளிப்பாடு என்பது வித்தியாசமான வேதத்திலுள்ள மறை பொருட்களை, வேதத்தினுள்ள ஆழங்களை, பூர்வ காலமாய் மறைக்கப்பட்டிருந்த வேத ரகசியங்களை அதை வெளிப்படுத்தி காண்பிப்பதுதான் வெளிப்படுத்துதல். சாதாரணமாய் வாசித்தால் புரிவதில்லை. தேவனுடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அதை வெளிப்படுத்துகிறார்கள், அல்லது விசுவாசிகள் ஆவியானவருடைய துணையோடு இருந்து எனக்கு சொல்லித்தாரும், எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்கும்போது ஆண்டவர் அந்த மறை பொருட்களை வெளிப்படுத்துகிறார். பழங்காலத்தில் வேதத்தை விசுவாசிகள் வாசிப்பது பல சபைகளிலே மறுக்கப்பட்டிருந்தது. ஊழியக்காரர் சொன்னார்கள், நீங்கள் வாசிக்க கூடாது, வாசித்தால் புரிந்து கொள்ள மாட்டீர்கள், புரிந்து கொண்டால் தப்பாய் புரிந்து கொள்வீர்கள், நாங்கள் அதற்காகவே இருக்கிறோம், நாங்கள் எப்படி மாடு புல்லை மேய்ந்து அதை பாலாக்கி குட்டிகளுக்கு கொடுப்பது போல நாங்கள் தேவ சமூகத்திலிருந்து அறிந்து உங்களுக்கு வெளிப்படுத்துவோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த கடைசி காலம் அப்படிப்பட்ட காலம் அல்ல. ஆண்டவர் தாகத்தோடு வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்தாமே நேரடியாக அதை கற்றுக் கொடுக்கிறவர். மறை பொருட்களை வெளிப்படுத்துகிறவர். வெளிப்படுத்தின விசேஷம் என்றால், சாதாரணமாக பழங்காலத்திலெல்லாம் ஒரு நாடகம் நடக்கும்போது இடைவேளையிலே திரை போட்டு விடுவார்கள். திரைக்கு பின்பாக நடிகர்கள் எல்லாம் அவசர அவசரமா ஒழுங்கு பண்ணுவாங்க. மேஜ இருக்கிற மாதிரி ஒரு நாற்காலியை தூக்கி போட்டு அதுல ஒருத்தர் மீச வச்சுட்டு அப்படியே கம்பீரமா உட்கார்ந்து இருக்க மாதிரி அங்க எல்லாம் ரெடி ஆன உடனே ஒரு விசில் அடிப்பாங்க, அந்த திரை அப்படியே மேல போகும், அல்லது ரெண்டாயும் அது பார்த்தா அந்த நடிகர்கள் வெளிப்படுவார்கள். அதுவரை திரை மறைத்து கொண்டிருந்தது. குறிப்பிட்ட வேளை வரும்போது அந்த திரையை திறந்து கொடுத்த போது பின்னாலே, திரைக்கு பின்னாலே இருக்கிற நடிகர்களை பார்க்க முடியும். அதுபோல வருங்காலங்கள் திரையிடப்பட்டது. கடந்த காலம் இருந்தது, அது சரித்திரம். நிகழ்காலம் இருக்கிறது, தினந்தோறும் நிகழ்கிற நிகழ்வுகள். வருங்காலம் அது மறைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் அதை சாத்தானுக்கு மறைக்க வேண்டும் என்று நினைத்தார். சாத்தான் தானும் மறை பொருட்களை சொல்லுவது போல பாசாங்க செய்வான். அவனிடத்தில் தீர்க்க தரிசன அபிஷேகம் இல்லை, ஆனா குறி சொல்லுகிற ஆவி சாத்தானிடத்தில் இருக்கிறது. நமக்கு தீர்க்க தரிசன ஆவியின் மூலமாய் வெளிப்படுத்துகிறவர். சாத்தானுக்கு அவனுடைய குறி சொல்லுகிற ஆவிகள் இதை தெரியக்கூடாது என்பதற்காக அதை மறைத்து வைத்தார். எந்த பிசாசின் ஆவியும் வருங்காலத்தை பற்றி சொல்லவே சொல்லாது. யூகித்து குருட்டாம்போக்கில் அடிக்கணும்னா அடிக்கமே தவிர, பொய்யானதை சொல்லுமே தவிர, வருங்காலத்தை அவைகளால் சொல்லவே முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம். சில வேளைகளிலே ஒரு அரசியல்வாதிகள் ஒரு சிலையை செய்திருப்பார்கள். குறிப்பிட்ட நாள் வரும் வரையும் ஏற்கனவே செய்து வைத்ததை ஷாக்கினால துணினால மூடி சுத்தி வச்சிருப்பாங்க. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதை திறப்பதில்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது ஜனாதிபதி அல்லது மந்திரி வந்து அதற்கு ஒரு பெரிய விழா எடுத்து அதை திறந்து வைப்பார்கள். அதுவரைக்கும் அது மூடப்பட்ட ஒரு காரியமாகவே இருக்கும். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை ஆண்டவர் எழுதும்போது சொன்னார், இதை குறிப்பிட்ட காலம் வரையிலும் இதை முத்திரை போடு, இது மறைப்பொருளாய் இருக்கட்டும். அது ஒரு மறைப்பொருளாய் குறிப்பிட்ட காலம் வருவரையிலும், கடைசி காலத்திலே ஜனங்கள் அங்கும் இங்கு ஓடிப்போய் ஆராய்வார்கள். தானியேல் 12:3 நாம் அதை வாசிக்கிறோம். 4 சாரே,
1: தானியேல் ஆகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான்.
0: கடைசி காலத்திலே ஜனங்கள் ஆழங்களை அறிய பிரியப்படுவார். பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படும் போது தேவ ரகசியங்களை அறிந்து கொள்ள முற்படுவார்கள். ஆனால் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவானுக்கு வெளிப்படுத்தின போது, இந்த புத்தகத்தை நீ முத்திரை போட வேண்டாம், காலங்கள் சமீபித்து வந்துவிட்டன. தானியேலுக்கு முத்திரை போட சொன்னவர் யோவானுக்கு முத்திரை போட வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். முத்திரையை போடுகிறவரும் அவர்தான், முத்திரையை உடைக்கிறவரும் அவர்தான். வெளிப்படுத்தல் 7:3 12 கோத்திரத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை முத்திரை போடு என்று சொன்னார். ஆனால் வெளிப்படுத்தல் 6 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்ட புஸ்தத்தை சுருளை ஆண்டவர்தாமே அந்த முத்திரையை உடைத்து வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். நம்ம எல்லாம் அவருடைய இரத்தத்தினாலே முத்திரையிடுகிறார். எபேசியர் 1:13 சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். எபேசியர் 4:30 நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவி என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை அவர் முத்திரையிட்டு என்னுடையவன் என்று பாதுகாக்கிறார். முத்திரையிட்டு உலக மக்களிலிருந்து உங்களை வேறு பிரித்து காண்பிக்கிறார். முத்திரையிட்டு உங்களை வேலையடைத்து சாத்தான் உங்களை நெருங்காதபடி பாதுகாக்கிறார். 2 புத்தகங்கள் முத்திரையிடப்பட்டதும் முத்திரை உடைக்கப்பட்டதுமான புத்தகம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள் வரும்போது நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறீர்கள் என்கிற எண்ணத்தோடு உள்ளே பிரவேசிக்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்திலே எல்லாரும் வரக்கூடிய வெளிப்பிரகாரம் உண்டு. சங்கீத புஸ்தகம், நீதிமொழி எல்லாராலும் புரிந்து கொள்ளப்படுகிற புஸ்தகங்கள், பரிசுத்த ஸ்தலம் போன்ற புஸ்தகங்களும் உண்டு. உன்னத பாட்டு பரிசுத்த ஸ்தலம் போல உள்ள ஒரு ஆழமான பாடு. மாம்சீக மனிதர்கள் அந்த உன்னத பாட்டின் ஆழத்தை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஏதோ ஒரு காதல் காவியம், ஏதோ ரோமியோ ஜூலியட் போல, ஏதோ கீதாஞ்சலி போல உன்னத ஒப்பற்ற காதல் காவியம் என்று எண்ணி போய் விடுவார்கள். ஆனால் அது அப்படிப்பட்டதல்ல. சபை ஒரு மணவாட்டியை போலவும், கிறிஸ்து மணவாளனை போலவும், அவர் நம்முடைய ஆத்ம நேசரை போலவும், அவருடைய மார்பிலே சார்ந்து கொள்ளக்கூடிய, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரியம் ரூபவதி, அவளை போலவும் இருக்கிற அந்த உன்னத பாட்டுக்குள் பிரவேசிக்கும் போது, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி என்று யாத்திராமம் 3:5 மோசே பார்த்து ஆண்டவர் சொன்னாரே, இந்த உன்னத பாட்டானாலும் சரி, தானியேல் வெளிப்படுத்தின விசேஷமானாலும் சரி, மாம்சீக எண்ணங்களை களைந்து விட்டு ஆவியானவரோடு கரம் பிடித்து நுழைந்து செல்லுகிற புஸ்தங்களாகவே அவைகள் விளங்குகின்றன. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு விளக்கம் அளித்த அநேகருடைய புத்தகங்கள்ல சிலர் பச்சை கண்ணாடி போட்டு எல்லாத்தையும் பச்சையா பார்க்கறது போல, சிவப்பு கண்ணாடி போட்டவன் எல்லாவற்றையும் சிவப்பா பார்க்கறது போல, மஞ்சள் காமாலை வியாதி உள்ளவன் எல்லாவற்றையும் மஞ்சளாய் பார்க்கிறது போல, தங்களுடைய சபையை, சபையினுடைய கொள்கைகளை, உபதேசங்களை உறுதிப்படுத்தும்படி அவர்களுக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்கிறவங்க அவங்க தான். 144,000 பேர் இருந்தா செவன்த் டே அட்வென்டிஸ்ட் உடனே சொல்லுவாங்க, நாங்க தான் அந்த 144,000. ஜெகோவா விட்னஸ் சொல்றாங்க, இல்லை இல்லை இல்லை இல்லை, நாங்க தான் அந்த 144,000. இலங்கை பெந்தகோஸ்த சபை, நாங்க தான் அந்த 144,000. அதுக்கு மேல ஒரு ஆள் கூட அங்க மேல வர மாட்டாங்க. இந்த சபைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. ஆதி அப்போஸ்தலன் நாட்கள் எவ்வளோ பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. இவங்க சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க பரலோகத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ஆகவே வெளிப்படத்தில் வாசிக்கும் போது திறந்த மனதோடு ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நம்ம கேட்டு கற்றுக்கொள்ள ஆயத்தமா இருந்தா ஆண்டவர் அதை நமக்கு போதிப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களா இருப்பார். இந்த சபை கண்ணாடி போட்டு பார்க்க கூடாது, அவங்களுக்குரிய உபதேச கண்ணாடியை போட்டு பார்க்க கூடாது. ஆவியானவரே எனக்கு வெளிப்படுத்தும், நான் திறந்த மனதுள்ளவனாய் இதில் பிரவேசித்து உங்களுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு ஆழமான விலையேற பெற்ற முத்தை தேடி செல்லுகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 13:44 விதமாய் சொன்னார், பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அந்த பொக்கிஷம் வெளியே தெரியவில்லை, ஆனால் அது மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை அவன் வெளிக்கொண்டு வந்து பார்க்கும்போது அந்த பொக்கிஷம் எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை அவன் அறிவான். அந்த பொக்கிஷத்தை பெறுவதற்காக என்ன தியாகமும் செய்து தன்னுடைய வீடு நில போலன் எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்திலே புதைந்திருக்கிற அந்த பொக்கிஷத்தை அவன் சுதந்தரித்துக் கொள்ளுவான். கிறிஸ்து அந்த பொக்கிஷம், பரலோக ராஜ்யம் அந்த பொக்கிஷம், நித்திய மகிழ்ச்சி அந்த பொக்கிஷம், கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற கிரீடங்கள் எல்லாம் அந்த பொக்கிஷம். திரும்பவும் ஆண்டவர் பரலோக ராஜ்யம் என்பது கடலில் இருக்கிற ஒரு விலையேறப்பட்ட முத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். இதையெல்லாம் ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஆழங்கள் உங்களுக்கு நித்திய ஜீவ காலமாய் விலையேறப்பட்ட ஒரு பொக்கிஷமாக விளங்கும். ஆகவே அந்த பொக்கிஷத்தை நீங்கள் எடுப்பதற்கு, பயன்படுத்துவதற்கு எந்த தியாகமும் செய்ய நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர். அந்த பொக்கிஷங்களின் விலை மதிப்பை பற்றி அவர் பேசுகிறார். இந்த பொக்கிஷம் எப்போதிலிருந்து மறைக்கப்பட்டிருக்கிறதாம், எப்போது முதல் மூடி மறைக்கப்பட்டு இருக்கிறது? 1 கொரிந்தியர் 2:7 அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை நாங்கள் பேசுகிறோம். இந்த ரகசியம் உலக தோற்றம் முதலே மறைக்கப்பட்டிருந்தது. வேதத்தில் உலக தோற்றம் என்பது ஏறக்குறைய 20 இடங்களுக்கு முன்பாகவே மேலாக வருகிறது. ஆண்டவர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொண்டார். இயேசு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானார் என்று வெளிப்படுத்தல் 13:8 நாம் வாசிக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டது, அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்று எபேசியர் 2:4 வாசிக்கிறோம். மத்தேயு 25 உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்கென்று ஒரு நகரத்தை வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் அருளி செய்து மறைத்து வைத்திருக்கிறார். என்ன மறைத்து வைத்திருக்கிறார்? 2வது வருகை எப்பொழுது இருக்கும்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அதை மறைத்து வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு கூட அது தெரியவில்லையா? பிதாவை தவிர அது வேறு ஒருவருக்கும் தெரியாது. உலக தோற்றத்துக்கு முன்னால ரகசியம், அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி அது ஒரு பெரிய ரகசியம், கர்த்தருடைய வருகையில மகிமையின் மேல் மகிமை அடைவது அது ஒரு பெரிய ரகசியம், மத்திய ஆகாயத்தில் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து அது ஒரு பெரிய ரகசியம், இயேசு பகிரங்கமாய் தேவதூரோடு வருவது, 1000 இந்த பூமி அரசாழுவது, கடைசி யுத்தத்தில் இந்த உலகம் எல்லாம் சுருட்டப்பட்டு அழிக்கப்பட போவது, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு தொடங்குவது, பரலோகத்தின் பல பகுதிகள் நித்தியம் வெளிப்படுத்தப்படுவது, பாதாளத்தின் பல பகுதிகள் வெளிப்படுத்தப்படுவது, இவைகளெல்லாம் தேவனுடைய பெரிய ரகசியங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் அழைத்த போது இந்த தேவ ரகசியங்களை அறிய வேண்டும் என்பதற்காக எருசலேமை விட்டு தனியாக அரபு தேசங்களுக்கு போய்விட்டாராம். 3.5 வருடங்கள் இன்றைக்கு இருக்கிற சவுதி அரேபியா, அங்கே போய் தேவ சமூகத்தில் தனிமையாய் உட்கார்ந்து உடைய வேத ரகசியங்களை, ஆதி முதல் மறைக்கப்பட்ட ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும். காரணம், அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு இறந்த நாட்களிலே அவருடைய சீஷனாக அப்போஸ்தலனாக இருந்ததில்லை. இயேசு மலை பிரசங்கத்திலே சீஷர்கள் அவர்களோடு வந்து உலகத்தின் முடிவுக்கும் உடைய வருகைக்கும் என்ன அடையாளம் என்று கேட்டபோது அந்த ரகசியங்களை எல்லாம் பவுல் நேரடியாக கேட்கவில்லை. அந்த நேரம் அவர் கிறிஸ்தவர்களுக்கு விரோதியாகத்தான் இருந்தார். பிறகு அவர் தமஸ்கு வீதியில் பிடிபட்ட போது யாரிடத்திலும் போய் அந்த ரகசியங்களை அவர் கேட்க பிரியப்படாமல் தனியாக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அந்த மறைப்பொருட்களை அறிய வேண்டும் என்று பிரியப்பட்டார். ஆகவே ஆண்டவர் வேதத்தில 24 பெரிய ரகசியங்களை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். சில ரகசியங்களை அவர் எழுதும்போது இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய மனவாட்டி சபையை பற்றியும் எழுதுகிறேன், அவர் தன்னை தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானத்துவக்காரன் என்று அழைத்தார். அந்த ரகசியங்களை ஆண்டவர் என்னை பொறுப்படுத்து என் கையில் அந்த ரகசியங்களை ஒப்பு வைத்திருக்கிறார், இந்த ரகசியங்களுக்கு நான் தான் மேனேஜர், உக்கிரானக்காரன் என்று சொல்லி தன்னை குறித்து அப்படி சொன்னார். உண்மையிலே வேதத்தின் ரகசியங்களை அறியணும்னு உங்களுடைய மனதை திருப்பும் போது தானியேலுக்கு தேவதூதன் சொன்னார், என்றைக்கு உன்னுடைய இருதயத்தை மறை பொருட்களை அறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு திருப்பினாயோ அந்த நாள் முதற் கொண்டு உன்னுடைய ஜபங்கள் கேட்கப்பட்டது. தேவனுடைய மறைப்பொருளை அறிய வேண்டும்ங்கிற ஒரு தாகம், அதற்காக நேரங்களை செலவழிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சி, அதற்காக உன்னுடைய மனதை திருப்பின நாள் முதற் கொண்டு தானியேலுக்கு அவ்வளவு மறைப்பொருட்களை ஆண்டவர் அதன் மூலமாகத்தான் வெளிப்படுத்தி கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, சில புறஜாதி ஜனங்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்து தேவ ரகசியத்தை அறியணும்னு பிரியப்படும் போது அவர்களுக்கும் கூட ஆண்டவர் கிருபையாய் இரக்கங்களாய் அவர் வெளிப்படுத்தி கொடுப்பார் என்றால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எவ்வளவு அதிகமாய் அவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். நேபுகாத்நேச்சா ஒரு புறஜாதி ராஜாதான். ஒரு நாள் இரவு படுக்க போகிறதற்கு முன்பாக இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற எண்ணத்தோடு அவர் படுக்க சென்றாராம். தானியேல் 2:29 அதை வாசிக்கிறோம்.
1: ராஜாவே,
2: உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிச்சு. அப்பொழுது மறை பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார்.
0: பழைய ஏற்பாட்டிலே சொப்பனத்தின் மூலமாக பாதி அளவுதான் அவருக்கு தெரிவித்தார். சொப்பனத்துக்கு அர்த்தத்தை அவர் தெரிவிக்கவில்லை. பார்வோனுடைய நாட்கள்ல 7 வருஷம் கொடிய பஞ்சமாய் இருக்கும் என்பதை, கேவலமான பசுக்கள் அந்த சொப்பனத்தின் மூலமாய் அவருக்கு அரைகுறையாய் சொன்னார். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை சொல்லவில்லை. புறஜாதி மக்களுக்கு கூட சில வேளைகளில் ஆண்டவர் மறைப்பொருட்களை காண்பித்துக் கொடுப்பது உண்டு. ஆனால் தெளிவாக அவருடைய பிள்ளைகளுக்கு அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 13 எழுதும் போது, இப்பொழுது நாம் கண்ணாடியில நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அரைகுறையாய் பார்க்கிறோம், இப்போ நமக்கு ஒன்றும் சரியாய் புரிவதில்லை, ஆனால் அப்பொழுது கிறிஸ்துவனுடைய வருகைக்கு பிறகு நம்முடைய அறிவு சொல்ல முடியாத பெரிய அறிவா இருக்கும். இப்போது நம்முடைய அறிவு மூளைக்குள்ளே முடங்கி கிடக்கிறது. ஆனால் வருகைக்கு பிறகு நமக்கு அறிவு கோடி மடங்கு பெரிதாகிவிடும். எந்த பரிசுத்தவானை பார்த்தாலும் இவர் எப்பொழுது பிறந்தார், எப்படி வளர்ந்தார், அவருடைய வாழ்க்கை சாட்சி என்ன, முழுவதுமாய் அறிந்து கொள்ள, வெளிப்பாடுகள் முழுவதுமாய், வேதத்தின் ரகசியங்கள் முழுவதுமாய் நாம் அறிந்து கொள்ளும்படியான காலங்கள் வருகிறது. அப்பொழுது நான் முகமுகமாய் பார்ப்பேன், நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்போது அந்த மறைப்பொருட்களை கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். கொலோசியர் 2:3 இவ்விதமாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவருக்குள் தான் எல்லா அறிவு, எல்லா ஞானம். அந்த அந்த ஞானத்திலிருந்து ஒரு பகுதியை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அதை அறிந்து கொள்ளும்படியான அறிவை கொடுக்கிறார். 9 வரங்களிலே வெளிப்பாட்டு வரங்கள் என்று அழைக்கப்படுகிறவை 2. அது 2 ஆவிக்குரிய கண்களை போல நம்முடைய உள்ளான மனித நிலை இருக்கின்றன. 1 வரம் அறிவை போதிக்கிற வரம், அடுத்த வரம் ஞானத்தை வெளிப்படுத்துகிற வசனம். அறிவு, ஞானம், இது உலக அறிவல்ல, புஸ்தக அறிவல்ல, பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷ அறிவு. யாருக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறாராம்? முதலாவது அவர் தமக்கு சிநேகிதரை போல இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாம் ஆண்டவருக்கு சிநேகிதர். ஆதியாகமம் 18:18 சொன்னார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, மறைக்கவே மாட்டேன். 2வது, அவர் யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? எனக்கு ஞானம் வேண்டுமே, உம்முடைய வெளிப்படுத்தின விசேஷத்தை அறியும்படி எனக்கு விசேஷ புத்தி வேண்டுமே. தானியேல் 12:10 சொல்லுகிறது, ஞானவான்களோ அதை அறிந்து கொள்வார்கள், துன்மார்க்கரில் ஒருவனும் அதை அறியான். ஆனால் ஞானவான்களோ அதை அறிந்து கொள்வார்கள். மூன்றாவது அவர் யாருக்கு அதை வெளிப்படுத்துகிறார்? யோவான் 15:15 உடைய சீஷர்களுக்கு, அவரை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களுக்கு அதை அறிவிக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனென்றால் என்னுடைய பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட அவ்வளவற்றையும் நான் உங்களுக்கு அறிவித்தேன், நான் உங்களுக்கு அறிவித்தேன். நான்காவதாக யாருக்கு அவர் வெளிப்படுத்துகிறார்? ஆமோஸ் தீர்க்கதரிசி சொன்னார் 3:7 அவர் தம்முடைய ஊழியக்காரர்களாகிய தீர்க்கதரிசிகளுக்கு அறிவியாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்யார். தம்முடைய ஊழியக்காரருக்கு அறிவியாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்யார். அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 1:1 இவ்விதமாய் சொல்லுகிறது, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு. ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு சீக்கிரத்தில் ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தும் பொருட்டு. ஆண்டவருக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அவர் தம்முடைய தூதனுக்கு சொல்லுகிறார், தூதன் யோவானுக்கு சொல்லுகிறார், யோவான் சபையினுடைய ஊழியக்காரருக்கு சொல்லுகிறார். 7 சபைகள், அவைகளுக்கு விசுவாசிகளுக்கு ஆண்டவர் அறிவிக்கிறார். கர்த்தர் மூலமாக தூதனுக்கு வந்து, யோவானுக்கு வந்து, சபை ஊழியரிடத்தில் வந்து எல்லாருக்கும் வருகிறார். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை ரகசியத்தை அறிய வேண்டும் என்று அவருடைய பாதத்திலே காத்திருக்கிறாரோ, கர்த்தர் அவருக்கு கிருபையாய் அதை வெளிப்படுத்தும்படி சித்தமானார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷத்தில் அநேக குறியீடுகள் இருக்கின்றன. எண்களை பற்றிய ரகசியங்கள் உள்ளே இருக்கிறது, அநேக ஓமைகள் உள்ளே இருக்கிறது. 7 முத்திரைகள், அது ஒரு, அந்த முத்திரை என்றால் என்ன? 7 கோப கலசங்கள், 7 எக்காலங்கள், நம் புரியாத பல சொற்கள் அங்கே வருகின்றன. ஏனென்றால் அது ஒரு மறைப்பொருளான புஸ்தகம். நம்முடைய புத்திக்கு எட்டாத ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை நோக்கி ஒரு ஜபம் செய்தாராம், எபேசியர் சபைக்காக நீர் அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று எபேசியர் 1:19 அவர் சொன்னார். சாதாரண மாம்ச கண்களினால் அதை அறிந்து கொள்ள முடியாது. ஆவிக்குரிய கண்கள் உண்டு, விசுவாச கண்கள் உண்டு, வெளிப்பாட்டு கண்கள் உண்டு, அதே நேரம் பிரகாசமான மனக்கண்கள், பிரகாசமான மனக்கண்கள். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது ஏறக்குறைய 34 ஓமைகளை சொன்னார். அவர் மறைப்பொருளாகத்தான் ஜனங்களோடு அதிகமாய் பேசினார். அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவருடைய சீஷர்கள் தனித்து ஆண்டவரிடத்தில் வந்து, என்ன ஆண்டவரை விதைக்கிறவன் ஓமையை பற்றி சொன்னீர், அது என்ன விதைன்னா என்னது என்று சொன்னார். விதை என்பது வேத வசனம். சரி, அதில் விதைக்கிறவன் யார்? அவர்கள் தான் சுவிசேஷர்கள், அவர்கள் தான் ஊழியர்கள். அந்த விதிக்கிற நிலம் மனிதருடைய உள்ளம். சிலருடைய உள்ளங்கள் 30 போல, சில உள்ளங்கள் 60 போல, சில உள்ளங்கள் 100 பதில் தருகிறது. சில ஜனங்கள் 30 என்று அழைக்கப்படுகிற புதிய பூமிக்கு வருவார்கள், சிலர் 60 என்று அழைக்கப்படுகிற எருசலேமுக்கு வருவார்கள், சிலர் 100 என்று அழைக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற சியோன் மலைக்கு வருவார்கள். வெளிப்புற பிரகாரமா 30, 60, 100 என்றா? ஏதோ பரீட்சையில ஸ்கூல்ல பாடம் எடுக்கிறோம், சில பிள்ளைகள் 30 மார்க் எடுக்கிறாங்க, சில 60 எடுக்கிறாங்க, சில 100க்கு 100 எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம போயிடும். ஆனா அது பரலோக ராஜ்யத்தை பற்றிய ஓமை. உலக பிரகாரமாய் அதை நாம் சிந்திக்க முடியாது. அவர்கள் பலன் கொடுப்பது நித்தியத்தில், அந்த பலனுடைய ஆழத்தை அறிய வேண்டும் என்றால் நம் மனக்கண்கள் நமக்கு பிரகாசம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த மறைப்பொருட்களை எந்த மனுஷனும், எந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்டும், வேத பண்டிதனும் நமக்கு விளக்கி தரவே முடியாது. வேதத்தை எழுதின ஆவியானவர் தான் அதை நமக்கு விளக்கி தர முடியும். வாசியுங்கள், 1 கொரிந்தியரின் புத்தகம் 27 வாசியுங்கள்.
2: ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார்.
0: ஆண்டவர் பலவான்களை வெட்கப்படுத்தும்படி, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, பேதமையானவர்களை அவர் தெரிந்து கொண்டு மறைப்பொருட்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறாராம். இயேசு ஒரு முறை இந்த பூமியில இருந்தபோது ஆவியில களி கூர்ந்தார் என்று லூக்கா 10:21 வாசிக்கிறோம். ஏன் ஆவியில களி கூர்ந்தாராம்? கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து பேதமைகளுக்கு வெளிப்படுத்தினு கொடுத்ததுனால இயேசுக்கு ஒரு பெரிய களி கூறுதல் உண்டாயிற்று. நமக்கு அந்த வெளிப்பாட்டுகளை எடுத்து கொடுக்கிறவர் ஆவியானவர். இந்த வசனத்தை கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 2:7 வாசிக்கிறேன். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக எத்தனமாக்கப்பட்டதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தார்களே ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிய மாட்டார்களே. 10 நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியே என்று மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தையினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலேயே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் அருளி செய்த வேத புஸ்தகம், இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் உறுப்புகளும் பரிசுத்த ஆவியானவராலே கொடுக்கப்பட்ட பெரிய சத்தியம். யோவான் 6:63 இயேசு சொல்லுகிறார், நான் பேசுகிற வார்த்தைகள் சாதாரணமானவைகள் அல்ல, அவைகள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. சாதாரண புஸ்தகத்தில் பேப்பர்ல இங்கினால் அச்சரிக்கப்பட்டிருந்தாலும் இந்த எழுத்துக்குள் ஒரு மறைப்பொருள் இருக்கிறது, இந்த எழுத்துக்குள் ஒரு ஜீவன் இருக்கிறது, இந்த எழுத்துக்குள் ஒரு வல்லமை இருக்கிறது. ஆகவேதான் எபிரேயர் 4:12 வேதம் சொல்லுகிறது, வேத புத்தகம் வேத வசனமானது ஆவியும் ஜீவனும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அது கருக்குள்ளதாயும் இருக்கிறது. ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, அது ஆவிக்குரிய பட்டயமாய் விளங்குகிறது. எபேசியர் 6:17 அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், வேத வசனமாகிய இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலன் யோவான் எழுதுகிறார், அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது என்று எழுதுகிறார். வெளிப்படுத்தல் 1:16 நாம் அதை வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எப்படிப்பட்ட ஒரு நூல், எப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம், எப்படி இந்த புஸ்தகத்துக்குள்ளே நாம் செல்ல வேண்டும். இது கிறிஸ்துவின் மகிமை பொதிந்த ஒரு புஸ்தகம். இந்த புத்தகத்திலே கிறிஸ்துவினுடைய மகிமையை பார்க்கிறோம். சுவிசேஷங்களிலே மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே தேவகுமாரனாய் வெளிப்பட்டார். சுவிசேஷத்திலே 6 உயரமான மனுஷனை போல இருந்தவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவருடைய முகம் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையாயிருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்திலே காய்ந்த வெண்கலம் போல இருந்தது. அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டு வந்தது. மகாமகிமையானவராய் அவர் காணப்பட்டார், மகாமகிமையாய் காணப்பட்டார். இன்னைக்கு சினிமா பாடல் மாதிரி கிறிஸ்துவ பாட்டு எழுதுறவங்க எல்லாம் சும்மா எவனையோ ஒரு நடிகனை பிடிச்சி அவனை இயேசுநாதர் மாதிரி மேக்கப் போட்டு எதுக்கு எடுத்தாலும் ஒரு கேவலமான ஒரு விபச்சாரக்காரனா இருக்கிறவன ஒரு சினிமாக்காரன அந்த நடிகனை இவர்தான் இயேசு போலியாக ஏமாற்றுகிற ஒரு நிலைமை. ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரும்போது ஒரு உன்னதமானவராய் பார்க்கிறோம், கம்பீரமானவராய் பார்க்கிறோம், ராஜாதி ராஜாவாய் பார்க்கிறோம், கர்த்தாதி கர்த்தராய் பார்க்கிறோம், அகிலத்திலையும் ஆளுகை செய்கிறவராய் பார்க்கிறோம், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி என்று சொல்லுகிற நிலைமையில் அவரை பார்க்கிறோம். உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க தகுதி பெற்றவர் அவர். அவருடைய தெய்வீகத்தின் பரிபூர்ணத்தை எல்லாம் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும். உலகத்தில் உள்ள எந்த சிலையும் சரி, எந்த சொரூபமும் சரி, எந்த படமும் சரி, ஆண்டவருடைய மகிமையில கோடியில ஒரு பகுதியை கூட வெளிப்படுத்தி காண்பிக்கவே முடியாது. நாம் ஆராதிக்கிற தேவன் மகிமையின் ராஜா என்பதை இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு போதிக்கிறது. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது, இது ஒரு சரித்திர நூல். கடந்த காலத்தை மட்டும் அது சொல்லவில்லை. 7 சபைகளின் காலங்கள், போஸ்தலனாகிய யோவான் காலத்தில் உள்ள 7 சபைகள் அல்ல, இந்த 2000 வருடங்களாக கர்த்தருடைய வருகைக்கு வருவதற்கு முன்பாக அவ்வளவு சபைகளினுடைய நிலவரத்தையும் 7 சபைக்குள்ளே அவர் புகுத்தி வைத்திருக்கிறார். சபைகளின் வரலாற்றை சரித்திரத்தை அது நமக்கு சொல்லுகிறது. கடந்த கால சரித்திரம் மட்டுமல்ல, வரப்போகிற சரித்திரத்தையும் அது நமக்கு முன்னறிவிக்க கூடியதா இருக்கிறது. போஸ்தலனாகிய யோவான் உலக சரித்திரத்தை எழுத அவர் பிரியப்படவில்லை. அவர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும் போது அவருக்கு 96 கிபி 96 அவர் இந்த புஸ்தகத்தை எழுதினார். கிபி 70 எழுதினார். இதுல 22 அதிகாரங்கள் உண்டு, 404 வசனங்கள் இதுல உண்டு. 1:15 இதை வாசித்து முடிக்கலாம். இதிலே அவர் சரித்திர புத்தகமாய் எழுதவில்லை. அவர் காலத்தில் தான் கிபி 70 எருசலேமில் இருந்த தேவாலயம் இடிபட்டது, அதை குறித்து எழுதவில்லை. அதற்கு பிறகு 3 எருசலேமும் சரி ரோமாவிலும் சரி பயங்கர குழப்பம் ஏற்பட்டு உள்நாட்டு கலவரங்கள் ஏற்பட்டது. அவைகளை பற்றி ஒன்றும் அவர் எழுதவில்லை. அவர் எழுதியது என்ன? கிறிஸ்துவனுடைய மனவாட்டியின் சரித்திரம். எப்படி சபை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகும், எப்படி எக்கள சத்தம் துணிக்கும், எப்படி இந்த மண்ணான சரீரம் இமைப்பொழுதிலே மறுரூபமாகும், எப்படி மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு 7 ஆண்டுகள் இயேசுவோடு நாம் மத்திய ஆகாயத்தில் இருப்போம், அதே மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு பூமிக்கு இறங்கி வந்து அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியில கைவிடப்பட்டவர்களை எப்படி நாம் அரசாளுவோம்? முழு வரலாற்றையும் அவர் எழுதுகிறார். இது ஒரு சரித்திர நூல். மூன்றாவது, இது ஒரு தீர்க்க தரிசன நூல். முதலையே சொல்லுகிறார், இது ஒரு தீர்க்க தரிசன நூல் என்று. வெளிப்படுத்தல் 1:3 விதமாய் சொல்லுகிறது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை, இதுல வார்த்தைகள் எல்லாம் தீர்க்க தரிசன வசனங்கள். 4வது, இந்த புத்தகம் ஒரு பாக்கியமான புத்தகம். 3வது வசனத்தில் சொல்லுகிறார், இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். இதை கை கொள்ளுகிறவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டும் 7 பாக்கியவான்களை குறித்து எழுதியிருக்கிறார். 1வது, வெளிப்படுத்தின விசேஷம் 1:3, 14:13, 16:15, 19:9, 20:6, 22:7, 22:14, 7 பாக்கியவான்களை குறித்து அதில் எழுதியிருக்கிறது. இந்த புஸ்தகம் விசேஷமான ஒரு புஸ்தகம். ஆகவேதான் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம், யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார், நீர் அடைக்கலம் குருவியை பார்க்கலாம் நீ விசேஷித்தவன் அல்லவா, காட்டு புஷ்பங்களை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா, சாலமோன் தன்னுடைய சர்வ மகிமையிலும் உடுத்தீராத அளவு அங்கு ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து நீதியின் சால்வையை தரிக்கிறாரே, நீங்கள் விசேஷம் உள்ளவர்கள் அல்லவா. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களை விசேஷம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாய் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன், என்னுடைய நேரம் முடிய போகிறது. இவ்வளவு காரியத்தையும் யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும்படி அவரை ஆவிக்குள்ளாக்கினார், அவரை ஆவிக்குள்ளாக்கினார். தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம் பல அனுபவங்களை பெறுகிறோம், ஆனால் ஆவிக்குள்ளாகிற அனுபவத்தை இன்னும் நாம் பெறவில்லை. ஆவிக்குள்ளாவது என்பது நம்முடைய சரீரத்தை கீழே வைத்துவிட்டு நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனிலே நம்முடைய ஆவி கர்த்தருடைய ஆவியோடு இணைக்கப்பட்டு பரலோகத்துக்கு சென்று காரியங்களை பார்ப்பதுதான் ஆவிக்குள்ளாகிற அனுபவம். சிலரை ஆவிக்குள்ளாக்கும் போது உலக தரிசனங்களை ஆண்டவர் காண்பிக்கிறார். எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கண்டை ஆண்டவர் என்னை கொண்டு போனார் என்று 1 முதல் 6 வசனங்களை வாசிக்கிறேன். இந்த பள்ளத்தாக்கில வெட்ட வழியிலே எலும்புகள் திரளாய் கிடந்தது. எலியாவை பல முறை ஆண்டவர் ஆவிக்குள்ளாக்கி மலைகள் மேல குன்றுகள் மேல கொண்டு போய் வைத்த அனுபவத்தை உபதியா என்கிற ஒரு தேவனுடைய மனிதன் 1 ராஜாக்கள் 18:12 சொல்லுகிறார். அதுபோல எலியா பரலோகத்துக்கு சுழல் காட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அங்கே இருந்த 50 தீர்க்கதரிசிகள் அவரை தேடப்போவோம், கர்த்தர் அவரை ஆவிக்குள்ளாக்கி வேற எங்கேயாவது கொண்டு போய் வைத்திருக்க கூடும் என்று 2 ராஜாக்கள் 2:16 சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆவிக்குள்ளாக்குற அனுபவம். பிலிப்பு காந்தகியா நாட்டு மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு ஆவியானவர் அவரை அப்படியே தூக்கி கொண்டு போனார். அதை அப்போஸ்தலர் 8:39 வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் ஆவிக்குள் ஆக்கினதை வெளிப்படுத்தல் 1:10 வாசிக்கிறோம். நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான. 4:1 சொல்லுகிறார், எக்கால சத்தம் போல ஒரு சத்தம் துணித்தது, இங்கே ஏறிவா, அப்பொழுது நான் ஆவிக்குள்ளானேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் அவர் ஆவிக்குள்ளாகி ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின்படியான. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம எப்படி ஆவிக்குள்ளாகிறது அந்த ரகசியத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். எப்படி கைலாச மகாரிஷி ஆவிக்குள்ளாகிறதின் ரகசியத்தை சாது சுந்தர் சிங்க்கு சொல்லிக் கொடுத்தார் அடுத்த வாரம் சொல்ல விரும்புகிறேன். டெல்லியில சென்னைக்கு வருகிற ட்ரெயினை அவர் விட்டுவிட்டு எப்படி ஆவியானவர் பீச்சில் நடக்கிற ஒரு பெரிய கிறிஸ்டியன் மீட்டிங்க்கு சாது சுந்தர் சிங்கை கொண்டு வந்தார் அந்த அனுபவத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆவிக்குள்ளான சம்பவத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த வாரத்திலிருந்து இந்த 1 இன்றைக்கு பூ முழுவதும் இதை முன்னுரையாக உங்களுக்கு சொன்னேன். இந்த முன்னுரையை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் இந்த சத்தியத்துக்குள்ள நாம் செல்ல முடியும். அடுத்த வாரம் வரும்போது தயவு செய்து வெளிப்படுத்தல் 1 ஒரு 10 வாசித்து விட்டு வாருங்க. அப்போது அந்த விளக்கங்களை கேட்பது உங்களுக்கு பிரியமா இருக்கும். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை ஆண்டவர் தரும்படி, வெளிப்பாட்டு வரங்களை உங்களுக்கு தரும்படி, தானியலுக்கு மறை பொருட்களை வெளிப்படுத்தி கொடுத்த ஆண்டவர், இந்த கடைசி நாளில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு அந்த வெளிப்பாட்டு வரங்களை தரும்படி, ஆவிக்குரிய கண்களை போல விளங்குகிற அறிவை உணர்த்துகிற வசனம், ஞானத்தை போதிக்கிற வசனம் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படி, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குள்ளாகிற அனுபவங்களை கர்த்தர் தரும்படி, இன்றைக்கு உங்களுடைய மனக்கண்களை பிரகாசிக்கும்படி ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யும்படி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தேவனே, உன்னதமானவரே, சர்வ வல்லவரே, உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவியார ஆவியை கொடுத்தவரே, பிள்ளைகள் அப்பம் கேட்கும் போது தாராளமாய் கொடுக்கிறவரே, இன்றைக்கு வேத வசனத்தின் அப்பத்தை எங்களுக்கு நீர் பிட்டு கொடுத்தபடியாலும் சோத்திரம். உம்முடைய சீஷர்களுக்கு மறை பொருட்களை வெளிப்படுத்தி கொடுத்ததை போல எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி கொடுக்க போவதற்காயும் சோத்திரம். வேதத்தின் ஆழங்களுக்குள்ளே ஆவியானவரே எங்களை அழைத்து செல்வீராக. ஆழத்தில் உள்ள, ஒளிப்பிடத்தில் உள்ள மறை பொருட்களாகிய பொக்கிஷங்களை எங்களுக்கு பெற்று தருவீராக. மனக்கண்களை திறந்தருளுவீராக. இப்போது இப்போது இப்போது உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதை போலவே எங்கள் ஒவ்வொருவருக்கு வெளிப்படுத்தி தரும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்வீராக. இந்த கடைசி நேரத்திலே உமக்காக மகிமையான காரியங்களை செய்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய். யாராவது வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருந்தால் அவர்களை குணமாக்க ஆண்டவரே உம்முடைய தழும்புகள் உள்ள கரங்களை வைத்தருளும். உம்முடைய வருகை பரியந்த உம்முடைய பிள்ளைகள் வாழட்டும். நாங்கள் எல்லாரும் உம்முடைய வருகையில உமக்கு எதிர்கொண்டு வருகிற வரையிலும் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுக பலன் ஆரோக்கியம் தரும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வேலையை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய தொழிலை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய வியாபாரத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அந்த குடும்பங்கள்ல உம்முடைய சந்தோஷம் இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் என் ஆண்டவர் இறங்கி உலாவீராக. இரவு நேரங்கள்ல சொப்பனங்கள் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளோடு பேசுவீராக. இரவெல்லாம் பரலோகம் அவர்களுக்கு நேராய் திறந்திருப்பதாக. உம்முடைய சொட்டைகள் அவர்களோடு மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவரே அந்நிய பாஷை வரங்களை தந்து எப்போ அதாவது அந்நிய பாஷையில பேசி பேசி உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்பட உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இன்னும் பரிசுத்தப்படுத்து, இன்னும் ஜெபாவினால நிரப்பு, எழும்பி பிரகாசிக்கும்படி ஒவ்வொருவர் மேல அபிஷேக எண்ணெய் ஊற்றப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே.

0: பிலிப்பியன் புஸ்தகம் 3:20
1: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது
0: அங்கே இருந்து
1: கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர என்ன செஞ்சிட்டு இருக்க, ஒரு நாளும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எப்ப வருவாரு, எப்ப வருவாரு, எப்ப நம்மளுக்கு கூட்டிட்டு போவாருன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம குடியிருப்பு பரலோகம், இந்த குலகத்துல குடியிருப்பு இருந்தாலும் கொஞ்ச நாள் தான், 70-80 இல்லாட்டி நல்லா வசதியா இருக்கிறவங்கன்னா 100 வயசு இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்கு, பரலோகம்தான். ஹல்லேலூயா. அதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஆயத்தத்தோடு இருக்கணும். அந்த பரலோகத்துக்கு போகணும்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7:31
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: உலகத்தின் வேஷம் என்ன செய்ய போகுது, கடந்து போகுது. இந்த உலகம் இன்னைக்கு நல்லா இருக்கும், செழிப்பா இருக்கும், நம்ம நல்லா ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. வாசிப்பா.
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
0: அதை
1: தகாத விதமாய்
0: அனுபவிப்பவர்கள்
1: போலவும் இருக்க வேண்டும் இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: இந்த உலகத்தின் வேஷம் என்ன செய்வது, கடந்து போகுது. இந்த உலகத்தில் இருந்த கூட இந்த உலகத்தை அனுபவிக்கிறவங்க என்ன செய்யணும், அனுபவிப்பது போலவும் இருக்க வேண்டும். அது ஆண்டு சொன்ன உலகத்தை நல்லது போல நீங்களும் உலகத்தை நல்ல உலகத்துல பார்க்கும்போது அநேக போராட்டங்கள் போத்திரங்கள் வரும். அதை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை மாத்திர நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். நம்ம வாசிக்க கேட்ட 1 தீமோத்தேயு 6:7 வாசிக்க கேட்டோம் இல்லையா, 6:7 வாசிக்க கேட்போமா.
1: உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை.
0: உலகத்துல என்ன செய்யலாம், ஒன்னும் கொண்டு வந்ததும் இல்ல,
1: இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம்.
0: இந்த உலகத்திலிருந்து ஒன்னும் கொண்டு போவது என்பதும் நிச்சயம். அதனால என்ன செய்யக்கூடாது, இந்த உலகத்துக்கு ஒன்னும் கொண்டு வந்ததில்ல, உலகத்துல ஒன்னும் கொண்டு போறது இல்ல. அதனால நம்ம பரலோகத்துல நம்ம குடியிருப்பு எங்க இருக்குது, பரலோகத்துல இருக்குது. அப்ப நம்ம பரலோகத்துக்காக, பரலோகத்துக்கு போறதுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும், அதைதான் நம்ம தியானிச்சுட்டே இருக்கிறோம். கத்துற அதைதான் 2-3 வருஷமா தொடர்ந்து அதை தியானிக்க கத்திர கிருபை கொடுத்திருக்கிறாரு. நம்ம தியானிப்போம், பரலோகத்துக்கு போனா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி முதலாவது வாசிக்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 21:24
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்.
0: அது வெளிச்சத்தில் நடப்பார், ரட்சிக்கப்படுற ஜனங்கள் அது எங்க எந்த வெளிச்சத்தில் நடப்பாங்க, பரலோக வெளிச்சத்துல நடப்பாங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை ரட்சிப்போம், என்னை ரட்சியும் ஆண்டவரே, என்னை எப்பயாவது ரட்சித்திரும் ஐயா, நான் ரட்சிக்கப்படணும். ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையது. நம்ம ஆண்டு நம்ம ஒவ்வொரு நாள் கேட்கணும், ஆண்டவரே ரட்சியும். நம்ம பலத்தினால பறக்கத்தை ரட்சிக்கு வர முடியாது, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டே இருக்கணும், ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை எப்படியாவது ரட்சித்திரும் அப்பா, நான் பரலோகத்துக்கு வரணும், இந்த உலகம் எனக்கு வேண்ட ஆண்டவரே, பரலோகத்துக்கு வரணும், எனக்கு ரட்சியும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் ஏஸ் பாட்டை கேட்டா நம்ம ரட்சிப்பார். ரட்சிப்பாரா ரசிக்க மாட்டாரா, கட்டாய ரட்சிப்பார். அவர் ரட்சிப்பு அவர்கிட்ட தான் இருக்கு, கத்தெடுத்துல தான் இருக்கு. 3 சங்கீதம் கடைசி வசனம் கூட வாசிங்க, 3 சங்கீதம் பார், கடைசி வசனம்.
1: ரட்சிப்பு கர்த்தருடையது.
0: ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது, நம்ம கேட்கணும், கேட்டா ரட்சிப்பார். யாரா இருந்தாலும் சரி கேட்ட ரட்சிப்பார், ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிக்கப்பட்டவங்க எங்க நடக்க முடியும், பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம்ம ரட்சிக்கப்பட்ட பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம்ம ரட்சிப்புக்காக நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவரை கேட்டே இருக்கணும், ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்பா, என்னை ரட்சியும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்டே இருக்கணும். ரட்சிப்பை பத்தி சொன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம், நேரமே பத்தாது. நம்ம நம்ம ஒவ்வொரு நாள் கத்துட்டு கேட்கணும், ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை எப்படியாவது ரட்சித்தலும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். ஆனா நம்ம என்ன செய்யணும், ரட்சிக்கப்படுறதுக்கு பிரயாசப்படணும். வாசிங்க பிலிப்பியர் புஸ்தகம் 2:12
1: அதிக பயம்

0: பயத்தோடும்
1: நடுக்கத்தோடும்
0: நடுக்கத்தோடும்
1: உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்.
0: உங்க ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும்? பிரயாசப்படும். நம்ம பிரயாசப்பட்டா கத்திர ரட்சிப்பு. அதான் குதிரை யுத்த நாள் காய்த்தப்படும் ஜெயமா கத்திர. நம்ம பிரயாசப்படணும். அந்த வெளியே ரட்சியும் என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. என்ன ரட்சிக்கப்படணும், நம்மளுடைய பரலோக வெளிச்சத்தில் நடக்கணும் பாப்பா. நான் உங்க கூட இருக்கணும். ரட்சிப்பு கர்த்தருடன் சொல்லியிருக்கீங்க. என்ன இன்னைக்கு ரட்சித்து தான் ஆகணும் ஆண்டவரே. என்னை ரட்சியும் சொல்லி நம்ம கேட்டே இருந்தோம்னா கர்த்தர் ரட்சிப்பார். ரட்சிப்பு அவருடைய ரட்சிக்கப்பட்டதான் பெரிய ஒரு மகிழ்ச்சி அவரு தான். அதனால தான் தாவீதுராஜா சொல்றாரு, ரட்சிப்பு இழந்து போயிட்டாரு. அப்ப அவர் கேட்கிறாரு 51:12.
1: உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து.
0: பாத்தீங்களா, ரட்சிப்பின் சந்தோஷம். உலகத்துல எத்தனையோ சந்தோஷம் இருக்கு, ஆனா இது ரட்சிப்பின் சந்தோஷம். பெரிய ராஜா, ராஜாவா இருந்தாரு, ஆனாலும் அவருக்கு என்ன இல்ல, அந்த சந்தோஷம் இல்ல. அவர் என்ன கேக்குறாரு பாருங்க,
1: உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து.
0: ரட்சணிய சந்தோஷம் நீ கொடுத்தீங்க ஆண்டவரே, அதனை இழந்துட்ட ஆண்டவரே, எனக்கு திரும்பவும் எனக்கு தந்து.
1: உற்சாகமான ஆவியனை தாங்குபடி செய்யும்.
0: உற்சாகமான ஆவியனை என்ன செய்யுங்க, தாங்க முடிச்சீங்க. ரட்சிப்ப குடுத்தீங்க, நான் இழந்துட்டேன் ஆண்டவரே. ரட்சணை சந்தோஷம் திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்க முடிய செய்யுங்க. அப்ப நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தாங்கப்பா. அது பெரிய மகிழ்ச்சி. ரட்சிக்கப்பட்டிருந்தா பெரிய சமாதான சந்தோஷம். நம்ம பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருச்சு, பெரிய சந்தோஷம். அதான் சொல்ற ரட்சிப்பின் சந்தோஷம் திரும்ப எனக்கு முத கொடுத்தீங்க, நான் இழந்துட்டேன், திரும்ப எனக்கு தாங்கப்பா. முதல்ல கொடுத்தீங்க, நான் இழந்துட்டேன், திரும்ப எனக்கு தாங்க. ரட்சணை சந்தோஷம் திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தையும் ஆதி என்ன தாங்கபடி செய்யும் சொல்லி கேக்குறாரு பெரிய ராஜா. ஆனாலும் அந்த சந்தோஷம் அவருக்கு அந்த சந்தோஷம் ஒண்ணுமே இல்ல. அவர் கேக்குறது என்ன, என்ன சந்தோஷத்தை கேக்குறாரு, என்ன சந்தோஷத்தை கேக்குறாரு, ரட்சணை சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து உற்சாகத்தின் ஆவி என்ன தாங்கபடி செய்யும். நம்ம அப்படி கேட்கணும், கேட்டாதான் கொடுப்பாரு. கேட்கணும், அவர் ரட்சிப்பு கத்துறால் வரும். நம்ம கேட்கணும், ஆண்டவரே நீ ரட்சியும் அப்பா, ரட்சணை சந்தோஷம் தாரும். ரட்சிக்கப்பட்டார் பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. அது நம்ம அந்த ரட்சிப்பை நம்ம யாரும் இழந்து போயிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டா தான் பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம்ம குடியிருப்பு இந்த உலகத்தில் இல்லை. என்னதான் உலகத்தில் வாழ்ந்தாலும், எத்தனை வருஷம்தான் வாழ்ந்தாலும், ஒரு நாள் நம்ம மறிக்க வேண்டியது நிச்சயம். ஆனால் இந்த வட்சப்பர் போறது தான் நம்ம என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ரட்சிக்கப்பட்டதான் பரலோக வெளிச்சத்துல நடக்க முடியும். ஆண்டவரே நீ எப்படியாவது ரட்சியமாப்பா, என்னை ரட்சிப்பு கர்த்தருடைய, வேற யாரும் இதில் இல்லை. மற்ற மனிதர்ட்டிருந்து வருதுன்னா ஒருத்தர் கொடுப்பாங்க, ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க. இது ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையது. ரட்சிப்பு தாங்க, என்னை ரட்சியும் சுவாமி, என்னை ரட்சிக்கப்படணும்ப்பா, நான் ரட்சிக்கப்படணும், பரிசுத்தமா வாழணும், ரட்சிக்கப்படணும் சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அண்ணால் சொல்றாங்க பாருங்க, 1 Samuel 2:1.
1: அப்பொழுது
0: அண்ணால்
1: ஜபம் பண்ணி,
0: ஜபம் பண்ணி
1: என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது.
0: அவங்க என்ன சொல்றாங்க, கர்த்தருக்குள் என் இருதயம் களி கூறுகிறது.
1: என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது.
0: என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது.
1: என் பகைஞர் மேல்,
0: என் பகைஞர் மேல்
1: என் வாய் திறந்திருக்கிறது.
0: உம்முடைய
1: ரட்சிப்பினாலே,
0: ரட்சிப்பினாலே
1: சந்தோஷப்படுகிறேன்.
0: ரட்சிப்பினாலே என்ன செய்யறாரா, என்ன செய்யறாங்களா, சந்தோஷப்படுறாங்க. குழந்தைக்கு சாமையில கத்திர கொடுத்தாரு, அது கூட சந்தோஷம் இல்ல. அவங்களுக்கு எதுனால சந்தோஷம், ரட்சிப்பினால சந்தோஷம். அந்த ரட்சிப்ப அருமையான சகோதரிய சகோதரிய, அந்த ரட்சிப்பை நம்ம யாரும் இழந்துடக்கூடாது. இழந்திருக்குமான என்னை கேளுங்க, ரட்சிப்பின் ரட்சனைய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்காண்டவர். இழந்துட்டாண்டவரு, என்னை ரட்சித்திருந்தீங்க, நான் ஒரு காலம் சந்தோஷமா இருந்தேன், மகிழ்ச்சியா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன். அந்த ரட்சிப்பை இழந்துட்டப்பா, ரட்சணைய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து. பெரிய ராஜா, எல்லா இஸ்ரேல 40.5 வருஷம் வாழ்ந்தவர், அரசாண்டவர். ஆனாலும் அவர் என்ன கேட்கிறாரு, ஆண்டவரே ரட்சணைய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தின் ஆபி என்ன தாங்கபடி செய்யும். எனக்கு தாங்கப்பா, நான் இழந்துட்டப்பா, ரட்சிப்பு உங்ககிட்ட தானே இருக்கு ஆண்டவரே, நீ என்னை தரணும்னு சொல்லி நம்ம கேட்போம். ரட்சிப்பினால்தான் சந்தோஷமா இருக்க முடியும், ரட்சிப்பினால்தான் களி கூற முடியும். ஏசாய் என்ன சொல்றாரு பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 25:9.
1: அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன்.
0: அக்காலத்தில் இவரே நம்முடைய தேவன்.
1: இவருக்காக காத்திருந்தோம்,
0: இவருக்காக காத்திருந்தோம்.
1: இவர் நம்மை ரட்சிப்பார்,
0: இவர் நம்மை ரட்சிப்பார்.
1: இவரே கர்த்தர்,
0: இவரே கர்த்தர்.
1: இவருக்காக காத்திருந்தோம்,
0: இவருக்காக காத்திருந்தோம்.
1: இவருடைய ரட்சிப்பினால்,
0: இவருடைய ரட்சிப்பினால்
1: களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும்.
0: களி கூர்ந்து என்ன செய்யறோம்? மகிழ்வோம். ரட்சிப்பினால்தான் மகிழ்வோம். ரட்சிப்பின என்ன? லூக்கா 1:77 பாருங்க, நம்ம அடிக்கடி வாசித்திருக்கோம்.
1: அவருடைய ஜனத்திற்கு,
0: அவருடைய ஜனத்திற்கு
1: பாவ மன்னிப்பாகிய,
0: பாவ மன்னிப்பாகிய
1: ரட்சிப்பை தெரியப்படுத்தவும்.
0: ரட்சிப்பை பாவ மன்னிப்பாகி ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளணும். ரட்சிக்கப்பட்டதான் பரலோக வெளிச்சத்தில் நடக்கணும். ஆண்டவரே பாவ மன்னிப்பை தாருமாப்பா, நான் இதுல இருந்து சின்ன வயதிலிருந்து இது வரைக்கும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்க, ரட்சிப்பு கர்த்தருடன் சொல்லியிருக்கீங்கப்பா, நீங்க தான் என்னை ரட்சிக்கணும், பாவ மன்னிப்பாகி ரட்சிப்பை தரணும். எனக்கு இழந்திருக்காண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன், திரும்ப இழந்துட்டேன், எனக்கு திரும்ப ரட்சிப்பை தாரும், ரட்சனை சந்தோஷத்தாரும், உற்சாகத்தை நான் இனி தாங்க முடிச்சு சொல்லி நம்ம கேட்கணும். இரண்டாவதாக பரலோகத்துக்கு போன நம்ம என்ன செய்யணும் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 21:27.
1: தீட்டுள்ளதும்,
0: தீட்டுள்ளதும்,
1: அருவறுப்பையும்,
0: அருவறுப்பையும்,
1: பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய,
0: பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய
1: ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை,
0: அதில் பிரவேசிப்பதில்லை.
1: ஆட்டுக்குட்டியானவரின்,
0: ஆட்டுக்குட்டியானவரின்
1: ஜீவ புஸ்தகத்தில்,
0: ஜீவ புஸ்தகத்தில்
1: எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்,
0: எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்
1: அதில் பிரவேசிப்பார்கள்,
0: அதில் பிரவேசிப்பார்கள். யார் பிரவேசிக்க முடியும்? ஜீவ புஸ்தகத்துல நம்ம பேர் எழுதப்பட்டுதான் நம்ம அதுல பிரவேசிக்க முடியும். அப்ப ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதிருங்கப்பா, என் ஜீவ புஸ்தகத்தில் என் பேரை எழுதிருங்க அப்படின்னு நம்ம ஒரு நாளும் கேட்கணும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படணும். ஆண்டவர்கிட்ட கேட்டே இருக்கணும், ஆண்டவரே என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுங்கப்பா, எழுதாம இருக்கணும், இன்னைக்கு எழுதிருங்கப்பா, இன்னைக்கு எழுதுங்க ஆண்டவரே என் பேரைன்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஏன்னா கடைசி வினாடியில் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது, கடைசி வினாடியில் இருக்கும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுன்னு சொல்லி. யார் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுறாரு வாசி பாருங்க, பிலிப்பியர் புத்தகம் 4:3.
1: அன்றியும்,
0: அன்றியும்
1: என் உத்தம கூட்டாளியே,
0: என் உத்தம கூட்டாளியே
1: அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி,
0: அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி
1: உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்,
0: உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்.
1: அவர்கள் கிளம்பந்தோடும்,
0: அவர் கிளம்பந்தோடும்
1: மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட,
0: மற்ற என் வேலையாட்களோடும் கூட
1: சுவிசேஷ விஷயத்தில்,
0: சுவிசேஷ விஷயத்தில்
1: என்னோட கூட,
0: என்னோட கூட
1: மிகவும் பிரயாசப்பட்டார்கள்,
0: மிகவும் பிரயாசப்பட்டார்கள்.
1: அவர்களுடைய நாமங்கள்,
0: அவருடைய நாமங்கள்
1: ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது.
0: நாமங்கள் ஜீவ புஸ்தகம். கர்த்தர் ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு அவரை ஒரு வரைக்கும் ஊழியம் செய்யலாம், இல்ல ஊழியத்துக்கு மற்ற ஊழியத்தை தாங்கலாம். ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது உங்க பேர் எங்க எழுதிடுறாரு? நம்ம பேரை ஜீவ புஸ்தகத்துல எழுதிடுறாரு. ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது நம்ம பேர் ஜீவ புஸ்தகம் எழுதுறாரு. ஹல்லேலூயா. ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது நம்ம என்ன செய்வோம்? நம்ம பேரை என்ன பண்ணிடுறாரு? ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சிடறாரு. அதனால நம்ம உங்க நம்முடைய பிரயாசங்கள் எதுவுமே என்ன செய்ய வீணாகாது, கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். ஒரு நாளைக்கு நினைக்கல, நம்ம பிரயாசப்படுறது ஆண்டவருக்கு எப்படி தெரியும், நம்ம ஊழிஞ்சது எப்படி தெரியும் நினைக்கிறீங்களா? 56 வாசிக்கிறோம், 8 வாசித்து பாருங்க. நம்ம அலைச்சல கூட கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரா? கணக்கில் வச்சிருக்கிறாரா?
1: என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர்.
0: பாத்தீங்களா, நம்ம அலைச்சல் என்ன செஞ்சிருக்கிறா? தேவரீர் எண்ணி இருக்கிறீர். நம்ம ஒவ்வொரு அலைச்சலையும் அவர் எண்ணி வச்சிருக்கிறாரு. அப்படியானா நீங்க ஊழியத்துக்காக பிரயாசப்படுறது, ஊழியத்துக்காக உதவிச்சுறத கர்த்தர் மறந்துடுவாரா? கட்டாயம் மறக்கவே மாட்டார். உங்க பேர் எங்கதான் இருக்குது சொல்லுங்க. ஜீவபுஸ்தகத்தில் எழுதியிருந்தா தான் எங்க போக முடியும்? நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். எபிரேயர் புஸ்தகம் 6:10.
1: ஏனென்றால்
0: உங்கள் கிரியையும்
1: நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும்,
0: செய்து வருகிறதினாலும்
1: தமது நாமத்திற்காக,
0: கர்த்தருடைய நாமத்திற்காக
1: காண்பித்த
0: அன்புள்ள பிரயாசத்தையும்
1: மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே?
0: தேவன் என்ன செய்வது? எப்படிப்பட்டவர் அல்ல? அணிந்துள்ளவர் அல்லவே? கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்காக ஊழியம் செய்யறதையும் செய்து வர்றதையும் அவர் என்ன செய்ய, தம்முடைய நாமத்துக்காக பிரயாசப்படுறது அவர் மறந்து போடுறதுக்கு அவர் எப்படிப்பட்டவர் அல்ல? அணிந்துள்ள அல்ல. உங்க பேர் கட்டாயம் ஜீவ புஸ்தகத்துல எழுதி வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. சீப்பத்தில் பேர் எழுதுறதா எங்க போக முடியும்? பரலோக்கு போக முடியும். சீப்பத்தில் பேர் எழுதிட்டா பரலோக்கு போக முடியாது. யார் பேர் சீப்பத்தில் எழுதுவாரு? ஊழித்துக்காக பிரயாசப்படுவா. மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள வாசிங்க பிலிப்பேர், இன்னொரு வாசிப்பேன். பிலிப்பேர் 4:3
1: அன்றியும் என் உத்தம கூட்டாளியே,
0: என் உத்தம கூட்டாளியே,
1: அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி,
0: அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி
1: உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்,
0: உன்னை வேண்டிக் கொள்கிறேன்.
1: அவர்கள் கிளம்பந்தோடும்,
0: அவர் கிளம்பந்தோடும்,
1: மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட,
0: மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட
1: சுவிசேஷ விஷயத்தில்,
0: சுவிசேஷ விஷயத்தில்
1: என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள்,
0: என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள்.
1: அவர்களுடைய நாமங்கள்,
0: அவருடைய நாமங்கள்
1: ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது.
0: சிவபுஸ்தில் இருக்குது. யார் பேர் சிவபுஸ்தில் இருக்குது? ஊழியர்க்காக சுவிசேஷக்காக பிரயாசப்படுற பேர் எங்க இருக்குது? சிவபுஸ்தில் இருக்குது. அல்லேலூயா. உங்க நீங்க செய்யற ஒவ்வொரு உதவியும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். கர்த்தருக்காக ஊழியம் செய்தாலும் மறக்க மாட்டார். கர்த்தருக்காக கொடுக்கறவங்களையும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்காவின் சுவிசேஷம் 10:20
1: ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்படுகிறதற்காக,
0: ஆவிகள் உங்களுக்கு கீழ்படுகிறதற்காக
1: நீங்கள் சந்தோஷப்படாமல்,
0: நீங்கள் சந்தோஷப்படாமல்
1: உங்கள் நாமங்கள்,
0: உங்கள் நாமங்கள்
1: பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார்.
0: உங்கள் நாமம் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக நினைச்சீங்க சந்தோஷப்படுங்க. நம்ம போறோம், எங்க ஆண்டவர் கிருபையினால ஆண்டவர் ஊழியத்துக்கு எடுத்துட்டு போறாரு. ஆண்டவர் உடனே துரத்திடுறாரு. அதுக்கு நீங்க சந்தோஷப்படாதீங்க. என்ன செய்யணுமா? நம்ம பேர் எங்க எழுதியிருக்கணுமா? பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கிறதுக்காக நீங்க சந்தோஷப்படுங்க. அப்ப நம்ம ஊழியம் செய்யும்போது நம்ம பேர் எங்க எழுதிடுறாரு சொல்லுங்க? சீபுஸ்தத்துல எழுதிடுற பரலோகத்துல பேர் எழுதி வச்சிடறாரு. இன்னொரு வாசிப்பெல்லாம் தைசை எல்லாம் வாசிங்க, உற்சாம இருங்க. அப்பதான் வசன நம்ம உள்ளத்துல ஆண்டவர் நம்ம உள்ளத்துல எழுதி தருவாரு. நம்ம வசனத்தை தியானிக்கணும். அப்பதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். வசனத்தை மனம் நம்ம அசதியா இருக்கவே கூடாது. இது வரைக்கும் ஆண்டோடைய பார்த்து கேட்டிருக்கோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்க அன்பான் இயேசுத்து வழி நடத்துற எங்க பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க. பக்தி வேற தாங்க, செபிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஆராதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா, உம்மோடு இணைத்து கொள்ளுங்கப்பா, உண்மை சார்ந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா. புதிய ஆண்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதண்டா இருக்கட்டும். நன்மையினால முடிச்சு விட்டி காத்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். கத்தாவே வருஷத்து நன்மையினால முடிச்சு விட்டி பாதையெல்லாம் நெய்யா பொழிவுன்னு சொன்னீரே, அப்படியாக ஆசீர்விங்க, பலப்படுத்துங்க, நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கோங்க. வியாதி சகல வியாதியும் குணமாக்குங்க, சகல நோயும் குணமாக்குங்க, சகல பலவீனத்தையும் குணமாக்குங்க. மந்திரம் செய்வன உடைத்து போடுங்க, பிசாசுங்கிற அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரணும். சுகப்பிரசவத்துக்காக காத்திருக்க மக்களுக்கு நல்ல சுகப்பிரசவத்தை தாரும். வியாதிகள்லாம் நீங்கி போடுங்கப்பா. அன்றுவரே அப்பா, மந்திரம் செய்வனை எல்லாம் உடைத்து போடுங்க. கரம் பிடித்து நடத்துங்க. அந்தகார சக்தியிலிருந்து விடுதலை செய்யுங்கப்பா. ஆத்துமா நேசரையும் அன்றிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாச்சு பேக்கிறோம். நான் எல்லாவற்றையும் சேர கத்துன்னு சொன்னீங்கப்பா. நீங்க தான் செய்யணும். உங்க நாமந்தான் மங்கிப்படணும். கரம் பிடித்து நடத்துங்க. உன்னதாவில் நிரப்புங்க. உன்னதக்கில் நிரப்புங்க. உன்னத பலத்தர இடக்கட்டுங்க. அக்கீழ மூடிக்கோங்க ஏசப்பா. நானே லவ்டீச்சரை கத்துன்னு சொன்னீங்க. நீங்க தான் செய்யணும். உங்க நாம மக்கிப்படணுமையா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிர்வீங்க. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசிர்வீங்க. கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் அணைக்கணும் ஐயா. ஆண்டவரே அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் ஞாபகத்தை தாரும். நல்லா படிக்க கிருபை தாரும். செபிக்கிற பிள்ளைகளா மாத்துங்க. சிறு பிள்ளைகளாம் நல்லா செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், அறிந்து கொள்ளணும் அப்பா. மகத்தான காரியத்தை செய்யுங்க. நானே இல்லாவ டீச்சரை கத்தனை சொன்னீங்க. கரம் பிடித்து நடத்துங்க. உன்னதவில் நிரப்புங்க. உன்னதக்கில் நிரப்புங்க ஏசப்பா. பலத்தால் இடக்கட்டுங்க ராச்சா அப்பா. கவலைகள், சோர்வுகள், துக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் இந்த விடுதலை தாங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. பொறுப்படுத்து கத்துக்கோங்க ஏசப்பா. ஆசி வைத்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கா நாம் மகிமுக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கத்திர நமச்சவத்தை கேட்டாரு. கலங்காதீங்க.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கத்துடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை உன்னை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384-8414-1399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரி மாணவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
3: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443-07-09 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address acmkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: யோவான் சுவிசேஷம் 14:3.
1: நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி
0: நான்
1: மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்
0: எவ்வளவு அன்புள்ளது. சீக்கிரமா வரப்பற அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. மத்தேயு 24 படிச்சா தெரியும், மார்க்கு 13, மார்க்கு லூக்கா 17:21 இதெல்லாம் படிச்சீங்கன்னா 2 தீமோத்தேயு புஸ்தகம் நம்ம படித்த கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறுது, ஒவ்வொரு காரியமும் நிறைவேறுது. இன்னும் ஒன்று ரெண்டு சில காரியம் தான் நிறைவேறாம இருக்கு, அது கர்த்தர் கிருபையினால நிறைவேறும் போது கர்த்தர் கட்டாயம் வருவார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 14:28.
1: நான் போவேன் என்றும்
0: திரும்பி
1: உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே
0: போவேன் திரும்ப வருவேன் சொன்ன உங்களிடத்தில் சொன்னதை கேட்டீர்களே அப்படி சொல்லியிருக்காரு. கட்டாயம் கர்த்தர் திரும்ப வருவார். அல்லேலூயா. எந்த சந்தேகமே இல்ல. யோவான் சுவிசேஷம் 14:18.
1: நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன்
0: திக்கற்றவிட மாட்டேன், உங்களிடத்துல வருவேன். வரப்போறாரு. அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறி கொண்டிருக்கு. நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர்றதுக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். எப்ப வருவாருந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த உலகம் என்ன இல்லை, நமக்கு சொந்த இல்லை. உலகத்தின் வயசு ஒரு நாள் கடந்து போய் இந்த உலகத்தில் எதுவுமே நம்ம கொண்டு வந்து முடியல, ஒன்றும் இந்த உலகத்திலிருந்து கொண்டு போக முடியாது, எதுவுமே கொண்டு போக முடியாது, ஒண்ணுமே கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போக முடியாது. என்னத்தை கொண்டு போகலாம்? கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது நமக்கு அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு வருது கொண்டு வருவார். அதுதான் இந்த உலகத்தில் வேற என்னமே கொண்டு வர முடியாது. முதலாக பார்க்கிறோம், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜ்யத்துக்கு போனால் என்ன செய்யணும், யாருக்கெல்லாம் அந்த ராஜ்யம்

0: தருவார் அப்படி நம்ம பார்க்கிறோம். முதலா பார்க்கிறோம் யாக்கோபின் புஸ்தகம் 2:5
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: அப்ப யாருக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்கிறாரு? ஆண்டவர்கிட்ட அன்பு கூறவங்களுக்கு. அன்புகன்னு என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட அதிக நேரம் அவரோடத்துல போராடி செபிச்சு நம்ம எப்போதும் அவரோடு கூட இருக்கணும் இல்லையா? அதுதான் அன்பு கூறது. அவரை விட்டு நம்ம ஒரு நாள் கூட விலகவே கூடாது. மார்க்கின் சுவிசேஷத்துல வாசிக்கிறோம் 3:14 அவர் எப்போது நம்ம அவரோடு இருக்கணும் தான் நம்மளை அழைச்சிருக்கிறார் பாருங்க.
1: அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும்
0: பாத்தீங்களா? நம்ம எதுக்க நம்மளை தெரிஞ்சிருக்கிறாரா? தம்மோடு கூட இருக்கவும். அவருக்கும் நமக்கும் சின்ன இடைவெளி கூட வராம நம்ம காத்துக்கணும். எதனால கத்துட்டு நம்ம செவிக்க முடியாது? இப்படி அவர் பிரசனம் நமக்கு தடைபடுது, அவர் தேட முடியாது, இடிக்க நமக்கு ஏன் தடை வருது, அவருக்கும் நமக்கு என்ன பிரிவினு வருதுன்னு சொல்லி நம்ம அலசி பார்த்து நம்ம ஒவ்வொரு நிமிஷமா நம்ம சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கத்து நம்மளை அழைச்ச நோக்கம் என்ன? அவரோடு நம்ம எப்போதும் அவரோட கூட இருக்கணும். அவரோடு இருக்கணும் தான் நம்ம தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். அதான் சொல்றாரு, யாருக்கு ராஜ்யத்தை தராரா? கத்துட்ட அன்பு கூறவங்களுக்கு அந்த ராஜ்யத்தை தராராம். அன்பு கூற வேண்டும். எப்படி அன்பு கூற வேண்டும்? மார்க்கின் சுவிசேஷம் 12:30
1: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்
0: உன்
1: முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக.
0: தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறும்? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் கர்த்தரிடம் என்ன செய்யணும்? அன்பு கூறணும், செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரோடு எப்போது இருக்கணும். அதுதான் அவருக்கு அன்பு கூறுது. அவரை விட்டு ஒரு நிமிஷம் கூட விலகவே கூடாது. ஆண்டவர் சொன்ன விட்டு ஒன்னை விட்டு விலகுவதும் இல்ல, ஒன்ன கைவிடும் இல்லை. நம்ம தான் விலகிறோம். இங்க சொல்ற மார்க்கில் மத்திய விசேஷத்தில் வாசித்து பாத்தீங்கன்னா 15:7 வாசித்து பாருங்க.
1: மாயக்காரரே
0: உங்களை குறித்து
1: இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து
0: வாயினால் சும்மா சேவம் பண்றது துதிக்கிறது வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து
1: தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்.
0: உதடுகளால் என்னை கனம்
1: அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது.
0: நம்ம தான் என்ன செஞ்சிடறோம்? அவரை விட்டு தூரமா விலகிருக்கோம். ஆனா கத்தை நம்ம விட்டு என்ன சொல்றாரு? ஒன்னு விட்டு விலகுவதும் இல்ல, ஒன்னு கைவிடும் இல்ல. நம்ம தான் என்ன செஞ்சிடறோம்? அவரை விட்டு விலகிறோம். நம்ம எப்படின்னா ஆண்டவர் பிரியமில்லாத காரியம் செய்யும் போது ஆண்டவர் அன்பு கூறாம இருக்கும்போது அப்படியே நம்ம இறுதி ஆண்டவர் விட்டு விலகிடுது. ஆண்டவர் அழைத்த நோக்கம் என்னன்னா எப்போது அவரோட நம்ம கூட இருக்கணும். எப்படின்னா நமக்கு அவருக்கு எந்த தடை இல்லாதபடிக்கு எந்த சின்ன காரியம் கூட தடை வராதபடிக்கு நம்ம பார்த்துக்கணும். அதுதான் ஆண்டவர் அழைச்சார். முழுதத்தோடு கத்துட்டு எப்படி நம்ம அன்பு கூறணுமா? முழுதத்தோடு உங்களை ஆத்மத்தோடு முழு மனதோடு முடி பலத்தோடு ஆண்டவர் அன்பு கூறணும். அதுதான் நம்ம ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நம்ம கொஞ்சம் விலகி போகும்போது ஆண்டவர் கேட்கிறார், ஆதியிலிருந்து அன்பை விட்டா என்று பேர்ல எனக்கு குறைவு உண்டு. வாசித்து பாருங்க வெளிப்படுத்தின விசேஷம் 2:4
1: ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு.
0: உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. அவர்கள் நம்மளை போல அன்புக்குத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை அன்புக்காக நம்முடைய அன்புக்காக தான் ஆண்டவர் இயங்குகிறார். ஆதில் இருந்த அன்பை விட்டா என்று உண்மையில எனக்கு குறைவுண்டு. முன்பு எப்படி நம்ம செபிச்சோம்? கர்த்தர்கிட்ட வரும்போது கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்யும் போது ஆண்டவரே நீர் என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் எனக்கு நீர் போதும் அப்படின்னு செபிச்சிருப்போம். நாளுக்கு நாள் என்ன பண்ணிட்டோம்? உலகத்து பாதையே கர்த்தர் பாதையே ஆயிட்டோம். அதான் ஆண்டவர் சொல்றார், ஆதியில் இருந்த அன்பை விட்டா என்று உண்மையில எனக்கு குறைவுண்டு. சின்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் பாருங்க மேல ஒரு மணி நேரம் கட்டாய் இங்க வந்து செபிப்பேன். எத்தனை பேர் வாக்கு கொடுத்தீங்க? எத்தனை பேர் இப்ப இந்த செபிக்கிறீங்க? ஆண்டவரே நம்ம கேக்குறப்பெல்லாம் நான் ஒரு மணி நேரம் கட்டாய் இந்த செபிப்பேன். எத்தனை பேர் சொன்னீங்க? ஏதாவது தேவைன்னா நம்ம ஒரு பொருத்தனை பண்ணுவோம். கட்டாயம் நான் என்ன செய்வேன்? ஒரு மணி நேரம் வந்து செபிப்பேன்னு சொல்லி ஒரு 10 நாள் கூட செபிக்க மாட்டோம், பின் வாங்கிடுவோம். எத்தனை பேர் நான் இவ்வளவு நேரம் செபிப்பேன், எனக்கு ஆண்டவர் செஞ்சீங்கன்னா இவ்வளான்னு செபிப்பேன்னு சொல்றோம். எவ்வளவு நேரம் செபிக்கிறோம் யோசித்து பாருங்க. 2 நாள் செய்ப்போம், 3வது ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா பின் வாங்கிடுவோம். அவ்வளவுதான். ஆனா அதை ஆண்டு உங்களை பார்த்துதான் கேட்கிறாரு, ஆதியில் இந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர் எனக்கு குறைவு உண்டு. யாரெல்லாம் ஆதியில் இந்த ஆதியில் அன்பா இருந்தீங்க, இப்ப ஆண்டோட அன்பை விட்டு பிரிஞ்சு தூரமா இருக்கீங்க, உலகத்தோடு இருக்குமா? யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அருமையானவர்களே, கர்த்தருடைய அன்பு மாறாத அன்பு. அவர் நம்மிடத்தில் எப்படி அனுபவிச்சாரோ அதே அன்பில் தான் இருக்கிறாராம். வாசித்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 13:1.
1: தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற
0: தம்முடையவர்களிடத்தில்
1: அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார்.
0: முடிவறிந்து நம்ம இடத்துல என்ன வச்சிருக்கிறாரு? அன்பு வச்சு நம்ம என்ன பண்றோம்? ரெண்டு நாள் அன்பு இருப்போம், மூணாவது நாள் உலகத்துக்குள்ள போயிருவோம். நான் அதை செய்வேன். இதை ஒப்பு கொடுக்க சொல்லி பாருங்க. முதலாள ஒப்பு கொடுப்போம், ஆனா பின்வாங்க நம்ம அதை முதலாள பின்வாங்கிடுவோம். கத்து இல்லாம நம்மளால வாழ முடியாது. இதை செஞ்சிட்டீங்கன்னா ஆண்டவரே நான் இப்படி செய்வேன் ஆண்டவரே சொல்லுவோம். அப்புறம் ஆண்டவர் செஞ்ச அப்புறம் நம்ம என்ன செஞ்சிருவோம்? அவரை விட்டுருவோம். அவ்வளவுதான், ரெண்டு நாள் மூணு நாள். அப்புறம் நம்ம அவரை விட்டு தூரமா போயிருவோம், எங்கேயோ போயிருவோம். ஆனா ஆண்டவர் மனத்துல எதிர்பார்க்கிற என்ன எதிர்பார்க்கிறாரு? என்ன எதிர்பார்க்கிறாரு? உலகத்தோடும் ஆத்துமத்தோடும் பலத்தோடும் முழு மனதோடு அவன்கிட்ட அன்பு கூறும் நினைக்கிறாரு. நம்ம ரெண்டு நாள் மூணு நாள், ரெண்டு நாள் மூணு நாள் செபிச்சுட்டு அவ்வளவுதான். நம்ம எவ்வளவோ காடை வெட்டி மலையெல்லாம் தகு தெரிஞ்சு போல நம்ம நினைச்சுக்குவோம். ரெண்டு நாள் மூணு நாள் செபிச்சிட்டோம்னா அவ்வளவுதான், நான் இவ்வளவு நேரம் செபிச்சிட்டேன் அவ்வளவு நேரம் செபிச்சிட்டேன் நம்மளே சொல்லிப்போம். ஆனா ஆண்டு மனத்தில் எதிர்பார்க்கறதெல்லாம் செபம் இல்ல. உயிர்த்தோடும் ஆத்மத்தோடும் மனதோடும் சிந்தியோடும் பலத்தோடும் ஒப்பு கொடுத்துற உறுதியா இருக்க வேண்டும். நம்ம தேவனத்தில் எத்தனையோ ஒப்பு கொடுக்கிறோம், அவ்வளவுதான். ஒப்பு கொடுத்த அஞ்சு நாள் பத்து நாள் அவ்வளவுதான். எத்தனை பேர் ஒப்பு கொடுத்தீங்க? காலையிலிருந்து நான் ஒரு மணி நேரம் செவிப்பேன். ஆண்டவராக இயேசுக்கு நமக்கு நம்முடைய அன்புக்கு ஏங்குகிறார். அதான் சொல்றாரு, ஆதியில் இந்த அன்பு விட்டாயின்ற ஒரு பேர் எனக்கு குறைவு உண்டு. நம்ம என்ன நடந்தாலும் ஏசுபாட்டு அன்பா இருக்கணும். உன்னத பாட்டுல வாசிக்கிறோம், உன்னத பாட்டின் புஸ்தகம் 8:7.
1: திரளான தண்ணீர்கள்,
0: திரளான தண்ணீர்கள்
1: நேசத்தை
0: நேசத்தை
1: அவிக்க மாட்டாது,
0: அவிக்க மாட்டாது. திரளான தண்ணி, பிரச்சனைகள், போராட்டங்கள் என்ன வந்தாலும் இயேசு விட்டு என்ன செய்ய முடியாது, நம்மள என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது.
1: வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது,
0: வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது.
1: ஒருவன் தன் வீட்டில் உள்ள
0: வெள்ளம் பிரச்சனை போராட்டம் உலக பயங்கரமா வந்தாலும் என்ன செய்யும்? நம்ம கர்த்தருடைய அன்பு வீட்டு நம்மள என்ன செய்யாது, தணிக்க முடியாது. என்னதான் வந்தாலும் கர்த்தருடைய உண்மையான அன்பு வருவானால் வெள்ளமா இருந்தாலும் சரி தண்ணீரா இருந்தாலும் சரி நம்மள என்ன செய்ய முடியாது, தணிக்கவே மாட்டாது. வசனம் சொல்லுது, சத்துரு வெள்ளம் போல திரண்டு வரும்போது பச்சு தேவையை நமக்குறதமா அந்த சாத்தான் குரம் என்ன செய்வார்? கர்த்தர் கொடியேற்றுவார். வாசித்து பாருங்க, யாசாயின் புஸ்தகம் 59:19.
1: வெள்ளம் போல் சத்துரு வரும்போது,
0: வெள்ளம் போல் சத்துரு வரும்போது
1: கர்த்தருடைய ஆவியானவர்,
0: பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர்
1: அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார்.
0: அவனுக்கு விரோதமா என்ன செய்வாரு? அதை மறந்துடுவோம். ஆமாங்க, எவ்வளவு பிரச்சனை, என் பிள்ளைகளால பிரச்சனை, குடும்பத்தால பிரச்சனை, சாக்கு போய் சொல்லிடுவோம், உடனே சொல்லிடுவோம். ஆனா இங்க சொல்றாரு, கர்த்தர் வெள்ளம் போல வந்தாலும் கர்த்தரை அன்பு விட்டு என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது.
1: ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகள் எல்லாம் நேசத்திற்காக கொடுத்தாலும்,
0: இயேசுவை கும்பிடாதவனுக்கு எல்லாமே தாரேன்னு சொன்னாலும்
1: அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும்.
0: அந்த நேரம் என்ன செய்ய முற்றிலுமா அசட்டை பண்ணப்படும். யாரு? எனக்கு இயேசுதான் வேணும், எனக்கு இயேசுதான் வேணும். நீ என்ன கொடுத்தாலும் ஒண்ணு இல்லை கர்த்தருடைய அன்புக்கு. நம்ம இந்த உலகத்துல யாராரு என்ன கொடுத்தாலும் அதுக்கு எனையே கிடையாது. ஆண்டவருடைய அன்பு அவ்வளவு பெரியது, அதுதான். அப்படி அன்பு கூறவங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? தம்முடைய ராஜ்யத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு கொடுக்கறவங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? தம்முடைய ராஜ்யத்தை கொடுக்கிறாரு. இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் பின்வாங்கி போயிட்டீங்க? எத்தனை பேர் ஆதியில் இந்த அன்பை விட்டாய் என்ற பேர்ல குறைவுண்டு? யாரெல்லாம் தேவனோட்டு பிரிஞ்சிருக்கிறோம்? ஏதோ செவத்துக்கு வாரம் போறா, எது வந்துட்டு அப்படியே போயிடுறோம். கர்த்தரத்தில் அன்பா இருக்கிறோமா? அன்பிலிருந்து பின்வாங்கிட்டோமா? கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மை நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் பலவீனம் இருக்கும் போதெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பலவீனம், வியாதிகள், நோய்கள், பண கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் எல்லா நேரத்திலையும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் தேவைகளை சந்திச்சு உங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி சமாளப்படுத்திருக்கிறாரு. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? ஒரு மணி நேரம் செவத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கோம், செவிக்கிறோமா? முடிஞ்சா செவிக்கிறோம், முடியல விட்டுறோம், அவ்வளவுதான். யாக்கோபு 2:5.
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு,
0: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
1: தாம் வாக்கு தத்தம் பண்ணின,
0: தாம் வாக்கு தத்தம் பண்ணின
1: ராஜ்யத்தை,
0: ராஜ்யத்தை
1: சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் தம் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நான் மறுபடியும் வந்து உங்களை என்ன இடத்துல சேர்த்துக்கொள்ள சொன்னார். யாருக்கா? யாருக்கு முதல்ல ராஜ்யத்தை கொடுக்கிறாரு? கர்த்தர்கிட்ட அன்புகிறவர்களுக்கு. ரெண்டாவது பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் வாழ்க்கை கேட்ட 25:34
1: அப்பொழுது ராஜா
0: தமது
1: வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள்
0: வாருங்கள்
1: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல்
0: உங்களுக்காக
1: ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்.
0: உங்க ராஜ்யத்தை எதை செஞ்சிருங்க? சுதந்திரித்துக் கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமுள்ளவரா இருக்கிறார். நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க ஆசையா இருக்கிறாரு. யார பத்தி சொல்றாரு? வலது பக்கத்துல பார்த்து சொல்றாரு. எப்பயும் நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. உலகம் உண்டாடும் போதே நமக்கு தேவனை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை நம்ம ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 25:35-36
1: பசியா இருந்தேன்,
0: பசியா இருந்தேன்,
1: எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்,
0: எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்,
1: தாகமா இருந்தேன்,
0: தாகமா இருந்தேன்,
1: என் தாகத்தை தீர்த்தீர்கள்,
0: என் தாகத்தை தீர்த்தீர்கள்,
1: அன்னியனா இருந்தேன்,
0: அன்னியனா இருந்தேன்,
1: என்னை சேர்த்துக் கொண்டீர்கள்,
0: என்னை சேர்த்துக் கொண்டீர்கள்,
1: வஸ்திரம் இல்லாதிருந்தேன்,
0: வஸ்திரம் இல்லாதிருந்தேன்,
1: எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள்,
0: எனக்கு வஸ்திரம் கொடுத்து,
1: வியாதியா இருந்தேன்,
0: வியாதியா இருந்தேன்,
1: என்னை விசாரிக்க வந்தீர்கள்,
0: என் விசாரிக்க வந்தீர்கள்,
1: காவலில் இருந்தேன்,
0: காவலில் இருந்தேன்,
1: என்னை பார்க்க வந்தீர்கள்,
0: என்னை பார்க்க வந்தீர்கள். நம்ம கேட்கல எப்ப கேட்ட எப்ப ஆண்டவர் கொடுத்தாங்க யாருக்கு வேணாலும் கொடுத்தா அப்படிலாம் இல்ல. தெலுசு விசேஷம் 25:40
1: அதற்கு ராஜா பிரதித்திரமாக
0: மிகவும் சிறியவராகிய
1: என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ,
0: மிகவும் சிறியவரான என் சகோதரர் எதை செய்தீர்களோ
1: அதை எனக்கே செய்தீர்கள்,
0: அதை எனக்கே செய்தீர்கள்
1: என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
0: மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லுங்க. யாரு மிகவும் சிறுவராக என் சகோதரருக்கு எதை செய்கிறார்? அது எனக்கே செய்தும் சொல்லியிருக்காரு. கர்த்தருடைய சகோதரி யாரு? மார்க்கு சுவிசேஷம் 3:35
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ,
0: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ
1: அவனே எனக்கு சகோதரனும்,
0: அவனே என் சகோதரனும்,
1: எனக்கு சகோதரியும்,
0: எனக்கு சகோதரி,
1: எனக்கு தாயுமா இருக்கிறான் என்றார்.
0: அவரே எங்க தாயுமா இருக்கிறார் என்றார். யாரு ஆண்டோட சகோதரன்? தேவனுடைய சித்தத்தின்படி யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்க தான் தேவனுடைய சகோதரனும் சகோதரியும் தாய்மா இருக்காங்க. ஆண்டு சொல்றாரு நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறோமா? யோசித்து பாருங்க. இது தேவனுக்கு பிடிக்கும், இது தேவனுக்கு பிடிக்காது நம்ம நினைக்கிறோமா? ஒரே ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல வாழும் மட்டும் தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்யுமா? நம்ம யாரா இருக்கிறோம்? தேவனுடைய சகோதரியும் சகோதரரும் அவர் தாயுமா இருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி செஞ்சா கர்த்தருடைய சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாக்கியத்தை நம்ம யாரும் இழந்து போக கூடாது. ஹல்லேலூயா. அப்படி நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறவங்களுக்கு எதையாவது செஞ்சீங்கன்னா அது யாருக்கு செஞ்சது மாதிரியா? கர்த்தருக்கே செய்தது மாதிரியா? ஹல்லேலூயா. அந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் நம்ம செய்யக்கூடாது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறாங்க பார்த்து நம்ம செய்யணும். ரோமர்கள் நிறுவம் 12:13
1: பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள்.
0: பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பரிசுத்தவன்கள் எப்படி குறை வரும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பரிசுத்தவான்கள் கூட என்ன செய்யும்? குறைவை கட்டாயம் வரும். அன்று சித்தத்தை நிறைவேற்றவங்களுக்கும் குறை வரும். பாருங்க, இந்த காலத்துல எல்லாம் ஊழியர்லாம் பெரிய பெரிய பணக்காரா இருக்காங்க. ஆனா அந்த காலத்துல பவுல் என்ன செஞ்சாரு? 9.25 கோடி பணத்தை எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு? விட்டு கத்திற்காக வந்த குப்பையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு பரிசுத்த பவுல் இருந்தாரு. அதனால பரிசுத்தவான்களுக்கு குறைவை யாரெல்லாம் நிறைவேற்றீங்களோ அவங்களே கத்துற என்ன சொல்றாரு? என் சகோதரரும் என் சகோதரியுமா இருக்கிறாங்க அப்படி சொல்றாரு. அப்ப கத்துருங்க சொல்றாரு. இப்ப நம்ம ஆச்சு பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 25:34
1: அப்பொழுது ராஜா
0: தமது
1: வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள்
0: வாருங்கள்
1: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
0: உலகம்
1: உண்டானது முதல்
0: உங்களுக்காக
1: ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்,
0: ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். உலகம் உண்டானதிலிருந்து நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் நம்ம என்ன செய்யணும்? சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப என்ன செய்யணும்? கர்த்தர் சித்தத்தின்படி செய்யறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மளால முடிஞ்ச உதவி நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் சித்தத்தின்படி செய்யறவங்க கர்த்தருடைய சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறாங்க. அவங்களுக்கும் உதவி செய்யும் போது கர்த்தர் சொல்ற இங்க பார்த்தா பரிசுத்தவன்கள் குறைவில் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அப்ப கர்த்தர் உங்களுக்கு அந்த ராஜ்யத்தை தருவார். முதலாவது யாருக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறாரு? ஆண்டவர்கிட்ட அன்பு உறவுகளுக்கு. ரெண்டாவது கர்த்தருக்காக பரிசுத்தவன்கள் உதவி செய்யும் அந்த ராஜ்யத்தை கர்த்தர் கொடுக்கிறார். யார் கர்த்தர் சித்தத்தின்படி செய்யறவங்களுக்கு கர்த்தர் அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறார். மூன்றாவதாக யாரு கொடுக்கிறாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 21:34. வெளிப்படுத்தின விசேஷம் 21:24.
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் வெளிச்சத்திலேயே நடப்பார்கள்.
0: அது வெளிச்சத்திலே நடப்பார்கள். மூன்றாவது யாருக்கு நடப்பாங்க? ரட்சிக்கப்படுச்சானா அது வெளிச்சத்திலே நடப்பார்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய வெளிச்சத்துல நம்ம பரலோக வெளிச்சத்துல நடக்க முடியும். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை என்ன செய்வாங்களா? அது வெளிச்சத்துல பரலோக வெளிச்சத்திலே நடப்பார்கள். ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். என்னைக்கோ ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு இல்ல, ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். இந்த சங்கீதத்தில் வாசிக்கிற நீடித்த நாட்களான திருப்தியாக்கி என் ரட்சிப்பு அவனுக்கு காமிப்பேன் சொல்ற. நீடித்த நாட்கள் திருப்தியாக்கி நம்மளை சரிப்படுத்தி நம்மளை ரட்சிக்கிற தேவன். எபிரேயர் புத்தகத்தில் வாசிக்கிறோம் 7:25.
1: அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால்,
0: அவர் எப்போது உயிரோடு இருக்கிற ஆகையால்
1: அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார்.
0: முற்றுமுடிய நம்ம ரட்சிக்க வல்லவராக இருக்கு. அப்ப நம்ம ரட்சிக்கப்படும் போது கர்த்தருடைய பரலோக வெளிச்சத்துல நடப்போம். முற்றுமுடிய ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டவன் எங்க எந்த வெளிச்சத்துல நடப்போம்? பரலோக வெளிச்சத்துல நடப்போம். முத யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறாரு? கர்த்தருத்துல அன்பு. ரெண்டாவது பசுத்தான்களுக்கு கர்த்தருடைய சித்தத்தில் செய்யறவங்களுக்கு உதவி செய்யும் போது நம்ம எங்க நடக்கிறோம்? பரலோக வெளிச்சத்துல நடப்போம். முற்றுமுடிய ரட்சிக்கப்படணும். மூணாவது ரட்சிக்கப்பட்ட பரலோக வெளிச்சத்துல நடப்போம். நம்ம வாசிக்க கேட்ட ஏசாயின் புஸ்தகம் 35:8 வாசிங்களேன். யாரெல்லாம் எங்க நடக்க முடியாது சொல்லிப்பாரு. 8-10 வாசிங்க.
1: அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும்.
0: அங்க என்ன இருக்கும்? பரலோகத்துல என்ன இருக்கும்? பெரும் பாதையான வழி இருக்கும்.
1: அது பரிசுத்த வழி என்னப்படும்.
0: அந்த வழி எப்படி இருக்குமா? பரிசுத்த வழி.
1: தீட்டுள்ளவன் அதுல நடந்து வருவதில்லை.
0: தீட்டுள்ளவங்க அதுல சில நடப்பதில்ல.
1: அந்த வழியில் நடக்கிறவர்கள்,
0: அந்த வழியில் நடக்கிறவர்கள்
1: பேதையராய் இருந்தாலும்,
0: பேதையராய் இருந்தாலும்
1: திசை கெட்டு போவதில்லை.
0: திசை கெட்டு போவதில்லை.
1: அங்கே சிங்கம் இருப்பதில்லை.
0: அங்க சிங்கம், எந்த சிங்கம்? கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவ்வளவு விழுகிறவன் வலிவீசி அந்த சிங்கம் அங்க இருப்பதில்லை.
1: துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை.
0: துஷ்ட மிருகம் அங்கு போவதும் இல்லை.
1: அங்கே காணப்படவும் மாட்டாது.
0: காணப்படவும் மாட்டாது.
1: மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள்.
0: ஹல்லேலூயா. யார் நடப்பா?
1: மீட்கப்பட்டவர்கள்,
0: மீட்டவர்கள். இயேசுக்கு ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள் அதுல நடப்பாங்க.
1: கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள்,
0: கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள்
1: திரும்பி
0: திரும்பி
1: ஆனந்த களிப்புடன் பாடி,
0: ஆனந்த களிப்புடன் பாடி
1: சியோனுக்கு வருவார்கள்.
0: சியோனுக்கு வருவார்கள்.
1: நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும்.
0: நித்திய மகிழ்ச்சி அவர் தலையின் மேல் இருக்கும்.
1: சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள்.
0: சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள்.
1: சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ.
0: நம்ம வாழ்க்கையில என்ன இப்ப எத்தனையோ சஞ்சலம் தவிப்பு. நம்ம பரலோகத்துல தேவன் வந்துட்டாரு, சஞ்சலம் தவிப்பு நம்மளை விட்டு ஓடி போயிரும். கர்த்தரால் மீட்கப்பட்டவங்க தான் அதுல நடப்பாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும், ஆண்டவரே நான் மீட்கப்படணும். ஆண்டவரே நீ எப்பயாவது மீட்டுக் கொள்ளுங்க. என்னத்துல மீட்கப்படும்? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து மீட்கப்படணும். நம்ம பாவத்திலிருந்து நம்ம அணிதினமும் அணிதினமும் மேற்கொள்ற பிசாசு எத்தனையோ பிரச்சனையை கொண்டு வரும், எத்தனையோ குழப்பத்தை கொண்டு வரும், எல்லாத்திலும் மீட்கப்படணும். இதுல உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆத்துமா சரிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதங்க சொல்ற 1 Peter 1:10.
1: குற்றமில்லாத,
0: குற்றமில்லாத
1: மாசற்ற,
0: மாசற்ற
1: ஆட்டுக்குட்டியாகிய,
0: ஆட்டுக்குட்டியாகிய
1: கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற ரத்தத்தினாலே,
0: கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற ரத்தத்தினாலே
1: மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே.
0: ஒரு நாள் கர்த்தருடைய ரத்தத்தினாலும் கழுவப்படணும். ஆண்டவரே இந்த எண்ணம் என்ன அறியாம வந்துருச்சு அப்பா, இந்த சிந்தனை எனக்கு வந்துருச்சு ஆண்டவரே, எனக்கு கழுவுங்க, உங்க ரத்தத்தினால என் கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் மீட்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் மீட்கப்பட வேண்டும். என்னைக்கோ மீட்கப்பட்டதில்ல. இயேசுகிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தம் நம்ம கழுவ வேண்டும். கழுவுங்க இயேசுவா, என்னை கழுவுங்க, இவ்வளவு குறை இருக்கப்பன்ற, நீங்க என்னை சரிப்படுத்துங்க, நீங்க தான் என்னை சரிப்படுத்தணும்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். இந்த உலகம் நமக்கு என்ன இல்லை, சொந்த வேலை. என்னதான் வாழ்ந்தாலும் ஒரு நாள் நம்ம என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். அதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு நாள் ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எபேசியர் புத்தகம் 1:7.
1: இவருடைய
0: இவருடைய
1: ரத்தத்தினாலே,
0: ரத்தத்தினாலே
1: பாவ மன்னிப்பாகிய மீட்பு,
0: பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு
1: இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது.
0: பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்குள்ள கர்த்தரால் தான் உண்டாயிருக்கிறது. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் கத்துட்ட நம்ம இந்த தானியக்கல்ல என்ன நான் என்ன பாவம் செய்யறேன் அது எங்க பிரசிங்களை வாசி

0: அதை கேட்கணும். ஆண்டவர் இந்த என்ன என்ன அறியாமல் வருதுப்பா, எண்ணத்தை மாற்றும், ரத்தத்தால் என்னை கழுவுங்க, நான் செய்கிறப்பா பிரிமிலா காரியம் ஒவ்வொரு நாள் கேட்கணும். அதான் இவருக்குள்ள என்ன பாவம் மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
1: என்ன
0: செய்யணும், ஒரு நாள் ரட்சிக்கப்படுறதுக்காக ஆண்டவரை கேட்டே இருக்கணும். ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை ரட்சியும் ஆண்டவரே, எப்படியாவது என்னை ரட்சியும் சொல்லி கேட்டு இருக்கணும். பிலிப்பியர் புஸ்தகம் 2:12.
1: நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும்,
0: நான் தூரமாயிருக்கிற
1: அதிக பயத்தோடும்,
0: அதிக பயத்தோடும்,
1: நடுக்கத்தோடும்,
0: நடுக்கத்தோடும்
1: உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்.
0: பாத்தீங்களா, நம்ம ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும், பிரயாசப்படணும். நம்ம ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ஒவ்வொரு நாள் ரட்சிக்கப்படணும். நேற்று ரட்சிக்கப்பட்டோம், போன வருஷம் ரட்சிக்கப்பட்ட இல்ல, ஒவ்வொரு நாள் ரட்சிக்கப்படணும். அதான் அடிக்க சொன்ன மாதிரி வீடை பெருக்கி தூ நல்லா பெருக்கி மூடி வச்சுட்டு வந்தாலும் வீட்டுல வைப்பாருங்க தூசி இருக்கும். அதே போல நம்ம என்னதான் அறிக்கிட்டாலும் கர்த்தரை நம்ம பார்க்கும்போது நமக்கு எத்தனையோ பாவங்கள் நமக்குள்ள இருக்கும். இந்த பாவங்களை கர்த்தரை அறிக்கிட்டு அறிக்கிட்டு எஸ்பாவங்க ரத்தத்தால மீட்டுக்கொள்ளும். நான் இப்படி செஞ்சிட்டேனேன்னு சொல்லி மனஸ்தாபத்தோடு கண் சும்மா ஆண்டவரே என் பாவங்களை மன்னி அப்படி இல்லை, மனஸ்தாபத்தோடு கண்ணீரோடு ஆண்டவரே இப்படி நான் செஞ்சிட்டேன் ஆண்டவரே இவ்வளவு நான் பாவம் செஞ்சிட்டேனேன்னு சொல்லி நம்ம கண்ணீரோடு செபிக்கும் போது கர்த்தர் நம்மளை பாவத்தை மன்னிப்பார். அல்லேலூயா. மனஸ்தாபத்தோடு கேட்கணும், சரி இப்படி செஞ்சிட்டேனே சும்மா ஆண்டவரே என்னை மன்னியும் ரத்தத்தினால கழுவும் அப்படி இல்லை சொல்றாரு பாருங்க. 2 Corinthians 7:10.
1: தேவன் கேட்ட துக்கம் மனஸ்தாபப்படுவதற்கு இடம் இல்லாமல்,
0: பின்பு மனஸ்தாபப்படுவது இடம் இல்லாமல்,
1: ரட்சிப்புக்கு ஏதுவான
0: மனம்
1: திரும்புதலை உண்டாக்குகிறது.
0: தேவன் துக்கத்தோட ஐயோ நான் இப்படிம துக்கப்பட்டேன், இப்ப நம்ம வேதனைப்படுத்துறாண்டவரே என்னை மன்னியும் சொல்லி மனஸ்தாபத்தோடு கேட்க வேண்டும். அல்லேலூயா. மத யாரு தேவனுடைய ரட்சித்து போக முடியும், தேவனிடத்துல அன்பு குறை. ரெண்டாவது, பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் போது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். மூணாவது, ரட்சிக்கப்பட்டவங்க பரலோக வெளிச்சத்துல நடப்பாங்க. நான்காவது, 1 Corinthians 3:2.
1: பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்,
0: இனி
1: எவ்விதமா இருப்போம் என்று,
0: இன்னும்
1: வெளிப்படவில்லை, ஆகிலும்
0: அவர்
1: வெளிப்படும் போது, அவர் இருக்கிற வண்ணமாகவே
0: நாம்
1: அவரை தரிசிப்பதனால், அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும், அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல,
0: யாசப்பா சுத்தமுள்ளவர், நான் பரிசுத்தர் சொல்றேன், சுத்தமுள்ளவர் இருக்கிறது போல
1: தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான்.
0: அதனை சொல்ற நம்ம ஒவ்வொரு நாளும் சுத்திகரிச்சு கொண்டே இருக்கின்றோம். இன்னைக்கு என்ன ஆண்டு பிரிமலா காரியம் இருக்கு, இன்னைக்கு என்ன செஞ்சிட்டோம், இன்னைக்கு என்ன செய்யறோம்னு சொல்லி உள்ளத்தை உணர்ந்து கர்த்தர்ட்ட அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். அப்படி செய்யணும், அவருக்கு ஒப்பா நம்ம இருப்போம். அல்லேலூயா. அவர் ராஜ்யத்துல எப்படி இருப்போம் சொல்லுங்க, அவருக்கு அந்த பாக்கியத்தை நம்ம யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, எழுந்து போகக்கூடாது. அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும். இங்க சொல்ற இல்லையா, யோவான் சுவிசேஷம் 15:3.
1: நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே, நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள்,
0: இப்பொழுதே நீங்க சுத்தமா இருக்கிறீர்கள். அப்ப ஆண்டோட உபதேசம் பைபிள் வாசித்து வசனத்தை அதிகமா வாசித்து வசனத்தை நேசித்து வாசிக்கும் போது நம்ம என்ன செய்யறோம், நம்ம கர்த்தர் எப்படி மாத்திடுறாரு, சுத்தமானா மாத்துறாரு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் வசனத்துக்காக தான் சவக்கூடிய ஒரு என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. நம்ம அப்ப ஆண்டு வசனம் நமக்குள்ள இருந்தா தான் வசனத்தை கேட்கும் போது நம்ம கர்த்தர் என்ன செய்யறாரு, சுத்தமானா மாத்துறாரு. அல்லேலூயா. 1 Corinthians 1:22.
1: ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்படிந்து,
0: ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்படிந்து
1: உங்கள் ஆத்துமாக்களை, சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடியா.
0: ஆவியினாலே சத்தியவசனத்துக்கு கீழ்படிந்தா தான் நினைச்ச முடியும், நம்ம ஆத்மா எப்படி பண்ணிடுறோம், சுத்தமாக்கி கொள்றோம். ஒவ்வொரு நாளும் ஆவியினாலே சத்தியவசனத்துக்கு கீழ்படியணும். கீழ்படியும் போது நம்ம ஆத்மா எப்படி பண்ணிடுறோம், சுத்தமாக்கி கொண்டபடியால். வசனத்துக்களால ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவின் சொல்றதெல்லாம் பரிசுத்தவர் என்ன சொல்றாரு, இந்த வசந்த கீழ்படியில இப்படி இல்லாம சொல்லும் போது சத்திய வசந்த நம்ம கீழ்படியும் போது நம்ம என்ன செய்யறோம், கத்திர மலை செய்யறாரு, நம்ம சுத்தமாக்கி கொண்டபடி சுத்தமாக்கிடுறாரு. அல்லேலூயா. அப்ப அவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். முதல் அவர்கிட்ட அன்பு கூறவங்க கத்திர ராஜ்யத்துக்கு போக முடியும். ரெண்டாவது, பரிசுத்தவான்களுக்கு கத்துடைய சகோதரர்களுக்கு உதவி செய்யும் போது எங்க போக முடியும்,

0: ராஜ்யத்துக்கு போக முடியும். மூணாவது, ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்பாங்க. நாலாவது, நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் நம்மளை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப கர்த்தர் ராஜ்யத்தில் எப்படி அவருக்கு ஒப்பாக இருப்போம். ஹல்லேலூயா. என்ன செய்யணும், ஒன்னு குறைந்தே 6:11
1: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்.
0: ஆயினும்
1: கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும்,
0: நமது
1: தேவனுடைய ஆவியினாலும்,
0: நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும்
1: கழுவப்பட்டீர்கள்,
0: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
1: நீதிமானாக்கப்பட்டீர்கள்.
0: நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலும் தேவாவிலும் என்ன செய்யும், ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும், பரிசுத்தமாக்கப்படணும். அப்ப நம்ம கத்திரி சரி பரிசுத்தமாக்குற நம்மள எப்படி மாத்துறாரா, நீதிமானா. இயேசுக்கு ரத்தத்தினாலையும் கழுவப்படணும். ரெண்டாவது என்ன செய்யணும், கத்திரா இயேசுக்கு நாமத்தினாலும் தேவாவில் நம்ம என்ன செய்யணும், கழுவப்படணும். கத்தடி நாம ஊற்றுண்ட பரிமள தைலம், கத்தடி பசு தாவே அவர் சீப தண்ணீர். நம்ம ஒரு ஆள் கழுவப்படும் போது மனுஷர் ஆண்டவரே என்னை கழுவுங்கப்பா, என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு கேட்கும்போது நம்ம கழுவார், பரிசுத்தமாக்குவார், நீதிமான மாற்றுவார். அல்லேலூயா. மாதிரி யார் பரலோத்து போக முடியும், அன்பு குறும்பு. ரெண்டாவது, ஆண்டுடைய சகோதரிகளுக்கு நம்ம உதவி செய்யும்போது. மூணாவது, பரீட்சிக்கப்பட்டிருந்தா பரல வெளிச்சத்துல நடப்போம். நாலாவது, நம்ம ஒவ்வொரு ஆளும் சுத்திகரிக்கப்படும் போது தேவனுடைய வசனத்தை கேட்டு கேட்டு நம்மளை அர்ப்பணிக்கும் போது பரலோர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.

0: நான் போய் ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ணின பிற்பாடு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த பரிசுத்தமான ராஜ்யத்திலே யார் எல்லாம் செல்வார் என்பதை நாம் கேட்டோம். எல்லாம் கண்ண முடி ஜெபிக்கலாமா? நம் கர்த்தரிடத்தில் அன்பு வைக்கும் பொழுது வெள்ளம் போல தண்ணீரை போல பிரச்சனைகள் பிசாசுகள் போராட்டங்கள் வந்தாலும் அது போது போதும் அவர் மேல இருக்க அன்பை நம்மை விட்டு பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஒரு திரளான வீடு நிறைய பணத்தை பொருளை ஆஸ்தியை கொண்டு வந்து கொடுத்தாலும் இயேசுவின் அன்பை விட்டு நம்ம ஒருபோதும் பிரிந்து போக மாட்டோம். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? அப்படிப்பட்ட அன்பை எனக்கு தாரும் ஆண்டவரே. அந்த அன்புக்குரியவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேங்க்யூப்பா. இரண்டாவது, கத்துடைய சகோதரர் என் சகோதரான இவர்களுக்கு உதவி செய்ய முடியும். எனக்கே செய்கிறீர்கள். ஆம் அன்பானவர்களே, கத்துடைய கத்தரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு சித்தத்தை செய்கிற ஜனங்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் அதை கர்த்தருக்கே செய்ததாய் கர்த்தர் எண்ணுகிறார். பிரைஸ் எல்லாம் எல்லாம் ஜபிக்கலாம். ஆண்டவரே, உங்க சித்தத்தை செய்கிறவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யணும். பரிசுத்த வான்களின் குறைவில் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய அந்த அன்பை எங்களுக்கு தாரும். உதவி செய்ய நல்ல மனசை தாரும். அப்பொழுது உலக தொற்றுக்கு முதற்கொண்டு உலகம் உண்டானது முதற்கொண்டு கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்தை தேவன் சுந்தரிக்கும் பாக்கியத்தை தருவார். மூன்றாவதாக, ரட்சிக்கப்படுகிறவர்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? எப்படி மீட்கப்பட முடியும்? அவர் ஒரே பேரன குமாரனா இயேசு கிறிஸ்துவின் வெளியேறி ரத்தத்தினாலே மீட்கப்படுகிறோம். இவருக்குள் பாவமன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. சொல்லாமா? அப்பா என்னை கழுவுங்கப்பா, ஏசப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உங்க ரத்தத்தினால் உள்ளத்தை கழுவுங்க ஆண்டவரே. நான் ரட்சிக்கப்படணும், ரட்சிப்பில வளரணும், ரட்சிப்பில நான் பெருகணும், உங்க பரலோக அந்த வெளிச்சத்தை நடக்கணும் ஆண்டவரே. ஒரு போதும் பரலோகத்தை இழந்து விடக்கூடாதுப்பா. ஜெபிங்க, ஜெபிங்க, வாய் திறந்து எல்லாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார், தேங்க்யூப்பா. ஜெபிங்க, ஜெபிங்க, சின்ன பிள்ளைகளை ஜெபிக்க வைங்க, ஜெபிக்க வைங்க, ஜெபிக்க வைங்க, பெரியவங்க எல்லாம் ஜெபிங்க, வாலிப்பிள்ளைலாம் ஜெபிங்க. பரலோகத்தில் இருந்து போயிடக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாது. நான்காவதாய், அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொண்டவர்கள் இயேசுவின் வருகையிலே பங்கு பெற முடியும். யார் எப்படி சுத்தமாக முடியும்? இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கிறது. அவர் உபதேசம் நாம் கேட்கும் பொழுது சுத்தம் அடைகிறோம். அந்த வசனத்திற்கு உபதேசத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது சுத்தமாகிறோம். பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கும் பொழுது நாம் சுத்தமாகிறோம். இயேசுவின் ஊற்றுண்ட பரிமள தைலமாக நாமத்தினால் கழுவப்படும் பொழுது சுத்தமாகிறோம். அப்பா நான் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. ஜெபிக்கலாம் எல்லாரும். தேங்க்யூல்லா தகப்பனே. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், ஒவ்வொரு வாலிபர்கள், இளைஞர்கள், யுவதிகள், பெரியவர்கள், முதியவர்கள், வாலிபர்கள், மூத்த வாலிபர்கள், இளம் வாலிபர்கள், ஊழியர்கள் எல்லாரையும் கண்ணோக்கி பாரும். இந்த இடத்துல தன்னை அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இந்த லைவ் யூடியூப் லைவ் மூலமாக கர்த்தாவே, நம்முடைய வெப்டிவ் லைவ் மூலமாக யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகளை கர்த்தர் இப்பொழுது தொடுமுடிக்கு நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் அப்பா நீ பரிசுத்தப்படுத்தும். உங்களுக்கு அன்பு கூறக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. என்ன வந்தாலும், வெள்ளங்கள் வந்தாலும், தண்ணீர்கள் வந்தாலும், அப்பா எங்களுக்கு என்ன வசதி வாய்ப்புகள் வந்தாலும் உண்மையில் இருக்கிற அன்பை விட்டு ஒருபோதும் நாங்கள் பிரியக்கூடாது ஆண்டவரே. அந்த அன்பை தாரும். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடும் கொடுத்து நாங்கள் அன்பு கூறணும்ப்பா. அந்த இருதயத்தை எங்களை ஒவ்வொருவருக்கும் தாரும் ராஜா. அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சித்தத்தை செய்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல தெய்வீக அன்பை எங்கள் உள்ளத்தில் ஊற்றும். பரிசுத்தவான் குறைவில் அவருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ரட்சிக்கப்படுகிறவர் வெளிச்சத்தை நடப்பார் என்று சொல்லி கேட்டோம். நாங்கள் ரட்சிக்கப்படணும்ப்பா. உங்க ரத்தத்தினால அப்பா நாங்கள் கழுவப்படணும். அப்பா நாங்கள் ரட்சிக்கப்படணும்ப்பா. ரட்சிப்பில வளரணும், ரட்சிப்பில நாங்கள் பெருகணும். ஒரு போதும் நாங்கள் நரகத்துக்கு போகக்கூடாது. இங்க வந்திருக்க ஒரு பிள்ளைகளை கூட நரகத்துக்கு போகக்கூடாது ஆண்டவர். எல்லாரையும் உமக்கென்று உருவாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். அதே போல கர்த்தாவே, சுத்தமுள்ளவரா இருக்கிறது போல நாங்களும் இங்க சுத்திகரித்துக் கொள்ளக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாரும் ராஜா. சுத்த இருதயத்தை எங்களை சிருஷ்டித்தரலும் ஆண்டவரே. அப்போ உங்க பதேசத்தினால் நாங்கள் சுத்தமாகணும். உங்களுக்கு உங்க வசனங்களுக்கு கீழ்ப்படுவதனால் நாங்கள் சுத்தமாகணும். உங்க ரத்தத்தினால எங்களை சுத்தப்படுத்தும், உங்க நாமத்தினால சுத்தப்படுத்தும், ஆவியானவரால் எங்களை சுத்தப்படுத்தும். ஒரு போதும் அந்த பரலோகத்தை இழந்து விடாதபடிக்கு வந்திருக்கிறீங்க எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. தாரும். எல்லார் உள்ளத்தையும் நீர் ஆட்கொள்ளும் அப்பா. எல்லாருக்கும் இந்த ஞானத்தை கொடுங்கப்பா, இந்த கிருபையை கொடுங்கப்பா. எல்லாம் ஜெபிக்கலாமா? உங்க ஆசீர்வாதத்திற்காக அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: பேச நீர் எங்களோடு ஆண்டவரே, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் ஒப்பு கொடுத்து உமக்கென்று அப்பா செவத்துல உறுதியாய் தரித்திருக்க உமை தேட அண்டிக்கொள்ள உதவி செய்யப்பா. செவத்துல உறுதியாய் தரித்திருக்க அறிந்து கொள்ள உதவி செய்ய ஏசப்பா. பலவீனத்தெல்லாம் மாற்றுங்க, சுகவீனத்தெல்லாம் மாற்றுங்க, அற்புதத்தை செய்யுங்க, அச்சயங்களை செய்யுங்க. உங்க நாம மங்கிப்படுத்தும் ஆண்டவரே. கத்தோடைய கரம் தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஒரு வாழ்க்கையில அதிசயங்களையும் அற்புதங்களை செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செஞ்சு ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. எஸ் அப்பா, ஒரு வாழ்க்கையில் நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்துங்க ஆண்டவர. தேவைகள் அனைத்தும் சந்திங்கப்பா. யாரெல்லாம் பலவீனமா இருக்கவங்களும் சுகமாக்குங்க எஸ்அப்பா. அப்பா, வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் குணமாக்குங்கப்பா. மந்திரம் செவ்வன உடைத்து போடுங்க. பிசாசுகள் அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க எஸ்அப்பா. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை போய் தரணும். சமாளாத மக்கள் சமான் தரணும். கடன் கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் விடுதலை தாங்கப்பா. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க. பாவத்திலும் சாபத்திற்கு மக்கள் விடுதலை தாங்க. பிரிந்து குடும்பம் அனைக்கிறமே சமான் இல்லாத குடும்பத்தில் சமான் தரணும். சந்தோஷம் தரணும். மகிழ்ச்சியை தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. செபிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளையா மாற்றுங்க. படிக்க ஞானத்தையும் கொடுங்க. ஞாபகத்தை தாரும். தெய்வீக கரம் தாங்கட்டு. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அண்டவரை சொந்த வீடை தாங்க. அண்டவரை வீடு கட்டலேன்னு நினைக்கிற மக்களுக்கு வீடு கட்டி கொடுங்க. தகப்பனை உம்மால முடியும். நீரே எல்லாவற்றையும் நான் எல்லாவற்றையும் கத்தன்னு சொன்னீங்கப்பா. ஆசீர்வாதமா இருக்கணும். சபையில பெரிய கறி செய்யணும். எல்லாரும் செவிக்கணும்ப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க. ஆசீர்வச்சு உயர்த்துங்க. எல்லா துதி கனமாகியமே மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்புரை ஏஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஜிகிறோம் பரமபிதாவே. ஆமே.
2: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நமது நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
0: நம்முடைய 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144192192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம். 8144192192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாக வெளியே ஊழியத்துக்கு போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஊழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களும் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜெபங்களை உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வேர் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்கள் டிவிலெலாம் பார்க்கலாம். லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல் பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானோ ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்லை. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம். இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம்,
3: தெலுங்கு கன்னடம் ஆகிய ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னும் இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: பெண்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி ஏசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435.

0: கர்த்தர் தந்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3:10.
1: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால்
0: பூமியில் குடியிருக்கிறவர்களை
1: சோதிக்கும்படியாக
0: என்ன வரப்போதான் சோதிக்கும்படியாக
1: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
0: வரப்போகிற சோதனை காலத்திலிருந்து
1: தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்.
0: நான் உங்களை காப்பேன். பொறுமை குறித்து சொல்லியிருக்காரு. அது நம்ம காத்துக்கொள்ளுமானா வரப்போற சோதனை காலத்துல நினைச்சுவாரு. அவர் நம்மளை தப்பும்படி காக்க அவரு வல்லவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம வசனத்தை கத்துடி பொறுமை குறித்து சொன்ன வசனத்தை நம்ம கை கொண்டு நடக்கணும். சோதனை காலத்துக்கு உங்களை நினைச்சுவாரா தப்பும்படிக்கு நானும் உங்களை காப்பேன். சோதனை காலம் வரப்போகுது. அது தப்பும்படி தேவன் நம்மளை காப்பாரு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனைகளை போராட்டுவார். அதுக்கு நம்ம தப்புனா நம்ம என்ன செய்யணும் தான் பார்க்க போறோம். சோதனை காலத்தை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம கர்த்தரோடு ஒவ்வொரு நாளும் இணைஞ்சு வாழும்போது எந்த சோதனை நம்மளை என்ன செய்ய முடியாது மேற்கொள்ள தேவன் விட மாட்டார். சோதனை காலத்துல பிரச்சனை வரும்போது தேவன் நினைச்சுவார் நம்மளை பாதுகாப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. அது மட்டும் ஆசைப்பா. சோதனை காலத்தில்
1: பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
0: வரப்போகிற
1: சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்.
0: நான் உங்களை காப்பேன். ஹல்லேலூயா. பூச்சக்கரத்தில் வருகிற சோதனைக்கு நான் தப்பும்படி நான் உன்னை காப்பேன். ஆண்டு வாக்கு பண்ணிருக்காரு. ஹல்லேலூயா. நம்ம எதை பிரிச்சோ சோர்ந்து போகண்ட பஞ்சவருன்றாங்க என்னென்னமோ வரலன்னு சொல்றாங்க. ஆனா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களை சோதிக்கும் போது சோதனையில் வரையும் போது நான் உங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்ய ஆண்டு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த காரியம் எப்படி வருமா? லூக்கழுசு விசேஷத்தில் வாழ்க்கை கேட்ட 21:35.
1: பூமியிலெங்கும்
0: குடியிருக்கிற
1: அனைவர் மேலும்
0: பூமி எங்கும் இந்த குன்னூர்ல மட்டும் இல்ல நீரில் மாத்திர பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவரும் மேலையும்
1: அது ஒரு கண்ணியை போல வரும்.
0: அது எப்படி வருமா? ஒரு கண்ணியை போல. பூ இந்த மாட்டு மிருகத்து கண் வைக்கிறாங்க, பறவைகள் கண் வைக்கிறாங்களே, அந்த கண்ணியை போல வரும். பூமியின் மீது குடியிருக்கிற எங்கும் எல்லார் மேலையும் அது ஒரு கண்ணி. அந்த கண்ணியில மிதச்ச கூட அகப்படக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை மிருகங்கள் அகப்பட்டுருது, பறவைகள் அகப்பட்டுருது, வேட்டி அடி கொண்டு போயிடுறாங்க. அதே மாதிரி பிசாசம் என்ன செய்வான்? எல்லார் மேலேயும் கண்ணி வைப்பான். அவருடைய கண்ணிக்கு என்ன செய்யக்கூடாது? அகப்படக்கூடாது. நம்ம அதை தப்பிச்சு தப்பிக்கணும். என்ன செய்யணும்? அதான் அன்று சொன்னார், கொஞ்ச காலத்தருடைய கோபம் பற்றி அண்டி கொள்ற யாவரும் பாக்கியவான். அவர் கத்திரம் அண்டி கொள்ள வேண்டும். அந்த கண்ணிக்கு நான் அப்பதான் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அகப்படவே மாட்டோம். வாசித்து பாருங்களேன். சங்கீதம் 2:12. குமாரன் கோபம் கொள்ளாமலும்
1: நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு
0: பரலோகத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம். அந்த வழியில அழியாமல் இருக்கும்படிக்கு
1: அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள்.
0: அவர் முழுமையா என்ன செஞ்சிடணும்? அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப பிசாசு கண்ணி போல எல்லார் மேலே கண்ணி, பூமி மீது குடியிருக்கிற எல்லார் மேலையும் கண்ணி விடுவான். அவன் கண்ணிக்கு தப்புனா நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து முழுமையா என்ன செஞ்சிடணும்? அண்டி கொள்ள வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. லூக்கான் சுவிசேஷம் 21:26.
1: வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால்
0: பூமியின் மேல் வரும் ஆபத்துகள் பயந்து
1: எதிர்பார்க்கிறதினால்
0: ஐயோ என்னாமோ என்னாமோ பயந்து எதிர்பார்க்கிறதினால்
1: மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும்.
0: மனுஷருடைய இருதயம் என்ன செய்யும்? நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். நமக்கு யார் இருக்கிறாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்ய வேண்டிய, அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி இருக்கிறாரு? நமக்கு அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக இருக்கிறார். நம்ம பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சங்கீதக்காரர் ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்தடைய தக்கதா கண்மலையா இரு நான் எந்த வந்தாலும் உங்களிடத்துல வந்து அடைக்கலம் புகுந்துக்கலன்னு சொல்றேன். அந்த அளவுக்கு நம்ம கர்த்தர நெருங்கி ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு வாசிப்பா.
1: பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக,
0: பூமியில் குடியிருக்கிற சோதிக்கும்படியாக,
1: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்,
0: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
1: வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி,
0: சோதனை காலத்தில் தப்பும்படி
1: நானும் உன்னை காப்பேன்,
0: நான் உங்களை காப்பேன். அப்ப நம்ம எப்படிலாம் இருந்தா கர்த்தர் நம்மளை காப்பாரு அப்படிங்கிற நம்ம தியானிக்க போறோம். முதலாவது பாக்குறோம் சங்கீத புஸ்தகம், நம்ம ஆசிக்க கேட்ட சங்கீதம் 32 சங்கீதம் 6 வசனம்.
1: இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில்,
0: சகாயம் இப்ப நமக்கு சகாயம் கிடைக்கும் காலத்தில்,
1: பக்தி உள்ளவன் எவனும்,
0: பக்தி உள்ளவன் எவனோ
1: உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்,
0: உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்.
1: அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும்,
0: மிகுந்த ஜலப்பிரகம் வந்தாலும்
1: அது அவனை அணுகாது,
0: அது அவனை அணுகாது. மிகுந்த ஜலப்பிரகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. இந்த உலகத்துல பயங்கரமான துன்பங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் வந்தாலும் அது என்ன செய்வ, அவனை என்ன செய்ய, பக்தி உள்ளவன் தம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அணிச்சுவாரு. அன்று மிகுந்த சல பிறந்தால் அதே அது அவனை அணுகாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துட்டும், எவ்வளவு பெரிய சல பிறகம் வந்தாலும் நம்மளை அது அணுகவே அணுகாது. நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் நோக்கி எப்போதும் விண்ணப்பம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும், செவித்து கொண்டே இருக்க வேண்டும், துதிச்சு கொண்டே இருக்க வேண்டும். எப்போதும் நம்ம கர்த்தரோடு இணைந்து வாழ வேண்டும், எப்போதும் செபிக்கிறவங்களா இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து போகாம எப்போதும் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜெபத்தை விட்டுட்டேன்னா நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. பக்தியிலும் தம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ண மிகுந்த சில பிறந்தாரு அணுகாத அவர் என்ன செய்வாரா, என்ன செய்வாரு, நம்மள காத்துக்கொள்ள வாசிங்க. தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு இது, அதான் நீங்க கவனிக்கணும், கவனமா கவனிக்கணும். வாசிப்பாரு வசனம்.
1: இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில்,
0: சகாயம் கிடைக்கும் காலத்தில்
1: பக்தி உள்ளவன் எவனும்,
0: பக்தி உள்ளவன் எவனும்
1: உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்.
0: பக்தி உள்ளவன், பக்தி உள்ளவன் வேற எங்கேயும் போக மாட்டான், அங்க தேடி இங்க தேடி போக மாட்டான். பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்.
1: அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும்,
0: மிகுந்த சலப்பறை எவ்வளவு சலப்பறை வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு கண்ணீர் வந்தாலும்
1: அது அவனை அணுகாது.
0: எதுவும் என்ன வந்தாலும் என்ன செய்யுது, அணுகாது. யார, பக்தி உள்ளவன் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். சலப்பறை வந்தாலும் அவனை அணுகாது. கர்த்தர் ஆண்டவராக இயேசுக்கிட்ட சொல்லுகிறார், விண்ணப்பனவன் இல்லை என்று கண்டு அன்று ஆச்சரியப்பட்டாரா. வாசித்து பாருங்க. இப்ப நிறைய பேர் செபிக்கல, 5 நிமிஷம் ஜெபம், 10 நிமிஷம் ஜெபம், சும்மா சின்ன ஜெபம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஏசாயின் புஸ்தகம் 59:16 வசனம்.
1: ஒருவரும் இல்லை என்று கண்டு,
0: ஒருவரே இல்லை என்று கண்டு
1: விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார்.
0: ஒருவர் கூட விண்ணப்பம் பண்ணவன் இல்லையேன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாரா, ஆச்சரியப்பட்ட. என் பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுத்தனே, அவங்களை உண்டாக்கினாரு, அவங்களுக்காக எவ்வளவு நான் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டனே, எனக்கா என் பிள்ளைகளுக்காக தான் இவ்வளவு பாடுபட்டேன், ஆனாலும் விண்ணப்பம் பண்ண மாட்டேன்றாங்களே. என் பிள்ளைகள் மனம்சும் மாம்சம் விரும்பினபடி உலக காரியத்திலேயே மூழ்கி கொண்டிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறா, கர்த்தர் என்ன செஞ்சாரா, ஆச்சரியப்பட்டார். நம்ம அப்படி இருக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாம். நாம் இப்படி இருக்க மாட்டான். புதிய வருஷத்தில் தீர்மானம் பண்ணோம், ஆண்டவரே நான் விண்ணப்பம் பண்ணுவேன், ஆண்டவரே எனக்கு உதவிச்சிங்க, இப்ப விண்ணப்பம் பண்ண எனக்கு உதவிச்சிங்க, நான் இதுவரைக்கும் எப்படியோ வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரே, விண்ணப்பம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தர் தீர்மானம் பண்ணுவோம். அதான் நம்ம ஆசிக்க கேட்ட சகரியன் புஸ்தகத்துல 12:10 வசனம்.
1: நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும்,
0: நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும்,
1: எருசலேம் குடிகளின் மேலும்,
0: எருசலேம் குடிகளின் மேலும்
1: கிருபையின் ஆவியையும்,
0: கிருபையின் ஆவியையும்
1: விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன்.
0: விண்ணப்பங்களின் ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியினோட சொல்ல விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன். தாவீதின் குடும்பத்தார் மேல கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவி ஊற்றுவேன். என்ன ஆவியை ஊற்றுறாரா, விண்ணப்பங்களாவி ஊற்றார். கேளுங்க, கேட்கிற வெவன் பெற்றுக்கொள்ள அன்று சொல்லியிருக்காரு. கேட்டாதான் தருவாரு, கேட்கட்ட தரமாட்டாரு. சரி அவங்களுக்கு வேண்டாம் போல அப்படின்னு விட்டுருன்னு விட்டுருவாரு. விண்ணப்பங்களாவி ஊற்றுன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், ஆண்டவரே எனக்கு விண்ணப்பங்களாவிய தாருமாப்பா, எனக்கு விண்ணப்பம் பண்ணணும் ஆண்டவரே. நான் வேலை செஞ்சாலும், நான் என்ன செஞ்சாலும் என் இருதயம் மோடு இருக்குன்னு ஆண்டவரே. என் மூத்த மகனை பார்த்து ஆண்டு சொன்ன, மகனே எப்போதும் என்னோடு இருக்கிற, என்னுடையலா உன்னுடைய சொன்னார். இன்னைக்கு உங்களை பார்த்து என்னை பத்தி சொல்ல முடியுமா? எப்போது ஆண்டவரோட இருக்கம்மா, ஆண்டவர் வேலைக்கு இருக்கிறம்மா, யோசித்து பாருங்க. ஆண்டவர் கேளுங்க, விண்ணப்பங்களாவே எனக்கு ஊற்றும் ஆண்டவர், விண்ணப்பங்களாவே ஊற்றும் கத்தர், விண்ணப்பங்களாவே ஊற்றுன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது நம்ம விண்ணப்பம்னா என்ன செய்யணுமா? கத்தருடைய வசனத்தை தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசித்து பாருங்க, சங்கீத புஸ்தகம் 39 அதிகாரம் 3 வசனம்.
1: என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது.
0: என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது.
1: நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது.
0: கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் போது நமக்கு என்ன செய்து அக்கின்னு நமக்குள்ள வரும். கர்த்தருடைய வசனத்தை தியானித்து தியானித்து ரெண்டாசனத்து வாசிங்க. 2,
1: நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன். நலமானதையும் பேசாமல்,
0: நலமானது கூட பேச, நல்லது கூட என்ன செய்யல, பேசாமலும்
1: அமர்ந்திருந்தேன். ஆனாலும்
0: என் துக்கம் அதிகரித்தது.
1: என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது.
0: வசனத்தை நல்லா தியானிச்சு பாருங்க. வசனத்தை தியானித்து அன்ற வசனத்தை உள்ளத்துல கொண்டு வாங்க. அப்ப என்ன செய்யும், அனல் முண்டது.
1: அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன்.
0: அப்பதான் ஆண்டவருடைய வசனத்தை நம்ம செபிக்க முடியாது. சில நாள் செபிக்க முடியாது, துதிக்க முடியாது, அப்படிலாம் போராட்டம் வரும். அப்ப என்ன செய்யணும், வசனத்தை தியானிக்கணும். வசனத்தை தியானிக்கும் போது என் இறுதியும் அனல் கொண்டது. அப்பொழுது என் நாவினால விண்ணப்பம் பண்ணுவேன். செபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, வசனத்தை தியானிக்க வேண்டும். விண்ணப்பங்களை ஆவி ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தை தியானிக்க வேண்டும். அன்னி பாசனை பேச வேண்டும். அப்ப நம்மளால ஜெபிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதங்க சாவியதிரை சொல்ற பரிசுத்த பவுல் சொல்றாரு, நான் ஜெபிக்கிறது இன்னதுன்னு எனக்கு தெரியல. வாசிங்க ரோமர்கள் நிருபம் 8:26 வசனம்.
1: அந்தபடியே ஆவியானவரும்
0: நமது பலவீனங்களில்
1: நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று,
0: நம்ம ஏற்றபடி என்னது, எது செபிக்கணும், இன்னதுக்கு செபிக்கணும் தெரியாம இருக்க, இன்னதென்று
1: அறியாமல் இருக்கிறபடியால்
0: எல்லாரும் அறிவே அறிய முடியாது. பிரச்சனை மேல பிரச்சனை, கஷ்டம் மேல கஷ்டம் வரும்போது எதுக்கு செபிக்கணும், என்ன செய்யணும், நம்மளால என்ன செய்யணும் அறியவே மாட்டோம்.
1: ஆவியானவர் தாமே
0: வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு
1: நமக்காக வேண்டுதல் செய்கிறார்,
0: நமக்காக வேண்டுதல் செய்வார். அப்ப பரிசு நம்ம செபிக்க முடியும். அதான் சொல்றாரு, பக்தி எவனை நோக்கி கூப்பிடா மிகுந்த சலப்பிறந்தால் அது என்ன செய்யுது, அன்னைக்குவே எனக்கு மிகுந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் வந்தாலும் வரும், வராதுன்னு சொல்ல முடியாது. பிரச்சனைகள் உபத்திரங்கள் வரும், ஆனால் நம் பக்தி உள்ள என்னை நோக்கி இப்படி அப்போ மிகுந்த சரப்பிறந்தால் அவன் நினைச்சது அவனை அணுகாது. அல்லேலூயா, ஜெயிப்பீங்களா? கர்த்தர் விண்ணப்பம் பண்ணுவீங்களா? கர்த்தர் வருக சமீபம், நம்ம விட்டுறக்கூடாது. அன்று வருகைக்கு நம்ம யாருமே கைவிடப்படக்கூடாது. எல்லாரும் ஜெபிக்கணும், துதிக்கணும், அன்றோடு எப்போது இருக்கணும். கர்த்தர் நமக்கு எத்தனை மிகுந்த சரப்பிறந்தாலும் அது அவன் என்ன செய்யதான் அணுகாது. ரெண்டாவது, கர்த்தர் நம்மளை பாதுகாக்கணும், நம்ம என்ன செய்யணும் அன்று சொன்னார், சோதனை காலத்தில் தப்பும்படி நானும் அவனை காப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ரெண்டாவது என்ன செய்யணும், எப்படி இருக்கணுமா? சங்கீத புஸ்தகம் 37 சங்கீதம் 28 வசனம்.
1: கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர்.
0: கர்த்தர் எதை விரும்புகிறாரு? நியாயத்தை விரும்புகிறவர்.
1: அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை.
0: அவர் யாரை கைவிட மாட்டாரு? தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை.
1: அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள்.
0: பரிசுத்தவன்கள் என்ன செய்வாங்க? என்றென்றைக்கும் காக்கப்படுவாங்க. பரிசுத்தவன் இருந்தா அன்று கைவிட மாட்டார், என்றென்றைக்கும் காத்துக்குவாரு. பூமி மேல எவ்வளவு சோதனை காலம் வந்தாலும் அவங்களை கர்த்தர் காத்துக்கொள்வாரு. அவங்க ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டாங்க. பரிசுத்தமா வாழ வேண்டும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமா வாழ உதவிச்சிங்கப்பா, உண்மை போல என்னை மாற்றும், நான் பரிசுத்தமா வாழணும் ஐயா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். பரிசுத்தம் வாழ்ந்தா ஒரு நாள் நம்மளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். உபாகம் புஸ்தகம் 33:3 வசனம்.
1: மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள்.
0: பரிசுத்தவான்கள் எல்லாம் இருக்காங்களா? கர்த்தருடைய கையில் இருக்கிறார்கள். கர்த்தருடைய கையில பாத்தீங்களா, பரிசுத்தவங்களை எங்க இருக்காங்க, கர்த்தருடைய கையில இருக்கிறாங்க. நீங்கள் நான் பரிசுத்தமாகலும் ஏசப்பாடு சொல்லணும், ஆண்டவரே நீ பரிசுத்தமாக்குங்கப்பா, உண்மை போல என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை பரிசுத்தவனை மாற்றுங்க, ஆண்டவரையும் நீ மாற்றும் ஆண்டவர். அவர் பரிசுத்தமாக்க வல்லவராக இருக்கிறார், அவர் பரிசுத்தமாற்று அண்ணர் சொன்னார். வெளிப்படுத்தும் சேச 21 அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, 6:7 சகலத்தையும் புதிதாக்குவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். வாசித்து பாருங்க, 6:7 சகலத்தையும் புதிதாக்குவேன் சொல்லியிருக்கார். அவர் கையில் நான் உப்பு கொடுக்கணும், ஆண்டவரே கோபம் பொறாம கசப்பு வெறுப்பு வயிறாக்கி இருமாப்பு இதில் என்றா விடுதலை தரணும்ப்பா அப்படி நம்ம ஆண்டு கையில் ஒப்பு கொடுக்கும் சகலத்தையும் புதிதாக்குறாரா. வெளிப்படுத்தும் சேசம் 21:5
1: சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர்,
0: சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர்,
1: இதோ
0: இதோ
1: நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார்.
0: நம் இதயத்தை கர்த்தர் கையில நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்மளால முடியாது, கர்த்தர் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது சகலத்தை அவர் என்ன செய்யறாரு, புதிதாக்குவார். உங்க பாவங்கள் கோபங்கள் எரிச்சல் கசப்பு வெறுப்பு வயிறாக்கி இருமாப்பு அங்கங்க சொல்றோம், கோல் குத்துறோம், சண்டை போடுறோம், எல்லா குடங்களும் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே என்னால் முடியல எனக்கு பலன் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது கர்த்தர் சொல்கிறார் சகலத்தையும் புதிதாக்குவேன்னு சொல்கிறார். ஆண்டவரை ஏசுகிறது சொல்லுகிறார். லேபியராகமம் 19:2
1: நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும்,
0: நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும்
1: சொல்ல வேண்டியது என்னவென்றால்,
0: சொல்ல வேண்டியது என்னவென்றால்,
1: உங்கள் தேவனும்
0: உங்கள் தேவனும்
1: கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர்,
0: உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர்,
1: ஆகையால்
0: ஆகையால்
1: நீங்களும் பரிசுத்தராயிருங்கள்,
0: ஆகையால் நீங்களும் என்ன செய்யுங்க, பரிசுத்தராயிருங்கள். இங்க சொல்றாரு லேபியராகமம் 20:26 நான் பரிசுத்த ஆகையால் என கேட்ட பரிசுத்தவனாங்களா இருங்களே. எப்படி பரிசுத்தமா இருக்கணுமா பாருங்க, லேபியராகமம் 20:26
1: கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக.
0: எனக்கு கர்த்தர்கேற்ற பரிசுத்தவங்களா இருக்க வேண்டுமா, ஆண்டவரே என்னை மாற்றுமப்பா, பரிசுத்தவன்களா மாற்றுங்க, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை எப்படியாவது மாற்றுங்க ஏசப்பா. அதுக்காகத்தான் ஆண்டவரை இயேசுக்கு நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். நீ உங்களையும் என்னையும் நம்ம ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்குறது தான் ஆண்டவராக இயேசுக்கு நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். வாசித்து பாருங்க எபிரேயன் புஸ்தகம் 13:12
1: அந்தபடியே
0: இயேசுவும்
1: தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
0: எங்க பாடுபட்டாரா, நகரவாசல் புறம்பே பாடுபட்டார். என் பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கணும், எனக்கு ஏற்ற பரிசுத்தமா இருக்கணும் சொல்லி தான் நமக்கு நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். ஆண்டவர் ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் கழுவப்பட வேண்டும். ஆண்டவரே உங்க ரத்தை நீ கழுவுங்கப்பா, நான் சின்ன வயசுல இருந்து என் தாயின் வயிற்றுல பிறந்தனால இருந்து என்னென்ன பாவம் சொன்னேன் காமிங்கப்பா காமிங்க, என்னை சரிப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்துவார். அதுக்காகத்தான் நகரவாத்துக்கு வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அது மாத்திரல என்ன சொல்றாரு, இங்க சொல்ற பாருங்க யோவான் சுவிசேஷம் 17:17
1: உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம்.
0: வசனம்தான் சத்தியம், வசனத்தை ஒவ்வொரு நாள் வாசிக்கணும். வசனத்தை வாசிக்காம தான் ஒன்றும் செய்ய முடியாது. கை கர்த்தர் நம்ம கையில பைபிளை கொடுத்திருக்கார், கண்பார்வை கொடுத்திருக்கிறார், படிப்பை கொடுத்திருக்கிறார். நம்ம அசால்ட்டாவோ நிர்வசாரமா இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும், வசனமே சத்தியம். வசனத்தை ஒவ்வொரு நாள் வாசிக்கணும், வாசித்தம் இருத்தது அலசி பார்க்க வேண்டும். வசனம் தான் நம்ம பரிசுத்தமாக்க முடியும். சத்தியம் உங்களை பரிசுத்தம், சத்தியம்தான் வசனம். ஒவ்வொரு நாள் வாசிக்கணும், வாசித்து உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். நான் எங்க இருக்கிறேன் காமிங்காண்டவரே. வசனத்து மூலம் தேவன் உங்களோடு பேசுவார், வசனத்து மூலம் உங்களோடு தேவன் பேசுவார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம், இப்போ நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அன்பாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் தகப்பனையுமே நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவாதிபதியாகிய தேவனையுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோமையா. வசனத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக மே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோமையா. அற்புதங்களை அதிசயங்களை ஒவ்வொரு வாழ்க்கையில் இங்கே செய்யுங்க. கண்ணீரை தொடங்க, கவலை மாத்துங்க, பிரச்சனை நீக்கிருங்கப்பா. கடைசி காலத்தில் வாழ்கிறோம் ஆண்டவரே, அப்பா இது வேதனையின் காலம்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட நாட்களில் எல்லாரும் கண்டி கொள்ளமே சார்ந்து கொள்ள மோடு இருக்க உமைப்பால் மாற்றமிட பார்த்துல செவிக்கிறோம் ஐயா. அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உமக்குள்ள நெருங்கி செவிக்க உமை போல மாற்ற உங்களோட பாத்துல செபிக்கிறோம் ஐயா. நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்திக்க முடியா செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கப்பா. நிறைய பேர் மனநோயில் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, அவங்களை குணமாக்க குணமாக்க குணமாக்க குணமாக்க சப்பா. கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரை தொடங்க, கவலையை மாற்றுங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. நன்மையினால முடிச்சு ஊட்டி காத்துக்கோங்க. அன்றுவரையுமே துதிக்கிறோம் ஐயா. காப்பா, கிட்னி பலவீனத்தை குணமாக்க ஆற்றுல நிறைய பேர் ஆற்று பலவீனத்தாலும் இறந்துடுறாங்கப்பா. ஆற்று பலவீனப்பட்ட மக்களை குணமாக்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. அது எங்கே பார்த்தாலும் காய்ச்சல் ஏசப்பா, காய்ச்சல் அப்புறப்படுத்துங்க ஏசப்பா. இயேசுக்கு ரத்தத்தை எல்லாருமே தெளிக்கிறோம் கத்தாவே. காய்ச்சல் யாருக்கும் வரக்கூடாதப்பா. காய்ச்சல் இரும்பல் கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் குணமாக்குங்கப்பா. கைவலி கால்வலி எல்லாவற்றையும் குணமாக்க, சுகர் கொலஸ்ட்ரால் குணமாக்குங்க, டைராய்டு பிபி குணமாக்குங்க, நரம்பு பலவீனத்தை குணமாக்குங்க, தலைவலியை குணமாக்குங்க. கஷ்டப்படுற ஒவ்வொரு வேலையும் தேவண்ட வல்லம் இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, வியாதி சுகமாக்க, நோய் சுகமாக்க, பலவீனத்தை குணமாக்குங்க. மந்திரம் சிவனி உடைத்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க ஐசப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க ஏசப்பா. சமாளாத மக்களுக்கு சமான் தாங்க ஏசப்பா. கடன் வரிசையில் மாறணும் ஏசப்பா. கண்ணீர் துடைக்கணும் ஏசப்பா. குடிக்கிற குடும்பத்திலிருந்து விடுதலை தாங்கப்பா. குடிக்கிற ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஏசப்பா, மாற்றுங்கப்பா. கஷ்டத்தெல்லாம் நீக்கிருங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க ஏசப்பா. விடுதலாத மக்களுக்கு வீடு கொடுங்க ஏசப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிருவீங்க ஏசப்பா. அவரஞ்சிற மக்களை ஆசிருவீங்க. கேஸில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. எந்த குடும்பத்திலே டைவர்ஸ் ஆகக்கூடாதுப்பா. பரலத்தின் அக்கினி மூட முடிக்காச்சு வைக்கிறோம். ஒவ்வொரு வியாதிகள் நோய்கள் எல்லாம் நீக்கி போடுங்க ஏசப்பா. கெஞ்சிரும் கெஞ்சிரும் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசிருவீங்க. தேவ கிருவி எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. தகப்பனே, இறங்கும் இறங்கும் எல்லாரும் வேதத்தை வாசிக்கிறவங்களா தேவன் அறிகிற அறிவில் நிரப்பப்பட வில பார்த்து வச்சுப்பிக்கிறோம். ஆத்தும நேசரையும் அண்டிக்குள்ள மோடு இருக்க கிருபை தாரு. உங்கள் நாமத்தை மகிப்படுத்துங்க ஏசப்பா. எல்லா துதிகான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சேவத்தை கேட்டாரு, கலங்காதிக்கா.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: எங்களின் ஏசிலும் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435 in English Hand of Jesus Ministries 12-80 Ambedkar Nagar Darlington Bridge Kunu 643101 Nilgiri South India Cell phone numbers 9443078019 and 7598112435 Our email address aslinkaram@gmail.com Our website handofjesus.in God bless you.

0: எழும்பி அச்சிடா சொங்கி.
1: என்ன பகல் கனவா?
2: அப்துல் கலாம் கனவு காண சொன்னார்ல, அதான் கனவு கண்டிருப்பாரு.
3: அது தாவலே கொஞ்சமா செஞ்சுட்டு கனவு கண்டா கூட பரவாயில்ல, ஒருவேளை செய்யாம கனவா?
2: ஆமா, நீங்க என்ன கனவு கண்டீங்க?
4: ரொம்ப எல்லாம் வலிறாரு
2: சார், வலியாம சொல்லுங்க சார்.
5: மேனேஜர்
1: யோ, இந்த ஆபீஸ்ல நான் தான் சீனியர், அதிகம் படிச்சவன், கம்பெனி விஷயங்கள தெளிவா தெரிஞ்சவன், செல்வாக்குள்ளவன். அதனால அதுக்குரிய தகுதி இந்த ஆபீஸ்ல எனக்கு மட்டும்தான் இருக்கு. ஒழுங்கா வேலையா பாரு.
5: பெருமைக்கு மட்டும் குறைச்சல் இருக்காது.
1: என்னையா முணங்குற மாதிரி இருக்கு?
6: அடுத்த மேனேஜர் நீங்க தான் சொன்னேன்
7: சார். சொன்ன மாதிரி நீங்க தான் சீனியர், அதிகம் படிச்சவரு, கம்பெனி விஷயங்கள் தெளிவா தெரிஞ்சவரு, செல்வாக்குள்ளவரு, அத மறுக்கவே முடியாது. ஆனா உங்ககிட்ட பெருமை இருக்கு, அது மட்டும் இல்லனா நீங்க தான் பெரிய ஆளு.
1: அப்போ இப்ப நான் பெரிய ஆளு இல்லையா?
7: இல்ல இல்ல இல்ல, அப்படி சொல்லல. நீங்க பெரிய ஆள் தான், உங்ககிட்ட பெருமை இல்லாம தாழ்மை இருந்தா இதை விட நல்லா இருக்கும்னு சொல்றேன்.
1: இத நான் உங்ககிட்ட கேட்டனா, உங்க வேலைய பாருங்க சார், ஆள் ஆளுக்கு அட்வைஸ் பண்ண வந்தாச்சு.
7: மேன்மை அடைய வழி தாழ்மை, அதத்தான் சொன்ன. ஓகே சார்,

0: சார். இந்த கணக்க கொஞ்சம் முடிச்சு சென்ட் பண்ணிடுறீங்களா சார்?
1: ஓகே, வித் பிளஷர். கொண்டாங்க
0: சார். நம்ம ஆபீஸ்ல நீங்க ஒரு ஆள் தான் நல்ல வேலை செய்றார், அதான் உங்ககிட்ட கொடுத்தேன். தேங்க்ஸ்
1: சார். ஒரு நிமிஷம்.
0: வாட் சார்?
1: இந்த ப்ராஜெக்ட் இன்னும் முடிக்கல சார், இது கொஞ்சம் முடிச்சிருங்க. இந்த கணக்கு டேலி ஆக மாட்டது, இதை கொஞ்சம் டேலி பண்ணிருங்க
0: சார். சார் சார், என் ஃபைலை தந்துருங்க சார், நான் போறேன்.
1: ஏன் சார்?
0: இல்ல சார், என் வேலையை நானே செஞ்சுக்கிறேன், நீங்க உங்க வேலையை செய்யுங்க.
1: வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது வேலை செய்யுங்க சார்.
2: தூங்குறக்குனே ஆபீஸுக்கு வரா,
1: ராத்திரி ஃபுல்லா செல்போன்ல கேம் விளையாண்டுருப்பானா இருக்கும்.
2: இது கேம் விளையாடுற வயசா?

0: போர் அடிக்குத. என்ன செய்ய? ஐடியா.
1: நீ சாகல?
2: கரண்ட்ல கைய வச்சாதானே சாவாரு.
1: அப்ப ஷாக் அடிக்கலையா?
0: நான் சாகுறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா?
3: உயிரோட இருந்தே ஒழுங்கா வேலை செய்ய போறது இல்ல, அதுக்கு போய் சேர்றதே நல்லது.
4: சார், நான் உங்களை கவனிச்சேன், நீங்க நடிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுகிட்டேன்.
0: எல்லாரும் அதிர்ச்சி ஆவீங்கன்னு பார்த்தேன், எல்லாரும் சந்தோஷப்படுறீங்க.
4: சார், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சந்தோஷமா செய்யுங்க, உங்களுக்கு மரியாதை தன்னால வரும்.
5: இவருக்கு வேற வேலையே கிடையாது.
0: சாரி சார், இனிமே நான் ஒழுங்கா வேலை செய்வேன்.
3: சூப்பர்.
6: இங்க என்ன நடக்குது? இது ஆபீஸா இல்ல கிளப்பா?
0: இன்னும் மேனேஜரே ஆவல, அதுக்குள்ள ஆட்டம் பெரிய ஆட்டமா எல்லாம் இருக்கு.
3: என்ன
4: சார்,
6: அந்த இடத்துக்காரர் இன்னும் வரலையே?
4: ஆமா, என்கிட்ட எதுவும் சொல்லலையே. இந்த போன் பண்ணி கேக்குறேன். சார், குட் மார்னிங். என்ன சார், இன்னைக்கு லீவா? என்ன சார், லேட் ஆயிட்டீங்களா? என்ன சொல்றீங்க? வாவ், கங்கிராச்சுலேஷன்ஸ், உங்க தாழ்மைக்கு கிடைச்ச மேன்மை. ஓகே சார், வாங்க.
6: என்ன சார்?
4: ரவி சார் மேனேஜரா ப்ரோமோட் ஆயிட்டாராம்.
6: என்னது, ரவிக்கு மேனேஜர் ப்ரமோஷனா?
4: ஆமா,
6: நான் அவனை விட சீனியர், அதிகம் படிச்சவன், அனுபவம் உள்ளவன். ப்ரமோஷனை எனக்கு கொடுக்காம அவனுக்கு கொடுத்துருக்காங்க.
0: அவருக்கு தகுதி இருந்திருக்கும், கொடுத்துருப்பாங்க. தெரியாம சொல்லிட்டேன் சார்.
2: என்ன
6: விட எல்லாத்திலையும் குறைஞ்சவன் எனக்கு மேனேஜரா? வரட்டும், அவனை எப்படி கேவலப்படுத்துறேன்னு பாருங்க. அவன் அப்ப செருப்பு தச்சவன் தானே?
3: கோபப்படாதீங்க, என்னதான் இருந்தாலும் இனி அவர் நமக்கு மேனேஜர்.
6: நமக்கு இல்ல, உங்களுக்கு.
0: நல்ல வேளை நீங்க மேனேஜரா, நீங்க நான் தப்பிச்சேன்.
7: வணக்கம். வாழ்த்துக்கள் சார்.
6: குட் மார்னிங். வாங்க மேனேஜர் சார், என் கால்ல கிடக்குற ஷூ உங்க அப்பன் தச்சதான் தெரியுமா? ரொம்ப சந்தோஷம் சார். இந்த ஷூ பிஞ்சு போச்சுன்னா என்கிட்ட கொண்டு வாங்க, நானே தச்சு தரேன்.

0: வெளிப்படுத்தின விசேஷத்தின் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் அதுதான். இது முன்னுரையாக குறிக்கப்பட்டிருக்கிறது. சில காரியங்களை முதலாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து 26 முதல் 30 கிழமைகள் உங்களுக்கு பாடமாக எடுக்க விரும்புகிறேன். பெரும்பாலும் திங்கட்கிழமைகளிலே இந்த கூட்டங்கள் நடைபெறும். ஒருவேளை திங்கட்கிழமை நான் வெளி ஊர்களுக்கு செல்ல வேண்டியது இருப்பதா இருந்தால் செவ்வாய்க்கிழமைகளிலே இந்த கூட்டம் நடைபெறும். அதை குறித்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்னதாக நான் அறிவித்து விடுவேன். திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை, பெரும்பாலும் திங்கட்கிழமையில் இருப்பதையே நான் விரும்புகிறேன். இது ஒரு பிரசங்கம் போல இருப்பதில்லை. நிறுத்தி நிதானித்து நீங்கள் விளங்கிக் கொள்கிற அளவு உதாரணங்களை சொல்லி ஒரு பாடத்திட்டம் போல நான் நடத்தி செல்ல விரும்புகிறேன். வேதத்துள்ள 66 புத்தகங்களிலே மிகுந்த மறைபொருள் உள்ள புத்தகங்கள் என்று அழைக்கப்படுவது 2 புத்தகங்கள். ஒன்று தானியேலின் புத்தகம், அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம். தானியேல் பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசி, அவர் அதை எழுதினார். அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசுவுக்கு மிகவும் அருமையான, மிகவும் அன்பான சீஷன். இயேசு கிறிஸ்துவுடைய மார்பிலே சார்ந்திருந்தவர். இந்த 2 புத்தகங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனுடைய மறை பொருட்கள் நிறைந்த, வருங்காலத்தை பற்றிய பேசுகிற புத்தகங்கள். அதை எழுதின 2 பேருமே தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசி என்றால் தேவனோடு நடந்து அவருடைய மறை பொருட்களை அறிகிறவன் தான் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்றால் தேவனுடைய வாயானவன், பின் வருகிறதை முன்னறிவிப்பவன், தேவனுக்கும் ஜனங்களுக்கும் மத்தியிலே நின்று ஜனங்களுக்கு தேவனுடைய இரகசியங்களை சொல்லிக் கொடுக்கிறவன், ஞான திருஷ்டி அடைகிறவன், ஞான திருஷ்டிக்காரன் என்று பெயர் பெறுகிறவன், தேவனுடைய பாரத்தை தன்மேலே சுமக்கிறவன், அவன்தான் தீர்க்கதரிசி. இந்த 2 பேருமே தேவனுடைய தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். 2 பேருமே மறை பொருட்களை வெளிப்படுத்தினார்கள். தமிழிலே 2 பதங்கள் உண்டு. ஒன்று கண்டுபிடிப்பு. இனி வரவைகள் என்ன? அதை கண்டுபிடிப்பது. கண்டுபிடிப்பதிலே 2 பகுதிகள் இருக்குது. ஏற்கனவே இருக்கிற ஒன்றை, மறைத்து வைக்கப்பட்ட ஒன்றை கண்டுபிடிப்பது. அமெரிக்கா ஏற்கனவே இருந்தது, ஒருவரும் காணக்கூடாததாய் இருந்தது. கொலம்பஸ் என்ற ஒரு மாலுமி அப்படி ஒரு தேசம் இருக்கிறதை கண்டுபிடித்து உலகத்துக்கு அறிவித்தார். இது இருந்தது, வெளியே தெரியாமல் இருந்தது. அந்த மறை பொருளை அவர் வெளிப்படுத்தினார். இன்னொரு கண்டுபிடிப்பு இருக்கிறது, இதுவரை இல்லாததை கண்டுபிடிப்பது. மின்சாரம், அதை கண்டுபிடித்தார்கள். அணு ஆயுதங்களை கண்டுபிடித்தார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வெளிப்பாடு என்பது வித்தியாசமான. வேதத்திலுள்ள மறை பொருட்களை, வேதத்தினுள்ள ஆழங்களை பூர்வ காலமாய் மறைக்கப்பட்டிருந்த வேத ரகசியங்களை அதை வெளிப்படுத்தி காண்பிப்பதுதான் வெளிப்படுத்துதல். சாதாரணமாய் வாசித்தால் புரிவதில்லை. தேவனுடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அதை வெளிப்படுத்துகிறார்கள். அல்லது விசுவாசிகள் ஆவியானவருடைய துணையோடு இருந்து எனக்கு சொல்லித்தாரும், எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்கும் போது ஆண்டவர் அந்த மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறார். பழங்காலத்தில் வேதத்தை விசுவாசிகள் வாசிப்பது பல சபைகளிலே மறுக்கப்பட்டிருந்தது. ஊழியக்காரர் சொன்னார்கள், நீங்கள் வாசிக்கக்கூடாது, வாசித்தால் புரிந்து கொள்ள மாட்டீர்கள், புரிந்து கொண்டால் தப்பாய் புரிந்து கொள்வீர்கள், நாங்கள் அதற்காகவே இருக்கிறோம், நாங்கள் எப்படி மாடு புல்லை மேய்ந்து அதை பாலாக்கி குட்டிகளுக்கு கொடுப்பது போல நாங்கள் தேவ சமூகத்திலிருந்து அறிந்து உங்களுக்கு வெளிப்படுத்துவோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த கடைசி காலம் அப்படிப்பட்ட காலம் அல்ல. ஆண்டவர் தாகத்தோடு வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்தாமே நேரடியாக அதை கற்றுக் கொடுக்கிறவர். மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறவர். வெளிப்படுத்தின விசேஷம் என்றால், சாதாரணமாக பழங்காலத்திலெல்லாம் ஒரு நாடகம் நடக்கும்போது இடைவேளையிலே திரை போட்டு விடுவார்கள். திரைக்கு பின்பாக நடிகர்கள் எல்லாம் அவசர அவசரமாக ஒழுங்கு பண்ணுவாங்க. மேஜை இருக்கிற மாதிரி ஒரு நாற்காலியை தூக்கி போட்டு அதில் ஒருத்தர் மீசை வச்சுட்டு அப்படியே கம்பீரமாக உட்கார்ந்துருக்க மாதிரி அங்கெல்லாம் ரெடி ஆன உடனே ஒரு விசில் அடிப்பாங்க, அந்த திரை அப்படியே மேலே போகும். அல்லது ரெண்டாயி அது பார்த்தா அந்த நடிகர்கள் வெளிப்படுவார்கள். அதுவரை திரை மறைத்து கொண்டிருந்தது. குறிப்பிட்ட வேளை வரும்போது அந்த திரையை திறந்து கொடுத்த போது பின்னாலே திரைக்கு பின்னாலே இருக்கிற நடிகர்களை பார்க்க முடியும். அதுபோல வருங்காலங்கள் திரையிடப்பட்டது. கடந்த காலம் இருந்தது, அது சரித்திரம். நிகழ்காலம் இருக்கிறது, தினந்தோறும் நிகழ்கிற நிகழ்வுகள். வருங்காலம் அது மறைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் அதை சாத்தானுக்கு மறைக்க வேண்டும் என்று நினைத்தார். சாத்தான் தானும் மறைப்பொருட்களை சொல்லுவது போல பாசாங்க செய்வான். அவனிடத்தில் தீர்க்க தரிசன அபிஷேகம் இல்லை, ஆனா குறி சொல்லுகிற ஆவி சாத்தானிடத்தில் இருக்கிறது. நமக்கு தீர்க்க தரிசன ஆவியின் மூலமாய் வெளிப்படுத்துகிறவர். சாத்தானுக்கு அவனுடைய குறி சொல்லுகிற ஆவிகள் இதை தெரியக்கூடாது என்பதற்காக அதை மறைத்து வைத்தார். எந்த பிசாசின் ஆவியும் வருங்காலத்தை பற்றி சொல்லவே சொல்லாது. யூகித்து குருட்டாம்போக்களை அடிக்கணும்னா அடிக்கமே தவிர, பொய்யானதை சொல்லுமே தவிர வருங்காலத்தை அவைகளால் சொல்லவே முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம். சில வேளைகளிலே ஒரு அரசியல்வாதிகள் ஒரு சிலையை செய்திருப்பார்கள். குறிப்பிட்ட நாள் வரும் வரையும் ஏற்கனவே செய்து வைத்தத சாக்கினால துணினால மூடி சுத்தி வச்சிருப்பாங்க. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதை திறப்பதில்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது ஜனாதிபதி அல்லது மந்திரி வந்து அதற்கு ஒரு பெரிய விழா எடுத்து அதை திறந்து வைப்பார்கள். அதுவரைக்கும் அது மூடப்பட்ட ஒரு காரியமாகவே இருக்கும். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை ஆண்டவர் எழுதும் போது சொன்னார், இதை குறிப்பிட்ட காலம் வரையிலும் இதை முத்திரை போடு, இது மறைப்பொருளாய் இருக்கட்டும். அது ஒரு மறைப்பொருளாய் குறிப்பிட்ட காலம் வருவரையிலும் கடைசி காலத்திலே ஜனங்கள் அங்கும் இங்கு ஓடி போய் ஆராய்வார்கள். தானியேல் 12:3 நாம் அதை வாசிக்கிறோம். 4 சாரி,
1: தானியேல் ஆகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான்.
0: கடைசி காலத்திலே ஜனங்கள் ஆழங்களை அறிய பிரியப்படுவார். பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படும் போது தேவ ரகசியங்களை அறிந்து கொள்ள முற்படுவார்கள். ஆனால் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவானுக்கு வெளிப்படுத்தின போது, இந்த புத்தகத்தை நீ முத்திரை போட வேண்டாம், காலங்கள் சமீபித்து வந்துவிட்டன. தானியேலுக்கு முத்திரை போட சொன்னவர் யோவானுக்கு முத்திரை போட வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். முத்திரையை போடுகிறவரும் அவர்தான், முத்திரையை உடைக்கிறவரும் அவர்தான். வெளிப்படுத்தல் 7:3 12 கோத்திரத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை முத்திரை போடு என்று சொன்னார். ஆனால் வெளிப்படுத்தல் 6 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்ட புஸ்தத்தை சுருளை ஆண்டவர்தாமே அந்த முத்திரையை உடைத்து வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். நம்ம எல்லாம் அவருடைய இரத்தத்தினாலே முத்திரையிடுகிறார். எபேசியர் 1:13 சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். எபேசியர் 4:30 நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவி என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை அவர் முத்திரையிட்டு என்னுடையவன் என்று பாதுகாக்கிறார். முத்திரையிட்டு உலக மக்களிலிருந்து உங்களை வேறு பிரித்து காண்பிக்கிறார். முத்திரையிட்டு உங்களை வேலையடைத்து சாத்தான் உங்களை நெருங்காதபடி பாதுகாக்கிறார். 2 புத்தகங்கள் முத்திரையிடப்பட்டதும் முத்திரை உடைக்கப்பட்டதுமான புத்தகம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள் வரும்போது நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறீர்கள் என்கிற எண்ணத்தோடு உள்ளே பிரவேசிக்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்திலே எல்லாரும் வரக்கூடிய வெளிப்பிரகாரம் உண்டு. சங்கீத புஸ்தகம், நீதிமொழி எல்லாராலும் புரிந்து கொள்ளப்படுகிற புஸ்தகங்கள், பரிசுத்த ஸ்தலம் போன்ற புஸ்தகங்களும் உண்டு. உன்னத பாட்டு பரிசுத்த ஸ்தலம் போல உள்ள ஒரு ஆழமான பாடு. மாம்சீக மனிதர்கள் அந்த உன்னத பாட்டின் ஆழத்தை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஏதோ ஒரு காதல் காவியம், ஏதோ ரோமியோ ஜூலியட் போல, ஏதோ கீதாஞ்சலி போல உன்னத ஒப்பற்ற காதல் காவியம் என்று எண்ணி போய் விடுவார்கள். ஆனால் அது அப்படிப்பட்டதல்ல. சபை ஒரு மணவாட்டியை போலவும், கிறிஸ்து மணவாளனை போலவும், அவர் நம்முடைய ஆத்தும நேசரை போலவும், அவருடைய மார்பிலே சார்ந்து கொள்ளக்கூடிய அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரியம் ரூபவதி, அவளை போலவும் இருக்கிற அந்த உன்னத பாட்டுக்குள் பிரவேசிக்கும் போது நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி என்று யாத்திராமம் 3:5 மோசே பார்த்து ஆண்டவர் சொன்னாரே. இந்த உன்னத பாட்டானாலும் சரி, தானியேல் வெளிப்படுத்தின விசேஷமானாலும் சரி, மாம்சீக எண்ணங்களை களைந்து விட்டு ஆவியானவரோடு கரம் பிடித்து நுழைந்து செல்லுகிற புஸ்தங்களாகவே அவைகள் விளங்குகின்றன. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு விளக்கம் அளித்த அநேகருடைய புத்தகங்கள்ல சிலர் பச்சை கண்ணாடி போட்டு எல்லாத்தையும் பச்சையா பார்க்கறது போல, சிவப்பு கண்ணாடி போட்டவன் எல்லாவற்றையும் சிவப்பா பார்க்கறது போல, மஞ்சள் காமாலை வியாதி உள்ளவன் எல்லாவற்றையும் மஞ்சளாய் பார்க்கிறது போல, தங்களுடைய சபையை சபையினுடைய கொள்கைகளை உபதேசங்களை உறுதிப்படுத்தும்படி அவர்களுக்கு ஏற்றபடி மாற்றிக் கொள்கிறவங்க அவங்க தான். 144,000 பேர் இருந்தா செவன்த் டே அட்வென்டிஸ்ட் உடனே சொல்லுவாங்க, நாங்க தான் அந்த 144,000. ஜெகோவா விட்னஸ் சொல்றாங்க, இல்ல இல்ல இல்ல இல்ல, நாங்க தான் அந்த 144,000. இலங்கை பெந்தகோஸ்த சபை, நாங்க தான் அந்த 144,000. அதுக்கு மேல ஒரு ஆள் கூட அங்க மேல வர மாட்டாங்க. இந்த சபைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. ஆதி அப்போஸ்தல நாட்கள் எவ்வளோ பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. இவங்க சபையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க பரலோகத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ஆகவே வெளிப்படத்தில் வாசிக்கும் போது திறந்த மனதோடு ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நம்ம கேட்டு கற்றுக்கொள்ள ஆயத்தமா இருந்தா ஆண்டவர் அதை நமக்கு போதிப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களா இருப்பார். இந்த சபை கண்ணாடி போட்டு பார்க்க கூடாது, அவங்களுக்குரிய உபதேச கண்ணாடியை போட்டு பார்க்க கூடாது. ஆவியானவரே எனக்கு வெளிப்படுத்தும், நான் திறந்த மனதுள்ளவனாய் இதில் பிரவேசித்து உடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு ஆழமான விலையேற பெற்ற முத்தை தேடி செல்லுகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிற இயேசு கிறிஸ்து மத்தேயு 13:44 வசனத்தில் இவ்விதமாய் சொன்னார், பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அந்த பொக்கிஷம் வெளியே தெரியவில்லை, ஆனால் அது மறைக்கப்பட்டு இருக்கிறது. அதை அவன் வெளிக்கொண்டு வந்து பார்க்கும்போது அந்த பொக்கிஷம் எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை அவன் அறிவான். அந்த பொக்கிஷத்தை பெறுவதற்காக என்ன தியாகமும் செய்து தன்னுடைய வீடு நில போலன் எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்திலே புதைந்திருக்கிற அந்த பொக்கிஷத்தை அவன் சுதந்தரித்துக் கொள்ளுவான். கிறிஸ்து அந்த பொக்கிஷம், பரலோக ராஜ்யம் அந்த பொக்கிஷம், நித்திய மகிழ்ச்சி அந்த பொக்கிஷம், கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற கிரீடங்கள் எல்லாம் அந்த பொக்கிஷம். திரும்பவும் ஆண்டவர் பரலோக ராஜ்யம் என்பது கடலிலே இருக்கிற ஒரு விலையேறப்பட்ட முத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். இதையெல்லாம் ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஆழங்கள் உங்களுக்கு நித்திய ஜீவ காலமாய் விலையேறப்பட்ட ஒரு பொக்கிஷமாக விளங்கும். ஆகவே அந்த பொக்கிஷத்தை நீங்கள் எடுப்பதற்கு பயன்படுத்துவதற்கு எந்த தியாகமும் செய்ய நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர். அந்த பொக்கிஷங்களின் விலை மதிப்பை பற்றி அவர் பேசுகிறார். இந்த பொக்கிஷம் எப்போதிலிருந்து மறைக்கப்பட்டிருக்கிறதாம், எப்போது முதல் மூடி மறைக்கப்பட்டு இருக்கிறது? 1 கொரிந்தியர் 2:7 அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தை நாங்கள் பேசுகிறோம். இந்த ரகசியம் உலக தோற்றம் முதலே மறைக்கப்பட்டிருந்தது. வேதத்தில் உலக தோற்றம் என்பது ஏறக்குறைய 20 இடங்களுக்கு முன்பாகவே மேலாக வருகிறது. ஆண்டவர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொண்டார். இயேசு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானார் என்று வெளிப்படுத்தல் 13:8 நாம் வாசிக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டது, அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்று எபேசியர் 2:4 வாசிக்கிறோம். மத்தேயு 25 அதிகாரத்தில் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்கென்று ஒரு நகரத்தை வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் அருளி செய்து மறைத்து வைத்திருக்கிறார். என்ன மறைத்து வைத்திருக்கிறார்? 2வது வருகை எப்பொழுது இருக்கும்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அதை மறைத்து வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு கூட அது தெரியவில்லையா? பிதாவை தவிர அது வேறு ஒருவருக்கும் தெரியாது. உலக தோற்றத்துக்கு முன்னால ரகசியம், அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி, அது ஒரு பெரிய ரகசியம். கர்த்தருடைய வருகையில மகிமை மேல் மகிமை அடைவது, அது ஒரு பெரிய ரகசியம். மத்திய ஆகாயத்தில் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து, அது ஒரு பெரிய ரகசியம். இயேசு பகிரங்கமாய் தேவதூரோடு வருவது, 1000 இந்த பூமி அரசாழ்வது, கடைசி யுத்தத்தில் இந்த உலகம் எல்லாம் சுருட்டப்பட்டு அழிக்கப்பட்டு போவது, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு தொடங்குவது, பரலோகத்தின் பல பகுதிகள் நித்தியம் வெளிப்படுத்தப்படுவது, பாதாளத்தின் பல பகுதிகள் வெளிப்படுத்தப்படுவது, இவைகளெல்லாம் தேவனுடைய பெரிய ரகசியங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் அழைத்த போது இந்த தேவ ரகசியங்களை அறிய வேண்டும் என்பதற்காக எருசலேமை விட்டு தனியாக அரபு தேசங்களுக்கு போய்விட்டாராம். 3.5 வருடங்கள் இன்றைக்கு இருக்கிற சவுதி அரேபியா, அங்கே போய் தேவ சமூகத்தில் தனிமையாய் உட்கார்ந்து வேத ரகசியங்களை, ஆதி முதல் மறைக்கப்பட்ட ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும். காரணம், அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு இறந்த நாட்களிலே அவருடைய சீஷனாக அப்போஸ்தலனாக இருந்ததில்லை. இயேசு மலை பிரசங்கத்திலே சீஷர்கள் அவர்களோடு வந்து உலகத்தின் முடிவுக்கும் உடைய வருகைக்கும் என்ன அடையாளம் என்று கேட்டபோது அந்த ரகசியங்களை எல்லாம் பவுல் நேரடியாய் கேட்கவில்லை. அந்த நேரம் அவர் கிறிஸ்தவர்களுக்கு விரோதியாகத்தான் இருந்தார். பிறகு அவர் தமஸ்கு வீதியில் பிடிபட்ட போது யாரிடத்திலும் போய் அந்த ரகசியங்களை அவர் கேட்க பிரியப்படாமல் தனியாக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அந்த மறைப்பொருட்களை அறிய வேண்டும் என்று பிரியப்பட்டார். ஆகவே ஆண்டவர் வேதத்தில 24 பெரிய ரகசியங்களை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். சில ரகசியங்களை அவர் எழுதும்போது இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய மனவாட்டி சபையை பற்றியும் எழுதுகிறேன், அவர் தன்னை தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானத்துவக்காரன் என்று அழைத்தார். அந்த ரகசியங்களை ஆண்டவர் என்னை பொறுப்படுத்து என் கையில் அந்த ரகசியங்களை ஒப்புவித்திருக்கிறார், இந்த ரகசியங்களுக்கு நான் தான் மேனேஜர், உக்கிரானக்காரன் என்று சொல்லி தன்னை குறித்து அப்படி சொன்னார். உண்மையிலே வேதத்தின் ரகசியங்களை அறியணும்னு உங்களுடைய மனதை திருப்பும் போது தானியேலுக்கு தேவதூதன் சொன்னார், என்றைக்கு உன்னுடைய இருதயத்தை மறை பொருட்களை அறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு திருப்பினாயோ அந்த நாள் முதற் கொண்டு உன்னுடைய ஜபங்கள் கேட்கப்பட்டது. தேவனுடைய மறைப்பொருளை அறிய வேண்டும்ங்கிற ஒரு தாகம், அதற்காக நேரங்களை செலவழிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சி, அதற்காக உன்னுடைய மனதை திருப்பின நாள் முதற் கொண்டு தானியேலுக்கு அவ்வளவு மறைப்பொருட்களை ஆண்டவர் அதன் மூலமாகத்தான் வெளிப்படுத்தி கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, சில புறஜாதி ஜனங்கள் தேவ பக்தி உள்ளவர்களா இருந்து தேவ ரகசியத்தை அறியணும்னு பிரியப்படும் போது அவர்களுக்கும் கூட ஆண்டவர் கிருபையாய் இரக்கங்களாய் அவர் வெளிப்படுத்தி கொடுப்பார் என்றால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எவ்வளவு அதிகமாய் அவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். நேபுகாத்நேச்சா ஒரு புறஜாதி ராஜாதான், ஒரு நாள் இரவு படுக்க போகிறதற்கு முன்பாக இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற எண்ணத்தோடு அவர் படுக்க சென்றாராம். தானியேல் 2:29 அதை வாசிக்கிறோம்.
1: ராஜாவே,
2: உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறை பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார்.
0: பழைய ஏற்பாட்டிலே சொப்பனத்தின் மூலமாக பாதி அளவுதான் அவருக்கு தெரிவித்தார். சொப்பனத்துக்கு அர்த்தத்தை அவர் தெரிவிக்கவில்லை. பார்வோனுடைய நாட்கள்ல 7 வருஷம் கொடிய பஞ்சமாய் இருக்கும் என்பதை கேவலமான பசுக்கள் அந்த சொப்பனத்தின் மூலமாய் அவருக்கு அரைகுறையாய் சொன்னார். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை சொல்லவில்லை. புறஜாதி மக்களுக்கு கூட சில வேளைகளில் ஆண்டவர் மறைப்பொருட்களை காண்பித்துக் கொடுப்பது உண்டு. ஆனால் தெளிவாக அவருடைய பிள்ளைகளுக்கு அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 13 எழுதும் போது, இப்பொழுது நாம் கண்ணாடியில நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அரைகுறையாய் பார்க்கிறோம். இப்போ நமக்கு ஒன்றும் சரியாய் புரிவதில்லை. ஆனால் அப்பொழுது கிறிஸ்துவனுடைய வருகைக்கு பிறகு நம்முடைய அறிவு சொல்ல முடியாத பெரிய அறிவா இருக்கும். இப்போது நம்முடைய அறிவு மூளைக்குள்ளே முடங்கி கிடக்கிறது. ஆனால் வருகைக்கு பிறகு நமக்கு அறிவு கோடி மடங்கு பெரிதாகிவிடும். எந்த பரிசுத்தவானை பார்த்தாலும் இவர் எப்பொழுது பிறந்தார், எப்படி வளர்ந்தார், அவருடைய வாழ்க்கை சாட்சி என்ன, முழுவதுமாய் அறிந்து கொள்ள, வெளிப்பாடுகள் முழுவதுமாய், வேதத்தின் ரகசியங்கள் முழுவதுமாய் நாம் அறிந்து கொள்ளும்படியான காலங்கள் வருகிறது. அப்பொழுது நான் முகமுகமாய் பார்ப்பேன், நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்போது அந்த மறைப்பொருட்களை கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். கொலோசியர் 2:3 இவ்விதமாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவருக்குள் தான் எல்லா அறிவு, எல்லா ஞானம். அந்த அனந்த ஞானத்திலிருந்து ஒரு பகுதியை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அதை அறிந்து கொள்ளும்படியான அறிவை கொடுக்கிறார். 9 வரங்களில் வெளிப்பாட்டு வரங்கள் என்று அழைக்கப்படுகிறவை 2. அது 2 ஆவிக்குரிய கண்களைப் போல நம்முடைய உள்ளான மனித நிலை இருக்கின்றன. 1 வரம் அறிவை போதிக்கிற வரம், அடுத்த வரம் ஞானத்தை வெளிப்படுத்துகிற வசனம். அறிவு, ஞானம், இது உலக அறிவல்ல, புஸ்தக அறிவல்ல, பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷ அறிவு. யாருக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறாராம்? முதலாவது அவர் தமக்கு சிநேகிதரை போல இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாம் ஆண்டவருக்கு சிநேகிதர். ஆதியாகமம் 18:18 சொன்னார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, மறைக்கவே மாட்டேன். 2வது அவர் யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? எனக்கு ஞானம் வேண்டுமே, உம்முடைய வெளிப்படுத்தின விசேஷத்தை அறியும்படி எனக்கு விசேஷ புத்தி வேண்டுமே. தானியேல் 12:10 சொல்லுகிறது, ஞானவான்களோ அதை அறிந்து கொள்வார்கள், துன்மார்க்கரில் ஒருவனும் அதை அறியான். ஆனால் ஞானவான்களோ அதை அறிந்து கொள்வார்கள். மூன்றாவது அவர் யாருக்கு அதை வெளிப்படுத்துகிறார்? யோவான் 15:15 உடைய சீஷர்களுக்கு, அவரை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களுக்கு அதை அறிவிக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனென்றால் என்னுடைய பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட அவ்வளவற்றையும் நான் உங்களுக்கு அறிவித்தேன், நான் உங்களுக்கு அறிவித்தேன். நான்காவதாக யாருக்கு அவர் வெளிப்படுத்துகிறார்? ஆமோஸ் தீர்க்கதரிசி சொன்னார் 3:7. அவர் தம்முடைய ஊழியக்காரர்களாகிய தீர்க்க தரிசிகளுக்கு அறிவியாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்யார். தம்முடைய ஊழியக்காரருக்கு அறிவியாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்யார். அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3:1 இவ்விதமாய் சொல்லுகிறது, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு. ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு சீக்கிரத்தில் ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தும் பொருட்டு. ஆண்டவருக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அவர் தம்முடைய தூதனுக்கு சொல்லுகிறார், தூதன் யோவானுக்கு சொல்லுகிறார், யோவான் சபையினுடைய ஊழியக்காரருக்கு சொல்லுகிறார். 7 சபைகள், அவைகளுக்கு விசுவாசிகளுக்கு ஆண்டவர் அறிவிக்கிறார். கர்த்தர் மூலமாக தூதனுக்கு வந்து, யோவானுக்கு வந்து, சபை ஊழியரிடத்தில் வந்து எல்லாருக்கும் வருகிறார். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை ரகசியத்தை அறிய வேண்டும் என்று அவருடைய பாதத்தில் காத்திருக்கிறாரோ, கர்த்தர் அவருக்கு கிருபையாய் அதை வெளிப்படுத்தும்படி சித்தமானார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷத்தில் அநேக குறியீடுகள் இருக்கின்றன. எண்களை பற்றிய ரகசியங்கள் உள்ளே இருக்கிறது, அநேக ஓமைகள் உள்ளே இருக்கிறது. 7 முத்திரைகள், அது ஒரு, அந்த முத்திரை என்றால் என்ன? 7 கோபக்கலசங்கள், 7 எக்காலங்கள், நம் புரியாத பல சொற்கள் அங்கே வருகின்றன. ஏனென்றால் அது ஒரு மறைப்பொருளான புஸ்தகம். நம்முடைய புத்திக்கு எட்டாத ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை நோக்கி ஒரு ஜபம் செய்தாராம், எபேசியர் சபைக்காக நீர் அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று எபேசியர் 1:19 அவர் சொன்னார். சாதாரண மாம்ச கண்களினால் அதை அறிந்து கொள்ள முடியாது. ஆவிக்குரிய கண்கள் உண்டு, விசுவாச கண்கள் உண்டு, வெளிப்பாட்டு கண்கள் உண்டு, அதே நேரம் பிரகாசமான மனக்கண்கள், பிரகாசமான மனக்கண்கள். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது ஏறக்குறைய 34 ஓமைகளை சொன்னார். அவர் மறைப்பொருளாகத்தான் ஜனங்களோடு அதிகமாய் பேசினார். அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவருடைய சீஷர்கள் தனித்து ஆண்டவரிடத்தில் வந்து, என்ன ஆண்டவரை விதைக்கிறவன் ஓமையை பற்றி சொன்னீர், அது என்ன விதைன்னா என்னது என்று சொன்னார். விதை என்பது வேத வசனம். சரி, அதில் விதைக்கிறவன் யார்? அவர்கள் தான் சுவிசேஷர்கள், அவர்கள் தான் ஊழியர்கள். அந்த விதிக்கிற நிலம் மனிதருடைய உள்ளம். சிலருடைய உள்ளங்கள் 30 போல, சில உள்ளங்கள் 60 போல, சில உள்ளங்கள் 100 பதில் தருகிறது. சில ஜனங்கள் 30 என்று அழைக்கப்படுகிற புதிய பூமிக்கு வருவார்கள், சிலர் 60 என்று அழைக்கப்படுகிற எருசலேமுக்கு வருவார்கள், சிலர் 100 என்று அழைக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற சியோன் மலைக்கு வருவார்கள். வெளிப்புற பிரகாரமா 30, 60, 100 என்றா ஏதோ பரீட்சையில் ஸ்கூல்ல பாடம் எடுக்கிறோம், சில பிள்ளைகள் 30 மார்க் எடுக்கிறாங்க, சில 60 எடுக்கிறாங்க, சில 100க்கு 100 எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம போயிடுவோம். ஆனால் அது பரலோக ராஜ்யத்தை பற்றிய ஓமை. உலக பிரகாரமாய் அதை நாம் சிந்திக்க முடியாது. அவர்கள் பலன் கொடுப்பது நித்தியத்தில். அந்த பலனுடைய ஆழத்தை அறிய வேண்டும் என்றால் நம் மனக்கண்கள் நமக்கு பிரகாசம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த மறைப்பொருட்களை எந்த மனுஷனும், எந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்டும் வேத பண்டிதனும் நமக்கு விளக்கி தரவே முடியாது. வேதத்தை எழுதின ஆவியானவர் தான் அதை நமக்கு விளக்கி தர முடியும். வாசியுங்கள் 1 கொரிந்தியரின் புத்தகம் 27 வாசியுங்கள்.
2: ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார்.
0: ஆண்டவர் பலவான்களை வெட்கப்படுத்தும்படி, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, பேதமையானவர்களை அவர் தெரிந்து கொண்டு மறைப்பொருட்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறாராம். இயேசு ஒரு முறை இந்த பூமியில இருந்தபோது ஆவியில கழி கூர்ந்தார் என்று லூக்கா 10:21 வாசிக்கிறோம். ஏன் ஆவியில கழி கூர்ந்தாராம்? கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து பேதமைகளுக்கு வெளிப்படுத்தினு கொடுத்ததுனால இயேசுவுக்கு ஒரு பெரிய கழி கூறுதல் உண்டாயிற்று. நமக்கு அந்த வெளிப்பாட்டுகளை எடுத்து கொடுக்கிறவர் ஆவியானவர். இந்த வசனத்தை கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 2:7 வாசிக்கிறேன். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக எத்தனமாக்கப்பட்டதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தார்களே ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள்

பத்தாம் வசனம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியே என்று மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தையினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலேயே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் அருளி செய்த வேத புஸ்தகம், இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் உறுப்புகளும் பரிசுத்த ஆவியானவராலே கொடுக்கப்பட்ட பெரிய சத்தியம். யோவான் 6:63 இயேசு சொல்லுகிறார், நான் பேசுகிற வார்த்தைகள் சாதாரணமானவைகள் அல்ல, அவைகள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. சாதாரண புஸ்தகத்தில் பேப்பரில் இங்கினால் அச்சரிக்கப்பட்டிருந்தாலும் இந்த எழுத்துக்குள் ஒரு மறைப்பொருள் இருக்கிறது, இந்த எழுத்துக்குள் ஒரு ஜீவன் இருக்கிறது, இந்த எழுத்துக்குள் ஒரு வல்லமை இருக்கிறது. ஆகவேதான் எபிரேயர் 4:12 வேதம் சொல்லுகிறது, வேத புஸ்தகம் வேத வசனமானது ஆவியும் ஜீவனும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அது கருக்குள்ளதாயும் இருக்கிறது. ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, அது ஆவிக்குரிய பட்டயமாய் விளங்குகிறது. எபேசியர் 6:17 அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், வேத வசனமாகிய இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலன் யோவான் எழுதுகிறார், அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது என்று எழுதுகிறார். வெளிப்படுத்தல் 1:16 நாம் அதை வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எப்படிப்பட்ட ஒரு நூல், எப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம், எப்படி இந்த புஸ்தகத்துக்குள்ளே நாம் செல்ல வேண்டும், இது கிறிஸ்துவின் மகிமை பொதிந்த ஒரு புஸ்தகம். இந்த புத்தகத்திலே கிறிஸ்துவினுடைய மகிமையை பார்க்கிறோம். சுவிசேஷங்களிலே மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே தேவகுமாரனாய் வெளிப்பட்டார். சுவிசேஷத்திலே 6 உயரமான மனுஷனை போல இருந்தவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவருடைய முகம் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது, அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையாய் இருந்தது, அவருடைய பாதங்கள் உலைக்களத்திலே காய்ந்த வெண்கலம் போல இருந்தது, அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டு வந்தது. மகாமகிமையானவராய் அவர் காணப்பட்டார், மகாமகிமையாய் காணப்பட்டார். இன்னைக்கு சினிமா பாடல் மாதிரி கிறிஸ்துவ பாட்டு எழுதுறவங்க எல்லாம் சும்மா எவனையோ ஒரு நடிகனை பிடிச்சி அவனை இயேசுநாதர் மாதிரி மேக்கப் போட்டு எதுக்கு எடுத்தாலும் ஒரு கேவலமான ஒரு விபச்சாரக்காரனா இருக்கிறவங்க, ஒரு சினிமாக்காரன் அந்த நடிகனை இவர்தான் இயேசு போலியாக ஏமாற்றுகிற ஒரு நிலைமை. ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரும்போது ஒரு உன்னதமானவராய் பார்க்கிறோம், கம்பீரமானவராய் பார்க்கிறோம், ராஜாதி ராஜாவாய் பார்க்கிறோம், கத்தாதி கத்தராய் பார்க்கிறோம், அகிலத்திலையும் ஆளுகை செய்கிறவராய் பார்க்கிறோம், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி என்று சொல்லுகிற நிலைமையில் அவரை பார்க்கிறோம். உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க தகுதி பெற்றவர் அவர். அவருடைய தெய்வீகத்தின் பரிபூர்ண

0: எல்லாம் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும். உலகத்தில் உள்ள எந்த சிலையும் சரி, எந்த சொரூபமும் சரி, எந்த படமும் சரி, ஆண்டவருடைய மகிமையில கோடியில ஒரு பகுதியை கூட வெளிப்படுத்தி காண்பிக்கவே முடியாது. நாம் ஆராதிக்கிற தேவன் மகிமையின் ராஜா என்பதை இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு போதிக்கிறது. ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரெண்டாவது, இது ஒரு சரித்திர நூல். கடந்த காலத்தை மட்டும் அது சொல்லவில்லை, ஏழு சபைகளின் காலங்கள் போஸ்டலாகிய யோவான் காலத்தில் உள்ள ஏழு சபைகள் அல்ல, இந்த 2000 வருடங்களாக கர்த்தருடைய வருகைக்கு வருவதற்கு முன்பாக அவ்வளவு சபைகளினுடைய நிலவரத்தையும் ஏழு சபைக்குள்ளே அவர் புகுத்தி வைத்திருக்கிறார். சபைகளின் வரலாற்றை சரித்திரத்தை அது நமக்கு சொல்லுகிறது. கடந்த கால சரித்திரம் மட்டுமல்ல, வரப்போகிற சரித்திரத்தையும் அது நமக்கு முன்னறிவிக்க கூடியதா இருக்கிறது. போஸ்தலனாகிய யோவான் உலக சரித்திரத்தை எழுத அவர் பிரியப்படவில்லை. அவர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும் போது அவருக்கு 96 வயது. கிபி 96 அவர் இந்த புஸ்தகத்தை எழுதினார். கிபி 96 எழுதினார். இதுல 22 அதிகாரங்கள் உண்டு, 404 வசனங்கள் இதுல உண்டு. ஒரு மணி நேரம் 15 நிமிஷத்துல இதை வாசித்து முடிக்கலாம். இதுல அவர் சரித்திர புத்தகமாய் எழுதவில்லை. அவர் காலத்தில் தான் கிபி 70 எருசலேமில் இருந்த தேவாலயம் இடிபட்டது, அதை குறித்து எழுதவில்லை. அதற்கு பிறகு 3 ஆண்டுகள் எருசலேமும் சரி ரோமாவிலும் சரி பயங்கர குழப்பம் ஏற்பட்டு உள்நாட்டு கலவரங்கள் ஏற்பட்டது. அவைகளை பற்றி ஒன்றும் அவர் எழுதவில்லை. அவர் எழுதியது என்ன? கிறிஸ்துவனுடைய மனவாட்டியின் சரித்திரம். எப்படி சபை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகும், எப்படி எக்கள சத்தம் துணிக்கும், எப்படி இந்த மண்ணான சரீரம் இமைப்பொழுதிலே மறுரூபமாகும், எப்படி மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு 7 ஆண்டுகள் இயேசுவோடு நாம் மத்திய ஆகாயத்தில் இருப்போம், அதே மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு பூமிக்கு இறங்கி வந்து அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியில கைவிடப்பட்டவர்களை எப்படி நாம் அரசாளுவோம், முழு வரலாற்றையும் அவர் எழுதுகிறார். இது ஒரு சரித்திர நூல். 3வது, இது ஒரு தீர்க்க தரிசன நூல். முதலேயே சொல்லுகிறார் இது ஒரு தீர்க்க தரிசன நூல் என்று. வெளிப்படுத்தல் 1:3 விதமாய் சொல்லுகிறது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை, இதில் வார்த்தைகள் எல்லாம் தீர்க்க தரிசன வசனங்கள். 4வது, இந்த புத்தகம் ஒரு பாக்கியமான புஸ்தகம். 3வசனத்தில் சொல்லுகிறார், இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். இதை கை கொள்ளுகிறவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டும் 7 பாக்கியவான்களை குறித்து எழுதியிருக்கிறார். 1வது, வெளிப்படுத்தின விசேஷம் 1:3, 14:13, 16:15, 19:9, 20:6, 22:7, 22:14, 7 பாக்கியவான்களை குறித்து அதில் எழுதியிருக்கிறது. இந்த புஸ்தகம் விசேஷமான ஒரு புஸ்தகம். ஆகவே தான் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம், யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார், நீர் அடைக்கலம் குருவியை பார்க்கிற நீ விசேஷித்தவன் அல்லவா, காட்டு புஷ்பங்களை பார்க்கிற நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா, சாலமோன் தன்னுடைய சர்வ மகிமையிலும் உடுத்தீராத அளவு அங்கு ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து நீதியின் சால்வையை தரிக்கிறாரே, நீங்கள் விசேஷம் உள்ளவர்கள் அல்லவா. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களை விசேஷம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடைசியாய் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன், என்னுடைய நேரம் முடிய போகிறது. இவ்வளோ காரியத்தையும் யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும்படி அவரை ஆவிக்குள்ளாக்கினார், அவரை ஆவிக்குள்ளாக்கினார். தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம் பல அனுபவங்களை பெறுகிறோம், ஆனால் ஆவிக்குள்ளாகிற அனுபவத்தை இன்னும் நாம் பெறவில்லை. ஆவிக்குள்ளாவது என்பது நம்முடைய சரீரத்தை கீழே வைத்துவிட்டு நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனிலே நம்முடைய ஆவி கர்த்தருடைய ஆவியோடு இணைக்கப்பட்டு பரலோகத்துக்கு சென்று காரியங்களை பார்ப்பதுதான் ஆவிக்குள்ளாகிற அனுபவம். சிலரை ஆவிக்குள்ளாக்கும் போது உலக தரிசனங்களை ஆண்டவர் காண்பிக்கிறார். எசேக்கியேல் 37 எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கண்டை ஆண்டவர் என்னை கொண்டு போனார் என்று 1-6 வாசிக்கிறேன். இந்த பள்ளத்தாக்கில வெட்ட வழியிலே எலும்புகள் திரளாய் கிடந்தது. எலியாவை பல முறை ஆண்டவர் ஆவிக்குள்ளாக்கி மலைகள் மேல குன்றுகள் மேல கொண்டு போய் வைத்த அனுபவத்தை உபதியா என்கிற ஒரு தேவனுடைய மனிதன் 1 Kings 18:12 சொல்லுகிறார். அதுபோல எலியா பரலோகத்துக்கு சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அங்கே இருந்த 50 தீர்க்கதரிசிகள் அவரை தேடப்போவோம், கர்த்தர் அவரை ஆவிக்குள்ளாக்கி வேற எங்கேயாவது கொண்டு போய் வைத்திருக்க கூடும் என்று 2 Kings 2:16 சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆவிக்குள்ளாக்குற அனுபவம். பிலிப்பு காந்தகியா நாட்டு மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு ஆவியானவர் அவரை அப்படியே தூக்கி கொண்டு போனார். அதை அப்போஸ்தலர் 8:39 வாசிக்கிறோம். அப்போஸ்தலன் பவுலை கர்த்தர் ஆவிக்குள் ஆக்குனத வெளிப்படுத்தல் 1:10 வாசிக்கிறோம். நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான. 4:1 சொல்லுகிறார், எக்கால சத்தம் போல ஒரு சத்தம் துணித்தது, இங்கே ஏறிவா, அப்பொழுது நான் ஆவிக்குள்ளானேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் அவர் ஆவிக்குள்ளாகி ஆவிக்குள்ளாகி ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின் படியான. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம எப்படி ஆவிக்குள்ளாகிறது அந்த ரகசியத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். எப்படி கைலாச மகாரிஷி ஆவிக்குள்ளாகிறதின் ரகசியத்தை சாது சுந்தர் சிங்க்கு சொல்லிக் கொடுத்தார் அடுத்த வாரம் சொல்ல விரும்புகிறேன். டெல்லியில சென்னைக்கு வருகிற ட்ரெயினை அவர் விட்டுவிட்டு எப்படி ஆவியானவர் பீச்சில் நடக்கிற ஒரு பெரிய கிறிஸ்டியன் மீட்டிங்க்கு சாது சுந்தர் சிங்கை கொண்டு வந்தார் அந்த அனுபவத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆவிக்குள்ளான சம்பவத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த வாரத்திலிருந்து இந்த 1 Kings இன்றைக்கு பூ முழுவதும் இதை முன்னுரையாக உங்களுக்கு சொன்னேன். இந்த முன்னுரையை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் இனிமே சத்தியத்துக்குள்ள நாம் செல்ல முடியும். அடுத்த வாரம் வரும்போது தயவு செய்து வெளிப்படுத்தல் 1 Kings ஒரு 10 வாசித்து விட்டு வாருங்க. அப்போது அந்த விளக்கங்களை கேட்பது உங்களுக்கு பிரியமா இருக்கும். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை ஆண்டவர் தரும்படி, வெளிப்பாட்டு வரங்களை உங்களுக்கு தரும்படி, தானியலுக்கு மறை பொருட்களை வெளிப்படுத்தி கொடுத்த ஆண்டவர் இந்த கடைசி நாளில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு அந்த வெளிப்பாட்டு வரங்களை தரும்படி, ஆவிக்குரிய கண்களை போல விளங்குகிற அறிவை உணர்த்துகிற வசனம், ஞானத்தை போதிக்கிற வசனம் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படி, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குள்ளாகிற அனுபவங்களை கத்த தரும்படி, இன்றைக்கு உங்களுடைய மனக்கண்களை பிரகாசிக்கும்படி ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யும்படி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தேவனே, உன்னதமானவரே, சர்வ வல்லவரே, உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவியார ஆவியை கொடுத்தவரே, பிள்ளைகள் அப்பம் கேட்கும் போது தர
1: தாராளமாய் கொடுக்கிறவர். இன்றைக்கு வேத வசனத்தின் அப்பத்தை எங்களுக்கு நீர் பிட்டு கொடுத்தபடியாலும் சோத்திரம். உம்முடைய சீஷர்களுக்கு மறைபொருட்களை வெளிப்படுத்தி கொடுத்ததை போல எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி கொடுக்க போறக்காய் உமக்கு சோத்திரம். வேதத்தின் ஆழங்களுக்குள்ளே ஆவியானவரே எங்களை அழைத்து செல்வீராக. ஆழத்தில் உள்ள ஒளிப்பிடத்தில் உள்ள மறைபொருட்களாகிய பொக்கிஷங்களை எங்களுக்கு பெற்று தருவீராக. மனக்கண்களை திறந்தருளுவீராக. இப்போது இப்போது இப்போது உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதை போலவே எங்கள் ஒவ்வொருவருக்கு வெளிப்படுத்தி தரும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்வீராக. இந்த கடைசி நேரத்திலே உமக்காக மகிமையான காரியங்களை செய்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய். யாராவது வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருந்தால் அவர்களை குணமாக்க ஆண்டவரே உம்முடைய தழும்புகள் உள்ள கரங்களை வைத்தருளும். உம்முடைய வருகை பரியந்த உம்முடைய பிள்ளைகள் வாழட்டும். நாங்கள் எல்லாரும் வருகையில் உமக்கு எதிர்கொண்டு வருகிற வரையிலும் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகபலன் ஆரோக்கியம் தரும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வேலையை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தொழிலை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வியாபாரத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அந்த குடும்பங்களில் உம்முடைய சந்தோஷம் இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் என் ஆண்டவர் இறங்கி உலாவீராக. இரவு நேரங்களில் சொப்பனங்கள் மூலமாய் தரிசனங்கள் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளோடு பேசுவீராக. இரவெல்லாம் பரலோகம் அவர்களுக்கு நேராய் திறந்திருப்பதாக. உம்முடைய சொட்டைகள் அவர்களோடு மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவரே அந்நிய பாஷை வரங்களை தந்து எப்போது அந்நிய பாஷையில பேசி பேசி உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்பட உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இன்னும் பரிசுத்தப்படுத்தும். இன்னும் ஜெபாவினால நிரப்பு. எழும்பி பிரகாசிக்கும்படி ஒவ்வொரு மேல அபிஷேக எண்ணெய் ஊற்றப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே.

0: பிலிப்பியன் புஸ்தகம் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ
0: பரலோகத்தில்
1: இருக்கிறது.
0: அங்கே இருந்து
1: கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர என்ன செஞ்சிட்டு இருக்க, ஒரு நாளும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எப்ப வருவாரு, எப்ப வருவாரு, எப்ப நம்மளை கூட்டிட்டு போவாருன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம குடியிருப்பு பரலோகம், இந்த உலகத்துல குடியிருப்பு இருந்தாலும் கொஞ்ச நாள் தான், 70-80 இல்லாட்டி நல்லா வசதியா இருக்கிறவங்கன்னா 100 வயசு இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா இப்ப நம்ம குடியிருப்பு எங்க தான் இருக்கு, பரலோகம்தான். ஹல்லேலூயா. அதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஆயத்தத்தோடு இருக்கணும். அந்த பரலோகத்துக்கு போகணும்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கத்தடி வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 7:31.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: உலகத்தின் வேஷம் என்ன செய்ய போகுது, கடந்து போகுது. இந்த உலகம் இன்னைக்கு எல்லாருக்கும் செழிப்பா இருக்கும், நம்ம நல்லா ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள், அதை தகாத விதமாய், அனுபவியவர்கள் போலவும் இருக்க
0: வேண்டும்.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: இந்த உலகத்தின் வேஷம் என்ன செய்வது, கடந்து போகுது. இந்த உலகத்தில் இருந்த கூட இந்த உலகத்தை அனுபவிக்கிறவங்க என்ன செய்யணும், அனுபவியாத போலவும் இருக்க வேண்டாம். ஆண்டு சொன்னான், உலகத்தை நல்லது போல நீங்களும் உலகத்தை நல்ல. உலகத்துல பார்க்கும்போது அநேக போராட்டங்கள் போத்திரங்கள் வரும், அதை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். நம்ம வாசிக்க கேட்ட 1 தீமோத்தேயு 6:7 வாசிக்க கேட்டோம் இல்லையா, 6:7 வாசிக்க கேட்போமா.
1: உலகத்திலே
0: நாம்
1: ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை.
0: உலகத்துல என்ன செய்யலாம், ஒன்னும் கொண்டு வந்ததும் இல்ல,
1: இதிலிருந்து
0: நாம்
1: ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம்.
0: இந்த உலகத்திலிருந்து ஒன்னும் கொண்டு போவது என்பதும் நிச்சயம். அதனால என்ன செய்யக்கூடாது, இந்த உலகத்துக்கு ஒண்ணும் கொண்டு வந்ததில்ல, உலகத்துல ஒன்னும் கொண்டு போறது இல்ல. அதனால நம்ம பரலோகத்தில் நம்ம குடியிருப்பு எங்க இருக்குது, பரலோகத்தில் இருக்குது. அப்ப நம்ம பரலோகத்துக்காக, பரலோகத்துக்கு போறதுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும், அதைதான் நம்ம தியானிச்சுட்டே இருக்கிறோம். கத்துற அதைதான் 2-3 வருஷமா தொடர்ந்து அதை தியானிக்க கத்தர் கிருபை கொடுத்திருக்கிறாரு. நம்ம தியானிப்போம், பரலோகத்துக்கு போனா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி முதலாவது வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:24.
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்,
0: அதன்
1: வெளிச்சத்திலே நடப்பார்கள்.
0: அது வெளிச்சத்தில் நடப்பார். ரட்சிக்கப்படுற ஜனங்கள் எங்க, எந்த வெளிச்சத்தில் நடப்பாங்க, பரலோக வெளிச்சத்துல நடப்பாங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நீ ரட்சிப்போம், என்னை ரட்சியும் ஆண்டவரே, என்னை எப்படியாவது ரட்சித்திரும் ஐயா, நான் ரட்சிக்கப்படணும். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையது. நம்ம ஆண்டு நம்ம ஒவ்வொரு நாள் கேட்கணும், ஆண்டவரே நீ ரட்சியும். நம்ம பலத்தினால பராக்கத்தை ரட்சிக்கு வர முடியாது, நம்ம ஆண்டவரை கேட்டே இருக்கணும், ஆண்டவரே நீ ரட்சியும், என்னை எப்படியாவது ரட்சித்திருமாப்பா, நான் பரலோகத்துக்கு வரணும், இந்த உலகம் எனக்கு வேண்டாம், ஆண்டவரே பரலோகத்துக்கு வரணும், எனக்கு ரட்சியும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் ஏஸ் பாட்டை கேட்டா நம்ம ரட்சிப்பார். ரட்சிப்பாரா ரசிக்க மாட்டாரா, கட்டாயம் ரட்சிப்பார். அவர் ரட்சிப்பு அவர்கிட்ட தான் இருக்கு, கத்தெடுத்துட்டு தான் இருக்கு. 3 சங்கீதம் கடைசி வசனம் கூட வாசிங்க, 3 சங்கீதம் பார், கடைசி வசனம்.
1: ரட்சிப்பு கர்த்தருடையது.
0: ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்ம கேட்கணும், கேட்டா ரட்சிப்பார். யாரா இருந்தாலும் சரி, கேட்ட ரட்சிப்பார். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிக்கப்பட்டவங்க எங்க நடக்க முடியும், பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம்ம ரட்சிக்கப்பட்ட தான் பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம்ம ரட்சிப்புக்காக நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவரை கேட்டே இருக்கணும், ஆண்டவரே நீ ரட்சியுமாப்பா, என்னை ரட்சியும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்டே இருக்கணும். ரட்சிப்பை பத்தி சொன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம், நேரமே பத்தாது. நம்ம ஒவ்வொரு நாள் கத்துட்டு கேட்கணும், ஆண்டவரே நீ ரட்சியும், என்னை எப்படியாவது ரட்சித்தல் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். ஆனா நம்ம என்ன செய்யணும், ரட்சிக்கப்படுறதுக்கு பிரயாசப்படணும். வாசிங்க பிலிப்பியர் புஸ்தகம் 2:12.
1: அதிக பயத்தோடும்,
0: நடுக்கத்தோடும்
1: உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்.
0: உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும், பிரயாசப்படும். நம்ம பிரயாசப்பட்டா கத்து ரட்சிப்பு. அதான் குதிரை யுத்த நாள் காய்த்தப்படும் ஜெயமோ கத்துருவோம். நம்ம பிரயாசப்படணும், ஆண்டவரே நீ ரட்சியும், என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, என்ன நான் ரட்சிக்கப்படணும், நம்மளுடைய பரலோக வெளிச்சத்தில் நடக்கணும் பாப்பா, அவங்க கூட இருக்கணும். ரட்சிப்பு கர்த்தருடையும் சொல்லியிருக்கீங்க, என்னை இன்னைக்கு ரட்சித்து தான் ஆகணும் ஆண்டவர், என்னை ரட்சியும் சொல்லி நம்ம கேட்டே இருந்தோம்னா கர்த்தர் ரட்சிப்பார். ரட்சிப்பு அவருடைய ரட்சிக்கப்பட்டதான் பெரிய ஒரு மகிழ்ச்சி அவரு தான். அதனால தான் தாபித்ராட்சை சொல்றாரு, ரட்சிப்பு இழந்து போயிட்டாரு. அப்ப அவர் கேட்கிறாரு 51:12
1: உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து.
0: பாத்தீங்களா, ரட்சிப்பின் சந்தோஷம் உலகத்துல எத்தனையோ சந்தோஷம் இருக்கு, ஆனா இது ரட்சிப்பின் சந்தோஷம். பெரிய ராஜா, ராஜாவா இருந்தாரு, ஆனாலும் அவருக்கு என்ன இல்ல, அந்த சந்தோஷம் இல்ல. அவர் என்ன கேக்குறாரு பாருங்க,
1: உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து.
0: ரட்சணிய சந்தோஷம் நீ கொடுத்தீங்க ஆண்டவரே, அதனை இழந்துட்டாண்டவரே, எனக்கு திரும்பவும் எனக்கு தந்து.
1: உற்சாகமான ஆவி என்னை தாங்குபடி செய்யும்.
0: உற்சாகமான ஆவி என்ன என்ன செய்யுங்க, தாங்க முடிச்சீங்க, ரட்சிப்ப கொடுத்தீங்க, நான் இழந்துட்டாண்டவரே, ரட்சணிய சந்தோஷம் திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்க முடிய செய்யுங்க. அப்ப நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தாங்கப்பா. அது பெரிய மகிழ்ச்சி, ரட்சிக்கப்பட்டிருந்தா பெரிய சமாதான சந்தோஷம். நம்ம பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருச்சு, பெரிய சந்தோஷம். அதான் சொல்ற ரட்சிப்பின் சந்தோஷம் திரும்ப எனக்கு முத கொடுத்தீங்க, நான் இழந்துட்டேன், திரும்ப எனக்கு தாங்கப்பா. முதல்ல கொடுத்தீங்க, நான் இழந்துட்டேன், திரும்ப எனக்கு தாங்க. ரட்சணிய சந்தோஷம் திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தையும் ஆகி என்னை தாங்கபடி செய்யும் சொல்லி கேட்கிறாரு பெரிய ராஜா. ஆனாலும் அந்த சந்தோஷம்ல அவருக்கு அந்த சந்தோஷம் ஒண்ணுமே இல்ல. அவர் கேக்குறது என்ன, என்ன சந்தோஷத்தை கேக்குறாரு, என்ன சந்தோஷத்தை கேக்குறாரு, ரட்சணிய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து உற்சாகத்தின் ஆவி என்ன தாங்க முடி செய்யும். நம்ம அப்படி கேட்கணும், கேட்டாதான் கொடுப்பாரு, கேட்கணும். அவர் ரட்சிப்பு கத்துறாள் வரும், நம்ம கேட்கணும், ஆண்டவரே நீ ரட்சியும் அப்பா, ரட்சணிய சந்தோஷத்தை தாரும். ரட்சிக்கப்பட்ட பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. அது நம்ம அந்த ரட்சிப்பை நம்ம யாரும் இழந்து போயிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டா தான் பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம்ம குடியிருப்பு இந்த உலகத்தில் இல்லை. என்னதான் உலகத்தில் வாழ்ந்தாலும், எத்தனை வருஷம்தான் வாழ்ந்தாலும், ஒரு நாள் நம்ம மறிக்க வேண்டியது நிச்சயம். ஆனால் இந்த வட்சப்பில் போகிறது தான் நம்ம என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிக்கப்பட்ட தான் பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். ஆண்டவரே நீ எப்படியாவது ரட்சியமாப்பா, என்னை ரட்சி. ரட்சிப்பு கர்த்தருடைய, வேறு யாரும் இதில் இல்லை. மற்ற மனிதர்ச்சி வருதுன்னா ஒருத்தர் கொடுப்பாங்க, ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க. இது ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையது. ரட்சிப்பு தாங்க, என்னை ரட்சியும் சுவாமி, என்னை ரட்சிக்கப்படணும்ப்பா, நான் ரட்சிக்கப்படணும், பரிசுத்தமாக வாழணும், ரட்சிக்கப்படணும் சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அண்ணால் சொல்றாங்க பாருங்க, 1 Samuel 2:1
1: அப்பொழுது அண்ணால் ஜபம் பண்ணி,
0: ஜபம் பண்ணி
1: என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது.
0: அவங்க என்ன சொல்றாங்க, கர்த்தருக்குள் என் இருதயம் களி கூறுகிறது,
1: என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது,
0: என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது,
1: என் பகைஞர் மேல்
0: என் வாய் திறந்திருக்கிறது
1: உம்முடைய ரட்சிப்பினாலே, சந்தோஷப்படுகிறேன்.
0: ரட்சிப்பினால என்ன செய்யறாரா, என்ன செய்யறாங்களா, சந்தோஷப்படுறாங்க. குழந்தைக்கு சாமையில கர்த்தர் கொடுத்தாரு, அது கூட சந்தோஷம் இல்ல. அவங்களுக்கு எதுனால சந்தோஷம், ரட்சிப்பினால சந்தோஷம். அந்த ரட்சிப்ப, அருமையான சகோதரிய சகோதரிய, அந்த ரட்சிப்பை நம்ம யாரும் இழந்துடக்கூடாது. இழந்திருக்குமான என்ன கேளுங்க, ரட்சிப்பின் ரட்சனைய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்காண்டவர், இழந்துட்டாண்டவரு, என்னை ரட்சித்திருந்தீங்க, நான் ஒரு காலம் சந்தோஷமா இருந்தேன், மகிழ்ச்சியா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன், அந்த ரட்சிப்பை இழந்துட்டப்பா, ரட்சணிய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து. பெரிய ராஜா, எல்லா இஸ்ரேல 40.5 வருஷம் வாழ்ந்தவர், அரசாண்டவர். ஆனாலும் அவர் என்ன கேட்கிறாரு, ஆண்டவரே ரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தின் ஆபி என்ன தாங்கபடி செய்யும், எனக்கு தாங்கப்பா, நான் இழந்துட்டப்பா, ரட்சிப்பு உங்ககிட்ட தானே இருக்கு ஆண்டவரே, நீ என்னை தரணும்னு சொல்லி நம்ம கேட்போம். ரட்சிப்பினால தான் சந்தோஷமா இருக்க முடியும், ரட்சிப்பினால தான் களி கூற முடியும். ஏசாய் என்ன சொல்றாரு பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 25:9
1: அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம்,
0: இவர்
1: நம்மை ரட்சிப்பார்,
0: இவரே கர்த்தர்
1: இவருக்காக காத்திருந்தோம் இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும்.
0: களி கூர்ந்து என்ன செய்யறோம், மகிழ்வோம், ரட்சிப்பினால்தான் மகிழ்வோம். ரட்சிப்பின என்ன, 1:77 நம்ம அடிக்கடி வாசித்திருக்கோம்.
1: அவருடைய ஜனத்திற்கு
0: பாவ மன்னிப்பாகிய
1: ரட்சிப்பை தெரியப்படுத்தவும்,
0: ரட்சிப்பை பாவ மன்னிப்பாகி ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ரட்சிக்கப்பட்டதான் பரலோக வெளிச்சத்தில் நடக்கணும். ஆண்டவரே பாவம் மன்னிப்பை தாருமாப்பா, நான் இதுல இருந்து சின்ன வயதிலிருந்து இது வரைக்கும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்க, ரட்சிப்பு கர்த்தருடன் சொல்லியிருக்கீங்கப்பா, நீங்க தான் என்னை ரட்சிக்கணும், பாவம் மன்னிப்பு ஆகிய ரட்சிப்பை தரணும். எனக்கு இழந்திருக்காண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன், திரும்ப இழந்துட்டேன், எனக்கு திரும்ப ரட்சிப்பை தாரும், ரட்சனை சந்தோஷத்தாரும், உற்சாகத்தை நான் இனி தாங்க முடிச்சியும் சொல்லி நம்ம கேட்கணும். இரண்டாவதாக பரலோகத்துக்கு போன நம்ம என்ன செய்யணும் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 21:27
1: தீட்டுள்ளதும்
0: தீட்டுள்ளதும்
1: அருவறுப்பையும்
0: அருவறுப்பையும்
1: பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய
0: பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய
1: ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை
0: அதில் பிரவேசிப்பதில்லை
1: ஆட்டுக்குட்டியானவரின்
0: ஆட்டுக்குட்டியானவரின்
1: ஜீவ புஸ்தகத்தில்
0: ஜீவ புஸ்தகத்தில்
1: எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்
0: எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்
1: அதில் பிரவேசிப்பார்கள்
0: அதில் பிரவேசிப்பார்கள். யார் பிரவேசிக்க முடியும்? ஜீவ புஸ்தகத்துல நம்ம பேர் எழுதப்பட்டுதான் நம்ம அதுல பிரவேசிக்க முடியும். அப்ப ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதிருங்கப்பா, என் ஜீவ புஸ்தகத்தில் என் பேரை எழுதிருங்க அப்படின்னு நம்ம ஒரு நாளும் கேட்கணும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படணும், ஆண்டவர்கிட்ட கேட்டே இருக்கணும், ஆண்டவரே என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுங்கப்பா, எழுதாம இருக்கணும், இன்னைக்கு எழுதிருங்கப்பா, இன்னைக்கு எழுதுங்க ஆண்டவரே என் பேரைன்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஏன்னா கடைசி வினாடியில் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது, கடைசி வினாடியில் இருக்கும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுன்னு சொல்லி. யார் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுறாரு வாசி பாருங்க, பிலிப்பியர் புத்தகம் 4:3
1: அன்றியும் என் உத்தம கூட்டாளியே
0: என் உத்தம கூட்டாளியே
1: அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி
0: அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி
1: உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்
0: உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்
1: அவர்கள் கிளம்பந்தோடும்
0: அவர் கிளம்பந்தோடும்
1: மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட
0: மற்ற என் வேலையாட்களோடும் கூட
1: சுவிசேஷ விஷயத்தில்
0: சுவிசேஷ விஷயத்தில்
1: என்னோட கூட
0: என்னோட கூட
1: மிகவும் பிரயாசப்பட்டார்கள்
0: மிகவும் பிரயாசப்பட்டார்கள்
1: அவர்களுடைய நாமங்கள்
0: அவர்களுடைய நாமங்கள்
1: ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது
0: அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகம். கர்த்தரி ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு அவரு நீங்க ஒரு வேலைக்கு ஊழியம் செய்யலாம் இல்ல ஊழியத்துக்கு மற்ற ஊழியத்தை தாங்கலாம். ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது உங்க பேர் எங்க எழுதிடுறாரு? நம்ம பேரை ஜீவ புஸ்தகத்துல எழுதிடுறாரு. ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது நம்ம பேர் ஜீவ புஸ்தகம் எழுதுறாரு. ஹல்லேலூயா. ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது நம்ம என்ன செய்வோம்? நம்ம பேரை என்ன பண்ணிடுறாரு? ஆண்டவரே ஜீவ புஸ்தகம் எழுதி வச்சிடறாரு. அதனால நம்ம உங்க நம்முடைய பிரயாசங்கள் எதுவுமே என்ன செய்ய வீணாகாது, கத்து பார்த்துட்டே இருப்பார். ஒரு வேலைக்கு நினைக்கல, நம்ம பிரயாசப்படுறது ஆண்டவருக்கு எப்படி தெரியும், நம்ம ஊழிஞ்சது எப்படி தெரியும் நினைக்கிறீங்களா? 56 வாசிக்கிறோம், 8 வாசித்து பாருங்க. நம்ம அலைச்சல கூட கத்துற என்ன செஞ்சிருக்கிறாரா, கணக்கில் வச்சிருக்கிறாரா?
1: என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர்.
0: பாத்தீங்களா, நம்ம அலைச்சல் என்ன செஞ்சிருக்கிறா, தேவரீர் எண்ணி இருக்கிறீர். நம்ம ஒவ்வொரு அலைச்சலையும் அவர் எண்ணி வச்சிருக்கிறாரு. அப்படியானா நீங்க ஊழியத்துக்காக பிரயாசப்படுறது ஊழியத்துக்காக உதவிச்சுறத கத்திர மறந்துடுவாரா? கட்டாயம் மறக்கவே மாட்டார். உங்க பேர் எங்கதான் இருக்குது சொல்லுங்க. ஜீவபுஸ்தகத்தில் எழுதியிருந்தா தான் எங்க போக முடியும், நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். எபிரேயன் புஸ்தகம் 6:10
1: ஏனென்றால்
0: உங்கள் கிரியையும்
1: நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும்
0: செய்து வருகிறதினாலும்
1: தமது நாமத்திற்காக
0: கர்த்தருடைய நாமத்திற்காக
1: காண்பித்த
0: அன்புள்ள பிரயாசத்தையும்
1: மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே.
0: தேவன் என்ன செய்வது? எப்படிப்பட்டவர் அல்ல, அணிந்துள்ளவர் அல்லவே. கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்காக ஊழியம் செய்யறதையும் செய்து வர்றதையும் அவர் எண்ணி தம்முடைய நாமத்துக்காக பிரயாசப்படுறது அவர் மறந்து போடுறதுக்கு அவர் எப்படிப்பட்டவர் அல்ல, அணிந்துள்ள அல்ல. உங்க பேர் கட்டாயம் ஜீவ புஸ்தகத்துல எழுதி வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதுறதா எங்க போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதிட்டா பரலோகத்துக்கு போக முடியாது. யார் பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதுவாரு? ஊழியத்துக்காக பிரயாசப்படுவா, மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள வாசிங்க பிலிப்பியர், இன்னொரு வாசிப்பேன், பிலிப்பியர் 4:3
1: அன்றியும் என் உத்தம கூட்டாளியே,
0: என் உத்தம கூட்டாளியே,
1: அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி,
0: அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி
1: உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்,
0: உன்னை வேண்டிக் கொள்கிறேன்.
1: அவர்கள் கிளம்பந்தோடும்,
0: அவர் கிளம்பந்தோடும்,
1: மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட,
0: மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட
1: சுவிசேஷ விஷயத்தில்,
0: சுவிசேஷ விஷயத்தில்
1: என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள்,
0: என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள்.
1: அவர்களுடைய நாமங்கள்,
0: அவருடைய நாமங்கள்
1: ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது.
0: ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. யார் பேரு ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது? ஊழியர்க்காக சுவிசேஷக்காக பிரயாசப்படுற பேர் எங்க இருக்குது? ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது. அல்லேலூயா. உங்க நீங்க செய்யற ஒவ்வொரு உதவியும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். கர்த்தருக்காக ஊழியம் செய்தாலும் மறக்க மாட்டார். கர்த்தருக்காக கொடுக்கறவங்களையும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 10:20.
1: ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக,
0: ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக
1: நீங்கள் சந்தோஷப்படாமல்,
0: நீங்கள் சந்தோஷப்படாமல்
1: உங்கள் நாமங்கள்,
0: உங்கள் நாமங்கள்
1: பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார்.
0: உங்கள் நாமம் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதுக்காக நினைச்சீங்க சந்தோஷப்படுங்க. நம்ம போறோம், எங்க ஆண்டு கிருவினால ஆண்டு ஊழியத்துக்கு எடுத்துட்டு பிசாஸ் ஆண்டு உடனே துரத்திடுறாரு. அதுக்கு நீ சந்தோஷப்படாதீங்க. என்ன செய்யணுமா? நம்ம பேர் எங்க எழுதியிருக்கணுமா? பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கிறதுக்காக நீங்க சந்தோஷப்படுங்க. அப்ப நம்ம ஊழியம் செய்யும்போது நம்ம பேர் எங்க எழுதிடுறாரு சொல்லுங்க? ஜீவபுஸ்தகத்துல எழுதிற பரலோகத்துல பேர் எழுதி வச்சிருக்காரு. இன்னொரு வாசிப்பெல்லாம் தைச எல்லாம் வாசிங்க, உற்சாம இருங்க. அப்பதான் வசனம் நம்ம உள்ளத்துல ஆண்டு நம்ம உள்ளத்துல எழுதி தருவாரு. நம்ம வசனத்தை தியானிக்கணும். அப்பதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். வசனத்தை நம்ம அசதியா இருக்கவே கூடாது. இது வரைக்கும் ஆண்டடி பார்த்து கேட்டிருக்கோம். இப்ப நம்ம சவுன் பண்ணுவோம். எங்க அன்பான் இயேசுத்து வழி நடத்துற எங்க பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்று விரை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வேறாய் தாங்க, செபிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஆராதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா, உம்மோடு இணைத்து கொள்ளுங்கப்பா, உண்மை சார்ந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா. புதிய ஆண்டு எல்லாருக்கும் ஆசீர்மானண்டா இருக்கட்டும். நன்மையினால முடிச்சு விட்டி காத்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். கத்தாவே வருஷத்து நன்மையினால முடிச்சு விட்டி பாதையெல்லாம் நெய்யா பொழிவுன்னு சொன்னீரே, அப்படியாக ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க. நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கோங்க. வியாதி சகல வியாதியும் குணமாக்குங்க, சகல நோயும் குணமாக்குங்க, சகல பலவீனத்தையும் குணமாக்குங்க. மந்திரம் செய்வன உடைத்து போடுங்க, பிசாசுங்கிற அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரணும். சுகப்பிரசவத்துக்காக காத்திருக்க மக்களுக்கு நல்ல சுகப்பிரசத்தை தாரும். வியாதிகள்லாம் நீங்கி போடுங்கப்பா. அன்றுவரே அப்பா மந்திரம் செய்வனை எல்லாம் உடைத்து போடுங்க. கரம் பிடித்து நடத்துங்க. அந்தகார சக்தியிலிருந்து விடுதலை செய்யுங்கப்பா. ஆத்தும நேசரையும் அன்றிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாச்சு பேக்கிறோம். நான் எல்லாவற்றையும் சேர கத்துன்னு சொன்னீங்கப்பா. நீங்க தான் செய்யணும். உங்க நாமம் தான் மங்கிப்படணும். கரம் பிடித்து நடத்துங்க. உன்னதாவில் நிரப்புங்க. உன்னதக்கில் நிரப்புங்க. உன்னத பல தரை இடக்கட்டுங்க. அக்கீழ மூடிக்கோங்க ஏசப்பா. நானே லவ் டீச்சரை கத்துன்னு சொன்னீங்க. நீங்க தான் செய்யணும். உங்க நாம் மக்கிப்படுமையா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் அணைக்கணும் ஐயா. ஆண்டவரே அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் ஞாபகத்தை தாரும். நல்லா படிக்க கிருபை தாரும். செபிக்கிற பிள்ளைகளா மாத்துங்க. சிறு பிள்ளைகளா நல்லா செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், அறிந்து கொள்ளணும் அப்பா. மகத்தான காரியத்தை செய்யுங்க. நானே லவ் டீச்சரை கத்தனை சொன்னீங்க. கரம் பிடித்து நடத்துங்க. உன்னதவில் நிரப்புங்க. உன்னதக்கில் நிரப்புங்க ஏசப்பா. பலத்தால் இடக்கட்டுங்க ராஜா அப்பா. கவலைகள், சோர்வுகள், துக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் இந்த விடுதலை தாங்க. உங்க நாமத்தை மங்கிப்படுத்துங்க. பொறுப்படுத்து கத்துக்கோங்க ஏசப்பா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கா நாம மகிமைக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கத்த நமச்சவத்தை கேட்டாரு. கலங்காதீங்க.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
4: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன்னை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
4: உங்கள் மொபைல் போனில் 9384 8414 1399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாவற்றிலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
4: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
5: எங்களின் இசையின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 6431 01, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: யோவான் சுவிசேஷம் 14:3.
1: நான் போய்
0: உங்களுக்காக ஸ்தலத்தை

0: இருக்கிற இடத்திலே
1: நான் இருக்கிற இடத்திலே
0: நீங்களும் இருக்கும்படி
1: நீங்கள் இருக்கும்படிக்கு
0: நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்
1: பாத்தீங்களா எவ்வளவு அன்புள்ளது பாருங்க. நான் போயிருக்கேன் வந்து திரும்ப வந்து என்ன சொல்லி நான் இருக்கிற இடத்துல உங்களை சேர்த்துக் கொள்வேன் சொல்றாரு. அவர் அன்பு எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. மறுபடியும் நம்மளை வந்து ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை அவர் இடத்துல சேர்த்துக் கொள்ள போறாரு. கர்த்தர் சீக்கிரமா வரப்போற அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. மத்தேயு 24 படிச்சா தெரியும், மார்க்கு 13, மார்க்கு லூக்கா 17, 21 இதெல்லாம் படிச்சீங்கன்னா ரெண்டு தீமையத்தின் புஸ்தகம் நம்ம படுத்த கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறுது. ஒவ்வொரு காரியமும் நிறைவேறுது. இன்னும் ஒரு ரெண்டு சில காரியம் தான் நிறைவேறாம இருக்கு. அது கர்த்தர் கிருபையினால நிறைவேறும் போது கர்த்தர் கட்டாயம் வருவார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 28 வசனம்,
0: நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே
1: போவேன் திரும்ப வருவேன் சொன்ன உங்களிடத்தில் சொன்னதை கேட்டீர்களே அப்படி சொல்லியிருக்காரு. கட்டாயம் கர்த்தர் திரும்ப வருவார். அல்லேலூயா. எந்த சந்தேகமே இல்லை. யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 18 வசனம்,
0: நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்,
1: நான் திக்கற்றவர்களாக உங்களை விடேன்,
0: உங்களிடத்தில் வருவேன்
1: திக்கற்றவிட மாட்டேன், உங்களிடத்துல வருவேன். வரப்போறாரு. அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறி கொண்டிருக்கு. நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகைக்காக தான் நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். எப்போ வருவாருந்த ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த உலகம் என்ன இல்லை, நமக்கு சொந்தம் இல்லை. உலகத்தின் வயசு ஒரு நாள் கடந்து போயிருந்த உலகத்துல எதுவுமே நம்ம கொண்டு வந்தும் இல்ல, ஒன்னும் இந்த உலகத்திலிருந்து கொண்டு போக முடியாது, எதுவுமே கொண்டு போக முடியாது. ஒண்ணுமே கொண்டு வந்து ஒன்னும் கொண்டு போக முடியாது. என்னத்தை கொண்டு போலாம்? கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது நமக்கு அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு வருது கொண்டு வருவாரு. அதுதான் இந்த உலகத்துல வேற என்னமே கொண்டு வர முடியாது. முதல்ல பார்க்கிறோம் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு ராஜ்யத்துக்கு போன என்ன செய்யணும், யாருக்கெல்லாம் அந்த ராஜ்யத்தை தருவார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். முதலா பார்க்கிறோம் யாக்கோபின் புஸ்தகம் 2 அதிகாரம் 5 வசனம்,
0: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின
1: ராஜ்யத்தை
0: சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
1: அப்ப யாருக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்கிறாரு? ஆண்டவர்கிட்ட அன்பு கூறவங்களுக்கு. அன்புகள் என்ன செய்யணும், ஆண்டுகிட்ட மதிய நேரம் அவரோடத்துல போராடி செபிச்சு நம்ம எப்போதும் அவரோடு கூட இருக்கணும் இல்லையா? அதுதான் அன்பு கூறது. அவரை விட்டு நம்ம ஒரு நாள் கூட விலகவே கூடாது. மார்க்கின் சுவிசேஷத்துல வாசிக்கிறோம் 3:14 வசனத்துல, அவர் எப்போது நம்ம அவரோடு இருக்கணும் தான் அன்று நம்மளை அழைச்சிருக்கிறார் பாருங்க.
0: அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும்
1: பாத்தீங்களா. நம்ம எதுக்காக நம்மளை தெரிஞ்சிருக்கிறாரா? தம்மோடு கூட இருக்கவும். அவருக்கும் நமக்கும் சின்ன இடைவெளி கூட வராம நம்ம காத்துக்கணும். எதனால கத்துட்டு நம்ம செபிக்க முடியாது? இப்படி அவர் பிரசனம் நமக்கு தடைபடுது, அவர் தேட முடியாது, இப்படி நமக்கு ஏன் தடை வருது, அவருக்கும் நமக்கு என்ன பிரிவினு வருதுன்னு சொல்லி நம்ம அலசி பார்த்து நம்ம ஒவ்வொரு நிமிஷமா நம்ம சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கத்து நம்மளை அழைச்ச நோக்கம் என்ன? அவரோடு நம்ம எப்போதும் அவரோட கூட இருக்கணும். அவரோடு இருக்கணும் தான் நம்ம தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். சொல்றாரு யாருக்கு ராஜ்யத்தை தராராம்? கத்துட்ட அன்பு கூறவங்களுக்கு அந்த ராஜ்யத்தை தராராம். அன்பு கூற வேண்டும். எப்படி அன்பு கூற வேண்டும்? மார்க்கின் சுவிசேஷம் 12:30 வசனம்,
0: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக.
1: தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறும்? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் கர்த்தர்கிட்ட என்ன செய்யணும்? அன்பு கூறணும், செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரோடு எப்போது இருக்கணும். அதுதான் அவருக்கு அன்பு கூறுது. அவரை விட்டு ஒரு நிமிஷம் கூட விலகவே கூடாது. ஆண்டவர் சொன்ன உன்னை விட்டு விலகுவதும் இல்ல, உன்னை கைவிடும் இல்லை. நம்ம தான் விலகிடுறோம். இங்க சொல்ற மார்க்கல் மத்திய விசேஷத்துல வாசித்து பாத்தீங்கன்னா 15:7 வசனம் வாசித்து பாருங்க,
0: மாயக்காரரே
1: உங்களை குறித்து
0: இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து
1: வாயினால் சும்மா சேவம் பண்றது துதிக்கிறது, வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து
0: தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்,

0: அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது.
1: நம்ம தான் என்ன செஞ்சோம், அவரை விட்டு தூரமா விலகி இருக்கோம். ஆனா கத்தர் அம்மா விட்டு என்ன சொல்ற, ஒன்னு விட்டு விலகுவதும் இல்ல, உங்களை கைவிடும் இல்ல. நம்ம தான் என்ன செஞ்சோம், அவரை விட்டு விலகிறோம். நம்ம எப்படின்னா ஆண்டவர் பிரியமில்லாத காரியம் செய்யும் போது, ஆண்டவர் விட்டு அன்பு வராமல் இருக்கும்போது அப்படியே நம்ம இறுதியை ஆண்டவர் விட்டு விலகிடுது. ஆண்டவர் அழைத்த நோக்கம் என்னன்னா எப்போது அவரோட நம்ம கூட இருக்கணும். எப்படின்னா நமக்கு அவருக்கு எந்த தடை இல்லாதபடிக்கு, எந்த சின்ன காரியம் கூட தடை வராதபடிக்கு நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சார், முழுதோடு உங்களை கத்துட்டு எப்படி நம்ம அன்பு வரணுமா, முழுதோடு உங்களை ஆத்மாத்தோடு முழு மனதோடு முடி பலத்தோடு ஆண்டவர் அன்பு வரணும். அதுதான் நம்ம ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நம்ம கொஞ்சம் விலகி போகும்போது ஆண்டவர் கேட்கிறார், ஆதியிலிருந்து அன்பை விட்டா என்று பேரில் எனக்கு குறைவு உண்டு. வாசித்து பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2:4.
0: ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய்,
1: ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய்
0: என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு.
1: உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. அவர் நம்மளை போல அன்புக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை அன்புக்காக, நம்முடைய அன்புக்காக தான் ஆண்டவர் இயங்குகிறார். ஆதியிலிருந்து அன்பை விட்டா என்று உண்மையில எனக்கு குறைவுண்டு. முன்பு எப்படி நம்ம செபிச்சோம், கர்த்தர்கிட்ட வரும்போது கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்யும் போது ஆண்டவரே நீர் என்ன வந்து என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் எனக்கு நீர் போதும் அப்படின்னு செபிச்சிருப்போம். நாளுக்கு நாள் என்ன பண்ணிட்டோம், உலகத்து பாதி கர்த்தர் பாதி ஆகிட்டோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆதியிலிருந்து அன்பை விட்டா என்று உன் பேர் எனக்கு குறைவுண்டு. சின்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் பாருங்க மேல ஒரு மணி நேரம் கட்டாய் இங்க வந்து செபிப்பேன். எத்தனை பேர் வாக்கு கொடுத்தீங்க, எத்தனை பேர் இப்ப வந்து செபிக்கிறீங்க? ஆண்டவரே நம்ம கேக்குறப்பெல்லாம் நான் ஒரு மணி நேரம் கட்டாய் இந்த செபிப்பேன், எத்தனை பேர் சொன்னீங்க? ஏதாவது தேவைன்னா நம்ம ஒரு பொருத்தனை பண்ணுவோம். கட்டாயம் நான் என்ன செய்வேன், ஒரு மணி நேரம் வந்து செபிப்பேன்னு சொல்லி ஒரு 10 நாள் கூட செபிக்க மாட்டோம், பின் வாங்கிடுவோம். எத்தனை பேர் நான் இவ்வளவு நேரம் செபிப்பேன், எனக்கு ஆண்டவர் செஞ்சீங்கன்னா இவ்வளான்னு செபிப்பேன்னு சொல்றோம். எவ்வளவு நேரம் செபிக்கிறோம் யோசித்து பாருங்க, 2 நாள் செய்ப்போம், 3வது ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா பின் வாங்கிடுவோம், அவ்வளவுதான். ஆனா அதை ஆண்டு உங்களை பார்த்துதான் கேட்கிறாரு, ஆதியிலிருந்து அன்பை விட்டாய் என்று உன் பேர் எனக்கு குறைவு உண்டு. யாரெல்லாம் ஆதியிலிருந்து ஆதியில அன்பா இருந்தீங்க, இப்ப ஆண்டோட அன்பை விட்டு பிரிஞ்சு தூரமா இருக்கீங்க, உலகத்தோடு இருக்கம்மா, யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களை அதிகமா நேசிக்கிறாரு அருமையானவர்களே. கர்த்தருடைய அன்பு மாறாத அன்பு, அவர் நம்ம இடத்துல எப்படி அனுபவிச்சாரோ அதே அன்புல தான் இருக்கிறாராம். வாசு பாருங்க, யோவான் சுவிசேஷம் 13:1.
0: தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற
1: தம்முடையவர்களிடத்தில்
0: அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் அன்பு வைத்தார்.
1: முடிவு அறிந்து நம்ம இடத்துல என்ன வச்சிருக்கிறாரு, அன்பு வச்சு. நம்ம என்ன பண்றோம், 2 நாள் அன்பு இருப்போம், 3வது உலகத்துக்குள்ள போயிருவோம். நான் அதை செய்வேன், இதை இப்ப ஒப்பு கொடுக்க சொல்லி பாருங்க, முதலாவது ஒப்பு கொடுப்போம். ஆனா பின் வாங்க நம்ம அதை முதலாவது பின் வாங்கிடுவோம். கத்தர் இல்லாம நம்மள வாழ முடியாது. இதை செஞ்சிட்டீங்கன்னு ஆண்டவரே நான் இப்படி செய்வேன் ஆண்டவரே சொல்லுவோம். அப்புறம் ஆண்டவரை செஞ்ச அப்புறம் நம்ம என்ன செஞ்சிருவோம், அவரை விட்டுருவோம், அவ்வளவுதான். 2 நாள் 3 நாள் அப்புறம் நம்ம அவரை விட்டு தூரமா போயிருவோம், எங்கேயோ போயிருவோம். ஆனா ஆண்டவர் மனத்தில் எதிர்பார்க்கிற என்ன எதிர்பார்க்கிறாரு, என்ன எதிர்பார்க்கிறாரு, உலகத்தோட ஆத்மத்தோடும் பலத்தோடும் முழு மனதோடு அவன்கிட்ட அன்பு கூறும் நினைக்கிறாரு. நம்ம 2 நாள் 3 நாள் 2 நாள் 3 நாள் செபிச்சுட்டு அவ்வளவுதான். நம்ம எவ்வளவோ காடை வெட்டி மலையெல்லாம் தக தெரிஞ்சது போல நம்ம நினைச்சுக்குவோம், 2 நாள் 3 நாள் செபிச்சிட்டோம்னா அவ்வளவுதான், நான் இவ்வளவு நேரம் செபிச்சிட்டேன் அவ்வளவு நேரம் செபிச்சிட்டேன் நம்மளே நம்ம சொல்லிப்போம். ஆனா ஆண்டு மனத்தில் எதிர்பார்க்கறதெல்லாம் செபம் இல்ல, உயிரத்தோடும் ஆத்மத்தோடும் மனதோடும் சிந்தியோடும் பலத்தோடும் ஒப்பு கொடுத்துல உறுதியா இருக்க வேண்டும். நம்ம தேவனத்தில் எத்தனையோ ஒப்பு கொடுக்கிறோம், அவ்வளவுதான். ஒப்பு கொடுத்தா 5 நாள் 10 நாள் அவ்வளவுதான். எத்தனை பேர் ஒப்பு கொடுத்தீங்க, காலையில இருந்து நான் 1 மணி நேரம் செவிப்பேன். ஆண்டவரா இயேசுக்கு நமக்கு நம்முடைய அன்புக்கு ஏங்குகிறார். அதான் சொல்றாரு, ஆதியில் இந்த அன்பு விட்டாயின்ற ஒரு பேர் எனக்கு குறைவு உண்டு. நம்ம என்ன நடந்தாலும் ஏசுபாட்டு அன்பா இருக்கணும். உன்னத பாட்டுல வாசிக்கிறோம், உன்னத பாட்டின் புஸ்தகம் 8:7.
0: திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது.
1: திரளான தண்ணி பிரச்சனைகள் போராட்டங்கள் என்ன வந்தாலும் இயேசு விட்டு என்ன செய்ய முடியாது, நம்மள என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது.
0: வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது,
1: வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது.
0: ஒருவன் தன் வீட்டில் உள்ள
1: வெள்ளம் பிரச்சனை போராட்டம் உலக பயங்கரமா வந்தாலும் என்ன செய்யும், நம்ம கர்த்தருடைய அன்பு வீட்டு நம்மள என்ன செய்யாது, தடிக்க முடியாது. என்னதான் வந்தாலும் கர்த்தருடைய உண்மையான அன்பு வருவானால் வெள்ளமா இருந்தாலும் சரி தண்ணீரா இருந்தாலும் சரி நம்மள என்ன செய்ய தணிக்கவே மாட்டாங்க. வசனம் சொல்லுது, சத்துரு வெள்ளம் போல திரண்டு வரும்போது பச்சை தேவையான நமக்கு விரோதமா அந்த சாத்தான் குரோதமா என்ன செய்வார், கர்த்தர் கொடியேற்றுவார், வாசித்து பாருங்க, யாசாயின் புஸ்தகம் 59:19.
0: வெள்ளம் போல் சத்துரு வரும்போது,
1: வெள்ளம் போல் சத்துரு வரும்போது
0: கர்த்தருடைய ஆவியானவர்,
1: பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர்
0: அவனுக்கு விரோதமாய் குடியேற்றுவார்.
1: அவனுக்கு விரோதமா என்ன செய்வாரு? அதை மறந்துடுவோம். ஆமாங்க, எவ்வளவு பிரச்சனை, என் பிள்ளைகளால பிரச்சனை, குடும்பத்தால பிரச்சனை, சாக்கு போய் சொல்லிடுவோம், உடனே சொல்லிடுவோம். ஆனா இங்க சொல்றாரு, கர்த்தர் வெள்ளம் போல வந்தாலும் கர்த்தர் அன்பு விட்டு என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது.
0: ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகள் எல்லாம் நேசத்திற்காக கொடுத்தாலும்,
1: இயேசுவை கும்பிடாத அவனுக்கு எல்லாமே தாரேன்னு சொன்னாலும்
0: அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும்.
1: அந்த நேரம் என்ன செய்ய முற்றிலுமா அசட்டை பண்ணப்படும். யாரு? எனக்கு இயேசுதான் வேணும், எனக்கு இயேசுதான் வேணும். நீ என்ன கொடுத்தாலும் ஒண்ணு இல்லை. கர்த்தருடைய அன்புக்கு நம்ம இந்த உலகத்துல யாராரு என்ன கொடுத்தாலும் அதுக்கு இணையே கிடையாது. ஆண்டவருடைய அன்பு அவ்வளவு பெரியது, அதுதான். அப்ப அன்பு கூறவங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? தம்முடைய ராஜ்யத்தை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. அன்பு கொடுக்கறவங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? தம்முடைய ராஜ்யத்தை கொடுக்கிறாரு. இன்னைக்கு உங்களை பார்த்து கேக்குறேன், எத்தனை பேர் பின்வாங்கி போயிட்டீங்க? எத்தனை பேர் ஆதியில் இந்த அன்பை விட்டா என்ற பேர்ல குறைவுண்டு? யாரெல்லாம் தேவனோட்டு பிரிஞ்சிருக்கிறோம்? ஏதோ செவத்துக்கு வாரம் போறா, எது வந்துட்டு அப்படியே போயிடுறோம். கர்த்தரத்தில் அன்பா இருக்கிறோமா? அன்பிலிருந்து பின் வாங்கிட்டோமா? கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மை நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் பலவீனம் இருக்கும் போதெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பலவீனம், வியாதிகள், நோய்கள், பண கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், எல்லா நேரத்திலையும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்க தேவைகளை சந்திச்சு உங்களை ஆட்டி தேற்றி ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்திருக்கிறாரு. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? ஒரு மணி நேரம் செவத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கோம், செவிக்கிறோமா? முடிஞ்சா செவிக்கிறோம், முடியல விட்டுறோம், அவ்வளவுதான். யாக்கோபு 2:5.
0: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு,
1: தாம்
0: வாக்குத்தத்தம் பண்ணின, ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
1: அன்பு கூறவர்களுக்கு தான் தம் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக்கொள்ளு சொன்னார். யாருக்கா? யாருக்கு முதல்ல ராஜ்யத்தை கொடுக்கிறாரு? கர்த்தர்த்த அன்புகர்களுக்கு. ரெண்டாவது பாருங்க, மத்தேயு விசேஷம் வாழ்க்கை கேட்ட 25:34.
0: அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து,
1: வாருங்கள்,
0: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
1: உலகம் உண்டானது முதல்
0: உங்களுக்காக
1: ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற
0: ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்.
1: உங்க ராஜ்யத்தை என்ன செஞ்சிருங்க? சுதந்திரித்துக் கொள்ளுங்க. ஆண்டவராக இயேசுக்கு நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமுள்ளவரா இருக்கிறார். நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க ஆசையா இருக்கிறாரு. யாரை பத்தி சொல்றாரு? வலது பக்கத்துல பார்த்து சொல்றாரு. எப்ப நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு? உலகம் உண்டாடும் போதே நமக்கு தேவனை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை நம்ம ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 25:35-36.
0: பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்,
1: தாகமாயிருந்தேன்,
0: தாகத்தை தீர்த்தீர்கள்,
1: அன்னியனாயிருந்தேன்,
0: என்னை சேர்த்துக் கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள்,
1: வியாதியாயிருந்தேன்,
0: என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள்,
1: நம்ம கேட்கல. எப்ப கேட்ட? எப்ப ஆண்டவர் கொடுத்தான்? யாருக்கு வேணாலும் கொடுத்தா அப்படிலாம் இல்ல. தெலுசு விசேஷம் 25:40.
0: அதற்கு ராஜா
1: பிரதியுத்தரமாக
0: மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ, அதை எனக்கே செய்தீர்கள்,
1: என்று
0: மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்.
1: யாரு மிகவும் சிறுவராக என் சகோதரருக்கு எதை செய்கிறார்? அது எனக்கே செய்தின்னு சொல்லியிருக்காரு. கர்த்தருடைய சகோதரர் யாரு? மார்க்கு சுவிசேஷம் 3:35.
0: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ, அவனே எனக்கு சகோதரனும்,
1: எனக்கு சகோதரியும்
0: எனக்கு தாயுமா இருக்கிறான் என்றார்.
1: அவர் எங்கள் தாயுமா இருக்கிறார் என்றார். யாரு ஆண்டோட சகோதரன்? தேவனுடைய சித்தத்தின்படி யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்க தான் தேவனுடைய சகோதரனும் சகோதரியும் தாய்மா இருக்காங்க. ஆண்டு சொல்றாரு, நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறோமா யோசித்து பாருங்க. இது தேவனு பிடிக்கும், இது தேவனு பிடிக்காது நினைக்கிறோமா? ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த உலகத்துல வாழும் மட்டும் தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்யுமே. நம்ம யாரா இருக்கிறோம்? தேவனுடைய சகோதரியும் சகோதரரும் அவர் தாயுமா இருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி செஞ்சா கர்த்தருடைய சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாக்கியத்தை நம்ம யாரும் இழந்து போக கூடாது. ஹல்லேலூயா. அப்படி நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறவங்களுக்கு எதையாவது செஞ்சீங்கன்னா அது யாருக்கு செஞ்சது மாதிரியா? கர்த்தருக்கே செய்தது மாதிரியா? ஹல்லேலூயா. அந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் நம்ம செய்யக்கூடாது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறாங்க பார்த்து நம்ம செய்யணும். ரோமர்கள் நிறுவோம் 12:13.
0: பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள்.
1: பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பரிசுத்தவன்கள் எப்படி குறை வரும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பரிசுத்தான்கள் கூட என்ன செய்யும்? குறைவை கட்டாயம் வரும். அன்று சித்தத்தை நிறைவேற்றவங்களுக்கும் குறை வரும். பாருங்க, இந்த காலத்துல எல்லாம் ஊழியர் எல்லாம் பெரிய பெரிய பணக்காரா இருக்காங்க. ஆனா அந்த காலத்துல பவுல் என்ன செஞ்சாரு? 9.25 கோடி பணத்தை எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு? விட்டு கர்த்தருக்காக வந்த குப்பையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு பரிசுத்த பவுல் இருந்தாரு. அதனால பரிசுத்தவான்களுக்கு குறைவை யாரெல்லாம் நிறைவேற்றீங்களோ அவங்களே கர்த்தர் என்ன சொல்றாரு? என் சகோதரரும் என் சகோதரியுமா இருக்கிறாங்க அப்படி சொல்றாரு. அப்ப கர்த்தருங்க சொல்றாரு. இப்ப நம்ம வாசிச்சு பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 25:34.
0: அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து,
1: வாருங்கள்
0: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
1: உலகம் உண்டானது முதல்
0: உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள்.
1: உலகம் உண்டானதிலிருந்து நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் நம்ம என்ன செய்யணும்? சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப என்ன செய்யணும்? கர்த்தர் சித்தத்தின்படி செய்யறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மளால முடிஞ்ச உதவி நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் சித்தத்தின்படி செய்யறவங்க கர்த்தருடைய சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறாங்க. அவங்களுக்கும் உதவி செய்யும்போது கதை சொல்றேன். இங்க பார்த்தா பரிசுத்தவன்கள் குறைவில் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அப்ப கர்த்தர் உங்களுக்கு அந்த ராஜ்யத்தை தருவார். முதலாவது யாருக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறாரு? ஆண்டவர்கிட்ட அன்பு உறவுகளுக்கு. ரெண்டாவது கர்த்தருக்காக பரிசுத்தவன்கள் உதவி செய்யும் அந்த ராஜ்யத்தை கர்த்தர் கொடுக்கிறார். யார் கர்த்தர் சித்தத்தின்படி செய்யறவங்களுக்கு கர்த்தர் அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறார். மூன்றாவதாக யாரு கொடுக்கிறாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 21:34. சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 21:24.
0: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் வெளிச்சத்திலேயே நடப்பார்கள்.
1: அது வெளிச்சத்திலேயே நடப்பார்கள். மூன்றாவது யாருக்கு நடப்பாங்க? ரட்சிக்கப்படுச்சானா அது வெளிச்சத்திலேயே நடப்பார்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய வெளிச்சத்துல நம்ம பரலோக வெளிச்சத்துல நடக்க முடியும். ரட்சிக்கப்பட்ட சன்னங்களை என்ன செய்வாங்களா? அது வெளிச்சத்துல, பரலோக வெளிச்சத்துல நடப்பார்கள். ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். என்னைக்கோ ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு இல்ல, ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். இந்த சங்கீதத்துல வாசிக்கிற நீடித்த நாட்களான திருப்தியாக்கி என் ரட்சிப்பு அவனுக்கு காமிப்பேன் சொல்ற. நீடித்த நாட்கள் திருப்தியாக்கி நம்மளை சரிப்படுத்தி நம்மளை ரட்சிக்கிற தேவன். எபிரேயர் புத்தகத்துல வாசிக்கிறோம் 7:25.
0: அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால், அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார்.
1: முற்றுமுடிய நம்ம ரட்சிக்க வல்லவரா இருக்க. அப்ப நம்ம ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் பரலோக வெளிச்சத்துல நடப்போம். முற்றுமுடிய ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டவன் எங்க எந்த வெளிச்சத்துல நடப்போம்? பரலோக வெளிச்சத்துல நடப்போம். முத யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறாரு? கர்த்தரத்துல அன்பு. ரெண்டாவது பரிசுத்தவான்களுக்கு கர்த்தருடைய சித்தத்தில் செய்யறவங்களுக்கு உதவி செய்யும் போது நம்ம எங்க நடக்கிறோம்? பரலோக வெளிச்சத்துல நடப்போம். முற்றுமுடி ரட்சிக்கப்படணும். மூணாவது ரட்சிக்கப்பட்ட பரல வெளிச்சத்துல நடப்போம். நம்ம வாசிக்க கேட்ட ஏசாயின் புஸ்தகம் 35:8 வாசிங்களேன். யாரெல்லாம் எங்க நடக்க முடியாது சொல்லி பாரு. 8-10 வாசிங்க.
0: அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும்.
1: அங்க என்ன இருக்கும்? பரலோகத்துல என்ன இருக்கும்? பெரும் பாதையான வழி இருக்கும்.
0: அது பரிசுத்த வழி என்னப்படும்.
1: அந்த வழி எப்படி இருக்குமா? பரிசுத்த வழியில
0: தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவதில்லை.
1: தீட்டுள்ளவங்க அதில் செய்யல, நடப்பதில்லை.
0: அந்த வழியில் நடக்கிறவர்கள்,
1: பேதையராய் இருந்தாலும்,
0: திசை கெட்டு போவதில்லை.
1: திசை கெட்டு போவதில்லை.
0: அங்கே சிங்கம் இருப்பதில்லை.
1: அங்கே சிங்கம், எந்த கிங்கம்? கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவ்வளவு விழுகிறாள் வலுவீசி அந்த சிங்கம் அங்கே இருப்பதில்லை.
0: துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை.
1: துஷ்ட மிருகம் அங்கு போவதும் இல்லை.
0: அங்கே காணப்படவும் மாட்டாது.
1: காணப்படவும் மாட்டாது.
0: மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள்.
1: ஹலேலூயா. யார் நடப்பா?
0: மீட்கப்பட்டவர்கள்,
1: மீட்டவர்கள். இயேசுக்கு ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள் அதுல நடப்பாங்க.
0: கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள்,
1: கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள்
0: திரும்பி
1: திரும்பி
0: ஆனந்த களிப்புடன் பாடி,
1: ஆனந்த களிப்புடன் பாடி
0: சியோனுக்கு வருவார்கள்.
1: சியோனுக்கு வருவார்கள்.
0: நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும்.
1: நித்திய மகிழ்ச்சி அவர் தலையின் மேல் இருக்கும்.
0: சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள்.
1: சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள்.
0: சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும்.
1: நம் வாழ்க்கையில என்ன இப்ப எத்தனையோ சஞ்சலம் தவிப்பு. நம்ம பரலோகத்தில் தேவன் வந்துட்டாருன்னா சஞ்சலம் தவிப்பு நம்மளை விட்டு ஓடி போயிரும். கத்தரால் மீட்கப்பட்டவங்க தான் அதுல நடப்பாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும், ஆண்டவரே நான் மீட்கப்படணும். ஆண்டவரே நீ எப்பயாவது மீட்டுக் கொள்ளுங்க. என்னத்துல மீட்கப்படும்? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து மீட்கப்படணும். நம்ம பாவத்திலிருந்து நம்ம அணிதினமும் அணிதினமும் மேற்கொள்ற பிசாசு எத்தனையோ பிரச்சனையை கொண்டு வரும், எத்தனையோ குழப்பத்தை கொண்டு வரும், எல்லாத்திலும் மீட்கப்படணும். துருவ உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆத்துமா சரிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதங்க சொல்ற ஒன்னு பேதின் புஸ்தகம் 1:10
0: குற்றமில்லாத
1: குற்றமில்லாத
0: மாசற்ற
1: மாசற்ற
0: ஆட்டுக்குட்டியாகிய
1: ஆட்டுக்குட்டியாகிய
0: கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற ரத்தத்தினாலே
1: கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற ரத்தத்தினாலே
0: மீட்கப்பட்டீர் என்று அறிந்திருக்கிறீர்களே.
1: ஒரு நாள் கர்த்தருடைய ரத்தத்தினாலும் கழுவப்படணும். ஆண்டவரே இந்த எண்ணம் என்ன அறியாம வந்துருச்சு அப்பா, இந்த சிந்தனை எனக்கு வந்துருச்சு. ஆண்டவரே எனக்கு கழுவுங்க, உங்க ரத்தத்தினால என் கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் மீட்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் மீட்கப்பட வேண்டும். என்னைக்கோ மீட்கப்பட்டதில்ல. இயேசுகத்தின் வெளியேறப்பட்ட ரத்தம் நம்ம கழுவ வேண்டும். கழுவுங்க இயேசுவா, என்ன கழுவுங்க, இவ்வளவு குறை இருக்கப்பன்ற, நீங்க என்னை சரிப்படுத்துங்க, நீங்க தானே சரிப்படுத்தணும்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். இந்த உலகம் நமக்கு என்ன இல்லை, சொந்த பேர்ல என்னதான் வாழ்ந்தாலும் ஒரு நாள் நம்ம என்ன செய்யணும், பரலோகராஜ்யத்து போகணும். அதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எபேசியர் புஸ்தகம் 1:7
0: இவருடைய
1: இவருடைய
0: ரத்தத்தினாலே
1: ரத்தத்தினாலே
0: பாவ மன்னிப்பாகிய மீட்பு
1: பாவ மன்னிப்பாகிய மீட்பு
0: இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது.
1: பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்குள்ள கத்தராலதான் உண்டாயிருக்கிறது. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் கத்துட்ட நம்ம இந்த நாளைக்குள்ள என்ன நான் என்ன பாவம் செய்யறேன், அதங்க பிரசிங்களை வாசிக்கிற 3:17 சகல எண்ணங்களையும் செய்திகளையும் நாய்ந்து இருக்கோம் காலம் இன்னும் இருக்கிறபடியால். இதுதான் ஒவ்வொரு நாளும் எண்ணத்துல பாவம், சிந்தனையில பாவம். வாசிங்க பிரசிங்க 3:17
0: சகல எண்ணங்களையும்
1: சகல எண்ணங்களையும்
0: சகல செய்கைகளையும்
1: சகல செய்கைகளையும்
0: நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால்.
1: நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே இந்த என்ன என்ன அறியாம வருதுப்பா, எண்ணத்தை மாற்றும், ரத்தத்தாலே என்னை கழுவுங்க, நான் செய்கிறப்போ பிரிமலா காரியம். ஒவ்வொரு நாள் கேட்கணும். ஆனா இவருக்குள்ள என்ன இருக்க, பாவம் மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
0: இவருடைய
1: இவருடைய
0: ரத்தத்தினாலே
1: இவருடைய ரத்தத்தினாலே
0: பாவ மன்னிப்பாகிய மீட்பு
1: பாவ மன்னிப்பாகிய மீட்பு
0: இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது.
1: இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதனால என்ன செய்யணும், ஒரு நாள் ரட்சிக்கப்படுறதுக்காக ஆண்டவரை கேட்டே இருக்கணும். ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை ரட்சியும், ஆண்டவரே எப்படியாவது நீ ரட்சியும் சொல்லி கேட்டு இருக்கணும். பிலிப்பியர் புஸ்தகம் 2:12
0: நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும்
1: நான் தூரமாயிருக்கிற
0: அதிக பயத்தோடும்
1: அதிக பயத்தோடும்
0: நடுக்கத்தோடும்
1: நடுக்கத்தோடும்
0: உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்.
1: பாத்தீங்களா, நம்ம ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும், பிரயாசப்படணும். நம்ம ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ஒவ்வொரு நாள் ரட்சிக்கப்படணும். நேற்று ரட்சிக்கப்பட்டோம், போன வருஷம் ரட்சிக்கப்பட்ட இல்ல, ஒவ்வொரு நாள் ரட்சிக்கப்படணும். அதான் அடிக்க சொன்ன மாதிரி வீடை பெருக்கி தூ நல்லா பெருக்கி மூடி வச்சுட்டு வந்தாலும் வீட்டில் வைப்பாருங்க தூசி இருக்கும். அதே போல நம்ம என்னதான் அறிக்கிட்டாலும் கர்த்தர்கிட்ட நம்ம பார்க்கும்போது நமக்கு எத்தனையோ பாவங்கள் நமக்குள்ள இருக்கும். அந்த பாவங்களை கர்த்தர்கிட்ட நம்ம அறிக்கிட்டு அறிக்கிட்டு யேசுப்பா உங்க ரத்தத்தாலே மீட்டுக்கொள்ளும், நான் இப்படி செஞ்சிட்டேனேன்னு சொல்லி மனஸ்தாபத்தோடு கண் சும்மா ஆண்டவரே என் பாவங்களை மன்னி அப்படி இல்லை, மனஸ்தாபத்தோடு கண்ணீரோடு ஆண்டவரே இப்படி நான் செஞ்சிட்டேன், ஆண்டவரே இவ்வளவு நான் பாவம் செஞ்சிட்டேனேன்னு சொல்லி நம்ம கண்ணீரோடு செபிக்கும் போது கர்த்தர் நம்மளை பாவத்தை மன்னிப்பார். அல்லேலூயா. மனஸ்தாபத்தோடு கேட்கணும், சரி இப்படி செஞ்சிட்டேனே, சும்மா ஆண்டவரே என்னை மன்னியும், உங்க ரத்தத்தினால கழுவும், அப்படி இல்லை சொல்றாரு பாருங்க. 2 Corinthians 7:10
0: தேவன் கேட்ட துக்கம்
1: தேவனுக்கு ஏற்ற துக்கம்
0: பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடம் இல்லாமல்
1: பின்பு மனஸ்தாபப்படுவது இடம் இல்லாமல்
0: ரட்சிப்புக்கு ஏதுவான
1: ரட்சிப்புக்கு ஏதுவான
0: மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது.
1: மனம் திரும்ப துக்கத்தோட ஐயோ நான் இப்படிமா தூக்கப்பட்டேன், இப்ப நம்ம வேதனைப்படுத்துற ஆண்டவரே என்னை மன்னியும் சொல்லி மனஸ்தவத்தோடு கேட்க வேண்டும். அல்லேலூயா. மத யாரு தேவனுடைய ராஜ்யத்து போக முடியும்? தேவனிடத்துல அன்பு குறைவு. ரெண்டாவது பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் போது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். மூணாவது ரட்சிக்கப்பட்டவங்க பரலோக வெளிச்சத்துல நடப்பாங்க. நான்காவது ஒன்னு யோவான் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் மூன்றாவது வசனம்.
0: பிரியமானவர்களே,
1: பிரியமானவர்களே,
0: இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்,
1: இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்,
0: இனி எவ்விதமா இருப்போம் என்று,
1: இனி எவ்விதமா இருப்போம் என்று
0: இன்னும் வெளிப்படவில்லை,
1: இன்னும் வெளிப்படவில்லை.
0: ஆகிலும் அவர் வெளிப்படும் போது,
1: அவர் வெளிப்படும்
0: அவர் இருக்கிற வண்ணமாகவே,
1: அவர் இருக்கிற வண்ணமாகவே
0: நாம் அவரை தரிசிப்பதனால்,
1: நாம் அவரை தரிசிப்பதனால்
0: அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்,
1: அவருக்கு ஒப்பா இருக்கும் என்று அறிந்திருக்கிறோம்.
0: அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும்,
1: அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும்
0: அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல,
1: ஏசப்பா சுத்தமுள்ளவர், நான் பரிசுத்தர் சொல்றேன், சுத்தமுள்ளவர் இருக்கிறது போல
0: தன்னையும் சுத்திகரித்துக்
1: கொள்கிறார். சுத்திகரிச்சு கொண்டே இருக்கின்றோம். இன்னைக்கு என்ன ஆண்டு பிரிமலா காரியம் இருக்கு, இன்னைக்கு என்ன செஞ்சிட்டோம், இன்னைக்கு என்ன செய்யணும் சொல்லி உள்ளத்தை உணர்ந்து கத்துட்ட அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். அப்படி சொல்ல அவருக்கு ஒப்ப நம்ம இருப்போம். அல்லேலூயா. அவர் ராஜ்யத்துல எப்படி இருப்போம் சொல்லுங்க. அவருக்கு அந்த பாக்கியத்தை நம்ம யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, எழுந்து போகக்கூடாது. அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும். இங்க சொல்ற இல்லையா, யோவான் சுவிசேஷம் 15 அதிகாரம் 3 வசனம்.
0: நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே,
1: நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே
0: நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள்,
1: இப்பொழுதே நீங்க சுத்தமா இருக்கிறீர்கள். அப்ப ஆண்டோட உபதேசம் பைபிள் வாசித்து வசனத்தை அதிகமா வாசித்து வசனத்தை நேசித்து வாசிக்கும் போது நம்ம என்ன செய்யறோம், நம்ம கர்த்தர் எப்படி மாத்திடுறாரு, சுத்தமானா மாத்திறாரு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் வசனத்துக்காக தான் சவக்கூடிய ஒரு என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. நம்ம அப்ப ஆண்டு வசனம் நமக்குள்ள இருந்தா தான் வசனத்தை கேட்கும் போது நம்ம கர்த்தர் என்ன செய்யறாரு, சுத்தமானா மாத்திறாரு. அல்லேலூயா. ஒன்று பேதுரு புஸ்தகம் 1:22 வசனம்.
0: ஆவியினாலே,
1: ஆவியினாலே
0: சத்தியத்திற்கு கீழ்படிந்து,
1: ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்படிந்து
0: உங்கள் ஆத்துமாக்களை,
1: உங்கள் ஆத்துமாக்களை
0: சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடியா.
1: ஆவினாலே சத்தியவசனத்துக்கு கீழ்படிந்தா தான் நினைச்ச முடியும், நம்ம ஆத்மா எப்படி பண்ணிடுறோம், சுத்தமாக்கி கொள்றோம். ஒவ்வொரு நாளும் ஆவியினாலே சத்தியவசனத்துக்கு கீழ்படியணும். கீழ்படியும் போது நம்ம ஆத்மா எப்படி பண்ணிடுறோம், சுத்தமாக்கி கொண்டபடியால். வசனத்துக்களால ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவின் சொல்றதெல்லாம் வசத்தவர் என்ன சொல்றாரு, இந்த வசந்த கீழ்படியில இப்படி இல்லாம சொல்லும் போது சத்திய வசந்த நம்ம கீழ்படியும் போது நம்ம என்ன செய்யறோம், கத்திர மலை செய்யறாரு, நம்ம சுத்தமாக்கி கொண்டபடி சுத்தமாக்கிடுறாரு. அல்லேலூயா. அப்ப அவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். முதல் அவர்கிட்ட அன்பு கூறவங்க கத்திர ராஜ்யத்துக்கு போக முடியும். ரெண்டாவது பரிசுத்தவான்களுக்கு கத்துடைய சகோதரர்களுக்கு உதவி செய்யும் போது எங்க போக முடியும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். மூணாவது ரட்சிக்கப்பட்ட கத்துடைய வெளிச்சத்துல நடப்பாங்க. நாலாவது நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் நம்மளை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப கர்த்தர் ராஜ்யத்தில் எப்படி இருப்போம், அவருக்கு ஒப்பா இருப்போம். அல்லேலூயா. என்ன செய்யணும், 1 Corinthians 6:11 வசனம்.
0: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்,
1: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்,
0: ஆயினும்
1: ஆயினும்
0: கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும்,
1: கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும்
0: நமது தேவனுடைய ஆவியினாலும்,
1: நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும்
0: கழுவப்பட்டீர்கள்,
1: கழுவப்பட்டீர்கள்,
0: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
1: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
0: நீதிமானாக்கப்பட்டீர்கள்,
1: நீதிமானாக்கப்பட்டீர்கள். பார்த்தீங்களா, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலும் தேவாவிலும் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும், பரிசுத்தமாக்கப்படணும். அப்ப நம்ம கத்திர என்ன பரிசுத்தமாக்குற, நம்மள எப்படி மாத்துறாரா, நீதிமானா மாத்திர. இயேசுக்கு ரத்தத்தினாலையும் கழுவப்படணும். ரெண்டாவது என்ன செய்யணும், கத்திர இயேசுக்கு நாமத்தினாலும் தேவாவில் நம்ம என்ன செய்யணும், கழுவப்படணும். கத்தடி நாம ஊற்றுண்ட பரிமள தைலம், கத்தடி பரிசுத்தாவே அவர் சீப தண்ணீர். நம்ம ஒரு நாள் கழுவப்படும் போது நம்ம நினைச்சு ஆண்டவரே என்னை கழுவுங்கப்பா, என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு கேட்கும்போது நம்ம கழுவார், பரிசுத்தமாக்குவார், நீதிமான மாத்துவார். அல்லேலூயா. மாதிரி யார் பரலோத்து போக முடியும், ஆண்டுகிட்ட அன்பு கூறும். ரெண்டாவது ஆண்டுடைய சகோதரிக்கு நம்ம உதவி செய்யும்போது. மூணாவது பரிச்சிக்கப்பட்டிருந்தா பரல வெளிச்சத்துல நடப்போம். நாலாவது நம்ம ஒவ்வொரு ஆளும் சுத்திகரிக்கப்படும் போது தேவனுடைய வசனத்தை கேட்டு கேட்டு நம்மளை அர்ப்பணிக்கும் போது பரலோர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.

0: நான் போய் சலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ணின பிற்பாடு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த பரிசுத்தமான ராஜ்யத்திலே யார் எல்லாம் செல்வார் என்பதை நாம் கேட்டோம். எல்லாம் கண்ணு மூடி ஜெபிக்கலாமா? நம் கர்த்தரிடத்தில் அன்பு வைக்கும் பொழுது வெள்ளம் போல தண்ணீரை போல பிரச்சனைகள் பிசாசுகள் போராட்டங்கள் வந்தாலும் அது போது போதும் அவர் மேல இருக்க அன்பை நம்மை விட்டு பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஒரு திரளான வீடு நிறைய பணத்தை பொருளை ஆஸ்தியை கொண்டு வந்து கொடுத்தாலும் இயேசுவின் அன்பை விட்டு நம்ம ஒருபோதும் பிரிந்து போக மாட்டோம். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? அப்படிப்பட்ட அன்பை எனக்கு தாரும் ஆண்டவரே. அந்த அன்புக்குரியவர்களுக்கு ராஜ்யத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேங்க்யூப்பா. இரண்டாவது, கர்த்தருடைய சகோதரர் என் சகோதரான இவர்களுக்கு உதவி செய்ய முடியும். எனக்கே செய்கிறீர்கள். ஆம் அன்பானவர்களே, கர்த்தருடைய கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் சித்தத்தை செய்கிற ஜனங்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் அதை கர்த்தருக்கே செய்ததாய் கர்த்தர் எண்ணுகிறார். பிரைஸ் எல்லாம் எல்லாம் ஜபிக்கலாம். ஆண்டவரே, உங்க சித்தத்தை செய்கிறவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யணும். பரிசுத்த வான்களின் குறைவில் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய அந்த அன்பை எங்களுக்கு தாரும். உதவி செய்ய நல்ல மனசை தாரும். அப்பொழுது உலக தோற்றத்துக்கு முதற்கொண்டு உலகம் உண்டானது முதற்கொண்டு கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்தை தேவன் சுந்தரிக்கும் பாக்கியத்தை தருவார். மூன்றாவதாக, ரட்சிக்கப்படுகிறவர்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? எப்படி மீட்கப்பட முடியும்? அவர் ஒரே பேரன குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறி ரத்தத்தினாலே மீட்கப்படுகிறோம். இவருக்குள் பாவமன்னிப்பாக்கி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. சொல்லாமா? அப்பா என்னை கழுவுங்கப்பா, ஏசப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உங்க ரத்தத்தினால் உள்ளத்தை கழுவுங்க ஆண்டவரே. நான் ரட்சிக்கப்படணும், ரட்சிப்பில வளரணும், ரட்சிப்பில நான் பெருகணும், உங்க பரலோக அந்த வெளிச்சத்தை நடக்கணும் ஆண்டவரே. ஒரு போதும் பரலோகத்தில் இருந்து விடக்கூடாதுப்பா. ஜெபிங்க, ஜெபிங்க, வாய் திறந்து எல்லாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார், தேங்க்யூப்பா. ஜெபிங்க, ஜெபிங்க, சின்ன பிள்ளைங்க ஜெபிக்க வைங்க, ஜெபிக்க வைங்க, ஜெபிக்க வைங்க, பெரியவங்க எல்லாம் ஜெபிங்க, வாலிப்பிள்ளை எல்லாம் ஜெபிங்க. பரலோகத்தில் இருந்து போயிடக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாது. நான்காவதாய், அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொண்டவர்கள் இயேசுவின் வருகையிலே பங்கு பெற முடியும். யார் எப்படி சுத்தமாக முடியும்? இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கிறது. அவர் உபதேசம் நாம் கேட்கும் பொழுது சுத்தம் அடைகிறோம். அந்த வசனத்திற்கு உபதேசத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது சுத்தமாகிறோம். பரிசுத்தாவினால் நிரம்பி இருக்கும் பொழுது நாம் சுத்தமாகிறோம். இயேசுவின் அந்த ஊற்றுண்ட பரிமள தைலமாக நாமத்தினால் கழுவப்படும் பொழுது சுத்தமாகிறோம். அப்பா நான் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. ஜெபிக்கலாம் எல்லாரும். தேங்க்யூல்லா தகப்பனே. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், ஒவ்வொரு வாலிபர்கள், இளைஞர்கள், யுவதிகள், பெரியவர்கள், முதியவர்கள், வாலிபர்கள், மூத்த வாலிபர்கள், இளம் வாலிபர்கள், ஊழியர்கள் எல்லாரையும் கண்ணோக்கி பாரு. இந்த இடத்துல தன்னை அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு. இந்த லைவ் யூடியூப் லைவ் மூலமாக கத்தாவே நம்முடைய வெப்டிவ் லைவ் மூலமா யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகளை கத்திரி போல் தொடுமுடிக்கு நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் அப்பா நீ பரிசுத்தப்படுத்தும். உங்களுக்கு அன்பு கூறக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. என்ன வந்தாலும், வெள்ளங்கள் வந்தாலும், தண்ணீர்கள் வந்தாலும், அப்பா எங்களுக்கு என்ன வசதி வாய்ப்புகள் வந்தாலும் உண்மையில் இருக்கிற அன்பை விட்டு ஒருபோதும் நாங்கள் பிரியக்கூடாது ஆண்டவரே. அந்த அன்பை தாரு. முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடும் உங்களுக்கு நாங்கள் அன்பு கூறணும்ப்பா. அது இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ராஜா. அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சித்தத்தை செய்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல தெய்வீக அன்பை எங்கள் உள்ளத்தில் ஊற்றும். பரிசுத்தவான் குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிக்கப்படுகிறவர் வெளிச்சத்தை நடப்பார் என்று சொல்லி கேட்டோம். நாங்கள் ரட்சிக்கப்படணும்ப்பா. உங்க ரத்தத்தினால அப்பா நாங்கள் கழுவப்படணும். அப்பா நாங்கள் ரட்சிக்கப்படணும்ப்பா. ரட்சிப்பில வளரணும், ரட்சிப்பில நாங்கள் பெருகணும். ஒரு போதும் நாங்கள் நரகத்துக்கு போகக்கூடாது. இங்க வந்திருக்க ஒரு பிள்ளைகளை கூட நரகத்துக்கு போகக்கூடாது ஆண்டவர். எல்லாரையும் உமக்கென்று உருவாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். அதே போல கர்த்தாவே சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல நாங்களும் இங்க சுத்திகரித்துக் கொள்ளக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாரும் ராஜா. சுத்த இருதயத்தை எங்களை சிருஷ்டித்தரலும் ஆண்டவரே. அப்ப உங்க உபதேசத்தினால் நாங்கள் சுத்தமாகணும். உங்களுக்கு உங்க வசனங்களுக்கு கீழ்ப்படுவதனால் நாங்கள் சுத்தமாகணும். உங்க ரத்தத்தினால எங்களை சுத்தப்படுத்தும், உங்க நாமத்தினால சுத்தப்படுத்தும், ஆவியானவரால் எங்களை சுத்தப்படுத்தும். ஒரு போதும் அந்த பரலோகத்தை இழந்து விடாதபடிக்கு வந்திருக்கிறீங்க எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. தாரும். எல்லார் உள்ளத்தையும் நீர் ஆட்கொள்ளும் அப்பா. எல்லாருக்கும் அந்த ஞானத்தை கொடுங்கப்பா, அந்த கிருபையை கொடுங்கப்பா. எல்லாம் ஜெபிக்கலாமா? உங்க ஆசீர்வாதத்திற்காக அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: இப்பேச நீர் எங்களோடு ஆண்டவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து உமக்கென்று அப்பா செவத்துல உறுதியாய் தரித்திருக்க உமை தேடமை அண்டிக்கொள்ள உதவி செய்யப்பா. செவத்துல உறுதியாய் தரித்திருக்க அறிந்து கொள்ள உதவி செய்ய ஏசப்பா. பலவீனத்தெல்லாம் மாற்றுங்க, சுகவீனத்தெல்லாம் மாற்றுங்க, அற்புதத்தை செய்யுங்க, அச்சயங்களை செய்யுங்க. உங்க நாம மங்கிப்பிடட்டு ஆண்டவரே. கத்துடைய கரம் தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஒரு வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரி செஞ்ச ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. எஸ் அப்பா, ஒரு வாழ்க்கையில அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்துங்க ஆண்டவர. தேவைகள் அனைத்தும் சந்திங்கப்பா. யாரெல்லாம் பலவீனமா இருக்கவங்களை சுகமாக்குங்க எஸ்அப்பா. அப்பா, வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் குணமாக்குங்கப்பா. மந்திரம் செவின் உடைத்து போடுங்க. பிசாசுங்க அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க எஸ்அப்பா. திருமணமாகாத மக்கள் திரும்ப நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை போய் தரணும். சமாளாத மக்கள் சமான் தரணும். கடன் கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் விடுதலை தாங்கப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க. பாவத்திலும் சாபத்திற்கு மக்கள் விடுதலை தாங்க. பிரிந்து குடும்பம் அனைக்குமே சமான் இல்லாத குடும்பத்துல சமான் தரணும். சந்தோஷம் தரணும். மகிழ்ச்சியை தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. செபிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளையா மாற்றுங்க. படிக்க ஞானத்தையும் கொடுங்க. ஞானசக்தியை தாரும். தெய்வீக கரம் தாங்கட்டு. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அண்டவரே சொந்த வீடை தாங்க. அண்டவரே வீடு கட்டலேன்னு நினைக்கிற மக்கள் வீடு கட்டி கொடுங்க. தகப்பனை உம்மால முடியும். நீரே எல்லாவற்றையும் நான் எல்லாவற்றையும் கத்தன்னு சொன்னீங்கப்பா. ஆசீர்வாதமா இருக்கணும். சபையில பெரிய கறி செய்யணும். எல்லாரும் செவிக்கணும்ப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிங்க. ஆசீர்வச்சு உயர்த்துங்க. எல்லா துதி கனமாகவே மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சகர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஜிகிறோம் பரமபிதாவே. ஆமே. அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட் பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: 24 மணி நேரம் ஜப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மாதிரி வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜபங்களை உங்கள் ஜப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம். லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர்கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர்கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம். இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம்,
2: தெலுங்கு கன்னடம் ஆகிய ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக ஆண்ட்ராய்ட் ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்ஸிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணின்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்ஒர்க்லாம் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பேர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுமே ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனு 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112-435. அவர் இமெயில் அட்ரஸ் acvinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: மற்றும் இசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435.

0: கர்த்தர் தந்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3:10.
1: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால்
0: பூமியில் குடியிருக்கிறவர்களை
1: சோதிக்கும்படியாக
0: என்ன செய்யப்போ வரப்போதான் சோதிக்கும்படியாக
1: பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திலிருந்து தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்.
0: நான் உங்களை காப்பேன். பொறுமை குறித்து சொல்லியிருக்காரு. அதை நம்ம காத்துக்கொள்ளுமானா வரப்போற சோதனை காலத்தில் நினைச்சுவாரு. அவர் நம்மளை தப்பும்படி காக்க அவரு வல்லவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம வசனத்தை கத்துடி பொறுமை குறித்து சொன்ன வசனத்தை நம்ம கை கொண்டு நடக்கணும். சோதனை காலத்துக்கு உங்களை நினைச்சுவாரா தப்பும்படிக்கு நான் உங்களை காப்பேன். சோதனை காலம் வரப்போகுது. அது தப்பும்படி தேவன் நம்மளை காப்பார். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனைகள் போராட்டு அதுக்கு நம்ம தப்புனா நம்ம என்ன செய்யணும் தான் பார்க்க போறோம். சோதனை காலத்தை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம கர்த்தரோடு ஒவ்வொரு நாளும் இணைஞ்சு வாழும்போது எந்த சோதனை நம்மளை என்ன செய்ய முடியாது மேற்கொள்ள தேவன் விடமாட்டார். சோதனை காலத்துல பிரச்சனை வரும்போது தேவன் நினைச்சுவார் நம்மளை பாதுகாப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. அது மட்டும் ஆசைப்பா சோதனை காலத்தில்
1: பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
0: வரப்போகிற
1: சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்.
0: நான் உங்களை காப்பேன். ஹல்லேலூயா. பூச்சக்கரத்தில் வருகிற சோதனைக்கு நான் தப்பும்படி நான் உன்னை காப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்காரு. ஹல்லேலூயா. நம்ம எதை பிரிச்சோம் சோர்ந்து போக வேண்டிய பஞ்சவருன்றாங்க என்னென்னமோ வருலன்னு சொல்றாங்க. ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களை சோதிக்கும் போது சோதனையில் வரையும் போது நான் உங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்ய ஆண்டு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த காரியம் எப்படி வருமா லூக்கழுசு விசேஷத்தில் வாசிக்க கேட்ட 21:35.
1: பூமியிலெங்கும்
0: குடியிருக்கிற
1: அனைவர் மேலும்
0: பூமி எங்கும் இந்த குன்னூர்ல மட்டும் இல்ல நீரில் மாத்திர பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும்
1: அது ஒரு கண்ணியை போல வரும்.
0: அது எப்படி வருமா ஒரு கண்ணியை போல இந்த மிருகத்து கண் வைக்கிறாங்க பறவைகள் கண் வைக்கிறாங்களா அந்த கண்ணியை போல வரும். பூமியின் மீது குடியிருக்கிற எங்கும் எல்லார் மேலும் அது ஒரு கண்ணி. அந்த கண்ணியில மிதக்கூடாது அகப்படக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை மிருகங்கள் அகப்பட்டுருது பறவைகள் அகப்பட்டுருது வேட்டையாடி கொண்டு போயிடுறாங்க. அதே மாதிரி பிசாசு என்ன செய்வான் எல்லார் மேலேயும் கண்ணி வைப்பான். அவருடைய கண்ணிக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது அகப்படக்கூடாது. நம்ம அதை தப்பிச்சு அப்படி தப்பிக்கணும் என்ன செய்யணும் அதான் ஆண்டு சொன்னார். கொஞ்ச காலத்தருடைய கோபம் பற்றியறி அண்டி கொள்ற யாவரும் பாக்கியவன் அவர் கத்திரம் அண்டி கொள்ள வேண்டும். அந்த கண்ணிக்கு நான் அப்பதான் நம்ம என்ன செய்ய மாட்டோம் அகப்படவே மாட்டோம். வாசித்து பாருங்களேன் சங்கீதம் 2:12.
1: குமாரன் கோபம் கொள்ளாமல்
0: காலங்கள் வந்துச்சு. குமாரன் கோபம் கொள்ளாமலும்
1: நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு
0: பரலோகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அந்த வழியில் அழியாமல் இருக்கும்படிக்கு
1: அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே
0: அவருடைய கோபம் பற்றி எரியும்.
1: அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள்.
0: அவர் முழுமையா என்ன செஞ்சிடணும் அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப பிசாசு கண்ணி போல எல்லார் மேலே கண்ணி பூமி மீது குடியிருக்கிற எல்லாருமே கண்ணி விடுவான். அவன் கண்ணிக்கு தப்புனா நம்ம ஆண்டு வர இயேசு கிறிஸ்துவ முழுமையா என்ன செஞ்சிடணும் அண்டிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. லூக்கான் சுவிசேஷம் 21:26.
1: வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும்.
0: ஆதலால்
1: பூமியின் மேல் வரும் ஆபத்துகள் பயந்து எதிர்பார்க்கிறதினால்
0: ஐயோ என்னாமோ பயந்து எதிர்பார்க்கிறதினால்
1: மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும்.
0: மனுஷருடைய இருதயம் என்ன செய்யும் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். நமக்கு யார் இருக்கிறாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்ய வேண்டிய அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி இருக்கிறாரு நமக்கு அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக இருக்கிறாரு. நம்ம பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சங்கீதக்காரர் ஒருத்தர் சொல்றாரு நான் வந்தடைய தக்கதா கண்மலையா இரு நான் எந்த வந்தாலும் உங்களுக்கு எல்லாம் வந்து அடைக்கலம் புகுந்துக்கலன்னு சொல்றேன். அந்த அளவுக்கு நம்ம கர்த்தர நெருங்கி ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு சார் வாசிப்பா.
1: பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக,
0: பூமியில் குடியிருக்கிற சோதிக்கும்படியாக,
1: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்,
0: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
1: வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி,
0: சோதனை காலத்தில் தப்பும்படி
1: நானும் உன்னை காப்பேன்,
0: நான் உன்னை காப்பேன். அப்ப நம்ம எப்படிலாம் இருந்தா கர்த்தர் நம்மளை காப்பாரு அப்படிங்கிற நம்ம தியானிக்க போறோம். முதலாவது பாக்குறோம் சங்கீத புஸ்தகம், நம்ம ஆசிரியர் கேட்ட சங்கீதம் 32:6.
1: இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில்,
0: சகாயம் இப்ப நமக்கு சகாயம் கிடைக்கும் காலத்தில்,
1: பக்தி உள்ளவன் எவனும்,
0: பக்தி உள்ளவன் எவனோ
1: உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்,
0: உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்.
1: அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும்,
0: மிகுந்த ஜலப்பிரகம் வந்தாலும்
1: அது அவனை அணுகாது,
0: அது அவனை அணுகாது. மிகுந்த ஜலப்பிரகம் வந்தாலும் அது அவனை அணுக, அந்த உலகத்தில் பயங்கரமான துன்பங்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் வந்தாலும் அது என்ன செய்ய, அவனை என்ன செய்ய, பக்தி உள்ளவன் தம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அனுச்சுவாரு. அன்று மிகுந்த சல பிறந்தால் அதே அது அவனை அணுகாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துட்டும், எவ்வளவு பெரிய சலப்பிரகம் வந்தாலும் நம்மளை அது அணுகவே அணுகாது. நம்ம என்ன செய்யணும், கர்த்த நோக்கி எப்போதும் விண்ணப்பம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும், செவித்து கொண்டே இருக்க வேண்டும், துதிச்சு கொண்டே இருக்க வேண்டும். எப்போதும் நம்ம கர்த்தரோடு இணைந்து வாழ வேண்டும், எப்போதும் செபிக்கிறவங்களா இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து போகாம எப்போதும் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜெபத்தை விட்டுட்டேன்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பக்தியிலும் தம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ண மிகுந்த சில பிறந்த அணுகாத அவர் என்ன செய்வாரா, என்ன செய்வாரு, நம்மள காத்துக்கொள்ளுவார். வாசிங்க, தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு இது. அதுதான் நீங்க கவனிக்கணும், கவனமா கவனிக்கணும். வாசிப்பாசிங்கதான் 6.
1: இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில்,
0: சகாயம் கிடைக்கும் காலத்தில்
1: பக்தி உள்ளவன் எவனும்,
0: பக்தி உள்ளவன் எவனும்
1: உமை நோக்கி விண்ணப்பம் செய்வான்.
0: பக்தி உள்ளவன், பக்தி உள்ளவன் வேற எங்கேயும் போக மாட்டான், அங்க தேடி இங்க தேடி போக மாட்டான். பக்தி உள்ளவன் எவனும் உமை நோக்கி விண்ணப்பம் செய்வான்.
1: அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும்,
0: மிகுந்த சலப்பரம் எவ்வளவு சலப்பரம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு கண்ணீர் வந்தாலும்
1: அது அவனை அணுகாது.
0: எதுவும் என்ன வந்தாலும் என்ன செய்யுது, அணுகாது. யார, பக்தியுள்ளவன் உமை நோக்கி விண்ணப்பம் செய்வான். சலப்பறை வந்தாலும் அவனை அணுகாது. கர்த்தர் ஆண்டவராக இயேசுகிட்ட சொல்லுகிறார், விண்ணப்பம் இல்லை என்று கண்டு அன்று ஆச்சரியப்பட்டாரா. வாசித்து பாருங்க. இப்ப நிறைய பேர் செபிக்கல, 5 நிமிஷம் ஜெபம், 10 நிமிஷம் ஜெபம், சும்மா சின்ன ஜெபம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஏசாயின் புஸ்தகம் 59:16.
1: ஒருவரும் இல்லை என்று கண்டு,
0: ஒருவரே இல்லை என்று கண்டு
1: விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார்.
0: ஒருவர் கூட விண்ணப்பம் பண்ணவன் இல்லையேன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாரா, ஆச்சரியப்பட்டேன். பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுத்தனே, அவங்களை உண்டாக்கினாரு, அவங்களுக்காக எவ்வளவு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டனே, எனக்கா என் பிள்ளைகளுக்காக தான் இவ்வளவு பாடுபட்டேன், ஆனாலும் விண்ணப்பம் பண்ண மாட்டேன்றாங்களே. என் பிள்ளைகள் மனம்சும் மாம்சம் விரும்பினபடி உலக காரியத்திலேயே மூழ்கி கொண்டிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறா, கர்த்தர் என்ன செஞ்சாரா, ஆச்சரியப்பட்டார். நம்ம அப்படி இருக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் நாம் இப்படி இருக்க மாட்டான். புதிய வருஷம் தீர்மானம் பண்ணும், ஆண்டவரே நான் விண்ணப்பம் பண்ணுவேன், ஆண்டவரே எனக்கு உதவிச்சிங்க, இப்ப விண்ணப்பம் பண்ண எனக்கு உதவிச்சிங்க, நான் இதுவரைக்கும் எப்படியோ வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரே, விண்ணப்பம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்திட்ட பிறகு தீர்மானம் பண்ணுவோம். அதான் நம்ம ஆசிக்க கேட்ட சகரியன் புஸ்தகத்துல 12:10.
1: நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும்,
0: நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும்,
1: எருசலேம் குடிகளின் மேலும்,
0: எருசலேம் குடிகளின் மேலும்
1: கிருபையின் ஆவியையும்,
0: கிருபையின் ஆவியையும்
1: விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன்.
0: விண்ணப்பங்களின் ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியோட சொல்ல விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன். தாவீதின் குடும்பத்தார் மேல கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன். என்ன ஆவியை ஊற்றுறாரா, விண்ணப்பங்களாக ஊற்றார். கேளுங்க, கேட்கிற வெவன் பெற்றுக்கொள்ள நன்றி சொல்லியிருக்காரு. கேட்டாதான் தருவாரு, கேட்கட்ட தரமாட்டாரு. சரி அவங்களுக்கு வேண்டாம் போல அப்படின்னு விட்டுருன்னு விட்டுருவாரு. விண்ணப்பங்களாக ஊற்றுன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், ஆண்டவரே எனக்கு விண்ணப்பங்களாகவே தாருமாப்பா, எனக்கு விண்ணப்பம் பண்ணணும் ஆண்டவரே, நான்

0: என்னோடு இருக்கிற என்னுடையங்களா உன்னுடையும் சொன்னார். இன்னைக்கு உங்களை பார்த்து என்னை பற்றி சொல்ல முடியுமா? எப்போது ஆண்டு கூட இருக்கம்மா, ஆண்டு விட்டு வழிக்கு இருக்கிறம்மா, யோசித்து பாருங்க. ஆண்டு விட்டு கேளுங்க, விண்ணப்பங்களாவே எனக்கு ஊற்றும் ஆண்டவர், விண்ணப்பங்களாவே ஊற்றும் கத்தர், விண்ணப்பங்களாவே ஊற்றுன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது நம்ம விண்ணப்பம்னா என்ன செய்யணுமா? கத்தருடைய வசனத்தை தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசித்து பாருங்க, சங்கீத புஸ்தகம் 39:3
1: என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது,
0: என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது,
1: நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது.
0: கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் போது நமக்கு என்ன செய்யுது? அக்கினி நமக்குள்ள வரும். கர்த்தருடைய வசனத்தை தியானித்து ரெண்டாவது வாசிங்க, ரெண்டு,
1: நான் மௌனமாகி ஊமையனமாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல்,
0: நலமானது கூட பேச, நல்லது கூட என்ன செய்யல, பேசாமலும்
1: அமர்ந்திருந்தேன். ஆனாலும்
0: என் துக்கம் அதிகரித்தது,
1: என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது.
0: வசனத்தை நல்ல தியானிச்சு பாருங்க, வசனத்தை தியானித்து அன்று வசனத்தை உள்ளத்துல கொண்டு வாங்க. அப்ப என்ன செய்யும்? அனல் முண்டது.
1: அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்து,
0: அப்பதான் ஆண்டோட வசனத்தை நம்ம செபிக்க முடியாது. சில நாள் செபிக்க முடியாது, துதிக்க முடியாது, அப்படி எல்லாம் போராட்டம் வரும். அப்ப என்ன செய்யணும்? வசனத்தை தியானிக்கணும். வசனத்தை தியானிக்கும் போது என் இறுதி அனல் கொண்டது, அப்பொழுது என் நாவினால விண்ணப்பம் பண்ணுவேன். செபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, வசனத்தை தியானிக்க வேண்டும். விண்ணப்பங்களை ஆவி ஆண்டோட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தை தியானிக்க வேண்டும், அந்நி பாசல பேச வேண்டும். அப்ப நம்மளால செபிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதங்க சாவியதிர சொல்ற பரிசுத்த பவுல் சொல்றாரு, நான் செபிக்கிறது இன்னதுன்னு எனக்கு தெரியல. வாசிங்க ரோமர்கள் நிருபம் 8:26
1: அந்தபடியே
0: ஆவியானவரும்
1: நமது பலவீனங்களில்
0: நமக்கு உதவி செய்கிறார்.
1: நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று,
0: நம்ம ஏற்றபடி என்னது, எது செவிக்கணும், என்னதுக்கு செவிக்கணும் தெரியாம இருக்க, இன்னதென்று
1: அறியாமல் இருக்கிறபடியால்
0: எல்லாரும் அறிவே அறிய முடியாது. பிரச்சனை மேல பிரச்சனை, கஷ்டமான கஷ்டம் வரும்போது எதுக்கு செவிக்கணும், என்ன செய்யணும், நம்மளால என்ன சொல்லி அறியவே மாட்டோம்.
1: ஆவியானவர் தாமே
0: வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு
1: நமக்காக வேண்டுதல் செய்வார்.
0: அப்ப பரிசு நம்ம செபிக்க முடியும். அதான் சொல்றாரு, பக்தி விட எவனு நோக்கி கூப்பிடா, மிகுந்த சலப்பறந்தால் அது என்ன செய்யுது? அன்னைக்குவே எனக்கு மிகுந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் வந்தால் வரும், வராதுன்னு சொல்ல முடியாது. பிரச்சனைகள், உபத்திரங்கள் வரும், ஆனால் நம் பக்தி உள்ள என்னை நோக்கி இப்படி அப்போ மிகுந்த சொல பிறந்தால் அவன் என்ன செய்யாது, அவனை அணுகாது. அல்லேலூயா. ஜெயிப்பீங்களா? கத்தர் விண்ணப்பம் பண்ணுவீங்களா? கத்தர் வருக சமீபம், நம்ம விட்டுறக்கூடாது. அன்று வருகைக்கு நம்ம யாருமே கைவிடப்படக்கூடாது. எல்லாரும் ஜெபிக்கணும், துதிக்கணும், அன்றோடு எப்போது இருக்கணும். கத்தர் நமக்கு எத்தனை சல மிகுந்த சொல பிறந்தால் அது அவன் என்ன செய்யதான் அணுகாது. ரெண்டாவது கர்த்தர் நம்மளை பாதுகாக்க நம்ம என்ன செய்யணும்? அன்று சொன்னார், சோதனை காலத்தின் தப்பும்படி நானும் அவனை காப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது என்ன செய்யணும், எப்படி இருக்கணுமா? சங்கீத புஸ்தகம் 37:28
1: கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர்,
0: கர்த்தர் எதை விரும்புகிறாரு? நியாயத்தை விரும்புகிறவர்.
1: அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை.
0: அவர் யாரை கைவிட மாட்டாரு? தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை.
1: அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள்.
0: பரிசுத்தவன் என்ன செய்வாங்க? என்றென்றைக்கும் காக்கப்படுவாங்க. பரிசுத்தவன் இருந்தா அன்று கைவிட மாட்டார், என்றென்றையும் காத்துக்குவாரு. பூமி மேல எவ்வளவு சோதனை காலம் வந்தாலும் அவங்களை கர்த்தர் காத்துக்கொள்வாரு. அவங்க ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டாங்க. பரிசுத்தமா வாழ வேண்டும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக வாழ உதவிச்சிங்கப்பா, உண்மை போல என்னை மாற்றும், நான் பரிசுத்தமாக வாழணும் ஐயா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். பரிசுத்தமாக வாழ்ந்தால் ஒரு நாள் நம்மளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். உபாகம் புஸ்தகம் 33:3
1: மெய்யாகவே அவர்
0: ஜனங்களை சிநேகிக்கிறார்.
1: அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள்.
0: பரிசுத்தவான்கள் எங்க இருக்காங்களா? கர்த்தருடைய

0: கைகளில் இருக்கிறார்கள். கர்த்தருடைய கையில பார்த்தீங்களா, பரிசுத்தவங்களை எங்க இருக்காங்க, கர்த்தருடைய கையில் இருக்கிறாங்க. நீங்கள் நான் பரிசுத்தமாகலும் ஏசப்பாடு சொல்லணும், ஆண்டவரே நீ பரிசுத்தமாக்குங்கப்பா, உண்மை போல என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை பரிசுத்தான மாற்றுங்க ஆண்டவரே, நீ மாற்றுங்க ஆண்டவரே. அவர் பரிசுத்தமாக்க வல்லவராக இருக்கிறார், அவர் பரிசுத்தமாற்று அண்ணர் சொன்னார். வெளிப்படுத்தின சேசை 21 அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, 6 வசனம் 7 வசனம் சகலத்தையும் புதிதாக்குவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். வாசித்து பாருங்க, 6:7 சகலத்தையும் புதிதாக்குவேன் சொல்லியிருக்கிறார். கையில் நான் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே, கோபம் பொறாம கசப்பு வெறுப்பு வயிறாக்கி இருமாப்பு இதில் இருந்தால் விடுதலை தரணும்ப்பா அப்படி நம்ம ஆண்டு கையில் ஒப்பு கொடுக்கும்போது சகலத்தையும் புதிதாக்குறாராம். வெளிப்படுத்தின சேசம் 21:5
1: சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர்,
0: சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர்,
1: இதோ
0: இதோ
1: நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார்.
0: நம் இதயத்தை கர்த்தர் கையில நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்மளால முடியாது, கர்த்தர் தரம் ஒப்பு கொடுக்கும் போது சகலத்தையும் அவர் என்ன செய்யறாரு, புதிதாக்குவார். உங்க பாவங்கள் கோபங்கள் எரிச்சல் கசப்பு வெறுப்பு வயிறாக்கி இருமாப்பு அங்கங்க சொல்றோம், கோல் குத்துறோம், சண்டை போடுறோம், எல்லா குடங்களும் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் ஆண்டோட சொல்லணும், ஆண்டவரே என்னால முடியல எனக்கு பலன் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கும் போது கர்த்தர் சொல்ற சகலத்தையும் புதிதாக்குவேன்னு சொல்றாரு. ஆண்டவரை இயேசுக்கு சொல்லுகிறார் லேபியராகமம் 19:2
1: நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும்,
0: நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும்
1: சொல்ல வேண்டியது என்னவென்றால்,
0: சொல்ல வேண்டியது என்னவென்றால்,
1: உங்கள் தேவனும்
0: உங்கள் தேவனும்
1: கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர்,
0: உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர்,
1: ஆகையால்
0: ஆகையால்
1: நீங்களும் பரிசுத்தராயிருங்கள்,
0: ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க பரிசுத்தராயிருங்கள். இங்க சொல்றாரு லேபியராகமம் 20:26 நான் பரிசுத்தம் ஆகையால் எனக்கேற்ற பரிசுத்தனங்களா இருங்களே. எப்படி பரிசுத்தமா இருக்கணுமா பாருங்க, லேவியராகமம் 20:26
1: கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே,
0: பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே
1: நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக.
0: எனக்கு கர்த்தர்க்கேற்ற பரிசுத்தங்கள் நம்ம இருக்க வேண்டுமா, ஆண்டவரே என்னை மாற்றுமப்பா, பரிசுத்தவான்களா மாற்றுங்க, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை எப்படியாவது மாற்றுங்க ஏசப்பா. அதுக்காகத்தான் ஆண்டவரை இயேசுக்கு தெரிஞ்சு நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். நீ உங்களையும் என்னையும் நம்ம ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்குறது தான் ஆண்டவராக இயேசுக்கு நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். வாசித்து பாருங்க எபிரேயன் புஸ்தகம் 13:12
1: அந்தபடியே
0: இயேசுவும்
1: தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே,
0: தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே
1: ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக,
0: ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக
1: நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
0: எங்க பாடுபட்டாரா, நகரவாசல் புறம்பே பாடுபட்டார். என் பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கணும், எனக்கேட்ட பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி தான் நமக்கு நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். ஆண்டவர் ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் கழுவிப்பட வேண்டும். ஆண்டவரே உங்க ரத்தை நீ கழுவுங்கப்பா, நான் சின்ன வயசுலேருந்து என் தாயின் வயிற்றுல பிறந்த நாள் இருந்து என்னென்ன பாவம் செய்யணும் காமிங்கப்பா, காமிங்க என்னை சரிப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்துவார். அதுக்காகத்தான் நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அது மாத்திரல என்ன சொல்றாரு, இங்க சொல்ற பாருங்க யோவான் சுவிசேஷம் 17:17
1: உம்முடைய சத்தியத்தினாலே,
0: உம்முடைய சத்தியத்தினாலே
1: அவர்களை பரிசுத்தமாக்கும்,
0: அவர்களை பரிசுத்தமாக்கும்.
1: உம்முடைய வசனமே சத்தியம்,
0: வசனம்தான் சத்தியம். வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும், வசனத்தை வாசிக்காம தான் ஒன்றும் செய்ய முடியாது. கை கத்த நம்ம கையில பைபிளை கொடுத்திருக்கார், கண்பறிவை கொடுத்திருக்கிறார், படிப்பை கொடுத்திருக்கிறார். நம்ம அசால்ட்டாவோ நிர்வசாரமா இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும், வசனமே சத்தியம். வசனத்தை ஒவ்வொரு நாள் வாசிக்கணும், வாசித்தம் இருத்தது அலசி பார்க்க வேண்டும். வசனம் தான் நம்ம பரிசுத்தமாக்க முடியும். சத்தியம் உங்களுக்கு பரிசுத்தம், சத்தியம்தான் வசனம். ஒவ்வொரு நாள் வாசிக்கணும், வாசித்து வாசித்து வாசித்து உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். நான் எங்க இருக்கிறேன், எங்க இருக்கிறேன், காமிங்க ஆண்டவர், காமிங்க ஆண்டவர். வசனத்து மூலம் தேவன் உங்களோடு பேசுவார், வசனத்து மூலம் உங்களோட தேவன் பேசுவார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம், இப்போ நம்ம சவம் பண்ணுவோம். எங்களை அன்பான நேசித்து வழி நடத்துகிற எங்களை தகப்பனையுமே நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். சிபாதிபதியாகிய தேவனையுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோமையா. வசனத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக நோக்கி நாங்கள் செபிக்கிறோமையா. அற்புதங்கள் அதிசயங்களை ஒவ்வொரு வாழ்க்கையில் நீங்க செய்யுங்க. கண்ணீரை தொடங்க, கவலை மாத்துங்க, பிரச்சனை நீக்கிருங்கப்பா. கடைசி காலத்தில் வாழ்கிறோம் ஆண்டவரே, அப்பா இது வேதனையின் காலம்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட நாட்களில் எல்லாரும் கண்டி கொள்ளமே சார்ந்து கொள்ள மோடு இருக்க உண்மை போல மாற்றமுடைய பார்த்துல செவிக்கிறோம் ஐயா. அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உண்மைக்குள்ள நெருங்கி செவிக்க உண்மை போல மாற்ற உங்களோட பார்த்துல செவிக்கிறோம் ஐயா. நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்திக்க முடியா செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கப்பா. நிறைய பேர் மனநோயில் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, அவங்க குணமாக்க குணமாக்க குணமாக்க குணமாக்க ஏசப்பா. கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரை தொடங்க, கவலை மாற்றுங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. நன்மையினால் முடிச்சு ஊட்டி காத்துக்கோங்க. ஆண்டவரையுமே துதிக்கிறோமையா. காப்பா, கிட்னி பலவீனத்தை குணமாக்க. ஆற்றில் நிறைய பேர் ஆற்று பலவீனத்தாலும் இறந்துடுறாங்கப்பா. ஆற்று பலவீனப்பட்ட மக்களை குணமாக்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. அது எங்கே பார்த்தாலும் காய்ச்சல் ஏசப்பா, காய்ச்சல் அப்புறப்படுத்துங்க ஏசப்பா. இயேசுக்கு ரத்தத்தை எல்லாருமாலையும் தெளிக்கிறோம் கத்தாவே. காய்ச்சல் யாருக்கும் வரக்கூடாதப்பா. காய்ச்சல் இரும்பல் கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் குணமாக்குங்கப்பா. கைவலி கால்வலி எல்லாவற்றையும் குணமாக்க. சுகர் கொலஸ்ட்ரால் குணமாக்குங்க. டைராய்டு பிபி குணமாக்குங்க. நரம்பு பலவீனத்தை குணமாக்குங்க. தலைவலியை குணமாக்குங்க. கஷ்டப்படுற ஒவ்வொரு மேற வேலையும் தேவண்ட வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, வியாதி சுகமாக்க, நோய் சுகமாக்க, பலவீனத்தை குணமாக்குங்க. மந்திரம் செவனி உடைத்து போடுங்க. வேலையில்லாத மக்களுக்கு வேலையை தாங்க ஐசப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க ஏசப்பா. சமாளாத மக்களுக்கு சமால் தாங்க ஏசப்பா. கடன் வரிசையை மாறணும் ஏசப்பா. கண்ணீர் துடைக்கணும் ஏசப்பா. குடிக்கிற குடும்பத்திலிருந்து விடுதலை தாங்கப்பா. குடிக்கிற ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஏசப்பா, மாற்றுங்கப்பா. கஷ்டத்தெல்லாம் நீக்கிருங்க. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க ஏசப்பா. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க ஏசப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிருவீங்க ஏசப்பா. அவரஞ்சிற மக்களை ஆசிருவீங்க. கேஸில் இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. எந்த குடும்பத்திலே டைவர்ஸ் ஆகக்கூடாதப்பா. பள்ளத்தின் அக்கினி மூட முடிக்காச்சு வைக்கிறோம். ஒவ்வொரு வியாதிகள் நோய்கள் எல்லாம் நீக்கி போடுங்க ஏசப்பா. கெஞ்சிரம் கெஞ்சிரமா படிக்கிற பிள்ளைங்க ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசிருவீங்க. தேவ கிருவி எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. தகப்பனே, இறங்கும் இறங்கும் எல்லாரும் வேதத்தை துவாசிக்கிறவங்களா. தேவன் அறிகிற அறிவில் நிரப்பப்பட விட பார்த்து செபிக்கிறோம். ஆத்தும நேசரையும் அண்டிக்குள்ள மோடு இருக்க கிருபை தாரு. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க ஏசப்பா. எல்லா துதிகன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம விசாரத்தை கேட்டாரு, கலங்காதிக்கா.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: உங்களின் எதிரின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங் டென் பிரிட்ஜ், கோனூர், 643-101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112435. Our email address acvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: எழும்பியாச்சிடா சொங்கி.
1: என்ன பகல் கனவா?
2: அப்துல் கலாம் கனவு காண சொன்னார்ல, அதான் கனவு கண்டிருப்பாரு.
3: அது தாவலையும் கொஞ்சமா செஞ்சுட்டு கனவு கண்டா கூட பரவாயில்ல, ஒருவேளையும் செய்யாம கனவா?
2: ஆமா, நீங்க என்ன கனவு கண்டீங்க?
4: ரொம்ப எல்லாம் வலிறாரு
2: சார், வலியாம சொல்லுங்க சார்.
5: மேனேஜர்
1: யோ, இந்த ஆபீஸ்ல நான் தான் சீனியர், அதிகம் படிச்சவன், கம்பெனி விஷயங்களை தெளிவா தெரிஞ்சவன், செல்வாக்குள்ளவன். அதனால அதுக்குரிய தகுதி இந்த ஆபீஸ்ல எனக்கு மட்டும்தான் இருக்கு. ஒழுங்கா வேலைய பாரு.
5: இந்த பெருமைக்கு மட்டும் குறைச்சல் இருக்காது.
1: என்னையா முணங்குற மாதிரி இருக்கு?
6: அடுத்த மேனேஜர் நீங்க தான் சொன்னேன் சார்.
1: அது
7: சார் சொன்ன மாதிரி நீங்க தான் சீனியர், அதிகம் படிச்சவரு, கம்பெனி விஷயங்கள் தெளிவா தெரிஞ்சவரு, செல்வாக்குள்ளவரு, அத மறுக்கவே முடியாது. ஆனா உங்ககிட்ட பெருமை இருக்கு, அது மட்டும் இல்லனா நீங்க தான் பெரிய ஆளு.
1: அப்போ இப்ப நான் பெரிய ஆளு இல்லையா?
7: இல்ல அப்படி சொல்லல, நீங்க பெரிய ஆள் தான், உங்ககிட்ட பெருமை இல்லாம தாழ்மை இருந்தா இத விட நல்லா இருக்கும்னு சொல்றேன்.
1: இத நான் உங்ககிட்ட கேட்டேனா? உங்க வேலைய பாருங்க சார், ஆள் ஆளுக்கு அட்வைஸ் பண்ண வந்தாச்சு.
7: மேன்மை அடைய வழி தாழ்மை, அதத்தான் சொன்ன. ஓகே சார்,

0: சார். ஆ, இந்த கணக்கை கொஞ்சம் முடிச்சு சென்ட் பண்ணிடுவீங்களா சார்?
1: ஓகே, வித் பிளஷர். கொண்டாங்க
0: சார். நம்ம ஆபீஸ்ல நீங்க ஒரு ஆள் தான் நல்ல வேலை செய்றாரு, அதான் உங்ககிட்ட கொடுத்தேன். தேங்க்ஸ்
1: சார். ஒரு நிமிஷம்.
0: வாட் சார்?
1: இந்த ப்ராஜெக்ட் இன்னும் முடிக்கல சார், இது கொஞ்சம் முடிச்சிருங்க. இந்த கணக்கு டேலியாங்க பண்றது, இதை கொஞ்சம் டேலி பண்ணிருங்க
0: சார். சார் சார், என் ஃபைலை தந்துருங்க சார், நான் போறேன்.
1: ஏன் சார்?
0: இல்ல சார், என் வேலையை நானே செஞ்சுக்கிறேன், நீங்க உங்க வேலையை செய்யுங்க.
1: வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது வேலை செய்யுங்க சார்.
2: தூங்குறக்குனே ஆபீஸுக்கு வரேன்.
1: ராத்திரி ஃபுல்லா செல்போன்ல கேம் விளையாண்டிருப்பானா இருக்கும்.
2: இது கேம் விளையாடுற வயசா?

0: போரடிக்குத என்ன செய்ய? ஐடியா
1: நீ சாகல?
2: கரண்ட்ல கைய வச்சாதானே சாவாரு.
1: அப்ப ஷாக் அடிக்கலையா?
0: நான் சாகுறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா?
3: உயிரோட இருந்தே ஒழுங்கா வேலை செய்ய போறது இல்ல, அதுக்கு போய் சேர்றதே நல்லது.
4: சார், நான் உங்களை கவனிச்சேன், நீங்க நடிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: எல்லாரும் அதிர்ச்சி ஆவீங்கன்னு பார்த்தேன், எல்லாரும் சந்தோஷப்படுறீங்க.
4: சார், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைய சந்தோஷமா செய்யுங்க, உங்களுக்கு மரியாதை தன்னால வரும்.
5: இவருக்கு வேற வேலையே கிடையாது.
0: சாரி சார், இனிமே நான் ஒழுங்கா வேலை செய்வேன்.
3: சூப்பர்.
6: இங்க என்ன நடக்குது? இது ஆபீஸா இல்ல கிளப்பா?
0: இன்னும் மேனேஜரே ஆவல, அதுக்குள்ள ஆட்டம் பெரிய ஆட்டமெல்லாம் இருக்கு.
7: சார், இவரு நம்மள மாதிரி போஸ்டிங்ல தானே சார் இருக்காரு, இவர் எப்படி சார் நம்மள கமெண்ட் பண்ணலாம்?
3: அவர்கிட்டதான் மனுஷன் பேச முடியாத கேட்டா என்னமோ, இவர் தான் ஆபீஸ தூக்கி சுமக்கிற மாதிரி பேசுவாரு, நான் வேலையே ஒழுங்கா செய்ய மாட்டாரு.
7: எல்லாம் நேரம் இவருக்கு மட்டும் மேனேஜர் ப்ரமோஷன் கொடுத்தாங்க, நாம செத்தோம்.
3: வேற வேலையை பார்த்து போக
6: வேண்டியதான். பிரேம் சார்.
4: என்ன சார்?
6: அந்த இடத்துக்காரர் இன்னும் வரலையே.
4: ஆமா, என்கிட்ட எதுவும் சொல்லலையே. இந்த போன் பண்ணி கேக்குறேன். சார், குட் மார்னிங். என்ன சார், இன்னைக்கு லீவா? என்ன சார், லேட் ஆயிட்டீங்களா? என்ன சொல்றீங்க? வாவ், கங்கிராச்சுலேஷன்ஸ், உங்க தாழ்மைக்கு கிடைச்ச மேன்மை. ஓகே சார், வாங்க.
6: என்ன சார்?
4: ரவி சார் மேனேஜரா ப்ரமோட் ஆயிட்டாரா?
6: என்னது, ரவிக்கு மேனேஜர் ப்ரமோஷனா?
4: ஆமா,
6: நான் அவனை விட சீனியர், அதிகம் படிச்சவன், அனுபவம் உள்ளவன். ப்ரமோஷனை எனக்கு கொடுக்காம அவனுக்கு கொடுத்துருக்காங்க.
0: அவருக்கு தகுதி இருந்திருக்கும், கொடுத்துருப்பாங்க. தெரியாம சொல்லிட்டேன் சார்.
2: என்ன
6: விட எல்லாத்திலையும் குறைஞ்சவன் எனக்கு மேனேஜரா? வரட்டும், அவனை எப்படி கேவலப்படுத்துறேன் பாருங்க. அவன் அப்ப செருப்பு தச்சவன் தானே?
3: பயப்படாதீங்க, என்னதான் இருந்தாலும் இனி அவர் நமக்கு மேனேஜர்.
6: நமக்கு இல்ல, உங்களுக்கு.
0: நல்ல வேளை நீங்க மேனேஜர் ஆனீங்க, நான் தப்பிச்சேன்.
8: வணக்கம், வாழ்த்துக்கள் சார்.
6: குட் மார்னிங். குட் மார்னிங் சார். வாங்க மேனேஜர் சார், என் கால்ல கிடக்கிற ஷூ உங்க அப்பன் தச்சதான் தெரியுமா? ரொம்ப சந்தோஷம் சார், இந்த ஷூ பிஞ்சு போச்சுன்னா என்கிட்ட கொண்டு வாங்க, நானே தச்சு தரேன்.

0: வெளிப்படுத்தின விசேஷத்தின் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் அதுதான். இது முன்னுரையாக குறிக்கப்பட்டிருக்கிறது. சில காரியங்களை முதலாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து 26 முதல் 30 கிழமைகள் உங்களுக்கு பாடமாக எடுக்க விரும்புகிறேன். பெரும்பாலும் திங்கட்கிழமைகளிலே இந்த கூட்டங்கள் நடைபெறும். ஒருவேளை திங்கட்கிழமை நான் வெளி ஊர்களுக்கு செல்ல வேண்டியது இருப்பதா இருந்தால் செவ்வாய்க்கிழமைகளிலே இந்த கூட்டம் நடைபெறும். அதை குறித்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்னதாக நான் அறிவித்து விடுவேன். திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை, பெரும்பாலும் திங்கட்கிழமையில் இருப்பதையே நான் விரும்புகிறேன். இது ஒரு பிரசங்கம் போல இருப்பதில்லை. நிறுத்தி நிதானித்து நீங்கள் விளங்கிக் கொள்கிற அளவு உதாரணங்களை சொல்லி ஒரு பாடத்திட்டம் போல நான் நடத்தி செல்ல விரும்புகிறேன். வேதத்துள்ள 66 புத்தகங்களிலே மிகுந்த மறைபொருள் உள்ள புத்தகங்கள் என்று அழைக்கப்படுவது 2 புத்தகங்கள். ஒன்று தானியேலின் புத்தகம், அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம். தானியேல் பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசி, அவர் அதை எழுதினார். யோவான் இயேசுவுக்கு மிகவும் அருமையான, மிகவும் அன்பான சீஷன். இயேசு கிறிஸ்துவுடைய மார்பிலே சார்ந்திருந்தவர். இந்த 2 புத்தகங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனுடைய மறை பொருட்கள் நிறைந்த, வருங்காலத்தை பற்றிய பேசுகிற புத்தகங்கள். அதை எழுதின 2 பேருமே தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசி என்றால் தேவனோடு நடந்து அவருடைய மறை பொருட்களை அறிகிறவன் தான் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்றால் தேவனுடைய வாயானவன், பின்வருகிறதை முன்னறிவிப்பவன், தேவனுக்கும் ஜனங்களுக்கும் மத்தியிலே நின்று ஜனங்களுக்கு தேவனுடைய இரகசியங்களை சொல்லிக் கொடுக்கிறவன், ஞான திருஷ்டி அடைகிறவன், ஞான திருஷ்டிக்காரன் என்று பேர் பெறுகிறவன், தேவனுடைய பாரத்தை தன்மேலே சுமக்கிறவன், அவன்தான் தீர்க்கதரிசி. இந்த 2 பேருமே தேவனுடைய தீர்க்கதரிசிகளாய் இருந்தார்கள். 2 பேருமே மறை பொருட்களை வெளிப்படுத்தினார்கள். தமிழிலே 2 பதங்கள் உண்டு. ஒன்று கண்டுபிடிப்பு. இனி வரவைகள் என்ன? அதை கண்டுபிடிப்பது. கண்டுபிடிப்பதிலே 2 பகுதிகள் இருக்குது. ஏற்கனவே இருக்கிற ஒன்றை, மறைத்து வைக்கப்பட்ட ஒன்றை கண்டுபிடிப்பது. அமெரிக்கா ஏற்கனவே இருந்தது, ஒருவரும் காணக்கூடாததாய் இருந்தது. கொலம்பஸ் என்ற ஒரு மாலுமி அப்படி ஒரு தேசம் இருக்கிறதை கண்டுபிடித்து உலகத்துக்கு அறிவித்தார். இது இருந்தது, வெளியே தெரியாமல் இருந்தது. அந்த மறைப்பொருளை அவர் வெளிப்படுத்தினார். இன்னொரு கண்டுபிடிப்பு இருக்கிறது, இதுவரை இல்லாததை கண்டுபிடிப்பது. மின்சாரம், அதை கண்டுபிடித்தார்கள். அணு ஆயுதங்களை கண்டுபிடித்தார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வெளிப்பாடு என்பது வித்தியாசமான, வேதத்திலுள்ள மறை பொருட்களை, வேதத்தில் உள்ள ஆழங்களை பூர்வ காலமாய் மறைக்கப்பட்டிருந்த வேத ரகசியங்களை அதை வெளிப்படுத்தி காண்பிப்பதுதான் வெளிப்படுத்துதல். சாதாரணமாய் வாசித்தால் புரிவதில்லை. தேவனுடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அதை வெளிப்படுத்துகிறார்கள். அல்லது விசுவாசிகள் ஆவியானவருடைய துணையோடு இருந்து எனக்கு சொல்லித்தாரும் எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்கும்போது ஆண்டவர் அந்த மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறார். பழங்காலத்தில் வேதத்தை விசுவாசிகள் வாசிப்பது பல சபைகளிலே மறுக்கப்பட்டிருந்தது. ஊழியக்காரர் சொன்னார்கள், நீங்கள் வாசிக்கக்கூடாது, வாசித்தால் புரிந்து கொள்ள மாட்டீர்கள், புரிந்து கொண்டால் தப்பாய் புரிந்து கொள்வீர்கள், நாங்கள் அதற்காகவே இருக்கிறோம், நாங்கள் எப்படி மாடு புல்லை மேய்ந்து அதை பாலாக்கி குட்டிகளுக்கு கொடுப்பது போல நாங்கள் தேவ சமூகத்திலிருந்து அறிந்து உங்களுக்கு வெளிப்படுத்துவோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த கடைசி காலம் அப்படிப்பட்ட காலம் அல்ல. ஆண்டவர் தாகத்தோடு வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்தாமே நேரடியாக அதை கற்றுக் கொடுக்கிறவர். மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறவர். வெளிப்படுத்தின விசேஷம் என்றால், சாதாரணமாக பழங்காலத்திலெல்லாம் ஒரு நாடகம் நடக்கும்போது இடைவேளையிலே திரை போட்டு விடுவார்கள். திரைக்கு பின்பாக நடிகர்கள் எல்லாம் அவசர அவசரமாக ஒழுங்கு பண்ணுவாங்க. மேஜை இருக்கிற மாதிரி ஒரு நாற்காலியை தூக்கி போட்டு அதில் ஒருத்தர் மீசை வச்சுட்டு அப்படியே கம்பீரமாக உட்கார்ந்துருக்க மாதிரி அங்கே எல்லாம் ரெடி ஆன உடனே ஒரு விசில் அடிப்பாங்க, அந்த திரை அப்படியே மேலே போகும். அல்லது ரெண்டாயி அது பார்த்தா அந்த நடிகர்கள் வெளிப்படுவார்கள். அதுவரை திரை மறைத்து கொண்டிருந்தது. குறிப்பிட்ட வேளை வரும்போது அந்த திரையை திறந்து கொடுத்த போது பின்னாலே திரைக்கு பின்னாலே இருக்கிற நடிகர்களை பார்க்க முடியும். அதுபோல வருங்காலங்கள் திரையிடப்பட்டது. கடந்த காலம் இருந்தது, அது சரித்திரம். நிகழ்காலம் இருக்கிறது, தினந்தோறும் நிகழ்கிற நிகழ்வுகள். வருங்காலம் அது மறைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் அதை சாத்தானுக்கு மறைக்க வேண்டும் என்று நினைத்தார். சாத்தான் தானும் மறைப்பொருட்களை சொல்லுவது போல பாசாங்க செய்வான். அவனிடத்தில் தீர்க்க தரிசன அபிஷேகம் இல்லை, ஆனா குறி சொல்லுகிற ஆவே சாத்தானிடத்தில் இருக்கிறது. நமக்கு தீர்க்க தரிசன ஆவியின் மூலமாய் வெளிப்படுத்துகிறவர். சாத்தானுக்கு அவனுடைய குறி சொல்லுகிற ஆவிகள் இதை தெரியக்கூடாது என்பதற்காக அதை மறைத்து வைத்தார். எந்த பிசாசின் ஆவியும் வருங்காலத்தை பற்றி சொல்லவே சொல்லாது. யூகித்து குருட்டாம்போக்கில் அடிக்கணும்னா அடிக்கமே தவிர, பொய்யானதை சொல்லுமே தவிர வருங்காலத்தை அவைகளால் சொல்லவே முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம். சில வேளைகளிலே ஒரு அரசியல்வாதிகள் ஒரு சிலையை செய்திருப்பார்கள். குறிப்பிட்ட நாள் வரும் வரையும் ஏற்கனவே செய்து வைத்தத சாக்கினால துணினால மூடி சுத்தி வச்சிருப்பாங்க. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதை திறப்பதில்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது ஜனாதிபதி அல்லது மந்திரி வந்து அதற்கு ஒரு பெரிய விழா எடுத்து அதை திறந்து வைப்பார்கள். அதுவரைக்கும் அது மூடப்பட்ட ஒரு காரியமாகவே இருக்கும். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை ஆண்டவர் எழுதும்போது சொன்னார், இதை குறிப்பிட்ட காலம் வரையிலும் இதை முத்திரை போடு, இது மறைப்பொருளாயிருக்கட்டும். அது ஒரு மறைப்பொருளாய் குறிப்பிட்ட காலம் வரும் வரையிலும் கடைசி காலத்திலே ஜனங்கள் அங்கும் இங்கும் ஓடி போய் ஆராய்வார்கள். தானியேல் 12:3 நாம் அதை வாசிக்கிறோம். 4 சாரே.
1: தானியேல் ஆகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான்.
0: கடைசி காலத்திலே ஜனங்கள் ஆழங்களை அறிய பிரியப்படுவார். பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படும் போது தேவ ரகசியங்களை அறிந்து கொள்ள முற்படுவார்கள். ஆனால் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவானுக்கு வெளிப்படுத்தின போது, இந்த புத்தகத்தை நீ முத்திரை போட வேண்டாம், காலங்கள் சமீபித்து வந்துவிட்டன. தானியேலுக்கு முத்திரை போட சொன்னவர் யோவானுக்கு முத்திரை போட வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். முத்திரையை போடுகிறவரும் அவர்தான், முத்திரையை உடைக்கிறவரும் அவர்தான். வெளிப்படுத்தல் 7:3 12 கோத்திரத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை முத்திரை போடு என்று சொன்னார். ஆனால் வெளிப்படுத்தல் 6 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்ட புஸ்தத்தை சுருளை ஆண்டவர்தாமே அந்த முத்திரையை உடைத்து வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். நம்ம எல்லாம் அவருடைய இரத்தத்தினாலே முத்திரையிடுகிறார். எபேசியர் 1:13 சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். எபேசியர் 4:30 நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவி என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை அவர் முத்திரையிட்டு என்னுடையவன் என்று பாதுகாக்கிறார். முத்திரையிட்டு உலக மக்களிலிருந்து உங்களை வேறு பிரித்து காண்பிக்கிறார். முத்திரையிட்டு உங்களை வேலையடைத்து சாத்தான் உங்களை நெருங்காதபடி பாதுகாக்கிறார். ரெண்டு புத்தகங்கள் முத்திரையிடப்பட்டதும் முத்திரை உடைக்கப்பட்டதுமான புத்தகம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள் வரும்போது நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறீர்கள் என்கிற எண்ணத்தோடு உள்ளே பிரவேசிக்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்திலே எல்லாரும் வரக்கூடிய வெளிப்பிரகாரம் உண்டு. சங்கீத புஸ்தகம், நீதிமொழி எல்லாராலும் புரிந்து கொள்ளப்படுகிற புஸ்தகங்கள், பரிசுத்த ஸ்தலம் போன்ற புஸ்தகங்களும் உண்டு. உன்னத பாட்டு பரிசுத்த ஸ்தலம் போல உள்ள ஒரு ஆழமான பாடு. மாம்சீக மனிதர்கள் அந்த உன்னத பாட்டின் ஆழத்தை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஏதோ ஒரு காதல் காவியம், ஏதோ ரோமியோ ஜூலியட் போல, ஏதோ கீதாஞ்சலி போல உன்னத ஒப்பற்ற காதல் காவியம் என்று எண்ணி போய் விடுவார்கள். ஆனால் அது அப்படிப்பட்டதல்ல. சபை ஒரு மணவாட்டியை போலவும், கிறிஸ்து மணவாளனை போலவும், அவர் நம்முடைய ஆத்ம நேசரை போலவும், அவருடைய மார்பிலே சார்ந்து கொள்ளக்கூடிய, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரியம் ரூபவதி, அவளை போலவும் இருக்கிற அந்த உன்னத பாட்டுக்குள் பிரவேசிக்கும் போது நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி என்று யாத்திராமம் 3:5 மோசே பார்த்து ஆண்டவர் சொன்னாரே. இந்த உன்னத பாட்டானாலும் சரி, தானியேல் வெளிப்படுத்தின விசேஷமானாலும் சரி, மாம்சீக எண்ணங்களை களைந்து விட்டு ஆவியானவரோடு கரம் பிடித்து நுழைந்து செல்கிற புஸ்தங்களாகவே அவைகள் விளங்குகின்றன. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு விளக்கம் அளித்த அநேகருடைய புத்தகங்கள்ல சிலர் பச்சை கண்ணாடி போட்டு எல்லாத்தையும் பச்சையா பார்க்கறது போல, சிவப்பு கண்ணாடி போட்டவன் எல்லாவற்றையும் சிவப்பா பார்க்கறது போல, மஞ்சள் காமாலை வியாதி உள்ளவன் எல்லாவற்றையும் மஞ்சளாய் பார்க்கிறது போல, தங்களுடைய சபையை

பிரீதிப்படுத்தும்படி அவர்களுக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்கிறவங்க அவங்க தான். 144,000 பேர் இருந்தா செவன்த் டே அட்வென்டிஸ்ட் உடனே சொல்லுவாங்க, நாங்க தான் அந்த 144,000. ஜெகோவா விட்னஸ் சொல்றாங்க, இல்ல இல்ல இல்ல இல்ல, நாங்க தான் அந்த 144,000. இலங்கை பெந்தகோஸ்த சபை, நாங்க தான் அந்த 144,000. அதுக்கு மேல ஒரு ஆள் கூட அங்க மேல வர மாட்டாங்க. இந்த சபைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. ஆதி அப்போஸ்தலன் நாட்கள் எவ்வளோ பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. இவங்க சபையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க பரலோகத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ஆகவே வெளிப்படத்தில் வாசிக்கும் போது திறந்த மனதோடு ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நம்ம கேட்டு கற்றுக்கொள்ள ஆயத்தமா இருந்தா ஆண்டவர் அதை நமக்கு போதிப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களா இருப்பான். இந்த சபை கண்ணாடி போட்டு பார்க்க கூடாது, அவங்களுக்குரிய உபதேச கண்ணாடியை போட்டு பார்க்க கூடாது. ஆவியானவரே எனக்கு வெளிப்படுத்தும், நான் திறந்த மனதுள்ளவனாய் இதில் பிரவேசித்து உடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு ஆழமான விலையேற பெற்ற முத்தை தேடி செல்லுகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 13 அதிகாரம் 44 வசனத்தில் இவ்விதமாய் சொன்னார், பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அந்த பொக்கிஷம் வெளியே தெரியவில்லை, ஆனால் அது மறைக்கப்பட்டு இருக்கிறது. அதை அவன் வெளிக்கொண்டு வந்து பார்க்கும்போது அந்த பொக்கிஷம் எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை அவன் அறிவான். அந்த பொக்கிஷத்தை பெறுவதற்காக என்ன தியாகமும் செய்து தன்னுடைய வீடு நில போலன் எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்திலே புதைந்திருக்கிற அந்த பொக்கிஷத்தை அவன் சுதந்தரித்துக் கொள்ளுவான். கிறிஸ்து அந்த பொக்கிஷம், பரலோக ராஜ்யம் அந்த பொக்கிஷம், நித்திய மகிழ்ச்சி அந்த பொக்கிஷம், கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற கிரீடங்கள் எல்லாம் அந்த பொக்கிஷம். திரும்பவும் ஆண்டவர் பரலோக ராஜ்யம் என்பது கடலில் இருக்கிற ஒரு விலையேற பெற்ற முத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். இதையெல்லாம் ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஆழங்கள் உங்களுக்கு நித்திய ஜீவ காலமாய் விலையேறப்பட்ட ஒரு பொக்கிஷமாக விளங்கும். ஆகவே அந்த பொக்கிஷத்தை நீங்கள் எடுப்பதற்கு பயன்படுத்துவதற்கு எந்த தியாகமும் செய்ய நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர். அந்த பொக்கிஷங்களின் விலை மதிப்பை பற்றி அவர் பேசுகிறார். இந்த பொக்கிஷம் எப்போதிலிருந்து மறைக்கப்பட்டிருக்கிறதாம், எப்போது முதல் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது? 1 கொரிந்தியர் 2:7 அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை நாங்கள் பேசுகிறோம். இந்த ரகசியம் உலக தோற்றம் முதலே மறைக்கப்பட்டிருந்தது. வேதத்தில் உலக தோற்றம் என்பது ஏறக்குரிய 20 இடங்களுக்கு முன்பாகவே மேலாக வருகிறது. ஆண்டவர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொண்டார். இயேசு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானார் என்று வெளிப்படுத்தல் 13:8 நாம் வாசிக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே

0: தெரிந்து கொண்டது. அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்று எபேசியர் 2:4 வாசிக்கிறோம். மத்தேயு 25 அதிகாரத்தில் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்கென்று ஒரு நகரத்தை வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் அருளி செய்து மறைத்து வைத்திருக்கிறார். என்ன மறைத்து வைத்திருக்கிறார்? 2வது வருகை எப்பொழுது இருக்கும்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அதை மறைத்து வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு கூட அது தெரியவில்லையா? பிதாவை தவிர அது வேறு ஒருவருக்கும் தெரியாது. உலக தோற்றத்துக்கு முன்னால ரகசியம், அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி, அது ஒரு பெரிய ரகசியம். கர்த்தருடைய வருகையில மகிமையின் மேல் மகிமை அடைவது, அது ஒரு பெரிய ரகசியம். மத்திய ஆகாயத்தில் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து, அது ஒரு பெரிய ரகசியம். இயேசு பகிரங்கமாய் தேவதூதர்களோடு வருவது, 1000 வருஷம் இந்த பூமி அரசாழுவது, கடைசி யுத்தத்தில் இந்த உலகம் எல்லாம் சுருட்டப்பட்டு அழிக்கப்பட்ட போவது, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு தொடங்குவது, பரலோகத்தின் பல பகுதிகள் நித்தியம் வெளிப்படுத்தப்படுவது, பாதாளத்தின் பல பகுதிகள் வெளிப்படுத்தப்படுவது, இவைகளெல்லாம் தேவனுடைய பெரிய ரகசியங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் அழைத்த போது இந்த தேவ ரகசியங்களை அறிய வேண்டும் என்பதற்காக எருசலேமை விட்டு தனியாக அரபு தேசங்களுக்கு போய்விட்டாராம். 3 வருடங்கள், 3.5 வருடங்கள் இன்றைக்கு இருக்கிற சவுதி அரேபியா, அங்கே போய் தேவ சமூகத்தில் தனிமையாய் உட்கார்ந்து வேத ரகசியங்களை, ஆதி முதல் மறைக்கப்பட்ட ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும். காரணம், அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு இருந்த நாட்களில் அவருடைய சீஷனாக அப்போஸ்தலனாக இருந்ததில்லை. இயேசு மலை பிரசங்கத்திலே சீஷர்கள் அவளோடு வந்து உலகத்தின் முடிவுக்கும் உடைய வருகைக்கும் என்ன அடையாளம் என்று கேட்டபோது அந்த ரகசியங்களை எல்லாம் பவுல் நேரடியாக கேட்கவில்லை. அந்த நேரம் அவர் கிறிஸ்தவர்களுக்கு விரோதியாகத்தான் இருந்தார். பிறகு அவர் தமஸ்கு வீதியில் பிடிபட்ட போது யாரிடத்திலும் போய் அந்த ரகசியங்களை அவர் கேட்க பிரியப்படாமல் தனியாக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அந்த மறைப்பொருட்களை அறிய வேண்டும் என்று பிரியப்பட்டார். ஆகவே ஆண்டவர் வேதத்தில 24 பெரிய ரகசியங்களை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். சில ரகசியங்களை அவர் எழுதும்போது இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய மனவாட்டி சபையை பற்றியும் எழுதுகிறேன், அவர் தன்னை தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானத்துவக்காரன் என்று அழைத்தார். அந்த ரகசியங்களை ஆண்டவர் என்னை பொறுப்படுத்து என் கையில் அந்த ரகசியங்களை ஒப்பு வைத்திருக்கிறார், இந்த ரகசியங்களுக்கு நான் தான் மேனேஜர், உக்ரானக்காரன் என்று சொல்லி தன்னை குறித்து அப்படி சொன்னார். உண்மையிலே வேதத்தின் ரகசியங்களை அறியணும்னு உங்களுடைய மனதை திருப்பும் போது தானியேலுக்கு தேவதூதன் சொன்னார், என்றைக்கு உன்னுடைய இருதயத்தை மறை பொருட்களை அறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு திருப்பினாயோ அந்த நாள் முதற் கொண்டு உன்னுடைய ஜபங்கள் கேட்கப்பட்டது. தேவனுடைய மறைப்பொருளை அறிய வேண்டும்ங்கிற ஒரு தாகம், அதற்காக நேரங்களை செலவழிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சி, அதற்காக உன்னுடைய மனதை திருப்பின நாள் முதற் கொண்டு. தானியேலுக்கு அவ்வளவு மறைப்பொருட்களை ஆண்டவர் அதன் மூலமாகத்தான் வெளிப்படுத்தி கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, சில புறஜாதி ஜனங்கள் தேவ பக்தி உள்ளவர்களா இருந்து தேவ ரகசியத்தை அறியணும்னு பிரியப்படும் போது அவர்களுக்கும் கூட ஆண்டவர் கிருபையாய் இரக்கங்களாய் அவர் வெளிப்படுத்தி கொடுப்பார் என்றால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எவ்வளவு அதிகமாய் அவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். நேபுகாத்நேச்சா ஒரு புறஜாதி ராஜாதான், ஒரு நாள் இரவு படுக்க போகிறதற்கு முன்பாக இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற எண்ணத்தோடு அவர் படுக்க சென்றாராம். தானியேல் 2:29 அதை வாசிக்கிறோம்.
1: ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிச்சு. அப்பொழுது மறை பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார்.
0: பழைய ஏற்பாட்டிலே சொப்பனத்தின் மூலமாக பாதி அளவுதான் அவருக்கு தெரிவித்தார். சொப்பனத்துக்கு அர்த்தத்தை அவர் தெரிவிக்கவில்லை. பார்வோனுடைய நாட்கள்ல 7 வருஷம் கொடிய பஞ்சமாய் இருக்கும் என்பதை கேவலமான பசுக்கள் அந்த சொப்பனத்தின் மூலமாய் அவருக்கு அரைகுறையாய் சொன்னார். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை சொல்லவில்லை. புறஜாதி மக்களுக்கு கூட சில வேளைகளில் ஆண்டவர் மறைப்பொருட்களை காண்பித்துக் கொடுப்பது உண்டு. ஆனால் தெளிவாக அவருடைய பிள்ளைகளுக்கு அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 13 எழுதும் போது, இப்பொழுது நாம் கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அரைகுறையாய் பார்க்கிறோம், இப்போ நமக்கு ஒன்றும் சரியாய் புரிவதில்லை, ஆனால் அப்பொழுது கிறிஸ்துவனுடைய வருகைக்கு பிறகு நம்முடைய அறிவு சொல்லி முடியாத பெரிய அறிவா இருக்கும். இப்போது நம்முடைய அறிவு மூளைக்குள்ளே முடங்கி கிடக்கிறது. ஆனால் வருகைக்கு பிறகு நமக்கு அறிவு கோடி மடங்கு பெரிதாகிவிடும். எந்த பரிசுத்தவானை பார்த்தாலும் இவர் எப்பொழுது பிறந்தார், எப்படி வளர்ந்தார், அவருடைய வாழ்க்கை சாட்சி என்ன, முழுவதுமாய் அறிந்து கொள்ள வெளிப்பாடுகள் முழுவதுமாய் வேதத்தின் ரகசியங்கள் முழுவதுமாய் நாம் அறிந்து கொள்ளும்படியான காலங்கள் வருகிறது. அப்பொழுது நான் முகமுகமாய் பார்ப்பேன், நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்போது அந்த மறைப்பொருட்களை கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். கொலோசியர் 2:3 இவ்விதமாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவருக்குள் தான் எல்லா அறிவு, எல்லா ஞானம். அந்த அந்த ஞானத்திலிருந்து ஒரு பகுதியை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார், அதை அறிந்து கொள்ளும்படியான அறிவை கொடுக்கிறார். 9 வரங்களிலே வெளிப்பாட்டு வரங்கள் என்று அழைக்கப்படுகிறவை 2. அது 2 ஆவிக்குரிய கண்களைப் போல நம்முடைய உள்ளான மனித நிலை இருக்கின்றன. ஒரு வரம் அறிவை போதிக்கிற வரம், அடுத்த வரம் ஞானத்தை வெளிப்படுத்துகிற வசனம். அறிவு ஞானம், இது உலக அறிவல்ல, புஸ்தக அறிவல்ல, பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷ அறிவு. யாருக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறாராம்? முதலாவது அவர் தமக்கு சிநேகிதரை போல இருக்கிறார், அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாம் ஆண்டவருக்கு சிநேகிதர். ஆதியாகமம் 18:18 சொன்னார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, மறைக்கவே மாட்டேன். 2வது அவர் யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? எனக்கு ஞானம் வேண்டுமே, உடைய வெளிப்படுத்தின விசேஷத்தை அறியும்படி எனக்கு விசேஷ புத்தி வேண்டுமே. தானியேல் 12:10 சொல்லுகிறது, ஞானவான்களோ அதை அறிந்து கொள்வார்கள், துன்மார்க்கரில் ஒருவனும் அதை அறியான். ஆனால் ஞானவான்களோ அதை அறிந்து கொள்வார்கள். மூன்றாவது அவர் யாருக்கு அதை வெளிப்படுத்துகிறார்? யோவான் 15:15 உடைய சீஷர்களுக்கு, அவரை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களுக்கு அதை அறிவிக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனென்றால் என்னுடைய பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட அவ்வளவற்றையும் நான் உங்களுக்கு அறிவித்தேன், நான் உங்களுக்கு அறிவித்தேன். நான்காவதாக யாருக்கு அவர் வெளிப்படுத்துகிறார்? ஆமோஸ் தீர்க்கதரிசி சொன்னார் 3:7, அவர் தம்முடைய ஊழியக்காரர்களாகிய தீர்க்க தரிசிகளுக்கு அறிவியாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்யார். தம்முடைய ஊழியக்காரருக்கு அறிவியாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்யார். அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3:1 இவ்விதமாய் சொல்லுகிறது, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு. ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு சீக்கிரத்தில் ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தும் பொருட்டு. ஆண்டவருக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அவர் தம்முடைய தூதனுக்கு சொல்லுகிறார், தூதன் யோவானுக்கு சொல்லுகிறார், யோவான் சபையினுடைய ஊழியக்காரருக்கு சொல்லுகிறார். 7 சபைகள், அவைகளுக்கு விசுவாசிகளுக்கு ஆண்டவர் அறிவிக்கிறார். கர்த்தர் மூலமாக தூதனுக்கு வந்து, யோவானுக்கு வந்து, சபை ஊழியரிடத்துல வந்து எல்லாருக்கும் வருகிறார். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை ரகசியத்தை அறிய வேண்டும் என்று அவருடைய பாதத்திலே காத்திருக்கிறாரோ, கர்த்தர் அவருக்கு கிருபையாய் அதை வெளிப்படுத்தும்படி சித்தமானார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷத்தில் அநேக குறியீடுகள் இருக்கின்றன. எண்களை பற்றிய ரகசியங்கள் உள்ளே இருக்கிறது, அநேக ஓமைகள் உள்ளே இருக்கிறது. 7 முத்திரைகள், அது ஒரு, அந்த முத்திரை என்றால் என்ன? 7 கோப கலசங்கள், 7 எக்காலங்கள், நம் புரியாத பல சொற்கள் அங்கே வருகின்றன. ஏனென்றால் அது ஒரு மறைப்பொருளான புஸ்தகம். நம்முடைய புத்திக்கு எட்டாத ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை நோக்கி ஒரு ஜபம் செய்தாராம், எபேசியர் சபைக்காக நீர் அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று எபேசியர் 1:19 அவர் சொன்னார். சாதாரண மாம்ச கண்களினால் அதை அறிந்து கொள்ள முடியாது. ஆவிக்குரிய கண்கள் உண்டு, விசுவாச கண்கள் உண்டு, வெளிப்பாட்டு கண்கள் உண்டு, அதே நேரம் பிரகாசமான மனக்கண்கள், பிரகாசமான மனக்கண்கள். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது ஏறக்குறைய 34 ஓமைகளை சொன்னார். அவர் மறைப்பொருளாகத்தான் ஜனங்களோடு அதிகமாய் பேசினார். அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவருடைய சீஷர்கள் தனித்து ஆண்டவரிடத்தில் வந்து, என்ன ஆண்டவரை விதைக்கிறவன் ஓமியை பற்றி சொன்னீர், அது என்ன விதைன்னா என்னது என்று சொன்னார். விதை என்பது வேத வசனம். சரி, அதில் விதைக்கிறவன் யார்? அவர்கள் தான் சுவிசேஷர்கள், அவர்கள் தான் ஊழியர்கள். அந்த விதிக்கிற நிலம் மனிதருடைய உள்ளம். சிலருடைய உள்ளங்கள் 30 போல, சில உள்ளங்கள் 60 போல, சில உள்ளங்கள் 100 பதில் தருகிறது. சில ஜனங்கள் 30 என்று அழைக்கப்படுகிற புதிய பூமிக்கு வருவார்கள், சிலர் 60 என்று அழைக்கப்படுகிற எருசலேமுக்கு வருவார்கள், சிலர் 100 என்று அழைக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற சியோன் மலைக்கு வருவார். வெளிப்புற பிரகாரமா 30, 60, 100 என்றா ஏதோ பரீட்சையில் ஸ்கூலில் பாடம் எடுக்கிறோம், சில பிள்ளைகள் 30 மார்க் எடுக்கிறாங்க, சில 60 எடுக்கிறாங்க, சில 100க்கு 100 எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம போயிடுவோம். ஆனால் அது பரலோக ராஜ்யத்தை பற்றிய ஓமை. உலக பிரகாரமாய் அதை நாம் சிந்திக்க முடியாது. அவர்கள் பலன் கொடுப்பது நித்தியத்தில், அந்த பலனுடைய ஆழத்தை அறிய வேண்டும் என்றால் நம் மனக்கண்கள் நமக்கு பிரகாசம் உள்ளதாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த மறைப்பொருட்களை எந்த மனுஷனும், எந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்டும் வேத பண்டிதனும் நமக்கு விளக்கி தரவே முடியாது. வேதத்தை எழுதின ஆவியானவர் தான் அதை நமக்கு விளக்கி தர முடியும். வாசியுங்கள், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1:27 வாசியுங்க.
1: ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார்.
0: ஆண்டவர் பலவான்களை வெட்கப்படுத்தும்படி, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, பேதமையானவர்களை அவர் தெரிந்து கொண்டு மறைப்பொருட்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறாராம். இயேசு ஒரு முறை இந்த பூமியில இருந்தபோது ஆவியில களி கூர்ந்தார் என்று லூக்கா 10:21 வாசிக்கிறோம். ஏன் ஆவியில களி கூர்ந்தாராம்? கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து பேதமைகளுக்கு வெளிப்படுத்தினு கொடுத்ததுனால இயேசுவுக்கு ஒரு பெரிய களி கூறுதல் உண்டாயிற்று. நமக்கு அந்த வெளிப்பாட்டுகளை எடுத்து கொடுக்கிறவர் ஆவியானவர். இந்த வசனத்தை கவனியுங்கள், 1 கொரிந்தியர் 2:7 வாசிக்கிறேன். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக எத்தனமாக்கப்பட்டதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தார்களே ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிய மாட்டார்களே. 10 நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியே என்று மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தையினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலேயே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் அருளி செய்த வேத புஸ்தகம், இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் உறுப்புகளும் பரிசுத்த ஆவியானவராலே கொடுக்கப்பட்ட பெரிய சத்தியம். யோவான் 6:63 இயேசு சொல்லுகிறார், நான் பேசுகிற வார்த்தைகள் சாதாரணமானவைகள் அல்ல, அவைகள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. சாதாரண புஸ்தகத்திலே பேப்பர்ல இங்கினால் அச்சரிக்கப்பட்டிருந்தாலும் இந்த எழுத்துக்குள் ஒரு மறைப்பொருள் இருக்கிறது, இந்த எழுத்துக்குள் ஒரு ஜீவன் இருக்கிறது, இந்த எழுத்துக்குள் ஒரு வல்லமை இருக்கிறது. ஆகவேதான் எபிரேயர் 4:12 வேதம் சொல்லுகிறது, வேத புஸ்தகம் வேத வசனமானது ஆவியும் ஜீவனும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அது கருக்குள்ளதாயும் இருக்கிறது, ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, அது ஆவிக்குரிய பட்டயமாய் விளங்குகிறது. எபேசியர் 6:17 அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், வேத வசனமாகிய இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலன் யோவான் எழுதுகிறார், அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது என்று எழுதுகிறார். வெளிப்படுத்தல் 1:16 நாம் அதை வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எப்படிப்பட்ட ஒரு நூல், எப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம், எப்படி இந்த புஸ்தகத்தைக்குள்ளே நாம் செல்ல வேண்டும். இது கிறிஸ்துவின் மகிமை பொதிந்த ஒரு புஸ்தகம். இந்த புத்தகத்திலே கிறிஸ்துவினுடைய மகிமையை பார்க்கிறோம். சுவிசேஷங்களிலே மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டவர், வெளிப்படுத்தின விசேஷத்திலே தேவகுமாரனாய் வெளிப்பட்டார். சுவிசேஷத்திலே 6 உயரமான மனுஷனை போல இருந்தவர், வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவருடைய முகம் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது, அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையாய் இருந்தது, அவருடைய பாதங்கள் உலைக்களத்திலே காய்ந்த வெண்கலம் போல இருந்தது, அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டு வந்தது. மகாமகிமையானவராய் அவர் காணப்பட்டார், மகாமகிமையாய் காணப்பட்டார். இன்னைக்கு சினிமா பாடல் மாதிரி கிறிஸ்துவ பாட்டு எழுதுறவங்க எல்லாம் சும்மா எவனையோ ஒரு நடிகனை பிடிச்சி அவனை இயேசுநாதர் மாதிரி மேக்கப் போட்டு எதுக்கு எடுத்தாலும் ஒரு கேவலமான ஒரு விபச்சாரக்காரனா இருக்கிறவன, ஒரு சினிமாக்காரன், அந்த நடிகனை இவர்தான் இயேசு, இவர்தான் இயேசு போலியாக ஏமாற்றுகிற ஒரு நிலைமை. ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரும்போது ஒரு உன்னதமானவராய் பார்க்கிறோம், கம்பீரமானவராய் பார்க்கிறோம், ராஜாதி ராஜாவாய் பார்க்கிறோம், கர்த்தாதி கர்த்தராய் பார்க்கிறோம், அகிலத்திலையும் ஆளுகை செய்கிறவராய் பார்க்கிறோம், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி என்று சொல்லுகிற நிலைமையில் அவரை பார்க்கிறோம். உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க தகுதி பெற்றவர் அவர். அவருடைய தெய்வீகத்தின் பரிபூர்ணத்தை எல்லாம் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும். உலகத்தில் உள்ள எந்த சிலையும் சரி, எந்த சொரூபமும் சரி, எந்த படமும் சரி, ஆண்டவருடைய மகிமையில கோடியில ஒரு பகுதியை கூட வெளிப்படுத்தி காண்பிக்கவே முடியாது. நாம் ஆராதிக்கிற தேவன் மகிமையின் ராஜா என்பதை இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு போதிக்கிறது. ஆமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது, இது ஒரு சரித்திர நூல். கடந்த காலத்தை மட்டும் அது சொல்லவில்லை, 7 சபைகளின் காலங்கள், போஸ்தலனாகிய யோவான் காலத்தில் உள்ள 7 சபைகள் அல்ல, இந்த 2000 வருடங்களாக கர்த்தருடைய வருகைக்கு வருவதற்கு முன்பாக அவ்வளவு சபைகளினுடைய நிலவரத்தையும் 7 சபைக்குள்ளே அவர் புகுத்தி வைத்திருக்கிறார். சபைகளின் வரலாற்றை சரித்திரத்தை அது நமக்கு சொல்லுகிறது. கடந்த கால சரித்திரம் மட்டுமல்ல, வரப்போகிற சரித்திரத்தையும் அது நமக்கு முன்னறிவிக்க கூடியதா இருக்கிறது. போஸ்தலனாகிய யோவான் உலக சரித்திரத்தை எழுத அவர் பிரியப்படவில்லை. அவர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும் போது அவருக்கு 96 கிபி 96 அவர் இந்த புஸ்தகத்தை எழுதினார். கிபி 70 எழுதினார். இதுல 22 அதிகாரங்கள் உண்டு, 404 வசனங்கள் இதுல உண்டு. 1:15 இதை வாசித்து முடிக்கலாம். இதிலே அவர் சரித்திர புத்தகமாய் எழுதவில்லை. அவர் காலத்தில் தான் கிபி 70 எருசலேமில் இருந்த தேவாலயம் இடிபட்டது, அதை குறித்து எழுதவில்லை. அதற்கு பிறகு 3 எருசலேமும் சரி ரோமாவிலும் சரி பயங்கர குழப்பம் ஏற்பட்டு உள்நாட்டு கலவரங்கள் ஏற்பட்டது, அவைகளை பற்றி ஒன்றும் அவர் எழுதவில்லை. அவர் எழுதியது என்ன? கிறிஸ்துவனுடைய மனவாட்டியின் சரித்திரம். எப்படி சபை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகும், எப்படி எக்கள சத்தம் துணிக்கும், எப்படி இந்த மண்ணான சரீரம் இமைப்பொழுதிலே மறுரூபமாகும், எப்படி மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு 7 ஆண்டுகள் இயேசுவோடு நாம் மத்திய ஆகாயத்தில் இருப்போம். அதே மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு பூமிக்கு இறங்கி வந்து அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியில கைவிடப்பட்டவர்களை எப்படி நாம் அரசாளுவோம்? முழு வரலாற்றையும் அவர் எழுதுகிறார். இது ஒரு சரித்திர நூல். மூன்றாவது, இது ஒரு தீர்க்க தரிசன நூல். முதலையே சொல்லுகிறார், இது ஒரு தீர்க்க தரிசன நூல் என்று. வெளிப்படுத்தல் 1:3 விதமாய் சொல்லுகிறது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை, இதுள்ள வார்த்தைகள் எல்லாம் தீர்க்க தரிசன வசனங்கள். 4வது, இந்த புத்தகம் ஒரு பாக்கியமான புஸ்தகம். 3வது வசனத்தில் சொல்லுகிறார், இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். இதை கை கொள்ளுகிறவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டும் 7 பாக்கியவான்களை குறித்து எழுதியிருக்கிறார். 1வது, வெளிப்படுத்தின விசேஷம் 1:3, 14:13, 16:15, 19:9, 20:6, 22:7, 22:14, 7 பாக்கியவான்களை குறித்து அதில் எழுதியிருக்கிறது. இந்த புஸ்தகம் விசேஷமான ஒரு புஸ்தகம். ஆகவே தான் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம், யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார், நீர் அடைக்கலம் குருவியை பார்க்கலாம் நீ விசேஷித்தவன் அல்லவா, காட்டு புஷ்பங்களை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா, சாலமோன் தன்னுடைய சர்வ மகிமையிலும் உடுத்தீராத அளவு அங்கு ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து நீதியின் சால்வையை தரிக்கிறாரே, நீங்கள் விசேஷம் உள்ளவர்கள் அல்லவா. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களை விசேஷம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாய் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன், என்னுடைய நேரம் முடிய போகிறது. இவ்வளோ காரியத்தையும் யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும்படி அவரை ஆவிக்குள்ளாக்கினார், அவரை ஆவிக்குள்ளாக்கினார். தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம் பல அனுபவங்களை பெறுகிறோம், ஆனால் ஆவிக்குள்ளாகிற அனுபவத்தை இன்னும் நாம் பெறவில்லை. ஆவிக்குள்ளாவது என்பது நம்முடைய சரீரத்தை கீழே வைத்துவிட்டு நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனிலே நம்முடைய ஆவி கர்த்தருடைய ஆவியோடு இணைக்கப்பட்டு பரலோகத்துக்கு சென்று காரியங்களை பார்ப்பதுதான் ஆவிக்குள்ளாகிற அனுபவம். சிலரை ஆவிக்குள்ளாக்கும் போது உலக தரிசனங்களை ஆண்டவர் காண்பிக்கிறார். எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கண்டை ஆண்டவர் என்னை கொண்டு போனார் என்று 1 முதல் 6 வசனங்களை வாசிக்கிறார். இந்த பள்ளத்தாக்கில வெட்ட வழியிலே எலும்புகள் திரளாய் கிடந்தது. எலியாவை பல முறை ஆண்டவர் ஆவிக்குள்ளாக்கி மலைகள் மேல குன்றுகள் மேல கொண்டு போய் வைத்த அனுபவத்தை உபதியா என்கிற ஒரு தேவனுடைய மனிதன் 1 ராஜாக்கள் 18:12 சொல்லுகிறார். அதுபோல எலியா பரலோகத்துக்கு சுழல் காட்டில எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அங்கே இருந்த 50 தீர்க்கதரிசிகள் அவரை தேட போவோம், கர்த்தர் அவரை ஆவிக்குள்ளாக்கி வேற எங்கேயாவது கொண்டு போய் வைத்திருக்க கூடும் என்று 2 ராஜாக்கள் 2:16 சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆவிக்குள்ளாக்குற அனுபவம். பிலிப்பு காந்தகியா நாட்டு மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு ஆவியானவர் அவரை அப்படியே தூக்கி கொண்டு போனார். அதை அப்போஸ்தலர் 8:39 வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் ஆவிக்குள் ஆக்குனத வெளிப்படுத்தல் 1:10 வாசிக்கிறோம். நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான. 4:1 சொல்லுகிறார், எக்கால சத்தம் போல ஒரு சத்தம் துணித்தது, இங்கே ஏறிவா, அப்பொழுது நான் ஆவிக்குள்ளானேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் அவர் ஆவிக்குள்ளாகி ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின் படியான. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம எப்படி ஆவிக்குள்ளாகிறது அந்த ரகசியத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். எப்படி கைலாச மகாரிஷி ஆவிக்குள்ளாகிறதின் ரகசியத்தை சாது சுந்தர் சிங்க்கு சொல்லிக் கொடுத்தார் அடுத்த வாரம் சொல்ல விரும்புகிறேன். டெல்லியில சென்னைக்கு வருகிற ட்ரெயின் அவர் விட்டுவிட்டு எப்படி ஆவியானவர் பீச்சில் நடக்கிற ஒரு பெரிய கிறிஸ்டியன் மீட்டிங்க்கு சாது சுந்தர் சிங்கை கொண்டு வந்தார் அந்த அனுபவத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆவிக்குள்ளான சம்பவத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த வாரத்திலிருந்து இந்த 1 இன்றைக்கு பூ முழுவதும் இதை முன்னுரையாக உங்களுக்கு சொன்னேன். இந்த முன்னுரையை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் இன்ம சத்தியத்துக்குள்ள நாம் செல்ல முடியும். அடுத்த வாரம் வரும்போது தயவு செய்து வெளிப்படுத்தல் 1 ஒரு 10 வாசித்து விட்டு வாருங்க. அப்போது அந்த விளக்கங்களை கேட்பது உங்களுக்கு பிரியமாக இருக்கும். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு பிரகாசமான மன கண்களை ஆண்டவர் தரும்படி, வெளிப்பாட்டு வரங்களை உங்களுக்கு தரும்படி, தானியலுக்கு மறை பொருட்களை வெளிப்படுத்தி கொடுத்த ஆண்டவர், இந்த கடைசி நாளில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு அந்த வெளிப்பாட்டு வரங்களை தரும்படி, ஆவிக்குரிய கண்களை போல விளங்குகிற அறிவை உணர்த்துகிற வசனம், ஞானத்தை போதிக்கிற வசனம் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படி, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குள்ளாகிற அனுபவங்களை கத்த தரும்படி, இன்றைக்கு உங்களுடைய மனக்கண்களை பிரகாசிக்கும்படி ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யும்படி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தேவனே, உன்னதமானவரே, சர்வ வல்லவரே, உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவியார ஆவியை கொடுத்தவரே, பிள்ளைகள் அப்பம் கேட்கும் போது தாராளமாய் கொடுக்கிறவரே, இன்றைக்கு வேத வசனத்தின் அப்பத்தை எங்களுக்கு நீர் பிட்டு கொடுத்தபடியாலும் அங்கு சோத்திரம். உம்முடைய சீஷர்களுக்கு மறை பொருட்களை வெளிப்படுத்தி கொடுத்ததை போல எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி கொடுக்க போவதற்காயும் அங்கு சோத்திரம். வேதத்தின் ஆழங்களுக்குள்ளே ஆவியானவரே எங்களை அழைத்து செல்வீராக. ஆழத்தில் உள்ள, ஒளிப்பிடத்தில் உள்ள மறை பொருட்களாகிய பொக்கிஷங்களை எங்களுக்கு பெற்று தருவீராக. மனக்கண்களை திறந்தருளுவீராக. இப்போது இப்போது இப்போது உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதை போலவே எங்கள் ஒவ்வொருவருக்கு வெளிப்படுத்தி தரும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்வீராக. இந்த கடைசி நேரத்தில் உமக்காக மகிமையான காரியங்களை செய்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய். யாராவது வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருந்தால் அவர்களை குணமாக்க ஆண்டவரே உம்முடைய தழும்புகள் உள்ள கரங்களை வைத்தருளும். உம்முடைய வருகை பரியந்த உம்முடைய பிள்ளைகள் வாழட்டும். நாங்கள் எல்லாரும் வருகையில உமக்கு எதிர்கொண்டு வருகிற வரையிலும் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகபலன் ஆரோக்கியம் தரும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வேலையை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய தொழிலை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய வியாபாரத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அந்த குடும்பங்கள்ல உம்முடைய சந்தோஷம் இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் என் ஆண்டவர் இறங்கி உலாவீராக. இரவு நேரங்கள்ல சொப்பனங்கள் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளோடு பேசுவீராக. இரவெல்லாம் பரலோகம் அவர்களுக்கு நேராய் திறந்திருப்பதாக. உம்முடைய சொட்டைகள் அவர்களோடு மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவரே அந்நிய பாஷை வரங்களை தந்து எப்போது அந்நிய பாஷையில பேசி பேசி உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்பட உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இன்னும் பரிசுத்தப்படுத்தும், இன்னும் ஜெபாவினால நிரப்பு, எழும்பி பிரகாசிக்கும்படி ஒவ்வொரு மேல அபிஷேக எண்ணெய் ஊற்றப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே.

0: விழுந்து கொண்டிருக்கிறது. நிலையம் விழுந்து கொண்டிருக்கிறது.
1: மேல இப்போதே எல்லாரும் மேல படிக்கட்டில் ஏறுங்க.
2: பார்த்தால
3: நிலையம் விழுந்து கொண்டிருக்கிறது.

இங்கிருந்து உடனே மிக வேகமா ஓடுங்க. ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு வேகமா இங்கிருந்து ஓடி தப்பித்து செல்லுங்க. தயவு செய்து பின்னால் திரும்பி பார்க்காம தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருங்க.

0: சாரா பிடிச்சுக்கோ, நான் வர்றேன்.
1: நீங்க இருக்கிற இடத்துலயே இருக்கேன்.

0: அங்க போலாம்.
1: என்ன

0: நான் அவர்களை விட்டு விட்டு போக முடியாது. இந்த மாடியில இன்னும் நூற்று கணக்கானவர்கள் இருக்கிறார்கள்.
1: நீ 10,000 டன் கான்கிரீட்டுக்குள் புதைந்து விட்டா அவர்களை காப்பாற்ற முடியாது. ஓடு,

0: அலெக்ஸ் பார் தண்ணீர் எல்லாம் போய்விட்டுட அது எல்லாம் போய்விட்டுமே.
1: அது ஒரு டிராகன் அளவு இருக்கு.
0: அது உடஞ்சு போகுது. என்ன ஒரு ஜெர்மன் திரும்பி வருது.
1: நான் முன்னுரிமைக்காக பணம் செலுத்தல. ஏன் போக்குவரத்து கூற மேலைய
2: நான் இறந்துட்டா உனக்கு ஒரு காசும் கிடையாது.
3: மூடு நகர்த்து சீருது.
4: இறுதியா நிற்பவனாக நான் சொன்ன முதலீடு பலன் அளிக்கும் என்று.
0: அத உணர்ந்தையா? நம் கிரானைட்டுக்குள்ள 400 அடி ஆழத்துல இருக்கணும்.

0: இறுதியாக நிற்பவனாக. நான் சொன்ன முதலீடு பலனளிக்கும்
1: என்றேன். அத உணர்ந்தாயா? நம் கிரானைட்டுக்குள்ள 400 அடி ஆழத்துல இருக்கணும்.

0: அது போயிடுச்சு. அலெக்ஸ் நியூயார்க் முழுக்கவே போயிடுச்சு.
1: பின்னாடி பாப்பாத, நாம மேற்கு நோக்கி தொடர்ந்து போகணும். பன்னீர் இன்னும் முடிக்கல.

0: நமக்கு ஒரு சிக்னல் இருக்குல்ல,
1: அது வேகமா பரவல. தயவு செய்து அந்த செயற்கைக்கோள் தகவல்களை உடனே ஆன்லைன்ல கொண்டு வரணும். அந்த இயக்கத்தை கண்காணிச்சு தண்ணீர் எங்க போகுதுன்னு உறுதி செய்யணும்.
2: மாஸ் மீடியாவுக்கு பிளேட்கள் நகரத்துல
3: பிளேட்டுகள் நடுவேன்.
0: ஆயத்தை கண்காணிக்கிறேன்.

0: அடித்தவர்களப்பான், நாமும் நம்ம வழியிலே வலுக்கட்டாயமா போக முடியாது.
1: அந்த கார்கள் மக்கள் இருக்காங்க,
2: நாம் நிறுத்தினா அந்த அலை நம்ம அடிச்சிடும். நான் உன்னை இறக்கப்படமாக்க ஒரு போக்குவரத்து நெரிசல் பிடிச்சுக்கோ.

செய் செய் செய் செய் செய் செய் செய் செய் செய் சுற்றுப்புறத்தை மூடு. ரெண்டாவது பட்டியல எனக்கு கவலை இல்ல. அவர்கள் இப்ப இங்க இல்லனா அவர்கள் பயனில்லாத பாரம் தான்.

0: வணக்கம், என் பெயர் நான் ஒரு
1: அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். மிகவும் அழகான மற்றும் நேர்த்தியான ஒரு கலைப்படைப்பை மிகவும் எளிமையான முறையில் எவ்வாறு படிப்படியாக உருவாக்குவது என்பதை பற்றி உங்கள் அனைவருக்கும் நான் இப்போது விரிவாக விளக்கி காட்டப் போகிறேன். அதனால் அனைவரும் கவனமாக பாருங்கள்.
0: ஒரு அழகான மற்றும் மிகவும் எளிதாக செய்யக்கூடிய ஒரு கைவினை பொருளை எப்படி உருவாக்குவது என்று உங்களுக்கு தெளிவாக காண்பிக்க போகிறேன். இது செய்வதற்கு மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது. நீங்கள் இதை உங்கள் வீட்டிலேயே மிக குறைந்த நேரத்தில்

0: ஹாய் டெல், உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. 1-2.5 பிரச்சாரம் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அது ஒரு சிறந்த கூட்டணி. கேட்டலிஸ்ட்க்கு நன்றி.
1: அணியின் இது சுவாரஸ்யம், குறிப்பாக இடைமுக உருவாக்கத்துல பிராம்ப்ட் அடிப்பதிலான பணி. நான் சேனல்ல வீடியோ எடுத்த சினிமாட்டிக் AI உள்ளடக்கத்துடன் இது நன்றாக பொருந்தும். யூடியூப் மற்றும் 4500 லாரனும்

நாம் ஒரு பெரும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை பெறுகிறோம். சிக்னலே, அது குறைஞ்சு வருகிறக. சிக்னல்கள் அவை இவ்வளவு விரைவில் மறைந்து போகின்றன. நீங்க என்ன கேக்கலீங்கன்னா நீங்க ஒரு உயரமான இடத்தை தேடுங்க.

0: அலெக்ஸ், ஹீட்டர் அது குளிர் காற்று ஊதுகிறது. நான் முடியவில்ல, என் சைசனையும் உணர முடியல.
1: மருத்துவ அழுத்தம் அது போய்விட்டது. வாயுகோளம் கசிந்து வருகிறது.

0: அரைக்கலோ இடத்துல உள்ளது. 101.3 F-1 சிக்னல் குறைந்து வருகிறது.
1: அதை நகர்த்து, அந்த வாயு நமக்கு தேவை.
2: ஜங்க சரி பார்த்துமோ விரிவாக.
3: உதவி செய்யுங்கள், எங்களை உள்ளே விடுங்க, கதவில் இருந்து விலகி இருங்க, நான் அதை திறக்க முடியல.
2: அலெக்ஸ் போ போ.

0: அது என்ன, முழு மலைய திடீரென்று குறித்த மாதிரி வந்த
1: பலகை இன்னும் வழுக்கிக் கொண்டே இருந்த அது மந்தலின் அல்லதோ? அடுத்தது வருவதற்கு முன் நாம் தொடர்ந்து நகர வேண்டும்.

0: இது நிலநடுக்கம் இல்ல, இது நிலைபெறுதல் தான். முழு பிளேட்டும் அதன் புதிய இடத்தை தேடிக்கொண்டு இருக்கிறது.
1: இது நடக்கிறது சாலா,

0: பொய்மைக்குது அலெக்ஸ், சூரியன் போய்விட்டது. இவ்வளவு இருண்டது இதுவரை இம்மா, நான் என் கைகளை கூட பார்க்க முடியல.
1: அந்த விளக்க குறைச்சு வை.
2: நம் பேட்டரிகளை சேமிக்கிறோம், சாம்பல் உள்ளே அடைத்து வருகிறோம்.

0: அவசர சேவைகள் ரிவர் கீக் மற்றும் ஸ்டேபிள் அருகே பெரிய இடையூறுகள் ஏற்பட்டுள்ளதா தெரிவிக்கின்றன.
1: கரையோர கண்காணிப்பு நிலையங்கள் விசித்திரமான கடல் அலைச்சல்களை பதிவு செய்கின்றன.
2: சிக்னல்கள் தொடர்ந்து மறந்து கொண்டே இருக்கு.
3: எங்கு ஏதோ ஒன்னு நடக்குது.

0: அவர்களை உள்ளே கொண்டு வா, மருத்துவ கூடத்துக்கு உள்ளே கொண்டு வா உடனே. நடந்து கொண்டே இரு, அவர்களை உள்ளே கொண்டு வா.
1: டிகோரு டிசியில இருந்து வரும் உத்தரவுகள் எனக்கு முக்கியம் இல்ல. ஈசி, நீர்ல மூழ்கி உள்ளது, நாம் இந்த மலைச்சரிவை கடைசி வரை காப்பாற்ற வேண்டும். அந்த விளக்குகளை மேல உயர்த்துங்க.
0: இந்த வழி நடந்து கொண்டே இரு, நீங்க கிட்டத்தட்ட வந்து விட்டீல்ல. அவரை அங்கேயே அசையாமல் கீழே அழுத்தி பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த கோட்டை சரியாக சீரமைத்து நிலைப்படுத்துங்கள். அந்த திறந்திருக்கும் மூடியை உடனடியாக இறுக்கமாக மூடிவிடுங்கள். இல்லை என்றால் நாம் சேமித்து வைத்திருக்கும் வெப்பத்தை மிக வேகமாக இழக்க நேரிடும்.

0: காற்று அது போய்விட்டது. நான் கீழே வித்துறோம்.
1: நாம் புதைஞ்சு விட்டோம் சால.
0: இது நிஜமாகவே உண்மைதானா?

0: துருவம் 40 டிகிரி நகர்ந்து விட்டது. நாம் பாதுகாக்கப்பட்டு
1: அரசு அவர்கள் மேற்பரப்புக்கு கீழே இருக்கிறார்கள். அவர்கள் ஆர்டிக் பகுதிக்கே அதிகம் சேர்ந்தவர்கள். வட துருவம் 40 டிகிரி நகர்ந்து விட்டதாக அவர்கள் சொல்கிறார்கள். இந்த கோள் அது புரண்டு விட்டது.

நான் இன்னும் அந்த கண்காணிப்புகளை கேட்க முடிகிறது. அலெக்ஸ் அவசர சிகிச்சை வார்டில் நான் அந்த பீப்பிங் சத்தத்தையும் பிறகு கண்ணாடி உடையும் சத்தத்தையும் கேட்க முடிகிறது.

0: ஏன் காத்து போய் விட்டது?
1: பனி அது முழுக்க கதவுக்கு மேல் வந்து விட்டங்க. நாம் அதற்குள் புதைதிருட்டோம்.

அலெக்ஸை உணர்கிற ஒரு ரத்த ஓட்டத்துல குளிர் வேகமா நகருகிறது. நமக்கு இன்னும் அதிக வெப்பம் வேணும்.

0: Alex?
1: தூசி அது மிகவும் தடிமனாக இருக்கிறது. நாம் சுவாசிக்கிறோம்.
2: பலையா?

0: PD, Marandala PD.
1: நான் முடியவில்லை. நான் காட்ச வடிகட்ட முடியறேன். இது சுவாசிப்பது போல இருக்கிறது கண்ணாடி.

பழைய உலகம் பனிக்கடியில உள்ளது சானா. ஆனா நாம் இன்னும் இங்கே இருக்க, அது போய்விட்டது. நாம் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும், நாம் மீண்டும் கட்ட வேண்டும்.

0: பிலிப்பியன் புஸ்தகம் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து
0: கர்த்தராயிருக்கிற
1: இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர என்ன செஞ்சிட்டு இருக்க, ஒரு நாளும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எப்ப வருவாரு, எப்ப வருவாரு, எப்ப நம்மளுக்கு கூட்டிட்டு போவாருன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம குடியிருப்பு பரலோகம், இந்த குலகத்துல குடியிருப்பு இருந்தாலும் கொஞ்ச நாள் தான், 70-80 நல்லா வசதியா இருக்கிறவங்கன்னா 100 வயசு இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா இப்ப நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்கு, பரலோகம்தான். ஹல்லேலூயா. அதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஆயத்தத்தோடு இருக்கணும். அந்த பரலோகத்துக்கு போகணும்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7:31.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: உலகத்தின் வேஷம் என்ன செய்ய போகுது, கடந்து போகுது. இந்த உலகம் இன்னைக்கு நல்லா இருக்கும், செழிப்பா இருக்கும், நம்ம நல்லா ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள், அதை தகாத விதமாய், அனுபவிப்பவர்கள் போலவும் இருக்க வேண்டும், இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: இந்த உலகத்தின் வேஷம் என்ன செய்வது, கடந்து போகுது. இந்த உலகத்தில் இருந்த கூட இந்த உலகத்தை அனுபவிக்கிறவங்க என்ன செய்யணும், அனுபவிப்பது போலவும் இருக்க வேண்டாம். ஆண்டு சொன்ன உலகத்தை நல்லது போல நீங்களும் உலகத்தை நல்ல. உலகத்துல பார்க்கும்போது அநேக போராட்டங்கள் போத்திரங்கள் வரும், அதை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். நம்ம வாசிக்க கேட்ட 1 தீமோத்தேயு 6:7 வாசிக்க கேட்டோம் இல்லையா, 6:7 வாசிக்க கேட்போமா.
1: உலகத்திலே
0: நாம்
1: ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை.
0: உலகத்துல என்ன செய்யலாம், ஒன்னும் கொண்டு வந்ததும் இல்ல,
1: இதிலிருந்து
0: நாம்
1: ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம்.
0: இந்த உலகத்திலிருந்து ஒன்னும் கொண்டு போவது என்பதும் நிச்சயம். அதனால என்ன செய்யக்கூடாது, இந்த உலகத்துக்கு ஒண்ணும் கொண்டு வந்ததில்ல, உலகத்துல ஒன்னும் கொண்டு போறது இல்ல. அதனால நம்ம பரலோகத்தில் நம்ம குடியிருப்பு எங்க இருக்குது, பரலோகத்தில் இருக்குது. அப்ப நம்ம பரலோகத்துக்காக, பரலோகத்துக்கு போறதுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும், அதைதான் நம்ம தியானிச்சுட்டே இருக்கிறோம். கத்துற அதைதான் 2-3 வருஷமா தொடர்ந்து அதை தியானிக்க கத்தர் கிருபை கொடுத்திருக்கிறாரு. நம்ம தியானிப்போம், பரலோகத்துக்கு போனா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி முதலாவது வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:24.
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்,
0: அதன்
1: வெளிச்சத்திலே நடப்பார்கள்.
0: அது வெளிச்சத்தில் நடப்பார்கள், ரட்சிக்கப்படுற ஜனங்கள் எங்க எந்த வெளிச்சத்தில் நடப்பாங்க, பரலோக வெளிச்சத்துல நடப்பாங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே என்னை ரட்சிப்போம், என்னை ரட்சியும் ஆண்டவரே, என்னை எப்படியாவது ரட்சித்திரும் ஐயா, நான் ரட்சிக்கப்படணும். ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையது. நம்ம ஆண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே ரட்சியும். நம்ம பலத்தினால பராக்கத்தை ரட்சிக்கு வர முடியாது, நம்ம ஆண்டவரை கேட்டே இருக்கணும், ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை எப்படியாவது ரட்சித்திரும் அப்பா, நான் பரலோகத்துக்கு வரணும், இந்த உலகம் எனக்கு வேண்ட ஆண்டவரே, பரலோகத்துக்கு வரணும், எனக்கு ரட்சியும் சொல்லி ஒவ்வொரு நாளும் ஏற்பாட்டை கேட்டா நம்ம ரட்சிப்பார். ரட்சிப்பாரா, ரசிக்க மாட்டாரா, கட்டாய ரட்சிப்பார். அவர் ரட்சிப்பு அவர்கிட்ட தான் இருக்கு, கத்தெடுத்துட்டு தான் இருக்கு. 3 சங்கீதம் கடைசி வசனம் கூட வாசிங்க, 3 சங்கீதம் பார், கடைசி வசனம்.
1: ரட்சிப்பு கர்த்தருடையது.
0: ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது, நம்ம கேட்கணும். கேட்டா ரட்சிப்பார், யாரா இருந்தாலும் சரி கேட்ட ரட்சிப்பார். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிக்கப்பட்டவங்க எங்க நடக்க முடியும், பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம்ம ரட்சிக்கப்பட்ட தான் பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம்ம ரட்சிப்புக்காக நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவரை கேட்டே இருக்கணும், ஆண்டவரே நீ ரட்சியுமாப்பா, என்னை ரட்சியும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்டே இருக்கணும். ரட்சிப்பை பத்தி சொன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம், நேரமும் பத்தாது. நம்ம நம்ம ஒவ்வொரு நாள் கத்துட்டு கேட்கணும், ஆண்டவரே நீ ரட்சியும், என்னை எப்படியாவது ரட்சித்தலும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். ஆனா நம்ம என்ன செய்யணும், ரட்சிக்கப்படுறதுக்கு பிரயாசப்படணும். வாசிங்க பிலிப்பியர் புஸ்தகம் 2:12.
1: அதிக பயத்தோடும்,
0: நடுக்கத்தோடும்,
1: உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்.
0: உங்க ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும், பிரயாசப்படும். நம்ம பிரயாசப்பட்டா கத்து ரட்சிப்பு, அதான் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் ஜெயமா கத்து. ஆனால் நம்ம பிரயாசப்படணும், ஆண்டவரே நீ ரட்சியும், என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, என்ன நான் ரட்சிக்கப்படணும், நம்மளை பரலோக வெளிச்சத்தில் நடக்கணும் பாப்பா, அவங்க கூட இருக்கணும். ரட்சிப்பு கர்த்தருடன் சொல்லியிருக்கீங்க, என்னை நீங்க ரட்சித்து தான் ஆகணும் ஆண்டவரே, என்னை ரட்சியும் சொல்லி நம்ம கேட்டே இருந்தோம்னா கர்த்தர் ரட்சிப்பார். ரட்சிப்பு அவருடையது, ரட்சிக்கப்பட்டதான் பெரிய ஒரு மகிழ்ச்சி அவரு தான். அதனால தான் தாவீதுராஜா சொல்ற ரட்சிப்பு இழந்து போயிட்டாரு. அப்ப அவர் கேட்கிறாரு 51:12
1: உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து.
0: பாத்தீங்களா, ரட்சிப்பின் சந்தோஷம், உலகத்துல எத்தனையோ சந்தோஷம் இருக்கு, ஆனா இது ரட்சிப்பின் சந்தோஷம். பெரிய ராஜா, ராஜாவா இருந்தாரு, ஆனாலும் அவருக்கு என்ன இல்ல, அந்த சந்தோஷம் இல்ல. அவர் என்ன கேக்குறாரு பாருங்க,
1: உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து.
0: ரட்சணிய சந்தோஷம் நீ கொடுத்தீங்க ஆண்டவரே, அதனை இழந்துட்ட ஆண்டவரே, எனக்கு திரும்பவும் எனக்கு தந்து.
1: உற்சாகமான ஆவியனை தாங்குபடி செய்யும்.
0: உற்சாகமான ஆவிய என்ன செய்யுங்க, தாங்க முடிச்சீங்க, ரட்சிப்ப குடுத்தீங்க, நான் இழந்துட்டேன் ஆண்டவரே, ரட்சணை சந்தோஷம் திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்க முடியும் செய்யுங்க. அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தாங்கப்பா. அது பெரிய மகிழ்ச்சி, ரட்சிக்கப்பட்டிருந்தா பெரிய சமாதான சந்தோஷம். நம்ம பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருச்சு, பெரிய சந்தோஷம். அதான் சொல்ற ரட்சிப்பின் சந்தோஷம் திரும்ப எனக்கு முத கொடுத்தீங்க, நான் இழந்துட்டேன், திரும்ப எனக்கு தாங்கப்பா. முதல்ல கொடுத்தீங்க, நான் இழந்துட்டேன், திரும்ப எனக்கு தாங்க. ரட்சணைய சந்தோஷம் திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தையும் ஆதி என்ன தாங்கபடி செய்யும்னு சொல்லி கேக்குறாரு பெரிய ராஜா. ஆனாலும் அந்த சந்தோஷம் அவருக்கு அந்த சந்தோஷம் ஒண்ணுமே இல்ல. அவர் கேக்குறது என்ன, என்ன சந்தோஷத்தை கேக்குறாரு, என்ன சந்தோஷத்தை கேக்குறாரு, ரட்சணைய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து உற்சாகத்தின் ஆவி என்ன தாங்கபடி செய்யும். நம்ம அப்படி கேட்கணும், கேட்டாதான் கொடுப்பாரு, கேட்கணும். அவர் ரட்சிப்பு கத்துறால் வரும், நம்ம கேட்கணும், ஆண்டவரே நீ ரட்சியும் அப்பா, ரட்சணிய சந்தோஷம் தாரும். ரட்சிக்கப்பட்டார் பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. அது நம்ம ரட்சிப்பை நம்ம யாரும் இழந்து போயிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டா தான் பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம்ம குடியிருப்பு இந்த உலகத்துல இல்லை. என்னதான் உலகத்துல வாழ்ந்தாலும், எத்தனை வருஷம்தான் வாழ்ந்தாலும், ஒரு நாள் நம்ம மறிக்க வேண்டியது நிச்சயம். ஆனா இந்த வட்சப்பில் போறது தான் நம்ம என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ரட்சிக்கப்பட்டதான் பரலோக வெளிச்சத்துல நடக்க முடியும். ஆண்டவரே நீ எப்படியாவது ரட்சியமாப்பா, என்னை ரட்சிப்பு கர்த்தருடைய, வேற யாரும் இதில் இல்லை. மற்ற மனிதர்ச்சு வருதுன்னா ஒருத்தர் கொடுப்பாங்க, ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க. இது ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையது. ரட்சிப்பு தாங்க, என்னை ரட்சியும் சுவாமி, என்னை ரட்சிக்கப்படணும்ப்பா, நான் ரட்சிக்கப்படணும், பரிசுத்தமா வாழணும், ரட்சிக்கப்படணும் சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அண்ணால் சொல்றாங்க பாருங்க, 1 Samuel 2:1
1: அப்பொழுது அண்ணால்,
0: அப்பொழுது அண்ணால்
1: ஜபம் பண்ணி,
0: ஜபம் பண்ணி
1: என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது.
0: என்ன சொல்றாங்க, கர்த்தருக்குள் என் இருதயம் களி கூறுகிறது,
1: என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது,
0: என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது,
1: என் பகைஞர் மேல்
0: என் வாய் திறந்திருக்கிறது
1: உம்முடைய ரட்சிப்பினாலே, சந்தோஷப்படுகிறேன்.
0: ரட்சிப்பினால என்ன செய்யறாரா, என்ன செய்யறாங்களா, சந்தோஷப்படுறாங்க. குழந்தைக்கு சாமையில கர்த்தர் கொடுத்தாரு, அந்த கூட சந்தோஷம் இல்ல அவங்களுக்கு. எதுனால சந்தோஷம், ரட்சிப்பினால சந்தோஷம். அந்த ரட்சிப்ப அருமையான சகோதரியே, சகோதரியே, அந்த ரட்சிப்பை நம்ம யாரும் இழந்துடக்கூடாது. இழந்திருக்குமான என்ன கேளுங்க, ரட்சிப்பின் ரட்சனைய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்க ஆண்டவர். இழந்துட்டாண்டவரு, என்னை ரட்சித்திருந்தீங்க, நான் ஒரு காலம் சந்தோஷமா இருந்தேன், மகிழ்ச்சியா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன், அந்த ரட்சிப்பு இழந்துட்டப்பா, ரட்சனைய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து. பெரிய ராஜா, எல்லா இஸ்ரேல 40.5 வருஷம் வாழ்ந்தவர், அரசாண்டவர், ஆனால் அவர் என்ன கேட்கிறாரு, ஆண்டவரே ரட்சனைய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தின் ஆவி என்ன தாங்கபடி செய்ய, தாங்கப்பா, நான் இழந்துட்டப்பா, ரட்சிப்பு உங்ககிட்ட தானே இருக்காண்டவரே, நீங்க என்னை தரணும்னு சொல்லி நம்ம கேட்போம். ரட்சிப்பினால தான் சந்தோஷமா இருக்க முடியும், ரட்சிப்பினால தான் களி கூற முடியும். ஏசாய் என்ன சொல்றாரு பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 25:9
1: அக்காலத்திலே,

0: இவருக்காக காத்திருந்தோம்.
1: இவர் நம்மை ரட்சிப்பார்,
0: இவர் நம்மை ரட்சிப்பார்.
1: இவரே கர்த்தர்,
0: இவரே கர்த்தர்.
1: இவருக்காக காத்திருந்தோம்,
0: இவருக்காக காத்திருந்தோம்.
1: இவருடைய ரட்சிப்பினால்,
0: இவருடைய ரட்சிப்பினால்
1: களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும்.
0: களி கூர்ந்து என்ன செய்யறோம்? மகிழ்வோம். ரட்சிப்பினால் தான் மகிழ்வோம். ரட்சிப்பின என்ன? லூக்கா 1:77 பாருங்க, நம்ம அடிக்கடி வாசித்திருக்கோம்.
1: அவருடைய ஜனத்திற்கு,
0: அவருடைய ஜனத்திற்கு
1: பாவ மன்னிப்பாகிய,
0: பாவ மன்னிப்பாகிய
1: ரட்சிப்பை தெரியப்படுத்தவும்.
0: ரட்சிப்பை, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ரட்சிக்கப்பட்டா தான் பரலோக வெளிச்சத்தில் நடக்கணும். ஆண்டவரே பாவ மன்னிப்பை தாருமாப்பா, நான் இதுல இருந்து சின்ன வயதுலேருந்து இது வரைக்கும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்க, ரட்சிப்பு கர்த்தருடன் சொல்லியிருக்கீங்கப்பா, நீங்க தான் என்னை ரட்சிக்கணும், பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தரணும். எனக்கு இழந்திருக்காண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டிருந்த திரும்ப இழந்துட்டேன், எனக்கு திரும்ப ரட்சிப்பை தாரும், ரட்சனை சந்தோஷத்தாரும், உற்சாகத்தை நான் தாங்கும்படி செய்யும் சொல்லி நம்ம கேட்கணும். இரண்டாவதாக பரலோகத்து போன நம்ம என்ன செய்யணும் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 21:27.
1: தீட்டுள்ளதும்,
0: தீட்டுள்ளதும்
1: அருவறுப்பையும்,
0: அருவறுப்பையும்
1: பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய,
0: பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய
1: ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை,
0: அதில் பிரவேசிப்பதில்லை.
1: ஆட்டுக்குட்டியானவரின்,
0: ஆட்டுக்குட்டியானவரின்
1: ஜீவ புஸ்தகத்தில்,
0: ஜீவ புஸ்தகத்தில்
1: எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்,
0: எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்
1: அதில் பிரவேசிப்பார்கள்,
0: அதில் பிரவேசிப்பார்கள். யார் பிரவேசிக்க முடியும்? ஜீவ புஸ்தகத்துல நம்ம பேர் எழுதப்பட்டுதான் நம்ம அதுல பிரவேசிக்க முடியும். அப்ப ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதிருங்கப்பா, என் ஜீவ புஸ்தகத்தில் என் பேரை எழுதிருங்க அப்படின்னு நம்ம ஒரு நாளும் கேட்கணும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படணும். ஆண்டவர்கிட்ட கேட்டே இருக்கணும், ஆண்டவரே என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுங்கப்பா, எழுதாம இருக்கணும், இன்னைக்கு எழுதிருங்கப்பா, இன்னைக்கு எழுதுங்க ஆண்டவரே என் பேரைன்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஏன்னா கடைசி வினாடியில் இருக்கோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது, கடைசி வினாடியில் இருக்கோம். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுன்னு சொல்லி. யார் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுறாரு வாசி பாருங்க, பிலிப்பியர் புத்தகம் 4:3.
1: அன்றியும் என் உத்தம கூட்டாளியே,
0: என் உத்தம கூட்டாளியே
1: அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி,
0: அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி
1: உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்,
0: உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்.
1: அவர்கள் கிளம்பந்தோடும்,
0: அவர் கிளம்பந்தோடும்
1: மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட,
0: மற்ற என் வேலையாட்களோடும் கூட
1: சுவிசேஷ விஷயத்தில்,
0: சுவிசேஷ விஷயத்தில்
1: என்னோட கூட,
0: என்னோட கூட
1: மிகவும் பிரயாசப்பட்டார்கள்,
0: மிகவும் பிரயாசப்பட்டார்கள்.
1: அவர்களுடைய நாமங்கள்,
0: அவருடைய நாமங்கள்
1: ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது.
0: அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகம். கர்த்தரி ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு அவரை பாருங்க, ஒரு வேலைக்கு ஊழியம் செய்யலாம், இல்ல ஊழியத்துக்கு மற்ற ஊழியத்தை தாங்கலாம். ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது உங்க பேர் எங்க எழுதிடுறாரு? நம்ம பேரை ஜீவ புஸ்தகத்துல எழுதிடுறாரு. ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது நம்ம பேர் ஜீவ புஸ்தகம் எழுதுறாரு. ஹல்லேலூயா. ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது நம்ம என்ன, நம்ம பேரை என்ன பண்ணிடுறாரு? ஆண்டவர் ஜீவ புஸ்தகம் எழுதி வச்சிடறாரு. அதனால நம்ம உங்க நம்முடைய பிரயாசங்கள் எதுவுமே என்ன செய்ய வீணா ஆகாது, கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். ஒரு வேலைக்கு நினைக்கல, நம்ம பிரயாசப்படுறது ஆண்டவருக்கு எப்படி தெரியும், நம்ம ஊழிஞ்சிருது எப்படி தெரியும் நினைக்கிறீங்களா? 56 வாசிக்கிறோம், 8 வாசித்து பாருங்க. நம்ம அலைச்சல கூட கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரா, கணக்கில் வச்சிருக்கிறாரா?
1: என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர்.
0: பாத்தீங்களா, நம்ம அலைச்சல் என்ன செஞ்சிருக்கிறா, தேவரீர் எண்ணி இருக்கிறீர். நம்ம ஒவ்வொரு அலைச்சலையும் அவர் எண்ணி வச்சிருக்கிறாரு. அப்படியானா நீங்க ஊழியத்துக்காக பிரயாசப்படுறது, ஊழியத்துக்காக உதவிச்சுறத கர்த்தர் மறந்துடுவாரா? கட்டாயம் மறக்கவே மாட்டார். உங்க பேர் எங்கதான் இருக்குது சொல்லுங்க. ஜீவபுஸ்தகத்தில் எழுதியிருந்தா தான் எங்க போக முடியும், நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். எபிரேயர் புஸ்தகம் 6:10.
1: ஏனென்றால்
0: உங்கள் கிரியையும்
1: நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும்,
0: நீங்க பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும்,
1: செய்து வருகிறதினாலும்
0: கர்த்தருடைய நாமத்திற்காக
1: காண்பித்த
0: அன்புள்ள பிரயாசத்தையும்
1: மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே.
0: தேவன் என்ன செய்வது, எப்படிப்பட்டவர் அல்ல, அணிந்துள்ளவர் அல்லவே. கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்காக ஊழியம் செய்யறதையும் செய்து வர்றதையும் அவர் என்ன, தம்முடைய நாமத்துக்காக பிரயாசப்படுறது அவர் மறந்து போடுறதுக்கு அவர் எப்படிப்பட்டவர் அல்ல, அணிந்துள்ளவர் அல்ல. உங்க பேர் கட்டாயம் ஜீவ புஸ்தகத்துல எழுதி வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதுறதா எங்க போக முடியும்,

0: போக முடியும். ஜெயபுரத்தில் பேர் எழுதிட்டா பரலோக்கு போக முடியாது. யார் பேர் ஜெயபுரத்தில் எழுதுவாரு? ஊழியத்துக்காக பிரயாசப்படுவா? மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள வாசிங்க பிலிப்பேர், இன்னொரு வாசிப்பேன். பிலிப்பேர் 4:3
1: அன்றியும் என் உத்தம கூட்டாளியே,
0: அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி, உன்னையும்
1: வேண்டிக் கொள்கிறேன்,
0: அவர்கள்
1: கிளம்மந்தோடும், மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட, சுவிசேஷ விஷயத்தில்,
0: என்னோட
1: கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய நாமங்கள், ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது.
0: ஒவ்வொரு உதவியும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். கர்த்தருக்காக ஊழியம் செய்தாலும் மறக்க மாட்டார். கர்த்தருக்காக கொடுக்கிறவங்களையும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 10:20
1: ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக, நீங்கள் சந்தோஷப்படாமல், உங்கள் நாமங்கள், பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார்.
0: உங்கள் நாமம் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதுக்காக நினைச்சீங்க, சந்தோஷப்படுங்க. நம்ம போறோம், எங்க ஆண்டவர் கிருபையினால ஆண்டவர் ஊழியத்துக்கு எடுத்துட்டு போறாரு, ஆண்டவர் உடனே துரத்திடுறாரு. அதுக்கு நீங்க சந்தோஷப்படாதீங்க. என்ன செய்யணுமா? நம்ம பேர் எங்க எழுதிருக்கணுமா? பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கிறதுக்காக நீங்க சந்தோஷப்படுங்க. அப்ப நம்ம ஊழியம் செய்யும் போது நம்ம பேர் எங்க எழுதிடுறாரு சொல்லுங்க? ஜீவபுஸ்தகத்துல எழுதிற பரலோகத்துல பேர் எழுதி வச்சிருக்காரு. இன்னொரு வாசிப்பெல்லாம் தைசை எல்லாம் வாசிங்க, உற்சாகமா இருங்க. அப்பதான் வசனம் நம்ம உள்ளத்துல, ஆண்டவர் நம்ம உள்ளத்துல எழுதி தருவாரு. நம்ம வசனத்தை தியானிக்கணும், அப்பதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். வசனத்தை மனம் நம்ம அசதியா இருக்கவே கூடாது. இது வரைக்கும் ஆண்டடி பார்த்து கேட்டிருக்கோம், இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்க அன்பான் இயேசுத்து வழி நடத்துற எங்க பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கோம். ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, செபிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஆராதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா, உம்மோடு இணைத்து கொள்ளுங்கப்பா, உண்மை சார்ந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா. புதிய ஆண்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம்டா இருக்கட்டும். நன்மையினால முடிச்சு விட்டி காத்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். கத்தாவே, வருஷத்து நன்மையினால முடிச்சு விட்டி பாதையெல்லாம் நெய்யா பொழிவுன்னு சொன்னீரே, அப்படியாக ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க, நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கோங்க. வியாதி சகல வியாதியும் குணமாக்குங்க, சகல நோயும் குணமாக்குங்க, சகல பலவீனத்தையும் குணமாக்குங்க. மந்திரம் செவினை உடைத்து போடுங்க, பிசாசுங்கிற அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திரும்ப நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரணும். சுகப்பிரசுரத்துக்காக காத்திருக்க மக்களுக்கு நல்ல சுகப்பிரசு தரும். வியாதிகள்லாம் நீங்கி போடுங்கப்பா. அன்றுவரே அப்பா, மந்திரம் செய்வனை எல்லாம் உடைத்து போடுங்க, கரம் பிடித்து நடத்துங்க, அந்தகார சக்தியிலிருந்து விடுதலை செய்யுங்கப்பா. ஆத்தும நேசரையும் அன்றிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாச்சு பேக்கிறோம். நான் எல்லாவற்றையும் சேர கத்துன்னு சொன்னீங்கப்பா, நீங்க தான் செய்யணும், உங்க நாமம் தான் மங்கிப்படணும். கரம் பிடித்து நடத்துங்க, உன்னதாவில் நிரப்புங்க, உன்னதக்கில் நிரப்புங்க, உன்னத பலத்தரை இடக்கட்டுங்க, கீழே மூடிக்கோங்க சப்பா. நானே லவ் டீச்சரை கத்துன்னு சொன்னீங்க, நீங்க தான் செய்யணும், உங்க நாம் மக்கிப்படணுமையா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க, கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க, பிரிந்த குடும்பம் இணைக்கணுமையா. ஆண்டவரே அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் ஞாபகத்தை தாரும், நல்லா படிக்க கிருபை தாரும். செபிக்கிற பிள்ளைகளா மாத்துங்க, சிறு பிள்ளைகளாம் நல்லா செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், அறிந்து கொள்ளணும் அப்பா. மகத்தான காரியத்தை செய்யுங்க. நானே இல்லாவ டீச்சரை கத்தனை சொன்னீங்க, கரம் பிடித்து நடத்துங்க, உன்னதவில் நிரப்புங்க, உன்னதக்கில் நிரப்புங்க சப்பா. பலத்தால் இடக்கட்டுங்க ராச்சா அப்பா. கவலைகள், சோர்வுகள், துக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் இந்த விடுதலை தாங்க, உங்க நாமத்தை மங்கிப்படுத்துங்க, பொறுப்படுத்து கத்துக்கோங்க ஏசப்பா. ஆசீர்வைத்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கா நாம் மகிமுக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கத்தர் நமச்சவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கத்துடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384-8413-9999 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவார். எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
3: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asmincaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: யோவான் சுவிசேஷம் 14:3
1: நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு
0: நான் இருக்கிற இடத்திலே
1: நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்.
0: பாத்தீங்களா, எவ்வளவு அன்புள்ளதுன்னு பாருங்க. நான் போயிருக்கேன், வந்து திரும்ப வந்து என்ன சொல்லி நான் இருக்கிற இடத்துல உங்களை சேர்த்துக் கொள்வேன்னு சொல்றாரு. அப்படி அவர் அன்பு எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. மறுபடியும் நம்மளை வந்து ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை அவர் இடத்துல சேர்த்துக் கொள்ள போறாரு. கர்த்தர் சீக்கிரமா வரப்போற, அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. மத்தேயு 24 படிச்சா தெரியும், மார்க்கு 13, லூக்கா 17, 21 இதெல்லாம் படிச்சீங்கன்னா, 2 தீமோத்தேயு புஸ்தகம் நம்ம படித்த கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறுது. ஒவ்வொரு காரியமும் நிறைவேறுது. இன்னும் ஒன்று ரெண்டு சில காரியம் தான் நிறைவேறாம இருக்கு. அது கர்த்தர் கிருபையினால நிறைவேறும் போது கர்த்தர் கட்டாயம் வருவார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 14:28
1: நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும்
0: நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. போவேன், திரும்ப வருவேன் சொன்ன உங்களிடத்தில் சொன்னதை கேட்டீர்களே அப்படி சொல்லியிருக்காரு. கட்டாயம் கர்த்தர் திரும்ப வருவார். அல்லேலூயா. எந்த சந்தேகமே இல்லை. யோவான் சுவிசேஷம் 14:18
1: நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்.
0: நான் திக்கற்றவர்களை உங்களை விடேன்,
1: உங்களிடத்தில் வருவேன்.
0: திக்கற்றவள மாட்டேன், உங்களிடத்துல வருவேன். வரப்போறாரு. அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறி கொண்டிருக்கு. நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர்றதுக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். எப்போ வருவாருந்தது, ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த உலகம் என்ன இல்லை, நமக்கு சொந்த இல்லை. உலகத்தின் வயசு ஒரு நாள் கடந்து போயிருந்த உலகத்தில் எதுவுமே நம்ம கொண்டு வந்து முடியல. ஒன்றும் இந்த உலகத்திலிருந்து கொண்டு போக முடியாது, ஒன்றுமே கொண்டு போக முடியாது. என்னத்தை கொண்டு போகலாம்? கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது நமக்கு அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு வருது, கொண்டு வருவார். அதுதான் இந்த உலகத்தில் வேற என்னமே கொண்டு வர முடியாது. முதல்ல பார்க்கிறோம், நம்ம ஆண்டவராக இயேசுக்கு ராஜ்யத்துக்கு போன என்ன செய்யணும், யாருக்கெல்லாம் அந்த ராஜ்யத்தை தருவார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். முதலாக பார்க்கிறோம் யாக்கோபின் புஸ்தகம் 2:5
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை
1: சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா.
0: அப்ப யாருக்கு தேவன் ராஜ்யத்தை கொடுக்கிறாரு? ஆண்டவர்கிட்ட அன்பு கூறவங்களுக்கு. அன்புகள் என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட மதிய நேரம் அவரோடத்துல போராடி செபிச்சு நம்ம எப்போதும் அவரோடு கூட இருக்கணும் இல்லையா. அதுதான் அன்பு கூறது. அவரை விட்டு நம்ம ஒரு நாள் கூட விலகவே கூடாது. மார்க்கின் சுவிசேஷத்துல வாசிக்கிறோம் 3:14 அவர் எப்போது நம்ம அவரோடு இருக்கணும் தான் அன்று நம்மளை அழைச்சிருக்கிறார் பாருங்க.
1: அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும்
0: பாத்தீங்களா. நம்ம எதுக்காக நம்மளை தெரிஞ்சிருக்கிறாரா? தம்மோடு கூட இருக்கவும். அவருக்கும் நமக்கும் சின்ன இடைவெளி கூட வராம நம்ம காத்துக்கணும். எதனால கர்த்தர்கிட்ட நம்ம செபிக்க முடியாது, இப்படி அவர் பிரசனம் நமக்கு தடைபடுது, அவர் தேட முடியாது, இடிக்க நமக்கு ஏன் தடை வருது, அவருக்கும் நமக்கு என்ன பிரிவினை வருதுன்னு சொல்லி நம்ம அலசி பார்த்து நம்ம ஒவ்வொரு நிமிஷமா நம்ம சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மளை அழைச்ச நோக்கம் என்ன? அவரோடு நம்ம எப்போதும் அவரோட கூட இருக்கணும். அவரோடு இருக்கணும் தான் நம்ம தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். சொல்றாரு யாருக்கு ராஜ்யத்தை தராராம்? கத்துட்ட அன்பு கூறவங்களுக்கு அந்த ராஜ்யத்தை தராராம். அன்பு கூற வேண்டும். எப்படி அன்பு கூற வேண்டும்? மார்க்கின் சுவிசேஷம் 12:30
1: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்
0: உன் முழு இருதயத்தோடும்
1: உன் முழு ஆத்மாவோடும்
0: உன் முழு மனதோடும்
1: உன் முழு பலத்தோடும்
0: அன்பு கூறுவாயாக. தேவனிடத்தில் நம்ம எப்படி அன்பு கூறும்? முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் கர்த்தர்கிட்ட என்ன செய்யணும்? அன்பு கூறணும், செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரோடு எப்போது இருக்கணும். அதுதான் அவருக்கு அன்பு கூறுது. அவரை விட்டு ஒரு நிமிஷம் கூட விலகவே கூடாது. ஆண்டவர் சொன்ன விட்டு ஒன்ன விட்டு விலகுவதும் இல்ல, ஒன்ன கைவிடும் இல்லை. நம்ம தான் விலகிறோம். சொல்ற மார்க்கில் மத்திய சுவிசேஷத்தில் வாசு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் அதிகாரம் ஏழாவது வசனம் வாசித்து பாருங்க.
1: மாயக்காரரே,
0: மாயக்காரரே,
1: உங்களை குறித்து,
0: உங்களை குறித்து
1: இந்த ஜனங்கள்,
0: இந்த ஜனங்கள்
1: தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து,
0: வாயினால் சும்மா ஜெபம் பண்றது, துதிக்கிறது, வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து
1: தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்,
0: உதடுகளால் என்னை கனம்,
1: அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது.
0: நம்மதான் என்ன செஞ்சிடறோம், அவரை விட்டு தூரமா விலகிருக்கோம். ஆனா கர்த்தர் நம்ம விட்டு என்ன சொல்றாரு, ஒண்ணு விட்டு விலகுவதும் இல்ல, உடைய கைவிடும் இல்ல. நம்மதான் என்ன செஞ்சிடறோம், அவரை விட்டு விலகிடுறோம். நம்ம எப்ப ஆண்டவர் பிரிவில்லாத காரியம் செய்யும் போது, ஆண்டவர் விட்டு அன்பு கூறாம இருக்கும் போது அப்படியே நம்ம இறுதி ஆண்டவரை விட்டு விலகிடுது. ஆண்டவர் அழைத்த நோக்கம் என்னன்னா, எப்போது அவரோட நம்ம கூட இருக்கணும். எப்படின்னா, நமக்கு அவருக்கு எந்த தடை இல்லாதபடிக்கு, எந்த சின்ன காரியம் கூட தடை வராதபடிக்கு நம்ம பார்த்துக்கணும். அதுக்குதான் ஆண்டவர் அழைச்சார், முழுதித்தோடு உங்களை கத்துட்டு எப்படி நம்ம அன்பு கூறணுமா, முழுதித்தோடு உங்களை ஆத்மத்தோடு முழு மனதோடு முழு பலத்தோடு ஆண்டவர் அன்பு கூறணும். அதுதான் நம்ம ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நம்ம கொஞ்சம் விலகி போகும்போது ஆண்டவர் கேட்கிறார், ஆதியிலிருந்து அன்பை விட்டா என்று பேரில் எனக்கு குறைவு உண்டு. வாசித்து பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம்.
1: ஆனாலும்,
0: ஆனாலும்
1: நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய்,
0: ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய்
1: என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு.
0: உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. அவர் நம்மளை போல அன்புக்குத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை அன்புக்காக, நம்முடைய அன்புக்காக தான் ஆண்டவர் இயங்குகிறார். ஆதியிலிருந்து அன்பை விட்டாய் என்று உன் மேல எனக்கு குறைவு உண்டு. முன்பு எப்படி நம்ம செபிச்சோம், கர்த்தர்கிட்ட வரும்போது, கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்யும் போது, ஆண்டவரே நீர் என்ன வந்து என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் எனக்கு நீர் போதும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் என்ன பண்ணிட்டோம், உலகத்து பாதையை கத்திரு பாதையை ஆகிட்டோம். அதான் ஆண்டு சொல்றாரு, ஆதியில் இந்த அன்பை விட்டா என்று ஒரு பேர் எனக்கு குறைவுண்டு. ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் பாருங்க மேல ஒரு மணி நேரம் கட்டா இங்க வந்து செபிப்பேன். எத்தனை பேர் வாக்கு கொடுத்தீங்க, எத்தனை பேர் இப்ப வந்து செபிக்கிறீங்க? ஆண்டவரே நம்ம கேட்கிறப்பெல்லாம் நான் ஒரு மணி நேரம் கட்டாக இருந்து செபிப்பேன், எத்தனை பேர் சொன்னீங்க? ஏதாவது தேவைன்னா நம்ம ஒரு பொருத்தனை பண்ணுவோம். கட்டாயம் நான் என்ன செய்வேன், ஒரு மணி நேரம் வந்து செபிப்பேன்னு சொல்லி ஒரு பத்து நாள் கூட செபிக்க மாட்டோம், பின் வாங்கிடுவோம். எத்தனை பேர் நான் இவ்வளவு நேரம் செபிப்பேன், எனக்கு ஆண்டவர் செஞ்சீங்கன்னா இவ்வளோ செபிப்பேன்னு சொல்றோம். எவ்வளவு நேரம் செபிக்கிறோம் யோசித்து பாருங்க, ரெண்டு நாள் செபிப்போம், மூணாவது ஏதாவது பிரச்சனை இருந்துருச்சுன்னா பின் வாங்கிடுவோம். அவ்வளவுதான். அதான் ஆண்டு உங்களை பார்த்து தான் கேட்கிறாரு, ஆதியில் இந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர் எனக்கு குறைவு உண்டு. யாரெல்லாம் ஆதியிலிருந்து ஆதியில் அன்பா இருந்தீங்க, இப்ப ஆண்டோட அன்பை விட்டு பிரிஞ்சு தூரமா இருக்கீங்க, உலகத்தோடு இருக்கம்மா, யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களை அதிகமா நேசிக்கிறார் அருமையானவர்களே. கர்த்தருடைய அன்பு மாறாத அன்பு. அவர் நம்மிடத்துல எப்படி அனுபவிச்சாரோ அதே அன்புலதான் இருக்கிறாராம். வாசித்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் பதிமூணாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம்.
1: தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற,
0: தான் உலகத்தில் இருக்கிற
1: தம்முடையவர்களிடத்தில்,
0: தன்முடையவர்களிடத்தில்
1: அன்பு வைத்தபடியே,
0: அன்பு வைத்தபடி
1: முடிவு பரியந்தமும்,
0: முடிவு பரியந்தம்
1: அவர்களிடத்தில் அன்பு வைத்தார்.
0: முடிவு பரிந்து நம்ம இடத்துல என்ன வச்சிருக்கிறாரு, அன்பு வச்சு. நம்ம என்ன பண்றோம், ரெண்டு நாள் அன்பு இருப்போம், மூணாவது நாள் உலகத்துக்குள்ள போயிருவோம். நான் அதை செய்வேன், இதை ஒப்பு கொடுக்க சொல்லி பாருங்க, முதலாவது ஒப்பு கொடுப்போம். ஆனா பின் வாங்குற நம்ம தான் முதலாவது பின் வாங்கிடுவோம். கத்தர் இல்லாம நம்மளால வாழ முடியாது. இதை செஞ்சிட்டீங்கன்னா ஆண்டவரே நான் இப்படி செய்வேன் ஆண்டவரே சொல்லுவோம். அப்புறம் ஆண்டவரை செஞ்ச அப்புறம் நம்ம என்ன செஞ்சிருவோம், அவரை விட்டுருவோம். அவ்வளவுதான், ரெண்டு நாள் மூணு நாள் அப்புறம் நம்ம அவரை விட்டு தூரமா போயிருவோம், எங்கேயோ போயிருவோம். ஆனா ஆண்டவர் மனத்துல எதிர்பார்க்கிற என்ன எதிர்பார்க்கிறாரு, என்ன எதிர்பார்க்கிறாரு, முழுகிறதோட ஆத்மத்தோடும் பலத்தோடும் முழு மனதோடு அவன் அன்பு கூறும் நினைக்கிறாரு. நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் செபிச்சுட்டு அவ்வளவுதான், நம்ம எவ்வளவோ காடை வெட்டி மலையெல்லாம் தகுத்தெறிஞ்சிட்டு போல நம்ம நினைச்சுக்குவோம். ரெண்டு நாள் மூணு நாள் செபிச்சிட்டோம்னா அவ்வளவுதான், நான் இவ்வளவு நேரம் செபிச்சிட்டேன், அவ்வளவு நேரம் செபிச்சிட்டேன், நம்ம நம்மளே நம்ம சொல்லிப்போம். ஆனா ஆண்டு மனத்தில் எதிர்பார்க்கறலாம் செபம் இல்ல, முழுகத்தோடும் ஆத்மத்தோடும் மனதோடும் சிந்தியோடும் பலத்தோடும் ஒப்பு கொடுத்துல உறுதியா இருக்க வேண்டும். நம்ம தேவனிடத்துல எத்தனையோ ஒப்பு கொடுக்கறோம், அவ்வளவுதான். ஒப்பு கொடுத்தா அஞ்சு நாள் பத்து நாள் அவ்வளவுதான். எத்தனை பேர் ஒப்பு கொடுத்தீங்க, காலையில இருந்து நான் ஒரு மணி நேரம் செவிப்பேன். ஆண்டவராக இயேசுக்கு நமக்கு நம்முடைய அன்புக்கு ஏங்குகிறார். அதான் சொல்றாரு, ஆதியில் இந்த அன்பு விட்டாயின்ற ஒரு பேர் எனக்கு குறைவு உண்டு. நம்ம என்ன நடந்தாலும் யாஸ் பாட்டு அன்பா இருக்கணும். உன்னத பாட்டுல வாசிக்கிறோம், உன்னத பாட்டின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம்.
1: திரளான தண்ணீர்கள்,
0: திரளான தண்ணீர்கள்
1: நேசத்தை,
0: நேசத்தை
1: அவிக்க மாட்டாது,
0: அவிக்க மாட்டாது. திரளான தண்ணி, பிரச்சனைகள், போராட்டங்கள் என்ன வந்தாலும் இயேசு விட்டு என்ன செய்ய முடியாது, நம்மள என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது.
1: வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது,
0: வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது.
1: ஒருவன் தன் வீட்டில் உள்ள
0: வெள்ளம், பிரச்சனை, போராட்டம், உலக பயங்கரமா வந்தாலும் என்ன செய்யும், நம்ம கர்த்தருடைய அன்பு வீட்டு நம்மள என்ன செய்யாது, தடிக்க முடியாது. என்னதான் வந்தாலும் கர்த்தருடைய உண்மையான அன்பு வருவானா, வெள்ளமா இருந்தாலும் சரி தண்ணீரா இருந்தாலும் சரி, நம்மள என்ன செய்வது, தணிக்க மாட்டேன் சொல்லுது. சத்துரு வெள்ளம் போல திரண்டு வரும்போது பரிசுத்தாவே நம்ம குரோதமா, அந்த சாத்தான் குரோதம் என்ன செய்வார், கர்த்தர் கொடியேற்றுவார். வாசித்து பாருங்க, யாசாயின் புஸ்தகம் 50:19
1: வெள்ளம் போல் சத்துரு வரும்போது,
0: வெள்ளம் போல் சத்துரு வரும்போது
1: கர்த்தருடைய ஆவியானவர்,
0: பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர்
1: அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார்.
0: அவனுக்கு விரோதமா என்ன செய்வாரு, அதை மறந்துடுவோம். ஆமாங்க, எவ்வளவு பிரச்சனை, என் பிள்ளைகளால பிரச்சனை, குடும்பத்தால பிரச்சனை, சாக்கு போய் சொல்லிடுவோம், உடனே சொல்லிடுவோம். ஆனா இங்க சொல்றாரு, கர்த்தர் வெள்ளம் போல வந்தாலும் கர்த்தருடைய அன்பு விட்டு என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது.
1: ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகள் எல்லாம் நேசத்திற்காக கொடுத்தாலும்,
0: நேசமை கும்பிடாத அவனுக்கு எல்லாமே தாரேன்னு சொன்னாலும்
1: அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும்.
0: அந்த நேரம் என்ன செய்ய, முற்றிலுமா அஷ்ட பண்ணப்படும். யாரு, எனக்கு இயேசுதான் வேணும், எனக்கு இயேசுதான் வேணும். நீ என்ன கொடுத்தாலும் ஒண்ணு இல்லை, கர்த்தருடைய அன்புக்கு நம்ம இந்த உலகத்துல யாராரு என்ன கொடுத்தாலும் அதுக்கு இணையே கிடையாது. ஆண்டவருடைய அன்பு அவ்வளவு பெரியது, அதுதான். அப்ப அன்பு கூறவங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு, தம்முடைய ராஜ்யத்தை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. அன்பு கொடுக்கறவங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு, தம்முடைய ராஜ்யத்தை கொடுக்கிறாரு. இன்னைக்கு உங்களை பார்த்து கேக்குறேன், எத்தனை பேர் பின்வாங்கி போயிட்டீங்க, எத்தனை பேரு ஆதியில் இந்த அன்பை விட்டா என்ற பேர்ல குறைவு உண்டு. யாரெல்லாம் தேவனோட்டு பிரிஞ்சிருக்கிறோம், ஏதோ செவத்துக்கு வாரம் போறா, இது வந்துட்டு அப்படியே போயிடுறோம். கர்த்தரத்தில் அன்பா இருக்கிறோமா, அன்பிலிருந்து பின்வாங்கிட்டோமா? கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மை நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் பலவீனம் இருக்கும்போதெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பலவீனம், வியாதிகள், நோய்கள், பண கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், எல்லா நேரத்திலையும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்க தேவைகளை சந்திச்சு உங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி சமாளப்படுத்திருக்கிறாரு. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, ஒரு மணி நேரம் செவத்து ஒப்பு கொடுத்துருக்கோம், செவிக்கிறோமா? முடிஞ்சா செவிக்கிறோம், முடியல விட்டுறோம், அவ்வளவுதான். யாக்கோபு 2:5
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு,
0: தாம்
1: வாக்கு தத்தம் பண்ணின, ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: அன்பு கூறவர்களுக்கு தான் தம் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் மறுபடியும் வந்து உங்களை என்ன இடத்துல சேர்த்துக்கொள்ளு சொன்னார். யாருக்கா, யாருக்கு முதல்ல ராஜ்யத்தை கொடுக்கிறாரு, கர்த்தர்ட்ட அன்புகர்களுக்கு. ரெண்டாவது பாருங்க, மத்தேயு விசேஷம் வாழ்க்கை கேட்ட 25:34
1: அப்பொழுது ராஜா, தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து,
0: தம்முடைய வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து,
1: வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல்,
0: உங்களுக்காக
1: ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற, ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்.
0: உங்க ராஜ்யத்தை என்ன செஞ்சிருங்க, சுதந்திரித்துக் கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசுக்கு நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமுள்ளவரா இருக்கிறார், நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க ஆசையா இருக்கிறாரு. யார பத்தி சொல்றாரு, வலது பக்கத்துல பார்த்து சொல்றாரு. எப்ப நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு, உலகம் உண்டாடும் போதே நமக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை நம்ம ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 25:35-36
1: பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்,
0: தாகமாயிருந்தேன் தாகத்தை தீர்த்தீர்கள்
1: அன்னியனாயிருந்தேன்
0: என்னை சேர்த்துக் கொண்டீர்கள்
1: வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள்,
0: வியாதியாயிருந்தேன்
1: என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன்
0: என்னை பார்க்க வந்தீர்கள் நம்ம கேட்கல, எப்ப ஆண்டவர் கொடுத்தா, யாருக்கு வேணாலும் கொடுத்தா, அப்படிலாம் இல்ல. தெளிச்சு விசேஷம் 25:40
1: அதற்கு ராஜா
0: பிரதியுத்தரமாக
1: மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ,
0: மிகவும் சிறியவரான என் சகோதரர்கள் எதை செய்தீர்களோ
1: அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்
0: யாரு மிகவும் சிறுவராகிய என் சகோதரருக்கு எதை செய்கிறார், அது எனக்கே செய்தல் சொல்லியிருக்காரு. கர்த்தருடைய சகோதரர் யாரு? மார்க்கு சுவிசேஷம் 3:35
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ,
0: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ
1: அவனே எனக்கு சகோதரனும்,
0: அவனே என் சகோதரனும்,
1: எனக்கு சகோதரியும்,
0: எனக்கு சகோதரி,
1: எனக்கு தாயுமா இருக்கிறான் என்றார்.
0: அவரே எங்க தாயுமா இருக்கிறார் என்றார். யாரு ஆண்டோடைய சகோதரன்? தேவனுடைய சித்தத்தின்படி யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்க தான் தேவனுடைய சகோதரனும் சகோதரியும் தாய்மா இருக்காங்க. ஆண்டு சொல்றாரு, நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறோமா? யோசித்து பாருங்க. இது தேவனுக்கு பிடிக்கும், இது தேவனுக்கு பிடிக்காது நினைக்கிறோமா? ஒரே ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல வாழும் மட்டும் தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்யமா? நம்ம யாரா இருக்கிறோம்? தேவனுடைய சகோதரியும் சகோதரரும் அவர் தாயுமா இருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி செஞ்சா கர்த்தருடைய சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறோம். ஹலேலூயா, ஹலேலூயா. அந்த பாக்கியத்தை யாரும் இழந்து போக கூடாது. ஹலேலூயா. அப்படி நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறவங்களுக்கு எதையாவது செஞ்சீங்கன்னா அது யாருக்கு செஞ்சது மாதிரியா? கர்த்தருக்கே செய்த மாதிரியா? ஹலேலூயா. அந்த பாக்கியத்தை தெரியும் எல்லாருக்கும் நம்ம செய்யக்கூடாது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறாங்க பார்த்து நம்ம செய்யணும். ரோமர்கள் நிருபம் 12:13
1: பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள்.
0: பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பரிசுத்தவன்கள் எப்படி குறைவு வரும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பரிசுத்தவான்கள் கூட என்ன செய்யும்? குறைவை கட்டாயம் வரும். அன்று சித்தத்தை நிறைவேற்றவங்களுக்கும் குறைவு வரும். பாருங்க, இந்த காலத்துல எல்லாம் ஊழியர்லாம் பெரிய பெரிய பணக்காரா இருக்காங்க. ஆனா அந்த காலத்துல பவுல் என்ன செஞ்சாரு? 9.25 கோடி பணத்தை எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு? விட்டு கத்திற்காக வந்த குப்பையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு பரிசுத்த பவுல் இருந்தாரு. அதனால பரிசுத்தவான்களுக்கு குறைவை யாரெல்லாம் நிறைவேற்றுவீங்களோ அவங்களே கத்துற என்ன சொல்றாரு? என் சகோதரரும் என் சகோதரியுமா இருக்கிறாங்க அப்படி சொல்றாரு. அப்ப கத்துருங்க சொல்றாரு. இப்ப நம்ம ஆச்சு பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 25:34.
1: அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து
0: வாருங்கள்,
1: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
0: உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக
1: ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்,
0: உலகம் உண்டானதிருந்து நமக்கு ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் நம்ம என்ன செய்யணும்? சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப என்ன செய்யணும்? கர்த்தர் சித்தத்தின்படி செய்யறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மளால முடிஞ்ச உதவி நம்ம செய்யணும். ஹலேலூயா. அதான் கர்த்தர் சித்தத்தின்படி செய்யறவங்க கர்த்தருடைய சகோதரனும் சகோதரியும் தாய்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செய்யும் போது கதை சொல்றேன். இங்க பார்த்தா பரிசுத்தவன்கள் குறைவில் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அப்ப கர்த்தர் உங்களுக்கு அந்த ராஜ்யத்தை தருவார். முதலாவது யாருக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறாரு? ஆண்டவர்கிட்ட அன்பு குறவங்களுக்கு. ரெண்டாவது கர்த்தருக்காக பரிசுத்தவன்கள் உதவி செய்யும் அந்த ராஜ்யத்தை கர்த்தர் கொடுக்கிறார். யார் கர்த்தர் சித்தத்தின்படி செய்யறவங்களுக்கு கர்த்தர் அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறார். மூன்றாவதாக யாரு கொடுக்கிறாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 21:34. சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 21:24.
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் வெளிச்சத்திலேயே நடப்பார்கள்.
0: மூன்றாவது யாருக்கு நடப்பாங்க? ரட்சிக்கப்படுறா அது வெளிச்சத்திலே நடப்பார்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய வெளிச்சத்துல நம்ம பரலோக வெளிச்சத்துல நடக்க முடியும். ரட்சிக்கப்பட்ட சன்னங்களை என்ன செய்வாங்களா? அது வெளிச்சத்துல பரலோக வெளிச்சத்துல நடப்பார்கள். ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். என்னைக்கோ ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு இல்ல, ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். இந்த சங்கீதத்தில் வாசிக்கிற நீடித்த நாட்கள திருப்தியாக்கி என் ரட்சிப்பு அவனுக்கு காமிப்பேன் சொல்ற. நீடித்த நாட்கள் திருப்தியாக்கி நம்ம சரிப்படுத்தி நம்மளை ரட்சிக்கிற தேவன். எபிரேயன் புஸ்தகத்துல வாசிக்கிறோம் 7:25.
1: அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார்.
0: முற்றுமுடிய நம்ம ரட்சிக்க வல்லவராக இருக்க. அப்ப நம்ம ரட்சிக்கப்படும் போது கர்த்தருடைய பரலோக வெளிச்சத்துல நடப்போம். முற்றுமுடிய ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டம் எங்க எந்த வெளிச்சத்துல நடப்போம்? பரலோக வெளிச்சத்துல நடப்போம். முத யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறாரு? கர்த்தருத்துல அன்பு. ரெண்டாவது பரிசுத்தவான்களுக்கு கர்த்தருடைய சித்தத்தில் செய்யறவங்களுக்கு உதவி செய்யும் போது நம்ம எங்க நடக்கிறோம்? பரலோக வெளிச்சத்துல நடப்போம். முற்றுமுடி ரட்சிக்கப்படணும். மூணாவது ரட்சிக்கப்பட்ட பரலோக வெளிச்சத்துல நடப்போம். நம்ம வாசிக்க கேட்ட ஏசாயின் புஸ்தகம் 35:8 வாசிங்களா? யாரெல்லாம் எங்க நடக்க முடியாது சொல்லி பாரு. 8-10 வாசிங்க.
1: அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும்.
0: அங்க என்ன இருக்கும்? பரலோகத்துல என்ன இருக்கும்? பெரும் பாதையான வழி இருக்கும்.
1: அது பரிசுத்த வழி என்னப்படும்.
0: அந்த வழி எப்படி இருக்குமா? பரிசுத்த வழி.
1: தீட்டுள்ளவன் அதுல நடந்து வருவதில்லை.
0: தீட்டுள்ளவங்க அதுல சரியில்லை. நடப்பதில்லை.
1: அந்த வழியில் நடக்கிறவர்கள்,
0: அந்த வழியில் நடக்கிறவர்கள்
1: பேதையராயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை,
0: திசை கெட்டு போவதில்லை.
1: அங்கே சிங்கம் இருப்பதில்லை.
0: அங்க சிங்கம், எந்த சிங்கம்? கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவ்வளவு விழுகிறாலும் வலுவீசிட்டு அந்த சிங்கம் அங்க இருப்பதில்லை.
1: துஷ்டமிருகம் அங்கே போவதும் இல்லை,
0: துஷ்டமிருகம் அங்கு போவதும் இல்லை.
1: அங்கே காணப்படவும் மாட்டாது,
0: காணப்படவும் மாட்டாது.
1: மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள்.
0: ஹல்லேலூயா. யார் நடப்பா?
1: மீட்கப்பட்டவர்கள்,
0: மீட்டவர்கள். இயேசுக்கு ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள் அதுல நடப்பாங்க.
1: கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள்,
0: கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள்
1: திரும்பி
0: திரும்பி
1: ஆனந்த களிப்புடன் பாடி,
0: ஆனந்த களிப்புடன் பாடி
1: சியோனுக்கு வருவார்கள்,
0: சியோனுக்கு வருவார்கள்.
1: நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும்,
0: நித்திய மகிழ்ச்சி அவர் தலையின் மேல் இருக்கும்.
1: சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள்,
0: சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள்.
1: சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போ.
0: நம்ம வாழ்க்கையில என்ன இப்ப எத்தனையோ சஞ்சலம் தவிப்பு. நம்ம பரலோகத்துல தேவன் வந்துட்டாருன்னா சஞ்சலம் தவிப்பு நம்மளை விட்டு ஓடி போயிரும். கத்தரால் மீட்கப்பட்டவங்க தான் அதுல நடப்பாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும், ஆண்டவரே நான் மீட்கப்படணும், ஆண்டவரே நீ எப்பயாவது மீட்டுக் கொள்ளுங்க. என்னத்துல மீட்கப்படும்? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து மீட்கப்படணும். நம்ம பாவத்திலிருந்து நம்ம அணிதினமும் அணிதினமும் மேற்கொள்ற பிசாசு எத்தனையோ பிரச்சனையை கொண்டு வரும், எத்தனையோ குழப்பத்தை கொண்டு வரும், எல்லாத்திலும் மீட்கப்படணும். துர உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆத்துமா சரிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதங்க சொல்ற ஒன்னு பேதின் புஸ்தகம் 1:10
1: குற்றமில்லாத
0: குற்றமில்லாத
1: மாசற்ற
0: மாசற்ற
1: ஆட்டுக்குட்டியாகிய
0: ஆட்டுக்குட்டியாகிய
1: கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற ரத்தத்தினாலே,
0: கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற ரத்தத்தினாலே
1: மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே.
0: ஒரு நாள் கர்த்தருடைய ரத்தத்தினாலும் கழுவி கழுவப்படணும். ஆண்டவரே இந்த எண்ணம் என்ன அறியாம வந்துருச்சு அப்பா, இந்த சிந்தனை எனக்கு வந்துருச்சு ஆண்டவரே, எனக்கு கழுவுங்க, உங்க ரத்தத்தினாலே கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் மீட்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் மீட்கப்பட வேண்டும். என்னைக்கோ மீட்கப்பட்டதில்லை. இயேசுக்கத்தின் வெளியேறப்பட்ட ரத்தம் நம்ம கழுவ வேண்டும். கழுவுங்க இயேசுவா, என்னை கழுவுங்க, இவ்வளவு குறை இருக்கப்பன்ற, நீங்க என்னை சரிப்படுத்துங்க, நீங்க தானே சரிப்படுத்தணும்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். இந்த உலகம் நமக்கு என்ன இல்லை, சொந்த பேர்ல என்னதான் வாழ்ந்தாலும் ஒரு நாள் நம்ம என்ன செய்யணும், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். அதுக்குத்தான் நம்ம ஒவ்வொரு நாள் ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எபேசியர் புத்தகம் 1:7
1: இவருடைய
0: இவருடைய
1: ரத்தத்தினாலே
0: ரத்தத்தினாலே
1: பாவ மன்னிப்பாகிய மீட்பு,
0: பாவ மன்னிப்பாகிய மீட்பு
1: இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது.
0: பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்குள்ள கர்த்தராலதான் உண்டாயிருக்கிறது. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் கத்துட்ட நம்ம இந்த நாளைக்குள்ள என்ன, நான் என்ன பாவம் செய்யறேன், அதங்க பிரசங்கில வாசிக்கிற 3:14 சகல எண்ணங்களையும் செய்திகளையும் நான் தீர்க்கும் காலம் இன்னும் இருக்கிறபடியால். இதுதான் ஒவ்வொரு நாளும் எண்ணத்துல பாவம், சிந்தனையில பாவம். வாசிங்க பிரசங்க 3:17
1: சகல எண்ணங்களையும்
0: சகல எண்ணங்களையும்
1: சகல செய்கைகளையும்
0: சகல செய்கைகளையும்
1: நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால்.
0: நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே இந்த என்ன என்ன அறியாம வருதுப்பா, எண்ணத்தை மாற்றும், ரத்தத்தாலே என்னை கழுவுங்க, நான் செய்கிறப்போ பிரிமிலா காரியம் ஒவ்வொரு நாள் கேட்கணும். அதான் இவருக்குள்ள என்ன இருக்க, பாவம் மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
1: இவருடைய
0: இவருடைய
1: ரத்தத்தினாலே
0: இவருடைய ரத்தத்தினாலே
1: பாவ மன்னிப்பாகிய மீட்பு,
0: பாவ மன்னிப்பாகிய மீட்பு
1: இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது,
0: இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதனால என்ன செய்யணும், ஒரு நாள் ரட்சிக்கப்படுறதுக்காக ஆண்டவரை கேட்டே இருக்கணும். ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை ரட்சியும் ஆண்டவரே, எப்படியாவது நீ ரட்சியும் சொல்லி கேட்டு இருக்கணும். பிலிப்பியர் புஸ்தகம் 2:12
1: நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும்
0: நான் தூரமாயிருக்கிற
1: அதிக பயத்தோடும்
0: அதிக பயத்தோடும்
1: நடுக்கத்தோடும்
0: நடுக்கத்தோடும்
1: உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்.
0: பாத்தீங்களா, நம்ம ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும், பிரயாசப்படணும். நம்ம ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ஒவ்வொரு நாள் ரட்சிக்கப்படணும். நேற்று ரட்சிக்கப்பட்டோம், போன வருஷம் ரட்சிக்கப்பட்டோம் இல்ல, ஒவ்வொரு நாள் ரட்சிக்கப்படணும். அதான் அடிக்க சொன்ன மாதிரி வீடை பெருக்கி தூ நல்லா பெருக்கி மூடி வச்சுட்டு வந்தாலும் வீட்டில் வைப்பாருங்க தூசி இருக்கும். அதே போல நம்ம என்னதான் அறிக்கிட்டாலும் கர்த்தரை நம்ம பார்க்கும்போது நமக்கு எத்தனையோ பாவங்கள் நமக்குள்ள இருக்கும். அந்த பாவங்களை கர்த்தரை அறிக்கிட்டு அறிக்கிட்டு இயேசுப்பா உங்க ரத்தத்தாலும் மீட்டுக்கொள்ளும், நான் இப்படி செஞ்சிட்டேனேன்னு சொல்லி மனஸ்தாபத்தோடு கண் சும்மா ஆண்டவரே என் பாவங்களை மன்னி அப்படி இல்லை, மனஸ்தாபத்தோடு கண்ணீரோடு ஆண்டவரே இப்படி நான் செஞ்சிட்டேன் ஆண்டவரே இவ்வளவு நான் பாவம் செஞ்சிட்டேனேன்னு சொல்லி நம்ம கண்ணீரோடு செபிக்கும் போது கர்த்தர் நம்மளை பாவத்தை மன்னிப்பார். அல்லேலூயா. மனஸ்தாபத்தோடு கேட்கணும், சரி இப்படி செஞ்சிட்டேனே, சும்மா ஆண்டவரே என்ன மன்னியும், உங்க ரத்தத்தினால கழுவும் அப்படி இல்லை. சொல்றாரு பாருங்க, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7:10
1: தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது.
0: துக்கத்தோட யோ நான் இப்படிமே துக்கப்பட்டேன், இப்ப நம்ம வேதனைப்படுத்துற ஆண்டவரே என்னை மன்னியும் சொல்லி மனஸ்தாபத்தோடு கேட்க வேண்டும். அல்லேலூயா. மதம் யார் தேவனை ரட்சித்து போக முடியும்? தேவனிடத்துல அன்பு குறும். ரெண்டாவது பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் போது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். மூணாவது ரட்சிக்கப்பட்டவங்க பரலோக வெளிச்சத்துல நடப்பாங்க. நான்காவது ஒன்னு யோவான் 3:2-3.
1: பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று
0: இன்னும்
1: வெளிப்படவில்லை.
0: ஆகிலும்
1: அவர் வெளிப்படும் போது
0: அவர் இருக்கிற வண்ணமாகவே
1: நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல
0: சுத்தமுள்ளவர்
1: தன்னையும் சுத்திகரித்துக்
0: கொள்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் சுத்திகரிச்சு கொண்டே இருக்கின்றோம். இன்னைக்கு என்ன ஆண்டு பிரிமா காரியம் இருக்கு, இன்னைக்கு என்ன செஞ்சிட்டோம், இன்னைக்கு என்ன செய்யணும் சொல்லி உள்ளத்தை உணர்ந்து கத்துட்ட அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். அப்படி சொல்லி அவருக்கு ஒப்பா நம்ம இருப்போம். அல்லேலூயா. அவர் ராஜ்யத்துல எப்படி இருப்போம் சொல்லுங்க. அவருக்கு அந்த பாக்கியத்தை நம்ம யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, எழுந்து போகக்கூடாது. அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும். இங்க சொல்ற இல்லையா யோவான் சுவிசேஷம் 15:3.
1: நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள்.
0: அப்ப ஆண்டு உபதேசம் பைபிள் வாசித்து வசனத்தை அதிகமா வாசித்து வசனத்தை நேசித்து வாசிக்கும் போது நம்ம என்ன செய்யறோம், நம்மளை கர்த்தர் எப்படி மாத்திடுறாரு, சுத்தமானா மாத்துறாரு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் வசனத்துக்காக தான் சவக்குடி வருது. என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. நம்ம அப்ப ஆண்டு வசனம் நமக்குள்ள இருந்தா தான் வசனத்தை கேட்கும் போது நம்ம கர்த்தர் என்ன செய்யறாரு, சுத்தமானா மாத்துறாரு. அல்லேலூயா. 1 பேதுரு 1:22.
1: ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்படிந்து
0: உங்கள் ஆத்துமாக்களை
1: சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடியா.
0: ஆவியினாலே சத்தியவசனத்துக்கு கீழ்படிந்தா தான் நினைச்ச முடியும். நம்ம ஆத்துமா எப்படி பண்ணிடுறோம், சுத்தமாக்கி கொள்றோம். ஒவ்வொரு நாளும் ஆவியினாலே சத்தியவசனத்துக்கு கீழ்படியணும். கீழ்படியும் போது நம்ம ஆத்துமா எப்படி பண்ணிடுறோம், சுத்தமாக்கி கொண்டபடியால். வசனத்துக்களால ஒவ்வொரு நாளும் பசுத்தாவின் சொல்றதெல்லாம் வசுத்தவர் என்ன சொல்றாரு, இந்த வசந்த கீழ்படியில இப்படி இல்லாம சொல்லும் போது சத்திய வசந்த கீழ்படி போய் நம்மளை என்ன செய்யறோம், கத்திர நம்ம என்ன செய்யறாரு, நம்மள சுத்தமாக்கி கொண்டபடி சுத்தமாக்கிடுறாரு. அல்லேலூயா. அப்ப அவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். முதல் அவருக்கு அன்பு கூறவங்க கத்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். ரெண்டாவது பரிசுத்தவான்களுக்கு கத்துடைய சகோதரர்களுக்கு உதவி செய்யும் போது எங்க போக முடியும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். மூணாவது ரட்சிக்கப்பட்ட கத்துடைய வெளிச்சத்துல நடப்பாங்க. நாலாவது நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் நம்மளை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப கர்த்தர் ராஜ்யத்தில் எப்படி அவருக்கு ஒப்பா இருப்போம். அல்லேலூயா. என்ன செய்யணும், 1 கொரிந்தியர் 6:11.
1: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்
0: ஆயினும்
1: கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும்
0: நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும்
1: கழுவப்பட்டீர்கள்
0: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்
1: நீதிமானாக்கப்பட்டீர்கள்.
0: நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலும் தேவ ஆவியிலும் என்ன செய்யும், ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும் பரிசுத்தமாக்கப்படணும். அப்ப நம்ம கர்த்தர் என்ன செய்ய பரிசுத்தமாக்குற, நம்ம எப்படி மாத்துறாரா, நீதிமான இயேசுக்கு ரத்தத்தினாலையும் கழுவப்படணும். ரெண்டாவது என்ன செய்யணும், கர்த்தரா இயேசுக்கு நாமத்தினாலும் தேவாவில் நம்ம என்ன செய்யணும், கழுவப்படணும். கர்த்தருடைய நாம ஊற்றுண்ட பரிமள தைலம், கர்த்தருடைய பரிசுத்தாவின் அவர் சீப தண்ணீர். நம்ம ஒரு நாள் கழுவப்படும் போது நம்ம நினைச்சு ஆண்டவரே என்னை கழுவுங்கப்பா, என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு கேட்கும்போது நம்ம கழுவார், பரிசுத்தமாக்குவார், நீதிமான மாற்றுவார். அல்லேலூயா. மாதிரி யார் பரலோகத்துக்கு போக முடியும், அன்பு கூறும். ரெண்டாவது ஆண்டுடைய சகோதரர்களுக்கு நம்ம உதவி செய்யும்போது. மூணாவது பரீட்சிக்கப்பட்டிருந்தா பரல வெளிச்சத்துல நடப்போம். நாலாவது நம்ம ஒவ்வொரு ஆளும் சுத்திகரிக்கப்படும் போது தேவனுடைய வசனத்தை கேட்டு கேட்டு நம்மளை அர்ப்பணிக்கும் போது பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.

நான் போய் ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பிற்பாடு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த பரிசுத்தமான ராஜ்யத்திலே யார் எல்லாம் செல்வார் என்பதை நாம் கேட்டோம். எல்லாம் கண்ணு மூடி ஜெபிக்கலாமா? நம் கர்த்தரிடத்தில் அன்பு வைக்கும் பொழுது வெள்ளம் போல தண்ணீரை போல பிரச்சனைகள் பிசாசுகள் போராட்டங்கள் வந்தால் அது போது போதும் அவர் மேல இருக்க அன்பை நம்மை விட்டு பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஒரு திரளான வீடு நிறைய பணத்தை பொருளை ஆஸ்தியை கொண்டு வந்து கொடுத்தாலும் இயேசுவின் அன்பை விட்டு நம்ம ஒருபோதும் பிரிந்து போக மாட்டோம். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? அப்படிப்பட்ட அன்பை எனக்கு தாரும் ஆண்டவரே. அந்த அன்புக்குரியவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேங்க்யூப்பா. இரண்டாவது, கர்த்தருடைய சகோதரர் என் சகோதரான இவர்களுக்கு உதவி செய்யும் எனக்கே செய்கிறீர்கள். ஆம் அன்பானவர்களே, கர்த்தருடைய கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் சித்தத்தை செய்கிற ஜனங்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் அது கர்த்தருக்கே செய்ததாய் கர்த்தர் எண்ணுகிறார். பிரைஸ் அல்லாஹ். எல்லாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உங்க சித்தத்தை செய்கிறவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யணும். பரிசுத்த வான்களின் குறைவில் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய அந்த அன்பை எங்களுக்கு தாரும். உதவி செய்ய நல்ல மனசை தாரும். அப்பொழுது உலக தொற்றுக்கு முதற்கொண்டு உலகம் உண்டானது முதற்கொண்டு கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்தை தேவன் சுந்தரிக்கும் பாக்கியத்தை தருவார். மூன்றாவதாக, ரட்சிக்கப்படுகிறவர்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? எப்படி மீட்கப்பட முடியும்? அவர் ஒரே பேரன குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறி ரத்தத்தினாலே மீட்கப்படுகிறோம். இவருக்குள் பாவமன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. சொல்லாமா? அப்பா என்னை கழுவுங்கப்பா, இயேசப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உங்க ரத்தத்தினால் உள்ளத்தை கழுவுங்க ஆண்டவரே. நான் ரட்சிக்கப்படணும், ரட்சிப்பில வளரணும், ரட்சிப்பில நான் பெருகணும், உங்க பரலோக அந்த வெளிச்சத்தை நடக்கணும் ஆண்டவரே. ஒரு போதும் பரலோகத்தை இழந்து விடக்கூடாதுப்பா. ஜெபிங்க, ஜெபிங்க, வாய் திறந்து எல்லாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார், தேங்க்யூப்பா. ஜெபிங்க, ஜெபிங்க, சின்ன பிள்ளைகளை ஜெபிக்க வைங்க, ஜெபிக்க வைங்க, ஜெபிக்க வைங்க, பெரியவங்க எல்லாம் ஜெபிங்க, வாலிப்பிள்ளை எல்லாம் ஜெபிங்க. பரலோகத்தில் இருந்து போயிடக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாது. நான்காவதாய், அவர் சுத்தமல்லவராய் இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொண்டவர்கள் இயேசுவின் வருகிலே பங்கு பெற முடியும். யார் எப்படி சுத்தமாக முடியும்? இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கிறது. அவர் உபதேசம் நாம் கேட்கும் பொழுது சுத்தம் அடைகிறோம். அந்த வசனத்திற்கு உபதேசத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது சுத்தமாகிறோம். பரிசுத்தாவினால் நிரம்பி இருக்கும் பொழுது நாம் சுத்தமாகிறோம். இயேசுவின் அந்த ஊற்றுண்ட பரிமள தைலமாக நாமத்தினால் கழுவப்படும் பொழுது சுத்தமாகிறோம். அப்பா நான் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. ஜெபிக்கலாமா எல்லாரும்? தேங்க்யூல்லா தகப்பனே. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், ஒவ்வொரு வாலிபர்கள், இளைஞர்கள், யுவதிகள், பெரியவர்கள், முதியவர்கள், வாலிபர்கள், மூத்த வாலிபர்கள், இளம் வாலிபர்கள், ஊழியர்கள் எல்லாரையும் கண்ணோக்கி பாரும். இந்த இடத்துல தன்னை அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இந்த லைவ் யூடியூப் லைவ் மூலமாக கத்தாவே நம்முடைய வெப்டிவ் லைவ் மூலமா யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகளை கத்திரி போல் தொடுமுடிக்கு நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் அப்பா நீ பரிசுத்தப்படுத்தும். உங்களுக்கு அன்பு கூறக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. என்ன வந்தாலும், வெள்ளங்கள் வந்தாலும், தண்ணீர்கள் வந்தாலும், அப்பா எங்களுக்கு என்ன வசதி வாய்ப்புகள் வந்தாலும் உண்மையில் இருக்கிற அன்பை விட்டு ஒருபோதும் நாங்கள் பிரியக்கூடாது ஆண்டவரே. அந்த அன்பை தாரும். முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் உங்களுக்கு நாங்கள் அன்பு கூறணும்ப்பா. அந்த இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ராஜா. அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய

0: நித்தியத்தை செய்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல தெய்வீக அன்பை எங்கள் உள்ளத்தில் ஊற்றும். பரிசுத்தவான் குறைவில் அவர்கள் உதவி செய்யக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ரட்சிக்கப்படுகிற ஒரு வெளிச்சத்தில் நடப்பார் என்று சொல்லி கேட்டோம். நாங்கள் ரட்சிக்கப்படணும்ப்பா, உங்க ரத்தத்தினால அப்பா நாங்கள் கழுவப்படணும், அப்பா நாங்கள் ரட்சிக்கப்படணும்ப்பா, ரட்சிப்பில வளரணும், ரட்சிப்பில நாங்கள் பெருகணும். ஒரு போது நாங்கள் நரகத்துக்கு போகக்கூடாது, இங்க வந்திருக்க ஒரு பிள்ளைகள் கூட நரகத்துக்கு போகக்கூடாது ஆண்டவர். எல்லாரையும் உமக்கென்று உருவாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். அதே போல கர்த்தாவே, சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல நாங்களும் இங்க சுத்திகரித்துக் கொள்ளக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாரும் ராஜா. சுத்த இருதயத்தை எங்களை சிருஷ்டித்தரலும் ஆண்டவரே. அப்ப உங்க உபதேசத்தினால் நாங்கள் சுத்தமாகணும், உங்களுக்கு உங்க வசனங்களுக்கு கீழ்ப்படுவதனால் நாங்கள் சுத்தமாகணும், உங்க ரத்தத்தினால எங்களை சுத்தப்படுத்தும், உங்க நாமத்தினால சுத்தப்படுத்தும், ஆவியானவரால் எங்களை சுத்தப்படுத்தும். ஒரு போதும் அந்த பரலோகத்தை இழந்து விடாதபடிக்கு வந்திருக்கிறீங்க எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. தாரும் எல்லார் உள்ளத்தையும் நீர் ஆட்கொள்ளும் அப்பா, எல்லாருக்கும் இந்த ஞானத்தை கொடுங்கப்பா, இந்த கிருபையை கொடுங்கப்பா. எல்லாம் ஜெபிக்கலாமா? உங்க ஆசீர்வாதத்திற்காக அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: நீர் பேச நீர் எங்களோடு ஆண்டவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து உமக்கென்று அப்பா செவத்துல உறுதியாய் தரித்திருக்க உமை தேடமை அண்டிக்கொள்ள உதவி செய்யப்பா. செவத்துல உறுதியாய் தரித்திருக்க உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்ய ஏசப்பா. பலவீனத்தெல்லாம் மாற்றுங்க, சுகவீனத்தெல்லாம் மாற்றுங்க, அற்புதத்தை செய்ய அச்சயங்களை செய்ய உங்க நாம மங்கிப்படட்டு ஆண்டவரே. கத்தோடைய கரம் தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஒரு வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் அழைப்பதற்கும் அதிகமாய் கிரி செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. ஏசப்பா ஒரு வாழ்க்கையில அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. தேவைகள் அனைத்தும் சந்திங்கப்பா. யாரெல்லாம் பலவீனமா இருக்கவங்களும் சுகமாக்குங்க ஏசப்பா. அப்பா வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் குணமாக்குங்கப்பா. மந்திரம் செவின உடைத்து போடுங்க, பிசாசுங்களை அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை போய் தரணும். சமாளம் இல்லாத மக்கள் சமான் தரணும். கடன் கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் விடுதலை தாங்கப்பா. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பாவத்திலையும் சாபத்திற்கு மக்கள் விடுதலை தாங்க. பிரிந்து குடும்பம் அனைக்கிறமையா சமான் இல்லாத குடும்பத்துல சமான் தரணும், சந்தோஷம் தரணும், மகிழ்ச்சியை தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, செபிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளையா மாற்றுங்க. படிக்க ஞானத்தையும் கொடுங்க, ஞாபகத்தை தாரும். தெய்வீக கரம் தாங்கட்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே. சொந்த வீடை தாங்க ஆண்டவரே. வீடு கட்டலேன்னு நினைக்கிற மக்களுக்கு வீடு கட்டி கொடுங்க தகப்பனை. உம்மால முடியும், நீரே எல்லாவற்றையும் செய்ய, நான் எல்லாவற்றையும் செய்ய கத்தன்னு சொன்னீங்கப்பா. ஆசீர்வாதமா இருக்கணும். சபையில பெரிய கறி செய்யணும், எல்லாரும் செவிக்கணும்ப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க, ஆசீர்வச்சு உயர்த்துங்க. எல்லா துதி கனமாகவே மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரசகர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஜிகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆப் ஜீசஸ் வெப்சைட்ட பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆப் ஜீசஸ் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
0: நம்முடைய 24 மணி நேரம் ஜப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜப என்ன நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா, யாராவது ஒருவர் நேரத்தில் ஜப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமார் வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனையை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை உங்க ஜப குறிப்புகளை நீங்க சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமோ ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவதைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுனா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598111-2435.

0: கர்த்தர் தந்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3:10.
1: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ
0: காத்துக்கொண்டபடியினால்
1: பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக
0: சோதிக்கும்படியாக
1: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
0: வரப்போகிற சோதனை காலத்திலிருந்து
1: தப்பும்படி நான் உங்களை காப்பேன்.
0: பொறுமை குறித்து சொல்லியிருக்காரு. அது நம்ம காத்துக்கொள்ளுமானா, வரப்போற சோதனை காலத்துல நினைச்சுவாரு. அவர் நம்மளை தப்பும்படி காக்க அவரு வல்லவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம வசனத்தை கர்த்தருடைய பொறுமை குறித்து சொன்ன வசனத்தை நம்ம கை கொண்டு நடக்கணும். சோதனை காலத்துக்கு உங்களை நினைச்சுவாரா, தப்பும்படிக்கு நான் உங்களை காப்பேன். சோதனை காலம் வரப்போகுது, அது தப்பும்படி தேவன் நம்மளை காப்பாரு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனைகளை போராட்டி வர அதுக்கு நம்ம தப்புனா நம்ம என்ன செய்யணும் தான் பார்க்க போறோம். சோதனை காலத்தை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம கர்த்தரோடு ஒவ்வொரு நாளும் இணைஞ்சு வாழும்போது எந்த சோதனை நம்மளை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள தேவன் விடமாட்டார். சோதனை காலத்துல பிரச்சனை வரும்போது தேவன் நினைச்சுவாரு, நம்மளை பாதுகாப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. அது மட்டும் ஆசைப்பா. சோதனை காலத்தில்
1: பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
0: வரப்போகிற
1: சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்.
0: நான் உங்களை காப்பேன். ஹல்லேலூயா. பூச்சக்கரத்தில் வருகிற சோதனைக்கு நான் தப்பும்படி நான் உன்னை காப்பேன். ஆண்டு வாக்கு பண்ணியிருக்காரு. ஹல்லேலூயா. நம்ம எதை பிரிச்சோ சோர்ந்து போகண்ட பஞ்சவருன்றாங்க, என்னென்னமோ வரலன்னு சொல்றாங்க. ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களை சோதிக்கும் போது சோதனையில் வரையும் போது நான் உங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்ய ஆண்டு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த காரியம் எப்படி வருமா? லூக்கழுசு விசேஷத்தில் வாழ்க்கை கேட்ட 21:35.
1: பூமியிலெங்கும்
0: குடியிருக்கிற
1: அனைவர் மேலும்
0: பூமி எங்கும், இந்த குன்னூர்ல மட்டும் இல்ல, நீரில் மாத்திர பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலையும்
1: அது ஒரு கண்ணியை போல வரும்.
0: அது எப்படி வருமா? ஒரு கண்ணியை போல. பூ இந்த மாட்டு மிருகத்து கண் வைக்கிறாங்க, பறவைகள் கண் வைக்கிறாங்களே, அந்த கண்ணியை போல வரும். பூமியின் மீது குடியிருக்கிற எங்கும் எல்லார் மேலையும் அது ஒரு கண்ணி. அந்த கண்ணியில மிதச்ச கூட அகப்படக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை மிருகங்கள் அகப்பட்டுருது, பறவைகள் அகப்பட்டுருது, வேட்டி அடி கொண்டு போயிடுறாங்க. அதே மாதிரி பிசாசு என்ன செய்வான்? எல்லார் மேலேயும் கண்ணி வைப்பான். அவருடைய கண்ணிக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? அகப்படக்கூடாது. நம்ம தப்பிச்சு தப்பிக்கணும். என்ன செய்யணும்? அதான் ஆண்டு சொன்னார், கொஞ்ச காலத்தருடைய கோபம் பற்றி அண்டி கொள்ற யாவரும் பாக்கியவான். அவர் கத்திரம் அண்டி கொள்ள வேண்டும். அந்த கண்ணிக்கு நான் அப்பதான் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அகப்படவே மாட்டோம். வாசித்து பாருங்களேன். சங்கீதம் 2:12. குமாரன் கோபம் கொள்ளாமலும்
1: நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு,
0: பரலோகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம், அந்த வழியில அழியாமல் இருக்கும்படிக்கு
1: அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே
0: அவருடைய கோபம் பற்றி எரியும்.
1: அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள்.
0: அவர் முழுமையா என்ன செஞ்சிடணும்? அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப பிசாசு கண்ணி போல எல்லார் மேலேயும் கண்ணி, பூமி மீது குடியிருக்கிற எல்லார் மேலேயும் கண்ணி விடுவான். அவன் கண்ணிக்கு தப்புனா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழுமையா என்ன செஞ்சிடணும்? அண்டிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லூக்கான் சுவிசேஷம் 21:26.
1: வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும்.
0: ஆதலால்
1: பூமியின் மேல் வரும் ஆபத்துகள் பயந்து எதிர்பார்க்கிறதினால்,
0: ஐயோ என்னாமோ பயந்து எதிர்பார்க்கிறதினால்
1: மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும்.
0: மனுஷருடைய இருதயம் என்ன செய்யும்? நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். நமக்கு யார் இருக்கிறாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்ய வேண்டிய, அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி இருக்கிறாரு? நமக்கு அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக இருக்கிறாரு. நம்ம பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை சங்கீதக்காரர் ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்தடைய தக்கதா கண்மலையா இரு, நான் எந்த வந்தாலும் உங்களுக்கு எல்லாம் வந்து அடைக்கலாம் புகுந்துக்கலன்னு சொல்றேன். அந்த அளவுக்கு நம்ம கர்த்தர நெருங்கி ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு வாசிப்பா.
1: பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக,
0: பூமியில் குடியிருக்கிற சோதிக்கும்படியாக,
1: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்,
0: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
1: வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி,
0: சோதனை காலத்தில் தப்பும்படி
1: நானும் உன்னை காப்பேன்,
0: நான் உன்னை காப்பேன். அப்ப நம்ம எப்படிலாம் இருந்தா கர்த்தர் நம்மளை காப்பாரு அப்படிங்கிற நம்ம தியானிக்க போறோம். முதலாவது பாக்குறோம் சங்கீத புஸ்தகம், நம்ம வாசிக்க கேட்ட சங்கீதம் 32:6.
1: இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில்,
0: சகாயம் இப்ப நமக்கு சகாயம் கிடைக்கும் காலத்தில்,
1: பக்தி உள்ளவன் எவனோ உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்,
0: அப்பொழுது
1: மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும்
0: அது அவனை அணுகாது. மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. உலகத்தில் பயங்கரமான துன்பங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் வந்தாலும் அது என்ன செய்ய, அவனை என்ன செய்ய, பக்தி உள்ளவன் தம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அனுச்சுவாரு. அன்று மிகுந்த சல பிறந்தால் அதே அது அவனை அணுகாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பெரிய சல பிறகம் வந்தாலும் நம்மளை அது அணுகவே அணுகாது. நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை நோக்கி எப்போதும் விண்ணப்பம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும், செவித்து கொண்டே இருக்க வேண்டும், துதிச்சு கொண்டே இருக்க வேண்டும். எப்போதும் நம்ம கர்த்தரோடு இணைந்து வாழ வேண்டும், எப்போதும் செபிக்கிறவங்களா இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து போகாம எப்போதும் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜெபத்தை விட்டுட்டோம்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பக்தியிலும் தம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணா மிகுந்த சில பிறந்தார் அணுகாத அவர் என்ன செய்வாரா, என்ன செய்வாரு, நம்மள காத்துக்கொள்ளார். வாசிங்க, தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு இது. அதான் நீங்க கவனிக்கணும், கவனமா கவனிக்கணும். வாசிப்பாசனம்.
1: இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில்,
0: பக்தி உள்ளவன் எவனும்
1: உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்.
0: பக்தி உள்ளவன், பக்தி உள்ள வேற எங்கயும் போக மாட்டான், அங்க தேடி இங்க தேடி போக மாட்டான். பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்,
1: அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும்,
0: மிகுந்த சலப்பறை எவ்வளவு சலப்பறை வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு கண்ணீர் வந்தாலும்
1: அது அவனை அணுகாது.
0: எதுவும் என்ன வந்தாலும் என்ன செய்யுது, அணுகாது. யார, பக்தி உள்ளவன் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், சலப்பறை வந்தாலும் அவனை அணுகாது. கர்த்தர் ஆண்டவராக இயேசுகிட்ட சொல்லுகிறார், விண்ணப்பனன் இல்லை என்று கண்டு அன்று ஆச்சரியப்பட்டாரா. வாசித்து பாருங்க. இப்ப நிறைய பேர் செபிக்கல, 5 நிமிஷம் ஜெபம், 10 நிமிஷம் ஜெபம், சும்மா சின்ன ஜெபம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஏசாயின் புஸ்தகம் 59:16.
1: ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார்.
0: ஒருவர் கூட விண்ணப்பம் பண்ணவன் இல்லையேன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாரா, ஆச்சரியப்பட்டேன். பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுத்தனே, அவங்களை உண்டாக்கினாரு, அவங்களுக்காக எவ்வளவு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டனே, எனக்கா என் பிள்ளைகளுக்காக தான் இவ்வளவு பாடுபட்டு, ஆனாலும் விண்ணப்பம் பண்ண மாட்டேன்றாங்களே. என் பிள்ளைகள் மனசு மாம்சம் விரும்பினபடி உலக காரியத்திலேயே மூழ்கி கொண்டிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறா, கர்த்தர் என்ன செஞ்சாரா, ஆச்சரியப்பட்டார். நம்ம அப்படி இருக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் நாம இப்படி இருக்க மாட்டான், புதிய வருஷத்துல தீர்மானம் பண்ணும். ஆண்டவரே நான் விண்ணப்பம் பண்ணுவேன், ஆண்டவரே எனக்கு உதவிச்சிங்க, இப்ப விண்ணப்பம் பண்ண எனக்கு உதவிச்சிங்க, நான் இதுவரைக்கும் எப்படியோ வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரே, விண்ணப்பம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தர் தீர்மானம் பண்ணுவோம். அதான் நம்ம வாசிக்க கேட்ட சகரியன் புஸ்தகத்துல 12:10.
1: நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும்
0: எருசலேம் குடிகளின் மேலும்
1: கிருபையின் ஆவியையும்
0: விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன். தாவீதின் குடும்பத்தார் மேல கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவி ஊற்றுவேன். என்ன ஆவியை ஊற்றுறாரா, விண்ணப்பங்களாவி ஊற்றுறார். கேளுங்க, கேட்கிற எவன் பெற்றுக்கொள்ள என்று சொல்லியிருக்காரு. கேட்டாதான் தருவாரு, கேட்கட்ட தரமாட்டாரு. சரி அவங்க வேண்டாம் போல அப்படின்னு விட்டுருன்னு விட்டுருவாரு. விண்ணப்பங்களாவி ஊற்றுன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், ஆண்டவரே எனக்கு விண்ணப்பங்களாவிய தாருமாப்பா, எனக்கு விண்ணப்பம் பண்ணணும் ஆண்டவரே. நான் வேலை செஞ்சாலும், நான் என்ன செஞ்சாலும் என் இருதயம் மோடு இருக்குன்னு ஆண்டவரே. என் மூத்த மகனை பார்த்து ஆண்டவர் சொன்ன, மகனே எப்போதும் என்னோடு இருக்கிற என்னுடையங்களா உன்னுடையும் சொன்னார். இன்னைக்கு உங்களை பார்த்து என்னை பத்தி சொல்ல முடியுமா? எப்போதும் ஆண்டு கூட இருக்கம்மா, ஆண்டு விட்டு விலகி இருக்கிறம்மா. யோசித்து பாருங்க, ஆண்டு விட்டு கேளுங்க, விண்ணப்பங்களாவே எனக்கு ஊற்றும் ஆண்டவர், விண்ணப்பங்களாவே ஊற்றும் கத்தர், விண்ணப்பங்களாவே ஊற்றுன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது நம்ம விண்ணப்பம்னா என்ன செய்யணுமா? கத்தருடைய வசனத்தை தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசித்து பாருங்க, சங்கீத புஸ்தகம் 39:3
1: என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது,
0: என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது,
1: நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது.
0: கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் போது நமக்கு என்ன செய்யுது? அக்கினி நமக்குள்ள வரும். கர்த்தருடைய வசனத்தை தியானித்து ரெண்டாவது வாசிங்க, ரெண்டு,
1: நான் மௌனமாகி ஊமையனமாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல்,
0: நலமானது கூட பேச, நல்லது கூட என்ன செய்யல, பேசாமலும்
1: அமர்ந்திருந்தேன். ஆனாலும்
0: என் துக்கம் அதிகரித்தது,
1: என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது.
0: வசனத்தை நல்ல தியானிச்சு பாருங்க, வசனத்தை தியானித்து ஆண்டு வசனத்தை உள்ளத்துல கொண்டு வாங்க. அப்ப என்ன செய்யும்? அனல் முண்டது.
1: அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்து,
0: அப்பதான் ஆண்டோட வசனத்தை நம்ம செபிக்க முடியாது. சில நாள் செபிக்க முடியாது, துதிக்க முடியாது, அப்படி எல்லாம் போராட்டம் வரும். அப்ப என்ன செய்யணும்? வசனத்தை தியானிக்கணும். வசனத்தை தியானிக்கும் போது என் இறுதியும் அனல் கொண்டது, அப்பொழுது என் நாவினால விண்ணப்பம் பண்ணுவேன். செபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, வசனத்தை தியானிக்க வேண்டும். விண்ணப்பங்களை ஆவி ஆண்டோட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தை தியானிக்க வேண்டும், அன்னி பாசல பேச வேண்டும். அப்ப நம்மளால செபிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதங்க சாவியதிரச்ச சொல்ற பரிசுத்த பவுல் சொல்றாரு, நான் செபிக்கிறது இன்னதுன்னு தெரியல. வாசிங்க ரோமர்கள் நிருபம் 8:26
1: அந்தபடியே ஆவியானவரும்
0: நமது பலவீனங்களில்
1: நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று,
0: நம்ம ஏற்றபடி என்னது, எது செவிக்கணும், என்னதுக்கு செவிக்கணும் தெரியாம இருக்க, இன்னதென்று
1: அறியாமல் இருக்கிறபடியால்,
0: நம்ம எல்லாரும் அறிவே அறிய முடியாது. பிரச்சனை மேல பிரச்சனை, கஷ்டமான கஷ்டம் வரும்போது எதுக்கு செவிக்கணும், என்ன செய்யணும், நம்மளால என்ன செய்ய, அறியவே மாட்டோம்.
1: ஆவியானவர் தாமே
0: வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு
1: நமக்காக வேண்டுதல் செய்கிறார்,
0: நமக்காக வேண்டுதல் செய்வார். அப்ப பரிசு நம்ம செபிக்க முடியும். அதான் சொல்றார், பக்தி எவ்வளவு மெய் நோக்கி கூப்பிடா, மிகுந்த சிறப்பிறந்தால் அது என்ன செய்யுது, அன்னைக்குவே எனக்கு மிகுந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் வந்தாலும் வரும், வராதுன்னு சொல்ல முடியாது. பிரச்சனைகள், உபத்திரங்கள் வரும், ஆனால் நம் பக்தியுள்ள என்னை நோக்கி இப்படி அப்போ மிகுந்த சரப்பிறந்தால் அவன் என்ன செய்யாது, அவனை அணுகாது. அல்லேலூயா. ஜெயிப்பீங்களா? கத்தர் விண்ணப்பம் பண்ணுவீங்களா? கத்தர் வருக சமீபம், நம்ம விட்டக்கூடாது. அன்று வருகைக்கு நம்ம யாருமே கைவிடப்படக்கூடாது. எல்லாரும் ஜெபிக்கணும், துதிக்கணும், அன்றோடு எப்போது இருக்கணும். கத்தர் நமக்கு எத்தனை மிகுந்த சரப்பிறந்தாலும் அது அவன் என்ன செய்யதான், அணுகாது. ரெண்டாவது, கர்த்தர் நம்மளை பாதுகாக்க நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னார், சோதனை காலத்தில் தப்பும்படி நானும் அவனை காப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது என்ன செய்யணும், எப்படி இருக்கணுமா? சங்கீத புஸ்தகம் 37:28
1: கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர்,
0: கர்த்தர் எதை விரும்புகிறாரு, நியாயத்தை விரும்புகிறவர்.
1: அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை.
0: அவர் யாரை கைவிட மாட்டாரு? தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை.
1: அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள்.
0: பரிசுத்தவன் என்ன செய்வாங்க? என்றென்றைக்கும் காக்கப்படுவாங்க. பரிசுத்தவன் இருந்தா ஆண்டவர் கைவிட மாட்டார், என்றென்றையும் காத்துக்குவாரு. பூமி மேல எவ்வளவு சோதனை காலம் வந்தாலும் அவங்களை கர்த்தர் காத்துக்கொள்வாரு. அவங்க ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டாங்க. பரிசுத்தமா வாழ வேண்டும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமா வாழ உதவிச்சிங்கப்பா, உண்மை போல என்னை மாற்று, நான் பரிசுத்தமா வாழணும் ஐயா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். பரிசுத்தமா வாழ்ந்தா ஒரு நாள் நம்மளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். உபாகம் புஸ்தகம் 33:3
1: மெய்யாகவே அவர்
0: ஜனங்களை சிநேகிக்கிறார்.
1: அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள்.
0: பரிசுத்தவான்கள் எங்க இருக்காங்களா? கத்துடைய கையில் இருக்கிறார்கள். கத்துடைய கையில பாத்தீங்களா, பரிசுத்தவங்க எங்க இருக்காங்க? கத்துடைய கையில் இருக்கிறாங்க. நீங்கள் நான் பரிசுத்தமாகலும் ஏசப்பாடு சொல்லு, ஆண்டவரே நீ பரிசுத்தமாக்குங்கப்பா, உண்மை போல என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை பரிசுத்தான மாற்றுங்க ஆண்டவரே, நீ மாற்றும் ஆண்டவரே. அவர் பரிசுத்தமாக்க வல்லவராக இருக்கிறார், அவர் பரிசுத்தமாற்று. அண்ணன் சொன்னார் வெளிப்படுத்தும் சேசம் 21:1 வாசித்து பார்த்தீங்கன்னா, 6:7 சகலத்தையும் புதிதாக்குவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். வாசித்து பாருங்க, 6:7 சகலத்தையும் புதிதாக்குவேன் சொல்லியிருக்கிறார். கையில் என்னை ஒப்பு கொடுக்கல ஆண்டவரேன், கோபம் பொறாம கசப்பு வெறுப்பு வயிறாக்கி இருமாப்பு இதில் இருந்தாலும் விடுதலை தரணும்ப்பா அப்படி நம்ம ஆண்டு கையில் ஒப்பு கொடுக்கும்போது சகலத்தையும் புதிதாக்குறாரா. வெளிப்படுத்தும் சேசம் 21:5
1: சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர்,
0: சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர்,
1: இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார்.
0: நம் இதயத்தை கர்த்தர் கையில ஒப்பு கொடுக்கும் போது நம்மளால முடியாது, கர்த்தர் தரம் ஒப்பு கொடுக்கும் போது சகலத்தையும் அவர் என்ன செய்யறாரு, புதிதாக்குவார். உங்க பாவங்கள் கோபங்கள் எரிச்சல் கசப்பு வெறுப்பு வயிறாக்கி இருமாப்பு அங்கங்க சொல்றோம், கோல் குத்துறோம், சண்டை போடுறோம், எல்லா குடங்களும் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே என்னால முடியல எனக்கு பலன் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது கர்த்தர் சொல்றார் சகலத்தையும் புதிதாக்குவேன்னு சொல்றாரு. ஆண்டவரை இயேசுக்கிட்ட சொல்லுகிறார் லேபியராகமம் 19:2
1: நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும்,
0: நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும்
1: சொல்ல வேண்டியது என்னவென்றால்,
0: சொல்ல வேண்டியது என்னவென்றால்,
1: உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர்,
0: உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர்,
1: ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள்,
0: ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க, பரிசுத்தராயிருங்கள். இங்க சொல்றாரு லேபியராகமம் 20:26 நான் பரிசுத்தம் ஆகையால் எனக்கேற்ற பரிசுத்தனங்களா இருங்களே. எப்படி பரிசுத்தமா இருக்கணுமா பாருங்க, லேவியராகமம் 20:26
1: கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே,
0: பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே
1: நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக.
0: எனக்கு கர்த்தர்க்கேற்ற பரிசுத்தங்கள் நம்ம இருக்க வேண்டுமா? ஆண்டவரே என்னை மாற்றுமப்பா, பரிசுத்தவான்களா மாற்றுங்க, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை எப்படியாவது மாற்றுங்க சப்பா. அதுக்காகத்தான் ஆண்டவரை இயேசுக்கிட்ட தெரிச்சு நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். நீ உங்களையும் என்னையும் நம்ம ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்குறது தான் ஆண்டவராக இயேசுக்கிட்ட நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். வாசித்து பாருங்க எபிரேயன் புஸ்தகம் 13:12
1: அந்தபடியே
0: இயேசுவும்
1: தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே, ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக, நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
0: எங்க பாடுபட்டாரா? நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். என் பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கணும், எனக்கு ஏற்ற பரிசுத்தமா இருக்கணும் சொல்லி தான் நமக்கு நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். ஆண்டவர் ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் கழுவிப்பட வேண்டும். ஆண்டவரே உங்க ரத்தை நீ கழுவுங்கப்பா, நான் சின்ன வயசுல இருந்து என் தாயின் வயிற்றுல பிறந்த நாள் இருந்து என்னென்ன பாவம் செய்யணும் காமிங்கப்பா, காமிங்க என்னை சரிப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்துவார். அதுக்காகத்தான் நகரவாத்துக்கு வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அது மாத்திரல என்ன சொல்றாரு, இங்க சொல்ற பாருங்க யோவான் சுவிசேஷம் 17:17
1: உம்முடைய சத்தியத்தினாலே,
0: அவர்களை
1: பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம்,
0: வசனம்தான் சத்தியம். வசனத்தை ஒவ்வொரு நாள் வாசிக்கணும், வசனத்தை வாசிக்காம தான் ஒன்றும் செய்ய முடியாது. கை கர்த்தர் நம்ம கையில பைபிளை கொடுத்திருக்கார், கண்பறிவை கொடுத்திருக்கிறார், படிப்பை கொடுத்திருக்கிறார். நம்ம அசால்ட்டாவோ நிர்வசாரமா இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும், வசனமே சத்தியம். வசனத்தை ஒவ்வொரு நாள் வாசிக்கணும், வாசித்தம் இருத்தது அலசி பார்க்க வேண்டும். வசனம் தான் நம்ம பரிசுத்தமாக்க முடியும். சத்தியம் உங்களுக்கு பரிசுத்தம், சத்தியம்தான் வசனம். ஒவ்வொரு நாள் வாசிக்கணும், வாசித்து வாசித்து வாசித்து உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். நான் எங்க இருக்கிறேன், எங்க இருக்கிறேன், காமிங்க ஆண்டவர், காமிங்க ஆண்டவர். வசனத்து மூலம் தேவன் உங்களோடு பேசுவார், வசனத்து மூலம் உங்களோடு தேவன் பேசுவார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம், இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் தகப்பனே, நன்றியோடு மே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவாதிபதியாகிய தேவனே மே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோமையா. வசனத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக மே நோக்கி நாங்கள் செபிக்கிறோமையா. அற்புதங்கள் அதிசயங்களை ஒவ்வொரு வாழ்க்கையில் இங்கே செய்யுங்க. கண்ணீரை தொடங்க, கவலை மாற்றுங்க, பிரச்சனை நீக்கிருங்கப்பா. கடைசி காலத்தில் வாழ்கிறோம் ஆண்டவரே, அப்பா அது வேதனையின் காலம்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட நாட்களில் எல்லாரும் கண்டி கொள்ளமே, சார்ந்து கொள்ள, மோடி இருக்க, உண்மைப்பால் மாற்றமுட பார்த்துல செவிக்கிறமையா. அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உமக்குள்ள நெருங்கி செவிக்க, உண்மை போல மாற்ற உட பார்த்துல செவிக்கிறமையா. நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க முடியா செவிக்கிறமையா. ஆண்டவரே என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கப்பா. நிறைய பேர் மனநோயில் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, அவங்க குணமாக்க குணமாக்க குணமாக்க குணமாக்க ஏசப்பா. கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரை தொடங்க, கவலை மாற்றுங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. நன்மையினால் முடிச்சு ஊட்டி காத்துக்கோங்க ஆண்டவரையுமே. துதிக்கிறமையா காப்பா. கிட்னி பலவீனத்தை குணமாக்க, ஆற்றில் நிறைய பேர் ஆற்று பலவீனத்தாலும் இறந்துடுறாங்கப்பா. ஆற்று பலவீனப்பட்ட மக்களை குணமாக்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. அது எங்கே பார்த்தாலும் காய்ச்சல் ஏசப்பா, காய்ச்சல் அப்புறப்படுத்துங்க ஏசப்பா. ஏசுக்கு ரத்தத்தை எல்லாருமாலையும் தெளிக்கிறோம் கத்தாவே. காய்ச்சல் யாருக்கும் வரக்கூடாதப்பா. காய்ச்சல் இரும்பல் கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் குணமாக்குங்கப்பா. கைவலி கால்வலி எல்லாவற்றையும் குணமாக்க, சுகர் கொலஸ்ட்ரால் குணமாக்குங்க, தைராய்டு பிபி குணமாக்குங்க, நரம்பு பலவீனத்தை குணமாக்குங்க, தலைவலியை குணமாக்குங்க. கஷ்டப்படுற ஒவ்வொருவர் வேலையும் தேவண்ட வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே வியாதி சுகமாக்க, நோய் சுகமாக்க, பலவீனத்தை குணமாக்குங்க. மந்திரம் சிவனி உடைத்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க ஐசப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க ஏசப்பா. சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளம் தாங்க ஏசப்பா. கடன் வரிசையை மாறணும் ஏசப்பா. கண்ணீர் துடைக்கணும் ஏசப்பா. குடிக்கிற குடும்பத்திலிருந்து விடுதலை தாங்கப்பா. குடிக்கிற ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஏசப்பா, மாற்றுங்கப்பா. கஷ்டத்தெல்லாம் நீக்கிருங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க ஏசப்பா. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க ஏசப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிருவீங்க ஏசப்பா. அவரஞ்சிற மக்களை ஆசிருவீங்க. கேஸில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. எந்த குடும்பத்திலே டைவர்ஸ் ஆகக்கூடாதப்பா. பள்ளத்தின் அக்கினி மூட முடிக்காய்ச்சி வைக்கிறோம். ஒவ்வொரு வியாதிகள் நோய்கள் எல்லாம் நீக்கி போடுங்க ஏசப்பா. கெஞ்சிரும் கெஞ்சிரும் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசிருவீங்க. தேவ கிருவி எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. தகப்பனே இறங்கும் இறங்கும் எல்லாரும் வேதை துவாசிக்கிறவங்களா தேவன் அறிகிற அறிவில் நிரப்பப்பட விட பார்த்து வச்சுப்பிக்கிறோம். ஆத்தும நேசரையும் அண்டிக்குள்ள மோடி இருக்க கிருபை தாரும். உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க ஏசப்பா. எல்லா துதிகான மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சேவத்தை கேட்டாரு, கலங்காதிக்கா.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
4: எங்களின் ஏசிலும் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aislinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: எழும்பியாச்சிடா சொங்கி.
1: என்ன பகல் கனவா?
2: அப்துல் கலாம் கனவு காண சொன்னார்ல, அதான் கனவு கண்டிருப்பாரு.
3: அது தாவலையே கொஞ்சமா செஞ்சுட்டு கனவு கண்டா கூட பரவாயில்ல, ஒருவேளையும் செய்யாம கனவா?
4: ஆமா, நீங்க என்ன கனவு கண்டீங்க?
5: ரொம்ப எல்லாம் வலிறாரு
4: சார், வலியாம சொல்லுங்க சார்.
6: மேனேஜர்
1: யோ, இந்த ஆபீஸ்ல நான் தான் சீனியர், அதிகம் படிச்சவன், கம்பெனி விஷயங்களை தெளிவா தெரிஞ்சவன், செல்வாக்குள்ளவன். அதனால அதுக்குரிய தகுதி இந்த ஆபீஸ்ல எனக்கு மட்டும்தான் இருக்கு. ஒழுங்கா வேலையா பாரு.
6: பெருமைக்கு மட்டும் குறைச்சல் இருக்காது.
1: என்னையா முணங்குற மாதிரி இருக்கு?
7: அடுத்த மேனேஜர் நீங்க தான் சொன்னேன்
1: சார். அது
4: சார் சொன்ன மாதிரி நீங்க தான் சீனியர், அதிகம் படிச்சவரு, கம்பெனி விஷயங்கள் தெளிவா தெரிஞ்சவரு, செல்வாக்குள்ளவரு. அத மறுக்கவே முடியாது. ஆனா உங்ககிட்ட பெருமை இருக்கு. அது மட்டும் இல்லன்னா நீங்க தான் பெரிய ஆளு.
1: அப்போ இப்ப நான் பெரிய ஆள் இல்லையா?
4: இல்ல இல்ல இல்ல, அப்படி சொல்லல. நீங்க பெரிய ஆள் தான், உங்ககிட்ட பெருமை இல்லாம தாழ்மை இருந்தா இதை விட நல்லா இருக்கும்னு சொல்றேன்.
1: இத நான் உங்ககிட்ட கேட்டனா, உங்க வேலைய பாருங்க சார். ஆள் ஆளுக்கு அட்வைஸ் பண்ண வந்தாச்சு.
4: மேன்மை அடைய வழி தாழ்மை, அதத்தான் சொன்ன. ஓகே சார்,

0: சார்.
1: ஆ,
0: இந்த கணக்க கொஞ்சம் முடிச்சு சென்ட் பண்ணிடுவீங்களா சார்?
1: ஓகே, வித் பிளஷர். கொண்டாங்க
0: சார். நம்ம ஆபீஸ்ல நீங்க ஒரு ஆள் தான் நல்ல வேலை செய்றார், அதான் உங்ககிட்ட கொடுத்தேன். தேங்க்ஸ்
1: சார். ஒரு நிமிஷம்.
0: வாட் சார்?
1: இந்த ப்ராஜெக்ட் இன்னும் முடிக்கல சார், இது கொஞ்சம் முடிச்சிருங்க.

0: இந்த கணக்கு டேலியாங்க பண்றது, இதை கொஞ்சம் டேலி பண்ணிருங்க.
1: சார் சார் சார், என் ஃபைல தந்துருங்க சார், நான் போறேன்.
0: ஏன் சார்?
1: இல்ல சார், என் வேலையை நானே செஞ்சுக்கிறேன், நீங்க உங்க வேலையை செய்யுங்க.
0: வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது வேலை செய்யுங்க சார். எப்போ
2: ஊங்குறக்குனே ஆபீஸுக்கு வரேன்.
0: ராத்திரி ஃபுல்லா செல்போன்ல கேம் விளையாண்டு இருப்பானா இருக்கும்.
2: இது கேம் விளையாடுற விசா

0: போர் அடிக்குத. என்ன செய்ய? ஐடியா.
1: நீ சாகல?
2: கரண்ட்ல கைய வச்சாதான சாவாரு.
1: அப்ப ஷாக் அடிக்கலையா?
0: நான் சாகுறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா?
3: உயிரோட இருந்தே ஒழுங்கா வேலை செய்ய போறது இல்ல, அதுக்கு போய் சேர்றதே நல்லது.
4: சார், நான் உங்களை கவனிச்சேன், நீங்க நடிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: எல்லாரும் அதிர்ச்சி ஆவீங்கன்னு பார்த்தேன், எல்லாரும் சந்தோஷப்படுறீங்க.
4: சார், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைய சந்தோஷமா செய்யுங்க, உங்களுக்கு மரியாதை தன்னால வரும்.
5: இவருக்கு வேற வேலையே கிடையாது.
0: சாரி சார், இனிமே நான் ஒழுங்கா வேலை செய்வேன்.
3: சூப்பர்.
6: இங்க என்ன நடக்குது? இது ஆபீஸா இல்ல கிளப்பா?
0: இன்னும் மேனேஜரே ஆவல, அதுக்குள்ள ஆட்டம் பெரிய ஆட்டமெல்லாம் இருக்கு.
7: சார், இவரு நம்மளமாய் போஸ்டிங்ல தானே சார் இருக்காரு, இவர் எப்படி சார் நம்மள கமெண்ட் பண்ணலாம்?
3: அவர்கிட்ட மனுஷன் பேச முடியாத கேட்டா என்னமோ, இவர் தான் ஆபீஸ தூக்கி சமக்கரமாய் பேசுவாரு, நான் வேலையே ஒழுங்கா செய்ய மாட்டாரு.
7: எல்லாம் நேரம் இவருக்கு மட்டும் மேனேஜர் ப்ரமோஷன் கொடுத்தாங்க, நாம செத்தோம்.
3: வேற வேலையை பார்த்து போக
6: வேண்டியதான். பிரேம் சார்.
4: என்ன சார்?
6: அந்த இடத்துக்காரர் இன்னும் வரலையே.
4: ஆமா, என்கிட்ட எதுவும் சொல்லலையே. இந்த போன் பண்ணி கேக்குறேன். சார், குட் மார்னிங். என்ன சார், இன்னைக்கு லீவா? என்ன சார், லேட் ஆயிட்டீங்களா? என்ன சொல்றீங்க? வாவ், கங்கிராச்சுலேஷன்ஸ், உங்க தாழ்மைக்கு கிடைச்ச மேன்மை. ஓகே சார், வாங்க.
6: என்ன சார்?
4: ரவி சார் மேனேஜரா ப்ரமோட் ஆயிட்டாரா?
6: என்னது, ரவிக்கு மேனேஜர் ப்ரமோஷனா? அனுபவம்
0: உள்ளவன்
2: சார், ஒருவேளை அடுத்த ப்ரமோஷன் உங்களுக்கு தருவாங்களா இருக்கும்.
6: என்னை விட எல்லாத்திலையும் குறைஞ்சவன் எனக்கு மேனேஜரா?
0: நீங்க நான் தப்பிச்சேன்.
8: வணக்கம், வாழ்த்துக்கள் சார்.
6: குட் மார்னிங். குட் மார்னிங் சார். வாங்க மேனேஜர் சார், என் கால்ல கிடக்கிற ஷூ உங்க அப்பன் தச்சதான் தெரியுமா? ரொம்ப சந்தோஷம் சார், இந்த ஷூ பிஞ்சு போச்சுன்னா என்கிட்ட கொண்டு வாங்க, நானே தச்சு தரேன்.

0: வெளிப்படுத்தின விசேஷத்தின் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் அதுதான். இது முன்னுரையாக குறிக்கப்பட்டிருக்கிறது. சில காரியங்களை முதலாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து 26 முதல் 30 கிழமைகள் உங்களுக்கு பாடமாக எடுக்க விரும்புகிறேன். பெரும்பாலும் திங்கட்கிழமைகளிலே இந்த கூட்டங்கள் நடைபெறும். ஒருவேளை திங்கட்கிழமை நான் வெளி ஊர்களுக்கு செல்ல வேண்டியதாக இருப்பதா இருந்தால் செவ்வாய்க்கிழமைகளிலே இந்த கூட்டம் நடைபெறும். அதை குறித்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்னதாக நான் அறிவித்து விடுவேன். திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை, பெரும்பாலும் திங்கட்கிழமையில் இருப்பதையே நான் விரும்புகிறேன். இது ஒரு பிரசங்கம் போல இருப்பதில்லை. நிறுத்தி நிதானித்து நீங்கள் விளங்கிக் கொள்கிற அளவு உதாரணங்களை சொல்லி ஒரு பாடத்திட்டம் போல நான் நடத்தி செல்ல விரும்புகிறேன். வேதத்துள்ள 66 புத்தகங்களிலே மிகுந்த மறைபொருள் உள்ள புத்தகங்கள் என்று அழைக்கப்படுவது 2 புத்தகங்கள். ஒன்று தானியேலின் புத்தகம், அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம். தானியேல் பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசி, அவர் அதை எழுதினார். யோவான் இயேசுவுக்கு மிகவும் அருமையான, மிகவும் அன்பான சீஷன். இயேசு கிறிஸ்துவுடைய மார்பிலே சார்ந்திருந்தவர். இந்த 2 புத்தகங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனுடைய மறை பொருட்கள் நிறைந்த, வருங்காலத்தை பற்றிய பேசுகிற புத்தகங்கள். அதை எழுதின 2 பேருமே தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசி என்றால் தேவனோடு நடந்து அவருடைய மறை பொருட்களை அறிகிறவன் தான் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்றால் தேவனுடைய வாயானவன், பின் வருகிறதை முன்னறிவிப்பவன், தேவனுக்கும் ஜனங்களுக்கும் மத்தியிலே நின்று ஜனங்களுக்கு தேவனுடைய ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கிறவன், ஞான திருஷ்டி அடைகிறவன், ஞான திருஷ்டிக்காரன் என்று பெயர் பெறுகிறவன், தேவனுடைய பாரத்தை தன்மேலே சுமக்கிறவன், அவன்தான் தீர்க்கதரிசி. இந்த 2 பேருமே தேவனுடைய தீர்க்கதரிசிகளாய் இருந்தார்கள். 2 பேருமே மறை பொருட்களை வெளிப்படுத்தினார்கள். தமிழிலே 2 பதங்கள் உண்டு. ஒன்று கண்டுபிடிப்பு. இனி வரவைகள் என்ன, அதை கண்டுபிடிப்பது. கண்டுபிடிப்பதிலே 2 பகுதிகள் இருக்குது. ஏற்கனவே இருக்கிற ஒன்றை, மறைத்து வைக்கப்பட்ட ஒன்றை கண்டுபிடிப்பது. அமெரிக்கா ஏற்கனவே இருந்தது, ஒருவரும் காணக்கூடாததாய் இருந்தது. கொலம்பஸ் என்ற ஒரு மாலுமி அப்படி ஒரு தேசம் இருக்கிறதை கண்டுபிடித்து உலகத்துக்கு அறிவித்தார். இது இருந்தது, வெளியே தெரியாமல் இருந்தது. அந்த மறைப்பொருளை அவர் வெளிப்படுத்தினார். இன்னொரு கண்டுபிடிப்பு இருக்கிறது, இதுவரை இல்லாததை கண்டுபிடிப்பது. மின்சாரம், அதை கண்டுபிடித்தார்கள். அணு ஆயுதங்களை கண்டுபிடித்தார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வெளிப்பாடு என்பது வித்தியாசமான, வேதத்திலுள்ள மறை பொருட்களை, வேதத்தினுள்ள ஆழங்களை பூர்வ காலமாய் மறைக்கப்பட்டிருந்த வேத ரகசியங்களை அதை வெளிப்படுத்தி காண்பிப்பதுதான் வெளிப்படுத்துதல். சாதாரணமாய் வாசித்தால் புரிவதில்லை. தேவனுடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அதை வெளிப்படுத்துகிறார்கள். அல்லது விசுவாசிகள் ஆவியானவருடைய துணையோடு இருந்து எனக்கு சொல்லித்தாரும், எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்கும்போது ஆண்டவர் அந்த மறை பொருட்களை வெளிப்படுத்துகிறார். பழங்காலத்தில் வேதத்தை விசுவாசிகள் வாசிப்பது பல சபைகளிலே மறுக்கப்பட்டிருந்தது. ஊழியக்காரர் சொன்னார்கள், நீங்கள் வாசிக்க கூடாது, வாசித்தால் புரிந்து கொள்ள மாட்டீர்கள், புரிந்து கொண்டால் தப்பாய் புரிந்து கொள்வீர்கள், நாங்கள் அதற்காகவே இருக்கிறோம், நாங்கள் எப்படி மாடு புல்லை மேய்ந்து அதை பாலாக்கி குட்டிகளுக்கு கொடுப்பது போல நாங்கள் தேவ சமூகத்திலிருந்து அறிந்து உங்களுக்கு வெளிப்படுத்துவோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த கடைசி காலம் அப்படிப்பட்ட காலம் அல்ல. ஆண்டவர் தாகத்தோடு வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்தாமே நேரடியாக அதை கற்றுக் கொடுக்கிறவர். மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறவர். வெளிப்படுத்தின விசேஷம் என்றால், சாதாரணமாக பழங்காலத்தில் எல்லாம் ஒரு நாடகம் நடக்கும்போது இடைவேளையிலே திரை போட்டு விடுவார்கள். திரைக்கு பின்பாக நடிகர்கள் எல்லாம் அவசர அவசரமா ஒழுங்கு பண்ணுவாங்க. மேஜை இருக்கிற மாதிரி ஒரு நாற்காலியை தூக்கி போட்டு அதுல ஒருத்தர் மீசை வச்சுட்டு அப்படியே கம்பீரமா உட்கார்ந்து இருக்க மாதிரி அங்கெல்லாம் ரெடி ஆன உடனே ஒரு விசில் அடிப்பாங்க, அந்த திரை அப்படியே மேல போகும். அல்லது ரெண்டாயி அது பார்த்தா அந்த நடிகர்கள் வெளிப்படுவார்கள். அதுவரை திரை மறைத்து கொண்டிருந்தது. குறிப்பிட்ட வேளை வரும்போது அந்த திரையை திறந்து கொடுத்த போது பின்னாலே திரைக்கு பின்னாலே இருக்கிற நடிகர்களை பார்க்க முடியும். அதுபோல வருங்காலங்கள் திரையிடப்பட்டது. கடந்த காலம் இருந்தது, அது சரித்திரம். நிகழ்காலம் இருக்கிறது, தினந்தோறும் நிகழ்கிற நிகழ்வுகள். வருங்காலம் அது மறைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் அதை சாத்தானுக்கு மறைக்க வேண்டும் என்று நினைத்தார். சாத்தான் தானும் மறைப்பொருட்களை சொல்லுவது போல பாசாங்க செய்வான். அவனிடத்தில் தீர்க்க தரிசன அபிஷேகம் இல்லை, ஆனா குறி சொல்லுகிற ஆவே சாத்தானிடத்தில் இருக்கிறது. நமக்கு தீர்க்க தரிசன ஆவியின் மூலமாய் வெளிப்படுத்துகிறவர். சாத்தானுக்கு அவனுடைய குறி சொல்லுகிற ஆவிகள் இதை தெரியக்கூடாது என்பதற்காக அதை மறைத்து வைத்தார். எந்த பிசாசின் ஆவியும் வருங்காலத்தை பற்றி சொல்லவே சொல்லாது. யூகித்து குருட்டாம்போக்கில் அடிக்கணும்னா அடிக்கமே தவிர, பொய்யானதை சொல்லுமே தவிர வருங்காலத்தை அவைகளால் சொல்லவே முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம். சில வேளைகளிலே ஒரு அரசியல்வாதிகள் ஒரு சிலையை செய்திருப்பார்கள். குறிப்பிட்ட நாள் வரையும் ஏற்கனவே செய்து வைத்தத சாக்கினால துணினால மூடி சுத்தி வச்சிருப்பாங்க. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதை திறப்பதில்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது ஜனாதிபதி அல்லது மந்திரி வந்து அதற்கு ஒரு பெரிய விழா எடுத்து அதை திறந்து வைப்பார்கள். அதுவரைக்கும் அது மூடப்பட்ட ஒரு காரியமாகவே இருக்கும். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை ஆண்டவர் எழுதும்போது சொன்னார், இதை குறிப்பிட்ட காலம் வரையிலும் இதை முத்திரை போடு, இது மறைப்பொருளாய் இருக்கட்டும். அது ஒரு மறைப்பொருளாய் குறிப்பிட்ட காலம் வருவரையிலும் கடைசி காலத்திலே ஜனங்கள் அங்கும் இங்கு ஓடி போய் ஆராய்வார்கள். தானியேல் 12:3 நாம் அதை வாசிக்கிறோம். 4 சாரே.
1: தானியேல் ஆகிய நீயோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான்.
0: கடைசி காலத்திலே ஜனங்கள் ஆழங்களை அறிய பிரியப்படுவார். பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படும் போது தேவ ரகசியங்களை அறிந்து கொள்ள முற்படுவார்கள். ஆனால் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவானுக்கு வெளிப்படுத்தின போது, இந்த புத்தகத்தை நீ முத்திரை போட வேண்டாம், காலங்கள் சமீபித்து வந்துவிட்டன. தானியேலுக்கு முத்திரை போட சொன்னவர் யோவானுக்கு முத்திரை போட வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். முத்திரையை போடுகிறவரும் அவர்தான், முத்திரையை உடைக்கிறவரும் அவர்தான். வெளிப்படுத்தல் 7:3 12 கோத்திரத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை முத்திரை போடு என்று சொன்னார். ஆனால் வெளிப்படுத்தல் 6 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்ட புஸ்தத்தை சுருளை ஆண்டவர்தாமே அந்த முத்திரையை உடைத்து வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். நம்ம எல்லாம் அவருடைய இரத்தத்தினாலே முத்திரையிடுகிறார். எபேசியர் 1:13 சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். எபேசியர் 4:30 நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவி என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை அவர் முத்திரையிட்டு என்னுடையவன் என்று பாதுகாக்கிறார். முத்திரையிட்டு உலக மக்களிலிருந்து உங்களை வேறு பிரித்து காண்பிக்கிறார். முத்திரையிட்டு உங்களை வேலையடைத்து சாத்தான் உங்களை நெருங்காதபடி பாதுகாக்கிறார். ரெண்டு புத்தகங்கள் முத்திரையிடப்பட்டதும் முத்திரை உடைக்கப்பட்டதுமான புத்தகம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள் வரும்போது நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறீர்கள் என்கிற எண்ணத்தோடு உள்ளே பிரவேசிக்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்திலே எல்லாரும் வரக்கூடிய வெளிப்பிரகாரம் உண்டு. சங்கீத புஸ்தகம், நீதிமொழி எல்லாராலும் புரிந்து கொள்ளப்படுகிற புஸ்தகங்கள், பரிசுத்த ஸ்தலம் போன்ற புஸ்தகங்களும் உண்டு. உன்னத பாட்டு பரிசுத்த ஸ்தலம் போல உள்ள ஒரு ஆழமான பாடு. மாம்சீக மனிதர்கள் அந்த உன்னத பாட்டின் ஆழத்தை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஏதோ ஒரு காதல் காவியம், ஏதோ ரோமியோ ஜூலியட் போல, ஏதோ கீதாஞ்சலி போல உன்னத ஒப்பற்ற காதல் காவியம் என்று எண்ணி போய் விடுவார்கள். ஆனால் அது அப்படிப்பட்டதல்ல. சபை ஒரு மணவாட்டியை போலவும், கிறிஸ்து மணவாளனை போலவும், அவர் நம்முடைய ஆத்ம நேசரை போலவும், அவருடைய மார்பிலே சார்ந்து கொள்ளக்கூடிய அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரியம் ரூபவதி அவளை போலவும் இருக்கிற அந்த உன்னத பாட்டுக்குள் பிரவேசிக்கும் போது, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி என்று யாத்திராம 3:5 மோசே பார்த்து ஆண்டவர் சொன்னாரே, இந்த உன்னத பாட்டானாலும் சரி, தானியேல் வெளிப்படுத்தின விசேஷமானாலும் சரி, மாம்சீக எண்ணங்களை களைந்து விட்டு ஆவியானவரோடு கரம் பிடித்து நுழைந்து செல்கிற புஸ்தங்களாகவே அவைகள் விளங்குகின்றன. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு விளக்கம் அளித்த அநேகருடைய புத்தகங்கள்ல சிலர் பச்சை கண்ணாடி போட்டு எல்லாத்தையும் பச்சையா பார்க்கறது போல, சிவப்பு கண்ணாடி போட்டவன் எல்லாவற்றையும் சிவப்பா பார்க்கறது போல, மஞ்சள் காமாலை வியாதி உள்ளவன் எல்லாவற்றையும் மஞ்சளாய் பார்க்கிறது போல, தங்களுடைய சபையை சபையினுடைய கொள்கைகளை உபதேசங்களை உறுதிப்படுத்தும்படி அவர்களுக்கு ஏற்றபடி மாற்றிக் கொள்கிறவங்க அவங்க தான். 144,000 பேர் இருந்தா செவன்த் டே அட்வென்டிஸ்ட் உடனே சொல்லுவாங்க, நாங்க தான் இந்த 144,000. ஜெகோவா விட்னஸ் சொல்றாங்க, இல்ல இல்ல இல்ல இல்ல, நாங்க தான் இந்த 144,000. இலங்கை பெந்தை தீ பெந்தை கோஷ சபை, நாங்க தான் இந்த 144,000. அதுக்கு மேல ஒரு ஆள் கூட அங்க மேல வர மாட்டாங்க. இந்த சபைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. ஆதி அப்போஸ்தலன் நாட்கள் எவ்வளோ பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. இவங்க சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க பரலோகத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ஆகவே வெளிப்படத்தில் வாசிக்கும் போது திறந்த மனதோடு ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நம்ம கேட்டு கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்தா ஆண்டவர் அதை நமக்கு போதிப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களா இருப்பார். இந்த சபை கண்ணாடி போட்டு பார்க்க கூடாது, அவங்களுக்குரிய உபதேச கண்ணாடியை போட்டு பார்க்க கூடாது. ஆவியானவரே எனக்கு வெளிப்படுத்தும், நான் திறந்த மனதுள்ளவனாய் இதில் பிரவேசித்து உடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு ஆழமான விலையேற பெற்ற முத்தை தேடி செல்லுகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 13:44 இவ்விதமாய் சொன்னார், பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அந்த பொக்கிஷம் வெளியே தெரியவில்லை, ஆனால் அது மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை அவன் வெளிக்கொண்டு வந்து பார்க்கும்போது அந்த பொக்கிஷம் எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை அவன் அறிவான். அந்த பொக்கிஷத்தை பெறுவதற்காக என்ன தியாகமும் செய்து தன்னுடைய வீடு நில போலன் எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்திலே புதைந்திருக்கிற அந்த பொக்கிஷத்தை அவன் சுதந்தரித்துக் கொள்ளுவான். கிறிஸ்து அந்த பொக்கிஷம், பரலோக ராஜ்யம் அந்த பொக்கிஷம், நித்திய மகிழ்ச்சி அந்த பொக்கிஷம், கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற கிரீடங்கள் எல்லாம் அந்த பொக்கிஷம். திரும்பவும் ஆண்டவர் பரலோக ராஜ்யம் என்பது கடலிலே இருக்கிற ஒரு விலையேறப்பட்ட முத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். இதையெல்லாம் ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஆழங்கள் உங்களுக்கு நித்திய ஜீவ காலமாய் விலையேறப்பட்ட ஒரு பொக்கிஷமாக விளங்கும். ஆகவே அந்த பொக்கிஷத்தை நீங்கள் எடுப்பதற்கு பயன்படுத்துவதற்கு எந்த தியாகமும் செய்ய நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர். அந்த பொக்கிஷங்களின் விலை மதிப்பை பற்றி அவர் பேசுகிறார். இந்த பொக்கிஷம் எப்போதிலிருந்து மறைக்கப்பட்டிருக்கிறதாம், எப்போது முதல் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது? 1 கொரிந்தியர் 2:7 அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை நாங்கள் பேசுகிறோம். இந்த ரகசியம் உலக தோற்றம் முதலே மறைக்கப்பட்டிருந்தது. வேதத்தில் உலக தோற்றம் என்பது ஏறக்குறைய 20 இடங்களுக்கு முன்பாகவே மேலாக வருகிறது. ஆண்டவர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொண்டார். இயேசு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானார் என்று வெளிப்படுத்தல் 13:8 நாம் வாசிக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டது, அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்று எபேசியர் 2:4 வாசிக்கிறோம். மத்தேயு 25 அதிகாரத்தில் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்கென்று ஒரு நகரத்தை வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் அருளி செய்து மறைத்து வைத்திருக்கிறார். என்ன மறைத்து வைத்திருக்கிறார்? 2வது வருகை எப்பொழுது இருக்கும்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அதை மறைத்து வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு கூட அது தெரியவில்லையா? பிதாவை தவிர அது வேறு ஒருவருக்கும் தெரியாது. உலக தோற்றத்துக்கு முன்னால ரகசியம், அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி, அது ஒரு பெரிய ரகசியம். கர்த்தருடைய வருகையிலே மகிமையின் மேல் மகிமை அடைவது, அது ஒரு பெரிய ரகசியம். மத்திய ஆகாயத்தில் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து, அது ஒரு பெரிய ரகசியம். இயேசு பகிரங்கமாய் தேவதூதர்களோடு வருவது, 1000 வருஷம் இந்த பூமி அரசாழ்வது, கடைசி யுத்தத்தில் இந்த உலகம் எல்லாம் சுருட்டப்பட்டு அழிக்கப்பட போவது, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு தொடங்குவது, பரலோகத்தின் பல பகுதிகள் நித்தியம் வெளிப்படுத்தப்படுவது, பாதாளத்தின் பல பகுதிகள் வெளிப்படுத்தப்படுவது, இவைகளெல்லாம் தேவனுடைய பெரிய ரகசியங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் அழைத்த போது இந்த தேவ ரகசியங்களை அறிய வேண்டும் என்பதற்காக எருசலேமை விட்டு தனியாக அரபு தேசங்களுக்கு போய்விட்டாராம். 3.5 வருடங்கள் இன்றைக்கு இருக்கிற சவுதி அரேபியா, அங்கே போய் தேவ சமூகத்தில் தனிமையாய் உட்கார்ந்து வேத ரகசியங்களை, ஆதி முதல் மறைக்கப்பட்ட ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும். காரணம், அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு இருந்த நாட்களில் அவருடைய சீஷனாக அப்போஸ்தலனாக இருந்ததில்லை. இயேசு மலை பிரசங்கத்திலே சீஷர்கள் அவர்களோடு வந்து உலகத்தின் முடிவுக்கும் உடைய வருகைக்கும் என்ன அடையாளம் என்று கேட்டபோது அந்த ரகசியங்களை எல்லாம் பவுல் நேரடியாய் கேட்கவில்லை. அந்த நேரம் அவர் கிறிஸ்தவர்களுக்கு விரோதியாகத்தான் இருந்தார். பிறகு அவர் தமஸ்கு வீதியில் பிடிபட்ட போது யாரிடத்திலும் போய் அந்த ரகசியங்களை அவர் கேட்க பிரியப்படாமல் தனியாக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அந்த மறைப்பொருட்களை அறிய வேண்டும் என்று பிரியப்பட்டார். ஆகவே ஆண்டவர் வேதத்தில 24 பெரிய ரகசியங்களை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். சில ரகசியங்களை அவர் எழுதும்போது இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய மனவாட்டி சபையை பற்றியும் எழுதுகிறேன், அவர் தன்னை தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானத்துவக்காரன் என்று அழைத்தார். அந்த ரகசியங்களை ஆண்டவர் என்னை பொறுப்படுத்தி என் கையில் அந்த ரகசியங்களை ஒப்பு வைத்திருக்கிறார். இந்த ரகசியங்களுக்கு நான் தான் மேனேஜர், உக்கிரானக்காரன் என்று சொல்லி தன்னை குறித்து அப்படி சொன்னார். உண்மையிலே வேதத்தின் ரகசியங்களை அறியணும்னு உங்களுடைய மனதை திருப்பும் போது தானியேலுக்கு தேவதூதன் சொன்னார், என்றைக்கு உன்னுடைய இருதயத்தை மறை பொருட்களை அறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு திருப்பினாயோ அந்த நாள் முதற் கொண்டு உன்னுடைய ஜபங்கள் கேட்கப்பட்டது. தேவனுடைய மறைப்பொருளை அறிய வேண்டுங்கிற ஒரு தாகம், அதற்காக நேரங்களை செலவழிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சி, அதற்காக உன்னுடைய மனதை திருப்பின நாள் முதற் கொண்டு தானியேலுக்கு அவ்வளவு மறைப்பொருட்களை ஆண்டவர் அதன் மூலமாகத்தான் வெளிப்படுத்தி கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, சில புறஜாதி ஜனங்கள் தேவ பக்தி உள்ளவர்களா இருந்து தேவ ரகசியத்தை அறியணும்னு பிரியப்படும் போது அவர்களுக்கும் கூட ஆண்டவர் கிருபையாய் இரக்கங்களாய் அவர் வெளிப்படுத்தி கொடுப்பார் என்றால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எவ்வளவு அதிகமாய் அவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். நேபுகாத்நேச்சா ஒரு புறஜாதி ராஜாதான், ஒரு நாள் இரவு படுக்க போகிறதற்கு முன்பாக இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற எண்ணத்தோடு அவர் படுக்க சென்றாராம். தானியேல் 2:29 அதை வாசிக்கிறோம்.
1: ராஜாவே,
2: உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிச்சு. அப்பொழுது மறை பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார்.
0: பழைய ஏற்பாட்டிலே சொப்பனத்தின் மூலமாக பாதி அளவுதான் அவருக்கு தெரிவித்தார். சொப்பனத்துக்கு அர்த்தத்தை அவர் தெரிவிக்கவில்லை. பார்வோனுடைய நாட்கள்ல 7 வருஷம் கொடிய பஞ்சமாய் இருக்கும் என்பதை கேவலமான பசுக்கள் அந்த சொப்பனத்தின் மூலமாய் அவருக்கு அரைகுறையாய் சொன்னார். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை சொல்லவில்லை. புறஜாதி மக்களுக்கு கூட சில வேளைகளில் ஆண்டவர் மறை பொருட்களை காண்பித்துக் கொடுப்பது உண்டு. ஆனால் தெளிவாக அவருடைய பிள்ளைகளுக்கு அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 13 எழுதும் போது, இப்பொழுது நாம் கண்ணாடியில நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அரைகுறையாய் பார்க்கிறோம். இப்போ நமக்கு ஒன்றும் சரியாய் புரிவதில்லை. ஆனால் அப்பொழுது கிறிஸ்துவனுடைய வருகைக்கு பிறகு நம்முடைய அறிவு சொல்ல முடியாத பெரிய அறிவா இருக்கும். இப்போது நம்முடைய அறிவு மூளைக்குள்ளே முடங்கி கிடக்கிறது. ஆனால் வருகைக்கு பிறகு நமக்கு அறிவு கோடி மடங்கு பெரிதாகிவிடும். எந்த பரிசுத்தவானை பார்த்தாலும் இவர் எப்பொழுது பிறந்தார், எப்படி வளர்ந்தார், அவருடைய வாழ்க்கை சாட்சி என்ன, முழுவதுமாய் அறிந்து கொள்ள வெளிப்பாடுகள் முழுவதுமாய் வேதத்தின் ரகசியங்கள் முழுவதுமாய் நாம் அறிந்து கொள்ளும்படியான காலங்கள் வருகிறது. அப்பொழுது நான் முகமுகமாய் பார்ப்பேன், நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்போது அந்த மறை பொருட்களை கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். கொலோசியர் 2:3 இவ்விதமாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவருக்குள் தான் எல்லா அறிவு, எல்லா ஞானம். அந்த அனந்த ஞானத்திலிருந்து ஒரு பகுதியை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அதை அறிந்து கொள்ளும்படியான அறிவை கொடுக்கிறார். 9 வரங்களிலே வெளிப்பாட்டு வரங்கள் என்று அழைக்கப்படுகிறவை 2. அது 2 ஆவிக்குரிய கண்களைப் போல நம்முடைய உள்ளான மனித நிலை இருக்கின்றன. 1 வரம் அறிவை போதிக்கிற வரம், அடுத்த வரம் ஞானத்தை வெளிப்படுத்துகிற வசனம். அறிவு, ஞானம், இது உலக அறிவல்ல, புஸ்தக அறிவல்ல, பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷ அறிவு. யாருக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறாராம்? முதலாவது அவர் தமக்கு சிநேகிதரை போல இருக்கிறார், அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாம் ஆண்டவருக்கு சிநேகிதர். ஆதியாகமம் 18:18 சொன்னார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, மறைக்கவே மாட்டேன். 2வது அவர் யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? எனக்கு ஞானம் வேண்டுமே, உடைய வெளிப்படுத்தின விசேஷத்தை அறியும்படி எனக்கு விசேஷ புத்தி வேண்டுமே. தானியேல் 12:10 சொல்லுகிறது, ஞானவான்களோ அதை அறிந்து கொள்வார்கள், துன்மார்க்கரில் ஒருவனும் அதை அறியான். ஆனால் ஞானவான்களோ அதை அறிந்து கொள்வார்கள். மூன்றாவது அவர் யாருக்கு அதை வெளிப்படுத்துகிறார்? யோவான் 15:15 உடைய சீஷர்களுக்கு, அவரை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களுக்கு அதை அறிவிக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனென்றால் என்னுடைய பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட அவ்வளவற்றையும் நான் உங்களுக்கு அறிவித்தேன், நான் உங்களுக்கு அறிவித்தேன். நான்காவதாக யாருக்கு அவர் வெளிப்படுத்துகிறார்? ஆமோஸ் தீர்க்கதரிசி சொன்னார் 3:7. அவர் தம்முடைய ஊழியக்காரர்களாகிய தீர்க்க தரிசிகளுக்கு அறிவியாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்யார். தம்முடைய ஊழியக்காரருக்கு அறிவியாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்யார். அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3:1 இவ்விதமாய் சொல்லுகிறது, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு. ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு சீக்கிரத்தில் ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தும் பொருட்டு. ஆண்டவருக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அவர் தம்முடைய தூதனுக்கு சொல்லுகிறார், தூதன் யோவானுக்கு சொல்லுகிறார், யோவான் சபையினுடைய ஊழியக்காரருக்கு சொல்லுகிறார். 7 அவைகளுக்கு விசுவாசிகளுக்கு ஆண்டவர் அறிவிக்கிறார். கர்த்தர் மூலமாக தூதனுக்கு வந்து, யோவானுக்கு வந்து, சபை ஊழியரிடத்துல வந்து எல்லாருக்கும் வருகிறார். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை ரகசியத்தை அறிய வேண்டும் என்று அவருடைய பாதத்திலே காத்திருக்கிறாரோ, கர்த்தர் அவருக்கு கிருபையாய் அதை வெளிப்படுத்தும்படி சித்தமானார். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷத்தில் அநேக குறியீடுகள் இருக்கின்றன. எண்களை பற்றிய ரகசியங்கள் உள்ளே இருக்கிறது, அநேக ஓமைகள் உள்ளே இருக்கிறது, 7 அது ஒரு, அந்த முத்திரை என்றால் என்ன? 7 7 நம் புரியாத பல சொற்கள் அங்கே வருகின்றன. ஏனென்றால் அது ஒரு மறைப்பொருளான புஸ்தகம். நம்முடைய புத்திக்கு எட்டாத ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை நோக்கி ஒரு ஜபம் செய்தாராம், எபேசியர் சபைக்காக நீர் அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று எபேசியர் 1:19 அவர் சொன்னார். சாதாரண மாம்ச கண்களினால் அதை அறிந்து கொள்ள முடியாது. ஆவிக்குரிய கண்கள் உண்டு, விசுவாச கண்கள் உண்டு, வெளிப்பாட்டு கண்கள் உண்டு, அதே நேரம் பிரகாசமான மனக்கண்கள், பிரகாசமான மனக்கண்கள். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது ஏறக்குறைய 34 ஓமைகளை சொன்னார். அவர் மறைப்பொருளாகத்தான் ஜனங்களோடு அதிகமாய் பேசினார். அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவருடைய சீஷர்கள் தனித்து ஆண்டவரிடத்தில் வந்து, என்ன ஆண்டவரை விதைக்கிறவன் ஓமையை பற்றி சொன்னீர், அது என்ன விதைன்னா என்னது என்று சொன்னார். விதை என்பது வேத வசனம். சரி, அதில் விதைக்கிறவன் யார்? அவர்கள் தான் சுவிசேஷர்கள், அவர்கள் தான் ஊழியர்கள். அந்த விதிக்கிற நிலம் மனிதருடைய உள்ளம். சிலருடைய உள்ளங்கள் 30 போல, சில உள்ளங்கள் 60 போல, சில உள்ளங்கள் 100 பதில் தருகிறது. சில ஜனங்கள் 30 என்று அழைக்கப்படுகிற புதிய பூமிக்கு வருவார்கள், சிலர் 60 என்று அழைக்கப்படுகிற எருசலேமுக்கு வருவார்கள், சிலர் 100 என்று அழைக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற சியோன் மலைக்கு வருவார்கள். வெளிப்புற பிரகாரமா 30, 60, 100 என்றா ஏதோ பரீட்சையில் ஸ்கூலில் பாடம் எடுக்கிறோம், சில பிள்ளைகள் 30 மார்க் எடுக்கிறாங்க, சில 60 எடுக்கிறாங்க, சில 100க்கு 100 எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம போயிடும். ஆனால் அது பரலோக ராஜ்யத்தை பற்றிய ஓமை. உலக பிரகாரமாய் அதை நாம் சிந்திக்க முடியாது. அவர்கள் பலன் கொடுப்பது நித்தியத்தில், அந்த பலனுடைய ஆழத்தை அறிய வேண்டும் என்றால் நம் மனக்கண்கள் நமக்கு பிரகாசம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த மறைப்பொருட்களை எந்த மனுஷனும், எந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்டும், வேத பண்டிதனும் நமக்கு விளக்கி தரவே முடியாது. வேதத்தை எழுதின ஆவியானவர் தான் அதை நமக்கு விளக்கி தர முடியும். வாசியுங்கள் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1:27 வாசியுங்க.
2: ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார்.
0: ஆண்டவர் பலவான்களை வெட்கப்படுத்தும்படி, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, பேதமையானவர்களை அவர் தெரிந்து கொண்டு மறைப்பொருட்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறாராம். இயேசு ஒரு முறை இந்த பூமியில இருந்தபோது ஆவியில களி கூர்ந்தார் என்று லூக்கா 10:21 வாசிக்கிறார். ஏன் ஆவியில களி கூர்ந்தாராம்? கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து பேதமைகளுக்கு வெளிப்படுத்தினு கொடுத்ததுனால இயேசுக்கு ஒரு பெரிய களி கூறுதல் உண்டாயிற்று. நமக்கு அந்த வெளிப்பாட்டுகளை எடுத்து கொடுக்கிறவர் ஆவியானவர். இந்த வசனத்தை கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 2:7 வாசிக்கிறேன். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக எத்தனமாக்கப்பட்டதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தார்களே ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிய மாட்டார்களே. 10 நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியே என்று மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தையினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலேயே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் அருளி செய்த வேத புஸ்தகம், இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் உறுப்புகளும் பரிசுத்த ஆவியானவராலே கொடுக்கப்பட்ட பெரிய சத்தியம். யோவான் 6:63 இயேசு சொல்லுகிறார், நான் பேசுகிற வார்த்தைகள் சாதாரணமானவைகள் அல்ல, அவைகள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. சாதாரண புஸ்தகத்தில் பேப்பர்ல இங்கினால அச்சரிக்கப்பட்டிருந்தாலும் இந்த எழுத்துக்குள் ஒரு மறைப்பொருள் இருக்கிறது, இந்த எழுத்துக்குள் ஒரு ஜீவன் இருக்கிறது, இந்த எழுத்துக்குள் ஒரு வல்லமை இருக்கிறது. ஆகவேதான் எபிரேயர் 4:12 வேதம் சொல்லுகிறது, வேத புஸ்தகம் வேத வசனமானது ஆவியும் ஜீவனும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அது கருக்குள்ளதாயும் இருக்கிறது. ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, அது ஆவிக்குரிய பட்டயமாய் விளங்குகிறது. எபேசியர் 6:17 அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், வேத வசனமாகிய இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலன் யோவான் எழுதுகிறார், அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது என்று எழுதுகிறார். வெளிப்படுத்தல் 1:16 நாம் அதை வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எப்படிப்பட்ட ஒரு நூல், எப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம், எப்படி இந்த புஸ்தகத்துக்குள்ளே நாம் செல்ல வேண்டும். இது கிறிஸ்துவின் மகிமை பொதிந்த ஒரு புஸ்தகம். இந்த புத்தகத்திலே கிறிஸ்துவினுடைய மகிமையை பார்க்கிறோம். சுவிசேஷங்களிலே மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே தேவகுமாரனாய் வெளிப்பட்டார். சுவிசேஷத்திலே 6 உயரமான மனுஷனை போல இருந்தவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவருடைய முகம் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையாய் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்திலே காய்ந்த வெண்கலம் போல இருந்தது. அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டு வந்தது. மகாமகிமையானவராய் அவர் காணப்பட்டார், மகாமகிமையாய் காணப்பட்டார். இன்னைக்கு சினிமா பாடல் மாதிரி கிறிஸ்துவ பாட்டு எழுதுறவங்க எல்லாம் சும்மா எவனையோ ஒரு நடிகனை பிடிச்சி அவனை இயேசுநாதர் மாதிரி மேக்கப் போட்டு எதுக்கு எடுத்தாலும் ஒரு கேவலமான ஒரு விபச்சாரக்காரனா இருக்கிறவன ஒரு சினிமாக்காரன அந்த நடிகனை இவர்தான் இயேசு, இவர்தான் இயேசு போலியாக ஏமாற்றுகிற ஒரு நிலைமை. ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரும்போது ஒரு உன்னதமானவராய் பார்க்கிறோம், கம்பீரமானவராய் பார்க்கிறோம், ராஜாதி ராஜாவாய் பார்க்கிறோம், கர்த்தாதி கர்த்தராய் பார்க்கிறோம், அகிலத்திலையும் ஆளுகை செய்கிறவராய் பார்க்கிறோம், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி என்று சொல்லுகிற நிலைமையில் அவரை பார்க்கிறோம். உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க தகுதி பெற்றவர் அவர். அவருடைய தெய்வீகத்தின் பரிபூர்ணத்தை எல்லாம் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும். உலகத்தில் உள்ள எந்த சிலையும் சரி, எந்த சொரூபமும் சரி, எந்த படமும் சரி, ஆண்டவருடைய மகிமையில கோடியில ஒரு பகுதியை கூட வெளிப்படுத்தி காண்பிக்கவே முடியாது. நாம் ஆராதிக்கிற தேவன் மகிமையின் ராஜா என்பதை இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு போதிக்கிறது. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது, இது ஒரு சரித்திர நூல். கடந்த காலத்தை மட்டும் அது சொல்லவில்லை. 7 சபைகளின் காலங்கள், அப்போஸ்தலனாகிய யோவான் காலத்தில் உள்ள 7 சபைகள் அல்ல, இந்த 2000 வருடங்களாக கர்த்தருடைய வருகைக்கு வருவதற்கு முன்பாக அவ்வளவு சபைகளினுடைய நிலவரத்தையும் 7 சபைக்குள்ளே அவர் புகுத்தி வைத்திருக்கிறார். சபைகளின் வரலாற்றை சரித்திரத்தை அது நமக்கு சொல்லுகிறது. கடந்த கால சரித்திரம் மட்டுமல்ல, வரப்போகிற சரித்திரத்தையும் அது நமக்கு முன்னறிவிக்க கூடியதா இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் உலக சரித்திரத்தை எழுத அவர் பிரியப்படவில்லை. அவர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும் போது அவருக்கு 96 கிபி 96 அவர் இந்த புஸ்தகத்தை எழுதினார். கிபி 70 எழுதினார். இதுல 22 அதிகாரங்கள் உண்டு, 404 வசனங்கள் இதுல உண்டு. 1 hour 15 இதை வாசித்து முடிக்கலாம். இதிலே அவர் சரித்திர புத்தகமாய் எழுதவில்லை. அவர் காலத்தில தான் கிபி 70 எருசலேமில் இருந்த தேவாலயம் இடிபட்டது, அதை குறித்து எழுதவில்லை. அதற்கு பிறகு 3 எருசலேமும் சரி ரோமாவிலும் சரி பயங்கர குழப்பம் ஏற்பட்டு உள்நாட்டு கலவரங்கள் ஏற்பட்டது. அவைகளை பற்றி ஒன்றும் அவர் எழுதவில்லை. அவர் எழுதியது என்ன? கிறிஸ்துவனுடைய மனவாட்டியின் சரித்திரம். எப்படி சபை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகும், எப்படி எக்கள சத்தம் துணிக்கும், எப்படி இந்த மண்ணான சரீரம் இமைப்பொழுதிலே மறுரூபமாகும், எப்படி மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு 7 ஆண்டுகள் இயேசுவோடு நாம் மத்திய ஆகாயத்தில் இருப்போம். அதே மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு பூமிக்கு இறங்கி வந்து அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியில கைவிடப்பட்டவர்களை எப்படி நாம் அரசாளுவோம்? முழு வரலாற்றையும் அவர் எழுதுகிறார். இது ஒரு சரித்திர நூல். மூன்றாவது, இது ஒரு தீர்க்க தரிசன நூல். முதலேயே சொல்லுகிறார், இது ஒரு தீர்க்க தரிசன நூல் என்று. வெளிப்படுத்தல் 1:3 விதமாய் சொல்லுகிறது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை, இதுல வார்த்தைகள் எல்லாம் தீர்க்க தரிசன வசனங்கள். 4வது, இந்த புத்தகம் ஒரு பாக்கியமான புத்தகம். 3வது வசனத்தில் சொல்லுகிறார், இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். இதை கை கொள்ளுகிறவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டும் 7 பாக்கியவான்களை குறித்து எழுதியிருக்கிறார். 1வது, வெளிப்படுத்தின விசேஷம் 1:3, 14:13, 16:15, 19:9, 20:6,

வசனம் 22 அதிகாரம் 14 வசனம் 7 பாக்கியவான்களை குறித்து அதில் எழுதியிருக்கிறது. இந்த புஸ்தகம் விசேஷமான ஒரு புஸ்தகம். ஆகவே தான் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம், ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார், நீர் அடைக்கலம் குருவியை பார்க்கலாம் நீ விசேஷித்தவன் அல்லவா, காட்டு புஷ்பங்களை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா, சாலமோன் தன்னுடைய சர்வ மகிமையிலும் உடுத்தீராத அளவு அங்கு ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து நீதியின் சால்வையை தரிக்கிறாரே, நீங்கள் விசேஷம் உள்ளவர்கள் அல்லவா. இந்த வெளிப்படுத்த இந்த விசேஷம் உங்களை விசேஷம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாய் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன், என்னுடைய நேரம் முடிய போகிறது. இவ்வளோ காரியத்தையும் யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும்படி அவரை ஆவிக்குள்ளாக்கினார், தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம் பல அனுபவங்களை பெறுகிறோம், ஆனால் ஆவிக்குள்ளாகிற அனுபவத்தை இன்னும் நாம் பெறவில்லை. ஆவிக்குள்ளாவது என்பது நம்முடைய சரீரத்தை கீழே வைத்துவிட்டு நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனிலே நம்முடைய ஆவி கர்த்தருடைய ஆவியோடு இணைக்கப்பட்டு பரலோகத்துக்கு சென்று காரியங்களை பார்ப்பதுதான் ஆவிக்குள்ளாகிற அனுபவம். சிலரை ஆவிக்குள்ளாக்கும் போது உலக தரிசனங்களை ஆண்டவர் காண்பிக்கிறார். எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கண்டை ஆண்டவர் என்னை கொண்டு போனார் என்று 1 முதல் 6 வசனங்களை வாசிக்கிறேன். அந்த பள்ளத்தாக்கில வெட்ட வழியிலே எலும்புகள் திரளாய் கிடந்தது. எலியாவை பல முறை ஆண்டவர் ஆவிக்குள்ளாக்கி மலைகள் மேல குன்றுகள் மேல கொண்டு போய் வைத்த அனுபவத்தை உபதியா என்கிற ஒரு தேவனுடைய மனிதன் 1 ராஜாக்கள் 18:12 வசனத்தில் சொல்லுகிறார். அதுபோல எலியா பரலோகத்துக்கு சுழல் காட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அங்கே இருந்த 50 தீர்க்கதரிசிகள் அவரை தேடப்போவோம், கர்த்தர் அவரை ஆவிக்குள்ளாக்கி வேற எங்கேயாவது கொண்டு போய் வைத்திருக்க கூடும் என்று 2 ராஜாக்கள் 2:16 வசனத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆவிக்குள்ளாக்கிற அனுபவம். பிலிப்பு காந்தகியா நாட்டு மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு ஆவியானவர் அவரை அப்படியே தூக்கி கொண்டு போனார். அதை அப்போஸ்தலர் 8:39 வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலன் பவுலை கர்த்தர் ஆவிக்குள் ஆக்குனத வெளிப்படுத்தல் 1:10 வாசிக்கிறோம். நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான. 4:1 வசனத்தில் சொல்லுகிறார், எக்கால சத்தம் போல ஒரு சத்தம் துணித்தது, இங்கே ஏறிவா, அப்பொழுது நான் ஆவிக்குள்ளானேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் அவர் ஆவிக்குள்ளாகி ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின் படியான. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம எப்படி ஆவிக்குள்ளாகிறது அந்த ரகசியத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். எப்படி கைலாச மகாரிஷி ஆவிக்குள்ளாகிறதின் ரகசியத்தை சாது சுந்தர் சிங்க்கு சொல்லிக் கொடுத்தார் அடுத்த வாரம் சொல்ல விரும்புகிறேன். டெல்லியில சென்னைக்கு வருகிற ட்ரெயின் அவர் விட்டுவிட்டு எப்படி ஆவியானவர் பீச்சில் நடக்கிற ஒரு பெரிய கிறிஸ்டியன் மீட்டிங்க்கு சாது சுந்தர் சிங்கை கொண்டு வந்தார் அந்த அனுபவத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆவிக்குள்ளான சம்பவத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த வாரத்திலிருந்து இந்த 1 அதிகாரத்துக்குள் இன்றைக்கு பூ முழுவதும் இதை முன்னுரையாக உங்களுக்கு சொன்னேன். இந்த முன்னுரையை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் இன்ம சத்தியத்துக்குள்ள நாம் செல்ல முடியும். அடுத்த வாரம் வரும்போது தயவு செய்து வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்தை ஒரு 10 முறையாவது வாசித்து விட்டு வாருங்கள். அப்போது அந்த விளக்கங்களை கேட்பது உங்களுக்கு பிரியமா இருக்கும். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன்.
உங்களுக்கு பிரகாஷ்

அசுமான மனக்கண்களை ஆண்டவர் தரும்படி, வெளிப்பாட்டு வரங்களை உங்களுக்கு தரும்படி, தானியலுக்கு மறை பொருட்களை வெளிப்படுத்தி கொடுத்த ஆண்டவர், இந்த கடைசி நாளில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு அந்த வெளிப்பாட்டு வரங்களை தரும்படி, ஆவிக்குரிய கண்களை போல விளங்குகிற அறிவை உணர்த்துகிற வசனம், ஞானத்தை போதிக்கிற வசனம் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படி, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குள்ளாகிற அனுபவங்களை கத்த தரும்படி, இன்றைக்கு உங்களுடைய மனக்கண்களை பிரகாசிக்கும்படி ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யும்படி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தேவனே, உன்னதமானவரே, சர்வ வல்லவரே, உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவியார ஆவியை கொடுத்தவரே, பிள்ளைகள் அப்பம் கேட்கும் போது தாராளமாய் கொடுக்கிறவரே, இன்றைக்கு வேத வசனத்தின் அப்பத்தை எங்களுக்கு நீர் பிட்டு கொடுத்தபடியாலும் அங்கு சோத்திரம். உம்முடைய சீஷர்களுக்கு மறை பொருட்களை வெளிப்படுத்தி கொடுத்ததை போல எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி கொடுக்க போவதற்காயும் அங்கு சோத்திரம். வேதத்தின் ஆழங்களுக்குள்ளே ஆவியானவரே எங்களை அழைத்து செல்வீராக. ஆழத்தில் உள்ள, ஒளிப்பிடத்தில் உள்ள மறை பொருட்களாகிய பொக்கிஷங்களை எங்களுக்கு பெற்று தருவீராக. மனக்கண்களை திறந்தருளுவீராக. இப்போது இப்போது இப்போது உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதை போலவே எங்கள் ஒவ்வொருவருக்கு வெளிப்படுத்தி தரும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்வீராக. இந்த கடைசி நேரத்திலே உமக்காக மகிமையான காரியங்களை செய்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். யாராவது வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருந்தால் அவர்களை குணமாக்க ஆண்டவரே உம்முடைய தழும்புகள் உள்ள கரங்களை வைத்தருளும். உம்முடைய வருகை பரியந்த உம்முடைய பிள்ளைகள் வாழட்டும். நாங்கள் எல்லாரும் உம்முடைய வருகையில உமக்கு எதிர்கொண்டு வருகிற வரையிலும் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுக பலன் ஆரோக்கியம் தரும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வேலையை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தொழிலை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வியாபாரத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அந்த குடும்பங்கள்ல உம்முடைய சந்தோஷம் இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் என் ஆண்டவர் இறங்கி உலாவீராக. இரவு நேரங்கள்ல சொப்பனங்கள் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளோடு பேசுவீராக. இரவெல்லாம் பரலோகம் அவர்களுக்கு நேராய் திறந்திருப்பதாக. உம்முடைய சொட்டைகள் அவர்களோடு மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவரே அந்நிய பாஷை வரங்களை தந்து எப்போது அந்நிய பாஷையில பேசி பேசி உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்பட உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இன்னும் பரிசுத்தப்படுத்தும். இன்னும் ஜெபாவினால நிரப்பு. எழும்பி பிரகாசிக்கும்படி ஒவ்வொரு மேல அபிஷேக எண்ணெய் ஊற்றப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே.

0: விழுந்து கொண்டிருக்கிறது.
1: நிலையம் விழுந்து கொண்டிருக்கிறது.
2: மேல இப்போதே எல்லாரும் மேல படிக்கட்டில் ஏறுங்க.
3: பாட்டாளர்
4: நிலையம் விழுந்து கொண்டிருக்கிறது.

இங்கிருந்து உடனே மிக வேகமா ஓடுங்க. ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு வேகமா இங்கிருந்து ஓடி தப்பித்து செல்லுங்க. தயவு செய்து பின்னால் திரும்பி பார்க்காம தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருங்க.

0: சாரா பிடிச்சுக்கோ, நான் வர்றேன்.
1: நீங்க இருக்கிற இடத்துலயே இது ஏன்?

0: அங்க போலாம்.
1: என்ன நடக்குது? முழு கட்டடமும் முழுக்க முழுக்க கீழே விழுந்து கொண்டிருக்குது.
2: அடியோ ஹாம்டோட சனிகிரகம்.
3: இந்த கோபுரம் விழுவதற்கு முன் 10 நிமிடங்களில் நாம் வெளியேற வேண்டும். இப்போதே

0: நான் அவர்களை விட்டு விட்டு போக முடியாது. இந்த மாடியில இன்னும் நூற்று கணக்கானவர்கள் இருக்கிறார்கள்.
1: நீ 10,000 டன் கான்கிரீட்டுக்குள் புதைந்து விட்டா அவர்களை காப்பாற்ற முடியாது. ஓரே

0: அலெக்ஸ் பார் தண்ணீர் எல்லாம் போய்விட்டட, அது எல்லாம் போய்விட்டுமே.
1: அது ஒரு டிராகன் அளவு இருக்கு.
0: அது உடஞ்சு போகுது. என்ன, ஒரு ஜெர்மன் திரும்பி வருது.
1: நான் முன்னுரிமைக்காக பணம் செலுத்தல, ஏன் போக்குவரத்து கூற மேலையா?
2: நான் இறந்துட்டா உனக்கு ஒரு காசும் கிடையாது.
3: மூடு நகர்த்து சீரி
4: சீருது.
5: இறுதியா நிற்பவனாக நான் சொன்ன முதலீடு பலன் அளிக்கும் என்று.
0: அவன் உணர்ந்தையா? நம் கிரானைட்டுக்குள்ள 400 அடி ஆழத்துல இருக்கணும்.

0: அது போயிடுச்சு. அலெக்ஸ், நியூயார்க் முழுக்கவே போயிடுச்சு.
1: பின்னாடி பாப்பாத, நம்ம மேற்கு நோக்கி தொடர்ந்து போகணும். பன்னீர் இன்னும் முடிக்கல.

0: நமக்கு ஒரு சிக்னல் இருக்குல்ல,
1: அது வேகமா பரவல. தயவு செய்து அந்த செயற்கைக்கோள் தகவல்களை உடனே ஆன்லைன்ல கொண்டு வரணும். அந்த இயக்கத்தை கண்காணிச்சு தண்ணீர் எங்க போகுதுன்னு உறுதி செய்யணும்.
2: மாஸ் மீடியாவுக்கு பிளேட்கள் நகரத்துற
3: பிளேட்டுகள் நடுவேன்,
0: ஆழத்தை கண்காணிக்கிறேன்.

0: அனெக்ஸ் அவர்கள் அப்பான், நாமும் நம்ம வழியிலே வலுக்கட்டாயமா போக முடியாது.
1: அந்த கார்கள்ல மக்கள் இருக்காங்க.
2: நாம் நிறுத்தினா அந்த அலை நம்மை அடிச்சிடும். நான் உன்னை இறக்கப்படமாக்க ஒரு போக்குவரத்து நெரிசல் பிடிச்சு.

சேய் சுற்றுப்புறத்த மூடும். ரெண்டாவது பட்டியல எனக்கு கவலை இல்ல, அவர்கள் இப்ப இங்க இல்லனா அவர்கள் பயனில்லாத பாரம் தான்.

0: வணக்கம், என் பெயர் நான் ஒரு
1: அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். மிகவும் அழகான மற்றும் நேர்த்தியான ஒரு கலைப்படைப்பை மிகவும் எளிமையான முறையில் எவ்வாறு படிப்படியாக உருவாக்குவது என்பதை பற்றி உங்கள் அனைவருக்கும் நான் இப்போது விரிவாக விளக்கி காட்டப் போகிறேன். அதனால் அனைவரும் கவனமாக பாருங்கள்.
0: இன்று ஒரு அழகான மற்றும் மிகவும் எளிதாக செய்யக்கூடிய ஒரு கைவினை பொருளை எப்படி உருவாக்குவது என்று உங்களுக்கு தெளிவாக காண்பிக்க போகிறேன். இது செய்வதற்கு மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது. நீங்கள் இதை உங்கள் வீட்டிலேயே மிக குறைந்த நேரத்தில்

0: ஹாய் டெல், உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. 1.2.5 பிரச்சாரம் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அது ஒரு சிறந்த கூட்டணி. கேட்டலிஸ்ட்க்கு நன்றி.
1: அணியின் இது சுவாரஸ்யம், குறிப்பாக இடைமுக உருவாக்கத்துல பிராம்ப்ட் அடிப்பதிலான பணி. நான் சேனல்ல வீடியோ எடுத்த சினிமாட்டிக் AI உள்ளடக்கத்துடன் இது நன்றாக பொருந்தும். யூடியூப் மற்றும் 4500 லரனும்

நாம் ஒரு பெரும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை பெறுகிறோம். சிக்னலே, அது குறைஞ்சு வருகிறக. சிக்னல்கள் அவை இவ்வளவு விரைவில் மறைந்து போகின்றக. நீங்க என்ன கேக்கலீங்கன்னா, நீங்க ஒரு உயரமான இடத்தை தேடுங்க. காலை

0: அலெக்ஸ், ஹீட்டர் அது குளிர்காற்ற ஊதுகிறது. நான் முடியவில்ல, என் சைதனையும் உணர முடியல.
1: மருத்துவ அழுத்தம் அது போய்விட்டது. வாயுகோளம் கசிந்து வருகிறது.

0: அரைக்கலம் இடத்துல உள்ளது. 101.3 F-1 சிக்னல் குறைந்து வருகிறது.
1: அதை நகர்த்து, அந்த வாயு நமக்கு தேவை.
2: ஜங்க சரி பார்த்துமோ விரிவாக.
3: உதவி செய்யுங்கள், எங்களை உள்ளே விடுங்க, கதவில் இருந்து விலகி இருங்க, நான் அதை திறக்க முடியல.
2: அலெக்ஸ் போ போ.

0: அது என்ன? முழு மலைய திடீரென்று குறித்த மாதிரி வந்த
1: பலகை இன்னும் வழுக்கிக் கொண்டே மருது. அது மந்தலின் அல்லதோ? அடுத்தது வருவதற்கு முன் நாம் தொடர்ந்து நகர வேண்டும்.

0: இது நிலநடுக்க இல்ல, இது நிலை பெறுதல் தான். முழு பிளேட்டும் அதன் புதிய இடத்தை தேடிக்கொண்டு இருக்கிறது.
1: இது நடக்கிறது சாலா,

0: பொய்மைக்குது அலெக்ஸ், சூரியன் போய்விட்டது. இவ்வளவு இருண்டது இதுவரை ஐமா, நான் என் கைகளை கூட பார்க்க முடியல.
1: அந்த விளக்க குறைச்சுவை.
2: நம் பேட்டரிகளை சேமிக்கிறோம், சாம்பல் உள்ளே அடைத்து வருகிறோம்.

0: வா, இன்னும் சில கேலன்கள் மட்டும்.
1: எனக்கு சில கேலன்கள் புடி.

0: அலெக்ஸ், நீ கேக்குறியா?
1: எதுவும் இல்ல, இனப்புழுக்கள் இல்ல, காற்று இல்ல,
0: காடு முற்றிலும் அமைதியாக இருக்கிறேன்.

0: அவசர சேவைகள் ரிவர் கீக் மற்றும் ஸ்டேபிள் அருகே பெரிய இடையூறுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றன.
1: கரையோர கண்காணிப்பு நிலையங்கள் விசித்திரமான கடல் அலைச்சல்களை பதிவு செய்கின்றன.
0: சிக்னல்கள் தொடர்ந்து மறந்து கொண்டே இருக்கு. எங்கு ஏதோ ஒன்னு நடக்குது.

0: அவர்களை உள்ளே கொண்டு வா, மருத்துவ கூடத்துக்கு உள்ளே கொண்டு வா உடனே. நடந்து கொண்டே இரு, அவர்களை உள்ளே கொண்டு வா.
1: டிகோரு டிசில இருந்து வரும் உத்தரவுகள் எனக்கு முக்கியம் இல்ல. ஈசி, நீர்ல மூழ்கி உள்ளது, நாம் இந்த மலைச்சரிவை கடைசி வரை காப்பாற்ற வேண்டும். அந்த விளக்குகளை மேல உயர்த்துங்க.
0: இந்த வழி நடந்து கொண்டே இரு, நீங்க கிட்டத்தட்ட வந்து விட்டீல்ல. அவரை அங்கேயே அசையாமல் கீழே அழுத்தி பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த கோட்டை சரியாக சீரமைத்து நிலைப்படுத்துங்கள். அந்த திறந்திருக்கும் மூடியை உடனடியாக இறுக்கமாக மூடிவிடுங்கள். இல்லை என்றால் நாம் சேமித்து வைத்திருக்கும் வெப்பத்தை மிக வேகமாக இழக்க நேரிடும்.

0: காற்று அது போய்விட்டது. நான் கீழே விட்டுறோம்.
1: நாம் புதைஞ்சு விட்டோம் சால.
0: இது நிஜமாகவே உண்மைதானா?

0: துருவம் 40 டிகிரி நகர்ந்து விட்டது. நாம் பாதுகாக்கப்பட்டு
1: அரஸ்மிச்சு அவர்கள் மேற்பரப்புக்கு கீழே இருக்கிறார்கள். அவர்கள் ஆர்டிக் பகுதிக்கே அதிகம் சேர்ந்தவர்கள். வட துருவம் 40 டிகிரி நகர்ந்து விட்டதாக அவர்கள் சொல்கிறார்கள். இந்த கோள் அது புரண்டு விட்டது.

நான் இன்னும் அந்த கண்காணிப்புகளை கேட்க முடிகிறது அலெக்ஸ், அவசர சிகிச்சை வார்டில். நான் அந்த பீப்பிங் சத்தத்தையும் பிறகு கண்ணாடி உடையும் சத்தத்தையும் கேட்க முடிகிறது.

0: ஹேர் காத்து போய்விட்டது.
1: பணி அது முழுக்க கதவுக்கு மேல் வந்து விட்டங்க. நாம் அதற்குள் புதைதிருட்டோம்.

அலெக்ஸை உணர்கிற ஒரு ரத்த ஓட்டத்துல குளிர் வேகமா நகருகிறது. நமக்கு இன்னும் அதிக வெப்பம் வேணும்.

0: Alex?
1: தூசி அது மிகவும் தடிமனாக இருக்கிறது. நாம் சுவாசிக்கிறோம்.
2: வலையே

0: பிடி மறந்தல பிடி.
1: நான் முடியவில்லை, நான் காட்ச வடிகட்ட முடியற. இது சுவாசிப்பது போல இருக்கிறது. கண்ணாடி

பழைய உலகம் பனிக்கடியில உள்ளது சானா. ஆனா நாம் இன்னும் இங்கே இருக்க, அது போய்விட்டது. நாம் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும். நாம் மீண்டும் கட்ட வேண்டும்.

0: பிலிப்பியன் புஸ்தகம் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ
0: பரலோகத்தில்
1: இருக்கிறது.
0: அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற
1: இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர என்ன செஞ்சிட்டு இருக்க, ஒரு நாளும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எப்ப வருவார், எப்ப வருவார், எப்ப நம்மளை கூட்டிட்டு போவாருன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம குடியிருப்பு பரலோகம், இந்த உலகத்துல குடியிருப்பு இருந்தாலும் கொஞ்ச நாள் தான், 70-80 நல்லா வசதியா இருக்கிறவங்கன்னா 100 வயசு.

0: போகிறது.
1: இந்த உலகத்தின் மேசை என்ன செய்வது? கடந்து போகுது. இந்த உலகத்தில் இருந்த குழந்தை உலகத்தின் அனுபவிக்கிறவங்க என்ன செய்யணும்? அனுபவிவாதி போலவும் இருக்க வேண்டாம். ஆண்டு சொன்ன உலகத்து நல்லது போல நீங்களும் உலகத்து நல்ல. உலகத்தில் பார்க்கும்போது அநேக போராட்டங்கள் போத்திரங்கள் வரும். அதை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். நம்ம வாசிக்க கேட்ட ஒன்னு தீமத்தின் ஆராதிகாரம் ஏழாம் வசனத்தில் வாசிக்க கேட்டோம் இல்லையா? ஆறாவதிகாரம் ஏழாவது வசனம் வாசிக்க கேட்போமா?
0: உலகத்திலே
1: உலகத்திலே
0: நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை.
1: உலகத்தில் என்ன செய்யலாம்? ஒன்னும் கொண்டு வந்ததும் இல்லை.
0: இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம்.
1: இந்த உலகத்திலிருந்து என்ன செய்ய ஒன்னும் கொண்டு போவது என்பதும் நிச்சயம். அதனால என்ன செய்யக்கூடாது? இந்த உலகத்துக்கு ஒன்னும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தில் ஒன்னும் கொண்டு போறதில்லை. அதனால நம்ம பரலோகத்தில் நம்ம குடியிருப்பு எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அப்ப நம்ம பரலோகத்துக்கு போறதுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதை தான் நம்ம தியானிச்சுட்டே இருக்கிறோம். கத்திர அதை தான் ரெண்டு மூணு வருஷமா தொடர்ந்து அதை தியானிக்க கத்திர கிருபை கொடுத்திருக்கிறாரு. நம்ம தியானிப்போம். பரலோகத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி முதலாவது வாசிக்கிறோம். வெளிப்படுத்தும் விஷயம் 21வது வசனம், 24வது வசனம்.
0: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்
1: அதன்
0: வெளிச்சத்திலே நடப்பார்கள்.
1: அது வெளிச்சத்தில் நடப்பார்கள். ரட்சிக்கப்படுற ஜனங்கள் எங்க எந்த வெளிச்சத்தில் நடப்பாங்க? பரலோக வெளிச்சத்துல நடப்பாங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நீ ரட்சிப்போம், என்னை ரட்சியும் ஆண்டவரே, என்னை எப்படியாவது ரட்சித்திரும் ஐயா, நான் ரட்சிக்கப்படணும். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. நம்ம ஆண்டு நம்ம ஒவ்வொரு நாள் கேட்கணும், ஆண்டவனே ரட்சியும். நம்ம பலத்தினால பராக்கத்தை ரட்சிக்கு வர முடியாது. நம்ம ஆண்டுகிட்ட கேட்டே இருக்கணும், ஆண்டவரே நீ ரட்சியும், இனி எப்படி ஆதரிச்சு திரும்பப்பா, நான் பரலோகத்துக்கு வரணும். இந்த உலகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, பரலோகத்துக்கு வரணும் எனக்கு ரட்சியும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் ஏற்பாட்டை கேட்டா நம்ம ரட்சிப்பார். ரட்சிப்பாரா ரட்சிக்க மாட்டாரா? கட்டாயம் ரட்சிப்பார். அவர் ரட்சிப்பு அவர்கிட்ட தான் இருக்கு, கத்தெடுத்துல தான் இருக்கு. மூணா சங்கீதம் கடைசி வசனம் கூட வாசிங்க. மூணா சங்கீத பார்க்க டெய்சி வசனம்,
0: ரட்சிப்பு கர்த்தருடையது.
1: ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்ம கேட்கணும், கேட்டா ரட்சிப்பாரு. யாரா இருந்தாலும் சரி, கேட்ட ரட்சிப்பாரு. ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிக்கப்பட்டவங்க எங்க நடக்க முடியும்? பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம்ம ரட்சிக்கப்பட்ட தான் பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம்ம ரட்சிப்புக்காக நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவரை கேட்டே இருக்கணும், ஆண்டவரே நீ ரட்சியுமாப்பா, என்னை ரட்சியும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்டே இருக்கணும். ரட்சிப்பை பத்தி சொன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம், நேரமே பத்தாது. நம்ம நம்ம ஒரு நாள் கத்துட்டு கேட்கணும், ஆண்டவரே நீ ரட்சியும், என்னை எப்படியாவது ரட்சித்தலும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். ஆனா நம்ம என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படுறதுக்கு பிரயாசப்படணும். வாசிங்க பிலிப்பியர் புஸ்தகம் 2:12 வசனம்.
0: அதிக பயத்தோடும்
1: நடுக்கத்தோடும்
0: உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்.
1: உங்க ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும்? பிரயாசப்படும். நம்ம பிரயாசப்பட்டா கத்து ரட்சிப்பு. அதான் குதிரை யுத்த நாள் காய்த்தப்படும் ஜெயமோ கத்துருவோம். நம்ம பிரயாசப்படணும், ஆண்டவரே நீ ரட்சியும், என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, என்ன நான் ரட்சிக்கப்படணும், நம்மளுடைய பரலோக வெளிச்சத்தில் நடக்கணும் பாப்பா, அவங்க கூட இருக்கணும், ரட்சிப்பு கத்துடையன்னு சொல்லியிருக்கீங்க, என்னை நீங்க ரட்சித்து தான் ஆகணும் ஆண்டவரே, இனி ரட்சியும் சொல்லி நம்ம கேட்டே இருந்தோம்னா கத்தம் ரட்சிப்பார். ரட்சிப்பு அவருடையது. ரட்சிக்கப்பட்டதான் பெரிய ஒரு மகிழ்ச்சி அவரு தான். அதனால தான் தாபித்ராஜ சொல்றாரு, ரட்சிப்பு இழந்து போயிட்டாரு. அப்ப அவர் கேட்கிறாரு 51:12 வசனம்,
0: உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து.
1: பாத்தீங்களா, ரட்சிப்பின் சந்தோஷம். உலகத்துல எத்தனையோ சந்தோஷம் இருக்கு, ஆனா இது ரட்சிப்பின் சந்தோஷம். பெரிய ராஜா, ராஜாவா இருந்தாரு, ஆனாலும் அவருக்கு என்ன இல்ல, அந்த சந்தோஷம் இல்ல. அவர் என்ன கேக்குறாரு பாருங்க,
0: உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து.
1: ரட்சணிய சந்தோஷம் கொடுத்தீங்க ஆண்டவரே, அதனை இழந்துட்ட ஆண்டவரே, எனக்கு திரும்பவும் எனக்கு தந்து.
0: உற்சாகமான ஆவியனை தாங்குபடி செய்யும்.
1: உற்சாகமான ஆவிய என்ன செய்யுங்க? தாங்க முடிச்சீங்க, ரட்சிப்ப கொடுத்தீங்க, நான் இழந்துட்டேன் ஆண்டவரே, ரட்சணிய சந்தோஷம் திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தின் ஆவிய என்னை தாங்க முடிய செய்யுங்க. அப்ப நம்ம ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தாங்கப்பா. அது பெரிய மகிழ்ச்சி. ரட்சிக்கப்பட்டிருந்தா பெரிய சமாதான சந்தோஷம். நம்ம பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருச்சு, பெரிய சந்தோஷம். அதான் சொல்ற ரட்சிப்பின் சந்தோஷம் திரும்ப எனக்கு முத கொடுத்தீங்க, நான் இழந்துட்டேன், திரும்ப எனக்கு தாங்கப்பா. முதல்ல கொடுத்தீங்க, நான் இழந்துட்டேன், திரும்ப எனக்கு தாங்க. ரட்சணைய சந்தோஷம் திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தையும் ஆகிய என்னை தாங்கபடி செய்யும் சொல்லி கேட்கிறாரு.

0: பெரிய ராஜா. ஆனாலும் அந்த சந்தோஷம் அவருக்கு அந்த சந்தோஷம் ஒண்ணுமே இல்ல. அவர் கேக்குற என்ன சந்தோஷத்தை கேக்குறாரு, என்ன சந்தோஷத்தை கேக்குறாரு, ரட்சணிய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து உற்சாகத்தை நாவி என்ன தாங்க முடிச்சையும். நம்ம அப்படி கேட்கணும், கேட்டாதான் கொடுப்பாரு, கேட்கணும். அவர் ரட்சிப்பு கத்துறாள் வரும், நம்ம கேட்கணும், ஆண்டவரே நீ ரட்சியும் அப்பா, ரட்சணிய சந்தோஷத்தை தாரும். ரட்சிக்கப்பட்டார் பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. அது நம்ம அந்த ரட்சிப்பை நம்ம யாரும் இழந்து போயிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டா தான் பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம்ம குடியிருப்பு இந்த உலகத்துல இல்லை. என்னதான் உலகத்துல வாழ்ந்தாலும், எத்தனை வருஷம் தான் வாழ்ந்தாலும், ஒரு நாள் நம்ம மறிக்க வேண்டியது நிச்சயம். ஆனா இந்த வட்சப்பர் போறது தான் நம்ம என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிக்கப்பட்டதான் பரலோக வெளிச்சத்துல நடக்க முடியும். ஆண்டவரே நீ எப்படியாவது ரட்சியமாப்பா, என்னை ரட்சிப்பு கர்த்தருடைய, வேற யாரும் இதில் இல்ல. மற்ற மனிதர்ச்சி வருதுன்னா ஒருத்தர் கொடுப்பாங்க, ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க. இது ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையது. ரட்சிப்பு தாங்க, என்னை ரட்சியும் சுவாமி, என்னை ரட்சிக்கப்படணும்ப்பா, நான் ரட்சிக்கப்படணும், பரிசுத்தமா வாழணும், ரட்சிக்கப்படணும் சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அண்ணால் சொல்றாங்க பாருங்க, ஒன்னு சாமியல் புஸ்தகம் 2:1
1: அப்பொழுது அண்ணால்,
0: அப்பொழுது அண்ணால்
1: ஜபம் பண்ணி,
0: ஜபம் பண்ணி
1: என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது.
0: என்ன சொல்றாங்க, கர்த்தருக்குள் என் இருதயம் களி கூறுகிறது,
1: என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது,
0: என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது,
1: என் பகைஞர் மேல்,
0: என் பகைஞர் மேல்
1: என் வாய் திறந்திருக்கிறது,
0: என் வாய் திறந்திருக்கிறது,
1: உம்முடைய ரட்சிப்பினாலே,
0: ரட்சிப்பினாலே
1: சந்தோஷப்படுகிறேன்.
0: ரட்சிப்பினால்தான் என்ன செய்யறாரா, என்ன செய்யறாங்களா, சந்தோஷப்படுறாங்க. குழந்தைக்கு சாமியில கர்த்தர் கொடுத்தாரு, அந்த கூட சந்தோஷம் இல்ல அவங்களுக்கு. எதுனால சந்தோஷம், ரட்சிப்பினால சந்தோஷம். அந்த ரட்சிப்ப அருமையான சகோதரிய சகோதரிய, அந்த ரட்சிப்ப நம்ம யாரும் இழந்துடக்கூடாது. இழந்திருக்குமான என்ன கேளுங்க, ரட்சிப்பின் ரட்சனைய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்காண்டவரே. இழந்துட்டாண்டவரு, என்னை ரட்சித்திருந்தீங்க, நான் ஒரு காலம் சந்தோஷமா இருந்தேன், மகிழ்ச்சியா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன், அந்த ரட்சிப்பை இழந்துட்டப்பா, ரட்சனைய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து. பெரிய ராஜா எல்லா இரு இஸ்ரேல 40.5 வருஷம் வாழ்ந்தவர், அரசாண்டவர். ஆனாலும் அவர் என்ன கேட்கிறாரு, ஆண்டவரே ரட்சனைய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தின் ஆபி என்ன தாங்கபடி செய்யும், எனக்கு தாங்கப்பா, நான் இழந்துட்டப்பா, ரட்சிப்பு உங்ககிட்ட தானே இருக்கு ஆண்டவரே, நீ என்னை தரணும்னு சொல்லி நம்ம கேட்போம். ரட்சிப்பினால் தான் சந்தோஷமா இருக்க முடியும், ரட்சிப்பினால் தான் கழி கூற முடியும். ஏசாய் என்ன சொல்றார் பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 25:9
1: அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன்,
0: அக்காலத்தில் இவரே நம்முடைய தேவன்,
1: இவருக்காக காத்திருந்தோம்,
0: இவருக்காக காத்திருந்தோம்,
1: இவர் நம்மை ரட்சிப்பார்,
0: இவர் நம்மை ரட்சிப்பார்,
1: இவரே கர்த்தர்,
0: இவரே கர்த்தர்,
1: இவருக்காக காத்திருந்தோம்,
0: இவருக்காக காத்திருந்தோம்,
1: இவருடைய ரட்சிப்பினால்,
0: இவருடைய ரட்சிப்பினால்
1: களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும்.
0: களி கூர்ந்து என்ன செய்யறோம், மகிழ்வோம், ரட்சிப்பினால்தான் மகிழ்வோம். ரட்சிப்பினா என்ன, 1:77 பாருங்க, நம்ம அடிக்கடி வாழ்த்திருக்கோம்.
1: அவருடைய ஜனத்திற்கு,
0: அவருடைய ஜனத்திற்கு
1: பாவ மன்னிப்பாகிய,
0: பாவ மன்னிப்பாகிய
1: ரட்சிப்பை தெரியப்படுத்தவும்,
0: ரட்சிப்பை பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நம்ம பெற்றுக் கொள்ளணும். ரட்சிக்கப்பட்டால்தான் பரலோக வெளிச்சத்தில் நடக்கணும். ஆண்டவரே பாவ மன்னிப்பை தாருமாப்பா, நான் இதுல இருந்து சின்ன வயதுல இருந்து இது வரைக்கும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்க, ரட்சிப்பு கர்த்தருடன் சொல்லியிருக்கீங்கப்பா, நீங்க தான் என்னை ரட்சிக்கணும், பாவ மன்னிப்பு ஆகிய ரட்சிப்பை தரணும். எனக்கு இழந்திருக்காண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன், திரும்ப இழந்துட்டேன், எனக்கு திரும்ப ரட்சிப்பை தாரும், ரட்சனை சந்தோஷத்தை தாரும், உற்சாகத்தை நான் என்னை தாங்க முடி செய்யும் சொல்லி நம்ம கேட்கணும். இரண்டாவதாக பரலோகத்துக்கு போன நம்ம என்ன செய்யணும் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 21:27
1: தீட்டுள்ளதும்,
0: தீட்டுள்ளதும்
1: அருவறுப்பையும்,
0: அருவறுப்பையும்
1: பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய,
0: பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய
1: ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை,
0: அதில் பிரவேசிப்பதில்லை,
1: ஆட்டுக்குட்டியானவரின்,
0: ஆட்டுக்குட்டியானவரின்
1: ஜீவ புஸ்தகத்தில்,
0: ஜீவ புஸ்தகத்தில்
1: எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்,
0: எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்
1: அதில் பிரவேசிப்பார்கள்,
0: அதில் பிரவேசிப்பார்கள். யார் பிரவேசிக்க முடியும், ஜீவ புஸ்தகத்துல நம்ம பேர் எழுதப்பட்டுதான் நம்ம அதுல பிரவேசிக்க முடியும். அப்ப ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் என் பேரை ஜீவ புஸ்தகம் எழுதிருங்கப்பா, என் ஜீவ புஸ்தகத்தில் என் பேரை எழுதிருங்க அப்படின்னு நம்ம ஒரு நாளும் கேட்கணும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படணும், ஆண்டவர் கேட்டே இருக்கணும், ஆண்டவரே என் பேரை ஜீவ புஸ்தகம் எழுதுங்கப்பா, எழுதாமல் இருக்கணும், இன்னைக்கு எழுதிருங்கப்பா, இன்னைக்கு எழுதுங்க ஆண்டவரே என் பேரைன்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஏன்னா கடைசி வினாடியில் இருக்கோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது, கடைசி வினாடியில் இருக்கும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என் பேரை சீஃப் போஸ்டர் எழுதுன்னு சொல்லி. யார் பேர் சீஃப் போஸ்டர் எழுதுறாரு வாசி பாருங்க, பிலிப்பியர் புத்தகம் 4:3
1: அன்றியும் என் உத்தம கூட்டாளியே,
0: என் உத்தம கூட்டாளியே,
1: அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி,
0: அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி
1: உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்,
0: உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்.
1: அவர்கள் கிளம்பந்தோடும்,
0: அவர் கிளம்பந்தோடும்
1: மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட,
0: மற்ற என் வேலையாட்களோடும் கூட
1: சுவிசேஷ விஷயத்தில்,
0: சுவிசேஷ விஷயத்தில்
1: என்னோட கூட,
0: என்னோட கூட
1: மிகவும் பிரயாசப்பட்டார்கள்,
0: மிகவும் பிரயாசப்பட்டார்கள்.
1: அவர்களுடைய நாமங்கள்,
0: அவர்களுடைய நாமங்கள்
1: ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது.
0: அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகம். கர்த்தரி ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது சுவிசேஷ அறிவிக்கிறதுக்காக ஒரு வரைக்கும் ஊழியம் செய்யலாம், இல்ல ஊழியத்துக்கு மற்ற ஊழியத்தை தாங்கலாம். ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது உங்க பேர் எங்க எழுதிடுறாரு? நம்ம பேரை ஜீவ புஸ்தகத்துல எழுதிடுறாரு. ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது நம்ம பேர் ஜீவ புஸ்தகம் எழுதுறாரு. ஹல்லேலூயா. ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது நம்ம என்ன, நம்ம பேரை என்ன பண்ணிடுறாரு? ஆண்டவர் சீஃப் போஸ்டர் எழுதி வச்சிடறாரு. அதனால நம்ம உங்க நம்முடைய பிரயாசங்கள் எதுவுமே என்ன செய்ய வீணாகாது, கர்த்தர் பார்த்துட்டே இருப்பாரு. ஒரு வேலைக்கு நினைக்கல, நம்ம பிரயாசப்படுறது ஆண்டவருக்கு எப்படி தெரியும், நம்ம ஊழிஞ்சது எப்படி தெரியும் நினைக்கிறீங்களா? 56 வாசிக்கிறோம், 8 வாசித்து பாருங்க. நம்ம அலைச்சல கூட கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாராம், கணக்கில் வச்சிருக்கிறாராம்.
1: என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர்.
0: பாத்தீங்களா, நம்ம அலைச்சல் என்ன செஞ்சிருக்கிறா, தேவரீர் எண்ணி இருக்கிறீர். நம்ம ஒவ்வொரு அலைச்சலையும் அவர் எண்ணி வச்சிருக்கிறாரு. அப்படியானா நீங்க ஊழியத்துக்காக பிரயாசப்படுறது, ஊழியத்துக்காக உதவிச்சுறத கத்து மறந்துடுவாரா? கட்டாயம் மறக்கவே மாட்டார். உங்க பேர் எங்கதான் இருக்குது சொல்லுங்க. ஜீவபோஷத்துல எழுதியிருந்தா தான் எங்க போக முடியும், நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். எபிரேயன் புஸ்தகம் 6:10
1: ஏனென்றால்
0: உங்கள் கிரியையும்
1: நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும்,
0: செய்து வருகிறதினாலும்
1: தமது நாமத்திற்காக
0: காண்பித்த
1: அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே.
0: தேவன் என்ன செய்வது, எப்படிப்பட்டவர் அல்ல, அணிந்துள்ளவர் அல்லவே. கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்காக ஊழியம் செய்யறதையும் செய்து வர்றதையும் அவர் என்ன, தம்முடைய நாமத்துக்காக பிரயாசப்படுறது அவர் மறந்து போடுறதுக்கு அவர் எப்படிப்பட்டவர் அல்ல, அணிந்துள்ளவர் அல்ல. உங்க பேர் கட்டாயம் ஜீவ புஸ்தகத்துல எழுதி வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதுறதா எங்க போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதாட்டா பரலோகத்துக்கு போக முடியாது. யார் பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதுவாரு? ஊழியத்துக்காக பிரயாசப்படுவா, மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள வாசிங்க பிலிப்பியர், இன்னொரு வாசிப்பேன். பிலிப்பியர் 4:3
1: அன்றியும்
0: என் உத்தம கூட்டாளியே
1: அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி
0: உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்.
1: அவர்கள் கிளம்பந்தோடும்
0: மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட
1: சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. யார் பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்குது? ஊழியர்க்காக சுவிசேஷக்காக பிரயாசப்படுற பேர் எங்க இருக்குது? ஜீவபுஸ்தகத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. உங்க நீங்க செய்யற ஒவ்வொரு உதவியும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். கர்த்தருக்காக ஊழியம் செய்தாலும் மறக்க மாட்டார். கர்த்தருக்காக கொடுக்கறவங்களையும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 10:20 ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல்
0: உங்கள் நாமங்கள்
1: பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார்.
0: உங்கள் நாமம் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக நினைச்சீங்க சந்தோஷப்படுங்க. நம்ம போறோம் எங்க ஆண்டவருக்குரியனால ஆண்டவர் ஊழியத்துக்கு எடுத்துட்டு பிசாஸ் ஆண்டவர் உடனே துரத்திடுறாரு. அதுக்கு நீங்க சந்தோஷப்படாதீங்க. என்ன செய்யணுமா, நம்ம பேர் எங்க எழுதியிருக்கணுமா? பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கிறதுக்காக நீங்க சந்தோஷப்படுங்க. அப்ப நம்ம ஊழியம் செய்யும் போது நம்ம பேரை எங்க எழுதிடுறாரு சொல்லுங்க? ஜீவ புஸ்தகத்துல எழுதிய பரலோகத்துல பேர் எழுதி வச்சிடறாரு. இன்னொரு வாசிப்பல்ல தைசையில் வாசிங்க உச்சாம இருங்க, அப்பதான் வசனம் நம்ம உள்ளத்துல ஆண்டு நம்ம உள்ளத்துல எழுதி தருவாரு. நம்ம வசனத்தை தியானிக்கணும், அப்பதான் நம்ம பரலோகம் போக முடியும். வசனத்தை மனம் நம்ம அசதியா இருக்கவே கூடாது.
2: இதுவரைக்கும் ஆண்டடி பார்த்து கேட்டிருக்கோம், இப்ப நம்ம சவுன் பண்ணுவோம். எங்க அன்பான் இயேசுத்து வழி நடத்துற எங்க பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்று விரைந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வரைத்தாங்க, செபிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஆராதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா, உம்மோடு இணைத்து கொள்ளுங்கப்பா, உண்மை சார்ந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா. புதிய ஆண்டு எல்லாருக்கும் ஆசீர்மானண்டா இருக்கட்டும். நன்மையினால முடிச்சு விட்டி காத்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் கத்தாவே. வருஷத்து நன்மையினால முடிச்சு விட்டி பாதையெல்லாம் நெய்யா பொழிவுன்னு சொன்னீரே, அப்படியாக ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க, நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கோங்க. வியாதி சகல வியாதியும் குணமாக்குங்க, சகல நோயும் குணமாக்குங்க, சகல பலவீனத்தையும் குணமாக்குங்க. மந்திரம் செய்வன உடைத்து போடுங்க, பிசாசுங்கிற அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரணும், சுகப்பிரசுரத்துக்காக காத்திருக்க மக்களுக்கு நல்ல சுகப்பிரசுரத்தை தாரும், வியாதிகள்லாம் நீங்கி போடுங்கப்பா. அன்றுவரே அப்பா மந்திரம் செய்வன எல்லாம் உடைத்து போடுங்க, கரம் பிடித்து நடத்துங்க, அந்தகார சக்தியிலிருந்து விடுதலை செய்யுங்கப்பா. ஆத்மா நேசரையும் அன்றிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாச்சு பேக்கிறோம். நான் எல்லாவற்றையும் சேர கத்துன்னு சொன்னீங்கப்பா, நீங்க தான் செய்யணும், உங்க நாமம் தான் மையப்படணும். கரம் பிடித்து நடத்துங்க, உன்னதாவில் நிரப்புங்க, உன்னதக்கில் நிரப்புங்க, உன்னத பலத்தர இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்க ஏசப்பா. நான் லவ் டீச்சரை கத்துன்னு சொன்னீங்க, நீங்க தான் செய்யணும், உங்க நாம மக்கிப்படணுமையா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வீங்க, கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க, பிரிந்த குடும்பம் அணைக்கணும் ஐயா. ஆண்டவரே அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் ஞாபகத்தை தாரும், நல்லா படிக்க கிருபை தாரும், செபிக்கிற பிள்ளைகளாக மாத்துங்க. சிறு பிள்ளைகளாம் நல்லா செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், அறிந்து கொள்ளணும் அப்பா. மகத்தான காரியத்தை செய்யுங்க. நானே இல்லாத டீச்சரை கத்தனை சொன்னீங்க, கரம் பிடித்து நடத்துங்க, உன்னதவில் நிரப்புங்க, உன்னதக்கில் நிரப்புங்க ஏசப்பா. பலத்தால் இடக்கட்டுங்க ராச்சா அப்பா. கவலைகள், சோர்வுகள், துக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் இந்த விடுதலை தாங்க, உங்க நாமத்தை மையப்படுத்துங்க, பொறுப்படுத்து கத்துக்கோங்க ஏசப்பா. ஆசீர்வைத்து உயர்த்துங்க. எல்லா துதிக்க நாம மகிமுக்கு செலுத்துறோம், ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கத்தர் நமச்சவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நீலகிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கத்துடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
3: உங்கள் மொபைல் போனில் 9384-8413-99 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட் ஆகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம்
2: ரெண்டு கொரிந்தியர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் 17வது வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரி மாணவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவார். எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
4: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
5: எங்களின் எசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி எசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-11-2435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 3 வசனம்.
1: நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு
0: நான் இருக்கிற இடத்திலே
1: நீங்களும் இருக்கும்படிக்கு
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்.
0: பார்த்தீங்களா, எவ்வளவு அன்புள்ளது பாருங்க. நான் போயிருக்கேன், வந்து திரும்ப வந்து என்ன சொல்லு, நான் இருக்கிற இடத்துல உங்களை சேர்த்துக் கொள்வேன் சொல்றாரு. அப்படி அவர் அன்பு எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. மறுபடியும் நம்மளை வந்து ஆண்டவராகி இயேசுக்கு நம்மளை அவர் இடத்துல சேர்த்துக் கொள்ள போறாரு. கர்த்தர் சீக்கிரமா வரப்போற, அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. மத்திய 24 படிச்சா தெரியும், மார்க்கு 13, மார்க்கு லூக்கா 17, 21 இதெல்லாம் படிச்சீங்கன்னா, ரெண்டு தீமேட்டின் புஸ்தகம் எல்லாம் படித்தா கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறுது. ஒவ்வொரு காரியமும் நிறைவேறுது. இன்னும் ஒரு ரெண்டு சில காரியம் தான் நிறைவேறாம இருக்கு. அது கர்த்தர் கிருபையினால நிறைவேறும் போது கர்த்தர் கட்டாயம் வருவார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 28 வசனம்.
1: நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே.
0: போவேன், திரும்ப வருவேன் சொன்ன உங்களிடத்தில் சொன்னதை கேட்டீர்களே அப்படி சொல்லியிருக்காரு. கட்டாயம் கர்த்தர் திரும்ப வருவார். அல்லேலூயா. எந்த சந்தேகமே இல்லை. யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 18 வசனம்.
1: நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன்.
0: திக்கற்றவள மாட்டேன், உங்களிடத்துல வருவேன். வரப்போறாரு. அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறி கொண்டிருக்கு. நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகைக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். எப்ப வருவாருந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த உலகம் என்ன இல்லை, நமக்கு சொந்த இல்ல. உலகத்தின் வயசு ஒரு நாள் கடந்து போய் இந்த உலகத்துல எதுவுமே நம்ம கொண்டு வந்து ஒன்னும் இந்த உலகத்திலிருந்து கொண்டு போக முடியாது. ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. என்னத்தை கொண்டு போகலாம்? கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது நமக்கு அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு வருது கொண்டு வருவார். அதுதான் இந்த உலகத்துல வேற என்னமே கொண்டு வர முடியாது. முதலா பார்க்கிறோம், நம்ம ஆண்டவராக இயேசுக்கு ராஜ்யத்து போன என்ன செய்யணும், யாருக்கெல்லாம் அந்த ராஜ்யத்தை தருவார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். முதலா பார்க்கிறோம் யாக்கோபின் புஸ்தகம் 2 அதிகாரம் 5 வசனம்.
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: அப்ப யாருக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்கிறாரு? ஆண்டவர்கிட்ட அன்பு கூறவங்களுக்கு. அன்புகள் என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட மதிய நேரம் அவரோடத்துல போராடி செபிச்சு நம்ம எப்போதும் அவரோடு கூட இருக்கணும் இல்லையா? அதுதான் அன்பு கூறது. அவரை விட்டு நம்ம ஒரு நாள் கூட விலகவே கூடாது. மார்க்கழு சுவிசேஷத்துல வாசிக்கிறோம் 3 அதிகாரம் 14 வசனத்துல, அவர் எப்போது நம்ம அவரோடு இருக்கணும் தான் அன்று நம்மளை அழைச்சிருக்கிறார் பாருங்க.
1: அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும்.
0: பாத்தீங்களா, நம்ம எதுக்கு அவர் நம்மளை தெரிஞ்சிருக்கிறாரா? தம்மோடு கூட இருக்குவோம். அவருக்கும் நமக்கும் சின்ன இடைவெளி கூட வராம நம்ம காத்துக்கணும். எதனால கத்துட்டு நம்ம செபிக்க முடியாது? இப்படி அவர் பிரசனம் நமக்கு தடைபடுது, அவர் தேட முடியாது, இப்படி நமக்கு ஏன் தடை வருது, அவருக்கும் நமக்கு என்ன பிரிவினை வருதுன்னு சொல்லி நம்ம அலசி பார்த்து நம்ம ஒவ்வொரு நிமிஷமா நம்ம சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கத்து நம்மளை அழைச்ச நோக்கம் என்ன? அவரோடு நம்ம எப்போதும் அவரோட கூட இருக்கணும். அவரோடு இருக்கணும் தான் நம்ம தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். சொல்றாரு, யாருக்கு ராஜ்யத்தை தராராம்? கத்துட்ட அன்பு கூறவங்களுக்கு அந்த ராஜ்யத்தை தராராம். அன்பு கூற வேண்டும். எப்படி அன்பு கூற வேண்டும்? மார்க்கின் சுவிசேஷம் 12:30 வசனம்.
1: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்
0: உன் முழு இருதயத்தோடும்
1: உன் முழு ஆத்மாவோடும்
0: உன் முழு மனதோடும்
1: உன் முழு பலத்தோடும்
0: அன்பு கூறுவாயாக. தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறும்? முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் கர்த்தர்கிட்ட என்ன செய்யணும்? அன்பு கூறணும், செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரோடு எப்போது இருக்கணும். அதுதான் அவருக்கு அன்பு கூறுது. அவரை விட்டு ஒரு நிமிஷம் கூட விலகவே கூடாது. ஆண்டவர் சொன்ன ஒன்னை விட்டு விலகுவதும் இல்ல, ஒன்ன கைவிடும் இல்லை. நம்ம தான் விலகிறோம். இங்க சொல்ற மார்க்கு மத்திய சுவிசேஷத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, பதினஞ்சாம் அதிகாரம் ஏழாவது வசனம் வாசித்து பாருங்க.
1: மாயக்காரரே,
0: மாயக்காரரே,
1: உங்களை குறித்து,
0: உங்களை குறித்து
1: இந்த ஜனங்கள்,
0: இந்த ஜனங்கள்
1: தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து,
0: வாயினால் சும்மா ஜெபம் பண்றது, துதிக்கிறது, வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து
1: தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்,
0: உதடுகளால் என்னை கனம்,
1: அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது.
0: நம்மதான் என்ன செஞ்சிடறோம், அவரை விட்டு தூரமா விலகி இருக்கோம். ஆனா கர்த்தர் நம்ம விட்டு என்ன சொல்றாரு, ஒன்னு விட்டு விலகுவதும் இல்ல, உங்களை கைவிடும் இல்ல. நம்மதான் என்ன செஞ்சிடும், அவரை விட்டு விலகிறோம். நம்ம எப்படின்னா ஆண்டவர் பிரியமில்லாத காரியம் செய்யும் போது, ஆண்டவர் அன்பு வராமல் இருக்கும்போது அப்படியே நம்ம இறுதி ஆண்டவர் விட்டு விலகிடுது. ஆண்டவர் அழைத்த நோக்கம் என்னன்னா எப்போது அவரோட நம்ம கூட இருக்கணும். எப்படின்னா நமக்கு அவருக்கு எந்த தடை இல்லாதபடிக்கு, எந்த சின்ன காரியம் கூட தடை வராதபடிக்கு நம்ம பார்த்துக்கணும். அதுதான் ஆண்டவர் அழைச்சார், முழுதத்தோடு உங்களா கத்துட்டு எப்படி நம்ம அன்பு வரணுமா, முழுதத்தோடு உங்களை ஆத்மாத்தோடு முழு மனதோடு முடி பலத்தோடு ஆண்டவர் அன்பு வரணும். அதுதான் நம்ம ஆண்டவர் நம்மளத்துல எதிர்பார்க்கிறார். நம்ம கொஞ்சம் விலகி போகும்போது ஆண்டவர் கேட்கிறார், ஆதியிலிருந்து அன்பை விட்டா என்று பேரில் எனக்கு குறைவு உண்டு. வாசித்து பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம்.
1: ஆனாலும்
0: ஆனாலும்
1: நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய்,
0: ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய்
1: என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு.
0: உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. அவர் நம்மளை போல அன்புக்குத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை அன்புக்காக, நம்முடைய அன்புக்காக தான் ஆண்டவர் இயங்குகிறார். ஆதி இருந்த அன்பை விட்டா என்று உண்மையில எனக்கு குறைவுண்டு. முன்பு எப்படி நம்ம செபிச்சோம், கர்த்தர்கிட்ட வரும்போது கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்யும் போது, ஆண்டவரே நீர் என்ன வந்து என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் எனக்கு நீர் போதும் அப்படின்னு செபிச்சிருப்போம். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் என்ன பண்ணிட்டோம், உலகத்து பாதி கர்த்தர் பாதி ஆகிட்டோம். அதான் ஆண்டவர் சொல்றார், ஆதியில் இருந்த அன்பை விட்டா என்று உன் பேர்ல எனக்கு குறைவுண்டு. ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் பாருங்க மேல ஒரு மணி நேரம் கட்டாயம் வந்து செபிப்பேன். எத்தனை பேர் வாக்கு கொடுத்தீங்க, எத்தனை பேர் இப்போ வந்து செபிக்கிறீங்க? ஆண்டவரே நம்ம கேட்கிறப்பெல்லாம் நான் ஒரு மணி நேரம் கட்டாயம் இது செபிப்பேன். எத்தனை பேர் சொன்னீங்க, ஏதாவது தேவைன்னா நம்ம ஒரு பொருத்தனை பண்ணுவோம். கட்டாயம் நான் என்ன செய்வேன், ஒரு மணி நேரம் வந்து செபிப்பேன்னு சொல்லி ஒரு பத்து நாள் கூட செபிக்க மாட்டோம், பின் வாங்கிடுவோம். எத்தனை பேர் நான் இவ்வளோ நேரம் செபிப்பேன், எனக்கு ஆண்டவர் செஞ்சீங்கன்னா இவ்வளோ செபிப்பேன்னு சொல்கிறோம். எவ்வளோ நேரம் செபிக்கிறோம் யோசித்து பாருங்க, ரெண்டு நாள் செய்ப்போம், மூணாவது ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா பின் வாங்கிடுவோம், அவ்வளோதான். அதான் ஆண்டு உங்களை பார்த்து தான் கேட்கிறாரு, ஆதியில் இந்த அன்பை விட்டா என்று உன் பேர் எனக்கு குறைவுண்டு. யாரெல்லாம் ஆதியில் இந்த ஆதியில் அன்பா இருந்தீங்க, இப்ப ஆண்டோட அன்பை விட்டு பிரிஞ்சு தூரமா இருக்கீங்க, உலகத்தோடு இருக்கம்மா, யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறாரு அருமையானவர்களே. கர்த்தருடைய அன்பு மாறாத அன்பு, அவர் நம்மிடத்துல எப்படி அனுபவிச்சாரோ அதே அன்புல தான் இருக்கிறாராம். வாசித்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் பதிமூணாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம்.
1: தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற,
0: தான் உலகத்தில் இருக்கிற
1: தம்முடையவர்களிடத்தில்,
0: தன்முடையவர்களிடத்தில்
1: அன்பு வைத்தபடியே,
0: அன்பு வைத்தபடி
1: முடிவு பரியந்தமும்,
0: முடிவு பரியந்தம்
1: அவர்களிடத்தில் அன்பு வைத்தார்.
0: முடிவு அறிந்து நம்ம இடத்துல என்ன வச்சிருக்கிறாரு, அன்பு வச்சு. நம்ம என்ன பண்றோம், ரெண்டு நாள் அன்பு இருப்போம், மூணாவது நாள் உலகத்துக்குள்ள போயிருவோம். நான் அதை செய்வேன், இதை ஒப்பு கொடுக்க சொல்லி பாருங்க, முதலாவது ஒப்பு கொடுப்போம். ஆனா பின்வாங்க நம்ம அதை முதலாவது பின்வாங்கிடுவோம். கத்தர் இல்லாம நம்மளால வாழ முடியாது. இதை செஞ்சிட்டீங்கன்னா ஆண்டவரே நான் இப்படி செய்வேன் ஆண்டவரே சொல்லுவோம். அப்புறம் ஆண்டவர் செஞ்ச அப்புறம் நம்ம என்ன செஞ்சிருவோம், அவரை விட்டுருவோம், அவ்வளவுதான். ரெண்டு நாள் மூணு நாள் அப்புறம் நம்ம அவரை விட்டு தூரமா போயிருவோம், எங்கேயோ போயிருவோம். ஆனா ஆண்டவர் மனத்துல எதிர்பார்க்கிற என்ன எதிர்பார்க்கிறாரு, என்ன எதிர்பார்க்கிறாரு, முழுகிரத்தோட ஆத்மத்தோடும் பலத்தோடும் முழு மனதோடு அவன் அன்பு கூறும் நினைக்கிறாரு. நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் செபிச்சுட்டு அவ்வளவுதான். நம்ம எவ்வளவோ காடை வெட்டி மலையெல்லாம் தக்க தெரிஞ்சது போல நம்ம நினைச்சுக்குவோம், ரெண்டு நாள் மூணு நாள் செபிச்சிட்டோம்னா அவ்வளவுதான், நான் இவ்வளவு நேரம் செபிச்சிட்டேன், அவ்வளவு நேரம் செபிச்சிட்டேன் நம்ம நம்மளே நம்ம சொல்லிக்குவோம். ஆனா ஆண்டு மனத்தில் எதிர்பார்க்கறலாம் செபம் இல்ல, முழுகத்தோடும் ஆத்மத்தோடும் மனதோடும் சிந்திகோடும் பலத்தோடும் ஒப்பு கொடுத்த உறுதியா இருக்க வேண்டும். நம்ம தேவனத்தில் எத்தனையோ ஒப்பு கொடுக்கிறோம், அவ்வளவுதான். ஒப்பு கொடுத்த அஞ்சு நாள் பத்து நாள் அவ்வளவுதான். எத்தனை பேர் ஒப்பு கொடுத்தீங்க, காலையில இருந்து நான் ஒரு மணி நேரம் செவிப்பேன். ஆண்டவராக இயேசுக்கு நமக்கு நம்முடைய அன்புக்கு ஏங்குகிறார். அதான் சொல்றார், ஆதியில் இந்த அன்பு விட்டாயின்ற பேர் எனக்கு குறைவு உண்டு. நம்ம என்ன நடந்தாலும் ஏசுபாட்டு அன்பா இருக்கணும். உன்னத பாட்டுல வாசிக்கிறோம், உன்னத பாட்டின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம்.
1: திரளான தண்ணீர்கள்,
0: திரளான தண்ணீர்கள்
1: நேசத்தை,
0: நேசத்தை
1: அவிக்க மாட்டாது,
0: அவிக்க மாட்டாது. திரளான தண்ணி, பிரச்சனைகள், போராட்டங்கள் என்ன வந்தாலும் இயேசு விட்டு என்ன செய்ய முடியாது, நம்மள என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது.
1: வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது,
0: வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது.
1: ஒருவன் தன் வீட்டில் உள்ள
0: வெள்ளம் பிரச்சனை போராட்டம் உலக பயங்கரமா வந்தாலும் என்ன செய்யும், நம்ம கர்த்தருடைய அன்பு வீட்டு நம்மள என்ன செய்யாது, தணிக்க முடியாது. என்னதான் வந்தாலும் கர்த்தருடைய உண்மையான அன்பு வருவானால் வெள்ளமா இருந்தாலும் சரி தண்ணீரா இருந்தாலும் சரி நம்மள என்ன செய்ய தணிக்கவே மாட்டாரு. வசனம் சொல்லுது, சத்துரு வெள்ளம் போல திரண்டு வரும்போது பச்சை தேவையை நம்ம குரோதமா அந்த சாத்தான் குரோதம் என்ன செய்வார், கர்த்தர் கொடியேற்றுவார். வாசித்து பாருங்க யாசாயின் புஸ்தகம் 59 அதிகாரம் 19 வசனம்.
1: வெள்ளம் போல் சத்துரு வரும்போது,
0: வெள்ளம் போல் சத்துரு வரும்போது
1: கர்த்தருடைய ஆவியானவர்,
0: பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர்
1: அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார்.
0: அவனுக்கு விரோதமா என்ன செய்வாரு, அதை மறந்துடுவோம். ஆமாங்க, அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை, என் பிள்ளைகளால பிரச்சனை, குடும்பத்தால பிரச்சனை, சாக்கு போய் சொல்லிடுவோம், உடனே சொல்லிடுவோம். ஆனா இங்க சொல்றாரு, கர்த்தர் வெள்ளம் போல வந்தாலும் கர்த்தர் அன்பு விட்டு என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது.
1: ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகள் எல்லாம் நேசத்திற்காக கொடுத்தாலும்,
0: நேசந்து ஏசாமி கும்பிடாத அவனுக்கு எல்லாமே தாரேன்னு சொன்னாலும்
1: அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும்.
0: அந்த நேரம் என்ன செய்ய, முற்றிலுமா அசட்டை பண்ணப்படும். யாரு, எனக்கு இயேசுதான் வேணும், எனக்கு இயேசுதான் வேணும். நீ என்ன கொடுத்தாலும் ஒண்ணு இல்லை, கர்த்தருடைய அன்புக்கு நம்ம இந்த உலகத்துல யாராரு என்ன கொடுத்தாலும் அதுக்கு இணையே கிடையாது. ஆண்டவருடைய அன்பு அவ்வளவு பெரியது, அதுதான். அப்படி அன்பு கூறவங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு, தம்முடைய ராஜ்யத்தை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. அன்பு கொடுக்கறவங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு, தம்முடைய ராஜ்யத்தை கொடுக்கிறாரு. இன்னைக்கு உங்களை பார்த்து கேக்குறேன், எத்தனை பேர் பின் வாங்கி போயிட்டீங்க, எத்தனை பேர் ஆதியில் இந்த அன்பை விட்டா என்ற பேர்ல குறைவு உண்டு. யாரெல்லாம் தேவனை விட்டு பிரிஞ்சிருக்கிறோம், ஏதோ செவத்துக்கு வாரம் போறா, இது வந்துட்டு அப்படியே போயிடுறோம். கர்த்தத்தில் அன்பா இருக்கிறோமா, அன்பிலிருந்து பின் வாங்கிட்டோமா? கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மை நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் பலவீனம் இருக்கும்போதெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பலவீனம், வியாதிகள், நோய்கள், பண கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், எல்லா நேரத்திலையும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்க தேவைகளை சந்திச்சு உங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி சமாளப்படுத்திருக்கிறாரு. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, ஒரு மணி நேரம் செவத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கோம், செவிக்கிறோமா? முடிஞ்சா செவிக்கிறோம், முடியல விட்டுறோம், அவ்வளவுதான். யாக்கோப்பு 2:5
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு,
0: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
1: தாம் வாக்கு தத்தம் பண்ணின,
0: தாம் வாக்கு தத்தம் பண்ணின
1: ராஜ்யத்தை,
0: ராஜ்யத்தை
1: சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: அன்பு கூறவர்களுக்கு தான் தம் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? அல்லேலூயா. அன்று சொன்னார், நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக்கொள்ள சொன்னார். யாருக்கா, யாருக்கு முதல்ல ராஜ்யத்தை கொடுக்கிறாரு, கர்த்தர்ட்ட அன்புகர்களுக்கு. ரெண்டாவது பாருங்க, மத்தேயு விசேஷம் வாழ்க்கை கேட்ட 25:34 வசனம்.
1: அப்பொழுது ராஜா, தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து,
0: தம்முடைய வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து,
1: வாருங்கள்
0: வாருங்கள்,
1: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
0: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
1: உலகம் உண்டானது முதல்,
0: உலகம் உண்டானது முதல்
1: உங்களுக்காக,
0: உங்களுக்காக
1: ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற,
0: உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற
1: ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்.
0: உங்க ராஜ்யத்தை என்ன செஞ்சிருங்க, சுதந்திரித்துக் கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசுக்கு நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமுள்ளவரா இருக்கிறார், நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க ஆசையா இருக்கிறாரு. யார பத்தி சொல்றாரு, வலது பக்கத்துல பார்த்து சொல்றாரு. எப்ப நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு, உலகம் உண்டாடும் போதே நமக்கு தேவனை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை நம்ம ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 25:35-36
1: பசியா இருந்தேன்,
0: பசியா இருந்தேன்,
1: எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்,
0: எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்,
1: தாகமா இருந்தேன்,
0: தாகமா இருந்தேன்,
1: என் தாகத்தை தீர்த்தீர்கள்,
0: தாகத்தை தீர்த்தீர்கள்,
1: அண்ணியனா இருந்தேன்,
0: அண்ணியனா இருந்தேன்,
1: என்னை சேர்த்துக் கொண்டீர்கள்,
0: என்னை சேர்த்துக் கொண்டீர்கள்,
1: வஸ்திரம் இல்லாதிருந்தேன்,
0: வஸ்திரம் இல்லாதிருந்தேன்,
1: எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள்,
0: எனக்கு வஸ்திரம் கொடுத்து,
1: வியாதியா இருந்தேன்,
0: வியாதியா இருந்தேன்,
1: என்னை விசாரிக்க வந்தீர்கள்,
0: என் விசாரிக்க வந்தீர்கள்,
1: காவலில் இருந்தேன்,
0: காவலில் இருந்தேன்,
1: என்னை பார்க்க வந்தீர்கள்,
0: என்னை பார்க்க வந்தீர்கள். நம்ம கேட்கல, எப்ப கேட்டேன், எப்ப ஆண்டவர் கொடுத்தா, யாருக்கு வேணாலும் கொடுத்தா, அப்படிலாம் இல்ல. தெளிச்சு விசேஷம் 25:40
1: அதற்கு ராஜா,
0: அதற்கு ராஜா
1: பிரதித்திரமாக,
0: பிரதித்திரமாக,
1: மிகவும் சிறியவராகிய,
0: மிகவும் சிறியவராகிய
1: என் சகோதரரான,
0: என் சகோதரரான
1: இவர்களில்,
0: இவர்களில்
1: ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ,
0: மிகவும் சிறியவரான என் சகோதரர்கள் எதை செய்தீர்களோ
1: அதை எனக்கே செய்தீர்கள்,
0: அதை எனக்கே செய்தீர்கள்
1: என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்,
0: மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லுங்க. யாரு, மிகவும் சிறுவராகிய என் சகோதரருக்கு எதை செய்கிறார், அது எனக்கே செய்தும் சொல்லியிருக்காரு. கர்த்தருடைய சகோதரி யாரு, மார்க்கு சுவிசேஷம் 3:1 35வது வசனம்.
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ,
0: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ
1: அவனே எனக்கு சகோதரனும்,
0: அவனே என் சகோதரனும்,
1: எனக்கு சகோதரியும்,
0: எனக்கு சகோதரி,
1: எனக்கு தாயுமா இருக்கிறான் என்றார்.
0: அவரே எங்க தாயுமா இருக்கிறார் என்றார். யாரு ஆண்டோடைய சகோதரன்? தேவனுடைய சித்தத்தின்படி யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்க தான் தேவனுடைய சகோதரனும் சகோதரியும் தாய்மா இருக்காங்க. ஆண்டு சொல்றாரு, நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறோமா? யோசித்து பாருங்க, இது தேவனுக்கு பிடிக்கும், இது தேவனுக்கு பிடிக்காது நினைக்கிறோமா? ஒரே ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல வாழும் மட்டும் தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்ய யாரா இருக்கிறோம்? தேவனுடைய சகோதரியும் சகோதரரும் அவர் தாயுமா இருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி செஞ்சா கர்த்தருடைய சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாக்கியத்தை நம்ம யாரும் இழந்து போக கூடாது. ஹல்லேலூயா. அப்படி நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறவங்களுக்கு எதையாவது செஞ்சீங்கன்னா அது யாருக்கு செஞ்சது மாதிரியா? கர்த்தருக்கே செய்த மாதிரியா? ஹல்லேலூயா. அந்த பாக்கியத்தை தெரியும். எல்லாருக்கும் நம்ம செய்யக்கூடாது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறாங்க பார்த்து நம்ம செய்யணும். ரோமர்கள் நிருபம் 12:13 வசனம்.
1: பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள்.
0: பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பரிசுத்தவன்கள் எப்படி குறை வரும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பரிசுத்தவான்கள் கூட என்ன செய்யும்? குறைவு கட்டாயம் வரும். அன்று சித்தத்தை நிறைவேற்றவங்களுக்கும் குறை வரும். பாருங்க, இந்த காலத்துல எல்லாம் ஊழியர்லாம் பெரிய பெரிய பணக்காரா இருக்காங்க. ஆனா அந்த காலத்துல பவுல் என்ன செஞ்சாரு? 9.25 கோடி பணத்தை எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு? விட்டு கத்திற்காக வந்த குப்பையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு பரிசுத்த பவுல் இருந்தாரு. அதனால பரிசுத்தவான்களுக்கு குறைவை யாரெல்லாம் நிறைவேற்றுவீங்களோ அவங்களே கத்துற என்ன சொல்றாரு? என் சகோதரரும் என் சகோதரியுமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப கத்துருங்க சொல்றாரு. இப்ப நம்ம ஆச்சு பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 25:34 வசனம்.
1: அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து
0: வாருங்கள்,
1: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
0: உலகம் உண்டானது முதல்
1: உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற
0: ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். உலகம் உண்டானதிலிருந்து நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் நம்ம என்ன செய்யணும்? சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப என்ன செய்யணும்? கர்த்தர் சித்தத்தின்படி செய்யறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மளால முடிஞ்ச உதவி நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. அதன் கர்த்தர் சித்தத்தின்படி செய்யறவங்க கர்த்தருடைய சகோதரனும் சகோதரியும் தாய்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செய்யும் போது கதை சொல்றேன். இங்க பார்த்தா பரிசுத்தவன்கள் புறவில் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அப்ப கர்த்தர் உங்களுக்கு அந்த ராஜ்யத்தை தருவார். முதலாவது யாருக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறாரு? ஆண்டவர்கிட்ட அன்பு குறவங்களுக்கு. ரெண்டாவது கர்த்தருக்காக பரிசுத்தவன்கள் உதவி செய்யும்போது அந்த ராஜ்யத்தை கர்த்தர் கொடுக்கிறார். யார் கர்த்தர் சித்தத்தின்படி செய்யறவங்களுக்கு கர்த்தர் அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறார். மூன்றாவதாக யாரு கொடுக்கிறாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 21:34 வசனம். சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 21:24 வசனம்.
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் வெளிச்சத்திலேயே நடப்பார்கள்.
0: அது வெளிச்சத்திலேயே நடப்பார்கள். மூன்றாவது யாருக்கு நடப்பாங்க? ரட்சிக்கப்படுச்சானா அது வெளிச்சத்திலேயே நடப்பார்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய வெளிச்சத்துல நம்ம பரலோக வெளிச்சத்துல நடக்க முடியும். ரட்சிக்கப்பட்ட சன்னங்களை என்ன செய்வாங்களா? அது வெளிச்சத்துல, பரலோக வெளிச்சத்துல நடப்பார்கள். ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். என்னைக்கோ ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு இல்ல, ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். இந்த சங்கீதத்தில் வாசிக்கிற நீடித்த நாட்களோட திருப்தியாக்கி என் ரட்சிப்பு அவனுக்கு காமிப்பேன்னு சொல்ற. நீடித்த நாட்கள் திருப்தியாக்கி நம்மளை சரிப்படுத்தி நம்மளை ரட்சிக்கிற தேவன். எபிரேயன் புத்தகத்துல வாசிக்கிறோம் 7:25 வசனம்.
1: அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார்.
0: முற்றுமுடிய நம்ம ரட்சிக்க வல்லவரா இருக்க. அப்ப நம்ம ரட்சிக்கப்படும் போது கர்த்தருடைய பரலோக வெளிச்சத்துல நடப்போம். முற்றுமுடிய ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டவ எங்க எந்த வெளிச்சத்துல நடப்போம்? பரலோக வெளிச்சத்துல நடப்போம். முத யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறாரு? கர்த்தருத்துல அன்பு. ரெண்டாவது பரிசுத்தவான்களுக்கு கர்த்தருடைய சித்தத்தில் செய்யறவங்களுக்கு உதவி செய்யும் போது நம்ம எங்க நடக்கிறோம்? பரலோக வெளிச்சத்துல நடப்போம். முற்றுமுடி ரட்சிக்கப்படணும். மூணாவது ரட்சிக்கப்பட்ட பரலோக வெளிச்சத்துல நடப்போம். நம்ம வாசிக்க கேட்ட ஏசாயின் புஸ்தகம் 35:8 வாசிங்களேன். யாரெல்லாம் எங்க நடக்க முடியாது சொல்லி பாரு. 8-10 வாசிங்க.
1: அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும்.
0: அங்க என்ன இருக்கும்? பரலோகத்துல என்ன இருக்கும்? பெரும் பாதையான வழி இருக்கோ
1: அது பரிசுத்த வழி என்னப்படும்.
0: அந்த வழி எப்படி இருக்குமா? பரிசுத்த வழி.
1: தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவதில்லை.
0: தீட்டுள்ளவங்க அதில் செய்யல, நடப்பதில்லை.
1: அந்த வழியில் நடக்கிறவர்கள்,
0: அந்த வழியில் நடக்கிறவர்கள்
1: பேதையராய் இருந்தாலும்,
0: பேதையராய் இருந்தாலும்
1: திசை கெட்டு போவதில்லை.
0: திசை கெட்டு போவதில்லை.
1: அங்கே சிங்கம் இருப்பதில்லை.
0: அங்கே சிங்கம், எந்த சிங்கம்? கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவ்வளவு விழுகிறாலும் வலுவீசிட்டு அந்த சிங்கம் அங்கே இருப்பதில்லை.
1: துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை.
0: துஷ்ட மிருகம் அங்கு போவதும் இல்லை.
1: அங்கே காணப்படவும் மாட்டாது.
0: காணப்படவும் மாட்டாது.
1: மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள்.
0: ஹல்லேலூயா. யார் நடப்பா?
1: மீட்கப்பட்டவர்கள்,
0: மீட்டவர்கள். இயேசுக்கு இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள் அதுல நடப்பாங்க.
1: கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள்,
0: கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள்
1: திரும்பி
0: திரும்பி
1: ஆனந்த களிப்புடன் பாடி,
0: ஆனந்த களிப்புடன் பாடி
1: சியோனுக்கு வருவார்கள்.
0: சியோனுக்கு வருவார்கள்.
1: நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும்.
0: நித்திய மகிழ்ச்சி அவர் தலையின் மேல் இருக்கும்.
1: சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள்.
0: சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள்.
1: சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும்.
0: நம்ம வாழ்க்கையில என்ன இப்ப எத்தனையோ சஞ்சலம் தவிப்பு. நம்ம பரலோகத்தில் தேவன் வந்துட்டார், சஞ்சலம் தவிப்பு நம்மளை விட்டு ஓடி போயிரும். கர்த்தரால் மீட்கப்பட்டவங்க தான் அதுல நடப்பாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும், ஆண்டவரே நான் மீட்கப்படணும், ஆண்டவரே நீ எப்பயாவது மீட்டுக் கொள்ளுங்க. என்னத்துல மீட்கப்படும்? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து மீட்கப்படணும். நம்ம பாவத்திலிருந்து நம்ம அணிதினமும் அணிதினமும் மேற்கொள்ற பிசாசு எத்தனையோ பிரச்சனையை கொண்டு வரும், எத்தனையோ குழப்பத்தை கொண்டு வரும், எல்லாத்திலும் மீட்கப்படணும். துருவ உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆத்துமா சரிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதங்க சொல்ற ஒன்னு பேதின் புஸ்தகம் 1:10
1: குற்றமில்லாத
0: குற்றமில்லாத
1: மாசற்ற
0: மாசற்ற
1: ஆட்டுக்குட்டியாகிய
0: ஆட்டுக்குட்டியாகிய
1: கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற ரத்தத்தினாலே
0: கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற ரத்தத்தினாலே
1: மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே.
0: ஒரு நாள் கர்த்தருடைய ரத்தத்தினாலும் கழுவப்படணும். ஆண்டவரே இந்த எண்ணம் என்ன அறியாம வந்துருச்சு அப்பா, இந்த சிந்தனை எனக்கு வந்துருச்சு ஆண்டவரே, எனக்கு கழுவுங்க, உங்க ரத்தத்தினால என் கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் மீட்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் மீட்கப்பட வேண்டும். என்னைக்கோ மீட்கப்பட்டதில்லை. இயேசுக்கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தை நம்ம கழுவ வேண்டும். கழுவுங்க இயேசுப்பா, என்ன கழுவுங்க, இவ்வளவு குறை இருக்கப்பன்ற, நீங்க என்னை சரிப்படுத்துங்க, நீங்க தானே சரிப்படுத்தணும்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். இந்த உலகம் நமக்கு என்ன இல்லை, சொந்த வேலை. என்னதான் வாழ்ந்தாலும் ஒரு நாள் நம்ம என்ன செய்யணும், பரலோகராஜ்யத்து போகணும். அதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு நாள் ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எபேசியர் புத்தகம் 1:7
1: இவருடைய
0: இவருடைய
1: ரத்தத்தினாலே
0: ரத்தத்தினாலே
1: பாவ மன்னிப்பாகிய மீட்பு,
0: பாவ மன்னிப்பாகிய மீட்பு
1: இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது.
0: பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்குள்ள கர்த்தராலதான் உண்டாயிருக்கிறது. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் கத்துட்ட நம்ம இந்த நினைக்கல, என்ன நான் என்ன பாவம் செய்யறேன், அது அங்க பிரசங்களை வாசிக்கிற 3:14 சகல எண்ணங்களையும் செய்திகளையும் நாய்ந்திருக்கும் காலம் இன்னும் இருக்கிறபடியால். இதுதான் ஒவ்வொரு நாளும் எண்ணத்துல பாவம், சிந்தனையில பாவம். வாசிங்க பிரசங்க 3:17
1: சகல எண்ணங்களையும்
0: சகல எண்ணங்களையும்
1: சகல செய்கைகளையும்
0: சகல செய்கைகளையும்
1: நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால்.
0: நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே இந்த என்ன அறியாம வருதுப்பா, எண்ணத்தை மாற்றும், ரத்தத்தால் என்னை கழுவுங்க, நான் செய்கிறப்போ பிரிமலா காரியம் ஒவ்வொரு நாள் கேட்கணும். ஆனால் இவருக்குள்ள என்ன இருக்க, பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
1: இவருடைய
0: இவருடைய
1: ரத்தத்தினாலே
0: இவருடைய ரத்தத்தினாலே
1: பாவ மன்னிப்பாகிய மீட்பு,
0: பாவ மன்னிப்பாகிய மீட்பு
1: இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது,
0: இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதனால என்ன செய்யணும், ஒரு நாள் ரட்சிக்கப்படுறதுக்காக ஆண்டவரை கேட்டே இருக்கணும். ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை ரட்சியும் ஆண்டவரே, எப்படியாவது நீ ரட்சியும் சொல்லி கேட்டு இருக்கணும். பிலிப்பியர் புஸ்தகம் 2:12
1: நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும்
0: நான் தூரமாயிருக்கிறேன்
1: அதிக பயத்தோடும்
0: அதிக பயத்தோடும்
1: நடுக்கத்தோடும்
0: நடுக்கத்தோடும்
1: உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்.
0: பாத்தீங்களா, நம்ம ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும், பிரயாசப்படணும். நம்ம ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ஒவ்வொரு நாள் ரட்சிக்கப்படணும். நேற்று ரட்சிக்கப்பட்டோம், போன வருஷம் ரட்சிக்கப்பட்ட இல்ல, ஒவ்வொரு நாள் ரட்சிக்கப்படணும். அதான் அடிக்கடி சொன்ன மாதிரி வீடை பெருக்கி தூ நல்லா பெருக்கி மூடி வச்சுட்டு வந்தாலும் வீட்டில் வைப்பாருங்க தூசி இருக்கும். அதே போல நம்ம என்னதான் அறிக்கிட்டாலும் கர்த்தர்கிட்ட நம்ம பார்க்கும்போது நமக்கு எத்தனையோ பாவங்கள் நமக்குள்ள இருக்கும். அந்த பாவங்களை கர்த்தர்கிட்ட நம்ம அறிக்கிட்டு அறிக்கிட்டு இயேசுப்பா உங்க ரத்தத்தாலும் மீட்டுக்கொள்ளும், நான் இப்படி செஞ்சிட்டேனேன்னு சொல்லி மனஸ்தாபத்தோடு கண்ணி சும்மா ஆண்டவரே என் பாவங்களை மன்னி அப்படி இல்லை, மனஸ்தாபத்தோடு கண்ணீரோடு ஆண்டவரே இப்படி நான் செஞ்சிட்டேனே ஆண்டவரே இவ்வளவு நான் பாவம் செஞ்சிட்டேனேன்னு சொல்லி நம்ம கண்ணீரோடு செபிக்கும் போது கர்த்தர் நம்மளை பாவத்தை மன்னிப்பார். அல்லேலூயா. மனஸ்தாபத்தோடு கேட்கணும், சரி இப்படி செஞ்சிட்டேனே, சும்மா ஆண்டவரே என்னை மன்னியும், உங்க ரத்தத்தினால கழுவும்.

0: பத்தாவது வசனம்.
1: தேவன் கேட்ட துக்கம் மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடம் இல்லாமல்,
0: பின்பு மனஸ்தாபப்படுகிற இடம் இல்லாமல்,
1: ரட்சிப்புக்கு ஏதுவான
0: மனம்
1: திரும்புதலை உண்டாக்குகிறது.
0: தேவன் துக்கத்தோட, ஐயோ நான் இப்படிமே துக்கப்பட்டேன், இப்ப நம்ம வேதனைப்படுத்துறாண்டவரே என்னை மன்னியும் சொல்லி மனஸ்தாபத்தோடு கேட்க வேண்டும். அல்லேலூயா. மத யாரு தேவனை ரட்சித்து போக முடியும்? தேவனிடத்துல அன்பு குறைவு. ரெண்டாவது, பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் போது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். மூணாவது, ரட்சிக்கப்பட்டவங்க பரலோக வெளிச்சத்துல நடப்பாங்க. நான்காவது, ஒன்னியவான் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் மூன்றாவது வசனம்.
1: பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று
0: இன்னும்
1: வெளிப்படவில்லை. ஆகிலும்
0: அவர்
1: வெளிப்படும் போது,
0: அவர்
1: இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும், அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல,
0: ஏசப்பா சுத்தமுள்ளவரா, நான் பரிசுத்தர் சொல்றேன், சுத்தமுள்ளவர் இருக்கிறது போல
1: தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான்.
0: சொல்ற நம்ம ஒவ்வொரு நாளும் சுத்திகரிச்சு கொண்டே இருக்கின்றோம். இன்னைக்கு என்ன ஆண்டு பிரிமா காரியம் இருக்கு, இன்னைக்கு என்ன செஞ்சிட்டோம், இன்னைக்கு என்ன செய்யணும் சொல்லி உள்ளத்தை உணர்ந்து கர்த்தரை அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். அப்படி சொல்ல அவருக்கு ஒப்பா நம்ம இருப்போம். அல்லேலூயா. அவர் ராஜ்யத்துல எப்படி இருப்போம் சொல்லுங்க. அவருக்கு அந்த பாக்கியத்தை நம்ம யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, எழுந்து போகக்கூடாது. அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும். இங்க சொல்ற இல்லையா, யோவான் சுவிசேஷம் 15:3
1: நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள்.
0: அப்ப ஆண்டோட உபதேசம், பைபிள் வாசித்து வசனத்தை அதிகமா வாசித்து வசனத்தை நேசித்து வாசிக்கும் போது நம்ம என்ன செய்யறோம், நம்மளை கர்த்தர் எப்படி மாத்திடுறாரு, சுத்தமானா மாத்துறாரு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் வசனத்துக்காக தான் சபக்கூடிய என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. நம்ம அப்ப ஆண்டு வசனம் நமக்குள்ள இருந்தா தான் வசனத்தை கேட்கும் போது நம்ம கர்த்தர் என்ன செய்யறாரு, சுத்தமானா மாத்துறாரு. அல்லேலூயா. ஒன்று பேதுரு புஸ்தகம் 1:22
1: ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்படிந்து, உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடியா.
0: ஆவியினாலே சத்தியவசந்த கீழ்படிந்தா தான் நினைச்ச முடியும், நம்ம ஆத்துமா எப்படி பண்ணிடுறோம், சுத்தமாக்கி கொள்றோம். ஒவ்வொரு நாளும் ஆவியினால சத்தியவசந்த கீழ்படியும். கீழ்படியும் போது நம்ம ஆத்துமா எப்படி பண்ணிடுறோம், சுத்தமாக்கி கொண்டபடியால். வசனத்துகளால ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவின் சொல்றதெல்லாம் பரிசுத்தவர் என்ன சொல்றாரு, இந்த வசந்தம் கீழ்படியில இப்படி இல்லாம சொல்லும் போது சத்திய வசந்தம் கீழ்படியும் போது நம்ம என்ன செய்யறோம், கத்திர என்ன செய்யறாரு, நம்ம சுத்தமாக்கி கொண்டபடி சுத்தமாக்கிடுறாரு. அல்லேலூயா. அப்ப அவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். முதல் அவருத்துல அன்பு கூறவங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். ரெண்டாவது, பரிசுத்தவான்களுக்கு கர்த்தருடைய சகோதரர்கள் உதவி செய்யும் போது எங்க போக முடியும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். மூணாவது, ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய வெளிச்சத்துல நடப்பாங்க. நாலாவது, நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் நம்மளை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப கர்த்தர் ராஜ்யத்தில் எப்படி இருப்போம், அவருக்கு ஒப்பா இருப்போம். அல்லேலூயா. என்ன செய்யணும், 1 Corinthians 6:11
1: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள் ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும், நமது தேவனுடைய ஆவியினாலும்,
0: நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும்
1: கழுவப்பட்டீர்கள்,
0: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
1: நீதிமானாக்கப்பட்டீர்கள்,
0: பார்த்தீங்களா. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலும் தேவாவிலும் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும், பரிசுத்தமாக்கப்படணும். அப்ப நம்ம கத்திர என்ன செய்யணும், நம்மளை எப்படி மாத்துறாரா, நீதிமானா. இயேசுக்கு ரத்தத்தினாலும் கழுவப்படும். ரெண்டாவது என்ன செய்யணும், கத்திர இயேசுக்கு நாமத்தினாலும் தேவாவில் நம்ம என்ன செய்யணும், கழுவப்படணும். கத்தடி நாம ஊற்றுண்ட பரிமள தைலம், கத்தடி பரிசுத்தாவின் அவர் சீப தண்ணீர். நம்ம ஒரு நாள் கழுவப்படும் போது நம்ம நினைச்சு ஆண்டவரே என்னை கழுவுங்கப்பா, என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு கேட்கும்போது நம்ம கழுவார், பரிசுத்தமாக்குவார், நீதிமானம் மாற்றுவார். அல்லேலூயா. மத யார் பரலோத்து போக முடியும், அன்பு கூறும். ரெண்டாவது, ஆண்டுடைய சகோதரர்களுக்கு நம்ம உதவி செய்யும்போது. மூணாவது, பரீட்சிக்கப்பட்டிருந்தா பரல வெளிச்சத்துல நடப்போம். நாலாவது, நம்ம ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்படும் போது தேவனுடைய வசனத்தை கேட்டு கேட்டு நம்மளை அர்ப்பணிக்கும் போது பரலோர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.

0: நான் போய் ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பிற்பாடு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த பரிசுத்தமான ராஜ்யத்திலே யார் எல்லாம் செல்வார் என்பதை நாம் கேட்டோம். எல்லாம் கண்ண முடி ஜெபிக்கலாமா? நம் கர்த்தரிடத்தில் அன்பு வைக்கும் பொழுது வெள்ளம் போல தண்ணீரை போல பிரச்சனைகள் பிசாசுகள் போராட்டங்கள் வந்தால் அது போது போதும் அவர் மேல இருக்க அன்பை நம்மை விட்டு பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஒரு திரளான வீடு நிறைய பணத்தை பொருளை ஆஸ்தியை கொண்டு வந்து கொடுத்தாலும் இயேசுவின் அன்பை விட்டு நம்ம ஒருபோதும் பிரிந்து போக மாட்டோம். அல்லேலூயா. ஜெபிக்கலாம், அப்படிப்பட்ட அன்பை எனக்கு தாரும் ஆண்டவரே. அந்த அன்புக்குரியவர்களுக்கு ராஜ்யத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேங்க்யூப்பா. இரண்டாவது, கர்த்தருடைய சகோதரர், என் சகோதரான இவர்களுக்கு உதவி செய்ய முடியும் எனக்கே செய்கிறீர்கள். ஆம் அன்பானவர்களே, கர்த்தருடைய கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் சித்தத்தை செய்கிற ஜனங்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் அதை கர்த்தருக்கே செய்ததாய் கர்த்தர் எண்ணுகிறார். பிரைஸ் அல்லாஹ். எல்லாம் ஜெபிக்கலாம், ஆண்டவரே உங்க சித்தத்தை செய்கிறவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யணும். பரிசுத்த வான்களின் குறைவில் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய அந்த அன்பை எங்களுக்கு தாரும். உதவி செய்ய நல்ல மனசை தாரும். அப்பொழுது உலக தோற்றத்துக்கு முதற்கொண்டு உலகம் உண்டானது முதற்கொண்டு கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்தை தேவன் சுந்தரிக்கும் பாக்கியத்தை தருவார். மூன்றாவதாக, ரட்சிக்கப்படுகிறவர்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். எப்படி ரட்சிக்கப்பட முடியும், எப்படி மீட்கப்பட முடியும்? அவர் ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்படுகிறோம். இவருக்குள் பாவமன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. சொல்லாமா? அப்பா என்னை கழுவுங்கப்பா, இயேசப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உங்க ரத்தத்தினால் உள்ளத்தை கழுவுங்க ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்படும், ரட்சிப்பில வளரணும், ரட்சிப்பில நான் பெருகணும், உங்க பரலோக அந்த வெளிச்சத்தில் நடக்கணும் ஆண்டவரே. ஒரு போதும் பரலோகத்தை இழந்து விடக்கூடாதுப்பா. ஜெபிங்க, ஜெபிங்க, வாய் திறந்து எல்லாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார், தேங்க்யூப்பா. ஜெபிங்க, ஜெபிங்க, சின்ன பிள்ளைகளை ஜெபிக்க வைங்க, ஜெபிக்க வைங்க, ஜெபிக்க வைங்க, பெரியவங்க எல்லாம் ஜெபிங்க, வாலிப்பிள்ளைலாம் ஜெபிங்க. பரலோகத்தில் இருந்து போயிடக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாது. நான்காவதாய், அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொண்டவர்கள் இயேசுவின் வருகையிலே பங்கு பெற முடியும். யார் எப்படி சுத்தமாக முடியும்? இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கிறது. அவர் உபதேசம் நாம் கேட்கும் பொழுது சுத்தம் அடைகிறோம். அந்த வசனத்திற்கு உபதேசத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது சுத்தமாகிறோம். பரிசுத்தாவினால் நிரம்பி இருக்கும் பொழுது நாம் சுத்தமாகிறோம். இயேசுவின் அந்த ஊற்றுண்ட பரிமள தைலமாக நாமத்தினால் கழுவப்படும் பொழுது சுத்தமாகிறோம். அப்பா நான் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. ஜெபிக்கலாமா எல்லாரும்? தேங்க்யூல்லா தகப்பனே. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், ஒவ்வொரு வாலிபர்கள், இளைஞர்கள், யுவதிகள், பெரியவர்கள், முதியவர்கள், வாலிபர்கள், மூத்த வாலிபர்கள், இளம் வாலிபர்கள், ஊழியர்கள், எல்லாரையும் கண்ணோக்கி பாரும். இந்த இடத்துல தன்னை அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இந்த லைவ் யூடியூப் லைவ் மூலமாக கர்த்தாவே, நம்முடைய வெப்டிவி லைவ் மூலமா யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகளை கர்த்தர் இப்பொழுது தொடுமுடிக்கு நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் அப்பா நீ பரிசுத்தப்படுத்தும். உங்களுக்கு அன்பு கூறக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. என்ன வந்தாலும், வெள்ளங்கள் வந்தாலும், தண்ணீர்கள் வந்தாலும், அப்பா எங்களுக்கு என்ன வசதி வாய்ப்புகள் வந்தாலும் உண்மையில் இருக்கிற அன்பை விட்டு ஒருபோதும் நாங்கள் பிரியக்கூடாது ஆண்டவரே. அந்த அன்பை தாரும். முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் கொடுத்து நாங்கள் அன்பு கூறணும்ப்பா. அந்த இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ராஜா. அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சித்தத்தை செய்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல தெய்வீக அன்பை எங்கள் உள்ளத்தில் ஊற்றும். பரிசுத்தவான் குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிக்கப்படுகிறவர் வெளிச்சத்தில் நடப்பார் என்று சொல்லி கேட்டோம். நாங்கள் ரட்சிக்கப்படணும்ப்பா உங்க ரத்தத்தினால. அப்பா நாங்கள் கழுவப்படணும். அப்பா நாங்கள் ரட்சிக்கப்படணும்ப்பா. ரட்சிப்பில வளரணும், ரட்சிப்பில நாங்கள் பெருகணும். ஒரு போதும் நாங்கள் நரகத்துக்கு போகக்கூடாது. இங்க வந்திருக்க ஒரு பிள்ளைகளுக்கு கூட நரகத்துக்கு போகக்கூடாது ஆண்டவர். எல்லாரையும் உமக்கென்று உருவாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா சோத்திரம். அதே போல கர்த்தாவே, சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல நாங்களும் இங்க சுத்திகரித்துக் கொள்ளக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாரும் ராஜா. சுத்த இருதயத்தை எங்களை சிருஷ்டித்தள்ளும் ஆண்டவரே. அப்ப உங்க உபதேசத்தினால் நாங்கள் சுத்தமாகணும். உங்களுக்கு உங்க வசனங்களுக்கு கீழ்ப்படுவதனால் நாங்கள் சுத்தமாகணும். உங்க ரத்தத்தினால எங்களை சுத்தப்படுத்தும், உங்க நாமத்தினால சுத்தப்படுத்தும், ஆவியானவரால் எங்களை சுத்தப்படுத்தும். ஒரு போதும் அந்த பரலோகத்தை இழந்து விடாதபடிக்கு வந்திருக்கிறீங்க எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. தாரும். எல்லார் உள்ளத்தையும் நீர் ஆட்கொள்ளும் அப்பா. எல்லாருக்கும் அந்த ஞானத்தை கொடுங்கப்பா, அந்த கிருபையை கொடுங்கப்பா. எல்லாம் ஜெபிக்கலாமா? உங்க ஆசீர்வாதத்திற்காக அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: நீர் பேச நீர் எங்களோடு ஆண்டவரே, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் ஒப்பு கொடுத்து உமக்கென்று அப்பா செபத்துல உறுதியாய் தரித்திருக்க உண்மை தேடமை அண்டிக்கொள்ள உதவி செய்யப்பா. செபத்துல உறுதியாய் தரித்திருக்க உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஏசப்பா. பலவீனத்தெல்லாம் மாற்றுங்க, சுகவீனத்தெல்லாம் மாற்றுங்க, அற்புதத்தை செய்யுங்க, அச்சயங்களை செய்யுங்க. உங்க நாம மங்கி பெருட்டுமாண்டவரே, கர்த்தருடைய கரம் தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஒரு வாழ்க்கையில் அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. வேண்டி குழுதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. ஏசப்பா ஒரு வாழ்க்கையில் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே தேவைகள் அனைத்தும் சந்திங்கப்பா. யாரெல்லாம் பலவீனமா இருக்கவங்களை சுகமாக்குங்க ஏசப்பா. அப்பா வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் குணமாக்குங்கப்பா. மந்திரம் செவின உடைத்து போடுங்க, பிசாசுகள் அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க ஏசப்பா. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை போய் தரணும். சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும். கடன் கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் விடுதலை தாங்கப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பாவத்திலும் சாபத்திற்கு மக்கள் விடுதலை தாங்க. பிரிந்து குடும்பம் அனைக்குமே சமான் இல்லாத குடும்பத்துல சமான் தரணும், சந்தோஷம் தரணும், மகிழ்ச்சி தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, செபிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளையா மாற்றுங்க. படிக்க ஞானத்தையும் கொடுங்க, ஞானசக்தியை தாரும். தெய்வீக கரம் தாங்கட்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும். அண்டவரே சொந்த வீடை தாங்க. அண்டவரே வீடு கட்டலேன்னு நினைக்கிற மக்களுக்கு வீடு கட்டி கொடுங்க. தகப்பனை உம்மால முடியும், நீரே எல்லாவற்றையும் செய்ய, நான் எல்லாவற்றையும் செய்ய கர்த்தன்னு சொன்னீங்கப்பா. ஆசீர்வாதமா இருக்கணும். சபையில பெரிய கறி செய்யணும், எல்லாம் செவிக்கணும்ப்பா. வேண்டி கொழுதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க, ஆசீர்வச்சு உயர்த்துங்க. எல்லா துதி கனமாகவே மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சகர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஜிகிறோம் பரமபிதாவே, ஆமே. அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட்ட பாருங்க. நம் ஊழியத்தின் அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 ஜெப என்ன நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா, யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிடுவாங்க, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களில் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜபங்களை உங்கள் ஜப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களுக்கு சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவதைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும், வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: வரப்போகிற சோதனை காலத்திற்கு
1: வரப்போகிற சோதனை காலத்திலிருந்து
0: தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்,
1: நான் உங்களை காப்பேன். பொறுமை குறித்து சொல்லியிருக்காரு. அதை நம்ம காத்துக்கொள்ளுவோமானா, வரப்போற சோதனை காலத்துல நினைச்சுவாரு, அவர் நம்மளை தப்பும்படி காக்க அவரு வல்லவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம வசனத்தை கர்த்தருடைய பொறுமை குறித்து சொன்ன வசனத்தை நம்ம கை கொண்டு நடக்கணும். சோதனை காலத்துக்கு உங்களை நினைச்சுவாரா, தப்பும்படிக்கு நானும் உங்களை காப்பேன். சோதனை காலம் வரப்போகுது, அது தப்பும்படி தேவன் நம்மளை காப்பாரு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனைகளை போராட்டி வரும், அதுக்கு நம்ம தப்புனா நம்ம என்ன செய்யணும் தான் பார்க்க போறோம். சோதனை காலத்தை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம கர்த்தரோடு ஒவ்வொரு நாளும் இணைஞ்சு வாழும்போது எந்த சோதனை நம்மளை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள தேவன் விடமாட்டார். சோதனை காலத்துல பிரச்சனை வரும்போது தேவன் நினைச்சுவாரு, நம்மள பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டும் ஆசைப்பா, சோதனை காலத்தில்
0: பூமியில் குடியிருக்கிறவர்களை
1: குடியிருக்கிறவர்களில்
0: சோதிக்கும்படியாக
1: என்ன செய்றாரா, சோதிக்கும்படியாக
0: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
1: வரப்போகிற
0: சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்,
1: நான் உங்களை காப்பேன். ஹல்லேலூயா. பூச்சக்கரத்தில் வருகிற சோதனைக்கு நான் தப்பும்படி நான் உன்னை காப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்காரு. ஹல்லேலூயா. நம்ம எதை பிரிச்சோ சோர்ந்து போக வேண்டாம். பஞ்சவருன்றாங்க, என்னென்னமோ வருலன்னு சொல்றாங்க, ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களை சோதிக்கும் போது சோதனையில் வரையும் போது நான் உங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன செய்ய ஆண்டு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த காரியம் எப்படி வருமா, லூக்கழுசு விசேஷத்தில் வாழ்க்கை கேட்ட 21:35
0: பூமியிலெங்கும்
1: குடியிருக்கிற
0: அனைவர் மேலும்,
1: பூமி எங்கும், இந்த குன்னூர்ல மட்டும் இல்ல, நீரில் மாத்திரல, பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும்
0: அது ஒரு கண்ணியை போல வரும்.
1: அது எப்படி வருமா, ஒரு கண்ணியை போல. இந்த மிருகத்து கண் வைக்கிறாங்க, பறவைகள் கண் வைக்கிறாங்களே, அந்த கண்ணியை போல வரும். பூமியின் மீது குடியிருக்கிற எங்கும் எல்லார் மேலும் அது ஒரு கண்ணி. அந்த கண்ணியில மிதச்சக்கூடாது, அகப்படக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை மிருகங்கள் அகப்பட்டுருது, பறவைகள் அகப்பட்டுருது, வேட்டி அடி கொண்டு போயிடுறாங்க. அதே மாதிரி பிசாசு என்ன செய்வான், எல்லார் மேலேயும் கண்ணி வைப்பான். அவருடைய கண்ணிக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, அகப்படக்கூடாது. நம்ம அதை தப்பிச்சு தப்பிக்கணும். என்ன செய்யணும், அதான் ஆண்டு சொன்னார், கொஞ்ச காலத்தருடைய கோபம் பற்றியறி அண்டி கொள்ற யாவரும் பாக்கிய வந்தோம். அவரை கத்திரம் அண்டி கொள்ள வேண்டும். அந்த கண்ணிக்கு நான் அப்பதான் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அகப்படவே மாட்டோம். வாசித்து பாருங்களேன், சங்கீதம் 2:12
0: குமாரன் கோபம் கொள்ளாமல்,
1: குமாரன் கோபம் கொள்ளக்கூடிய காலங்கள் வந்துச்சு, குமாரன் கோபம் கொள்ளாமலும்
0: நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு,
1: பரலோகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம், அந்த வழியில அழியாமல் இருக்கும்படிக்கு
0: அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டி கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள்.
1: அவர் முழுமையா என்ன செஞ்சிடணும், அவர் அண்டி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப பிசாசு கண்ணி போல எல்லாரும் மேலேயும் கண்ணி, பூமி மீது குடியிருக்கிற எல்லார் மேலையும் கண்ணி விடுவான். அவன் கண்ணிக்கு தப்புனா நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து முழுமையா என்ன செஞ்சிடணும், அண்டி கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 21:26
0: வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து, எதிர்பார்க்கிறதினால்,
1: ஐயோ என்னாமோ என்னாமோ பயந்து எதிர்பார்க்கிறதினால்
0: மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும்.
1: மனுஷருடைய இருதயம் என்ன செய்யும், நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். நமக்கு யார் இருக்கிறாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்ய வேண்டிய, அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி இருக்கிறாரு, நமக்கு அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக இருக்கிறார். நம்ம பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சங்கீதக்கார ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்தடையத்தக்கதா கண்மலையா இருக்கும், நான் எந்த வந்தாலும் உங்களிடத்துல வந்து அடைக்கலம் புகுந்துக்கலன்னு சொல்றேன். அந்த அளவுக்கு நம்ம கர்த்தர நெருங்கி ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா.
0: பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக, பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
1: வரப்போகிற
0: சோதனை காலத்திற்கு தப்பும்படி
1: நானும்
0: உன்னை காப்பேன்,
1: நான் உங்களை காப்பேன். அப்ப நம்ம எப்படிலாம் இருந்தா கத்திரம்

0: காப்பாரு அப்படிங்கிறான் தியானிக்க போறோம். முதலா பாக்குறோம் சங்கீத புஸ்தகம், நம்ம ஆசிக்க கேட்ட சங்கீதம் 32 சங்கீதம் 6 வசனம்.
1: இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில்,
0: சகாயம் இப்ப நமக்கு சகாயம் கிடைக்கும் காலத்தில்,
1: பக்தி உள்ளவன் எவனும்
0: உம்மை
1: நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும், அது அவனை அணுகாது,
0: மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. அந்த உலகத்துல பயங்கரமான துன்பங்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் வந்தாலும் அது என்ன அவனை என்ன செய்ய பக்தி உள்ளவன் தம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் நினைச்சுவாரு. அன்று மிகுந்த சல பிறந்தால் அதே அது அவனை அணுகாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துட்டும் எவ்வளவு பெரிய சல பிறகம் வந்தாலும் நம்மளை அது அணுகவே அணுகாது. நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை நோக்கி எப்போதும் விண்ணப்பம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும், செவித்து கொண்டே இருக்க வேண்டும், துதிச்சு கொண்டே இருக்க வேண்டும், எப்போதும் நம்ம கர்த்தரோடு இணைந்து வாழ வேண்டும், எப்போதும் செபிக்கிறவங்களா இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து போகாம எப்போதும் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜெபத்தை விட்டுட்டோம்னா நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. பக்தியிலும் தம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ண மிகுந்த சில பிறந்தாரு அணுகாத அவர் என்ன செய்வாரா, என்ன செய்வாரு, நம்மள காத்துக்கொள்ள வாசிங்க. தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு இது, அதுதான் நீங்க கவனிக்கணும், கவனமா கவனிக்கணும். வாசிப்பாசிங்கதான்
1: இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில், பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்.
0: பக்தி உள்ளவன் பக்தி உள்ளவன் வேற எங்கேயும் போக மாட்டான், அவங்க தேடி இங்க தேடி போக மாட்டான். பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்,
1: அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும்,
0: மிகுந்த சலப்பறை எவ்வளவு சலப்பறை வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு கண்ணீர் வந்தாலும்,
1: அது அவனை அணுகா,
0: எது என்ன வந்தாலும் என்ன செய்யுது அணுகாது. யார பக்தியுள்ளவன் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், சலப்பறை வந்தாலும் அவனை அணுகாது. கர்த்தர் ஆண்டவராக இயேசுகிட்ட சொல்லுகிறார், விண்ணப்பனவன் இல்லை என்று கண்டு அன்று ஆச்சரியப்பட்டாரா. வாசித்து பாருங்க, இப்ப நிறைய பேர் செபிக்கல, 5 நிமிஷம் செவம், 10 நிமிஷம் செவம், சும்மா சின்ன செவம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஏசாயின் புஸ்தகம் 59:16 வசனம்.
1: ஒருவரும் இல்லை என்று கண்டு, விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார்.
0: ஒருவர் கூட விண்ணப்பம் பண்ணவன் இல்லையே சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாரா, ஆச்சரியப்பட்ட. என் பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுத்தனே, அவங்களை உண்டாக்கினாரு, அவங்களுக்காக எவ்வளவு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டனே, எனக்கா என் பிள்ளைகளுக்காக தான் இவ்வளவு பாடுபட்டு, ஆனாலும் விண்ணப்பம் பண்ண மாட்டேன்றாங்களே. என் பிள்ளைகள் மனம்சு மாம்சம் விரும்பினபடி உலக காரியத்திலேயே மூழ்கி கொண்டிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறா, கர்த்தர் என்ன செஞ்சாரா, ஆச்சரியப்பட்டார். நம்ம அப்படி இருக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் நாம இப்படி இருக்க மாட்டான். புதிய வருஷம் ஒரு தீர்மானம் பண்ணும், ஆண்டவரே நான் விண்ணப்பம் பண்ணுவேன், ஆண்டவரே எனக்கு உதவிச்சிங்க, இப்ப விண்ணப்பம் பண்ண எனக்கு உதவிச்சிங்க, நான் இதுவரைக்கும் எப்படியோ வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரே, விண்ணப்பம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்திட்ட தீர்மானம் பண்ணுவோம். அதான் நம்ம ஆசிக்க கேட்ட சகரியன் புஸ்தகத்துல 12:10 வசனம்.
1: நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும், எருசலேம் குடிகளின் மேலும், கிருபையின் ஆவியையும், விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன்,
0: விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன். தாவீதின் குடும்பத்தார் மேல கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன். என்ன ஆவியை ஊற்றுறாரா, விண்ணப்பங்களாக ஊற்றார். கேளுங்க, கேட்கிற எவன் பெற்றுக்கொள்ள அன்று சொல்லியிருக்காரு. கேட்டாதான் தருவாரு, கேட்கட்ட தரமாட்டார். சரி அவங்க வேண்டாம் போல அப்படின்னு விட்டுருன்னு விட்டுருவாரு. விண்ணப்பங்களாக ஊற்றுன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், ஆண்டவரே எனக்கு விண்ணப்பங்களாகவே தாருமாப்பா, எனக்கு விண்ணப்பம் பண்ணணும் ஆண்டவரே. நான் வேலை செஞ்சாலும் நான் என்ன செஞ்சாலும் என் இருதயம் மோடு இருக்குன்னு ஆண்டவரே. என் மூத்த மகனை பார்த்து ஆண்டவர் சொன்ன, மகனே எப்போதும் என்னோடு இருக்கிற என்னுடையா உன்னுடைய சொன்னார். இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன பத்தி சொல்ல முடியுமா, எப்போதும் ஆண்டவரோட இருக்கம்மா, ஆண்டு விட்டு விலகி இருக்கிறமா, யோசித்து பாருங்க. ஆண்டு கேளுங்க, விண்ணப்பங்களாவே எனக்கு ஊற்றும் ஆண்டவர், விண்ணப்பங்களாவே ஊற்றும். கர்த்தர் விண்ணப்பங்களாவே ஊற்றுன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது நம்ம விண்ணப்பம்னா என்ன செய்யணுமா, கர்த்தருடைய வசனத்தை தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா வாசித்து பாருங்க. சங்கீத புஸ்தகம் 39:3 வசனம்.
1: என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது.
0: என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது.
1: நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது.
0: கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் போது நமக்கு என்ன செய்து அக்கினி நமக்குள்ள வரும். கர்த்தருடைய வசனத்தை தியானித்து தியானித்து ரெண்டாசனத்தை வாசிங்க. ரெண்டு,
1: நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன். நலமானதையும் பேசாமல்,
0: நலமானது கூட பேச, நல்லது கூட என்ன செய்யல, பேசாமலும்
1: அமர்ந்திருந்தேன்.
0: ஆனாலும்
1: என் துக்கம் அதிகரித்தது. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது.
0: வசனத்தை நல்லா தியானிச்சு பாருங்க. வசனத்தை தியானித்து அன்று வசனத்தை உள்ளத்துல கொண்டு வாங்க. அப்ப என்ன செய்யும், அனல் முண்டது.
1: அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்து,
0: அப்பதான் ஆண்டோட வசனத்தை நம்ம செபிக்க முடியாது. சில நாள் செபிக்க முடியாது, துதிக்க முடியாது, அப்படி எல்லாம் போராட்டம் வரும். அப்ப என்ன செய்யணும், வசனத்தை தியானிக்கணும். வசனத்தை தியானிக்கும் போது என் இறுதி அனல் கொண்டது. அப்பொழுது என் நாவினால விண்ணப்பம் பண்ணுவேன். செபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, வசனத்தை தியானிக்க வேண்டும். விண்ணப்பங்களை ஆவி ஆண்டோட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தை தியானிக்க வேண்டும். அன்னி பாசல பேச வேண்டும். அப்ப நம்மளால ஜெபிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதங்க தாவீது ராஜா சொல்ற பரிசுத்த பவுல் சொல்றாரு, நான் ஜெபிக்கிறது இன்னதுன்னு எனக்கு தெரியல. வாசிங்க ரோமர்கள் நிருபம் 8:26.
1: அந்தபடியே ஆவியானவரும்
0: நமது பலவீனங்களில்
1: நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று,
0: நம்ம ஏற்றபடி என்னது, எது செபிக்கணும், இன்னதுக்கு செபிக்கணும் தெரியாம இருக்க, இன்னதென்று
1: அறியாமல் இருக்கிறபடியால்
0: எல்லாரும் அறிவே அறிய முடியாது. பிரச்சனை மேல பிரச்சனை, கஷ்டமால கஷ்டம் வரும்போது எதுக்கு செபிக்கணும், என்ன செய்யணும், நம்மளால என்ன செய்ய, அறியவே மாட்டோம்.
1: ஆவியானவர் தாமே
0: வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு
1: நமக்காக வேண்டுதல் செய்வார்.
0: அப்ப பரிசு நம்ம செபிக்க முடியும். அதான் சொல்றார், பக்தி எவ்வளவு நோக்கி கூப்பிடா, மிகுந்த சலப்பிறந்தால் அது என்ன செய்யுது, அன்னைக்கு எனக்கு மிகுந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் வந்தாலும் வரும், வராதுன்னு சொல்ல முடியாது. பிரச்சனைகள் உபத்திரங்கள் வரும், ஆனால் நம் பக்தி உள்ள என்னை நோக்கி இப்படி அப்போ மிகுந்த சரப்பிறந்தால் அவன் என்ன செய்யாது, அவனை அணுகாது. அல்லேலூயா, ஜெயிப்பீங்களா? கத்தர் விண்ணப்பம் பண்ணுவீங்களா? கத்தர் வருக சமீபம், நம்ம விட்டக்கூடாது. அன்று வருகைக்கு நம்ம யாருமே கைவிடப்படக்கூடாது. எல்லாரும் ஜெபிக்கணும், துதிக்கணும், அன்றோடு எப்போது இருக்கணும். கத்தர் நமக்கு எத்தனை மிகுந்த சரப்பிறந்தால் அது அவன் என்ன செய்யதான், அணுகாது. ரெண்டாவது, கர்த்தர் நம்மளை பாதுகாக்கும், நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் சொன்னார் சோதனை காலத்தில் தப்பும்படி நானும் அவனை காப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது என்ன செய்யணும், எப்படி இருக்கணுமா, சங்கீத புஸ்தகம் 37:28.
1: கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர்.
0: கர்த்தர் எதை விரும்புகிறாரு, நியாயத்தை விரும்புகிறவர்.
1: அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை.
0: அவர் யாரை கைவிட மாட்டாரு, தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை.
1: அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள்.
0: பரிசுத்தவன் என்ன செய்வாங்க, என்றென்றைக்கும் காக்கப்படுவாங்க. பரிசுத்தவன் இருந்தா ஆண்டவர் கைவிட மாட்டார், என்றென்றையும் காத்துக்குவாரு. பூமி மேல எவ்வளவு சோதனை காலம் வந்தாலும் அவங்களை கர்த்தர் காத்துக்கொள்வாரு. அவங்க ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டாங்க. பரிசுத்தமா வாழ வேண்டும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமா வாழ உதவிச்சிங்கப்பா, உண்மை போல என்னை மாற்று, நான் பரிசுத்தமா வாழணும் ஐயா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். பரிசுத்தம் வாழ்ந்தா ஒரு நாள் நம்மளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். உபாகம் புஸ்தகம் 33:3.
1: மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள்.
0: பரிசுத்தவான்கள் எல்லாம் இருக்காங்களா, கர்த்தருடைய கைகளில் இருக்கிறார்கள். கர்த்தருடைய கையில பாத்தீங்களா, பரிசுத்தவங்களை எங்க இருக்காங்க, கர்த்தருடைய கையில இருக்கிறாங்க. நீங்கள் நான் பரிசுத்தமாலும் ஏசப்பாடு சொல்லணும், ஆண்டவரே நீ பரிசுத்தமாக்குங்கப்பா, உண்மை போல என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை பரிசுத்தான மாற்றுங்க ஆண்டவரே, நீ மாற்றுங்க ஆண்டவரே. அவர் பரிசுத்தமாக்க வல்லவராக இருக்கிறார், அவர் பரிசுத்தமாற்று. அண்டர் சொன்னார், வெளிப்படுத்தும் சேச 21 அதிகாரத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா 6 வசனம் 7 வசனம் சகலத்தையும் புதிதாக்குவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். வாஸ்து பாருங்க 6:7 சகலத்தையும் புதிதாக்குவேன் சொல்லியிருக்கிறார். கையில் நான் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே, கோபம் பொறாம கசப்பு வெறுப்பு வயிறாக்கி இருமாப்பு இதில் இருந்தாலும் விடுதலை தரணும்ப்பா அப்படி நம்ம ஆண்டு கையில் ஒப்பு கொடுக்கும் சகலத்தையும் புதிதாக்குறாரா. வெளிப்படுத்தும் சேசம் 21:5
1: சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர்
0: இதோ இதோ
1: நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார்.
0: நம் இதயத்தை கர்த்தர் கையில நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்மளால முடியாது, கர்த்தர் ஒப்பு கொடுக்கும் போது சகலத்தையும் அவர் என்ன செய்யறாரு புதிதாக்குவார். உங்க பாவங்கள் கோபங்கள் எரிச்சல் கசப்பு வெறுப்பு வயிறாக்கி இருமாப்பு அங்கங்க சொல்றோம் கோல் குத்துறோம் சண்டை போடுறோம் எல்லா குடங்களும் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் ஆண்டோட சொல்லணும். ஆண்டவரே என்னால முடியல எனக்கு பலன் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கும் போது கர்த்தர் சொல்ற சகலத்தையும் புதிதாக்குவேன்னு சொல்றாரு. ஆண்டவரை இயேசுக்கு சொல்லுகிறார் லேபி ராகமம் 19:2
1: நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர்
0: ஆகையால்
1: நீங்களும் பரிசுத்தராயிருங்கள்.
0: ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க பரிசுத்தராயிருங்கள். இங்க சொல்றாரு லேபியராகமம் 20:26 நான் பரிசுத்தம் ஆகையால் எனக்கேற்ற பரிசுத்தனாங்களா இருங்கள். எப்படி பரிசுத்தமா இருக்கணும் பாருங்க லேபியராகமம் 20:26
1: கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக.
0: எனக்கு கர்த்தருக்கேற்ற பரிசுத்தம் நம்ம இருக்க வேண்டுமா? ஆண்டவரே என்னை மாற்றுமப்பா, பரிசுத்தவான்களா மாற்றுங்க, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை எப்படியாவது மாற்றுங்க சப்பா. அதுக்காகத்தான் ஆண்டவரை கேசுகிட்டு தெரிஞ்ச நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். நீ உங்களையும் என்னையும் நம்ம ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்குறது தான் ஆண்டவராக இயேசுகிறது நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். வாசித்து பாருங்க எபிரேயன் புஸ்தகம் 13:12
1: அந்தபடியே
0: இயேசுவும்
1: தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
0: எங்க பாடுபட்டாரா? நகரவாசல் புறவே பாடுபட்டார். என் பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கணும், எனக்கு ஏற்ற பரிசுத்தமா இருக்கணும் சொல்லி தான் நமக்கு நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். ஆண்டவர் ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் கழுவிப்பட வேண்டும். ஆண்டவரே உங்க ரத்தை நீ கழுவுங்கப்பா, நான் சின்ன வயசுல இருந்து என் தாயின் வயிற்றுல பிறந்த நாள் இருந்து என்னென்ன பாவம் சொன்னே காமிங்கப்பா காமிங்க என்னை சரிப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்துவார். அதுக்காகத்தான் நகரவாத்து வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அது மாத்திரல என்ன சொல்றாரு இங்க சொல்ற பாருங்க யோவான் சுவிசேஷம் 17:17
1: உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம்.
0: வசனம்தான் சத்தியம். வசனத்தை ஒவ்வொரு நாள் வாசிக்கணும். வசனத்தை வாசிக்காம தான் ஒன்றும் செய்ய முடியாது. கை கர்த்தர் நம்ம கையில பைபிளை கொடுத்திருக்கார், கண்பார்வை கொடுத்திருக்கிறார், படிப்பை கொடுத்திருக்கிறார். நம்ம அசால்ட்டாவோ நிர்வசாரமா இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும். வசனமே சத்தியம். வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும். வாசித்த இறுதித்தது அலசி பார்க்க வேண்டும். வசனம்தான் நம்மளை பரிசுத்தமாக்க முடியும். சத்தியம் உங்களுக்கு பரிசுத்தம். சத்தியம்தான் வசனம். ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும். வாசித்து உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். நான் எங்க இருக்கிறேன், எங்க இருக்கிறேன், காமிங்காண்டவர் வசனத்து மூலம் தேவன் உங்களோடு பேசுவார். வசனத்து மூலம் உங்களோடு தேவன் பேசுவார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்களை தகப்பனையுமே நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவாதிபதியாகிய தேவனையுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோமையா. வசனத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக மே நோக்கி நாங்கள் செபிக்கிறோமையா. அற்புதங்கள் அதிசயங்களை ஒவ்வொரு வாழ்க்கையில் இங்கே செய்யுங்க. கண்ணீரை தொடங்க, கவலை மாத்துங்க, பிரச்சனை நீக்கிருங்கப்பா. கடைசி காலத்தில் வாழ்கிறோம் ஆண்டவரே, அப்போ அது வேதனையின் காலம்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட நாட்களில் எல்லாரும் கண்டி கொள்ளமே சார்ந்து கொள்ள மோடு இருக்க உண்மைப்பால் மாற்றம்ல பார்த்துல செவிக்கிறமையா. அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உமக்குள்ள நெருங்கி ஜீவிக்க, உம்மை போல மாற்ற உங்களோட பாத்துல செவிக்கிறமையா, நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க முடியா செவிக்கிறமையா. ஆண்டவரே, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கப்பா. நிறைய பேர் மனநோயில கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, அவங்க குணமாக்க குணமாக்க குணமாக்க குணமாக்க சப்பா. கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரை தொடங்க, கவலையை மாத்துங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க, நன்மையினால முடிச்சு ஊட்டி காத்துக்கோங்க. ஆண்டவரையுமே துதிக்கிறமையா. காப்பா, கிட்னி பலவீனத்தை குணமாக்க, ஆற்றுல நிறைய பேர் ஆற்று பலவீனத்தால இறந்துடுறாங்கப்பா. ஆற்று பலவீனப்பட்ட மக்களை குணமாக்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. அது எங்க பார்த்தாலும் காய்ச்சல் ஏசப்பா, காய்ச்சல் அப்புறப்படுத்துங்க ஏசப்பா. இயேசுக்கு ரத்தத்தை எல்லாருமே தெளிக்கிறோம் கத்தாவே. காய்ச்சல் யாருக்கும் வரக்கூடாதப்பா. காய்ச்சல் இரும்பல் கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் குணமாக்குங்கப்பா. கைவலி கால்வலி எல்லாவற்றையும் குணமாக்க, சுகர் கொலஸ்ட்ரால் குணமாக்குங்க, டைராய்டு பிபி குணமாக்குங்க, நரம்பு பலவீனத்தை குணமாக்குங்க, தலைவலியை குணமாக்குங்க. கஷ்டப்படுற ஒவ்வொரு பேர் வேலையும் தேவண்ட வல்லம் இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, வியாதியை சுகமாக்க, நோய் சுகமாக்க, பலவீனத்தை குணமாக்குங்க. மந்திரம் செவனி உடைத்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க ஐசப்பா. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க ஏசப்பா. சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளம் தாங்க ஏசப்பா. கடன் வரிசையில் மாறணும் ஏசப்பா. கண்ணீர் துடைக்கணும் ஏசப்பா. குடிக்கிற குடும்பத்திலிருந்து விடுதலை தாங்கப்பா. குடிக்கிற ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஏசப்பா, மாற்றுங்கப்பா. கஷ்டத்தெல்லாம் நீக்கிருங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க ஏசப்பா. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க ஏசப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிருவீங்க ஏசப்பா. அவரஞ்சிற மக்களை ஆசிருவீங்க. கேஸில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. எந்த குடும்பத்திலே டைவர்ஸ் ஆகக்கூடாதப்பா. பள்ளத்தின் அக்கினி மூட முடிக்காச்சு வைக்கிறோம். ஒவ்வொரு வியாதிகள் நோய்கள் எல்லாம் நீக்கி போடுங்க ஏசப்பா. கெஞ்சிரம் கெஞ்சிரம் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசிருவீங்க. தேவ கிருவி எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. தகப்பனே, இறங்கும் இறங்கும் எல்லாரும் வேதத்தை துவாசிக்கிறவங்களா. தேவன் அறிகிற அறிவில் நிரப்பப்பட விட பார்த்து வச்சுப்பிக்கிறோம். ஆத்தும நேசுரியம் அண்டிக்குள்ள மோடி இருக்க கிருபை தாரு. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க ஏசப்பா. எல்லா துதிகான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கேஜுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்தர் நம்ம சேவத்தை கேட்டாரு. கலங்காதிக்கா
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
4: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: எழும்பியாச்சிடா சொங்கி.
1: என்ன பகல் கனவா?
2: அப்துல் கலாம் கனவு காண சொன்னார்ல, அதான் கனவு கண்டிருப்பாரு.
3: அது தாவலே கொஞ்சமா செஞ்சுட்டு கனவு கண்டா கூட பரவாயில்ல, ஒருவேளை செய்யாம கனவா?
4: ஆமா, நீங்க என்ன கனவு கண்டீங்க?
5: ரொம்ப எல்லாம் வலிறாரு
4: சார், வலியாம சொல்லுங்க சார்.
6: மேனேஜர்
1: யோ, இந்த ஆபீஸ்ல நான் தான் சீனியர், அதிகம் படிச்சவன், கம்பெனி விஷயங்களை தெளிவா தெரிஞ்சவன், செல்வாக்குள்ளவன். அதனால அதுக்குரிய தகுதி இந்த ஆபீஸ்ல எனக்கு மட்டும்தான் இருக்கு. ஒழுங்கா வேலையா பாரு.
6: இந்த பெருமைக்கு மட்டும் குறைச்சல் இருக்காது.
1: என்னையா முணங்குற மாதிரி இருக்கு?
7: அடுத்த மேனேஜர் நீங்க தான் சொன்னேன்
1: சார். அது
4: சார் சொன்ன மாதிரி நீங்க தான் சீனியர், அதிகம் படிச்சவரு, கம்பெனி விஷயங்கள் தெளிவா தெரிஞ்சவரு, செல்வாக்குள்ளவரு, அத மறுக்கவே முடியாது. ஆனா உங்ககிட்ட பெருமை இருக்கு, அது மட்டும் இல்லனா நீங்க தான் பெரியாளு.
1: அப்போ இப்ப நான் பெரியாள் இல்லையா?
4: இல்ல இல்ல இல்ல, அப்படி சொல்லல. நீங்க பெரியாள் தான், உங்ககிட்ட பெருமை இல்லாம தாழ்மை இருந்தா இத விட நல்லா இருக்கும்னு சொல்றேன்.
1: இத நான் உங்ககிட்ட கேட்டனா, உங்க வேலைய பாருங்க சார், ஆள் ஆளுக்கு அட்வைஸ் பண்ண வந்தாச்சு.
4: மேன்மை அடைய வழி தாழ்மை, அதத்தான் சொன்ன. ஓகே சார்,

0: சார். இந்த கணக்கை கொஞ்சம் முடிச்சு சென்ட் பண்ணிடுறீங்களா சார்?
1: ஓகே, வித் பிளஷர். கொண்டாங்க
0: சார். நம்ம ஆபீஸ்ல நீங்க ஒரு ஆள் தான் நல்ல வேலை செய்றாள், அதான் உங்ககிட்ட கொடுத்தேன். தேங்க்ஸ்
1: சார். ஒரு நிமிஷம்.
0: வாட் சார்?
1: இந்த ப்ராஜெக்ட் இன்னும் முடிக்கல சார், இது கொஞ்சம் முடிச்சிருங்க. இந்த கணக்கு டேலி ஆக மாட்டது, இதை கொஞ்சம் டேலி பண்ணிருங்க
0: சார். சார் சார், என் ஃபைலை தந்துருங்க சார், நான் போறேன்.
1: ஏன் சார்?
0: இல்ல சார், என் வேலையை நானே செஞ்சுக்கிறேன், நீங்க உங்க வேலையை செய்யுங்க.
1: வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது வேலை செய்யுங்க சார். எப்போ
2: தூங்குறக்குனே ஆபீஸுக்கு வரா?
1: ராத்திரி ஃபுல்லா செல்போன்ல கேம் விளையாண்டிருப்பானா இருக்கும்.
2: இது கேம் விளையாடுற வயசா?

0: போர் அடிக்குதே, என்ன செய்ய? ஐடியா
1: நீ சாகல,
2: கரண்ட்ல கைய வச்சாதானே சாவாரு.
1: அப்ப ஷாக் அடிக்கலையா?
0: நான் சாகுறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா?
3: உயிரோட இருந்தே ஒழுங்கா வேலை செய்ய போறது இல்ல, அதுக்கு போய் சேர்றதே நல்லது.
4: சார், நான் உங்களை கவனிச்சேன், நீங்க நடிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுகிட்டேன்.
0: எல்லாரும் அதிர்ச்சி ஆவீங்கன்னு பார்த்தேன், எல்லாரும் சந்தோஷப்படுறீங்க.
4: சார், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சந்தோஷமா செய்யுங்க, உங்களுக்கு மரியாதை தன்னால வரும்.
5: இவருக்கு வேற வேலையே கிடையாது.
0: சாரி சார், இனிமே நான் ஒழுங்கா வேலை செய்வேன்.
3: சூப்பர்.
6: இங்க என்ன நடக்குது? இது ஆபீஸா இல்ல கிளப்பா?
0: இன்னும் மேனேஜரே அவளை, அதுக்குள்ள ஆட்டம் பெரிய ஆட்டமெல்லாம் இருக்கு.
7: சார், இவரு நம்மள மாதிரி போஸ்டிங்ல தானே சார் இருக்காரு, இவர் எப்படி சார் நம்மள கமெண்ட் பண்ணலாம்?
8: அவர்கிட்ட மனுஷன் பேச முடியாத கேட்டா என்னமோ, இவர் தான் ஆபீஸ தூக்கி சுமக்கிற மாதிரி பேசுவாரு, நான் வேலையே ஒழுங்கா செய்ய மாட்டாரு.
7: எல்லாம் நேரம் இவருக்கு மட்டும் மேனேஜர் ப்ரமோஷன் கொடுத்தாங்க, நாம செத்தோம்.
8: வேற வேலையை பார்த்து போக
6: வேண்டியதான். பிரேம் சார்.
4: என்ன சார்?
6: அந்த இடத்துக்காரர் இன்னும் வரலையே.
4: ஆமா, என்கிட்ட எதுவும் சொல்லலையே. இந்த போன் பண்ணி கேக்குறேன். சார், குட் மார்னிங். என்ன சார், இன்னைக்கு லீவா? என்ன சார், லேட் ஆயிட்டீங்களா? என்ன சொல்றீங்க? வாவ், கங்கிராச்சுலேஷன்ஸ். உங்க தாழ்மைக்கு கிடைச்ச மேன்மை. ஓகே சார், வாங்க.
6: என்ன சார்?
4: ரவி சார் மேனேஜரை ப்ரமோட் ஆயிட்டாராம்.
6: என்னது, ரவிக்கு மேனேஜர் ப்ரமோஷனா?
4: ஆமா,
6: நான் அவனை விட சீனியர், அதிகம் படிச்சவன், அனுபவம் உள்ளவன். ப்ரமோஷனை எனக்கு கொடுக்காம அவனுக்கு கொடுத்திருக்காங்க.
0: அவருக்கு தகுதி இருந்திருக்கும், கொடுத்திருப்பாங்க. தெரியாம சொல்லிட்டேன் சார்.
2: என்ன
6: விட எல்லாத்திலயும் குறைஞ்சவன் எனக்கு மேனேஜரா? வரட்டும், அவனை எப்படி கேவலப்படுத்துறேன் பாருங்க. அவன் அப்ப செருப்பு தச்சவன் தானே.
8: பயப்படாதீங்க, என்னதான் இருந்தாலும் இனி அவர் நமக்கு மேனேஜர்.
6: நமக்கு இல்ல, உங்களுக்கு.
0: நல்ல வேளை நீங்க மேனேஜர் ஆனீங்க, நான் தப்பிச்சேன்.
9: வணக்கம். வாழ்த்துக்கள் சார்.
6: குட் மார்னிங். குட் மார்னிங் சார். வாங்க மேனேஜர் சார், என் கால்ல கிடக்கிற ஷூ உங்க அப்பா தச்சதுதான் தெரியுமா? ரொம்ப சந்தோஷம் சார். இந்த ஷூ பிஞ்சு போச்சுன்னா என்கிட்ட கொண்டு வாங்க, நானே தச்சு தரேன்.

வெளிப்படுத்தின விசேஷத்தின் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் அதுதான். இது முன்னுரையாக குறிக்கப்பட்டிருக்கிறது. சில காரியங்களை முதலாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து 26 முதல் 30 கிழமைகள் உங்களுக்கு பாடமாக எடுக்க விரும்புகிறேன். பெரும்பாலும் திங்கட்கிழமைகளிலே இந்த கூட்டங்கள் நடைபெறும். ஒருவேளை திங்கட்கிழமை நான் வெளி ஊர்களுக்கு செல்ல வேண்டியது இருப்பதா இருந்தால் செவ்வாய்க்கிழமைகளிலே இந்த கூட்டம் நடைபெறும். அதை குறித்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்னதாக நான் அறிவித்து விடுவேன். திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை, பெரும்பாலும் திங்கட்கிழமையில் இருப்பதையே நான் விரும்புகிறேன். இது ஒரு பிரசங்கம் போல இருப்பதில்லை. நிறுத்தி நிதானித்து நீங்கள் விளங்கிக் கொள்கிற அளவு உதாரணங்களை சொல்லி ஒரு பாடத்திட்டம் போல நான் நடத்தி செல்ல விரும்புகிறேன். வேதத்துள்ள 66 புத்தகங்களிலே மிகுந்த மறைபொருள் உள்ள புத்தகங்கள் என்று அழைக்கப்படுவது 2 புத்தகங்கள். ஒன்று தானியேலின் புத்தகம், அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம். தானியேல் பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசி, அவர் அதை எழுதினார். யோவான் இயேசுவுக்கு மிகவும் அருமையான, மிகவும் அன்பான சீஷன். இயேசு கிறிஸ்துவுடைய மார்பிலே சார்ந்திருந்தவர். இந்த 2 புத்தகங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனுடைய மறை பொருட்கள் நிறைந்த, வருங்காலத்தை பற்றிய பேசுகிற புத்தகங்கள். அதை எழுதின 2 பேருமே தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசி என்றால் தேவனோடு நடந்து அவருடைய மறை பொருட்களை அறிகிறவன் தான் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்றால் தேவனுடைய வாயானவன், பின்வருகிறதை முன்னறிவிப்பவன், தேவனுக்கும் ஜனங்களுக்கும் மத்தியிலே நின்று ஜனங்களுக்கு தேவனுடைய ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கிறவன், ஞான திருஷ்டி அடைகிறவன், ஞான திருஷ்டிக்காரன் என்று பெயர் பெறுகிறவன், தேவனுடைய பாரத்தை தன்மேலே சுமக்கிறவன், அவன்தான் தீர்க்கதரிசி. இந்த 2 பேருமே தேவனுடைய தீர்க்கதரிசிகளாய் இருந்தார்கள். 2 பேருமே மறை பொருட்களை வெளிப்படுத்தினார்கள். தமிழிலே 2 பதங்கள் உண்டு. ஒன்று கண்டுபிடிப்பு. இனி வரவைகள் என்ன, அதை கண்டுபிடிப்பது. கண்டுபிடிப்பதிலே 2 பகுதிகள் இருக்குது. ஏற்கனவே இருக்கிற ஒன்றை, மறைத்து வைக்கப்பட்ட ஒன்றை கண்டுபிடிப்பது. அமெரிக்கா ஏற்கனவே இருந்தது, ஒருவரும் காணக்கூடாததாய் இருந்தது. கொலம்பஸ் என்ற ஒரு மாலுமி அப்படி ஒரு தேசம் இருக்கிறதை கண்டுபிடித்து உலகத்துக்கு அறிவித்தார். இது இருந்தது, வெளியே தெரியாமல் இருந்தது. அந்த மறைப்பொருளை அவர் வெளிப்படுத்தினார். இன்னொரு கண்டுபிடிப்பு இருக்கிறது, இதுவரை இல்லாததை கண்டுபிடிப்பது. மின்சாரம்